0: அடுத்த பாடல யார் கொண்டு வருவது? கொண்டு வாருங்கள் ராஜ்குமார்.
1: ஐயா கவிதை பத்தி, கவிதை கேளுங்கள், கவி பிறந்தது ராகம்.
0: அந்த பாடல் வந்து விட்டது, இப்பொழுது பாடினார்களே
1: சொல்லிவிட்டார்கள்
0: பாடலை. எங்க கேட்டு வாங்க, இன்னொரு உடனே இன்னொன்னு மாத்தி தரலாம் தானே. இத்தனை
1: ஒண்ணு அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்துக்கிறீங்க, உங்க கிட்ட நன்றி.
0: கன பாடல்கள் வந்து ஒன்றுக்கு ஒரு பாடல் மாறினா ஒரு பாடல் தர வேண்டும்.
1: கவிதையே தெரியுமா?
0: கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரன்
1: ஜெயம்
0: ஜெயம்
1: ஜெயம் ரவி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை மஞ்சுளா கொண்டு வந்தார், பாருங்கள் மஞ்சுளா.
2: பால் வண்ணம் பருவம் கண்டன் பாண்டங்கள் அதுக்குப்பா, பருவம் மூடி வந்த பாவை இவளோ.
0: ஓ நல்ல பாடல் அந்த பாடல், நீண்ட நாள் கேட்கவில்லை. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற சதீஷ்குமார் வருகின்றார். வாழ்த்துக்கள் சதீஷ், கொண்டு வாருங்கள். கெட்டிக்காரன் நினைவது.
1: கவிதையே தெரியுமாங்கிற பாட்டுக்கு தாத்தா, கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது.
0: அந்த பாடல் வந்துடுது மகனே பேராண்டி, இரண்டு தடவை ஒன்னு ஒரு தடவை பதியப்பட்டு விட்டது
1: தாத்தா. வேற பாட்டு தாத்தா
0: உடனே தாருங்கள்.
1: கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, அந்த படத்தா.
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் உடனே எடுத்து விட்டான். கெட்டிக்காரன் என்ற பேராண்டி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பேராண்டி. இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். கௌரி வந்து விட்டார். வணக்கம் கௌரி. கௌரி கொண்டு வாருங்க மகளே.
3: அப்பா நிலவு பாட்டு என்ற பாடல் பாடலுக்கு பாட்டு பாடவா பாட்டு பேசவா?
0: அந்த பாடல் ராஜ் சதீஷ்குமார் பாடி காட்டியிருந்தார். நீங்கள் வேற ஒன்று தாருங்கள். பாட்டு நிலவு ஏதாவது ஒண்ணுல தரலாம் தானே அம்மா. உன்னை என்னை நாளாம் என்ன மாதிரி அம்மா? பாட்டு நிலவு ஏதாவது ஒண்ணுல தரலாம் தானே அம்மா. உன்னை என்னை நாளாம் என்ன மாதிரி அம்மா?
3: பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோளா.
0: கட்டிக்காரி பாட்டு ஒண்ணு கட்டு கட்டு தோளா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே ஃபாரூக் பேசு மனமே பேசுவா? சரி எவ்வளவு பேச்சு வாங்கலாம். சரி பேசும் மனமே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது சந்தன்ராஜ் தான் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: உன்னை ஒன்று கேட்பேன், உன்னை சொல்ல வேண்டும் ஐயா.
0: நானும் சொல்ல மாட்டோம் ஐயா, சொல்ல மாட்டோம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சதீஷ்குமார் வருகின்றார். என்ன நடந்தது நாகப்பன் ஐயா உங்களுக்கு?
1: பால் வண்ணம் பருவம் பாட்டுக்கு தாத்தா. பருவமே புதிய பாடல் பாடு, அந்த பாடல் தாத்தா.
0: அது வந்து விட்டது பாடல்.
1: சரி தாத்தா, வேற பாட்டு தரேன் தாத்தா.
0: உடனே கட்டிக்காரன் உடனே தருவார். என்னுடைய பேர் எனக்கு தெரியும்.
1: வண்ணம் கொண்ட
0: அதே வந்து விட்டது. வந்து விட்டது ஐயா, வந்து விட்டது. சன்னன் ராஜ் தந்தாரு.
1: பருவம் எனது பாடல் பாவை உனது
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் எடுத்து விட்டார் உடனே. வாழ்த்துக்கள். எங்கே அலி அவர்கள் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் அலி அவர்களே. அலி
5: சதீஷ்குமார் பாட்டு போறாரு. கவிதை பாடு குயிலே வசந்தமே வசந்தமே பாட்டு
0: பாடல் தர போறீர்கள்.
5: வசந்தமே அது இல்லா அந்த பாடல் ஐயா.
0: அந்த பாடல் தருகிறீர்களா? வசந்தமே அருகில் வாண்டு. சரி சரி நல்லது. தந்திரு பொங்கல் தந்திரு பொங்கல்
5: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்றீர்கள்? அலி தந்தப்பட்டு செல்கின்றார். அடுத்த பாடல் யார் தர போகின்றீர்கள்? சந்தனராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
6: உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே.
0: ஓ உன்னைத்தானே. நன்றி நன்றி சந்தன்ராஜ் நன்றி. அடுத்த பாடல் ஐயா ராபிக் அவர்கள் வருகின்றார். ராபிக் கொண்டு வாருங்கள் மானே.
6: காதல் கிளியே காதல் கிளியே அந்த பாடலையா?
0: காதல் கிளியே என்ன பாடலா? காதல்
6: காதல் காதல் கிளியே
0: காதல் பாடல்.

0: வைக்கப்படுங்கள், உடனே கட் பண்ணி விடணும். இங்கே நாகப்பன் ஐயா பாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. சங்கராஜயா பாடல் பாடி சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை.
0: ஒட்டுதரலையும் குற்றம் இல்லைன்னா இப்ப யாருல குற்றம் இல்லைன்னா போலீஸுக்கு அறிவிக்க வேண்டும். கள்ள பயிரில் இருக்க எல்லாரும் சொல்லியா. இங்கே நாகப்பன் நல்லது. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றீர்கள்? மஞ்சுளா கொண்டு வருகிறோம். மஞ்சுளா கொண்டு வருங்களம்மா.
2: உன் பார்வையில் ஓர் ஆயிரம் பாண்டங்கள் அதுப்பா. ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன்.
0: ஆயிரம் பார், ஓர் ஆயிரம் பார், நல்ல பாடல். ஓர் ஆயிரம் பாடல நல்ல பாடல கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள் அம்மா. அடுத்தது வந்து ஃபாரூக் தான். ஃபாரூக் விடுறது இல்லையா? இந்த வசந்தமுல்லை போல அங்கே பாடுங்க.
3: பாடமாட்டாங்க. போலே வந்து அந்த மாதிரி
0: அசைந்து ஆடும் பெண் புறா அங்கே இருக்குங்களா? அங்கே ஆடுறாங்க. நல்லது நல்லது நல்லது நல்லது. சந்தன் ராஜ் பாருங்க.
4: வசந்தம் பாடி வர வைகை கூடி வர இளமை ஓடி வரையா.
0: ஓ, வசந்தம் பாடி வர வயது ஓடி வர ஓடி வருது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு சதீஷ்குமார் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சதீஷ்குமார். கொண்டு வாருங்கள்.
5: வசந்தமே அருகில் வாங்குற பாட்டுக்கு தாத்தா. வசந்தம் பாடி வர வைகை ஓடி வர அந்த பாட்டு தாத்தா.
0: அந்த பாடல் வந்து விட்டது. பிராண்டி
5: வேற பாட்டு தரேன் தாத்தா.
0: உடனே தாருங்கள் கட்டிக்காரன்.
5: வசந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள்.
0: வசந்த கால கோலங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இன்னும் 15 நிமிடங்களில் உங்கள் போட்டி நிறைவுக்கு வருகின்றது. வாழ்த்துக்கள். சந்தன் ராஜ் பாருங்கள். பாருங்கள் சந்தன் ராஜ்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: நீல உத்தி எண்ணெயில் என்னடி போகும் ஐயா?
0: அது வந்து விட்டது. நீங்கள் பாருங்க, எனக்கு விக்கல் வருது பாத்தீங்களா. நாகப்பன் கொண்டு வாருங்கள். நாகப்பன் கொண்டு வாருங்கள் ஐயா.
1: மீண்டும் வணக்கம் ஐயா. ஒரு நாள் யாரோ என்ன பாடை சொல்லி தந்தாரன் பண்ணுங்க.
0: கொண்டு வாருங்கள்.
1: ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி.
0: நிச்சயமா நம்பி இருப்போம் வருவாள் அண்டி. ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி.
1: நன்றி நன்றி.
0: மம்மி மம்மி. எங்கே அடுத்த மம்மியார்? சதீஷ்குமார் வருகின்றார். சதீஷ்குமார் ஓடி வாருங்கள். சதீஷ்குமார் கொண்டு வாருங்கள். சதீஷ் வணக்கம்.
5: வசந்தம் பாடி வர, வசந்தம் பாடி வருங்கிற பாட்டுக்கு பதில் படுத்தா. பாடி வா தென்றலே ஒரு பூவை தாளாட்டவே அந்த படத்தாத்தா.
0: பாடி வா தென்றல். எங்க வீட்டுக்கு வந்து விட்டீங்களா? இன்னும் கடற்கரையில் இருக்கின்றீர்களா?
5: வீட்டுக்கு தான், வீட்டுல தான் தாத்தா இருக்கேன். நாளைக்கு திங்கட்கிழமை தான் எங்களுக்கு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். எங்கே அலி ஐயா வாருங்கள். அலி ஐயா வாருங்கள். முகமது அலி ஐயா அவர்கள் வர வேண்டும். அலி ஐயா அங்கே தடக்கப்பட்டு போய் நிற்கின்றார். அலி வணக்கம். அலி அலி தடக்கப்பட்டு விட்டார். அவர் தொலையாகி விட்டது தொலைபேசி. மீண்டும் சதீஷ்குமார் நீங்கள் அந்த காற்றலை துண்டிக்காமல் நின்று வருகின்றீர்கள். அது பிள்ளை மீண்டும் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். கொண்டு வாருங்கள்.
5: இந்த கண் தேடுதே அப்படிங்கிற பாடலுக்கு தாத்தா. கண் மலர்களின் அழைப்பிதழ் பொன்னிதழ்களின் சீரப்பிகள் அந்த படத்தை.
0: நல்ல பாடல் என்று சொன்னவுடன் அனைத்தை துண்டித்து விடுங்கள். நீங்கள் துண்டிக்காமல் பலருடைய இது வழி தடையாகும். உடனே துண்டிக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே ராபி கோடு வாருங்கள்.
6: வசந்தமலை பதிப்படையா? முல்லை பல்லாக்கு தோவதங்கி அந்த பாடலையா?
0: அந்த பாடல் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ராபி.
6: வாணி ராணி, வாணி ராணி படத்துல.
0: வாணி ராணில முல்லை போவதங்கி. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை ஃபாரூக் அவர்கள். ஃபாரூக் வாருங்கள்.
3: அப்பா முல்லை பூங்கொடி கொம்பை தேடுப்பா.
0: அப்படிதான் போறங்க. முல்லை பூங்கொடி பொம்பையை தேடுது வாழ்த்துக்கிட்டு பாருங்கள். பாரும் பாரத்தை தொடர்ந்து வருகின்றார். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? மஞ்சுளா வந்து விட்டார். வாருங்கள் மஞ்சுளா.
2: உன்னை சொல்லி குற்றமில்லை பாடல் பாடல். உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.
0: உன்னை அறிந்தால் அந்த பாடல் வந்து விட்டது அம்மா. உன்னை அறிந்தால் சந்தன் ராஜ் பாடியிருந்தார். நீங்கள் இன்னொரு பாடத்தாருங்களேன். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, அந்த பாடலை பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள். சரியா? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கேயே பாரவ் வந்து விட்டார். பாரவ் ஐயா வந்து விட்டார். பாரவ்.
3: ஆமாப்பா, சந்தனாஜி பாடின பாடல என்னடின்ற ஒரு வார்த்தை. என்னடி முனி அம்மா உன் கண்ணுல மைய, அந்த பாட்டு
0: நீங்க தான் பேச்சு அந்தம்மா. அன்னைக்கு நான் பார்த்தேன், தொட்டு வச்சுங்க விரலால என்னடி முனி அம்மாவுக்கு. எங்க சந்தன் ராஜ் பாருங்க.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: பாடி அழைத்தி உன்னை என தேடும் நெஞ்சம்யா.
0: பாடி
4: நன்றி.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். பாடி அழைத்தேன், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் என்ன? சோர்வடைந்து விட்டார்கள் எல்லோரும். நாகப்பன் வந்து விட்டார். பாருங்க நாகப்பன்.
1: வணக்கம் ஐயா. பாரு கையா வந்து முல்லை பூங்கொடின்னு பாடினாங்க. பதில் பாடல்
0: கொம்பைத்தே வருது.
1: பூங்கொடியே பூங்கொடியே பூங்கிருந்தால் தருவாய.
0: இருந்தா தானே தாரதுக்கு அது கொடியா. இப்ப இங்க கொடி எல்லாம் தாடியா இருக்கின்றது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் பண்ணி வருகிறது
3: ஐயா? கொம்பை தேடுது ஐயா. தேடி தேடி பார்ப்போமா காதல் மலரே காதல் மலரே.
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள் வேறு பாடலும். ஓடி வாருங்கள். கனவுடைய பாடன்ற போடாம இருக்கிறது. வாழ்த்துக்கள். அங்கே ராஜ்குமார் இருந்தது. அடுத்தது, அடுத்த உறவு வர வேண்டும். அன்பு உறவுல இது அடுத்த உறவாக வர வேண்டும். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவையில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளையிலே உங்கள் பாடல் காற்றலையில் கலந்து கொண்டிருக்கின்றது. கலந்து கொண்டிருக்கும் பாடலை தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவு, இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவை. இன்னும் சில வினாடிகள் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது. இப்பொழுது இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன உங்களுக்கு. எங்கே ராஜ்குமார் வந்து விட்டார் மீண்டும்
3: ஐயா? இந்த நெஞ்சுக்குள்ள வந்து பாத்தீங்களா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருமே சொன்ன தெரியும்.
0: அது வந்து விட்டது அந்த பாடம். அந்த பாடம் வந்து விட்டது.
3: நெஞ்சே நெஞ்சே மறந்து விடு
0: அப்படிங்க அப்பா. உடனே மறக்க தெரிந்து விட்டீங்க. கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். வளர்ந்து விட்டார் ராஜ்குமார். நெஞ்சே நெஞ்சே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற சதீஷ்குமார் கொண்டு வாருங்கள். சதீஷ்
7: தாத்தா வணக்கம். என்னடி மினியம்மாங்கிற பாட்டுக்கு தாத்தா. என்னடி உலகம் இதில் எத்தனை கழகம், அந்த பாட்டு தாத்தா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பு, சிறப்பு. அங்க அடுத்த பாடலை கொண்டு வருங்க. அலி கொண்டு வாருங்கள். அலி வர வேண்டும். அலி, இந்த சதீஷ்குமார் நீங்கள் வந்து சென்றால் தடை ஏற்படுவது என்ன காரணம்? உங்களுடைய அழைப்பு துண்டிக்கப்படுகிறது இல்லை சரியாக. நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை சரியாக துண்டிக்க வேண்டும். பல தடவை பார்த்து விட்டேன். ஏன் பேராண்டி நர்வஸ் ஆகக்கூடாது. நீங்கள் பாடலை தந்து விட்டேன் சரி என்றதும் உடனே உங்களுடைய அழைப்பை நீங்களாக துண்டிக்க வேண்டும் பேராண்டி. இப்ப பாருங்க ஒவ்வொரு தினமும் தடைபட்டு நிற்கின்றார்கள். அடுத்த வரையிலாம நிற்கின்றார்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: இப்ப வணக்கம் ஐயா.
0: கொண்டு பாருங்க
1: ராஜ்குமார் ஐயா பாடலுக்கு பதில் பாடல். நெஞ்சே நெஞ்சே மறந்து விடுன்னு பாடினாரு, அதுக்கு பதில் பாடல்.
0: உடனே சொல்லிவிட்டார் ஐயா மறந்து விடுன. சரி கொண்டு பாருங்க.
3: நெஞ்சே உன் ஆசை என்ன நீ நினைத்தால் ஆகாத,
0: நெஞ்சே உன் ஆசை என்ன. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொருவரும் அந்த ஒரு நினைப்பை
3: துண்டிக்கின்றார்கள். அந்த பாட்டுப்பா
0: என்ன பாடல்? உலகம் பிறந்த உங்களுக்கு ஆவா?
3: உலகம் பிறந்து
0: நான் நினைக்கிறேன், நான் நினைச்சேன் எனக்காக. உலகம்
3: பிறந்த.
0: வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். வாரு அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். மஞ்சுளா அம்மா வந்து விட்டார். வாருங்கள் மஞ்சுளா. மஞ்சுளா
2: பாடி அழைத்தேன், பாடி அழைத்தேன் பாடினாங்களா அந்த பாட்டுக்குப்பா?
0: கொண்டு வாருங்கள்.
2: அழைத்தது யாரோ நீதானோ.
0: ஓ, அழைத்தது யாரோ நீதானோ. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்கள் பாடலுக்கு நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் யார் என்றால் எங்களுடைய சந்தன் ராஜ். வாருங்கள் சந்தன் ராஜ்.
4: தெய்வமே தெய்வமே நன்றி சொல்ல அனுபவியா.
0: நன்றி சொல்ல போனேன் தெய்வத்துக்கு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வம் நன்றது. அடுத்த பாடல் ஃபாரூக் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
3: அப்பா உண்மைன்ற வார்த்தை உன்னை நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே அந்த பாட்டு
0: அதுதானே தினமும் நடக்குது.
3: நன்றி நன்றி.
0: நல்லது ஃபாரூக், நல்லது நல்லது. கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்த பாடலை திறப்புகின்றார் சந்தன் ராஜ் மீண்டும் கொண்டு வாருங்கள்.
4: அழகிய மிதிலே நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தார்?
0: உங்களுக்காகத்தான்.
4: நன்றி வணக்கம்.
0: வேற யாருக்காக? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? சதீஷ்குமார் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சதீஷ்குமார். பாடலை கொண்டு வாருங்க. நல்லது கட்டிக்காரன் கட்டிக்காரன் கொண்டு
8: இந்த நெஞ்சே உன்னாசை என்ன அப்படிங்கிற பாடலுக்கு தாத்தா.
0: ஓகே கொண்டு வாருங்க பிராண்டி.
8: ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
8: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் நாகப்பன் உங்களுடைய பாடலை. நாகப்பன் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
9: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கம். கொண்டு வாருங்கள்.
9: ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் திறந்து வைப்பார். சந்திரராஜயா பாடலுக்கு பதில் பாடு.
0: நல்லது நல்லது. ஜானகி தேவி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? மஞ்சுளா மகள் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் மஞ்சுளா.
10: உலகம் பிறந்தது எனக்காக பாடுங்கள். அதுக்குப்பா உலகத்தில் சிறந்தது எது? இது உருவம் இல்லாதது எது?
0: அது தாய்மைதான். உலகத்தை சிறந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் நாகப்பன் மீண்டும் வந்து விட்டார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
9: மீண்டும் வணக்கம் ஐயா. உன் பார்வையில் ஓர் ஆயிரம்.
0: உன் பார்வையில் ஓர் ஆயிரம் வாழ்த்துக்கள். உன் பார்வையில்
9: நன்றி நன்றி.
0: ஓர் ஆயிரம் கனவு. அடுத்தது வந்து ராஜ்குமார் வருகின்றார். வாருங்கள் ராஜ்குமார்.
3: ஐயா சதீஷ் பாண்ட பாட்டு வான் முடியுது இல்லைங்க. வா வா பக்கம் வா அந்த பாடல். ஒரு பதம் வந்துச்சுப்பா யாருக்காக அந்த பாட்டுப்பா.
0: உங்களுக்காக தான்.
3: நன்றிப்பா நன்றி.
0: இந்த பாடம் உங்களுக்காக. யாருக்காக? வாழ்த்துக்கள் சதீஷ்குமார். ஓடி வாருங்கள் பேராண்டி.
8: தத்தா அழகிய மிதிலை நகரில் பாட்டுக்கு தத்தா. அழகிய கண்ணே உறவுகள் நீயே அந்த பாட்டு தத்தா.
0: வாழ்த்துக்கள் அழகிய கண்ணே வாழ்த்துக்கள். இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றது போட்டி நிறைவுக்கு வருவதற்கு. 5 நிமிடங்கள் இருக்கின்றது. அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? சந்தன் ராஜ் வந்து விட்டார். ஓடி வரப்போகின்றார் எல்லோரும்.
4: நினைத்து பார்த்தால் நெருங்கி நெருங்கி வருவாயா.
0: வாழ்த்துக்கள். நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி நெருங்கி வந்தேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். நல்ல பாடலை தந்தீர்கள் சந்தனராஜ். சந்தன்ராஜ் தந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் வருகின்றது. முகமது ராபி கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் ராபி உங்கள் பாடலை.
6: நெஞ்சுக்குள் பதில்பட்டையா. நெஞ்சில் பாடும் புதிய ராகம் அந்த பாடல். நெஞ்சில்
0: ராபி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நெஞ்சம் பாடும் புதிய ராகம் ஆஹா. சதீஷ்குமார் கொண்டு வாருங்கள்.
8: ஓராயிரம் பார்வையிலே
0: அந்த பாடல் வந்துவிட்டது. அந்த பாடல் வந்துவிட்டது. மீண்டும் பாருங்கள் சுணக்கக்கூடாது. எங்கே அடுத்த உறவு மஞ்சுளா ஓடி வாருங்கள்.
10: உலகம் வந்துச்சே அதுக்குப்பா. உலகம் பிறந்தது எனக்காக. உலகம் இதில் அடங்குது உண்மையும் பொய்யும் விளங்குது.
0: குலமகள் ராதையில உலகம் இதிலே அடங்குது உண்மையும் பொய்யும் விளங்குது. எங்கே பாட போடுவார்கள்?
3: நினைத்து வந்தாய் 100 வயதுப்பா.
0: அட்ரா சக்கியம் நினைத்து அப்பா. நினைத்தேன் வந்தாய் 100 வயசு. நினைத்தேன் வந்தாய் 100 வயசு. எங்கே அடுத்த பாடல் யாருக்கு? சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம் யா.
0: ஓ காதல் கடிதம். அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு மேகமலை எழுதுறக்க. காதல் கடிதம் தீட்டவே. ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் அடுத்த பாடல் நாகப்பன் கொண்டு வந்துரு. வணக்கம் நாகப்பன்.
9: வணக்கம் ஐயா. நினைத்தே வந்தாய் 100 வயது அந்த பாட்டு பாடினாங்க. அதுக்கு பாடல் பாடல்
0: அந்த பாட்டு
9: நினைத்தது யாரு நீதானே.
0: அப்படியா? அவர் தான்
9: நிதமுனை தேடும் நான் தான்.
0: வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ராஜ்குமார் கொண்டு வந்துவிட்டார். கட்டிக்காரன் ராஜ்குமார்
11: ஐயா, நினைத்து நினைத்து நான் சொல்லுங்க, நினைத்தேன் வந்தாய் நூறு வயது.
0: அதைத்தான் இப்பொழுது பாரத் தந்திரி போறாரு.
11: ஆஹா,
0: நீங்க வேற ரெண்டு தர
11: நினைத்து நினைத்து பார்த்து
0: அதே வந்து இன்னும் ஒரு பாடல் கொண்டு வாருங்கள்.
11: நினைக்க நினைக்க தெரிந்த மனமே
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன் இறுதி நேரத்தில் ஞானம் பிறக்கின்றது ஐயா எல்லோருக்கும். நினைக்க தெரிந்த மனமே, வாழ்த்துக்கள். எங்கே மீண்டும் பாரத் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் பாரத்.
3: அப்பா நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு இந்த அந்த பாட்டு பாரு,
0: வாழ்த்து பாடல் பாடுறா இன்றைக்கு.
3: ஆமாப்பா, நூறு நூறு வருஷம் நூறு
0: நூறு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே சதீஷ் ஓடி வாருங்கள். சதீஷ்
12: தாத்தா, நினைத்தேன் வந்தாய் நூறு வயது, அந்த பாட்டுக்கு தாத்தா. நூறு வயசு வாழ வேண்டும்
0: நூறு வயது வாழ வேண்டும் ஏ மகராசா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா.
12: நன்றி,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள். இடையா போயிட்டு சந்தன் ராஜ் எப்படி தவறுதன் தெரியவில்லை. நாகப்பன் கொண்டு வாருங்க. நாகப்பன்
13: மீண்டும் வணக்கம் ஐயா. இந்த இதை நினைத்தேன்னு பாடினாங்க, அந்த இவரு ராஜ்குமார் ஐயா பாடின பாட்டு பாடல், நினைக்க தெரிந்த மனமேனு அதற்கு பதில் பாடல். தெரியும் தெரியும் விஷயம் தெரியும், காலம் வந்தால் தனிந்து கை கூடும்.
0: இதெல்லாம் மறக்கல, எங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. மறக்கல, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க ராஜ்குமார் மீண்டும் வந்து விட்டார், கொண்டு வாருங்க. என்ன ஐயா தடை ஏற்படுகிறது. சந்தன்ராஜ் கொண்டு வாருங்களையா.
14: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வா.
14: இந்த மந்தத்தில் ஓடி வரும் இளம் தண்டலை கேட்கிறேன் ஐயா.
0: அப்படியா,
14: நன்றி, வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கு, நன்றி, வாழ்த்துக்கு, வாழ்த்துக்கு உங்களுக்கு. அடுத்த பாடலை மஞ்சுளா கொண்டு வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் மஞ்சுளா.
15: ராகன் ஒரு வார்த்தை வந்ததுப்பா. ராகம் தாளம் பல்லவி படமும் அதேதான்,
0: ராகம் தாளம் பல்லவி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது யார்? ராகம் தாளம் பல்லவி. அங்கே பாரத் கொண்டு வந்து விட்டார், பாருங்கள் பாரத். பாரத் பாரத் கொண்டு வாருங்கள்.
3: ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்பா.
0: அதெல்லாம் அப்படி செய்ய இப்ப கரெக்டா ஐயா, ஒருவரும் வாங்க மாட்டார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இறுதி பாடல் நாகப்பன் கொண்டு வருகிறது. இறுதி பாடல் வாழ்த்துக்கள், கொண்டு வாருங்கள்.
13: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு,
0: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை என்ற படியாளத்துடன் நிறுத்தி போட்டி நிறைவுக்கு வந்து விட்டது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும், சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்பொழுது அன்பு உறவுகளே, போட்டி நிறைவுக்கு வந்துவிட்டது. பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டிருங்கள். அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் பிறபர்களை நான் கூட்டி கழித்து திருப்பி பெருக்கி பார்த்து கொண்டு வர வேண்டும். கேட்போமா? நல்லது. இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி இந்திய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் காரைக்கிழமை தோறும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழும் வேளையிலே மொத்தமாக 271 பாடலை தந்திருக்கின்றீர்கள் என்று. மொத்தமாக 271 பாடலை தந்திருக்கின்றீர்கள். இந்த 271 பாடலும் என்ன என்ன பாடலை, எத்தனை பாடலை, யார் யார் தந்தது என்ற விவரம் இப்பொழுது சிறிது நேரத்தில் வெளியாகும். அதுவரை பாடலை கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள். நன்றி, நன்றி, நன்றி.

0: அன்பு உறவுகள் ஒவ்வொருவரும் சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள். ஒரு சில உறவுகளுக்கு தொடர்ந்து எங்களோடு உறவாட முடியவில்லை, காரணம் அவருடைய வலைத்தளம். இன்னும் ஒரு சிலர் அவர்களுக்கு இணைப்பு கிடைக்க மிகவும் கடினப்பட்டார்கள். 100 தடவை 150 தடவை என்றால், ஆனால் 800 தடவை அழைத்தவர்களும் இன்று இருக்கின்றார்கள். இங்கே ஒவ்வொருத்தரும் அழைக்கின்றீர்கள், ஒரு வழியிலே தான், இதுதான் போட்டி. வேகம் விவேகம், உடனே பாடல் கிடைத்தவுடன் வந்தவுடன். இன்னும் ஒன்று, பாடல்கள் சரி என்றவுடன் நீங்கள் துண்டிக்கதாவது தாமதம். ஒரு சிலர் துண்டிக்கும் போது அடுத்தவற்ற இணைப்பு வர முடியாமல் இருந்திருக்கின்றது. அடுத்து ஒரே நேரத்தில் இருவர் வந்து தடைக்கம் கொண்டிருந்தால், நான் பல வாரம் உங்களுக்கு கூறியிருந்தேன், அது உங்களை பிழை இல்லை, நீங்கள் துண்டிக்கிறீர்கள், அந்த டைமிங் அதுதான். மற்றது ஒரு சிலர் எடுத்து வந்திருந்தால் கதை பார்க்கிறீர்கள், இதிலே நாங்கள் பேசுவதற்கு இடம் இல்லை, அந்த பாடல் ஒன்று வந்தது இல்லையா, அது இப்படி வந்ததா அப்படி வந்ததா என்றெல்லாம் நீங்கள் ஒரு பாடலை கேட்கிறீர்கள், அந்த பாடலுக்கு பதில் பாட்டை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். இப்ப சந்தனராஜ், சதீஷ்குமார், மஞ்சுளா, நாகப்பன் போன்றோர் வரும்போது என்ன பாடலுக்கு இந்த பாடலை தருகின்றேன், ஆனால் வேலை சுலபம், இப்படின்னு வந்ததல்லவா, அப்படின்னு வந்ததல்லவா, அப்படி வந்துச்சே என்றெல்லாம் கேட்காமல், நீங்கள் ஒரு பாடல், உங்களுக்கு ஒரு பாடல் கிடைத்து விட்டுதான், சரி அந்த பாடலை பிடித்து விட்டீர்கள், அதிலே உள்ள பதத்தை ஒன்று எடுத்து விட்டீர்கள், அதுக்கு பாடலை கொண்டு வந்து தர வேண்டியதுதானே. எப்பவா அது இருந்துட்டு ஒரு தடவை தான் ஒரு பாடல் வந்த பாடலை கோருவீர்கள், அதை கொஞ்சம் யோசிக்கலாம் மற்ற பாடலுக்காக. மற்றபடி நீங்கள் வந்து அழைத்தாய்த்து இன்ன பாடலுக்கு இன்ன பாடல் அப்படித்தான் கூறி பழக வேண்டும். இப்ப பாருங்க, நாகப்பன் வந்து அழகாக கூறுவார், இல்ல இப்படி இவர் பாடியிருந்தார், அந்த பாடல் இது அந்த பதத்திலே இந்த பதம் கொண்டு வருகிறேன். சந்தன்ராஜ் அதே மாதிரி கூறுவார். ராஜ்குமார் அப்படி ராஜ்குமார் வந்து அப்படி கூறியிருந்தார், என்னுடைய பேரன் சதீஷ்குமார் கூறுவார், மஞ்சுளா கூறுகின்றீர்கள், முயற்சி பண்ணுகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு வந்தவுடன் மறந்து போவோம், அவர் ஒருத்தர் வந்தீங்கன்னா நான் நினைத்து கொண்டு வந்தேன் மறந்து விட்டேன் என்கிறார், இதிலே வந்தேன் யோசிக்கிறார். ஆனால் அப்படி பழக்கப்படவன் நீங்கள் வந்து வந்து பழகினால்தான் உங்களுக்கு இது புரியும். நன்றாக சிறப்பாக எல்லோரும் செய்திருக்கிறார். மொத்தம் 271 பாடல், 13 உறவுகள் பங்கு பெற்றிருக்கின்றன. நான் 300 பாடலை எதிர்பார்த்தேன், இன்னும் ஒரு 10 நிமிடம் தந்தால் 300 தாண்டி இருப்பீர்கள் நீங்கள். நான் இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். உங்களுடைய பதிவுகளை நான் இங்கே வந்து இங்கே ஆரம்பித்தீர்கள், இங்கே முடித்து விட்டீர்கள் என்றெல்லாம் கணக்கெடுக்க வேண்டும். தான் அதன் பின்பு உங்களுக்கு பாடல்கள் தர வேண்டும் இல்லவா. சரி, பங்கு பற்றி அத்தனை பேருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்கள். அதை விட்டு இன்று இணைந்த புதிதாக இணைந்திருந்தார் மகானவர்கள், சிறப்பாக இருந்தது. அவர் வருகின்றால் அவருக்கு இந்த அழைப்பு கிடைக்கவில்லை, அதனால் அவர் தடுமாறிக்கொண்டிருந்தார், இல்லையென்றால் அவர் உங்களை விட பாடல்கள் நிறைவாக தரக்கூடியவர். அவருடைய அழைப்பு தாமதப்பட்டு தருகிறார், எனக்கு இணைப்பு கிடைக்கவில்லை என்று இன்று கூறுகிறார். அடுத்த வாரம் இதைவிட சிறப்பாக செய்வார்னு எனக்கு தெரியும். அடுத்து வடலூர் ஆனந்தன் என்று ஒரு அன்பு உறவு, எத்தனை தடவைகள் வந்து அழைத்து உங்களுக்கு நிகழ்ச்சியை புரியவில்லை, நிகழ்ச்சி புரியாமல் வந்து அழைக்கின்றீர்கள், அழைத்த பொழுது உங்கள் அழைப்பை நான் இணைக்கின்றேன் ஐயா, உங்கள் இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் பேசுகிறீர்கள் இல்லை, நான் எத்தனையோ தடவைகள் அழைத்தேன், நீங்கள் இன்னும் ஒரு வேலையும் செய்திருக்கிறீர்கள், அதே செய்யக்கூடாது, எங்கள் மொன்றியல் தமிழ் வானிலே அதுக்கு அனுமதி இல்லை, வீடியோ கால் ஒளிப்பேலையில் காலையில் விஜயராகவனும் அதை ஒரு தடவை செய்திருந்தீர்கள். முன்பு செய்தவர்கள் நான் கூறிய ஒளி அலையிலே யாரும் வர முடியாது, ஒளியில் தான் வர வேண்டும். அதாவது வீடியோ அழைப்பு இங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதெங்கும் வீடியோ அழைப்பு உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தடை செய்யப்பட்டது, அப்படி செய்யாதீர்கள் தயவு செய்து. தெரியாமல் இருந்து அவர் ஆனந்தனுக்கு புரியாது, அந்த வழியில வருகிறதில்லை, இந்த வழியில வருகிறதோ என்று அவர் அழைத்து பார்த்திருக்கின்றாரே தவிர, அவருக்கு ஆர்வம் இருக்கின்றது, அவர் தொலைபேசி இணைப்பு சரியாக இல்லை. அவர் பல தடவை இணைத்து அழைத்தார், நான் அவரை இணைத்தேன், அவரிடமிருந்து எந்த பதிலும் பெறவில்லை எனக்கு. இன்று ஞானசேகரனுடைய தொலைபேசி சரியான பிழையாகி போய்விட்டது. சியாமலாவுக்கு தொலைபேசியே கிடைக்கவில்லை. செல்வகுமார் ஆரம்பத்திலே தொலைபேசி தடையாக இருந்து மீண்டும் ஒரு மாதிரி வந்துவிட்டார், சரியான தாமதம். சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு பதில்களை கூற வருகின்றேன். இதில் ஐவர் வந்து சிறந்த புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள், மற்றவர்கள் 20 குறையத்தான் எடுத்திருக்கின்றீர்கள். ஆதலால் அவர்களை நான் படிக்காமல் இன்று வெற்றி பெற்றவர்களை தருகின்றேன். முதலாவது இடத்தை பெறுகின்றார் சந்தனராஜ் அவர்கள், வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் 50 பாடல்களை தந்திருக்கின்றார். ஆனால் அவர் 70 பாடல்களும் தந்த காலம் இருக்கு, 76 பாடல் தந்த காலமும் உண்டு. இரண்டாவது இடத்தை பிடிக்கின்றார் நாகப்பன் அவர்கள். நாகப்பன் அவர்களுக்கு 4 தடவைகள் தடை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நான்கு தடையும் ஏற்படாது விட்டால் இன்னும் அவருக்கு புள்ளி கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒருவருக்கும் அளந்த அளவுதான். 45 பாடல்களை தந்திருக்கின்றார். இரண்டாவது இடத்தை பெறுகின்றார். அவர் முதலாவது இடத்துக்கு வரும் ஒரு நபர். ஆனால் இப்பொழுது அவரை புனரமைப்பு செய்து வந்த பின்பு எங்களோட பங்கு பற்றி இன்று அவர் சிறப்பாக விளையாடி இருக்கின்றார். கூடுதலான பாடலை தந்திருக்கின்றார். மூன்றாவது இடத்தை என் அன்பு பேரன் சதீஷ்குமார் 34 பாடல்களை தந்து பெற்றிருக்கின்றார். அவருக்கும் வந்து குழப்பங்கள் ஏற்பட்டது. அவர் வந்து கூட வந்திருக்கலாம். அவர் கொண்டு வந்த பாடல்கள் எல்லாம் கூர்ண பாடல்கள், தெரிந்த பாடல்கள், சொன்ன பாடல்கள் வந்துவிட்டது. மீண்டும் அவர் அதை திருப்பிச் செய்து 34 புள்ளிகளை பெற்று பாடல்கள் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். நான்காவது இடத்தை இருவர் பெறுகின்றார்கள். சவுதி அரேபியாவில் இருந்த ஃபாரூக் கனியம்பாடி மஞ்சுளா இருவரும் சம புள்ளிகள் எடுத்திருக்கின்ற 30 பாடல்களை கொடுத்திருக்கின்றார்கள். ஆதலால் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி கொண்டு பாராட்டுகளையும் தந்து கொண்டு அடுத்து வந்தவர்கள் ராபிக் 15 பாடல்கள், கௌரி ராஜ்குமார் 11 பாடல், கௌரி 10 பாடல், அலி 8 பாடல், செல்வகுமார் மகான் இருவரும் 5 பாடல்கள், ஞானதேவரன் 4 பாடல்கள், என் அன்பு மகள் ஷியாமலா ஒரு பாடல், ஒரு அழைப்பு ஒரு பாடல் தான் தந்திருந்தார். அவருக்கு வலைத்தளம் அங்கு அந்த மாலை நிறுத்திருக்கேன்னா எனக்கு தொலைபேசி சரியா வேலை செய்யணும்னு கடவுளம் மண்டாடுகிறேன், வரவே இல்லை, வர முடியாமல் போய்விட்டது. அதனால் உங்கள் எல்லோருக்கும் பாடல் தருவேன். முதலில் முதலாவது பரிசு பெற்ற சந்தன்ராஜ் வாழ்த்துக்களோடு உங்கள் பாடலை வந்து கேளுங்கள். அடுத்தது நாகப்பன் அவர்கள் இரண்டாவது பாடல் வந்து கேளுங்கள். மூன்றாவதாக சதீஷ்குமார் வந்தீர்கள், உங்களுக்கும் பாடல் உண்டு. நான்காவதும் ஐந்தாவதும் பெற்ற ஃபாரூக் மஞ்சுளா நீங்களும் வந்து பாடலை கேட்கலாம். மற்றவர்கள் ராஜ்குமார் ராபிக் அலி கௌரி செல்வகுமார் மகான் ஞானசேகரன் சியாமலா நீங்களும் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். இப்பொழுதே ஒளிபரப்பாக்கப்படும். இது கதம்பத்திலே வராது. வழக்கமாக இதில் தெரிவு செய்த பாடல் தருவது உண்டு. நான் இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டால் நான் உடனடியாக காற்றலையிலே உங்களுக்கு வாழ்த்துக்களோடு அந்த பாடலை ஒளிபரப்பி வைப்பேன். எங்கே ஓடிவாருங்கள். திருப்தியான 11 வேறு யாராவது பெயர் கூறப்படாமல் விட்டால், பங்கு பற்றி அவர்களை நான் கூறாது விட்டால் எனக்கு தயவு செய்து தெரியப்படுத்த வேண்டும். என்றால் 271 பாடல்கள் பதிந்த வேளையிலே அதில் வந்த 13 நபர்களும் எங்கே எங்கே இருக்கின்றார்கள் என்னோட அட்டவணை இருக்கின்றது. இருப்பினும் வாழ்த்துக்கள். எங்கே நாகப்பன் வந்துவிட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வணக்கம் வணக்கம் ஐயா, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள். சரி, கட்டிக்காரன் என்று உங்களுடைய வளர்ச்சி தெரிகின்றது, உங்களுடைய திறமை கொண்டு வருகின்றீர்கள். கட்டிக்காரன், சரி. அப்ப என்ன பாடலை கேட்போம்?
1: இன்றைய தினம் முதன் முதலாக தெரிவு செய்த பாடல் ஐயா, சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், அடைசல்லை தட்டாதே திரைப்படம்.
0: அந்த பாடல் உங்களுக்கு வேண்டும். நல்ல பாடல், சிரித்து சிரித்து என்னை சிறையில்
1: நிறைவு பாடலாக தரலாம்.
0: நிறைவாக தர வேண்டுமா? சரி, சிரித்து சிரித்து வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு பெற்று அடுத்த முறை முதலாவது எதிர்பார்க்கிறேன். நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. மீண்டும் வந்து கருத்துக்களை கூறலாம். வணக்கம் வணக்கம். வெற்றியாளர் சந்தனராஜ் அவர்களே, 80 பாடல்களை தந்து வெற்றி பெற்றிருக்கிறீர்கள்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். நிறைய
2: தடைகள் தடைபட்டு விட்டது. நானும் 882 முறை அழைத்திருக்கேன்.
0: பார்த்திருக்கிறேன். அந்த உறவுகளே கேட்டுக்கொள்ள, 882 தடவைகள் அவர் அழைத்து 50 பாடலை தான் தந்திருக்கின்றார். அந்த 50 அழைப்புக்கும் 882 அழைப்பை அவர் அழைத்து இருக்கின்றார் என்றால் அவ்வளவு தூரம் எல்லோருடைய அழைப்புகளும் ஒரே நேரத்தில் வந்து கொண்டிருந்தது. அது இதுதான் போட்டி. இதற்குள்ளே வந்து கட்டித்தனமாக வேகம் விவேகம். அங்கு என்னுடைய அன்பு உறவு மகான் கூறினார், மூன்றாவது பாடலே சொன்னா 152 தடவை அடைச்சு.
2: நண்பர் நாகப்பன் வந்திருக்காரு, அவருக்கும் வாழ்த்துக்கள். மூன்றாவது வந்து நம்முடைய நண்பர் குமார் அவர்களுக்கும் நிறைய பாடல்கள் தந்திருந்தார், அவரும் வாழ்த்துக்கள். பங்கேற்று சிறப்பு அத்தனை அன்பர்களுக்கும் நன்றிகள் ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள். சரி, உங்களுக்காக என்ன பாடலை நான் தர வேண்டும்?
2: தாய்மொழி அப்படிங்கிற திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்பையா.
0: என்ன பாடல்?
2: சிங்கார மானே பூந்தேனே.
0: சிங்கார மானே பூந்தேனே. நல்லது. அந்த பாடம் உங்கள் வாழ்த்துக்கள் மற்றவரை சென்றடையும். உங்களுக்கு அந்த பாடலும் கிடைக்கும் ஐயா. நன்றி. சிறப்பித்து இந்த பாட்டு சவாரி பாட்டுக்கு பதில் பாட்டை கொண்டு சென்று முன்னேற்ற முதல் வரிசையில் வந்ததற்கும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிகள். 882
2: ஆளுங்கள். ஆமாங்க, இடையிலே நிறைய தடவை தடைபட்டு விட்டது. நண்பர்கள் நாகப்பன போல எனக்கும்
0: உங்களுக்கு நான்கு தடவைக்கு மேல் ஸ்டக் ஆகி போனீங்க, அதுக்குள்ள விரும்பி போனீங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு அழைக்கணும், எந்த இலக்கம் முதல் பயணம் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி ஐயா, சிறப்பாக அலங்கரித்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா.
0: இதுக்குள்ளே கலையாட்டை வைத்து பூட்டி விட்டார் என் மகள். உள்ளுக்குள்ளே வெப்பம் என்னால் தாங்க முடியாம எழுந்து சென்று கலபத்திரக்கையிலாது, எழுந்து சென்று ஃபேன் போடையிலாது, ஒரே இப்படி பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு எழுதிக்கொண்டு கையும் கண்ணும் காதும் ஒரே நேரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தது மிக கடினமாயிருந்தது. வாழ்த்துக்கள். எங்கே ராஜ்குமார் வந்திருந்தீர்கள்? ஓடி வாருங்கள் ராஜ்குமார், கொண்டு வாருங்கள் ராஜ்குமார் உங்கள் பாடலை. வணக்கம் ராஜ்குமார்.
3: ஐயா வணக்கம் ஐயா. ராஜ்குமார் ஐயா, இன்னைக்கு நல்லா இருந்தது ஐயா.
0: சிறப்பாக சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்ன வந்தால் சிறப்பாக விளையாடினீர்கள். ஒரு பாடலை சொல்லி தருவீர்கள், அது சென்றவுடன் உடனே அடுத்த பாடலை கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம். சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது, நன்றாக
3: விளையாடினீர்கள்.
0: எத்தனை அழைப்பு, எத்தனை தடவை நீங்கள் அழைத்தீர்கள்?
3: நானும் ஒரு ஒரு நூறு டைம், நூறு நூறு உரிக்கை மேல இருக்குங்கய்யா.
0: இந்த முதலாவது பெறது, முதலாவது இடத்தை பெற்று ஐம்பது பாடல்களை மட்டும் பதிவு செய்து, 271 பாடல்களை 50 பாடல்களை மட்டும் பதிவு செய்த சந்தனராஜ் அவர்கள் 882 அழைப்புகள் விடுத்திருக்கின்றனர். அழைப்புகள் முயற்சி, அதுதான் அதுதான் வேகம், அதுதான் விவேகம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னுடைய நன்றி, நன்றி. என்ன பாடல் வேண்டும்?
3: நன்றி, நன்றி. அப்படம் முத்துக்கால நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா பாடல்? நான் கேட்ட பாடல் தான் அது, பாடின பாட்டு தான்.
0: அந்த பாடல் ஐயா முத்துக்காலை அல்ல, அது பொண்ணுமணி, பொண்ணுமணி திரைப்படத்து பாடல்.
3: மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும், மாத்தி சொல்லிட்டேங்க. மன்னிக்கணும்,
0: மன்னிக்கணும் சொல்லக்கூடாது. எம்மாறி சொல்வது வழக்கம் தான். எத்தனை பாடல்களை மனதுக்கு வைத்திருக்க வேண்டும். நெஞ்சுக்குள்ளே நல்ல பாடல் அந்த பாடல். சரி, அந்த பாடல் உங்களுக்கு இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ராஜ்குமார்.
3: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி, நன்றி,
0: நன்றி,
3: நன்றி.
0: அடுத்த உறவாக அன்பு பேராண்டி வருகின்றார். மூன்றாவது பரிசை பெற்ற பேராண்டி, வாழ்த்துக்கள். மகனே மரும அன்பு பேராண்டி, சதீஷ்குமார் வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம் தாத்தா.
0: அப்பா பெருமூச்சு விடுவீங்களா? நெடுமூச்சு. வாழ்த்துக்கள். எத்தனை அழைப்பு, எத்தனை தடவை அழைத்தீர்கள்
2: தாத்தா? நிறைய தடவை லைனே கிடைக்கல தாத்தா. இல்ல நானும் கொஞ்சம் அதிக பாடல் கொடுத்திருப்பேன் தாத்தா.
0: நீங்கள் வந்தீர்கள், அதிக பாடல் தந்தீர்கள், மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கீர்கள். சந்தனராஜ் 882 தடவைகள் அழைத்திருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் அதை விடத்தான் குறையத்தான் இருந்திருப்பீர்கள். அதே நேரம் நாகம்பன் அதே அதே போன்றுதான். ஏனென்றால் ஒரு இலக்கத்திலே தான் நாங்கள் இந்த போட்டியை நிகழ்த்துகிறோம். அதுதான் வேகம், விவேகம். ஒரு பாடல், ஒரு பதம் ஓடி வந்து, அது இது சகஜம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 34 அதிகப்படியான பாடலை தந்து நீங்கள் வெற்றி பெற, இன்னும் ஒரு 10 நிமிடம் விட்டு இருந்தா இன்னும் 10 பாட கூட தந்திருப்பீர்கள் இல்லையா? ஆனால் நீங்கள் தந்த பாடல் எல்லாம் வித்தியாசமான பாடல்கள், உதவிகளோடு வந்திருக்கின்றது தெரிகின்றது எனக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூன்றாவது இடத்தை பெற்றீர்கள். அடுத்தவர்களையும் வாழ்த்திவிட்டு உங்கள் பாடலை கேளுங்கள்.
2: தத்தா, இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.
0: நன்றிகள். நல்லது. என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் என்னுடைய பேரனுக்காக?
2: ஒரு ஓடை நதியாகிறதுங்கிற படத்திலிருந்து தென்றல் எண்ணெய் முத்தமிட்டது.
0: எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பாடல், தென்றல் எண்ணெய் முத்தமிட்டது. அது அதுதான் நான் நினைக்கின்றேன். எங்களுடைய ரகுவரனுடைய முதல் படமா இருக்கலாம் என்று அதோ தெரியவில்லை. அவர் தான் நாயகன் அதுல.
2: இல்லை இல்ல இல்ல தத்தா, அது வந்து அவரு ரகுனு ஒரு படம் பண்ணிருக்காரு அதுக்கு முன்னாடியே.
0: அதுக்கு முன்னாடி பண்ணிட்டாரா ரகுவரன்? இந்த படத்துல அவர் தான் நடிச்சிருந்தாரு இல்லையா?
2: கதாநாயகன் போஸ்டிங்ல வந்து இந்த படத்துல கொஞ்சம் முதல் முறையா பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன்.
0: இருக்கலாம், நல்லா பண்ணிருந்தா, நல்ல உயரம் சுமல்லதா, நன்றா, நன்றா இருந்தது. நல்ல பாடல் உங்களுக்கு. மூன்றாவது பாடலா வெற்றி பாடலா கிடைக்கும் மகனே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மரும பேராண்டி, வாழ்த்து.
2: நன்றி, நன்றி தாத்தா.
0: நன்றி பேராண்டி. அடுத்த உறவு அன்பு மகள் சியாமலா. என் சியாமலா ஓடிவாரு. என்னம்மா என்று என் குழந்தைக்கு கிடைக்கவே இல்லையே இணைப்பு.
4: என்ன மழை, மழை லைட்டா பெஞ்சிருப்பா, அதுக்கே கரண்டும் இல்ல, டவரும் இல்ல, எதுவுமே இல்லப்பா.
0: வானொலி கேட்டீர்களா? அதையும் கேட்க முடியாம போய் விட்டதா?
4: அதுவும் கேட்க முடியலப்பா. அதுவும் கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட்டாயம் வந்துச்சு, அதனாலதான் பாடுறதும் முடியல. 23 தடவை ட்ரை பண்ணி ஒரே ஒரு தடவை
0: தெரியுது. நான் கூறினேன் தானே, ஒரு தடவை தான் என் மகள் வந்தால் அவருக்கு என்ன ஆண்டே. நீங்கள் நேர் நேரத்திலே கூறினீர்கள், இன்று மழை தூர்வது போல இருக்கின்றது, இல்லாமல் வேண்டுக் கொள்கிறேன். நானும் பிரார்த்தித்தேன் கேட்டு. ஆனா ஒரு தடவை வந்து ஒரு தடவை அடித்து விட்டு புள்ளி எடுத்து என்று சென்று விட்டீர்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, இப்போது மகளுக்கு என்ன
4: கலந்து கொண்டு வெற்றி பெற்று அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்து. உங்கள் தோழி வந்திருக்கின்றார். தோழியும் வழக்கத்தை விட குறைவுதான் இருந்தாலும் வந்திருக்கின்றார். நாலாவது இடத்துக்கு வந்திருக்கின்றார்.
4: அப்ப இங்க எல்லாருக்குமே எங்க பார்த்தாலுமே பரவாயில்ல மழை பெஞ்சிருப்பா எல்லா ஊர்லயுமே. அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் தவறு பிரச்சனை.
0: அதே மாதிரி செல்வகுமார் அதே மாதிரி ஞானதேவன் பேசுகிறார் எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணு பக்க பக்க
4: அவர் பேசும்போது எனக்கு தான் பிரச்சனை நினைச்சு, அப்புறம் தான் தெரிஞ்சு அவருக்கு பிரச்சனை. செல்லுல எதாவது பிரச்சனை வரல போல அப்படின்னு நினைச்சேன்.
0: என்ன பாடல் மகளிர்?
4: காத்தவராயன் படம் பா.
0: அதுவே வாகலாப மயிலியா.
4: வாகலாப மயிலி. நன்றி பா.
0: அப்பாவுக்கு பிடிக்கிற பாடம் இந்த பிள்ளை மகளுக்கும் பிடிக்குது.
4: வாகலாப மயிலி நீ ஓடி வாக்கலாப்பமயிலே. அந்த வட்பா
0: அலையில் அலையில் நல்ல பாடலாமா அந்த வாக்கலாபமயிலே உங்களுக்கு கிடைக்கும் மகளே. அந்த பாடலை தருகின்றேன்.
4: நன்றி
0: நன்றி மகளே. நன்றி
4: நன்றி.
0: அடுத்த அன்பு உறவு ராவி. ராவிக்கினுடைய குதிரை நல்லா ஓட இல்லை. என்ன நடந்து 15 தடவை
2: ஆனால்
0: இறுதி வரை நீங்கள் இணைந்து சிறப்பித்தீர்கள். வாழ்த்துக்கள். உங்களோட பாடல் நல்ல பாடல்கள் தந்தீர்கள். அப்ப என்ன பாடல் கேட்டிருப்போம்?
2: எனக்கு வந்து எம்டிஆர் இயக்கம் அன்பு உறவு அனைவருக்கும் எனது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
0: அது உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் எம்டிஆர் எஃப்எம் பெறும். உங்களுக்கு இப்பொழுது பிறந்து விட்டீர்களா? இன்னும் பிறக்கவில்லை தானே உங்களுக்கு?
2: 12 மணிக்கு பிறப்பேன். 10 நிமிஷம் இருக்கு. எனக்கு படம் வந்து மறுபடியும் அதுல நலந்தாலும் என் வாழ்த்துக்கள் அந்த படம்.
0: அது மறுபடியும் நலம்பாள
2: என்னாலும்
0: உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கிடைக்கும். நன்றி. எல்லோரும் வாழ்த்துவார்கள் உங்களுக்கு. இப்போது என்னுடைய அப்பாவினுடைய முன்னேற்பாடான பிறந்த நாள் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மேலும் மேலும் பல்லாண்டு காலம் எல்லா சிறப்போடையும் எங்களோடு இணைந்து அன்பு மகனாக அன்பு நேராக இணைந்து சகல சௌபாகியத்தோடும்

0: 5 1039 அழைப்புகள் எங்கே வாருங்கள், ஒவ்வொரு தரமாக அழைத்தது. ஃபாரூக் வாருங்கள். ஃபாரூக்
1: வணக்கம் அப்பா. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள். நீங்கள் ஆனா அவ்வளவு தூரம் விளையாடி 4வது இடம் பெற்று இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஒரு 4 பாடல்கள் கடிகாரம், நீங்கள் கடிகாரம். சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? உங்களோட வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் சென்றடைகிறது. என்ன பாடல் வேண்டும்?
1: எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் படம்.
0: அதுல என்ன பாடல்?
1: உன் விழி சொல்லும் ஒரு சிறுகதை.
0: என் விழியா உன் விழியா?
1: உன் விழி. உன் விழி சொல்லும் ஒரு சிறுகதை ஒன்று.
0: ஓ அப்படியா, ஏதோ ஒரு கதை இருக்கிறது, அப்ப கேட்டுத்தான் பார்ப்போம் அதை. ஒரு கதை உன் விழி சொல்லும் ஒரு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ற திரைப்படம். ஒரு கதை. வாழ்த்துக்கள். நன்றி. நல்லது பாருங்க அவர்களே. உங்கள் வாழ்த்துக்கள் எல்லோரையும் சென்றடைந்து இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. சரி,
1: நன்றி.
0: உன் கதை சொல்லும் ஒரு கதை. சரி, அடுத்து தங்கி அம்மா மஞ்சுளா குட்டி, உங்களை காணவில்லை மகளே. அழைத்தீர்கள் ஒரு தடவை, பின் அந்த அழைப்பு எங்கே சென்று விட்டது? காணவில்லையே உங்களுடைய அழைப்பை. மீண்டும் அழையுங்கள். என்ன பாடல் வேண்டும் கூறுங்கள். இது மனிதர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் அன்பு உறவுகள் இணைந்து சிறப்பித்த பாடல்கள். எங்கே ஞானசேரம் அழைத்தீர்கள், அழைப்பு வரவில்லையே. அழைக்கிறது தெரிகின்றது, ஏதாவது பிள்ளை இருக்கிறதா? எங்கள் தொலைபேசி சரியாக இருக்கின்றது, இதுவரை நேரம் இயங்கிக் கொண்டிருந்தது. உங்கள் அழைப்புகள் தான் தடைகள் வருகின்றது. மஞ்சுளா வந்து விட்டார். மஞ்சுளா மகளே, வாழ்த்துக்கலம்மா உங்களுக்கு.
2: வணக்கம்பா.
0: வணக்கம். 30 பாடல்களை தந்து நீங்கள் 4வது இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கெட்டிக்காரி, அதிக பாடல்களை தந்தவர்களும் நீங்களும் ஒருவர். வாழ்த்துக்கள் மகளே.
2: நன்றி.
0: நன்றி.
2: நன்றிப்பா. அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. உங்களுக்கு நன்றிப்பா. நீங்க ஊர், நாங்க ஒரு ஆள் தான்ப்பா போன் பண்றோம். எத்தனை பேர் பண்றதுக்கு நீங்க எத்தனை முறை எடுத்து பேசுறீங்க? ரொம்ப கஷ்டம்ப்பா.
0: நான் எடுக்கிறேன் மகளே. 271 பாடல்கள் இணைத்தே நான் அழைப்புகள் எத்தனை தவறுகிறதை படித்தான். சரி, நல்லது மகளே. மகள் அப்பா இது உள்ள கருணையிலே கூறுகிறேன். வாழ்த்துக்கள் அன்பு மகளே. நன்றிகள். என்ன பாடல்? என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன பாடல் அம்மா என்று கேட்க வைக்கின்றீர்கள்?
2: அன்பே நாட்கள் படம். அதுல படத்துல வரலன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு வந்து. வரராக
0: நான் அறிந்திருக்கிறேன். சுரராக சுரராக சுருதியா அம்மா?
2: சுருதியா சுதியான்னு கூட எனக்கு தெரியல. மலையாளம் கலந்துடுச்சு அதுக்கு வார்த்தை எனக்கு புரியல.
0: அந்த 7 நாட்கள் திரைப்படம் இல்லையா? நீங்க கேட்டபடி நான் பாடலை அமுக்கின போது விரைவாக செல்ல வேண்டும் என்று அந்த பாடல் உடனே வந்தது. மலை மாலை நீர் தூக்கமா அப்படி என்று அந்த பாடலை போட்டாலும் வேறு பாடலாக ஒலிக்கிறது. எப்படி மகள் இந்த பாடலை கேட்டா இருக்க மாட்டாளே என்று சொல்லிவிட்டு பதிவிலே பார்த்தேன். பதிவிலே இருந்து அப்பா பாடல் மாறி வந்திருந்த இருந்தாலும் காரியம் இல்லையப்பா. அதை எனக்கு ஒரு மாதிரி போட்டு உடனே நான் அந்த பாடலை மரகதத்திலே உடனே எடுத்து போட்டு அற்புதமான பாடல். நன்றி அம்மா. நன்றி.
2: நன்றியடா.
0: நன்றி. இந்த பாடலை நான் தேடி எடுத்து தருகிறேன். அந்த நல்லது. இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து பாடலை கேட்டிருக்கின்றார்கள். மீண்டும் விரும்பினவர்கள் வந்து பாடலை கேட்கலாம். வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள். இப்பொழுது மொழிகள் தமிழ் வானொலியில் வந்து இணைந்து சிறப்பித்து பாடல்களை தந்தவர்களும் பாடல்களை பதிந்து பாட்டுக்கு பதில் பாட்டு கொடுத்து வெற்றி பெற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடல் ஒன்றை தர இருக்கின்றேன். அந்த பாடல் எங்களுடைய இன்று 1வது பரிசு பெற்ற சந்தனராஜ் அவர்கள் கேட்டுவிட்டு சென்ற பாடல், சிங்கார பூந்தேனி என்று ஒரு பாடல். எங்கே அந்த பாடலை தேடுகின்றேன், கிடைத்தவுடன் தருகின்றேன் உங்களுக்கு. சிங்கார பூந்தேனி என்று ஒரு பாடல் அவர்கள் தந்திருந்தார். அடுத்த உறவு வருகின்றார், ஞானசேகரன் வருகின்றார். அவரை அழைத்து விடுவோம். வணக்கம் மகனே ஞானசேகரன். வணக்கம். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். மகனே வணக்கம் ஞானசேகரன். நாச்சியார் கோவில் ஞானசேகரன் அவர்களே வணக்கம். வணக்கம். வணக்கம். மீண்டும் அழையுங்கள். பாடலை தருவதற்கு ஆயத்தமாகின்றேன். இன்று ஒரு சிலருக்கு வலைத்தளங்கள் சரியாக உதவி செய்யவில்லை.

0: யார பூந்தேன் என்ற பாடல். என்ன திரைப்படம் கூறினார்? அப்படி ஒரு பாடலை காணவில்லையே. வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம். சந்தன்ராஜ், உங்களுடைய பாடல் சரியான வரியா நீங்கள் தந்தீர்கள்? ஒரு தடவை வர முடியுமா காற்றலைக்கு? விரைவாக பேசிவிட்டு சென்று விட்டோம். சரியான வரிகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஒரு தடவை வர வேண்டும். எங்க ஞானசேகரன், உங்களோட அழைப்பு தடையாகவே நிற்கின்றது ஐயா. உங்களோட அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை ஞானசேகரன். ஞானசேகரன் கோல் ஃபெயில் என்று காட்டிக்கொண்டு அழிந்து போகணும். உங்களோட தொலைபேசியை சரி பார்த்துக் கொள்ளுங்கள் மகனே. சந்தன்ராஜ் ஒரு தடவை காற்றலைக்கு வந்தால் சுலபமாக இருக்கும். முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபையில் செல்வகுமார் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா? சரி.
1: என்னப்பா
0: மழை தானே அங்க? மழை, அதனால்தான் உங்களால்.
1: மழை சரியான மழை பெஞ்சுப்பா.
0: அப்ப என்ன பாடலை கேட்போம்?
1: அன்பேவா படத்துல அந்த பாட்டு அன்பேவா
0: வெற்றி
1: பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ். நீங்கள்
2: வணக்கம். தாய்மொழி படத்துல இருந்து சிங்கார மானை பூந்தேனே.
0: ஓ,
2: சிங்கார மானை பூந்தேனே.
0: தாய்மொழி
2: பூந்தேனே காவல் நானே. தாய்மொழி.
0: நன்றி ஐயா.
2: நன்றி. வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. சந்தன்ராஜ் அவருடைய பாடல் காற்றலையில் முதலாவது பரிசு பெற்றவர். 50 பாடல்களை தந்து முதலிடத்தை பெற்றவருக்கான பாடல் வருகின்றது.

0: நல்லதோர் பாடல் நீண்ட நாள் கேட்காத ஒரு பாடல் காற்றலையில் கலந்து சென்றது. இன்று பாட்டுக்கு பதில் பாட்டிலே 50 புள்ளிகள் பெற்று 50 பாடல்களை தந்து அதிக பாடலை தந்த வெற்றியாளராக தீர்மானித்த சந்தன்ராஜ் அவர்கள் கேட்ட பாடல். அதைத் தொடர்ந்து 45 பாடல்களை இன்று சிறப்பாக தந்த அன்பு உறவு தங்களுடைய நாகப்பன் ஐயா அவர்களுடைய பாடல் வர இருக்கின்றது. வணக்கம் வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம்.
0: என்ன நடந்தது உங்களோட தொலைபேசிக்கு? எல்லா இடமும் அப்படித்தான், எல்லோருக்கும் அது அந்த தடை ஏற்பட்டிருக்குது. என்ன பாடல் கேட்போம் ஞானசேகரன்?
1: எங்கிருந்து வந்த படத்துல இருந்து வந்தவர்கள் வாழ்கன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: வந்தவர்கள் வாழ்க, அந்த பாடல் வேணுமா? வாழ்த்துக்கள் ஐயா. முடிந்தவரை சிறப்பித்தவைக்கு நன்றி. வந்தவர்கள் வாழ்க. வாழ்த்துக்கள் மானே. அந்த
1: பாடல்
0: கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்து கூறியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களோட தொலைபேசி இன்று சரியான தொலைபேசி ஆகிவிட்டது, கவலைதான். அடுத்து வரும் பாடல் இரண்டாவது பரிசு பெற்ற எங்கள் கோயமுத்தூர் நாகப்பன் ஐயா அவர்கள் வளமையாக முதலாவது பரிசு பெற்றுக் கொண்டு செல்வோம். இன்று முதலாவது எட்டி பிடிக்க வந்து விட்டார். அடுத்த முதலாவது அவர்தானே. வாழ்த்துக்களை கூறுகின்ற உங்கள் பாடல் வருகின்றது. தாய் சொல்லை தட்டாதே. உங்களுடைய இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு முதல் முதலில் சிரித்துக் கொண்டு ஆரம்பிப்போம் என்று சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய் என்ற பாடல் வருகின்றது உங்களுக்கு.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். விரத நாட்களில் எங்கே சாப்பிடலாம்? கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் விரதம் மேற்கொண்டால் நம் வீட்டில் சாப்பிட்டால் விரத பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றவர் வீட்டில் சாப்பிட்டால் பலன் உணவளித்தவருக்கு சேர்ந்துவிடும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களிலும் பிறர் அளிக்கும் உணவை சாப்பிட்டால் யாத்திரை சென்ற புண்ணியம் அவர்களை சேர்ந்துவிடும். பூஜையில் சுவாமிக்கு பிரசாதமாக தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை படைப்பர். சிலர் சுத்தாண்ணம் அதாவது வெள்ளைச்சோறு மட்டும் கூட வைப்பது உண்டு. பிரசாதம் வைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகத்தால் ஆனதாக இருப்பது சிறப்பு. மண் சட்டி, தாமரை இலையிலும் பிரசாதம் படைக்கலாம். தாமரை இலையில் படைத்தால் மகாவிஷ்ணு மனமகிழ்ந்து வரம் தருவார் என பரசுராம கல்பசூத்திரத்தில் உள்ளது. இனி பாடலை கேட்கலாம்.

இஷ்ட தெய்வத்திற்குரிய உணவை அக்னி பகவான் மூலம் அனுப்பி வழிபடும் முறை ஹோமம். இதற்கு விசேஷ விதிமுறைகள் உள்ளன. இதை முறையாக பின்பற்றாவிட்டால் எதிர்மறை பலன் உண்டாகும் என்பதால் ஆச்சாரம் மிக்கவர்களால் மட்டுமே ஹோமம் நடத்தப்பட வேண்டும். ஒருவர் தானே முன்னின்று ஹோமம் நடத்தினால் முழுமையான பலனும், பிறர் மூலம் ஹோமம் நடத்தினால் பாதி பலனும் உண்டாகும். யாருக்காக நடக்கிறதோ அந்த நபர் ஹோமத்தில் பங்கேற்பது அவசியம். இயலாவிட்டால் அவரது மனைவி அல்லது குடும்பத்தினர் பங்கேற்பது அவசியம். காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்ப்பது ஏன்? விரல்களின் நுனியில் மகாலட்சுமியும் உள்ளங்கையில் சரஸ்வதியும் கீழ் மணிக்கட்டு பகுதியில் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம். கண் விழித்தவுடன் தேவியரை தரிசிக்கும் விதத்தில் இப்படி செய்வதால் நாள் முழுவதும் நல்லது நடக்கும். கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேது கௌரி ஸ்யாத் பிரபாதே கரதர்ஷனம் என்னும் ஸ்லோகம் இதனை விளக்குகிறது.

அன்பினொடு நான் உணவும் கொடுத்த நல்ல குருநாதன்

கண்முகா உனக்கு குறையும் உலகோ, முகா உனக்கு குறையும் உலகோ. ஏன் இப்படி கோவன

சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பைபிள் எனப்படும் வேதாகமும் தேவன் ஆதியிலே உலகத்தை படைத்த போது படைப்பின் தன்மையையும் அவற்றிலுள்ள அணுக்களின் அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது போன்ற தகவல்களையும் அலசி ஆய்ந்து விவரிக்கும் புத்தகமல்ல அது. தேவனுடைய ஒட்டுமொத்தமான இரட்சிப்பின் திட்டத்தை ஒவ்வொரு சந்ததிக்கும் விளங்கி கொள்ளும்படியான தகவல்களை உள்ளடக்கியது. வேதாகமத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகளை பல காலகட்டங்களில் பல பின்னணிகளில் வாழ்ந்த 40 வெவ்வேறு மனிதர்கள் எழுதியுள்ளனர். அவர்களில் தாவீது என்ற ராஜா, ஆமோஸ் என்ற மேய்ப்பர், தானியேல் என்ற உயர் பதவியில் இருந்த அதிகாரி, பேதுரு என்ற மீன்பிடிப்பவர் ஆகிய சமூகத்தின் பலதரப்பட்ட பிரிவினரும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எழுதியிருக்கும் தகவல்கள் ஒரே மைய கருத்தை கொண்டவை. அந்த கருத்து என்னவென்றால், தேவன் மக்களை பாவங்களிலிருந்து மீட்கும் இரட்சிப்பின் திட்டமே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு புத்தகத்தை பலர் எழுதும் போது மாறுபட்ட கருத்துக்களே இருக்க முடியும். ஆனால் வேதாகமம் ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை எழுதியவர்கள் ஒரே உள் உணர்வையும் ஒரே மாதிரியான சிந்தையையும் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே. இவற்றை அவர்களுக்கு தந்து எழுத வைத்தவர் ஆண்டவர் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மேலும் வேதத்தை எழுதியவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. 1500 ஆண்டு கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள். இவ்வளவு நீண்ட இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அது ஒரே மைய கருத்தை கொண்டிருக்க மற்றொரு காரணம், அதை எழுதிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளியிருந்த ஒரே மாதிரியான வெளிப்படுத்தலே ஆகும். பைபிள் அறிவை விருத்தி அடையவும் வாழ்க்கையை மாற்றச் செய்வதாகவும் இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.

இனி தொடர இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை இருக்கிறது. இதை அடைய வேண்டும் என்றும் பல விதங்களிலும் முயற்சி எடுக்கிறான். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த ஆசை மட்டும் நிரம்ப மறுக்கிறது. இந்த ஆசையை நிரப்பும் கருவி எது என்று நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை நிறைந்திருக்கிறது. அவன் விரும்பியபடி இரு ஓடைகள் நிறைய பொருள் கிடைத்தாலும் அவன் மனம் திருப்தி அடையாது. மூன்றாவதாக இன்னொரு ஓடை நிறைய செல்வம் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு அதையும் பெற முயல்கிறான். அப்படி பெற்றாலும் கூட அவன் ஆசை நிரம்பாது. எனவே மனிதனின் வயிற்றை மண்ணறையின், அதாவது உடல் அடக்கத்திற்காக தோண்டப்படும் குழி. மண் அல்லாமல் வேறு எதனாலும் நிரப்ப முடியாது. எனவே பேராசையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேராசை கஞ்சத்தனத்தையும் இரக்கமில்லாத தன்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனை கொடியவனாக்கும் பாவங்களை செய்யவும் அது கற்பிப்பதுடன் கேடான வழிகளிலும் செல்ல ஏதுவாக இருக்கிறது. பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது பேராசையே. செல்வந்தனாக வேண்டும் என்ற பேராசை கொள்பவன் நேர்மையை விட்டு விலகிச் செல்கிறான்.

எவருடைய கன்னத்திலும் அடிக்காதீர்கள். ஏனென்றால் முகத்தை அல்லாஹ் தன் கரத்தினால் உருவாக்கினான். வயிறு புடைக்க உண்ணாதீர்கள். தொடர்ந்து இறைச்சி உண்ணாதீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளம் இருளாகிவிடும். இடப்பக்கமாக எச்சில் துப்புங்கள். அல்லது உங்கள் பாதங்களுக்கு இடையில் துப்பி மண்மூடி மறைத்து விடுங்கள். வலது பக்கமோ அல்லது மேற்கு திசையிலோ துப்பாதீர்கள். மரங்களை வெட்டி இயற்கை சூழ்நிலையை அழிக்கும் கும்பல் நாட்டில் நிறைய உள்ளது. இவர்கள் இங்கே வேண்டுமானால் மரம் வெட்டி விற்ற பணத்தில் மகிழ்ச்சி காணலாம். அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் சுகத்தில் திளைக்கலாம். ஆனால் இறப்புக்கு பின் இவர்கள் அல்லாவின் முன்னிலையில் கொண்டுவரப்பட்டதும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்படுபவர்கள். ஏன் தெரியுமா? மரத்தடியில் மனிதர்களும் கிளைகளில் பறவைகளும் தங்கி இளைப்பாறுவது உண்டு. பறவைகளின் கூடும் மரத்தில்தான் இருக்கும். இது பற்றி நபிகள் நாயகம், மனிதர்களும் மிருகங்களும் தங்கி இளைப்பாறக்கூடிய நிழல் கொடுக்கும் மரத்தின் கிளையை அவசர தேவை இல்லாமல் எவன் ஒருவன் வெட்டுகிறானோ அவனை அல்லாஹ் நரகத்தில் தலைகீழாக தொங்கவிடுவான் என்கிறார். மின்சார கம்பிகளில் மரக்கிளைகள் உரசினாலோ பிற வகை அத்தியாவசிய தேவை தவிர மரக்கிளைகளை கைவைத்தால் தலைகீழாக தொங்குவது உறுதி. மரம் வெட்டிகளே, தலைகீழாக தொங்க தயாராக இருங்கள்.

அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள், வெற்றி பாதையில் செல்வீர்கள் சொல்கிறார் ஆன்மீக பண்பாளர். மற்றவர்களின் உடல் பலம் பண பலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவம் வேண்டும். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும். மனித பிறவி கிடைப்பது அரிதானது. மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் கடவுள் மீதும் உயிர்கள் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும். வெற்றி பாதையில் நம்மை செலுத்த தெய்வீக சக்தியை நோக்கி மனதை திருப்பினால் வாழ்வில் அமைதியும் ஆனந்தமும் நிறைந்திருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடும் பொழுது கடந்த கால அனுபவம் கற்றுத்தந்த பாடத்தை மறக்க கூடாது. எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை கைவிடுவதும் ஆகாது. உலகம் வேண்டுமானால் ஒருவேளை தோல்வியாளனாக கருதலாம். ஆனால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருப்பவனுக்கு வெற்றி கிடைக்கும். நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை கொண்டவர்கள். கடவுளின் ஒப்பற்ற படைப்பாக இருக்கும் நம்மை போல வேறொருவர் உலகில் இல்லை. இதை எண்ணி பெருமிதம் கொள்ளுங்கள். தினமும் இரவு தூங்கும் முன் அன்றைய நாளில் செய்த பணிகளை பட்டியலிடுங்கள். இது உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளவும் மறுநாள் பணி குறித்து திட்டமிடவும் ஏதுவாகவும் வசதியாகவும் இருக்கும். வேகத்துடன் விவேகத்தையும் மனதில் வளர்த்து கொண்டால் நெருக்கடி நேரத்தில் தக்க பாதுகாப்பாக அமையும். மகான்களின் வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் சோதனையை குறுக்கிட்டாலும் மனம் தளராமல் அவர்கள் போராடி வென்றதை உணர முடியும். எந்த வேலையையும் நாளை பார்க்கலாம் என்று தள்ளி போடாதீர்கள். காலம் தாழ்த்தினால் நம்மை நாமே ஏமாற்றுவதாக ஆகிவிடும். பிறர் கூறும் பழிச்சொற்களை பொருட்படுத்த வேண்டாம். யார் மீதும் வெறுப்பும் காட்டாதீர்கள். அமைதியும் உறுதியும் உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் வெற்றி வீரராக திகழலாம். எண்ணம் முளைவிடும் விதை போன்றது. நன்மை தீமையை விளைவிக்கும் இருவித எண்ணங்கள் உலகில் இருக்கின்றன. மனதிற்குள் எதை அனுமதித்தாலும் அதற்கான பலனை அளிக்க தொடங்கும். இறை சிந்தனையோடு செய்யும் பணி தியானத்திற்கு ஈடானது. இதனால் மனம் ஒருமுகப்பட்டு பணியை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்ய முடியும். கூச்சல் குழப்பம் மிக்க இடங்களில் இருந்து விலகியிருங்கள். அமைதி வேண்டுமானால் தனிமையில் அமர்ந்து கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள்.

இது தகவல் அறியும் நேரம். ஆந்தோ, இது உன் வேலைதானா? இது எல்லா செடிகளும் பச்சை நிறமானவை, ஆனால் பூக்களோ வெவ்வேறு நிறமானவை. அதில் பூக்கிற பூக்களை அழகிகளாக மாற்றுவது வண்ணமும் வாசனையும் தானே. வண்ண வண்ண பூக்கள் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும். பூக்களின் நிறங்களுக்கு தாவரங்களின் நிறமி பொருளான ஆந்தோசயனின் தான் காரணம் என்பதை உங்களில் பலர் அறிந்திருக்கலாம். ஆனால் பூக்கள் ஊதா, நீலம், மஞ்சள், சிவப்பு, வெள்ளை என பல வண்ணங்களில் பூத்து குலுங்க இந்த ஒரே நிறமி எப்படி காரணமாகிறது என்பதை நாம் அறிந்திருப்போமா? இல்லை. இதோ அறிந்து கொள்ளலாம். ஆந்தோசயனின் என்பது கிரேக்க சொல்லாகும். ஆந்தோ என்றால் பூ, சயனின் என்றால் நீலம் என்று பொருள். முதன் முதலில் நீல நிற பூக்களில் இருந்து இந்த நிறமி பிரித்தெடுக்கப்பட்டதால் இப்பெயர் சூட்டப்பட்டது. மற்ற வண்ண பூக்களுக்கும் இதே நிறமியை அடிப்படையாக இருப்பதும் அறியப்பட்டது. தாவரங்களில் செல் சார்ட்டில் நீல நிறமிகளான ஆந்தோசயனின் கலந்திருக்கும். அதனுடன் நாம் சத்துப்பொருள்களாக இடும் அமில கார சேர்க்கையால் பூக்கள் மற்றும் இலைகளின் நிறம் பெறுகின்றன. உதாரணமாக, காரசத்து அதிகம் கிடைக்கும் பொழுது சிவப்பு நிறம் பிறக்கிறது. அலுமினிய சத்து அதிகம் கிடைக்கும் தாவரங்களின் பூக்கள் நீல நிறமாக பூக்கின்றன. இரும்பு சத்து மிகுந்தால் ஊதா நிறமாகவும், குறிப்பிட்ட அளவில் இரும்பும் பிற தாதுக்களும் சேர்ந்தால் பச்சை நிறமும் பெறுகின்றன. பாஸ்பரஸ், போரான், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் குறையும் பொழுதுதான் தாவரங்களின் இலைகள் மற்றும் பூக்கள் பழுப்பு, மஞ்சள், சிவப்பு என நிறம் மாறுகின்றன. கார்னெல் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரே செடியில் வெவ்வேறு சத்து பொருட்களை ஊட்டமாக கொடுத்து வெவ்வேறு வண்ண மலர்களை பூக்க வைத்து சாதித்துள்ளனர். அருமையல்லவா இது?

இது நலம் காணும் நேரம். உலகம் முழுவதும் ஏப்ரல் 2ஆம் தேதியை உலக ஆட்டிச தினமாக அனுசரிக்கின்றனர். கடந்த 1940 முதன்முறையாக ஆட்டிசம் பற்றி கண்டறியப்பட்டது. அன்றிலிருந்து இது குறித்து ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவைச் சேர்ந்த லியோ கேனர் என்ற மருத்துவர் 1943 ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட 11 குழந்தைகளை ஆய்வு செய்து பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். டிஸ்லிகீசியா போன்று ஆட்டிசமும் மரபணு குறைபாடுதானே தவிர அது நோய் அல்ல. தமிழில் இதை மதி இறுக்கம் என்று குறிப்பிடுவர். பொதுவாக இக்குறைபாடு குழந்தை பிறந்த 3 ஆண்டுகளுக்குள் ஏற்படும். இந்தியாவில் 125 குழந்தைகளில் 1 குழந்தைக்கு ஆட்டிசம் குறைபாடு உள்ளது. இவர்களுக்கு உடலில் வெளிப்படையாக எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் அவர்களது செயல்பாடுகளை உற்று நோக்கினால் குறைபாடுகளை புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, பிறரோடு கண்ணோக்கி பேச மாட்டார்கள். சிலர் கால் கட்டை விரல் நுனியில் நடப்பவர்களாக இருப்பர். இது தவிர மூளையில் தகவல் பரிமாற்றம் செய்யும் பகுதியில் பாதிப்புகள் இருந்தால் நடத்தை குறைபாடு, அறிவுத்திறன், வளர்ச்சி பாதிப்பு மற்றும் நரம்பியல் குறைபாடுகளும் இருக்கும். இவர்களுடைய செய்கைகளை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்து சீர்படுத்தினால் முன்னேற்றம் காணலாம். ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி கண்டுபிடிப்பது? 2 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தைகளின் விளையாட்டு, பேச்சு மற்றும் சமூக திறன்களில் காணப்படும் பின்தங்கிய நிலை. கையால் சுட்டி பொருளை காண்பித்தால் பொருளை பார்க்காமல் சுட்டும் கையை பார்ப்பது. பெயரை சொல்லி அழைத்தால் திரும்பி பார்க்காமல் இருத்தல். கண்ணோடு கண் தொடர்பு கொள்ளாமை. சொற்கள் மூலம் தேவையை வெளிப்படுத்தாமை. அடுத்தவரின் அல்லது தன் கையின் ஆட்காட்டி விரலை பயன்படுத்தி சுட்டிக்காட்டுவது. மற்றவர்களுடன் சேர்ந்து செயல்களை செய்வதில் அல்லது கவனிப்பதில் குறைபாடு. பிடித்தமான வேலையிலிருந்து கவனத்தை திசை திருப்புவது கடினம். தன் வயது ஒத்தவர்களுடன் சேர்ந்து விளையாடுவதில் சிக்கல். வாயால் ஊதுவதில் பிரச்சனை அல்லது இயலாமை. சைகை அல்லது பிற அசைவுகளின் மூலம் தேவைகளை வெளிப்படுத்துவதில் பிரச்சனை. சொற்கள் மூலம் பிறருடன் தொடர்பு கொள்ளும் திறன் இல்லாது இருத்தல். விளையாட்டுகளை கற்பதில் பிரச்சனை. பொருட்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்குவதில் திறமை வாய்ந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட பொம்மை மற்றும் பொருளை மட்டுமே பயன்படுத்துவர். சுழலும் பொருட்களில் அதிக நேரம் விளையாடுவது, சுழற்சியை ரசிப்பது, விளையாட்டு பொம்மையில் ஒரு பகுதி மட்டும் முழு கவனம் செலுத்துவது. உதாரணம், காரின் சக்கரம். அடுத்தவர்களை பார்த்து சிரிக்காது இருப்பது. சில நேரங்களில் காது கேளாதவர் போல இருப்பது. இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உரிய மருத்துவரை அணுகுவது நல்லது. ஆரம்ப நிலையில் உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் சுயமாக தங்கள் வேலையை தாங்களே செய்து கொள்ளும் நிலையை உருவாக்க முடியும். மேலும் மற்ற குழந்தைகளைப் போல பள்ளிக்கு சென்று படிக்கவும் முடியும். பெரும்பாலான பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு உள்ள குறைபாடுகளை ஏற்க மறுக்கின்றனர். அத்துடன் ஆட்டிச குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்வதன் மூலம் எந்தவிதமான முன்னேற்றமும் இருக்காது என்று தாங்களாகவே முடிவு செய்து அவர்களை அப்படியே விட்டுவிடுகின்றனர். உங்கள் காலத்திற்கு பின் உங்கள் குழந்தை தன்னிச்சையாக வாழ வேண்டும். அதற்கு அவர்கள் திறமைகளை கண்டறிய முயற்சி எடுங்கள். சில வீடுகளில் குழந்தைகள் பேச தாமதிக்கும் பொழுது உங்க ஆத்தா அப்பன் கூட 5 வயதுக்கு அப்புறம்தான் பேசினா, கம்முனு இரு, குழந்தை தானா பேச ஆரம்பிச்சிடும் என்பார்கள். வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதையெல்லாம் கேட்டு உங்கள் குழந்தையின் சிகிச்சை காலத்தை நீட்டித்து விடாதீர்கள். தயவு செய்து தாமதிக்காதீர்கள். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் இணையலாம்.

இனி வருவது நீதி நூல்களில் நிர்வாகம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே வெற்பிடித்து நீர்கழிய எய்த வடுபோல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியானது அல்ல. சிலருக்கு சட்டென்று கோபம் வரும், உடனே அடங்கிவிடும். யாரிடமும் கோபப்பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபமோ பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல. பிளந்த பாறை சேராதது போல கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்களே. நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனேயே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள் தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கும் நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாகப் போவது மிகவும் எளிதானதாகும். இணைந்திருங்கள்.

குட்டி கதை காணலாமா? தவம் செய்து யோகங்கள் கைவரப்பெற்ற வரத யோகிக்கு கர்வம் ஏற்பட்டது. தன் சித்தி விளையாட்டுகளை மற்றவர் முன் செய்து காட்டி புகழ் பெற்றார். ஒரு நாள் அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வந்தார். அவரிடம் தன் சக்தியை காட்டி நன்மதிப்பு பெற யோகி முடிவு செய்தார். அவர் துறவியிடம், நீண்ட நெடும் தவத்தின் பயனாக பறக்கும் சக்தியையும் தண்ணீரில் மூச்சை அடக்கும் சக்தியையும் பெற்றுள்ளேன், மற்றவர்களுக்கு எளிதில் கைவராத பயிற்சிகள் இவை என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார். அதை கேட்ட துறவி, யோகியே, பறவைகள் வானில் பறக்கின்றன, புழுக்கள் பூமியின் அடியில் நீண்ட காலம் வாழ்கின்றன, மீன்களோ தண்ணீரின் ஆழம் வரை நீந்துகின்றன, இது போன்ற வாழ்க்கை எனக்கும் சாத்தியம் என்கிறீர், அதனால் உமக்கும் உலகத்துக்கும் ஆகப்போவது என்ன என்று கேட்டார். மிக உயர்ந்த மனித பிறப்பு எடுத்துவிட்டு புழுவாய் பறவையாய் வாழ்வதில் லாபம் என்ன? தற்பெருமையை தவிர்த்துவிட்டு தர்மத்தை அன்பை மக்களுக்கு ஊட்டுங்கள், அதுவே உயர்வு தரும் இறைப்பணி என்றார். தற்பெருமை பேசிய யோகி தலை கவிழ்ந்தார்.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா பம்பாய் என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

0: நிகழ்ச்சியின் முதல் பாடல் அன்புள்ள அத்தான் வணக்கம் என்ற பாடல். படம் கைராசி, பாடியவர் பி. சுசீலா.
1: அன்புள்ள

அஞ்சு ரூபா நோட்டை கொஞ்சம் முன்ன மாத்தி மிச்சமில்ல காசு மிச்சமில்ல என்கிறார் டிவி ரத்தினம். படம் அந்தமான் கைதி.

அதில் கல்லு மண்ணு பதருமாய் போகுது. பத்தவும் சும் எட்டவும் சும் ஏழவும் தாயாகுது. பாதி அதில் கல்லு மண்ணு பதருமாய் போகுது. மிச்சமில்லை காசு மிச்சமில்லை.

0: பொதிகை தென்றலில் அடுத்து வரும் பாடல் நான் என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.
1: அடப்பாதங்களே நீங்க கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்னிடத்தில்

வந்தது வந்தோம், கண்டது கண்டோம், தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ. வந்தது வந்தோம், கண்டது கண்டோம், தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு.

விட்டால்.

0: பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போரை ராஜா. கண்ணு போகாதடி, நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி, இன்னும் நெருங்காமல் தீராதடி.
1: பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற படத்தில் பி. சுசீலா பாடிய இனிமையான இந்த

இனி அடுத்து வரும் பாடல், ஆண்கள் மனமே அப்படித்தான், அது அடிக்கடி மாறும் இப்படித்தான் என்கிறார்கள். டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. படம் நான் வளர்த்த தங்கை.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பட்டணத்தில் பூதம் என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி.

खुशी मिनु मिनु हाबी खुशी की जिलु जिलु बीबी

இப்படியே இருந்துவிட்டால் எப்படி இருக்கும் எதிர்காலம் என்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன். பி சுசீலா. படம் தாலி பாக்கியம்.

0: உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும், எத்தனையோ ஆசை இந்த மனசிலே என்கிறார் கே ஜே ஜேசுதாஸ். படம் அன்னபூரணி.
1: உன்னை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதிகை தென்றல், வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், எங்கள் கண்ணனுக்கு ஏன் இந்த சிரிப்பு என்கிறார் பி. சுசீலா. படம் கொடிமலர்.

புதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல், எனக்கு ஒரு ஆசை இப்போது உனக்கு அதை சொல்வேன் மறைக்காமல் வர வேண்டும் என்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. படம் எதிரிகள் ஜாக்கிரதை.

0: பாடும்
1: என்ன இது என்ன இது என்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. படம் அனாதை ஆனந்தன்.
0: என்ன இது?

0: ஐந்து அடி உடம்புக்குள்ளே
1: விளையுது விளையுது அம்மாடி மனசு
0: பண்டு போல அலையுது அலையுது ஐந்து அடி உடம்புக்குள்ளே

0: சும்மா இருக்குமா சொந்தம்,
1: என்ன இது
0: என்ன இது,
1: சும்மா இருங்களே கொஞ்சம்,
0: சும்மா இருக்குமா சொந்தம்,
2: என்னை மன்னிக்க வேண்டும் கன்னியரே என்கிறார் பி. சுசீலா. படம் மாடி விட்டு மாப்பிள்ளை.

ஆற்றங்கரை சோலை அமைதியான மாலை. காற்று வரும் வேளை கண்மூடி கிடந்தேன். பார்த்த ஒரு காளை பக்கத்தில் அமர்ந்தான். பயந்தேனா நானும் பரிவோடு பார்த்தேன்.

கொடி.

0: பாடும் சென்னை.
1: இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது MTR FM மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மந்திரமில் எம்டிஆர் வானொலியில் காற்றோடு கலந்து வரும் இனிய நிகழ்ச்சிகளுடன் இந்நேரத்தில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் கமி கோயத்திலிருந்து. மனதை துள்ளிசையால் கவர்ந்த இசை ராகங்கள் இசைக்கப் போகும் நிகழ்ச்சி எண்ணிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் ஏஆர் ரஹ்மான் இசை அமைத்த பாடல்கள் இன்று வலம் வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சி கொண்டு வரும் முதல் பாடலின் படம் ஜீன்ஸ் திரைக்காக இசையமைத்து பாடியிருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். இதோ பாடல்

0: ஏஆர் ரஹ்மான் இசை அமைத்த தொல்லிசை பாடல்கள் இசை ஊற்றாய் இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில் இனி ரோஜா திரையில் இருந்து ஒரு பாடல் ஒலிக்கவிருக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியனுடன் இணைந்து சித்ரா குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது.
1: ருக்குமணியே ருக்குமணி அக்க பக்கம் சத்தம் காது ரெண்டும் பூசும் தடி கண்டு சுடியே நசத்தம்.

0: என்ன சத்தம்?
1: சத்தம் கட்டில் ஒன்னு விட்டு விட்டு.

மன்னிதமிழ் எம்டிஆர் வானொலியோடு இசை கோலம் இட்டுக் கொண்டிருப்பது இன்னிசையில் தொல்லிசை. இனி உயிரே திரையிலிருந்து பாடலை கேட்கவிருக்கின்றோம். பாடலை பாட ஸ்ரீனிவாஸ், ஹரிஹரன் மற்றும் சுபா குரல்களில் பாடல் இதோ

0: இன்னிசை ராகங்கள் இசைத்துக் கொண்டிரு. ஏஆர் ரஹ்மான் இசை அமைத்த துள்ளிசை பாடல்கள். பாடல்களை கேட்கும்போது மனது அலைப்பாய்கிறது. அப்படியா, இனி அலைப்பாயுதி திரையிலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கிறது. பாடலை சங்கர் மகாதேவனுடன் இணைந்து ஆசா போஸ்லே. குரல் வழியே பாடல் இதோ.
1: நீங்கள் தொலைந்தது

நாம் இணைந்திருப்பது வந்தியத்தமிழ் எம்டிஆர் வானொலியில் இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில். இனி ரட்சகன் திரையில் இடம்பெற்ற பாடல் அளிக்கவிருக்கிறது. உதித் நாராயணன், உன்னிகிருஷ்ணன், ஹரிணி குரல்களில் பாடல் காற்றலையில் கலந்து இதோ

மனதோடு இனித்தீரும் ராகங்கள் இசைத்திடும் வேலைதனில் உறவுகளோடு உள்ளங்களில் ஒலித்துக் கொண்டிருப்பது ஏஆர் ரகுமான் இசை அமைத்த பாடல்கள் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில். இனி தாஜ்மஹால் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கவிருக்கின்றோம். குரல்கள் ஸ்ரீராம், கல்பனா குரல்களில் பாடல் இதோ.

இசைத்தேன் பாடல்கள், இசைத்த செல்லும் நேரம் தனில் கலந்தே இருப்பது காற்றோடு கவிமலை. இனி மிஸ்டர் ரோமியோ பட பாடல், குரல்கள் அருண் கிரோஸ், குரல்களில் பாடல் இதோ காற்றோடு கலந்து.

இசையால் தழுவிச் செல்லும் நேரம் தனில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி ஜென்டில்மேன் படப்பாடல். குரல்கள் ஷாஹு ஹமீத், சொர்ணலதா. குரல் வழியே பாடல்.

வாசம் கொன்ற நேசத்துடன் இசை வண்ணத்தை பூசிக்கொள்வது எங்கள் மனதோடு. இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி குரு திரைப்பட பாடல். பாடலை பாட வருகிறார் சின்மை. இதோ பாடல் காற்றோடு கலந்து இசை அலையாக அளிக்கவிருக்கிறது.

இன்னிசை கானங்கள் ஏஆர் ரஹ்மான் இசை அமைப்பில் வெளியான துள்ளிசை பாடல்கள். இன்றைய இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் நிறைவிலே காதலன் திரைப்பாடல் மனோ சொர்ணலதா குரல்களில் பாடல் அளிக்கிறது.

மகிழ்ச்சி உறவுகளே, காற்றோடு இசை வண்ணத்தை அள்ளி தெளித்தது ஏஆர் ரஹ்மான் இசை மீட்டு எத்தொழிசை பாடல்கள். நிகழ்ச்சி கேட்டு இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தற்போது விடைபெற்றுச் செல்லும் நான் எங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாவுல் கமிக் குவைத்திலிருந்து. மீண்டும் வசந்தத்தின் வாசலில் எம்டிஆர் வானொலியில் சந்திப்போம் உறவுகளே.

படிக்காதவன் ஆனா பண்புள்ளவன்.

இனிய வணக்கம் எனது அருமை உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மோன்ட்ரியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை. இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான காலத்தால் அழியாத சில காவிய பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஷ் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம் தெவிட்டாத தேன் அமுதம் நமது எம்டிஆர் எஃப்எம். கேளுங்கள் நேயர்களே, இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள் எனது அருமை சொந்தங்களே. உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக பாசம் என்ற படத்திலிருந்து பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை சொந்தங்களே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது வீர அபிமன்யு என்ற படத்திலிருந்து போவோம் புது உலகம் காண்போம் மதுமயக்கம் என்ற இனிய பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே,

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது காதலிக்க நேரமில்லை என்ற படத்திலிருந்து என்ன பார்வை உந்தன் பார்வை என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை சொந்தங்களே.

0: இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது போலீஸ்காரன் மகள் என்ற படத்திலிருந்து இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பிபி சீனிவாஸ், எஸ் ஜானகி. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.
1: ஜானகி, உண்மையை சொல்லு, என் மேல உனக்கு ஆசை இல்லையா?
2: எனக்கு தெரியாது.
1: என்ன நீ நேசிக்கலையா?
2: தெரியாது.
1: என்ன நீ காதலிக்கலையா?
2: தெரியவே தெரியாது.
1: சரி, அப்ப இப்படி வா. அப்படியே நில்லு. இப்ப நான் சொல்றத சொல்லணும். என்ன? பிள்ளையார் சாட்சியா?
2: பிள்ளையார் சாட்சியா?
1: நான் உங்களை காதலிக்கல. ஏன் தயங்குற? மனசுல இருக்க சொல்ல. சொல்லு.
2: காதலி?
1: ரியலி? எனக்கு

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது திருடாதே என்ற படத்திலிருந்து என்னருகில் நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழல்வதோ என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பூஜைக்கு வந்த மலர் என்ற படத்திலிருந்து மையேந்தும் விளையாட மலரேந்தும் குழலாட என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை மலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது மோட்டார் சுந்தரம் பிள்ளை என்ற படத்திலிருந்து காத்திருந்த கண்களே கதை அளந்த நெஞ்சமே என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது எதிர்நீச்சல் என்ற படத்திலிருந்து தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது சித்தி என்ற படத்திலிருந்து சந்திப்போமா இன்று சந்திப்போமா என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பாத காணிக்கை என்ற படத்திலிருந்து. பூஜைக்கு வந்த மலரே வா, பூமிக்கு வந்த நிலவே வா என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலே பாண்டியா என்ற படத்திலிருந்து ஆதி மனிதன் காதலுக்கு பின் அடுத்த காதல் இதுதான் என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனா ராணி. கேளுங்கள் எனது அருமை சொந்தங்களே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்ற படத்திலிருந்து ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் ஹருடியூடு என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது காத்திருந்த கண்கள் என்ற படத்திலிருந்து. வளர்ந்த கதை மறந்துவிட்டால் கேளடா கண்ணா என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அன்னை என்ற படத்திலிருந்து அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக ஊட்டி வரை உறவு என்ற படத்திலிருந்து ராஜராஜ ஸ்ரீராணி வந்தாள் என்ற இனிமையான பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி. கேளுங்கள் எனது அருமை உறவுகளே.

எனது அருமை சொந்தங்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய இசைமலை. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான, உங்கள் உள்ளம் கவர்ந்த சில காவிய பாடல்களை உங்களுக்காக வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த எம்டிஆர் எஃப்எம் நிர்வாக இயக்குனர் மீராமா அவர்களுக்கும், இணை இயக்குனர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிந்தினி செல்வன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி மீண்டும் இதுபோல் ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணைந்திருந்து கேளுங்கள் இணையதள வானொலியோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்திலிருந்து காற்றாலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். உலகளாக அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும்

சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். ரயிலே ரயிலே ஒரு நிமிடம் என்ற வரை கொண்ட பாடலை ஃபைவ் ஸ்டார் என்ற திரைப்படத்தில் இங்கு தந்து கேட்க இருக்கின்றார் இங்கிலாந்து நாட்டில் அன்பு அருள் மோகன் அவர்கள்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு இனிமையான பாடல், நானே நானா யாரோ தானா என்று கேட்டு பாடுகின்றது அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரில் இருந்து அன்புடன் டிராஞ்சி கேட்ட பாடல்.

ஒலிக்க கேட்டோம் அந்த பாடலை. அந்த வேளையில இன்னொரு பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்புடன் விஜயராணி அனுப்பி வைத்து புத்தம் புது காலை என்று பாட வைக்கின்றார். அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் இருந்து

இவர்கள் தந்த வேளையிலே அடுத்த பாடலை நான் தருகின்றேன் என்று வருகின்றார் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன். ஐம்புலன் என்ற திரைப்படத்து பாடல் மயிலே மயிலே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல்களோடு தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். மூன்று தெய்வங்கள் திரைப்படுத்த பாடலை அந்த பாடல் வசந்தத்தில் ஒரு நாள் என்று வரி எடுத்து இனிமையாக பாடுகின்றது.

இவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடலாக. மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து பாஸ்கரன் மாலா தினமும் வந்து பாடல் கேட்பது போன்று என்றும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்திலிருந்து கேட்கின்றார்கள். உன் பார்வையில் என்ற வரி துவங்கி அம்மன் கோவில் கடக்காலே திரைப்படுத்து பாடலை.

ஒழித்த அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து ஒழிக்க இருக்கும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து வளமை போல நீண்டகால உறவு ரமணி தந்திருக்கின்றார். ஆகா மல்லிகை பூவே என்ற தனியாத தாகம் திரைப்படுத்தும் பாடலை பாடுகின்றது பாடல் கவி சிவமடுப்போன் நாங்களும்.

இவர்களோடு தான் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து நீண்டகால உறவு இவர்களுக்கெல்லாம் முன்பு ஆரம்பித்தவர். செம்பருத்தி பூ என்று கம்பீரம் திரைப்படுத்த பாடலை கேதீஸ் அவர்கள் கேட்க இருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் அமைந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் காதுக்கினிய கீதங்களை சர்வதேச நேயர் விருப்பத்திலே. இனிமையான இந்த பாடல்களை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் தர இருக்கின்றார். ஒரு விழிப்புணர்வான பாடல், ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. என்றும் சிங்கப்பூர் சிங்காரப்பூமியிலிருந்து மகாலிங்கம். அந்த பாடல் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல் தான் அந்த விழிப்பான பாடல். இதோ அந்த பாடல்.

0: மண்ணுக்கா எரிவாக வேண்டியதானா?
1: நம்ம தொண்ணூருக்கு போறது எப்போ?
2: உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ?
0: இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது?
3: ஓர் ஆயிரம் ஆ

0: சீக்கிரமே இந்த தீவு சொற்கவுரி ஆகிவிடும் போல் இருக்கிறோம்.
1: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
0: சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தரவைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம்.

வரும் பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் செல்ல இருக்கின்றது. ஹையோ ஹையோ என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல் தா என்ற திரைப்படத்திலிருந்து நிரேஷன் தந்திருக்கின்றார். ஜெனீவா நகரில் இருந்து

ஐரோப்பா கண்டம் என்றால் என்னவென்ற பாடல் வர வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். இதோ வருகின்றது அந்த பாடல். நான் ஒன்ன நினைச்சேன் என்று ஆரம்பிக்கும் கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படுத்த பாடலை இன்று அனுப்பி வைத்திருக்கின்றார் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

இத்தனை பாடல்களை கேட்ட நாங்கள் இறுதியாக ஒரு பாடலை கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர ஆயத்தமாவோம். அவர் தந்த பாடல் அற்புதமான ஒரு பழைய பாடல். தந்தவர் வேறு யாருமல்ல, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசான் அவர்கள், கனடாவில் இருந்து. பாடுகின்ற அந்த பாடல் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து. என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என்ற அற்புதமான வரி கொண்டு அழகாக பாடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

அந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். திட்டிக்கும் தீனான பாடல்கள், சர்வதேச நீய விருப்பம் வழங்கிய பாடல்களை தெரிவு செய்து அனுப்பிய உறவுகளுக்கு அன்புடன் நன்றி கூறி, உலகளாக இருந்து கேட்டும் அன்பர்களே உங்களுக்கும் நன்றி கூறி நாளை சந்திக்கின்றேன் இப்படி ஒரு நிகழ்வில் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரத்தின் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவரோடு இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்க ஆயத்தமாக இருக்கும் வேளை, நெஞ்சிலே தொழிலிருந்தால் என்ற திரைப்படத்திலிருந்து சித்திரமே உன் விழிகள் என்ற முதல்வரி கொண்டு பாடத் தொடங்குகின்றது.

தொடர்ந்து பாட இருக்கும் அடுத்த பாடல் சித்திரமியின் இல்லடி என்ற பாடல். வெண்ணிற ஆடை திரைப்படத்து பாடல் அன்போடு கேட்டு அனுப்பி வைத்திருக்கின்ற தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நர்மகையாள் தமிழ் இனியாள் இவர்களும்.

ஒருவேளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் நிகழ்ச்சியில் தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையிலே அடுத்து வரும் பாடல் ராணி மகாராணி என்று சரஸ்வதி சபதம் திரைப்படுத்து பாடலை தருகின்றது. வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி கேட்கின்றார் இந்த பாடலை திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்கள் மட்டுமல்ல ராஜலட்சுமி காயத்ரி கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல். உறவுகளை இது முன்னில் தமிழ் வானொலி என்று கூறினேன். நேயர் நேரம் வளமை போல என்றும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம்.

ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேகமாக வந்த நாகரீக ராணி. ராணி மகாராணி ராஜ்யத்தின் ராணி, வேக வேக

0: நேற்று வரை வீதியிலே நின்றிருந்த ராணி, இளமைதனை மறந்துவிட்ட தலைகலத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொழுதிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொழுதிருக்கும் ராணி,
1: அழகு பொம்மை போல வந்து கொழுதிருக்கும் ராணி,
0: ராணி மகாராணி
2: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகம்

0: அடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு. ராணி மகாராணி,
1: ராணி மகாராணி,
0: ராஜ்யத்தின் ராணி,
1: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமாக வந்த நாகரீக ராணி,
1: வேக வேகமாக வந்த நாக

தொடர இருக்கும் பாடல் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சிப் பூங்கொடி என்ற பாடல். சக்கரை தேவன் திரைப்படுத்த பாடல் தான் அந்த பாடல். அந்த பாடலை இங்கு அன்போடு கேட்டு மகளை இருக்கின்றார்கள் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் திருமதி அனுசுயா கிருஷ்ணன் அவர்களும் அவரது அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளோடு கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்த பாடலும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தந்திருக்கும் பாடலாக செந்தூரப்பூவி திரைப்பட பாடலை கேட்போம். சோதனை தீரவில்லை சொல்லியல யாருமில்லை என்று கூறி கேட்கின்றார் அந்த பாடலை. உலகவாழ் தமிழ் மக்களோடு கேட்க விரும்புகிறேன் என்ற வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து வரும் பாடல் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளை மஞ்சுளா நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் என்ற திரைப்படத்திலிருந்து இது நீரோடு செல்கின்ற ஓடம் என்று அழகாக பாடுகின்றது அந்த பாடல்.

நீண்ட நேரத்தில் மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றோம். வாழ்க்கையில் இன்பங்கள் துன்பங்கள் சுமைகள் நிறைந்தாலும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து சமாதானத்தை அடைய முயலும் அன்பு உறவு நீண்ட கால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் தருகின்றார் யார் சிரித்தால் என்ன யார் அழுதால் என்ன என்ற ஒரு பாடலை. இந்த பாடலை கேட்டு அவர் சுமை நீங்க ஒரு வழிபிறக்கும் என்பது போன்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அவருக்கு மனம் அமைதி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடல் அவர் மட்டும் கேட்கவில்லை, அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் இவர்கள் அனைவரும் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையில் அவர் ஆறுதல் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடலை அரசடி குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் அனுப்பியிருக்கின்றனர். இன்னும் பார்த்துக் கொண்டிருந்தால் என்னாவது என்று கேட்கும் வரி கொண்ட பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து தெளிவடுத்து தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடலை தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். நாங்கள் இணைகின்றோம். ஒளிக்கட்டும் பாடல்

ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் பச்சிக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள என்று கூறி பாடுகின்றது நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்களுக்காக. அந்த வேளையிலே அவரோடு இணைந்து நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைகின்றார்கள்.

திருமங்கல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் நீலமலர்கள் திரைப்பட பாடல். இது இரவா பகலா என்று கேட்டு பாடுகின்றது. பாட வைக்கின்றார் தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு நிர்மலாம்மா இவர்கள்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேயர் நேயர்களுக்கான பாடல்கள்.

தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்கள் இன்றும் இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்டிருக்கின்றார் ஒரு பாடல். அந்த பாடலை அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, அவர்களோடு குமார் அருணா, ஆகாஷ் ஹரிகரன், ஸ்ரீராம் சிவா, மேலும் ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. வாடா மாப்பிள்ளை என்ற வரி எடுத்து பாடும் இனிமையான பாடலை நாங்களும் இணைந்து கேட்போமே. அவரை

பெறும் அடுத்த பாடல் சிதம்பரம் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் அனுப்பி வைத்த பாடலாக நவரசம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம். சொல்ல சொல்ல காதல் என்று வரி தொடங்கி பாடி முடிக்கின்றது இனிமையான அந்த பாடல் அவருக்காக.

0: இது அன்பு ஜோர்ஜ் அவர்களும் குவைத் நாடு வளைகுடா மண்ணில் இருந்து நீண்ட கால உறவாக ஒரு பாடல் ஒதுக்க இருக்கின்றது. நான் அவன் இல்லை இரண்டு என்ற திரைப்படத்திலிருந்து ஓ மரியா ஓ மரியா என்று வரி எடுத்து.
1: கவிஞர் வாணி நிறைய சினிமா பாட்டு எழுதியிருக்காரு. அவர் எழுதின பாட்டுல இருந்த சில வரியில் எடுத்து ஒரு டூயிட் பாடினா எப்படி இருக்கும்?

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து காற்றலையில் கலந்து உங்களோடு அன்புடன் இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கின்றது பொங்கும் புதுவெள்ளம்.

கடந்த 41 வாரமாக பாய்ந்து வந்த பொங்கும் புதுவெள்ளம் இன்றும் பெருக்கெடுத்து வந்து 42 பொங்கும் புதுவெள்ளத்தை படைக்க இருக்கின்றது. அண்மை காலத்தில் 2026 ஆண்டு வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படங்கள் பல, அவற்றில் சில பாடல்களை இப்பொழுது காற்றலை பொங்கும் புதுவெள்ளமாக தர இருக்கும் வேளையிலே முதலில் ஒரு பாடலை ஓம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றது. மன்னாறு என்று வரி எடுத்து அந்த பாடல் தொடங்குகின்றது.

ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் மீண்டும் ஒரு புதிய திரைப்படம். பல பாடல்களை நாங்கள் அதிலிருந்து கேட்டிருந்தோம். இன்றும் ஒரு பாடலை கேட்போம். ராஜா முன்னாலே என்ற வரியை தாங்கி வரும் ஒரு பாடல், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போமே.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வளமை போல வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம். பாய்ந்து வரும் வெள்ளத்திலிருந்து பொங்கி எழுந்து வந்து இசையாக எங்கள் உள்ளத்தை நிரப்பிச் செல்ல வரும் பொங்கும் புதுவெள்ளத்தில் வரும் அடுத்த பாடல் வேலும் மயிலும் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் விடும்போதும் வேலும் மயிலும் என்றேன் என்று கூறும் வரியை முதல் வரியாக கொண்டு பாட இருக்கின்றது இன்றைய புதிய திரைப்படத்து பாடல்களுள் இதுவும் ஒரு பாடலாகும்.

0: நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பொங்கும் புதுவெள்ளத்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அன்பு உறவுகளே, புதிய திரைப்படங்கள், புதிய கலைஞர்கள், புதிய இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், கதாசிரியர்கள், இயக்குநர்கள் எல்லாம் புதுசு புதுசாக புதுமை புதுமையாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். தென்னகத்து தமிழ் திரைப்பட பெரிய ஊடகமாக வாழ்ந்து வளர்ந்து வாழ்வின் பாதையிலே வரும் சீர்கேடுகளை களைந்து நல்லதோர் சமுதாயத்தை உருவாக்கும் பண்புகளை பிரதிபலித்து பழமை மாறாமல் எங்களுடைய தமிழ் பண்பாட்டு கலாச்சார விழுமியங்களின் படி இசை கருவிகளையும் இலக்கிய இலக்கண இசை முத்தமிழும் அது குலையாமல் எதிர்கால சந்ததியினருக்கு புகுத்திவிடும் பாணியிலே அன்று வந்த திரைப்படங்களா இன்று வந்த திரைப்படங்களா என்று ஒரு வினாவை எழுப்பிக் கொண்டு இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு யார் துணை? ரசிகர்கள் துணையா, அரசியல் துணையா, கலைஞர்கள் துணையா, இயக்குநர் துணையா, யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியது எங்களின் கடமை. இந்த வேளையிலே அடுத்த ஒரு பாடலை கேட்போம். ஆடினே இருப்பேன் என்ற ஒரு பாடல், ஹாப்பி ராஜ் என்ற திரைப்படத்து பாடல். வருகின்ற வரிகள் எல்லாம் பேச்சு வழக்கிலே ஏதேதோ வரிகள் ஏதேதோ சொற்களை புகுத்தி பாடல்களை தருகின்றார்கள். கேட்போம் அந்த பாடல் அப்படி இருக்கின்றது. ஆடினே இருப்பேன் என்ற பாடலை
1: அடி நேர்ப்பேன் அடி நேர்ப்பேன்

0: தொடர்ந்து ஒலிக்க நாங்கள் கேட்டு மகிழ்வோம். இனிமையான பாடல்களாக ஒலிக்க தந்திருக்கின்றார்கள் புதிய வெளியீடான திரைப்படங்கள். அதிலே நவீன சரஸ்வதி சபதம் என்று ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்திலிருந்தும் காத்திருந்தாய் அன்பே என்று அழகாக பாடுகின்றது போல் கேட்டுத்தான் பார்ப்போமே அந்த பாடலை.
1: இன்னைக்கு மே 6, நீங்க சொன்ன அந்த 2 வருஷம் என்னிடம் முடியுது, நான் அதே லவ்வோட தான் வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? எங்க உங்களுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்காங்க. எஸ் ஆர் நோ ஏதாச்சும் ஒன்னு சொல்லுங்க. எங்க ஏதாவது சொல்லுங்க.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில். வாரத்திலே மலர்கின்ற பொங்கும் புதுவெள்ளத்தில் இன்று 42வது பொங்கும் புதுவெள்ளமாக காதோரம் இனியும் இனிப்பாக பாய்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இசையோடு வரும் இன்னொரு பாடல் தாயே தாயே என்று வரி எடுத்து மகராஜ் என்ற திரைப்படத்தின் பாட இருக்கின்றது. எங்கே அந்த பாடலை செவிமடுப்போன் படி பாடுகின்றது என்று

0: சொல்லு.
1: இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும், கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கா.
0: பொருள்னா எதுக்குல, நல்ல நேரமா வீட்லயே இருந்து எனக்கும் வேலை மிச்சம்.
2: என்னாச்சு?
1: லீவ் கொடுத்துட்டேன்.

இசையால் வசமாக இதயம் எது? அந்த வகையில் இசை என்பது வெளியே வரும் காற்றினை உதட்டாலும் நாவினாலும் அசைத்து சொற்களை புகுத்தி இசைகளை அமர்த்தி எங்களை இதயத்தை வருடிக்கொண்டு செல்ல வேண்டும். சமூக சீர்கேடுகளை களைந்து செல்ல வேண்டும். சமூகத்தில் புதிய பாதைகளை காட்டும் பொழுது அது உத்வேகமாக இருக்க வேண்டும், பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அதை பார்த்து எத்தனை பேர் சமூகத்தில் திருந்தி முன்னேறுகிறார்கள், எதை நம்புகிறார்கள் என்று தெரியவில்லை. இருப்பினும் வரிகள் எப்படி வருகின்றன, எத்தனை தமிழ் பதங்கள் அங்கே வருகின்றது, எத்தனை இலக்கண இலக்கிய பிறழாமல் இருக்கின்றன, எத்தனை நாகரிகமான வார்த்தைகள் வருகின்றது என்பதையும் கூட நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இருக்கட்டும், நாங்கள் கேட்போம் அடுத்த பாடல். ஹாய் என்ற ஒரு திரைப்படம், ரசகுல்லா என்ற வரியை சொல்ல இடையே தாங்கி வரும் ஒரு பாடல் இப்பொழுது இப்படி பாடுகின்றது. கேட்டுத்தான் பார்ப்போமே.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. வாரத்தில் ஒரு நாள் ஒரு பொங்கும் புதுவெள்ளம் நிகழ்வை நிகழ்த்தவென்று தரவுகள் கொடுத்து அமர்த்தியவர்களை நான் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். எத்தனை பேர் இசையை கேட்டால் போதும் அது எப்படி இருந்தாலும் காரியமில்லை என்று கூறுவார்கள். ஒரு சிலர் பொழுதுபோக்குக்கு தானே கேட்போம், ஜாலியாக இருந்துட்டு போவோம் என்று கூறி கேட்பார்கள். ஒரு சிலர் அக்கறையோடு இருந்து குடும்பத்திலும் தங்கள் மனதிலும் ஏற்பட்டுள்ள குறை நிறைகளை நிவர்த்தி செய்து அதில் வரும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் வகையிலும், நொந்து கொண்டிருக்கின்ற இதயங்கள், நோக இருக்கின்ற இதயங்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிற இதயங்களை மேலும் சீர்படுத்திக் கொள்ளும் வகையில் உள்ள வார்த்தைகள் கருத்துக்கள் கொண்ட பாடல்களையும் கேட்டு மகிழ்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய நாகரிகம் பண்பாடு என்று ஒன்று இருக்கின்றது. அந்த பண்பாடு விழுமியங்கள் எப்படி பாரதம் இல்லை என்றால் பண்பாடு இல்லை என்ற அளவுக்கு வாழ்ந்த எங்கள் பாரத நாட்டின் தென்னகத்திலே எப்படி செல்கின்றது வாழ்க்கை முறை, எப்படி செல்கின்றது, அதிலே இந்த இசைத்துறை தென்னகத்து திரைப்படத்துறம் எவ்வளவு பங்களிக்கின்றது என்பதை எண்ணிக்கொண்டு அடுத்து ஒரு பாடல் மகுடம் என்று அண்மையிலே வெளிவந்த இல்லை வெளிவர இருக்கின்ற திரைப்படம் நச்சுண்டி மச்சானே என்ற வரி எடுத்து பாட இருக்கின்றது என்ற உறவுகளே எங்கு செவி மறுப்போம் இன்றைய பொங்கும் புது வெள்ளம் 41 லே.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அதுவே வாரத்தில் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் ஒரு பாடல். டாக் என்ற திரைப்படத்தில் இருந்து வருகின்ற திரைப்படத்தின் பெயர்களையே உச்சரித்துக் கொண்டு வருவது புரிவதற்கு கடினமாக இருந்தாலும் டாக்காகத்தான் இருக்கின்றது. எங்க டாக் என்ற திரைப்படத்தில் என்ன பாடல் வருது? ஒரு ஸ்டெப் வச்சா என்ற பதம்தான், பதங்கள் தான் கூடி ஆரம்பித்து வரி தொடுத்து முழுவதையும் பாட வருகின்றது. கேட்போம் ஒரு ஸ்டெப் வச்சா எப்படி இருக்கின்றது என்று.

ஒன்றன் பின் ஒன்றாக பாடல்களை கேட்டு இறுதிப்பாடலை கேட்டு இந்த நிகழ்ச்சியை நடவுக்கு கொண்டு வரும் வேளையை நெருங்கிவிட்டோம் அன்பு உறவுகளே. அந்த வேளையிலே கட்டா குஸ்தி இரண்டு அந்த ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்து பாடல் வந்து எங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது, என்னடா பார்வை என்று கேட்கும் பாடலை தான் அந்த பாடல் தருகின்றது அன்பு உறவுகளே. எங்கே கேட்போமா?

உறவுகளே, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையே கலந்துவிட்ட வாரம் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம் 42வது வாரமாக ஒலித்த வேளையிலே மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் உங்களை சந்திக்கலாம், கேட்போம் என்று கூறி அன்புடன் விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரம் தரும் முதல் பாடல் தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து என்னோடு என்னென்னவோ ரகசியங்கள் என்ற பல்லவியோடு மிகுதியையும் தர வேண்டும் என்று கேட்டு அன்புடன் எழுதியிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். பழமை போல ஞானசேகரன் கேட்கும் பாடல்களை அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முக பிரியா, மீண்டும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துரை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்பார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல் இப்போது.

வெட்டி வேறு வாசம் என்ற ஒரு பாடல் முதல் மரியாதை திரைப்படுத்து பாடல் அல்லவா? அந்த பாடலை இன்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ சிவசங்கரன் மற்றும் நற்பவி நர்முகையாள், தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல் என்று எண்ணியர் விருப்பத்திலேன்.

0: நேயர் நேரமாக வரும் நேயர் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும் வேளையில் அடுத்து ஒரு பாடல் வளமை போல வளமுடன் வாழ்க என்று வணக்கம் கூறி திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரத்திலிருந்து சோமஸ்கந்தன் அனுப்பி வைத்திருக்கின்றார் ஒரு பாடல். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே என்ற அற்புதமான ஒரு பாடல், உயர்ந்த மனிதன் திரைப்படுத்து பாடல். இன்று அவர் கேட்ட அந்த பாடலை வளமை போல அவருடன் இணைந்து ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்போம்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே, நண்பனே, நண்பனே. அந்த நாள்

நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

இசை தாங்கி இனிமையாக ஒலிக்கும் இந்த பாடல்களை கேட்கும் வேளையிலே நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் தேனும் பாலும் என்ற திரைப்படத்தில் இருந்து மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள் என்ற வரி கொண்ட பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இன்று அன்போடு தந்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். அவர் கேட்கும் அந்த பாடலை அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் இவர்களோடு நண்பர்களும் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: மஞ்சளும் தந்தாள் மன்னர்கள் தந்தாள் மங்களம் வந்தே மீனாட்சி.
1: உறவுகளை நாங்கள் கேட்கும் நிகர் நிறத்தை அலங்கரித்து வரும் அடுத்த பாடல் நிச்சயமாக அது கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடலாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இருவர் உள்ளம் என்ற திரைப்படத்திலிருந்து ஏன் அழுதாய் ஏன் அழுதாய் என்னுயிரே ஏன் அழுதாய் என்று கேட்கும் ஒரு பாடல் உலகத் தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.

இது என்ற தெய்வம் முன்னாலே என்ற பாபு திரைப்படுத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. இன்றைய தினம் நல்வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார் வளமை போல இன்றும் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமையாக அவர் ஒரு பாடலை கேட்கும் பொழுது அவர் தன்னோடு இணைப்பார் உறவுகளும் நண்பர்களுமாக கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரையும் நாங்களும் இணைவோம் ஒலிக்கின்றது பாடல்.

உயிரோடு உறவுகளாக எங்களோடு இணைந்து தன் மனக்குறையை நீக்கிக் கொண்டு மனச்சுமையை இறக்கிக் கொண்டிருக்க விரும்புபவர் மொன்றியல் தமிழ் வானொலியை எப்பொழுதும் சுவாசித்துக் கொண்டிருக்கும் மொன்றியல் தமிழ் வானொலி அக்கறையுடன் இருக்கும் அன்பு உறவு நீண்டகால உறவு எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். மனப்பாரத்தை எப்படி குறைக்கலாம் என்று எண்ணிக் கொண்டிருக்கும் வேளையிலே எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒலிக்கும் பாடல்களும் வந்து பேசிக் கொண்டிருக்கும் உறவினர்களும் பேசும் வார்த்தைகள் அவருக்கு ஆறுதலாக இருக்கின்றது என்பதை நான் நன்கு அறிவேன். அந்த வகையில் நாங்கள் எல்லோரும் ஒருமித்து அவருடைய மனச்சுமையை குறைக்க உதவுவோம் என்று கூறிக்கொண்டு இன்று அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து நாங்களும் கேட்போம். கல்லும் கனியாகும் என்ற திரைப்படுத்து பாடல்தான் என்று அவர் கேட்கின்றார். நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே, அவன் கருணை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியிலே என்ற வரிகளை கொண்ட பாடலை கேட்டு அவர் மனமாறிக் கொள்வார். ஒலிக்கின்றது அந்த பாடல். அது மட்டுமல்லாமல் அவர் கேட்கும் அந்த பாடலை வளமை போல இன்றும் செவிமடுக்கின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாஹில் அனைவரும்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள என்ற வரியை கொண்டு வருகின்றது. அது நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை என்றும் கூறி பாடுகின்றது. சுந்தர பாண்டியன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து என்று பதிவிட்டிருப்பவர் கோவை ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். அவர் கணபதி பகுதியிலிருந்து கேட்கின்றார். என் உமா மகேஸ்வரி, என் நந்தினி ஆகியோரும் இவர்களோடு இணைந்து கேட்கும் வேளை நாங்கள் இணைவோம் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளே, அடுத்த பாடல் யாருடையதாக இருக்கும்? யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்த பாடல்தான். நெய்வேலி அரசடிக்குப்பத்திலிருந்து கேட்கும் உங்கள் பாடல் கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படுத்து பாடல். கரும்பாக இனிக்கின்ற பருவம் என்று அழகாக ஒரு பாடலை இனிமையாக தர விரும்பும் வேளையிலே உங்கள் பாடலை தங்கம், சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்க நாங்கள் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்திற்கான தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஒடுத்துறை எஸ்.சி.பு விஜயராகவன் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் இளம் வயசு பொண்ணு என்று வரி எடுத்து பாடுகின்றது. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்தில் இருந்து.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களோடு நானும் இணைகின்றேன், என்னுடைய பாடலையும் தாருங்கள் என்று நீண்டகால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள் ரிஷ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை வணைத்து ஒரு பாடல் தருகின்றார். மேகம் கருக்குது மழை வரப்போகுது வீசி அடிக்குது காற்று, இப்படியான பாடலை ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

0: காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் பகுதியை அலங்கரிக்க இன்னும் ஒரு பாடல், மருதாணி அரைச்சேனே என்ற பாடல். இந்த பாடல் ராஜா கைய வச்சா என்ற திரைப்படத்து பாடலாகும். இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடனே ரவிச்சந்திரன் நீங்கள் கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்களுள் அடுத்து வரும் பாடலை தமிழ்நாடு வண்டிகேத் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார். சந்தித்த வேளை திரைப்படத்திலிருந்து பெண்களையே பெண்களையே பாடுகிறேன் என்ற வரிகொண்ட பல்லவி சரணத்தோடு ஒலிக்க வைக்கும் சிலுவை சந்தனராஜ் அவர்களே இதோ அந்த பாடல்.

கேட்டு மகிழ்ந்திடும் இந்த பாடல்களை உங்களோடு கேட்டு மகிழ வேண்டும் என்ற நேயர் நேரத்தில் இன்னும் ஒரு பாடல் வைக்க இருக்கின்றது. அந்த பாடல் பல்லே லக்கா பல்லே லக்கா என்ற வரி எடுத்து சிவாஜி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை கேரள மாநிலத்திலிருந்து இன்று ஓணம் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் மகிழ்ச்சியோடு கேட்கின்றார் அன்பு ரதீஷ் அவர்கள் பாலக்காட்டில் இருந்து. இந்த பாடல் சிவாஜி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனி துணி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடதட தடவென

கார காரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி

0: கூல்.
1: ஒலிக்க இருக்கும் பாடலோடு இன்றைய நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்ற வண்ணத்திலே தருகின்றார் நீண்ட கால உறவு வளைகுடாமன் ஜோர்ஜ் அவர்கள் குவைத் நாட்டில் இருந்து. என்றென்றும் காதல் திரைப்படுத்த பாடல்தான் பாட இருக்கின்றது ஜோர்ஜ், கண்களா மின்னலா என்று கேட்டு.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தியை கோரும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். செந்தூரப்பூவே என்ற பாடலுடன் ஆரம்பிக்கும் நேயர் நேரத்துக்கான பாடல் செந்தூர பூவே இங்கு என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. இந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இளைய தொன்றலே என்று கேட்கும் அம்மா பிள்ளை திரைப்படுத்து பாடல். கேட்போம் அந்த பாடலை என்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திரு. நாட்டின் மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்திலிருந்து டிராஞ்சி அவர்கள்.
1: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா,

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இன்று நீ நாளை நான் என்ற திரைப்படத்தில் பாடல் அற்புதமான பொன்வானம் பன்னீர் தூவுது என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட பாடல். இந்த பாடலையும் ஈழமணி திரு நாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து அன்பு விஜயராணி அவர்கள் அனுப்பியவளை நாங்கள் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல். இது நிஜமா நிஜமா என்று கேட்கும் சுவாசமே என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று எங்களோடு இணைந்து கேட்க விரும்புகிறார் கனடாவிலிருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் அவர்கள்.

தொடர்கின்ற பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் வளமையான பாடல்கள். பழமை போல இன்றும் ஜோடியாக வந்து ஜோடி பாடலை கேட்டு மகிழ விரும்புகின்றார் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா. அவர்கள் கேட்கும் இந்த பாடல் நான் மலராகவா என்ற முதல் வரியை கொண்டு இமேஜ் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்த பாடல் நீண்டகால உறவு. கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார். நான் என்பது நீ அல்லவா என்று கூறும் சூரசம்காரம் திரைப்படுத்து பாடல்.

இவர்கள் கேட்கும் இந்த இனிமையான பாடல்களோடு அடுத்து வரும் பாடலையும் வளமை போல இன்றும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி அஞ்சலா என்ற திரைப்படத்து பாடல் டீ போடு என்று கூறும் வரி கொண்ட பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே. அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமி. சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்த பாடல். அவர் தந்த ஒரு விழிப்புணர்வான பாடல். ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற வரி கொண்டு.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் வளமை போல ஒலிக்கும் தித்திக்கும் தேனான பாடலை சுமந்து வந்து எங்கள் காதோறும் இனிக்க வைக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல் சாலையோரம் என்ற திரைப்படத்து பாடல். மனசோ மெட்டு கட்டி பாட என்ற வரியை முதல் வரியாக கொண்டு முழுவதையும் பாட வைக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து வளமை போல இன்றும் அருள் மோகன்.

அடுத்து ஐரோப்பிய மண், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகர் நிரேஷன் பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது. வானம் போல பூமி போல என்று செம திமிரு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஐரோப்பிய மண்ணென்று உச்சரித்து விட்டால் என்னவளின் ஞாபகம் எல்லோருக்கும் வருகின்றதல்லவா? முதல் முறை கிள்ளி பார்த்தேன் என்ற சங்கமம் திரைப்படுத்து பாடலை இன்று எங்களோடு கேட்டு சங்கமிக்க இருக்கின்றார் இதயத்தால் என்னவள். அவர்கள் ஈழமணி திருநாட்டில் இருந்து.

0: ஒரு பாடல் வந்து எங்களோடு சங்கமிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படுத்து பாடல். இளைய நிலா பொழிகிறதே என்ற இனிமையான வரியோடு பாடி எங்களோடு சங்கமித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது என்ற சர்வதேச நேயர் விருப்பத்திலே.
1: இளைய நிலா பொழிகிறதே

நண்பர்களே, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலர்ந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தேனான பாடல்கள் அவர்கள் தெருவிலே வந்த வேளையை எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற திருப்தியோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

தன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

காற்றலையில் சில குழப்பங்கள் இருந்தபடியால், நம்முடைய வானிலையில் குழப்பங்கள் இருந்தபடியால் உங்களுக்கு நேயர்களுக்கு சில பாடல்களை இப்போது தொடர்ந்து விட்டிருந்தோம். இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது கதம்பம். இந்த கதம்பத்திலே நாங்கள் வந்து எழுத்துக்களை கண்டுபிடிக்க இருக்கின்றோம். அன்று விளையாடியது போல் கண்டுபிடி கண்டுபிடி என்பதுதான் இன்று கதம்பத்தில் இருக்கின்றது. வந்து இணைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்திடலாம். உங்கள் பாடல்களை காற்றலை தர வந்திருக்கின்றான், வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு கதம்பத்தை ஆரம்பிக்க இருக்கின்றேன். உறவு அதிலே ஒரு பாடலை தருகின்றேன். நான் அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், அந்த பாடலோடு ஆரம்பிப்போமா என்று அந்த பாடலோடு மீண்டும் சுற்றிக் கொண்டுதான் இருக்கின்றது. எப்படியும் வலைத்தளம் சரியாக வேலை செய்கிறது.

0: இன்று காற்றலைக்கு வந்திருக்கும் முதல் அன்பு உறவை அணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் பவுனம்மான், முதல் முதலாக இணைந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கதம்பத்துக்கு முதலில் வந்திருக்கும் உங்களை வரவுக வரவு என்று வரவேற்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கும் ஐயா.
0: மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வாகவும் இருக்கும் ஐயா.
0: சிரித்து காட்டி மகளிர் கூறுவேன். நானும் மகளாக இருக்கிறேன். சில மணி நேரத்து கடந்த சில நிமிடங்களில் எங்கள் வானொலியில் சில கோளாறு இருந்தபடியால் நாங்கள் பாடல்களை தொடர்ந்து பாடல்களை தந்திருந்தோம். இப்பொழுது கதம்பம் ஆரம்பிச்சிருக்கின்றது. பவுனமும் வந்து காலையிலே கூடிய போது போன்று எங்களுக்கு இப்பொழுது வெயில், நல்ல வெயில் அடிக்கின்றது மகளே. ஓ, சிறப்பான வெயில் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா அந்த வெயிலுடைய தாக்கத்தை எங்களால் உணர முடியவில்லை. நல்ல நல்ல வெளிச்சம் இருக்கின்றது. சூரிய பகலவனுடைய கதிரொளி அப்படி வீசுகின்றது. நேரம் எங்களுக்கு 11:39 மதிய நேரம். ஆனால் வெளியே நான் ஒரு தடவை எட்டி பார்த்தேன், நல்ல இருக்கும் வெளிச்சமாக இருக்கின்றது. பார்த்தால் அந்த பனியிலே ஒரு துளி கூட உருகவில்லை. அவ்வளவு தூரம் அதில் வெப்பம் காணப்படவில்லை. காலநிலையும் வந்து இப்ப 8 செல்சியஸ் என்று காட்டுகின்றது. ஆனால் உணர்வு 10-12 போல இருக்கின்றது. காற்று லேசாக ஊதும் பொழுது, லேசான காற்று பெரிதாக இல்லை, ஆனால் உணர்வு எங்களுக்கு அப்படி இருக்கின்றது. தனி அப்படியே மலையாக இருக்கின்றது. வெளியே 2 நாட்களுக்கு முந்தி தொடர்ந்து 1 நாள் முழுக்க வந்த பனி கிட்டத்தட்ட 1.5 அடி உயரத்துக்கு அப்படியே இருக்கின்றது. நிலத்திலும் கூரையிலும் எல்லா இடத்திலும் வெள்ளையாகத்தான் இருக்கு. இப்பொழுது நீங்கள் கனடாவின் படத்தை பார்த்தால் வெள்ளை வெளியேறன் இருக்கும். கடற்கரையில் வெளிமணல் எப்படி இருக்கின்றதோ அதை விட தூய வெள்மை, பால் வெள்ளையாக இருக்கும் பார்க்கும் பொழுது. அவ்வளவு பனி, உறை பனி அப்படி இருக்கின்றது. நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா? அப்படி கடல் நல்லா இருக்கின்றது. எல்லோரும் தொழிலுக்கு சென்று இருக்கின்றார்களா?
1: ஐயா, கடல்லாம் நல்ல சீரா நல்லா இருக்கு, அமைதியா இருக்கு. ஊர்லயும் வந்து வெயில் வந்துருச்சு, காத்து மழை எதுவுமே இல்ல. நல்ல ஒரு சுமூகமான ஒரு நிலை இருக்குது.
0: ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கு. நான் தாய்ப்பிறந்து முதல் முதல் வருகின்ற வெளிச்சம் நன்றாகத்தான் இருக்கின்றது.
1: ஆமாங்கய்யா.
0: மகிழ்வா இருக்கும் இந்த நேரம், கோலாகலமா இருக்கு. ஆனா உங்களுக்கு வெப்பமா இருக்கின்றதா?
1: அப்படி எல்லாம் வெப்பம் இல்ல, ஒரே குளிர் தான் இருக்கு. பனிக்குளிர் இருக்கும் பாருங்க, அப்படிதான் இருக்கு. ஆனா இன்னும் ஒரு வாரம் போனா இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெப்பமான ஒரு இது தெரியும் நமக்கு.
0: வெப்பம் தெரியும் பவுனம்மா. இந்த பங்குனி மாதம் வரைக்கும், முற்பகுதி வரைக்கும் இந்த பனி இருக்கும். இந்த பனி அது காலம், பருவகாலம் தான். இந்த பனியிலும் விளைகின்ற சில பொருட்கள் இருக்கின்றன. தாவரங்கள், சில பயிர்களுக்கு பனி முக்கியமான தேவை. இப்படி விட்டு கொடுத்து நன்றாக வெயில் அடிக்குமாக இருந்தால் அந்த விவசாயிகளுக்கும் கொஞ்சம் மகிழ்வாக இருக்கும். அந்த நிலத்திலே விழுந்து கிடக்கின்ற நெற்பயிர்கள் கதிர்களை கொய்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த முன்கூட்டிய விளைந்த விளைபொருட்கள் அந்த வயல்களிலே கொஞ்சம் நெற்கள் எல்லாம் விழுந்திருக்கு என்று கவலைப்பட்டார்கள் இல்லையா?
1: அது
0: வேற. சின்ன பிள்ளைகள் இருக்கின்றார்களா உங்கள் வீட்டிலே?
1: சின்ன பிள்ளைங்களாச்சியோடு
0: கொஞ்சம் குறைத்து விட்டால் காற்றலைக்கு அது சத்தம் வராது அல்லவா? கொஞ்சம் குறைத்து விட்டு
1: சரிங்க ஐயா. அவங்க பாக்குறாங்க ஐயா, நான் பாக்கல. அவங்க வீட்டுல உள்ள பள்ளியில வந்துட்டீங்களா?
0: அப்படியா? அப்ப நீங்க
1: தொலைக்காட்சி
0: பார்ப்பது இப்பொழுது? அப்ப சும்மா ஓடுகின்றதா தொலைக்காட்சி?
1: இல்லையா, எந்த வீட்டுல தொலைக்காட்சி இல்லையா?
0: அப்ப
1: ஒரு விருந்தினர் வீட்டுக்கு, வேற வீட்டுக்கு வந்திருக்கீங்க.
0: நல்லது நல்லது நல்லது. நான் தவறாக எல்லோரும் நலமாகத்தான் இருக்கின்றோம். சற்று இந்த காலநிலை மாறும் பொழுது சற்று கவலையாக இருக்கும், மகிழ்வாக இருக்கின்றது. உடல்நிலைகள் சில வேலை மாறுதலாக இருக்கும்
1: ஐயா. நாங்க வந்து இங்க வந்து இப்ப வந்து எல்லாருமே, எங்க மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியில தான் இருப்போம். வெளியில உட்காந்துருக்கோம், வெளியில கூட உட்காந்து பேசிட்டு இருப்போம். பிள்ளைங்களா விளையாடுவாங்க. ஆனா நீங்களும் அந்த மாதிரி வெளியில வந்தெல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியாதா, நிக்க முடியாதா, நண்பர்கள்ட்ட பேச முடியாதா?
0: இல்ல, நாங்கள் தொலைபேசியிலே அழைப்புகளை கொடுத்து பேசிக்கொள்ளும், வெளியே வந்து நாங்கள் நின்று உலாப முடியாது அப்படி நாங்கள். ஆனா இப்ப குழந்தைகள் சென்று பனியில சரக்கு விளையாடுவார்கள், ஆனால் இப்பொழுது இந்த கொரோனா, இந்த கொரோனா காலத்திலே யாரும் வெளியே செல்வதில்லை. அது ஒரு கட்டுப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் எங்களை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும், வீட்டின் உள்ளேதான் இருக்கின்றோம். அதை விட இந்த பனிக்கு ஓடி சென்று சரக்கு பனி விளையாட்டுகள் நிறைய இருக்கின்றது. இங்கே குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய பனி விளையாட்டுகள், பனியிலே விளையாடுற விளையாட்டுகள் இருக்கின்றது, செய்வார்கள்.
1: அவங்களுக்கு எதுவும் பாதிப்பெல்லாம் இருக்காதுங்களா?
0: இல்ல, இப்ப நம்ம பழக்கப்பட்டுவிடும், அது பழக்கப்பட்டுவிடும் பிள்ளைகளுக்கு எல்லாம். இதுல பனியிலே நாங்கள் பனிக்கு குளிர்ச்சட்டைகள் அணிந்து கொண்டு பாடசாலை அனுப்பிவிட்டால் அவர்கள் வரும்போது அதை கலட்டி இடுப்பிலே கட்டிக்கொண்டு வருவார்கள். அவர்களும் பழக்கப்பட்டு அந்த பனியை கையில பால் விளையாடுவார்கள், பந்து விளையாட்டு போல எல்லாம் திரட்டி விளையாடுவோம். சின்ன பிள்ளைகள் அந்த பனியை உருட்டி உருட்டி கொண்டு வந்து பனி மனிதனை உருவாக்க சிலைகளை செய்வார்கள் அதிலே பனியில். அவர்களுக்கு ஒரு விளையாட்டு வேடிக்கை. என்னவென்றால் இந்த பனி வந்து கொற்றதன் நோக்கம் எங்களுக்கு வேற வைரஸ்கள் வராது. காத்தலையிலே கவனத்திலே இருக்கின்ற அந்த விஷக்கிருமிகள் எல்லாத்தையும் இந்த பனி கொண்டு வந்து உறைய வைத்து இதை கொன்றுவிடும். ஆனால் இந்த கொரோனாக்கு அது இன்னும் சிறப்பு, அது குளிர்ந்துதான் வாழுமா. அதனால்தான் முன்பு அந்த ஏசி போட்டின கடைகளுக்கே போகக்கூடாதுன்னெல்லாம் கூறியிருந்தார்கள் தானே. இங்கே எல்லாம் உள்ளேயும் வெளியேயுமே இதாகத்தான் இருக்கு. மற்றது பெரிய அங்காடிகளுக்குள்ள பெரிய பெரிய இயந்திரங்கள் போட்டிருப்பார்கள், உள்ளுக்கு வெப்பம் வந்து கொண்டிருக்கும். எந்த நேரம் சூடாக வெப்பமாக இருக்கக்கூடியதா செயற்கையாக. வாகனங்களுக்குள்ளேயும் அது போட்டியிருப்போம் நாங்கள். அதை முடிக்கிவிட்டால் வாகனத்துக்குள்ளே எந்த எத்தனை டிகிரியில இருந்தாலும் நாங்கள் வாகனத்தை செலுத்திக் கொண்டு போகக்கூடிய வகையில இருக்கும்.
1: ஆனாலும் ஐயா, நாங்க வந்து இங்க நம்ம இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு சுகாதார சுதந்திரம் வந்து கனடா நாட்டு மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் நாங்கெல்லாம் எண்ண வேண்டியிருக்கு.
0: இல்ல இல்ல, அது இது பழக்கப்பட்டவர் இங்கு. இப்ப எங்களுக்கும் ஒரு 3 மாத காலம் நல்ல அப்படியே ஓடி திரிந்து சட்டையில்லா போகக்கூடிய வாய்ப்பும் வரும். சரியான கொடுமை வெயிலாகவும் இருக்கும். அது இந்த நாட்டு வள சீதோஷ்ண நிலையின்படி வாழ பழகிக்கொண்டிருக்கின்றோம். சரியா? அங்கே சரி, இன்று நாங்கள் என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: ஐயா, எனக்கு வந்து குளமா குணமா அப்படின்ற படத்துல இருந்து உலகில் 2 கிளிகள்.
0: உலகில் 2 கிளிகள் என்ற பாடலை கேட்க போகின்றீர்கள். அந்த
1: வேளையிலே
0: உலகில் 2 கிளிகள் அந்த பாடல் நல்ல பாடல். என்ன பாடல் நீங்கள் இந்த பாடலை உங்களை பாடலை வேணும்னா ஒரு பாடி காட்டலாம் அந்த பாடலை, அல்லது வேறு ஒரு பாடலை பாடுங்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் முதலில் வந்தபடியால் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தருகின்றேன். அதற்கு நாங்கள் கண்டுபிடி எழுத்துக்களை கண்டுபிடித்து சொற்களை நிரப்புற விளையாட்டில் இருக்க போகின்றோம். சரியா? நீங்கள் ஒரு பாடலை பாடுங்கள், அதன் பின்பு செல்வோம்.
1: இது கணவனை கண்ணண்ட யுகத்தில இருந்து கே சுசிலாமா பண்ண பாட்டு
0: கேட்போம்.
1: உன்னை கண் தேடுது எழில் காணவே உள்ளம் நாடுது உறங்காமலே மனம் வாடுதே. உன்னை கண் தேடுது உள்ளம் நாடுதே. எழில் தானி போல என்னை காண்பதானே, எழில் தானி போல என்னை காண்பதானே. ஜகமே என் காலே உறங்காடுதே, ஜகமே என் காலே உறங்காடுதே. அறியாத காலனை இனிமேலும் மாறுமா உன்னை கண் தேடுதே. அவ்வளவுதான்.
0: தொழிலண்டு கேட்டபடியால் அப்படி ஒரு பாடலை பாடினா அந்த ஒரு பாடல் நேற்று தினம் அந்த பாடல் நல்லா பாடினீர்கள். எந்த நூலம் தொழில் விளையாடுது அந்த பாடல் உங்கள் உலகில் இரண்டு கிளிகள் என்ற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அது கதம்பத்திலே உங்களுக்கு கிடைக்கும். கதம்ப நேர்வு பற்றி கண்டுபிடி என்ற நிகழ்வு இன்றைக்கு நாங்கள் தரப்போகின்ற பதம் ஏழு பதத்தை ஏழு சொற்கள் ஏழு எழுத்துக்கள் கொண்ட ஒரு பதம் ஏழு எழுத்துக்கொண்ட ஒரு பதம் இது இந்த இதிலே ஒரு திரைப்படம் வந்திருக்கின்றது. சரியா முதலாவது எழுத்து பானா, இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து இக்கண்ணா குரல் அது அடுத்த எழுத்து மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து காக்கை என்பதுக்கு வர இக்கண்ணா நான்காவது எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து இம்மண்ணா அம்மா என்பதற்கு வர்ற இம் அடுத்து ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது, ஏழாவது எழுத்து வை என்ன வை வைகோல் வைகரை என்பதற்கு வர வை வைகோ என்ற ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் வை. சரியா எழுத்துக்கள் கொண்டவை இது ஒரு திரைப்படத்தின் பெயராகவும் உள்ளது. அங்கே கொண்டு வாருங்கள். சரியா
1: பறக்கும் பாதையாங்க
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி கூறிவிட்டா பவுனம்மாள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. சரி இரண்டாவது இரண்டாவது பதத்துக்கு முதலாவது பதத்தை தந்து கூறிவிட்டீர்கள். இங்கே வருதையா காத்துக்கொண்டிருக்கிறார்கள் வருவதற்கு. அடுத்த பதம் தருகின்றேன் இருந்தால் கூறுங்கள் சென்று வாருங்கள். முதலாவது பதம் முதலாவது பதம் சேனா செல்வம் என்பதற்கு வர சேனா. இரண்டாவது பதம் மறைந்து விட்டது, மூன்றாவது பதமும் மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து இப்பன்ன அப்பா என்பதற்கு வர இப் அடுத்த எழுத்து மறைந்து விட்டது, அடுத்த எழுத்து இல்லன்னா இப்ப கல் என்பதற்கு கல்வன் என்பதற்கு வர இல்லன்னா. சரியா இறுதி எழுத்து லை என்ன லை லை வந்து களை இலை சுளை என்பது லை என்ன. சரியா
1: இன்னொரு முறை சொல்லுங்க
0: கூறுகிறேன். இதுவும் ஏழு எழுத்துக்களை கொண்டது, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எழுத்து கொண்டது. முதலாவது எழுத்து சேனா சேனா குரல் சேனது இப்ப செல்வம் என்பதற்கு வரும் சேனா. இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து இப்பன்னா அப்பா என்பதற்கு இப்பன்னா அப்பா என்பதற்கு வர இம்பு
1: இப்பன்னா.
0: பானாவுக்கு மேலே ஒரு சுழி வட்டம் போட்டு விட்டா இப்பன்னா அதுதான். அதே போன்று ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் மறைந்து விட்டது. இறுதி எழுத்து லை என்ன களை இந்த புட்களை எல்லாம் களை களைதல். சரியா களை என்பதற்கு வர லை என்ன. சேனா இரண்டு மூன்று மறைந்து விட்டது, நான்காவது இப்பன்னா ஐந்து மாறம் மறைந்து விட்டது, இறுதி எழுத்து லை என்ன ஏழு எழுத்துக்களை கொண்ட சொல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கு பைரவர் வாகனம் நல்ல சத்தம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். அடுத்த அன்புறவு வர வேண்டும். அழைப்பில் வந்தீர்கள், ஓடிவாருங்கள். இது முதல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சுவை. உங்களுக்கு நேரம் 10:22 நிமிடமாக இரவு நேரம் என்று காட்டுக் கொள்கின்றது. எங்களுக்கு 12 மணி எட்டி பிடிப்பதற்கு இந்த 7 நிமிடங்கள் இருக்கின்றது. நண்பகலை நல்ல பகல் வேலை வெளிச்சமாக இருக்கின்றது. கண்ணை கூசும் சூரியனின் ஒளி பனியிலே விழுந்து தெரித்து வரும் பொழுது கண்களால் பார்க்க முடியாம இருக்கு. நாங்கள் கண்ணுக்கு கண்ணாடி போட்டுதான் இருக்க வேண்டும், குளிர்கண்ணாடி. எங்கே ஓடி வாருங்கள், உங்கள் பாடலை கொண்டு வர வேண்டும். பாடலை கேளுங்கள், வந்து கண்டுபிடியுங்கள். மகாலிங்கம் வந்திருந்தீர்கள், தேவா வந்திருந்தீர்கள், வாருங்கள், ஓடி வாருங்கள். சொற்கள் கூறிய கண்டுபிடி நிகழ்ச்சியிலே ஓடி வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடலோடு வந்து வருகின்றீர்கள் என்று கேட்போம். இப்பொழுது சொற்கள், ஒரு சொல் கொடுத்து அதை பௌனம்மாள் கேட்டு விட்டார். பௌனம்மாள் கூறியிருந்தார் வாழ்த்துக்கள் அவர்கள் கூறிக்கொண்டு. இரண்டாவது சொல்லை கொடுத்திருக்கின்றேன். சேனா 7 எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து சேனா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து இப்பன்னா, ஐந்தாவது எழுத்து மறைந்து, ஆறு எழுத்து மறைந்து, ஏழாவது எழுத்து லை என்ன கூறுங்கள் என்னவென்று. வணக்கம் வணக்கம் தேவா.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமா?
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: ஐயா. ரெண்டு நன்றி நன்றி. அம்மா நலமா இருக்காங்களா?
0: ஆமா, அவர் நலமாக இருக்கிறார், ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றார். கூறுங்கள்.
2: அதுதான் ஓய்வு நல்ல எடுக்கணும். ஒண்ணு பயம் பயம் வேண்டாம் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பயம் வேண்டாம். ஐயா இந்த வாழ்த்து விட்டு நான் இந்த நேத்தியே பாண்ட மகாலிங்கம் வச்சு பண்ணாங்க இல்லையா? அவங்களுக்கு நன்றி சொல்றேன். அது நன்றி கடைசியா பண்ணது. அருமை அருமை அருமை அருமை அருமை அருமை. அது வாழ்த்து சொன்னா எனக்கு உரிமை உண்டுயா, உண்டு உரிமை உண்டு.
0: நல்லது
2: நல்லது. நிறமா
0: அப்ப என்ன பாடுறீர்கள்?
2: இப்ப ஆறு அறிவுல ஒரு அறிவு அவுட்டுன்னு ஒரு பாடல்.
0: நல்ல பாடல்.
2: அடங்க தெரியல.
0: சரி, தேடி பாருக்கு.
2: ஆறு அறிவுல ஒரு பாட்டுக்கு லாஸ்டா ஒன்னும் போடுங்க. நான் 12 ராமையா. அந்த பாடல நான் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது லாஸ்டா போடுங்க. எப்ப இன்னும் போடுங்க, லாஸ்டா போடுங்க.
0: இல்ல இது நேயர் விருப்பம் இல்ல. கதம்பம் நேயர் கதம்பம் கதம்பத்திலே கேட்கும் பாடல் உங்களுக்கு கதம்பம் தொகுப்பிலே வரும். இப்பொழுது கண்டுபிடி கண்டுபிடி சொற்களை கண்டுபிடிக்கிற போட்டி நடந்து கொண்டிருக்கிறது.
2: ஐயா ஐயாவை கண்டுபிடிச்சிட்டேன், அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய விடுகளை கேளுங்க. ஐயா அம்மா ஆசீர்வாதம் நான் கட்டிக்கிட்டே இருப்பேன். ஐயாவுடைய இது பௌனம்மாள் பேசுறப்ப ஒரே சத்தம் ஐயா, இது குறை புறன்னு எனக்கு எல்லாருக்கும் புரியல. சரி, அவர்கிட்டயா அன்பு உறவுகள், எங்க ஆனந்த உறவுகள், அது சொல்றதே கேட்பான். எனக்கு அந்த அளவுக்கு அறிவு
0: வந்துவிட்டால் பதிலை கொண்டு வந்து விட்டால் அவர்கள் பதிலை கேட்போம். வணக்கம் பவனமாக கொண்டு வந்து விட்டீர்களா?
1: ஐயா செல்ல பிள்ளை
0: வாழ்த்துக்கள். கட்டிக்காரி கட்டிக்காரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பாக விளையாடுகிறீர்கள் என்று. கட்டிக்காரி கட்டிக்காரி. சரி, அடுத்த சொல்லை கொடுக்கின்றேன். இங்கு வந்தவர்கள் அழைப்பில் வர முடியாமல் இருக்கின்றார்கள் போலும். செல்ல பிள்ளை கூறிவிட்டீர்கள், கட்டிக்காரி. அடுத்தது முதல் எழுத்து நானா, ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். முதல் எழுத்து நானா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்தை தாவண்ணா, நான்காவது எழுத்து தாவண்ணா தாளம் தாமரை அதற்கு வர தாவண்ணா. நானா இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து தாவண்ணா, நான்காவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து யானா, ஆறாவது எழுத்தை காணவில்லை. சரியா? எங்கே பார்ப்போம். முதலாவது எழுத்து நற்குணம், நல்லவன், நலம் என்பதற்கு வர நானா குரல். இரண்டாவது எழுத்து காணவில்லை, மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து தாவண்ணா, தாவரம் தாமரை என்பதற்கு வர தாவண்ணா. நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து யானா, யானா ஈயம் என்பதற்கு வர யானா, யாகம் என்பதற்கு வர எழுத்து ய குரல். ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. சரியா? கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் எங்க இளைஞர்களுக்கு காணவில்லை. மகாலிங்கத்தை மறைந்து விட்டதா? பரவாண்ட மகாலிங்கம் இந்த முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்திருக்கின்றோம். கதம்பத்திலே கதம்பத்திலே கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பவுனம்மாள் வந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார். எங்கே ஓடி வர வேண்டும், பாடலை தர வேண்டும், இந்த கண்டுபிடித்திலையும் செய்ய வேண்டும். ஓடி வாருங்கள். நானா ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல்லு, நானா இரண்டாவது எழுத்து வானா மறைந்து நினைக்க வேண்டும். நான் மாறி கூறுகிறேன், அது இல்லை, அது விவசாயம், அது இல்லை. நானா இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து தாவண்ணா, நான்காவது எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து யானா, ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறு எழுத்துக்களை கொண்டது. யானா என்பது யாகத்துக்கு வருவது போன்ற குரல் யா, அல்ல யம் என்பதற்கு வரும் யானா நடுவில் அதே போன்று பயம், பயத்துக்கு வர யானா, பயரு என்பதற்கு வர யானா. எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், உங்கள் பாதத்தை சரியான பாதத்தை கொண்டு வர வேண்டும். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே இருக்கின்றோம். உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டுவிட்டு செல்லாம் என்ற உறவுகளே ஓடி வர வேண்டும். முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே கலந்திருக்கின்றோம். சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் வருகின்றது. கண்டுபிடி என்ற நிகழ்விலே இருக்கின்றோம் அன்பு உறவுகளே. கண்டுபிடித்து விட்டீர்களா? கொண்டு வாருங்கள் அந்த பதத்தை, கொண்டு வாருங்கள் அந்த பதத்தை. கண்டுபிடி கண்டுபிடிப்பதற்கு ஓடி வருகின்றால் ரேவதி. வணக்கம் ரேவதி மகளே. வணக்கம் வணக்கம். நவதானியம் கட்டிக்காரி கட்டிக்காரி நவதானியம் வந்தது வருது
3: கொஞ்சம் சொல்லிட்டீங்க.
0: நவதானியம் கட்டிக்காரி நவதானியம் என்ற சொல்லை கண்டுபிடித்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். இந்த வேளையில அடுத்த பதத்தை
3: ஏற்றுக்கிறேன்.
0: கூடிய பதத்தை ரேவதி வந்து கூறிவிட்டார், கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடி கண்டுபிடி என்று கூறிய போது கண்டுபிடியில் வந்து கண்டுபிடித்த அந்த பதம் நவதானியம்.
3: ஒரு நிமிஷம் வானொலி நிறுத்திட்டு எழுதிக்கிறேன்.
0: இன்னும் நிறுத்த இல்லையா? நான் பேசிக் கொண்டிருக்கேன், நீங்களோட வாருங்கள். இது நவதானியம் என்ற
3: மூன்று
0: நவதானியம் என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதம் வரவிருக்கின்றது. அடுத்த பதம் வந்து என்ன பாடலை கேட்க வந்தீர்கள்? அதை கூறிவிட்டு பாடல் உங்களுடைய கதம்பத்துக்கான பாடலை தந்துவிட்டு என்ன பாடல்? சரி, அடுத்த பாடல், அடுத்த பதம் ஐந்து எழுத்தை கொண்ட பதம்.
3: சரி,
0: முதலாவது எழுத்து சேனா, சேனாண்ட செந்தூர பாண்டி, செந்தூரத்துக்கு வர சே குரல். இரண்டாவது எழுத்து காணும் இல்லையம்மா. ஓ, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை. நான்காவது எழுத்து மீனா, மிளகாய்க்கு வர மீ, மிட்டாய், மிட்டாய் மிளகாய்க்கு வர மீ. ஆறாவது ஐந்தாவது எழுத்து காணவில்லை. கட்டிக்காரி எப்படி
3: கண்டுபிடிச்சிருக்கலாமா?
0: பதம்
3: ஏழு
0: எழுத்துக்களான பதம். சரி, முதலாவது எழுத்து தருகின்றேன் கானா. கருப்பு குரில் கருப்பு என்பதற்கு வர காணம். இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் இது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சுலபமா இருக்கும் என்று தான்
3: எண்ணுகிறேன்.
0: இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து பானா, பல் பல்லக்கு பண்ணு பானா. ஐந்தாவது எழுத்து இங்கன்னா, பஞ்சாங்கம் வஞ்சகம் மெய்ஞானம் என்பது இங்கன்னா தெரியுது. அந்த எழுத்து இங்கன்னா பஞ்சம் என்பதற்கு வர இங்கன்னா. ஆறாவது எழுத்து தேடுவேன் அதை காணவில்லை.
3: சரி.
0: ஏழாவது எழுத்து ரூனா, எறும்பு எறும்பு அதுக்கு வருவா
3: ரூனா. கரிப்பஞ்சாறு
0: கெட்டிக்காறு. இவ்வளவு இலகுவாக சொல்லுவார் ரேவதி. இன்றை துணிந்துதான் வந்திருக்கின்றாரே ரேவதி. கெட்டிக்காறு கெட்டிக்காறு கெட்டிக்காறு வந்து விளையாடி கொண்டிருக்கு. அடுத்த காத்தலையில் காத்துக்கொண்டிருக்கு. அடுத்த பதத்தை கொடுக்குண்டு சரியா. கருப்பஞ்சாறு என்பது சரியான பதில். கருப்பஞ்சாறு சரியான பதில் கெட்டிக்காறு. அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம் சரியா. முதலாவது எழுத்து தானா, தம்பி தங்கை குரல் தானா. இரண்டாவது எழுத்து உண்மையிலே மறைந்து விட்டது சரியா. மூன்றாவது எழுத்து வானா, வானான வடிவு வளையல் வரம்பு அதற்கு வர வானா. நான்காவது எழுத்து காணவில்லை மகளே. ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. இல்லை, ஐந்தாவது எழுத்து இருக்கின்றது, ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து ராணா, அறம் தரம் சுரம் அதுக்கு வர ராணா சரியா.
3: முதலாவது
0: அந்த ஜுரத்துக்கும் ராணா இருக்கு தானே அம்மா. ஜுரம் அறம் அறம் சுரம் பரம். அப்ப முதலாவது எழுத்து தானா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து வானா, நான்காவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து ராணா, ஆறாவது எழுத்தை காணவில்லை சரியா. கண்டுபிடித்து கொண்டு கட்டிக்காரி கட்டிக்காரி. அடுத்ததா ரெண்டு பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
4: புதுக்கோட்டை மாவட்டம் மலைமேல்குடி வட்டம் மலைமேல்குடி.
0: எந்த பேர்?
4: ராமன்.
0: ராமனா?
4: பேர் ராமன். ராமன் ஐயா.
0: ராமன் என்றுதான் முதலில் நினைக்கின்றீர்களா?
4: ஆமா. இல்ல இல்ல, நம்ம பொண்ணு பாடிக்கிட்டு பேசிட்டு பாடிட்டு இருக்காங்கல்ல ஜென்மாஷ்டி.
0: ஆமா.
4: பாப்பா மட்டும் பேசணும், ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஐயா.
0: இப்ப யார் பேசு? இது வந்து கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே எழுத்துக்களை கண்டுபிடிக்கும் போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சஞ்சனா சிறையிலே? சஞ்சனா சிறையிலே அப்பாவா?
4: ஆமாங்க ஐயா.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாருங்கள் வாருங்கள். என்ன பாடலை நீங்கள் கேட்க போகின்றீர்கள்?
4: என்ன பாப்பாவை பேச சொல்லுங்க ஐயா.
0: இது போட்டி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. பாப்பா வந்து கண்டுபிடிப்பாக தெரியவில்லை. அப்படி என்றால் கொடுங்கள் பாப்பாவிடம் கொடுங்கள்.
3: வணக்கம் பாப்பா.
0: வணக்கம் சஞ்சனாசிரி. நலமாக இருக்கின்றீங்களா செல்லக்குட்டி?
3: இன்னும்
0: தூங்கத்துக்கு போகலையாம்மா. 10:38 இப்பொழுது இரவு. இன்னும் தூங்கவில்லையா? சரி, இப்பொழுது நாங்கள் ஒரு போட்டி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. பெரியவர்கள் எல்லோரும் நீங்களும் வரலாம். தமிழ் தெரிந்த தமிழர்கள் யாரும் பங்கு வரல. என்ன என்றால், நான் ஒரு பதம் வைத்திருக்கின்றேன், அதிலே சில எழுத்துக்களை மறைத்து உங்களுக்கு கூறுவேன். நீங்கள் அந்த பதத்தை சரியாக கண்டுபிடித்து கொண்டு வந்து தர வேண்டும். அப்படித்தான் தாண்டு. அப்படி இப்பொழுது பறக்கும் பாவை, செல்லப்பிள்ளை, நவதானியம், செந்தமிழ், கருப்பம் சாறு என்று பதங்கள் வந்து இடைச்சொல்லை கொடுக்கவில்லை. எழுத்துக்களை மறைத்து கூறியபோது அவர்கள் கண்டுபிடித்து கூறிவிட்டார்கள். இப்பொழுது போட்டியில் இருக்கின்ற பதம், ஒரு பதம் இருக்கின்றது, அது ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். ஆறு எழுத்துக்கள் அதிலே இருக்கின்றது. அதிலே முதலாவது எழுத்து த, தரம் தம்பி தங்கை என்பதற்கு வர த. முதல் எழுத்து குரில் தானா த என்ற எழுத்து. இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது பேத்தி, எங்கே தாத்தாவிடமிருந்து மறைந்து விட்டது அந்த எழுத்து. மூன்றாவது எழுத்து வானா, வரும் வரம் வரவு என்பதற்கு வர வா குரல் வானா சரியா. நான்காவது எழுத்து மறைந்து விட்டது சரியோ. ஐந்தாவது எழுத்து ஐந்தாவது எழுத்து வரம் அறம் சரம் என்பதற்கு வர ரானா குரல் ரா சரியா. ஆறாவது எழுத்து நான் ஆறாவது எழுத்து காணவில்லை. அப்ப நீங்கள் அதை என்ன எழுத்து என்று கண்டுபிடித்து எனக்கு அழைத்து கூற வேண்டும். தானா இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து வானா. நான்காவது எழுத்து மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து ரா. ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடுவர். என்ன பாடல் உங்களுக்கு கேட்க விருப்பம்? என்ன பாடல் கேட்க விருப்பம் உங்களுக்கு?
3: கண்ணான கண்ணி.
0: கண்ணான கண்ணி சரி. அந்த பாடல் உங்களுக்கு கதம்பம் நேர் விருப்பத்திலே கிடைக்கும். இப்பொழுது இந்த சொல்லை கண்டுபிடித்துக் கொண்டு மீண்டும் அழைத்து வந்து சொல்ல வேண்டும். என்ன சொல் அது என்ன பாடம் சரியா? நல்லது நல்லது சஞ்சினா ஸ்ரீ. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவை அழைக்கின்ற அவரிடம் சொல்கின்ற நீங்கள் சென்று மீண்டும் பெற வேண்டும். வணக்கம் ஞானசேகரன்.
5: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீங்களா மகனே?
5: நலமாக மயிலாக இருக்கப்பா. தங்களுக்கு நண்பர்கள் வணக்கம்ப்பா.
0: நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு இரவு வணக்கத்தை நானும் தருகின்றேன். கண்டுபிடி கண்டுபிடி வந்திருக்கின்றீர்கள். எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது. அதில்
5: வந்திருக்கின்றது
0: கட்டிக்காரன். கட்டிக்காரன் ஞானது எழுத்துக்கிற பிள்ளை கிடைத்திருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: நன்றியப்பா நன்றியப்பா.
0: சரி, என்ன பாடல் என்று உங்களுக்கு கலம்பத்துக்கு வேண்டும்?
5: பாடல் பிறகு வருகிறேன். கண்டுபிடி வார்த்தை சொல்லுங்க, கண்டுபிடிச்சு நான் வர்றேன்.
0: அப்படியா? சரி, அடுத்த அடுத்த பதம் ஆறு ஆறு பதங்க ஆறு சொற்களை கொண்டு ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது முதலாவது எழுத்து தீனா. திருவிளையாடல் அதுக்கு வர தீனா.
5: சரிப்பா.
0: இரண்டாவது மூன்றாவது எழுத்து காணவில்லை.
5: சரியப்பா.
0: நான்காவது எழுத்து பூ. ஐந்தாவது எழுத்து காணவில்லை. ஆறாவது எழுத்து இல்லன்னா. எழு கல்வன் அதுக்கு வர எழு. சரியா?
5: சரியப்பா சரியப்பா.
0: ஆறு
5: சென்று வருகிறேன்.
0: சென்று வாருங்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அடுத்து யார் வேண்டும்? ஒரு வாருங்கள். எங்கே வந்து அன்புற ஓடி வர வேண்டும். இது முன்னிறுத்த தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றலையில் கலந்து கொண்டு பாடல்களுக்கு கண்டுபிடித்துக் கொண்டு வருகின்றீர்கள். பதங்களுக்கு எழுத்துக்கள் மறைந்திருக்கின்றது. பதங்களை கண்டுபிடித்துக் கொண்டு வரும் கெட்டிக்காரர்கள் கெட்டிக்காரர்கள் இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது ஒரு பதம் தரப்பட்டிருக்கின்றது. ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். முதலாவது எழுத்து தீனா. இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து பூனா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. அடுத்த ஆறாவது எழுத்து இல்லன்னா. இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பதம். ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் கொண்டு ஓடி வாருங்கள். முன்னிலை தமிழ் வானொலி. எங்கே அழைத்த உறவுகள் மீண்டும் அழைக்கவில்லை. அவர்களுடைய அழைப்பு தடைப்பட்டு விட்டதோ தெரியவில்லை. எங்களுடைய அன்பு மாலிங்கம் திரும்ப திரும்ப அழைத்திருந்தால் அவரால் இணைய முடியவில்லை போல் இருக்கின்றது. ஓடி வாருங்கள். மற்றவர்கள் இணைந்தவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது வந்தீர்கள். ரேவதி பதிலை கொண்டு வாருங்கள். சஞ்சனா தேவி கண்டுபிடித்து விட்டீர்களா? அந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. சஞ்சனா தேவி சஞ்சனா ஸ்ரீ செஞ்சனாசிரி உற்சாகத்தோடு வந்திருந்தா கேட்பதற்கு கூடி பாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வு இருக்கின்றது. எங்கே கண்டுபிடித்து விட்டீர்களான்னு பார்ப்போம். கண்டுபிடி கண்டுபிடி. எங்கே கண்ணன் கண்டுபிடித்துக் கொண்டு வருகின்றார். வணக்கம் கண்ணா.
6: Thank you.

0: மீண்டும் பாருங்கள். நான் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் அழைத்து ஞானதேவன் கொண்டு வந்திருக்கிறீர்கள் பாதத்தை இல்லையா? கெட்டிக்காரன், நீங்கள் அழைப்பிலே நிற்கும் பொழுது கண்ணன் கூறிவிட்டார், இருந்தாலும் நீங்கள் அழைப்பிலே கொண்டு வந்து விட்டீர்கள் தெரிகின்றது கூறிவிட்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். சரி,
1: நன்றியப்பா, நன்றி.
0: அடுத்த பதம் தரப்போன எட்டு சொற்கள், எட்டு எழுத்துக்களாலான நீண்ட பதம், எட்டு எழுத்துக்களான பதம். அதுல முதல் எழுத்து மறைந்து விட்டது, ஐயோ. இரண்டாவது எழுத்து சத்தம், சத்தம். இரண்டாவது எழுத்து நானா, என்னத்துக்கு வர நானா? சரி, இது வந்து நன்மை என்பதற்கு வர நா, இன்னா இல்ல நானா, இது நானா. மனம், சினம் என்பதற்கு வர நான். மூன்றாவது எழுத்தை, மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நாலாவது எழுத்தையும் காணவில்லை. ஐந்தாவது எழுத்து பானா, படம் என்பதற்கு வர தான். ஆறாவது எழுத்து காணவில்லை. ஏழாவது எழுத்து தானா, தம்பி தங்கை என்பதற்கு வர தானா. எட்டாவது எழுத்து, எட்டாவது எழுத்து மறைந்து விட்டது.
1: சரிப்பா,
0: அப்ப இங்க இருக்கிறது ரெண்டு மூன்று நாலு ஐந்து எழுத்து மறைந்து விட்டது. மூன்று எழுத்து தான் கிடைச்சிருக்கு, பிடித்துக் கொண்டு வந்தால் கட்டிக்காரு. முதலாவது எழுத்து இல்லை, இரண்டாவது எழுத்து நானா, மனம் அதற்கு வர நானா. அடுத்த மூன்று நான்கு எழுத்து மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து பானா, ஆறாவது எழுத்தை காணாது, ஏழாவது எழுத்து தானா, எட்டாவது எழுத்து மறைந்து விட்டது. சரியா? முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து நானா, மனம், சினம் என்பதற்கு வர ந, அடுத்த எழுத்தை காணவில்லை, அதற்கு அடுத்த எழுத்தையும் காணவில்லை, அடுத்த எழுத்து பானா, அதற்கடுத்து ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது, ஏழாவது எழுத்து தானா, எட்டாவது எழுத்து மறைந்து விட்டது. இது கண்டுபிடித்தால் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் நல்ல நீண்ட சொல்லு, ஆனால் சிறந்த சொல்லு. இது வந்து சமயத்தோடு சம்பந்தப்பட்டது, சமயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லு. ஆனால் சிலருக்கு இது பெயராகவும் இருக்கின்றது, சில பேருக்கு பெயராகவும் இருக்கின்றது. ஓடுதல வேண்டும். இதிலே பெயராகவும் இருக்கின்றது சிலருக்கு. கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். என்ன பதம் என்று கொண்டு வாருங்கள்.

குறைவாக பதிலை கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது தாமதமாகிவிட்டார்கள். பதத்தை கண்டுபிடிக்கவில்லையா? எட்டு எழுத்துக்கள், முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து நானா, இரண்டு சுழி ந, குற்று குற்றெழுத்து, அது மனம் சினம் என்பதற்கு வர நானா, இரண்டு சுழி உள்ளது. அதிலே மூன்றாவது நான்காவது எழுத்தை காணவில்லை, மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து பானா, படம் என்ற பள்ளி என்பதற்கு வர பானா, பந்தல் அதற்கு வர பானா. ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து தானா, தம்பி, தரை, தவளை என்பதற்கு வர த. எட்டாவது எழுத்து மறைந்துவிட்டது. நீங்கள் தான் நிரப்ப வேண்டும், கண்டுபிடிங்கள். கடுமையாக இருந்தால் நீங்கள் ஒரு இலகுவாக்குவதற்காக ஒருவர் வந்து ஒரு வினா என்னோட ஒரு கேள்வி கேட்டால் கொஞ்சம் இலகுவாக்கி விடலாம். இது சமயத்தோடு சம்பந்தப்பட்டது, சமயத்திலே, சமய சைவ சமயத்திலே சம்பந்தப்பட்டது. கூறுங்கள், ஓடி வாருங்கள்.

0: இரவாகவில்லையா, ஒருவருக்கும் பிடிபடவில்லையோ, ஓடி பாருங்கள். உடனுக்குடனே வந்தீர்கள், ரேவதி வந்து விட்டார், கொண்டு வந்து விட்டார் ரேவதி. வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம்.
1: அப்போ சம்பந்தர்
0: கட்டிக்காரி திறமாக கண்டுபிடித்திருக்கீர்கள். ஞான சம்பந்தர் கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி. இதுல நான்
1: இன்னும் என்னோட பையனுக்கு, பெரிய பையனுக்கு,
0: அவருக்கு பேர் ஞான சம்பந்தரா? அவர் தான் கண்டுபிடித்தார். கட்டிக்காரனா இருக்கு, அவரும் வந்து பங்கு பற்றி கொள்ளலாம் தானே. ஞான சம்பந்தர் ஞான சம்பந்தர் கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எல்லோரும் யோசித்து
1: நன்றி.
0: அடுத்த பதம் நீங்க பாடல் பாடல் கூட
1: அடுத்த கதம்
0: பாடல் கூடவில்லை.
1: பாடல் வந்து கருத்துத்தனம். கருத்துத்தனத்துல பட்டுச்சீரகு ஒன்று அந்த பாடல்.
0: பட்டுச்சிறகு கருப்பு பணம், கண்ணதாசனுடைய திரைப்படம் பட்டுச்சிறகு, கருப்பு பணம் திரைப்படத்திலே கேட்டிருக்கீர்கள். சரி, அந்த பாடல் உங்களுக்கு கதம்பத்திலே வரும். இப்பொழுது அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கணும். ஞான சம்பந்தர் என்பது சரியான பதத்தை கூறியிருக்கின்றீர்கள். அடுத்த பாடல் ரேவதி, அடுத்த பதம் அதுவும் எட்டு எழுத்தை கொண்டது, சரியா? முதலாவது எழுத்து ஆனா, அம்மா அப்பா என்றதுக்கு அ ஆனா. இரண்டாவது எழுத்து காணவில்லை மகளே. சரி, மூன்றாவது எழுத்து சானா, சானா சட்டி சட்டை, சரியா? அதுக்கு வர சானா. அடுத்தது மறைந்து விட்டது. அதுக்கு அடுத்தது இப்பன்னா, தருப்பு என்பதற்கு வர இப்பன்னா, செருப்பு வர இப்பன்னா. அடுத்த எழுத்து மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இட்டன்னா, எட்டாவது எழுத்து மாறிவிட்டது மறைந்து விட்டது. ஆனா அடுத்து மறைந்து விட்டது. சானா அதுக்கு அடுத்த எழுத்து மறைந்து விட்டது. இப்பன்னா அதுக்கு அடுத்த எழுத்து மறைந்து விட்டது. இட்டன்னா அதுக்கு அடுத்த சட்டி முட்டி அதற்கு வர இட்டன்னா, இட்டன்னா கடைசி எழுத்து மாறிவிட்டது. எட்டு எழுத்துக்களால் ஓடி வாரங்கள் கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வாரங்கள்
1: கட்டிக்காருவா?
0: ஓ, குழு வேணுமா? சரி, இன்னும் வந்து உங்களுடைய உங்களுடைய சமையல் அறைகளே இருக்கும். எல்லோருடைய சமையல் அறைகள்
1: என்னம்மா?
0: கட்டிக்காரு கட்டிக்காரு கட்டிக்காரு. எங்க வேலை கட்டிக்காரு வேலை கட்டிக்காரு. சரி, கட்டிக்காரி அஞ்சரை பெட்டி என்பது சரியான சொல்லி தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இதுவரையில நீங்கள் ஐந்து புள்ளிகள் பெற்றிருக்கின்றீர்கள். கட்டிக்காரி கட்டிக்காரி. சரி, அடுத்த பதம் என்னவென்று தருகின்றேன் கேட்டுக்கொண்டு சொல்லுங்கள். அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்டது.
1: சரி,
0: முதலாவது எழுத்து கானா, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, நான்காவது எழுத்து சீனா, சீனான சிலை சிற்பம் வர குரல் சீனா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து அம்மா, அம்மா என்று சொல்ற இடத்துல வரும் இம்மன்னா, இம் அம்மா வர இம்மன்னா, முதலாவது காணா, இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை. அப்படியா
1: சொன்னேன்? மூணாவது காணல, நாலாவது சி,
0: ஐந்தாவது
1: ஐந்தாவது காணல, ஆறாவது
0: இன்னும் அம்மாவுக்கு வர இம். ஓடி பாருங்கள் ஓடி பாருங்கள். எங்கே அடுத்த உறவுகள் வர வேண்டும், எங்கே நின்று விடக்கூடாது, ஓடி வர வேண்டும், முந்தி கொண்டு வர வேண்டும். விரைவாக யாருக்கு ஞாபக சக்தியும் கண்டுபிடிக்கிற தன்மையும் இருக்கின்றதோ விவேகம், இது விவேகத்தை இப்ப கூட்டுகிற ஒரு போட்டி. ஓடி வாருங்கள்.

0: இலகுவான ஒரு பதம் ஓடிவாரங்கள் கண்டுபிடித்துக் கொண்டு ஓடிவர வேண்டும். ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம், ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம் எங்கே கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். வந்துவிட்டார் ரேவதி, கொண்டு வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி.
1: நல்லது
0: நல்லது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். கொண்டு யார் கொண்டு வந்தது? செல்வகுமார் வந்து விட்டார். வாருங்கள் செல்வகுமார். வணக்கம். வணக்கம் செல்வகுமார்.
2: வணக்கம்.
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள்
2: நலமா இருக்கேன்பா? நலமா இருக்கேன்பா.
0: வாழ்த்துக்கள். ரெண்டு தரம் நலமா இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது கண்டுபிடி நிகழ்விலே இருக்கின்றோம். கண்டுபிடித்து கொண்டு வர என்ன பொருளை?
2: அதுக்கு வந்து கருஞ்சீரகம்.
0: கருஞ்சீரகம் எத்தனை எழுத்து ஐயா? இது ஆறு எழுத்துலே தானே? இது
2: ஆறு எழுத்து. ஆறு எழுத்துங்களா? அஞ்சு எழுத்து. சரி சரி சரிங்கப்பா. கடைசி எழுத்து இம்முன்னு சொன்னீங்களா?
0: ஆமா. இது வந்து ஆறு எழுத்துக்களாலான பதம்.
2: சரிங்கப்பா, சரிங்கப்பா.
0: நீங்கள்
2: குழு
0: வருமா? இது வந்து பெருந்தொகையான பொருள், பெரும் தொகையான பொருட்கள் பண்டங்கள் இருந்தால் அதை சேர்த்து வைப்பார்கள். சரியா?
2: சேர்த்து வைப்பாங்களா?
0: நல்லது. என்னுடைய
2: பாடல் வந்து அம்மம்மா ஏனடி தோழி அப்படின்னு ஒரு பாடல் வந்தார்.
0: ஏனடி
2: தோழி சொன்னாலே ஆயிரம் ஆயிரம் சேதி. ரெண்டு ஹீரோயின் ரெண்டு பேர்
0: பாடல். அம்மம்மா ஏனடி தோழியா கேளடி தோழியா?
2: கேளடி தோழி.
0: ஓ, கேளடி தோழி. கர்ணன் திரைப்படத்தில் அந்த பாடம் இல்ல இல்லையா? சரி,
2: ஓடி
0: வாங்க. ரேவதி கொண்டு வந்து விட்டார் போன்ற. வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம் அம்மா. ரேவதி, ரேவதி, உங்களுடைய இணைப்பு எனக்கு சரியாக வரவில்லையே. நீங்கள் இங்கே தடைப்பட்டு நிற்கின்றீர்களே. ரேவதி ஓடி வர வேண்டும். உங்கள் அழைப்பு சரியாக எங்களுடன் தொடர்பிலே இல்லை. ஓடி பாருங்கள். வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி.
1: களஞ்சியம்
0: கட்டிக்காரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆறாவது புள்ளியையும் பெற்றுவிட்டீர்கள் ரேவதி. களஞ்சியம் சேர்த்து வைக்கிற இடம் கட்டிக்காரி, கட்டிக்காரி. சரி, களஞ்சியம் என்ற பதமும் வந்துவிட்டது என் உறவுகளே. பூனம்மாள் வருகின்றார்கள். வணக்கம் பூனம்மா.
1: களஞ்சியம்,
0: அதைத்தான் இப்ப ரேவதி கூறியிருந்தார். களஞ்சியம் சரியான பதம். கண்டுபிடிச்சு வந்ததற்கு நன்றி. அடுத்த பதத்தை கொடுக்க இருக்கின்றேன். சொல்லி
1: பாருங்கள்.
0: அவ சென்றவுடன் வந்துவிட்டு அவ வந்து என்னோட பேசி சென்ற பின்புதான் உங்களுடைய அழைப்பு வந்தது அம்மா. நல்லது.
1: களஞ்சியம் சொல்லிட்டாங்களா?
0: ஆமா, களஞ்சியம் சொல்லிட்டாங்க. நல்ல பதில். அந்த பதில் ரேவதி வந்து கூறியிருந்தார்கள். அடுத்த பதம்
1: இல்லீங்களா ஐயா? அது தவறுன்னு சொன்னீங்க.
0: எது? அவ வந்து வேறு ஒன்று கொண்டு வந்தவர். கடல் சினம் வந்து கொண்டு வந்தவர். அதுதான் பிள்ளை என்று கூறியிருந்தது. சரியா? சரியா, கவனிக்க வேண்டும்.
1: களஞ்சியம் தவறாங்கய்யா?
0: இல்லையம்மா, அவ நீங்களும் எல்லாத்தையும் குழப்புகிறீர்கள். அவ வந்து கூறிய, முதலில் வந்து கூறிய, நான் தவறுண்டு கூறிய சொல்லு எது? என்ன சொல்ல கூறியிருந்தேன்? களஞ்சியம் என்று சொன்னா நான் அப்படி கூறிக்க மாட்டேனே. அவ வந்து கடல் சினம் என்று கூறினா. சரியா? அது இல்லை. இது சரிம்மா. இப்ப அடுத்த பதத்தை தர இருக்கின்றேன். கேட்டுக்கொண்டு வாருங்கள். ரேவதி வருகின்றார்கள். வாருங்கள் அம்மா, அடுத்த பதத்துக்கு போகும். ரேவதி வணக்கம். என்ன கொண்டு வந்திருக்கீர்கள்? நீங்கள் தருகின்றேன், எழுதி கொள்ளுங்கள். முதல் எழுத்து கானா, கருப்பு. அதுக்கு வர கற்பூரம் என்பதுக்கு வர கானா. இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து, முதலாவது எழுத்து கானா, இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து இக்கண்ணா, காக்கை என்பதுக்கு வர இக்கண்ணா. அடுத்த எழுத்து நான்காவது எழுத்து மறைந்து விட்டது. ஐந்தாவது எழுத்து டானா, படம், மடம், கடம் என்பதுக்கு வர டானா. சரியா, இறுதி எழுத்து மறைந்து விட்டது. ஆறு எழுத்து, ஆமா ஓடிவாரங்கள் கண்டுபிடித்து ஓடிவாரங்கள், சிறப்பாக ஓடிவாரங்கள். பவனம்மா நீங்கள் கண்டுபிடிங்கள். கானா இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து இக்கண்ணா, அதாவது அது காக்கை, பூக்கள் என்பதற்கு வர இக்கண்ணா, மக்கள் என்பதற்கு வர இக்கண்ணா. ஐந்தாவது எழுத்து மறைந்து, நான்காவது எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. இறுதிய இல்லது டானா, ஐந்தாவது எழுத்து டானா, ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. சரியா, ஆறு எழுத்துக்களை கொண்டது, மூன்று எழுத்துக்கள் மறைந்து விட்டது, மூன்று எழுத்துக்கள் உள்ளது. கானா மறைந்து விட்டது, அடுத்த சொல் பக்கத்திலே இக்கண்ணா, அடுத்த சொல்லு மறைந்து விட்டது, அடுத்த சொல்லு டானா, இறுதி சொல்லு மறைந்து விட்டது. விரைவாக வர வேண்டும், நீங்கள் கண்டுபிடிக்கின்றீர்கள். விரைவாக வந்தால் தரையும் உங்களுடைய அழைப்பிலே நாங்கள் தர முடியும். அழைத்து ஓடி வர வேண்டும். கெட்டிக்காரி கெட்டிக்காரிகள் ஓடி வாருங்கள். கெட்டிக்காரர்கள் எங்கே ஞான தேவரம் பாடலும் தரவில்லை, மீண்டும் வரவில்லை, என்ன காரணம்? ஓடி வர வேண்டும். கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி கல்வனை கண்டுபிடி. 24 மணி நேர தமிழ்ச்சேவையின் கதம்பத்திலே கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது.

0: வணக்கம் செல்வகுமார், என்ன என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்?
1: கலைக்கூடம்பா,
0: கட்டிக்காரன் கலைக்கூடம். சிறப்பாக விளையாடுகிறீர்கள், கலைக்கூடம். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பதம் கொடுத்தது கலைக்கூடம் வந்துவிட்டது அந்த பதம். அடுத்த பதம் ஆறு ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து பூ, இந்த பூக்களை கொடுக்க பூ. இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து இக்கண்ணா, காக்கை மூக்கு என்பதற்கு வர இக்கண்ணா. சரியா, இறுதி எழுத்து அடுத்த எழுத்து மறைந்து விட்டது. ஐயோ, மூன்று எழுத்துக்கள் மறைந்து விட்டன. இறுதி எழுத்து இ அண்ணா, இன்னாண்டு மொய்க்கும் என்பதற்கு வரும் ஈக்கள் மொய்க்கிறது என்று கூறுவதற்கு இ அண்ணா. பொய் என்பதற்கு வர இ அண்ணா, பொய் அதற்கு வர இ. முதல் எழுத்து பூவண்ணா, இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து இக்கண்ணா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து பொய்யுக்கு வர இ அண்ணா, பொய் மெய் என்பதற்கு வர இ. கட்டுப்படுத்திக் கொண்டு வருவார்கள். ரேவதி வந்திருக்கின்றார். வணக்கம் ரேவதி. அது இப்போ செல்வகுமார் கூறிவிட்டார் வந்து கட்டிக்காரி கட்டிக்காரி. அடுத்த பதம் வெளிவந்து விட்டது. அடுத்த பதம் எதுவென்றால் முதலாவது எழுத்து இந்த பூக்களுக்கு வர பூ அண்ணா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து இக்கண்ணா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து இ அண்ணா, பொய் மெய் அதற்கு வர இ. சரியா, இ
2: அண்ணா.
0: முதலாவது இந்த பூ அம்மா, இந்த பூ மலர் என்பதற்கு வர பூ. அடி சக்கண்டா, அடுக்கலையில சமையல் அறைக்க இருப்பது தெரியல. கட்டிக்காரி வாழ்த்துக்கள் உடனே கூறிவிட்டார். பூசணிக்காய் பூசணிக்காய் கூறிவிட்டார் செல்வகுமார் வருகின்ற. வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம்.
0: வணக்கம். என்ன பதில்? கூர்மல் கட்டிக்காரி. இப்போ ரேவதி சொல்லிவிட்டு போகின்றார். அவர் போனவுடன் நீங்கள் வந்து விட்டீர்கள். ஆனால் அவருடைய அழைப்பு உங்களுக்கு வந்திருக்காது, அதனால் பூசணிக்காய் சேர்க்கப்படுகிறது. நன்றி. அடுத்த பதத்துக்கு போவோம். அடுத்த பதம் ரேவதி எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த பதம் என்ன பதமா இருக்கும் எண்ணுகிறீர்கள்? கதைக்கு ஓகே. அடுத்த பதம் வந்து முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வானா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து பானா, ஆறாவது எழுத்தை காணவில்லை, ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து, ஐந்தாவது எழுத்து லானா, ஆறாவது எழுத்து காணவில்லை, முதலாவது எழுத்து நாவன்னா, அடுத்த எழுத்து வானா, அடுத்த எழுத்து மறைந்து விட்டது, அடுத்த எழுத்து மறைந்து விட்டது, அதற்கு அடுத்த எழுத்து லானா, இறுதி எழுத்து மறைந்து விட்டது. இது ஆறு எழுத்து கொண்டது. அந்த லானா எதுக்கு? தமிழ் என்பதில் வர தமிழ், அழகு என்பதற்கு வர லானா, அழகு என்பதற்கு வர லானா. சரியா, நான் முதலாவது எழுத்து மறைந்து விட்டதென்று கூறியிருந்தேன், இரண்டாவது எழுத்து வானா, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து லானா, அழகு என்பதற்கு வர லானா, ஆறாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறு எழுத்து கொண்டது. மிகவும் குறைந்த எழுத்துக்களை தந்து இந்த சிறந்த சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள். இது சரி, இது வந்து ஒரு கருப்பு நிறமான பொருள், கருப்பு நிறமான பொருள்.

நாவப்பழம் அப்பா. நன்றி அப்பா.

0: அப்படியா? சரிங்க.
1: நவபாஷம்
0: வணக்கம் அப்பா. நாவல் நாவல் பழம் பா, நாவல் பழம். சரி அப்பா, எனக்கு வந்து ஊட்டி வரையிலிருந்து பூமாலையில் ஒரு மளிகை, அந்த பாடல் வேணும்பா.

0: அப்ப உங்களுடைய வாய்ஸ் வெளியே வரலங்க.
1: மன்னிக்க. ஐந்து எழுத்துக்களை ஐந்து எழுத்துக்களான பதம் இங்கே எனக்கு இடையூறுகள். அதனால்தான் ஐந்து எழுத்துக்களாலான பதம், அதிலே முதலாவது எழுத்து காணவில்லை. இரண்டாவது எழுத்து லூனா, அழுகை என்பதற்கு வார அழுகை தொழுகை, அதற்கு வார லூனா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து கோவன்னா, கோவன்னா கோவில் என்பதற்கு வார கோபுரம் என்பதற்கு வார கோவன்னா. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஐந்து எழுத்துக்களான பதம். நல்லது உறவுகளே கொண்டு வாருங்கள். எல்லோருடையும் இருக்கின்றது இந்த பொருள், எல்லா வீடுகளிலும் இருக்கு, எல்லா கைகளிலும் இருக்கின்றது. பிறந்த குழந்தையை தவிர மற்ற குழந்தைகள் எல்லாருடன் குழந்தைகளின் கையிலும் இருக்கின்றது. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து லூனா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து கோவன்னா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஐந்து பதங்களை கொண்டது. கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். இன்னும் ஒரு பதத்தை தருகின்றேன், அதுவும் ஐந்து எழுத்தை கொண்டதுதான். அது முதலாவது எழுத்து சானா, இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, நான்காவது எழுத்து தானா, ஐந்தாவது எழுத்து இம்மன்னா. மிகவும் சுலபமானது. சானா இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து தானா தம்பி என்பதற்கு வர தானா, இறுதி எழுத்து இம்மன்னா அம்மாவுக்கு வர இம்மன்னா. முதலாவது எழுத்து சானா சந்தோஷம் சரசம் என்பதற்கெல்லாம் இருந்தானே சானா. சானா இரண்டு மூன்று எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து தானா, ஐந்தாவது எழுத்து தந்திருக்கிறேன் நம்ம நம்ப சுலபமானது இலகுமானது ஒன்று.

0: வணக்கம் ரேவதி. வணக்கம் வணக்கம் ரேவதி.
1: வணக்கம்
0: வணக்கம்.
1: எழுதுகோல் எழுதுகோல்
0: கட்டிக்காரி எழுதுகோல் கண்டுபிடித்து விட்டீர்கள். எழுதுகோல்
1: அடுத்தது சம்மதம்
0: இல்லை. அப்படி என்னிடம் இல்லை, என்னிடம் இல்லை. அப்படி கண்டுபிடித்து வாருங்கள், கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள். விளையாடுகிறீர்கள், கண்டுபிடித்து வாழ்த்துக்கள். சொற்களை கண்டுபிடிக்கல கட்டிக்காரியா இருக்கு. ஓடி வாருங்கள், மீண்டும் வாருங்கள். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இங்கு எல்லா உறவுகளும் கூறக்கூடியதுதானே. ஓடி வரணுங்க. ஜோர்ஜ் காணவில்லை உங்களை, பாடலும் தரவில்லை. ஓடி வாருங்கள். அழைக்கின்றீர்களா? யார் அழைக்கின்ற? ரகசியமா அழைக்கின்ற, எனக்கு கிடைக்கவில்லை உங்களுடைய அழைப்பு. யார்? செல்வகுமாரா? வணக்கம் செல்வகுமார். அது வந்து ரேவதி கூறி விட்டு சென்று விட்டாரே.
2: அடுத்த சகாப்தம் தான்.
0: இல்லை, என்னிடம் அப்படி இல்லை. கொண்டு பாருங்கள், கண்டு கண்டுபிடிச்சு பாருங்கள். வணக்கம் ஞானதேவரன். என்ன என்ன பொருள்?
2: ரெண்டாவது சக்கரம்
0: இல்லையா? அது அதுல வந்து நீங்க ராணா இல்ல, தானா. நான்காவது எழுத்து நான்காவது எழுத்து தானா. தமிழ் தமிழ் அதுக்கு வர தம்பி, அதற்கு வர தா. அதான். நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: சரியப்பா சரி
0: சரி சரி. அடுத்த உறவு ஓடி வர வேண்டும். கொண்டு வாருங்கள். சொல்லு இலகுவான ஒரு சொல், இலகுவான ஒரு சொல். அது இலங்க மிகவும் இலகுவானது. ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கண்டுபிடி கண்டுபிடியில் இருக்கின்றீர்கள்.

0: வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். என்ன சொல்லி
1: சத்தம்? சத்தம் சத்தம்
0: சத்தம் நாலு எழுத்து தான். நாலு எழுத்து தானே ஐயா வரும். ஐந்து எழுத்து. என்ன பாடல் நீங்கள் கேட்க வேண்டும்?
1: பன்னீரின் இந்த பூக்கள் சிரிக்க அந்த பாடல் ஐயா.
0: சரி சரி சரி. இப்ப ஓடி போய்
1: கண்டிப்பாக
0: ஓடி வாருங்கள்.

0: அடுத்த சொல்லை தருகின்றேன். அடுத்த பதம், அந்த பதம் வந்து ஆறு எழுத்துக்களாலான பதம். முதலாவது எழுத்து சானா, சட்டி அதற்கு வர சட்டை என்பதற்கு வர சானா. இரண்டாவது எழுத்தை, மூன்றாவது எழுத்தை மறைத்து விட்டார்கள். நான்காவது எழுத்து கை என்ன, எங்கள் கைக்கு வர கை, சரியா? அடுத்த இரண்டு எழுத்துக்களில் ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
1: சம்மதம்
0: இல்லையா ஐயா? சம்மதம் ரேவதி கொண்டு வந்து பிள்ளை என்று கூறியிருந்தேன்.
1: சரி அப்பா, சரி.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்து ரேவதி வருகின்ற, அவர் கொண்டு வருவார். கொண்டு வாருங்கள் ரேவதி. என்ன பொருள் ரேவதி? ரேவதி
2: சொல்லிக்கல,
0: நீங்கள் தானே சொல்ல வேண்டும். மந்திரி கூறுங்கள். என்ன?
2: சங்கீதம். சங்கீதம்
0: கெட்டிக்காரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சங்கீதம் கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, அடுத்த எழுத்து தருகின்றேன். முதலாவது எழுத்து இல்லை, சரியா? இரண்டாவது எழுத்து லானா, நலம் என்பதற்கு வர லானா. நலம், வலம், பலம் அதற்கு வர லா, சரியா? அடுத்த சொல்லை காணவில்லை. நான்காவது எழுத்து கை, இந்த கைக்கு வர கை, கை, சரியா? ஐந்தாறு எழுத்தை காணவில்லை. இதுவும் மேல சுலபமானது. ஆறாவது
2: எழுத்து,
0: முதல் எழுத்து இல்லை,
2: இரண்டாவது
0: லானா, நலம், பலம், பலம் என்பதற்கு வர லா. அடுத்தது மூன்றாவது எழுத்து, நாலாவது எழுத்து காணவில்லை. மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை.
2: நாலாவது கை,
0: கை. நாலாவது எழுத்து கை. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து லீனா, பலி என்பதுக்கு வர லீ. லீனா, லானா, லீனா, நலம், லா அதற்கு வர லீ. அந்த லீ வந்து எப்படி வரும் என்றால், கிளி, கிளி பிடித்திருப்பார்கள், கிளி, அதுக்கு வர லீ. பயம், பயத்துக்கு வாரு லீனா, சரியா? கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள், கூறுங்கள் வாரலே. நீங்கள் தான் முன்னணி வகித்துக் கொண்டிருக்கீங்க, விடாமல் விளையாடி கொண்டிருங்கள். வாழ்த்துக்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சேவை. காற்றலையில் இணைந்து கண்டுபிடி கண்டுபிடி பாடலுக்கு கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள்.

0: மீண்டும் ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. சலங்கை ஒலி
0: கட்டிக்காரே. சலங்கை ஒலி மற்றவர்களுக்கு தட்டுப்படுவதில்லை, உடனே வந்து கூறுகின்றாரு சலங்கை ஒலி.
1: அது எங்க வீட்டுல எல்லாரும் இன்னைக்கு உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கோம்.
0: அப்ப எல்லாரும் அப்ப உங்களுக்கு உதவிகள் பல இருக்கின்றது. கேட்டிக்காரு கேட்டி, நீங்கள் போட்டியிலே பங்கு உங்களுக்கு பக்கத்துக்கு உதவிகளுக்கும் ஆட்களை கொண்டு வந்திருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. செல்வகுமார் வந்திருக்கு. வணக்கம் செல்வகுமார். வணக்கம். வணக்கம் செல்வகுமார்.
2: வணக்கம்
0: சொல்லுங்கள்.
2: அப்பா சலங்கை ஒலிப்பா.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் இப்பொழுது ரேவதி கூறிவிட்டு சென்றாரே. சரி,
2: அம்மா
0: போறாங்க. அம்மா பேசியது வந்திருக்க பண்ணுமே. அம்மா போறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
2: அதாவது இப்ப நீங்க முடிச்சீங்க.
0: அம்மா போறாங்கன்னு உங்களுக்கு தெரியலவா? வானொலியில் வரவில்லையா? இன்னும் வரவில்லையா? ஒரு தொலைபேசியில வானொலியை கேட்டு பதிலும் கோருவதால் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை போல இருக்கின்றது. இந்த அவர் பேசும் பொழுது நீங்கள் அழைத்திருந்தால் கண்டவன் நான் அப்போதுதான் தருகின்றேன் நான் எடுப்பேன். அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார்.
2: நீண்ட நேரம்
0: பேசி இந்த தன்னோடு ஒரு ஆட்களும் இருக்கின்றார்கள், அவர் உதவியோடு தான் கண்டுபிடிக்கின்றேன் என்று கூறினதில்லை. நீண்ட நேரம் பேசியிருந்தோம். சரியா? அடுத்த பதத்தை தருகின்றேன், அவதானமாக கேளுங்கள். அடுத்த பதம் வருகின்றது. அந்த பதம் இப்பொழுது வந்த பதம் சலங்கை ஒலி. ரேவதி வந்து அழகாக கூறிவிட்டு தனக்கு உறவுகள் அவர்களோடு சேர்ந்து போட்டியில் விளையாடுகின்றேன் என்று எல்லாம் பேசியிருந்தோம். அடுத்த பதம் வந்து அந்த பதம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது வந்து கேனா, கட்டிக்காரன் கட்டிக்காரி என்பதற்கு வர கே. இரண்டாவது பதம் மறைந்து விட்டது. மூன்றாவது பதம் டீனா. நாலாவது பதம் மறைந்து விட்டது. ஐந்தாவது பதமும் மறைந்து விட்டது. ஆறாவது பதம் உம்மண்ணா, அம்மா என்பதற்கு வர உம்மண்ணா. முதலாவது பதம் கேனா, இரண்டாவது பதம் மறைந்து விட்டது, மூன்றாவது பதம் டீனா, நான்காவது பதமும் ஐந்தாவது பதமும் மறைந்து விட்டது, ஆறாவது பதம் இம்மன்னா, அம்மாவுக்கு வர இம்மன்னா. கொண்டோடி வாருங்கள் அந்த பதத்தை. அடுத்தது ஒரு பதமும் தருகின்றேன். அதுவும் வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். அது முதலாவது எழுத்தை தருகின்றேன். பானா, படம், படிப்பு, பக்கம் என்பதற்கு வர பானா. இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து வானா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்று எழுத்து மறைந்து இரண்டு எழுத்துக்கள் தான் தோன்றுகின்றது. பானா இரண்டாவது மூன்றாவது மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து வானா, வண்டி வானா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஐயோ, இது ஒரு ஆண்பால் சொல். இது இல்லாமல் உலகத்தில் கடினம். இப்பொழுதும் இத்தனை பேர் கடினமாக இருக்கின்றார்கள். இது இல்லாமல் அங்கே குறுங்கள் அந்த பதத்துக்கு என்ன பதம் உண்டு? யார் அழைக்கின்றார்கள்? யாரும் அழைக்கவில்லை. இரண்டு பதம் தந்திருக்கின்றேன். ஓடி வந்து தர வேண்டும் சொற்களை. ஓடி வாருங்கள்.

0: ஞானசேகரன் வணக்கம்.
1: கெட்டி மேடம்,
0: கெட்டிக்காரன் ஞானசேகரன், கெட்டி மேளம் கண்டார் அல்லவா அவர், கெட்டிக்காரன் ஞானசேகரன், கெட்டி மேளம்.
1: நன்றி
0: நன்றி. மீண்டும் மீண்டும் பாருங்கள், வாழ்த்துக்கள். அதில் வந்துவிட்டது ஒரு பதம், முதலாவது பதம் கெட்டி மேளம் என்று வந்திருக்கின்றது. கெட்டி மேளம் வந்துவிட்டது. அடுத்த பதத்தை தான் இப்பொழுது போட்டு இதை நிற்கின்றது. பானா, இரண்டாவது மூன்றாவது எழுத்து இல்லை, மறைந்துவிட்டது. நான்காவது எழுத்து வானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இது எப்படியாக இருக்கும் என்று நீங்கள்லாம் பார்க்க வேண்டும். இதற்கு குழு வந்து, இது இல்லாமல் லோகத்தில் கடினம் வாழ்வது, இது இல்லாமல் லோகத்தில் வாழ்வது கடினம். இடையிடையே வந்தால்தான் சிறப்பாக இருக்கும். இளையபதி பாருங்கள். கெட்டி மேளம் இப்பொழுது ஞானசேகரன் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார்.
2: பக்குவம்
0: இல்லை, பக்குவம் இல்லை அம்மா, அது இன்னாவில் இல்ல முடிகின்றது. இன் இன் ஆண்பால் என்று கூறுகின்ற இன், அவன் இவன், அந்த இன்னால முடிகிறது.
2: இன் இல்லையா?
0: இன் இன் இன் என்றால் என்ன? பெரியவன், சிறியவன். கெட்டிக்காரி பகலவன், அவன் இல்லாமல் வாழ முடியாது உலகத்தில் இல்லையா? பகலவன். சரி, அடுத்த பதத்தை கொடுக்க. கெட்டிக்காரன் கெட்டிக்காரி வந்து விட்டு ஜோர்ஜ் வருகிறார், கேட்போம். ஜோர்ஜிடம் செல்வோம். வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜ் வணக்கம். ஜோர்ஜ் வணக்கம். கட்டி மேளம் வந்து விட்டது ஐயா. இருவர் வந்து கூறிவிட்டார்கள், ஞானசேகரன் அவர்கள் எல்லாம் கூறிவிட்டார்கள். சரியா? நீங்கள்
3: அடுத்தது பள்ளிவாசல்,
0: அடுத்தது இல்லை இல்லை இல்லை, அதையும் சொல்லிவிட்டார்கள். பகலவன் என்று கூறினார்கள். ரேவதி வந்து கூறினார் பகலவன், சூரியன். அவர் இல்லாத உலகத்தில் வாழ முடியாது. சரி, நல்லது. அடுத்த பதம், இப்பொழுது பதங்கள் எல்லாம் கூறிவிட்டீர்கள், அடுத்த பதத்துக்கு வருகின்றேன். இதிலும் ஐந்து எழுத்தை கொண்ட ஒரு சொல்லுத்தான், ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இதிலேயும் முதல் எழுத்து பானா, பகுதி, பந்தி, பந்து என்பதற்கு வர பானா. இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து வானா, ஐந்தாவது எழுத்து இன்னா, அவன் இவன் என்பதற்கு வர இன்னா. பானா இரண்டு மூன்று எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து வானா, ஐந்தாவது எழுத்து இன்னா. குறுங்கள், இது தமிழகத்தை ஆண்ட அரசர்களை குறிப்பது. இப்பொழுது இலகுவாக இருக்கும் உங்களுக்கு கண்டுபிடிப்பதற்கு. சரியா? கூறுங்கள், ஓடி வந்து கூறுங்கள். பானா இரண்டாவது மூன்றாவது எழுத்து இல்லை, மிகச் சுலபமானது. நான்காவது எழுத்து வானா, ஐந்தாவது எழுத்து இன்னென்ன என்று கூறுகின்றேன். இது தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்களில் ஒருவரை குறிப்பதென்றும் கூறுகின்றேன். இலகுவாக இருக்கும்.

0: வணக்கம் பாப்பா. பல்லவன்
1: பல்லவன் பல்லவன் பல்லவி பாடட்டுமே அந்த பாடம் தமிழ்நாட்டை ஆண்ட அரசர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞான சேகர் உங்களுக்கு. அடுத்த
0: பாடம்
1: சாரி அடுத்த பாடத்தை கொடுக்கின்றேன். கார்த்திகேயன் எடுக்கின்றேன். வணக்கம் கார்த்திகேயன்.
2: வணக்கம் ஐயா. பல்லவன்
1: பல்லவன் இப்பொழுது கூறிவிட்டு செல்கின்றார். சரி, அவர் அழைக்கும் பொழுதே நீங்கள் வந்தீர்கள். அழைப்பிலே ஞானசேகரன் இருக்கும் பொழுதே வந்தபடியால் அவர் கூறியதை நீங்கள் கேட்டிருக்க முடியாது. என்ன பாடலோடு வந்தீர்கள்? வாழ்த்துக்கள் உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடித்தது. என்ன பாடல்?
2: நன்றி நன்றி ஐயா.
1: நன்றி.
2: ரஜினிகாந்த் படத்துல சுத்தி சுத்தி வந்தீங்க.
1: என்ன பாடல்?
2: சுத்தி சுத்தி வந்தீங்க.
1: படையப்பா அவட நல்லது நல்லது நல்லது நல்லது. அடுத்த பொருளை சோலை தரப்போறேன். ரேவதி வந்திருக்க, அழைத்து விடுகிறேன். வணக்கம் ரேவதி. இருவர் வந்து கூறிவிட்டார்கள். அடுத்த பதம் எல்லோரும் கேளுங்கள். அடுத்த படம் வருகின்றது. அடுத்த பதம் முதலாவது பாதம் எழுத்து தீனா. திலகம் திரை என்பதற்கு வர தீனா. இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து டானா. நான்காவது டானா. ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறாவது எழுத்தும் மறைந்து விட்டது. இறுதி எழுத்து இல்லன்ன கல். அதற்கு வர இல்லன கல்வன் என்பதற்கு வர இல்லன்ன. முதலாவது எழுத்து தீனா. திரு திருமால் என்பதற்கு வர தீனா. இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து டானா. படம் கடம் மடம் முடம் அதற்கு வர டானா. ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து இல்லன்னா கல்வன் அதற்கு வரவில்லன்னா. ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம். அதே நேரம் இன்னும் ஒரு பதமும் தருகின்றேன். முதலாவது எழுத்து தீனா. இரண்டாவது எழுத்து மூன்றாவது காணவில்லை. நான்காவது எழுத்து பானா. ப ப என்றதுக்கு வாரது. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து உம்மன்னா அம்மாவுக்கு வர உம்மன்னா. சரியா? எங்கே கொண்டு வாருங்கள்.
3: முதல் எழுத்து கீதன்மை.
1: நீங்கள் காற்றலையில இருக்கின்றீர்களா?
3: ஆமாமா. கிளி கீதானே கீ.
1: இல்ல இல்ல. இரண்டு பதம்
3: இரண்டாவது. ஆமா ரெண்டாவது முதல் எழுத்து கீயா.
1: இல்ல தி தி திரை திரு திருமால் அதுக்கு வருகிறது. இரண்டு எழுத்து இரண்டு பதங்களுக்கு முதல் எழுத்து தி தி திரு திரு திருமால் ஓடுகாரங்க.
3: அப்ப திரைப்படமா?
1: திரைப்படம். கட்டிக்காரி கட்டிக்காரி திரைப்படம் திரைப்படம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சென்று வாருங்க. அடுத்த பதத்தை கண்டுபிடித்து வாருங்கள். திரைப்படம் வந்துவிட்டது. பகலவன் கட்டிக்காரன் எல்லாம் வந்துவிட்டது. சலங்கை ஒலி வந்துவிட்டது. சங்கீதம் வந்துவிட்டது. திரைப்படமும் வந்துவிட்டது. இப்ப இந்த பதத்துக்கு கொண்டு வார்கள். முதலாவது எழுத்து தீனா. இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது. மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து டானா. ஐந்து மாறம் மறைந்து விட்டு. ஆறாவது எழுத்து இல்லன்னா முள் என்பதற்கு வர எழு. இது ஒரு இனத்தை குறிப்பது. ஒரு இனத்தை குறிப்பது. அடுத்தது அந்த ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
0: வணக்கம் ஐயா.
1: கூறுங்கள்.
0: திரைப்பட பாடல்கள்.
1: திரைப்பட பாடல்களா? நான் கூறவில்லை திரைப்பட பாடல்கள் என்று. அது சரியான பதில் வந்து திரைப்படம். ஆறு எழுத்துக்கள் அது கூறிவிட்டார்கள். ரேவதி கூறிவிட்டார். திரைப்படம் என்றுதான் திரைப்பட பாடல்கள் வராதானே மகனே. ஆறு இப்பொழுது புதிய புதிய சொல் வந்திருக்கின்றது. ஏழு சொற்கள் அதிலே ஏழு எழுத்துக்கள் இருக்கின்றது. முதலாவது எழுத்து தீ. இப்ப திரைப்படத்துக்கு வந்தது போல தீனா. முதலாவது எழுத்து தீனா. இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து டானா. விடம் கடம் முடம் என்பதற்கு வர டா. அடுத்தது ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் மறைந்து விட்டது. ஏழாவது எழுத்து வில்லன்னா கல் முள் அதற்கு வருவது. சரியா? எழுத்துக்கள் கொண்டு அவர்கள் இவர்கள் என்பது கடைசி எழுத்து வில்லன்னா. ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இரண்டாவது பதத்தை தருகின்றேன். நான்கு எழுத்தை சொன்ன இலகுவான ஒரு சொல், நான்கு எழுத்தை கொண்ட இலகுவான சொல். இந்த சொல்லில் வரும் பொருள் வீட்டின் உள்ளேயும் இருக்கும் வெளியேயும் இருக்கும். நான்கு எழுத்து, சரியா? முதலாவது எழுத்து கிடையாது, மறைந்து விட்டது. இரண்டாவது எழுத்து இஞ்சன்னா, இஞ்சன்னா பஞ்சு என்பதற்கு வரும் இஞ்சன்னா, பஞ்சாங்கம் அதற்கு வர இஞ்சன்னா, கொஞ்சு அதற்கு வர இஞ்சன்னா. முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து இஞ்சன்னா, மூன்றாவது எழுத்து சானா, சரசரப்பு சலசலப்பு என்பதற்கு வர சங்கு என்பதற்கு வர சானா. இறுதி எழுத்தை காணவில்லை. ஓ, இரண்டு எழுத்து தான் தந்திருக்கின்றது, இரண்டு எழுத்தை காணவில்லை. நான்கு எழுத்திலான சொல்லு இல்லையே, நான் கூறியது பிள்ளை. முதலாவது எழுத்து தந்தேன் இல்லை, இரண்டாவது எழுத்து இங்கன்னா, மூன்றாவது எழுத்து சானா, நான்காவது எழுத்து தான் காணவில்லை. எங்கே கொண்டு நான்கு எழுத்தை கொண்டது உள்ளும் புறமும் இருக்கின்றது இந்த பொருள். வணக்கம் சிவகுமார், ஓடி வாருங்கள்.
4: வணக்கம்.
1: திராவிடர்கள் கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் செல்வகுமார், கெட்டிக்காரன் சிறப்பு சிறப்பு. அடுத்த சொல்லு கொடுத்து விட்டேன், அடுத்த சொல்லு கொடுத்து விட்டேன், சரியா? அது வந்து கட்டளை இருக்குன்னு சொல்லி விட்டீர்கள் என்ன? கார்த்திகேயன் வணக்கம். அதுதான் இப்ப செல்வகுமார் கூறி விட்டு சொல்லுகின்றார். நன்றி. இப்ப புதிய சொல்லு வந்திருக்கின்றது, நான்கு எழுத்தை கொண்ட சொல், முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து இஞ்சன்னா, அதாவது கொஞ்சு மிஞ்சு கஞ்சு என்றதுக்கு வர இஞ்சன்னா, அடுத்த எழுத்து சானா சட்டி முட்டி பெட்டி அதுக்கு வருவது, இறுதி எழுத்தையும் காணவில்லை. முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் இல்லை, இடையில இஞ்சன்னாவும் சானாவும் சேர்ந்திருக்கின்றது. நான்கு எழுத்தை கொண்ட சொல். வணக்கம் ஞானதேவரன்.
5: வணக்கம் பாப்பா. ஊஞ்சல்,
1: ஊஞ்சல் சிறப்பு சிறப்பு சொல்லி முடிவதற்கிடையே வந்து விட்டீர். கெட்டிக்காரன் ஊஞ்சல், உள்ளேயும் வெளியேயும் இருக்கும், வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கும் ஊஞ்சல், வெளியாலேயும் இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். திராவிடர்கள் வந்து விட்டது, ஊஞ்சல் வந்து விட்டது. அடுத்தது, இது ஒரு மிருகத்தை குறிக்கின்றது, மிருகத்தை குறிக்கின்றது. முதல் எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து இம்மன்னா அம்மா என்பதற்கு வர இம்மன்னா, நான்காவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, ஐந்தாவது எழுத்து ரி என்பதற்கு, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, இறுதி எழுத்து டூனா. எங்கே

அது காணாவில வரை இல்ல, இல்ல முதலத்து இல்ல, ஆனா அதே இல்ல, அதுக்கு பேர் ஊஞ்சல். ஞானசோரம் ஞானசோரம் குறிப்பிட்டு சொல்கிறார் ஊஞ்சல். அடுத்த சொல்லு ஊஞ்சல் வந்துவிட்டது, செம்மறி ஆடும் வந்துவிட்டது. சரினா முதலெழுத்து இல்லை என்று குறிக்கொண்டு ஆறு சொல்லு, அதுவும் வந்து. அடுத்தது ஒரு முக்கியமான சொல், எட்டு எழுத்துக்களால் ஆனது. முதலாவது கோனா, கோனா கொன்றை வேந்தன் என்பதற்கு வர கோனா, கொண்டல் கடலை என்பதற்கு வர கோ குரல் கோனா. இரண்டாவதை காணவில்லை, மூன்றாவதை காணவில்லை. நான்காவது சொல்லு ரீனா, உரி கரி பரி அதற்கு வர ரீனா, நான்காவது எழுத்து. ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்தையும் காணவில்லை. ஏழாவது எழுத்து கானா, எட்டாவது எழுத்து இன்னா. கானா வந்து கள், கழுவன் என்பதற்கு வர கானா. எட்டாவது எழுத்து இன்னா, இன்னா சொன்னான் போனான் வந்தான் என்பதற்கு வர இன்னா. எட்டு எழுத்தை கொண்டது. முதலாவது கோனா, இரண்டு மூன்று எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து ரீனா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்தையும் காணவில்லை, ஏழும் எட்டும் கானாவும் இன்னாவும். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள் சொல்லுங்களே, ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வர வேண்டும். எங்கே இன்னும் ஐந்து நிமிடங்களில் போட்டி முடிவுக்கு வருகின்றது.

0: இந்த வேளையில் இன்னும் ஒரு பதமும் தருகின்றேன். அந்த பதம் ஐந்து எழுத்தை கொண்டது. இந்த ஐந்து எழுத்து கொண்ட இந்த பதம் கோவிலுக்குள்ளும் காணலாம், வெளியேயும் காணலாம். முதலாவது எழுத்து கூனா, குரங்கு, அதற்கு வரக்கூடிய ஞானசேகரன் தருகிறார். வணக்கம் ஞானசேகரன். கெட்டி காரன் பெரிய சொல்லு கண்டுபிடித்தீர்கள், குறைந்த எழுத்துக்களை குறைத்து குறையும் கண்டுபிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் கொம்பேறி கொம்பேறி மூக்கன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஞானதேவன். அடுத்த பாட அடுத்தது கொம்பேறி மூக்கன் என்று குறிப்பிட்டு செல்வகுமார் என்ன கூறுகிறீர்கள்? செல்வகுமார்
1: கொம்பேறி மூக்கன் தான்
0: கட்டிக்காரன். இப்பொழுது அவர் கூறுவிட்டு செல்கின்றார். அவர் செல்வதற்கு பின்புதான் நீங்கள் வந்திருக்க உங்களுடைய சேர்க்கப்படுகின்றது. அவர் அழைக்கும் போது, அவர் சொல்லும் போது நீங்கள் அழைப்பில் இருந்தீர்கள். அதனால் அவர் சொன்னதும் கொம்பேறி மூக்கன் என்றது அற்புதமான ஒரு செயலை கண்டுபிடிச்சிரு. அடுத்தது ஐந்து எழுத்துக்கள் செல்லுங்கள் கேளுங்கள் வானொலியில். அடுத்த சொல் ஐந்து எழுத்துக்களை கொண்டது. அதிலே வரும் அதிலே அந்த பொருள், அதை நாங்கள் கோவிலிலும் காணலாம், வெளியேயும் காணலாம், உள்ளேயும் காணலாம், வெளியேயும் காணலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து ரூனா, கரும்பு என்பதற்கு வர ரூனா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்தையும் காணவில்லை. கடைசி எழுத்து இல்லன்னா, முள் கள் என்பதற்கு வர இல்லன்னா, அவர்கள் என்பதற்கு வர இல்லன்னா. ஐந்து எழுத்துக்களான பதம் உங்களுக்கு பிடிக்க, நான் ஒரு எழுத்து தானே சொல்லியிருக்கேன். சரி, முதலாவது எழுத்து இல்லை, இரண்டாவது எழுத்து ரூனா, மூன்றாவது எழுத்து காணவில்லை, நான்காவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து இல்லன்னா. அதுதான் கூறுகின்றேன், என்னதான் இல்லன்னா, அதாவது அவர்கள் இவர்கள் குறு வர அந்த இல். அது வெகு சுலபமாக கண்டுபிடிக்கலாம். கோவிலுக்கு உள்ளேயும் வெளியேயும் காணலாம். சரியா, கொண்டு வாருங்கள். இன்னும் ஐந்து நிமிடங்களில் போட்டி முடிவடைய இருக்கின்றது.

0: நம்புவாரை நோக்கம் வந்துவிட்டது. இப்பொழுது அவருக்கு சொல்லியிருக்கிறது, அடுத்த சொல்லையும் தந்து விடுகிறேன், அடுத்த பதத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஆறு எழுத்தை கொண்ட சொல், முதலாவது எழுத்து பானா, படம் என்பதற்கு வர பானா. இரண்டாவது எழுத்து காணவில்லை. மூன்றாவது எழுத்து சாவண்ணா, சா சாவு என்பதற்கு வர சாவண்ணா, சாதாரணம் சாரை என்பதற்கு வர சாவண்ணா. நான்காவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் இல்லை, மறைந்துவிட்டது. ஆறாவது எழுத்து தானா. இறுதி எழுத்தையும் காணவில்லை. ஐயோ, இப்படி எத்தனை எழுத்து இருக்கின்றது? ரெண்டு எழுத்து தான் இல்ல. இறுதி எழுத்து உம்மண்ணா, இறுதி எழுத்து உம்மண்ணா. ஏழு எழுத்து கொண்டது சரியாக கூர்மையாக தெரியவில்லை. முதலாவது எழுத்து பானா, இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து சாவண்ணா, நான்கு ஐந்து ஆறு இல்லை, நான்கு ஐந்து ஆறு எழுத்து இல்லை, ஏழாவது எழுத்து உம்மண்ணா. இது கடிதம் இல்லை, எல்லோருக்கும் இலகுவாக கிடைக்காத ஒன்று, எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று. ஆனா இந்த பொருளை வைத்து ஒரு பல மொழி உண்டு, ஆக்கள் அடிக்கடி கூறுகிற ஒரு சொற்றொடர் உண்டு. எங்கே கொடுங்கள் பார்ப்போம், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இதுவும் ஆலயங்களிலேயும் கிடைக்கும், வீட்டிலேயும் கிடைக்கும். இப்பொழுது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் நினைக்கிறேன். அந்த தொடர் மொழி கூறுவார்கள், திருநெல்வேலிக்கு அல்வா என்று கூறுவது போன்றுதான் இதுக்கும் ஒரு பழமொழி. திருப்பதிக்கே லட்டு என்று கூறுவார்கள், அதே போன்று கூறுவார்கள் ஆக்களுக்கு பேசும் பொழுது. கூறுங்கள் பார்ப்போம், எங்கே ஒரு வாருங்கள். இன்னும் சில நாடுகளில் முடிய இருக்கின்றது, இன்னும் இரண்டு நிமிடங்கள் இருக்கின்றது. செல்வகுமார் கொண்டு வாருங்கள், என்ன என்ன கோபப்படுறீர்கள் செல்வகுமார்? செல்வகுமார் என்ன செல்வகுமார் உங்களுடைய
1: அழைப்பார்கள்
0: செல்வகுமார்
1: கேக்குதுங்களா?
0: நீங்க
1: பேசுறீங்களா?
0: கூறுங்க, கூறுனால் தானே கேட்கும்.
1: பஞ்சாமிரதம்
0: அட்டிக்காரன், பஞ்சாமிரதம் பழனிக்கே பஞ்சாமிரதமா, திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கு அல்வாவா, இப்படி எல்லாம் கூறுவார்கள் தானே? கட்டிக்காரன், கட்டிக்காரன் மற்ற பொருள் மற்ற இன்னும்
1: ஒரு அடுத்து கருங்கல்பா?
0: இல்ல இல்ல, கருங்கல் இல்லடா சார், இல்ல வேறு. அது அது கருங்கல் வந்து கோவிலுக்கு உள்ளே காணலாம் முடியுங்க, அதே போன்று இதே போன்று உயிர் உள்ளது சரியா? வணக்கம் ஞானசேகரன், வணக்கம். கட்டிக்காரன், கட்டிக்காரன் இப்ப வந்து கூறிவிட்டு செல்கின்றார் எங்களுடைய செல்வகுமார். சரி, உங்களுக்கு அது
1: என்னையா கருந்தேல்?
0: இல்லம்மா, கருந்தேல் இல்ல, கருந்தால் கோயிலுக்குள்ளேயும் கோயில் இல்ல, கோயிலுக்குள்ளேயும் வெளியையும் காணலாமா?
1: சில இடத்துல அது மாதிரி இருக்கும், புலங்காத இடத்துல.
0: இது எல்லா இடத்துலயும் காணலாம் நாங்கள், கோவிலுக்குள்ளையும் வெளியையும் கண்டிப்பாக காணுவோம். இறுதி சொல்லாக இருக்கின்றது, ஓடி வாருங்கள் ஜோர்ஜ், ஓடி வாருங்கள். ஒன்றாவது கூறுவாங்க ஜோர்ஜ், கூறுங்கள். கூறுங்கள்
1: பஞ்சாமிரதம் ஐயா,
0: கட்டிக்காரன் பஞ்சாமிரதம். செல்வகுமார் வந்து கூறிவிட்டு செல்கின்றார், ஆனால் அவர்கள் கூறினது உங்களுக்கு கேட்கவில்லை. சரி,
1: பஞ்சாமிரதம்
0: கட்டிக்காரன் பஞ்சாமிரதம். அப்ப அடுத்தது ஐந்து எழுத்துக்கள், ஐந்து எழுத்துக்கள் உள்ளது. ரூனா, முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து ரூனா, மூன்றாவது எழுத்து நாலாவது எழுத்து மறைந்து விட்டது, இல்லன்னா. அதை கொண்டு வாருங்கள் பஞ்சாமிரதம் கட்டிக்காரர்கள் சொல்லிவிட்டீர்கள் நீங்கள். செல்வகுமார் சொன்னார், ஞானசேகரன், வணக்கம் சந்தன் ராஜ், வணக்கம், வணக்கம் சந்தன் ராஜ், அது பஞ்சாமிரதம் மந்தித்தன் எல்லாரும் கிடைத்து விட்டது. நான் கூறேன் எல்லாருக்கும் கிடைக்காது. பழனிக்கே பஞ்சாமிரதம், சிதம்பரத்துக்கே பஞ்சாமிரதம் கிடைக்காது, சிதம்பரத்துக்கே பஞ்சாமிரதம். அடுத்தது ஐந்து எழுத்துக்கள்
2: சொல்லு,
0: ஐந்து எழுத்துக்கள்
2: சொல்லு, என்ன சொல்லு?
0: அது வந்து முதலாவது இடத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து ரூனா, ரூனா பருப்பு என்றதுக்கு வர ரூனா, செருப்பு என்றதுக்கு வர ரூனா. அடுத்த மூன்றாவது எழுத்து நாலாவது எழுத்தையும் காணவில்லை சந்தன்ராஜ். இறுதி எழுத்து இல்லன்னா, இறுதி எழுத்து இல்லன்னா, கள் முள் அதுக்கு வர இல்லன்னா, அவர்கள் இவர்கள் என்பதற்கு வர இல்லன்னா. எங்களை கொண்டு வர ஐந்து
2: எழுத்துக்கள்
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் உள்ளேயும் வெளியேயும் காணலாம், உயிருள்ள ஒன்று கேட்டிக்காரன் சேர்ந்தாச்சு. அவிழ்த்து
2: விட்டீர்கள்
0: வந்து என்ன பாடலை கேட்க போகிறீர்கள்? என்ன பாடல்?
2: பாடல் வான் மேகங்களே வாழ்த்துங்கள்,
0: வான் மேகங்களே வாழ்த்துங்கள். என்ன பாடல்? வான் மேகங்களே நல்லது, சுவையாக, நன்றி நன்றி, சுவையாக சென்று கொண்டிருக்கிறது, நல்லது. அடுத்த பாடல், அடுத்த பதம், அடுத்த பதம் வருகின்றது, விரைவில் முடிக்க வேண்டும். அடுத்த பதம் வருகின்றது, அடுத்த பதம் வந்து ஆறு எழுத்துக்களை கொண்டது, முதலாவது எழுத்து காண இல்லையே, முதலாவது எழுத்து மறைந்து விட்டது, இரண்டாவது எழுத்து ரூனா, உருவம் அருவம் திருப்பதி என்பதற்கு வர ரூனா. அடுத்தது வந்து காணவில்லை, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, நான்காவது எழுத்தும் இல்லன்னா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து லீனா, எல்லாம் லகரத்திலே தான் வருகிறது. நெல் என்பதற்கு வாரது இல்லன்னா, இறுதி எழுத்து லீனா, தலி என்பதற்கு வரும் லி, அது முதலாவது எழுத்து தீனா, மன்னிக்க வேண்டும், அது வந்து விட்டது. நீங்க பிடித்து விட்டீர்களே, எதை பிடித்து விட்டீர்களே? நான் கூறாது விட்டாலும் சரி சரி, இப்படி வருகின்றது. முதலாவது எழுத்து தீனா, இரண்டாவது எழுத்து மறைந்து விட்டது, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து இல்லன்னா, சொல் கல் நெல் என்பதற்கு வர இல்லன்னா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து லீனா, பலி என்பதற்கு வர லி, கலி என்பதற்கு வர லி, சரியா, வலி, வலிக்கு வர எங்களோட பல்வலி என்று கூறுவோம் அந்த லி, சரி. இது என்ன ஒன்று கூறுங்கள்? இந்த பதத்தை குருக்கள் வந்துவிட்டார், இது இறுதி பதமாக வருகின்றது, குறுங்கள். இலகுவாக்கி விட்டிருந்தேன், இது ஒரு ஊரின் பெயர் என்று கூறுகிறேன், சரி, ஒரு ஊரின் பெயர். இப்பொழுது நான் கூறுகின்ற அந்த பெயரு யார் கூற போகிறீர்கள், யார் சொல்ல போகிறீர்கள்? கண்டுபிடி கண்டுபிடி, நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள், யார் சொல்ல போகின்றீர்கள்? சந்தன்ராஜ் சொல்ல போகின்றார், வந்துவிட்டார் சந்தன்ராஜ், குறுங்கள் சந்தன்ராஜ். அல்வாவா? அல்வா கொடுத்து விட்டேன், நல்லது நல்ல திருநெல்வேலி, சரி. இப்பொழுது அடுத்து ரெண்டு பேர் திருநெல்வேலி அல்வாவா போச்சு, நான் மாறி கூறிவிட்டேன், சரி. அடுத்த பதம், சரி, அடுத்த பதம் நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். அடுத்த பதம் இப்படி வருகின்ற, முதலாவது எழுத்து ஊவண்ணா, ஊதி ஊதல் என்பதற்கு வர ஊவண்ணா,
2: ஊர் ஊர்
0: ஊர் என்பது போல நெடில். இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, நாலாவது எழுத்து வானா வண்டி அதுக்கு வர வானா, ஐந்தாவது எழுத்தை வா, அடுத்து ஐந்தாவது எழுத்து இல்லன்னா, சொல் கல் அதுக்கு வர இல்லன்னா, ஐந்து எழுத்து கொண்டது, ஐந்து எழுத்து கொண்டது. யார் ஒருவரோடு வருகிறார்? ஜோஜ் வருகிறார், வணக்கம் ஜோஜ், கோயம்புத்தூர் இருந்து கொண்டு வருகிறார்,
1: வாருங்களேன். திருச்சிராப்பள்ளி ஐயா,
0: அது எத்தனை எழுத்து ஐயா? திருச்சிராப்பள்ளி போட்டீங்களே, அது திருநெல்வேலி, பக்கத்துல
1: திருநெல்வேலி,
0: திருநெல்வேலி பக்கத்துல இருக்குது ஐயா,
1: திருநெல்வேலி.
0: அப்பயும் திருச்சிராப்பள்ளி போனீர்கள். எங்களுடைய சந்தன்ராஜ் வந்து கூறியிருந்தார் ஜோஜ், இருந்தாலும் நீங்கள் அவர் சொன்னது உங்களுக்கு கேட்கவில்லை இல்லையா?
1: கேட்கல
0: கேட்காம விட்டுருந்த பிள்ளைக்கா சரி திருநெல்வேலி
1: கேட்டிக்காரு.
0: இப்ப இப்ப இன்னொன்று வந்திருக்கிறது, இன்னும் வந்திருக்கின்றது. முதலாவது எழுத்து ஊவன்னா, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்தையும் காணவில்லை, நான்காவது எழுத்து வானா வண்டிக்கு வர வானா, ஐந்தாவது எழுத்து இல்லன்னா சொல் நல் அதுக்கு நெல் அதற்கு வரும் இல்லன்னா அந்த இல், முதலாவது ஊ ஊஞ்சலுக்கு வர ஊ எங்கே கொண்டு வரங்களா அஞ்சு எழுத்தை கொண்டது.
1: சரி
0: வணக்கம் ஞானதேவன், ஞானதேவன் வணக்கம். என்னையா கேட்கவில்லை ஐயா, மகனை கேட்கவில்லை.
3: ஊடுருவல்,
0: ஊடுருவல் ஐயா இல்ல இல்ல ஊடுருவல் அல்ல, வேறு வேறு வேறு ஒரு பொருள். அடுத்தது கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். அடுத்தவர் யார் வரப்போகின்றார் கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் விருது நேரத்தில் வந்திருக்கின்றீர்கள். எல்லாம் கூட்டுத்தொகையை காட்டி கூறப்போகின்ற எல்லோருக்கும் உங்களுடைய பெறுபவர்கள் வரப்போகின்றது. விரைவாக விரைவாக வர வேண்டும், விளையாட வேண்டும், ஓடி வாருங்கள். 10 பேர் வந்து விளையாடி இருக்கின்றீர்கள் என்று சிறப்பாக இருக்கின்றது. எங்கே இன்னும் அடுத்த சொல்லையும் தரவா? அடுத்த சொல் வந்து ஓ, முதலாவது எழுத்து சோனா, சொல்லு சொறி என்பதுக்கு வர சோனா. இரண்டாவது எழுத்து மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, நான்காவது எழுத்து பானா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து இம்மன்னா அம்மாவுக்கு வர இம்மன்னா, ஆறு எழுத்தை கண்டது. இதுல ஒரு எழுத்து இரண்டு எழுத்தை சேர்க்கின்றது, அதில் நடை சொல்லி சேர்த்து சொன்னால் இப்படித்தான் வரும். சோனா இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, பானா மூன்றாவது நான்காவது ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, இறுதி எழுத்து இம் அம்மா சும்மா என்பதற்கார இம்மன்னா. எங்கே ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இரண்டு சொற்கள் தந்திருக்கின்றேன், சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார் ஒன்றை. வணக்கம் சந்தன்ராஜ். ஊர் காவல், சிறப்பு சிறப்பு, சரியான பதில் ஊர் காவல், ஊர் காவல். நன்றி நன்றி. அடுத்தது வேற இல்லையா? அடுத்தது கேட்டிருக்கலாம்.
2: நன்றி நன்றி.
0: அடுத்த சொல்
2: இல்லையா? சொல்லு
0: அடுத்த சொல்லு. சோனா, சோனா ஒரு குரல், சொல்லுதல் என்பதற்கு வர சோனா. இரண்டாவது
2: இந்த
0: சோ சோ. இரண்டாவது மூன்றாவது மறைந்து விட்டது, நான்காவது பனை என்பதற்கு வர பணம் என்பதற்கு வர ப. அடுத்த சொல்லு அடுத்த எழுத்து மறைந்து விட்டது, இறுதி சொல்லு உம் அம்மா, அம்மாவுக்கு வர உம் உம்மன்னா. சரியா, ஆறு சொற்கள் கொண்டு போடி வாருங்கள். அடுத்த சொல்லையும் கொடுக்கின்றேன். சரி, இதற்கு கொண்டு வாருங்கள், நேரம் சென்று விட்டது. சந்தன் ராஜ்யமன் இருந்து நேற்று சிறப்பாக விளையாட எல்லோரும் பொருளை கண்டுபிடிச்சிருக்கின்ற எல்லோருக்கும் அவகாசம் கிடைச்சிருக்கிறது. கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வந்து தாருங்கள். இப்பொழுது தந்திருக்கின்றது ஊர்காவல் வந்துவிட்டது, ஊவன்னாவிலே ஆரம்பித்த ஊர்காவல் வந்துவிட்டது, திருநெல்வேலி வந்துவிட்டது. இப்பொழுது கூடிய சொல்லை கொண்டு பதத்தை கொண்டு வாருங்கள். சோனா இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது, பானா ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து இம்மன்னா. கொண்டு வர வேண்டும், ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். இந்த சொற்களை அநேகமானவர்களுக்கு பாவிப்பார்கள், அநேகமான வேறு வகையாக கூறுவார்கள். இதனால் கண்ணாலே பார்க்க முடியாத ஒரு பொருள், ஒரு பிடியம் கண்ணாலே பார்க்க முடியாது. எங்கே கேட்டு பார்ப்போம். கொஞ்சம் இலகுவாக்கி இருக்கின்றது. ஞானசேகரன் பாருங்கள்.
3: சொந்த பணம்
0: இல்லையா சொந்த படம் இல்ல, சொந்த படம் இல்ல. மீண்டும் பாருங்கள். சொந்த பணத்தை கையாலே கண்ணாலே பார்க்க முடியாத, பார்க்க முடியும் தானே ஐயா. இந்த இதை காணலாம், ஆனால் கண்ணாலே காண முடியாது. எப்படி இருக்கும்? காணலாம், கண்ணாலே காண முடியாது. வணக்கம் செல்வகுமார். சொல்லுங்கள்.
1: இப்ப கேக்குறீங்களா? சொற்பணம் பா, சொற்பணம்
0: கட்டிக்காரன். வாழ்த்துக்கள் சொற்பணம். வாழ்த்துக்கள் செல்வகுமார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரியா, அடுத்த ஒரு பதம் தருகின்றேன், ஒரு ரெண்டு நிமிடம் கூட்டி தருகின்றேன் உங்களுக்கு விளையாடுவதற்கு. அடுத்த பதம், இப்ப சொற்பணம் வந்துவிட்டது. அடுத்த பதம், முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து வானா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது மூன்றாவது எழுத்தை காணவில்லையாமா? நான்காவது எழுத்து இக்கண்ணா, கானாவுக்கு குற்று போட்டால் இக்கண்ணா, காக்கா மூக்கு என்பது இக்கண்ணா. ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து உம்மண்ணா, ஆறாவது எழுத்து உம்மண்ணா. வணக்கம் சொன்னராஜ்.
2: சொந்த பணம்
0: என்ன கூறுவீர்கள்?
2: சொந்த பணம்
0: அது கண்ணாலே பார்க்கலாம் தானே. சொற்பணம் அதுதான் சரியான பொருள். சொற்பணம்,
2: சொற்பணம். நன்றி.
0: இப்பொழுது வந்த பதம், இப்பொழுது வந்த சொல்லு, ஆறு எழுத்துக்கள், முதலாவது எழுத்து, முதலாவது எழுத்து ஓ, முதலாவது சூனா, சுமை என்பதுக்கு வர சூனா. இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து இக்கண்ணா, ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது, ஆறாவது எழுத்து உம்மண்ணா. சரியா, கேள்வி இருந்தா கேளுங்கள். முதலாவது சுகம், சுகம் என்பதுக்கு வர சூனா. இரண்டாவது இரண்டு எழுத்து மறைஞ்சு போச்சு. அடுத்த எழுத்து இக்கண்ணா, கா கா மூக்கு சொக்கு அதுக்கு வர இக்கண்ணா. அடுத்த எழுத்து மறைந்து விட்டது. கடைசி எழுத்து உம், அம்மாவுக்கு வர உம்மண்ணா. ஓடிக்காரங்கள் எங்க? கார்த்திகேயன் ஒரு தடவைதான் வந்தீர்கள், பின்பு வரவில்லையே. ஓடிவாருங்கள். இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சவை. இத்துடன் எங்களுடைய போட்டி நிறுத்தப்படுகின்றது. இறுதி சொல்லாக இது வருகின்றது. எங்கே கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். கண்டுபிடி, கண்டுபிடி, யார் கண்டுபிடிப்பார்கள் என்று கேட்டு பார்ப்போம். இந்த விடயத்தை எல்லோரும் விரும்புவார்கள், இதை எல்லோரும் விரும்புவார்கள். இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லோரும் விரும்பும் ஒன்று. இது ஒரு இடம் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம் எப்பொழுதும். ஞான தேரும் கூறுங்கள்.
1: சுவர்க்கம்,
0: கட்டிக்காரன் எல்லோரும் விரும்புவது சுவர்க்கம். சுவர்க்கம் என்ற சரியான பதிலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, நன்றி, நன்றி. இன்னும் இறுதியாக வந்த உறவுகளுக்காக இன்னும் ஒரு தடவை கூறுவோம். இது அடுத்த அடுத்த பதம். நன்றி, நன்றி, நன்றி. சென்று மீண்டும் பாருங்கள். அடுத்த பதம் என்னவாக இருக்கும் என்று கேட்டால், இப்ப சுவர்க்கம் என்பது நல்ல பதிலை தந்திருக்கின்றார் ஞானசேகரன். சூடு பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுதிலே அடுத்த பதம் வந்து, ஐந்து எழுத்தை கொண்டது, மிகவும் இலகுவானது, எல்லோரும் விரும்புவது, கூடுதலாக ஆலயங்களில் இது உபயோகிக்கப்படுகின்றது. முதல் சொல்ல முதல் எழுத்தை காணவில்லை, ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பொருள். முதல் எழுத்தை காணவில்லை, இறுதி எழுத்து, இரண்டாவது எழுத்து இவ்வண்ணா, இவ்வண்ணா, இவ்வண்ணான் செவ்வாய், அதுக்கு வேற அவ்வை, இவ்வண்ணா, இவ்வண்ணா. வானாவுக்கு பொட்டு வைத்தால் எப்படி இருக்கும் அது? அடுத்த சொல்லு வரவில்லை, அடுத்த சொல்லும் வரவில்லை, விலை. அடுத்த அடுத்த எழுத்து, இப்ப முதலாவது எழுத்து கூறவில்லை நான் உங்களுக்கு, இரண்டாவது எழுத்து இவ்வண்ணா, மூன்றாவது எழுத்து மறைந்து, நான்காவது எழுத்து இந்தண்ணா. நந்தி என்பதுக்கு வேற இந்த, இந்தண்ணா. அந்தி அதுக்கு வேறது. இதகு வாக்கி இருக்கேன் உங்களுக்கு. இறுதி எழுத்து தீனா. இது மலர் இனத்தை சேர்ந்தது, மலர்களை சார்ந்தது. இவ்வண்ணா முதலெழுத்து இல்லை, இரண்டாவது இவ்வண்ணா, மூன்று நாளும் இல்லை, ஐந்தாவது எழுத்து தீனா. இல்லை நான் நான்காவது இந்த நாடு. ஆமா குறிந்தானே. சந்தி சிந்தி என்பதற்கு வர இந்த இறுதி எழுத்து தீனா. இலவ, மிகவும் இலவா, இலகுவான சொல்லு. இந்த சொல்லு உடனே கூறக்கூடிய சொல்லு. எங்க ஓடிவாரங்கள் யார் யாருக்கு இந்த சாத்தியம் கிடைக்கின்றது? உடனே கூறலாம். இது ஒரு பூவினத்தை சேர்ந்தது. இந்த முதல் எழுத்தை காணவில்லை, அதான வந்து பிரச்சனை. ஓடி வர வேண்டும். ஒரு மலர், ஒரு பூவினத்தை சேர்ந்தது. ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வுகளை இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் போலில் சந்தன் ராஜ் வந்துவிட்டார், கொண்டு வருகின்றார். வணக்கம் சந்தன் ராஜ்.
2: செவ்வந்தியா?
0: கெட்டிக்காரன் செவ்வந்தி. செவ்வந்தி பூகளால் செய்த வீடு செவ்வந்தி. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கண்டுபிடி செவ்வந்தி செவ்வந்தி. சரி, அடுத்த சிலைக்கு தருகின்றேன். முதலாவது எழுத்து தாவண்ணா. தாருங்கள், தாரை தாரையாக அந்த எழுத்து. தாலி தாலிக்கு வர தாவண்ணா. இரண்டாவது சொல்லை காணவில்லை, மூன்றாவது சொல்லை காணவில்லை, நான்காவது சொல்லு இக்கண்ணா. இக்கண்ணா காலையில் ஒரு பொட்டு வைத்த வர இக்கண்ணா, காக்கைக்கு வர இக்கண்ணா. நான்கு, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, அடுத்த எழுத்து லானா. லானா லானா இது அளவு அளவு அளவு
2: லாபம்
0: அளவு
2: இந்த
0: அந்த லானா கொம்பு கொம்பளவு என்று கூறுவது. கிளி கிளி என்பது வர அந்த லீக்கு வரலாம். இறுதி எழுத்தை காணவில்லை. கடினமா இலங்குவாங்க இதுக்குள்ள நிறைய.
2: ரெண்டாம் எழுத்து கிடையாது, அப்புறம் கடைசியா இக்கு, அதுக்கப்புறம் எழுத்து கிடையாது, அப்புறம் இல்ல.
0: முதலாவது தாவண்ணா, தாலிக்கு வர தா. சரி, உங்களுக்கு இலகு வாக்கி விடுகிறேன். அங்க செல்வகுமார் வந்திருக்கு, அவரை கேட்போம். வணக்கம் செல்வகுமார்.
1: செல்வகுமார் செவந்தி.
0: செவந்தி சந்தன்ராஜ் வந்து கூறிவிட்டாரு. அவர் கூறுவோம், உங்களை கேட்கவில்லை. அடுத்து சொல்லி தந்திருந்தேனே, கேட்டீர்களா ஐயா? முதலாவது எழுத்து தாவண்ணா, தாலி என்பதற்கு வர தாவண்ணா. இரண்டாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து இக்கண்ணா, சொக்கு நாக்கு என்பதற்கு வர இக்கண்ணா, காக்கைக்கு வர இக்கண்ணா. ஐந்தாவது எழுத்து மறைந்து விட்டது. ஆறாவது எழுத்து லானா, அளவு களவு என்பதற்கு வர லானா. இறுதி எழுத்து மறைந்து விட்டது. எங்கே ஓடிவாருங்கள். ஏழு எழுத்துக்களை கொண்டது. இதை இலகு வாக்கி விடுகிறேன். அநேகமான இடங்கள் எங்களுடைய வயல்வெளிகள் வழியில் எல்லாம் காணக்கூடியது. சரி, இன்னும் இலகு வாக்கு. தண்ணீர் நிறைந்திருக்கும். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இலகு வாக்கி இருக்கின்றேன். எங்க ஒருவரையும் காணவில்லை. ஏழு எழுத்துக்களால் ஆனது. கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள்.

0: எதையும் கண்டுபிடிக்கவில்லை. கடுமையாக இருக்கின்றது. தண்ணீர் நிறைந்துள்ள ஒரு இடம், எங்கே உங்கள் புத்தி கூர்மையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன். விவேகத்தன்மையை காட்டுவதற்கு நன்றாக விளையாடுகிறீர்கள் என்று சிறப்பாக செய்து செல்வகுமார் வந்துவிட்டார். கெட்டிக்காரன் செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார். கெட்டிக்காரன் தாமரை குளம், ஒவ்வொரு கடுமையான சொல்லி கண்டுபிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் செல்வகுமார், இப்பொழுது வந்த சொல்லு சரி, பாதி பாதியா எடுத்துக்கொள்ளுங்கள். தாமரை குளம் என்பது, இருவரும் தாமரை குளத்துக்கு போங்கள், நல்லது. தாமரை குளம் என்பது மிகவும் கடுமையானது. ஆனா இலகுவாக்கி கூறியிருந்தபடியால் கண்டுபிடித்தீர்கள். கடைசியில் எல்லாம் வந்திருக்கின்றது தானே, இக்கன்னா வந்திருக்கின்றது, தாவன்னாவும் வந்திருக்கிறது. தாமரை இக்குளம் சந்தன்ராஜ் வந்து கொண்டார். வணக்கம் சந்தன்ராஜ். என்னையா அது வந்து விட்டது வந்து தாவண்ணா தாலி தாலி என்று
1: கூறியிருந்தேன்.
0: தாமரை குளம் ஒரு பதம் பிந்திதான் செல்வகுமார் சொல்லியிருந்தார். செல்வகுமார் சொல்லி மோகனா கண்டுபிடித்து மோகனா கண்டுபிடித்து கூறினா இருவரும் தாமரை குளத்துக்கு போகணும்னு சொல்லி
1: இருக்கிறேன்.
0: தாமரை குளம் அடுத்த சொல்லு, இது வந்து ஐந்து எழுத்துக்களால் ஆன சொல்லு. இது மிகவும் ஒரு அத்தியாவசியமானது விவசாயத்துக்கு. இதை கண்டவுடன் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். முதலாவது எழுத்து காவண்ணா, காவடி காதல் அதற்கு வர காவண்ணா. இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து காணா, இறுதி எழுத்து மறைந்து விட்டது. காவண்ணா இரண்டாவது மூன்றாவது எழுத்து மறைந்து விட்டது. நான்காவது எழுத்து காணா, இறுதி எழுத்து மறைந்து விட்டது. இதை கண்டால் விவசாயிகளுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கும். சரியா, எங்கே ஓடிவாருங்கள் பார்ப்போம்.

0: இனிமையான பாடல் காற்றலையை கேட்க நேரமில்லை ஏனென்றால் போட்டியிலே இருக்கின்றீர்கள். கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வில் இணைந்திருக்கும் பொழுது உங்களுக்கு நேரம் 12:18 இரவு நேரம், நள்ளிரவு. எங்களுக்கு 1:48 சூரிய பகவான் சற்று ஒளி கொடுத்து விட்டு சென்று விட்டார். ஓய்வு எடுத்துக் கொண்டு அவர் வந்தும் பிரயோசனம் இல்லை என்று நாங்கள் கூறிவிட்டு அவரால் எங்களுக்கு எந்த வெப்பமும் கிடைக்கவில்லை. அவருடைய அணுக்களே குளிர்ந்து விட்டன. அங்கு கார்த்திகேயன் வந்து விட்டார். குருமல் கார்த்திகேயன் என்ன வணக்கம்.
1: காகம்
0: என்ன ஐயா? 5 எழுத்துக்கள் ஐயா, காகத்துக்கு 5 எழுத்தா? இல்லை, மீண்டும் பாருங்கள். செல்வகுமார் வந்து விட்டார். வணக்கம் செல்வகுமார். அற்புதமான கண்டுபிடிப்பு. கார்மேகம் கெட்டிக்காரன் செல்வகுமார் வந்து கூறிவிட்டார். அடுத்த பதம் கார்மேகம் வந்து விட்டது. அடுத்த பதம் அது 6 எழுத்துக்களை கொண்டது. 6 எழுத்துக்களை கொண்ட சொல்லு. அந்த சொல் வந்து முதலாவது வந்து மானம், மகிழ்ச்சிக்கு வர மானம். 2வது சொல்லை காணவில்லை. 3வது சொல்லையும் இல்லை, 2வது சொல்லை காணவில்லை. 3வது லாவண்ணா. இப்ப லாவண்யம் என்று கூறுவார்களே, லா லானாவும் பக்கத்திலே காலம் போட்டால் லாவண்ண. லா அல்ல, லா நெடில், லா என்பது அந்த லாவண்ண. முதலாவது எழுத்து மானா, 2வது எழுத்து மறைந்து விட்டது. 3வது எழுத்து லாவண்ண. 4வது எழுத்தை 5வது எழுத்தை காணவில்லை. இறுதி எழுத்து இம்மண்ணா. 6 எழுத்துக்களை கொண்டது. 1, 2, 3, 4 6 எழுத்துக்களை கொண்டது. இதிலே உங்களுக்கு தரப்பட்ட எழுத்துக்கள் 3 தான். மானா 2வது காணவில்லை. 3வது லாவண்ணா. 5, 6 காணவில்லை. 6வது எழுத்து உம்மண்ணா. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். அது மகிழ்வான விடயம். இது ஒன்று, இது ஒரு மகிழ்வான சம்பவம். நாங்கள் கண்டு கழிப்போம் இதை. இது கிராமத்திலும் நகரத்திலும் நடைபெறுவது. எங்கே இலகுவாக்கியிருக்கு கொண்டு வாருங்கள். மானா 2வது எழுத்தை காணவில்லை. 3வது எழுத்து லாவண்ணா. 4வது 5வது காணவில்லை. 6வது எழுத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களிலே இதை காணக்கூடியதாக இருக்கும். இலகுவாக்குகின்றேன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திலே காணக்கூடியதாக இருக்கும். எங்கே ஓடிவாருங்கள். இப்பொழுது இலகுவாக கண்டுபிடிக்கலாமே உங்களுக்கு.

0: இனிமையான பாடம், அற்புதமான ஒரு பாடம் என்று கூற வேண்டும். நீங்கள் இது கூற முடியும், கூறக்கூடியதாக இருக்கின்றது. செல்வகுமார் வந்துவிட்டார். வணக்கம் செல்வகுமார். கெட்டிக்காரன் இது யாரு கூறுகிறது? நீங்களா மோகனாவா? அப்ப இது இருவரும் ஆடுங்கள். மயிலாட்டம் யார்? மயிலாறு ஆட்டம். மயிலாட்டம், மயிலாட்டம் இனிமையான அழகான ஒரு சொல். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு வருது. நாங்கள் கிராமத்தில நகரத்தில எல்லா இடத்தையும் பார்க்கலாம், பிளாக்கள்லாம் பார்க்கலாம். சரி, அடுத்தது அடுத்ததும் ஒரு ஒரு திரைப்படத்தின் பெயரும் ஒரு பாடலின் முதல் வரியாக முழங்குகின்றது. முதலாவது எழுத்து சானா, இரண்டாவதும் மூன்றாவதும் காணவில்லை. நான்காவது எழுத்து மூனா, ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து இங்கன்னா, சங்கு நுங்கு பங்கு அது வர இங்கன்னா. இறுதி எழுத்தை காணவில்லை. இது ஒரு திரைப்படத்தின் பெயர். இந்த வரியிலே பாடலும் வந்திருக்கின்றது. வணக்கம் சந்தன்ராஜ். மயிலாட்டம். ஆம், செல்வகுமார் வந்து கூறுகின்றாரே மயிலாட்டம். கேட்டீர்களா? அடுத்த சொல்லு தந்திருந்தேன், ஒரு திரைப்படத்தின் பெயராகவும் வருகின்றது. இந்த இந்த சொல்லு பாடலும் ஒன்று ஆரம்பிக்கின்றது. முதலாவது நான் ஒன்றும் கூறவில்லையா? முதலாவது எழுத்து சானா, இரண்டாவது மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து மூனா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து இங்கன்னா, நொங்கு பங்கு அதற்கு வர இங்கன்னா, கடைசி எழுத்தை காணவில்லை. சரியா? எங்கே கூறுங்கள். இது ஒரு திரைப்படத்தின் பெயர், பழைய திரைப்படம். இந்த வரியிலே ஒரு பாடலும் இருக்கின்றது. அந்த அந்த படத்தின் பெயரிலேயே ஒரு பாடல் ஆரம்பிக்கின்றது. யார் கூறப்போகிறீர்கள்? யார் கூறுவது இதை? செல்வகுமார் வந்துடும். வணக்கம் செல்வகுமார். கெட்டிக்காரன் சங்கே முழங்கு பிடித்து விட்டான். செல்வகுமார் புதுக்கோட்டை செல்வகுமார் சும்மா பாரு, கணவன் மனைவியும் இல்ல சேர்ந்து
1: பிடிக்கும். நான் தான் சொன்னேன்.
0: அப்பா
1: நான் தான் சொன்னேன்.
0: சரி, இதுல கூட பங்கு கொடுக்க விருப்பம் இல்லையா எனக்கு? சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சங்கே முழங்கு. சரி, அடுத்ததும் ஒரு திரைப்படத்தினுடைய சொல் தான் வருகின்றது. ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல். முதல் எழுத்து வீணா, இரண்டு மூன்று நான்கு சொற்கள் இடையிலே, இரண்டாவது மூன்றாவது நான்காவது சொற்கள் இல்லை, இறுதி எழுத்து மட்டும்தான் இருக்கின்றது. லீனா, கிளிக்கு வர லீ. முதலாவது எழுத்து வி, இறுதி எழுத்து லீ. ஐந்து ஆறு எழுத்துக்களை கொண்டது, ஐந்து எழுத்துக்களை கொண்டது பழைய திரைப்படம். சந்தன்ராஜ் வணக்கம். சங்கே முழங்கு. செல்வகுமார் வந்து கூறிவிட்டு போகின்றார். தான் மட்டும் கண்டுபிடித்தது, இது நான் தானப்பா கண்டுபிடித்தது. பெருமாளமா
2: தெரியப்பட்டேன்.
0: ஐந்து எழுத்தை கொண்ட ஒரு திரைப்படத்தின் பெயர். முதலாவது எழுத்து வீணா, இறுதி எழுத்து லீனா, இடையிலே மூன்று எழுத்தை காணவில்லை. முதலாவது வீணா, முதலாவது வி, விற்பனைக்கு வர வி, குரல்
2: கலிஜெழுத்து
0: லி, கிளிக்கு வர லி, இடையில மூன்று எழுத்தை காணவில்லை. ஐந்து எழுத்துக்களான பாதம் திரைப்படத்தின் பெயர். ஆனா நாங்கள்
2: காணும்
0: விற்பனை விக்கல் அதுக்கு வாழ்க்கை வி வீணா.
2: விருந்தாளியா?
0: விருந்தாளி இல்லை.
2: விருந்தாளி,
0: விருந்தாளி வராது. ஐந்தளத்தை செல்ல கொண்டது, ஐந்தளத்தை கொண்ட செல்லு. நீங்க பிறந்துட்டீங்களா? வரியா இந்த பிறந்தீங்க.
2: அப்ப மஜிபூர்ல அடிப்பாரு டக்கு. நம்ம அம்மா இருக்கும்.
0: காலமேலே அவர் விளையாடி விட்டு சென்று விட்டார். என்னுடைய அவர் ஓய்ந்து விட்டார், எல்லாம் தூங்கி விட்டார் போல் இருந்தது. நீங்க கண்டுபிடிக்கலாம். கொடுத்து பார்ப்பார் நன்மை அந்த பாடல் அந்த படத்திலே இருக்கின்றது. வானத்திலும் காண முடியும். அதிகால வேளையிலே முடிவதற்கு முன் வரும், முடிவதற்கு முன்பு வரும்.
2: முடிவதற்கு முன்னாடி உலகத்தே கொடுத்துட்டீங்க, உலக கொடுத்தாச்சு.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் விடிவெள்ளி
0: விடிவெள்ளி தானே இப்ப கூறி விட்டு சொல்லுங்கள். நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு அது சேர்க்கப்படுகின்றது. உங்களுக்கு நீங்கள் அவர் சொன்னதை கேட்கவில் வேறு இலக்கத்தில் வந்திருக்கின்றீர்கள். விடிவெள்ளி செல்லகுமாரோடு அடுத்தடுத்து கொண்டு வந்தார். அவர் தாமரை குளத்தை கண்டுபிடித்தார், சுவர்க்கத்தை கண்டுபிடித்தார், மயிலாட்டத்தை கண்டுபிடித்தார், கார்மகம் கண்டுபிடித்தவர், அப்படியெல்லாம் கண்டுபிடித்தார் அவர். சரி, இறுதியாக வருகின்ற சொல்லு மிகவும் மங்களமான ஒரு சொல்லு, எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இங்கு முதலாவது வந்து நாவன்னா. நாகபாம்பு என்பதற்கு நாவன்னா, நாக்கு என்பதற்கு பார நாவன்னா. சரியா? இரண்டாவது சொல்லு மறைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவது சொல்லு டீனா. நான்காவது சொல்லு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது சொல்லு உம்மன்னா. இறுதியாக வரும் இலகுவான மங்களமான ஒரு சுவையான விடயம் இது. எல்லோராலும் விரும்பக்கூடியது நாவன்னா. இரண்டாவது மூன்றாவது எழுத்து நான்காவது எழுத்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதி எழுத்து உம்மன்னா. நான் அப்படித்தானே கூறுகின்றேன். யா கூறுங்கள். ஐந்து எழுத்தை கொண்டது. இது ஒருவராலும் செய்ய முடியும், பலராலும் செய்ய முடியும். சரி, அதையும் உங்களுக்கு இலகுவாக்கி விட்டிருக்கிறது. ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். இந்த எழுத்திலே பாட்டுகள் எல்லாம் இருக்கின்றது, நல்ல பாட்டுகள் எல்லாம் இருக்கின்றது. பாடல்கள் எல்லாம் கேட்டால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த விடயத்தை பற்றிய பாடல்கள், இந்த இதை வைத்தே எத்தனை திரைப்படங்கள் இதற்காகவே ஓடி இருக்கின்றன. சலங்கை ஒளி படம் எல்லாம் இதே அடிப்படையாக வைத்து எடுத்த திரைப்படம். இப்பொழுது இலகுவாக்கி இருக்கின்றது. எங்கே ஞானதேவன் மாறுங்கள். ஞானதேவன் கட்டிக்காரன் இறுதி சொல்லை தந்து கொண்டிருக்கின்றார் ஞானதேவன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இத்துடன் இனிது மகிழ்ச்சி, இத்துடன் இனிது நிறைவடையாது. கண்டுபிடி கண்டுபிடி. சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுதுதான் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். வாழ்த்துக்கள் இனிமையாக.
2: வாழ்த்துக்கள். பாட்டுக்கு பதிவு பாட்டு மாதிரி உங்களுக்கு மிகப்பெரிய வேலையா இருக்கு. உங்களுக்கு
0: இது அவ்வளவு காட்டுகிறோம் இல்ல, அது பாட்டுக்கு பதிலாக பெரிய அன்புடன் எல்லோரும் வந்து விளையாடினார்கள். ஆனால் நான் ஆரம்பிப்பதற்கு சற்று துணங்கி விட்டேன் உங்களுக்கு இந்த சிறு சிக்கலினால். அதனால் இப்பொழுது அரை மணி நேரம் கூட தந்திருக்கின்றேன். அற்புதமாக விளையாடினார்கள். இப்பொழுது யார் காட்டாக வருகின்றார்? ஒருவர் வருகின்றார். யார் என்று பார்த்து விடுகிறேன். வாழ்த்துக்கள் இருக்கும்
2: நிறைவேறியது.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: அப்பா வணக்கம்.
0: என்ன அடுத்த தொலைபேசியில் பாருங்கள். வணக்கம் வணக்கம்.
2: சார்ஜ் சுத்தமா முடிஞ்சிருச்சு.
0: என்றாலும் வெற்றியா வேண்டு வேண்டு. அப்ப என்ன பதிலை கொண்டு வந்தீர்கள்?
2: நாட்டியம் நாட்டியம்
0: நாட்டியம் பழைய செய்தியா போயிருந்தது. இருபேர் கொண்டு வந்து விட்டார்கள். சந்தன்ராஜ் ஞானசேகர் எல்லாம் கூறி முடித்து விட்டார்கள். சரியா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் போட்டு நிறைவு பெற்றது. இப்பொழுது உங்களுடைய பெறுபவர்கள் தரப்போகின்றேன், அமைதியோடு கேட்டுக்கொண்டிருங்கள். இன்றைய பாட்டுக்கு இன்றைய கண்டுபிடி நிகழ்விலே மிகவும் நிதானமாக ஒவ்வொருத்தரும் தொழிற்பட்டிருக்கின்றீர்கள். இது நிதானம் மட்டுமில்லை, ஞாபக சக்தி மட்டுமில்லை, உங்களோட விவேகத்தை சோதிக்கின்றது. உங்களோட விவேகம் விரைவாக ஞாபக சக்தியை தூண்டிக் கொண்டு வந்து சரியான எழுத்துக்களை பொருத்தி கண்டுபிடிக்கிற சொற்கள் எப்படி எங்களுடைய சொற்களஞ்சியங்கள் உங்களிடம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல எழுத்துக்களை நீங்கள் படிக்கின்ற ஒரு இது எல்லாருடைய எல்லா வித்தியாசங்களையும் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதான ஒரு போட்டி. அதில் சிறப்பாக 11 பேர் 10 பேர் வந்து விளையாடி இருக்கின்றீர்கள். 10 பேர்லையும் முதலாவது ஆளாக வருகின்றார் யார் என்றால், கூடுதலான புள்ளிகளை பெற்று இடைநிறுத்தம் செய்து விட்டார் அவர், ரேவதி அவர்கள். 13 எழுத்துக்களை பொருத்திக் கொண்டது 13 பதங்களை கண்டுபிடித்து முதலாவது பரிசை பெற்றுக் கொள்கின்றார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இரண்டாவது பரிசுக்கு 20 இருக்கின்றீர்கள். அது யாராக இருக்கும் என்று கண்டுபிடிக்க முடியுமா? முதலாவது பரிசு 13 பதங்களை கண்டுபிடித்த ரேவதி. அடுத்து 11 பதங்களை கண்டுபிடித்து இரண்டாவது இரண்டாவது நிலையிலே 11 பதங்களை கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இருவர். ஒருவர் புதுக்கோட்டையில் இருக்கிறார், ஒருவர் நாச்சியார் கோவிலில் இருக்கிறார். யாராக இருக்கும்? ஞானசேகரன் அவரோடு செல்வகுமார். ஞானசேகரன் தனித்து விளையாடினார், செல்வகுமார் மனைவியோடு சேர்ந்துதான் இந்த புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அவர் அதை சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள் அவர்கள் இருவருக்கும். ரேவதியும் தனியா விளையா முதல் 5 பதங்கள் தனியா உடனுக்குடனே கண்டுபிடித்தார். பின்பு அங்கே மகன் மருமக்களோடு இருந்து கலந்துரவாடி இந்த போட்டியிலே பங்கேற்றிருந்தோடு அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த 3வது இடத்தை பெறுகின்றார். முதலாவது இடம் ரேவதி, இரண்டாவது இடத்தை இருவர் பெற்றார்கள், ஞானசேகரம் செல்வகுமார் இருவரும். 3வது இடத்தை பிடிக்கின்றார். கடைசியிலே வந்தால் உறுதியில முடிய போகின்ற என்ற நேரத்தில் வந்தவர் சிறுபை சந்தன்ராஜ் அவர்கள். 6 சொற்களை கண்டுபிடித்திருக்கின்றார். அவர் 3வது நிலைக்கு வந்திருக்கின்றார். அடுத்தவர்கள் 2 பதங்களை கொண்டு வந்தவர்கள் பவுனம்மாள் ஜோஜ். பவுனம்மாள் இடையிலே நின்று விட்டார் என்று தெரியவில்லை. அவர் மூன்று பதங்களை கொண்டு, ஒரு பதம் அவர் உறுதியாக வந்து சொல்லும் வேளையில் அவருக்கு அது கேட்கவில்லை, அவரும் கொண்டு வந்தார், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருக்கு 3 புள்ளிகள் கிடைத்திருக்கின்றது. ஜோர்ஜ் 2 புள்ளிகளும், கண்ணன் கார்த்திகேயன் இருவரும் தலா 1 புள்ளிகளும் பெற்றிருக்கின்றீர்கள். அதிலே தேவா அவர்களும் சஞ்சனா சிறி அவர்களும் போட்டியிலே பங்கு பெற்ற அவர்களுக்கு தெரியவில்லைபடியும் பாடலை மட்டும்தான் அந்த விடுச்சென்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த 1வது, 2வது, 3வது பாடலை கேட்டவர்களுக்கு பாடல் கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் அந்த இது இப்பொழுது நிறைவுக்கு வந்தபடியால் பாடல்களை இப்பொழுது கொடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இருப்பினும் ரேவதி அவர்கள் அழைப்புக்கு வரவில்லை. ஞானசேகரன், நீங்கள், செல்வகுமார், சந்தன்ராஜ், நீங்கள் வந்து பாடலை கூறுங்கள். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? ஒலிபரப்பு விரும்புகிறேன் வெற்றி பாடல்களாக. ரேவதியும் வந்து கூறலாம், என்ன பாடல்கள் வேண்டும்? ஓடி வாருங்கள், விரைவாக வாருங்கள். 3வது, 2வது இருவர், 1வது, 1வர், 3வது, 1வர், ஓடி வாருங்கள். காற்றலை வறுமையாக இருக்கின்றது, வந்து பாடலை கேட்டுவிடும். 1வது பரிசு ரேவதி, நீங்கள் முழித்திருக்கின்றீர்களா? இல்லை என்றால் எழுதிவிடுங்கள், உங்கள் பாடல் கதம்பத்திலே வரும். அல்லது இப்பொழுது பாடலை தாருங்கள். விரைவில் வர வேண்டும், நான் காற்றலை பற்றி அடுத்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுக்க வேண்டும் அல்லவா? எங்கே 11 புள்ளிகள் எடுத்த இருவர் வர வேண்டும். ஞானசேகரன், செல்வகுமார் இருவரும் பாடலுக்கு வர வேண்டும், கேட்க வேண்டும். வந்து விருப்பம் இல்லையா பாடல் கேட்க? உங்களுக்கு வெற்றியோடு நிறுத்தி விடுவோமா? சரி, எல்லோருக்கும் யாரும் அழைக்கவில்லை. அதனால் உங்களுடைய போட்டி முடிவடைந்து பெறுபவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்டிருப்பீர்கள். நேரம் சென்று விட்டது. 12:37 உங்களுக்கு நாங்கள் காற்றலை நிறைவு செய்து செல்ல எண்ணுகின்றேன். கதம்பத்தை இத்துடன் நிறைவு செய்து அடுத்த நிகழ்வுக்கு கொண்டு செல்வோம். சிறப்பாக விளையாடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் ஆசிகளும். விவேகத்தை சொல்வது நல்ல விவேகம் உங்களுக்கு விவேகமாக இதுல விவேகத்தை பரீட்சிக்கும் போட்டி வந்து இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி கூறி காற்றிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தொடர்ந்து இணைந்திருங்கள், நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.
4: நன்றி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு, காற்றலையில் உங்களோடு மீறா எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா சுகமா இருக்கணும்.

நோயற்ற வாழ்வோடு இருக்க வேண்டும். முதல் அதுதான் தேவை, நோயற்ற வாழ்வு ஓடு நீங்கள் இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த புதிய நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற

மண்டலி தமிழ் வானொலியின் கதம்ப மீது கதம்பத்தில் புதையல் நிகழ்ச்சி. புதையல் நிகழ்ச்சியில் இப்ப புதையல்ல நான் ஒரு சொல், அதை எனது மனதுக்குள்ள புதைச்சு ஒழிச்சு வச்சுக்கொண்டு உங்களுக்கு தரவுகள் கொடுப்பேன். சொல் எத்தனை, அதாவது எழுத்து எத்தனை என்றும் நான் கொடுப்பேன். அதை நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும்.

ஆனந்த் பாடல் கேட்கலாம். என்னன்னு உறவுகளே, நிறைய பேச வேண்டும் என்று வந்திருந்தேன், இருந்தாலும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. சரி, நேர்கள் வரும்போது அது பேசிக்கொள்ளலாம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்போம். கண்ணன் பாடல், கண்ணன் பாடல். கண்ணன் இப்ப வேற மறக்கிறார், இப்ப அடிக்கடி கண்ணன் ஒழிச்சு கொள்றாரு, என்கிட்ட வர்றதில்லை, ஏனென்று தெரியாது. என்ன நடந்தது என்று எனக்கே புரியவில்லை. கண்ணன் ஒழிக்க காரணம்,

கண்ணன் பாடல், கண்ணன் பாடல் வேற மறுக்கிறாரா தான் என்ன என்று எனக்கு தெரியல. பார்க்கலாம், எல்லாம் ஏதோ ஒரு வகையில் சரி. மீண்டும் ஒரு

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: சென்னையில் வடலூர் ஆனந்தன். வணக்கம். நீங்க குரூப்ல போட்டிருக்கீங்க, வணக்கம் போட்டிருக்கீங்க, கதம்பத்தில் இப்போது புதையலன்னு போட்டிருக்கீங்க. மற்ற பிள்ளைகள்லாம் வரையில என்ன செய்கிறார்களோ தெரியவில்லை. சரி, நாங்கள் தாமோதரன் அழைக்கிறார். வணக்கம் தாமோதரன் அண்ணா. அண்ணா வணக்கம. அண்ணா
1: வணக்கம். வணக்கம் சகோதரி. தொடர்புக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. தொடக்கத்திலேயே நோயற்ற வாழ்வின் நலம் இதை பத்தி பேசினீங்க. ரொம்ப நேயர்களுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய பேச்சு எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்குது. நீங்க சொன்ன மாதிரி நோயற்ற வாழ்வு ரொம்ப சந்தோஷம் சகோதரி.
0: உங்களுடைய இணைப்பு ஏதோ செய்கிறதுன்னா ஏதோ விக்கி விக்கி வர்றது போல இருக்கிறது. உங்களுடைய இணைப்ப பார்த்து கொள்ளுங்க. இப்ப என்ன இந்த கிளியரா இல்ல, அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா பேசுவீங்க, அன்பா பேசுவீங்க. அது கிளியரா காட்டி
1: நல்ல அதிகமான மழை பெஞ்சி இப்பதான் ஓய்ந்துருக்கு. இப்ப ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. நல்ல மழை
0: இங்க சரியான வெப்பமா இருக்கிறதுனா வெப்பமா இருக்கிறது தாழ முடியாத வெப்பம். நான் ஃபேன போட்டேன், சத்தம் போடுது, நிறுத்திட்டேன். அதுக்கிடையில நிகழ்ச்சி
1: முடிகிறதுக்கிடையில
0: சோப் எல்லாம் போட்டேன். நான் ஃபுல்லா குளிச்ச மாதிரி வந்தேன். அவ்வளவு வெப்பம். உங்களுடைய இணைப்பு சரியில்லை தாமோதரமண்ணா. நீங்க
1: சரி, மீண்டும் ஒரு சந்திக்கிறேன்.
0: மீண்டும் நீங்க கேட்டுக்கொண்டு வந்துட்டு வாங்கண்ணா. சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைப்பு சரியில்லை தாமோதரமண்ணாவுக்கு, இணைப்பு சரியில்லை. இன்றைக்கு நாங்கள் புதையல் நிகழ்ச்சி. புதையல் நிகழ்ச்சி நான் சில சொற்கள் கொடுக்க போறேன், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கும். எத்தனை பேர் எங்க கையோத்துக்கு வாங்க? வடலூர் ஆனந்தன் மட்டும்தான் இப்ப வானொலி கேட்கற மாதிரி தெரியுது. இப்ப சரியாக நேரம் 9:46. செட்டு சின்ன தடங்கல்கள் வந்தது இதுல. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாயி போயிட்டு அப்பா சிலவற்றை மாற்றி வச்சு விட்டாரோ என்னோ தெரியல. திரும்பாது. சரி, நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். அதனால நீங்க இணையும் வரையும் இல்லாமல் நான் சொற்களை கொடுக்கலாம் என்றிருக்கிறேன். முதல் சொல்லு புதியலுக்கு எல்லாரும் வரலாம், தெரியுமோ தெரியாதோ வந்து பேசி முயற்சி செய்யுங்கள். நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம், முயற்சி செய்யுங்க. எல்லாருக்கும் தெரியும் ஒன்றும் இல்லை. இப்ப நானே

இதெல்லாம் முதலே எடுத்து வச்சுதானே இந்த சொற்களை கொண்டு வருகிறேன். அப்ப அது எல்லாரும் நல்லா படிச்சவங்க, நல்லா நான் எல்லாம் படிச்சு எனக்கு எல்லாம் தெரியும்ன்றிட்டு நாங்க போக முடியாது. தெரியாததெல்லாம் இப்ப எனக்கு தெரியாது, உங்களை எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியாது சிலவற்றை. அப்படித்தான் எல்லாம் சின்ன குழந்தைக்கே தெரியும் எனக்கு தெரியாதது. அந்த குழந்தைகிட்ட இருந்தும் பாடம் படிக்கிறதுக்கு கண்ணு நிறைய இருக்கிறது குழந்தைகளிடம். இப்ப எல்லாம் சுட்டி குழந்தைகள் எல்லாரும். சரி, இது ஒரு உறுப்பு, ரெண்டு எழுத்து சொல், மனிதனின் ஒரு உறுப்பு, ரெண்டு எழுத்து சொல். இது இல்லை என்றால், இது இல்லை என்றால் மனிதன் ரொம்ப கஷ்டப்படுவான். ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். இது இல்லை என்றால் மனிதன் ரொம்ப கஷ்டப்படுவான். இது இருந்தால்தான் வாழ்க்கையே ஒளிமயமாக இருக்கும். ரெண்டு எழுத்து சொல் பார்க்கலாம், அழைக்கலாம் நீங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு 5 1 4 5 1 9 2 3 7 9 என்ற தொலைபேசி வாட்ஸ்அப் நீங்கள் அழைப்பு படுத்தி நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தெரிகிறது எத்தனை பேர் நீங்க கேட்கறீங்க என்ன, அதுல அதாவது சும்மா மறு ஒளிபரப்பு போடைக்கு வாங்க வாங்க கைதட்டி நடனம் எல்லாம் ஆடி போடுறீங்க, அதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நேரடியா வந்தோன்னா யாரையுமே காணையில. சரி, வந்து சொல்லுங்க பாப்பலாம், பார்க்கலாம். எங்க இது ரெண்டு எழுத்து சொல், மனிதனின் ஒரு உறுப்பு. இது இல்லை என்றால் ரொம்ப கஷ்டம் மனிதனுக்கு. சரியா, நாங்க ஒரு ஒரு குத்து பாட்டு கேட்கலாம் இந்த நிகழ்ச்சியில. எல்லாம் குத்து பாட்டா எடுத்துக்கொண்டு வரலாம் கொஞ்சம் உற்சாகமாக. சரியா, இந்திய இளைஞர் நேரம் சரியா 9:48, கனடிய நேரம் சரியா 12:19.

இந்த காற்றலை நினையலாம். இது ரெண்டெழுத்து சொல், மனிதனுடைய ஒரு உறுப்பு. இது இல்லாமல் மனிதனுக்கு மனிதன் வாழ்க்கையில சிறப்பு இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனா நிச்சயமா இது தேவை, இது இல்லாமலும் வாழலாம்.

0: இந்த பாட்டை போட்டதான் இவர் வருவார், அதனாலதான் நான் இப்படி பாட்டு போட்டது. வாங்க மச்சான், வாங்க.
1: வணக்கம். வணக்கம்.
0: சவுதி அரேபியால இருந்து எங்களுடைய ஃபாரூக் மச்சான் வந்திருக்கிறார். வாங்க மச்சான், இந்த பாட்டை போட்டா ஓடி
1: வருவீங்கன்னு.
0: எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா ஃபாரூக்? நீங்க
1: நலமா இருக்கமா? நலமா இருக்கமா? நலமா இருக்கமா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமா இருக்கிறேன். எப்பவும் நலத்தோட இருக்கணும், சுகமா இருக்கணும், சரியா? தெளிவா கேக்குறதா நான் பேசுறது?
1: கேக்குது.
0: சரி சொல்லுங்க பாப்போம். இது மனிதனின் கண். கண் கண் பூக்கிலே கண் கண் கண் கண் கண் கண் கண் ரெண்டு ரெண்டு எடுத்தா கண்ணு வருது. நல்ல நல்ல காலண்டு வரையில இல்ல அதுலதான் நிக்கிறீங்க, அது என்ன தெரியுது? யோசிச்சு கொண்டு ஓடியாங்க, யோசிச்சு. எங்க தாமரமண்ணா அண்ணா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணாட அண்ணா வணக்கம். தாமதர்மண்ணா
2: வணக்கம்.
0: வணக்கம் தாமதர்.
2: வணக்கம் சகோதரி. இருப்பு கண்
0: கண் கண்
2: உறுப்பு
0: கண் கண் கண் கண் கண் பாருக்கும் கண் தான் சொல்லி இருந்த அண்ணா. யோசிச்சு கொண்டு வாங்க.
1: மூளை அல்லது மூளை?
0: மூளை நான் சொன்ன இது இல்லாமலும் இருக்கலாம் சொல்லணும் இல்ல, இது இல்லாமலும் வாழலாம். மூளை இன்னும் வாழலாம். என்ன நீங்க அண்ணா, நீங்க எங்களை எல்லாம் பார்த்து சொன்னமா இருக்கு, நீங்க எல்லாம் மூளை இல்லாம தானே வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க அப்படித்தானே?
1: சரி,
0: எங்க இந்த அன்பு உறவுகள் ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம்.

0: கடைக்கே மச்சான் என்று வந்துச்சு. எங்கட வடலூர் ஆனந்தம் கடைக்கு ஐத்தான் சொல்லு வணக்கம் ஆனந்தமான ஆனந்தன். பாட்டு பாட்டு வரவேற்கு பாருங்க, எப்படி இருக்கு நீங்க ஆனந்தன்? நீங்க
1: நலமா இருக்குமா? நலமா இருக்குமா?
0: நல்ல சோமா இருக்கும், நல்ல நோயற்ற வாழ்வோடு இருக்கணும். சரியா?
1: ஆமாமா. இல்ல ஒரு இந்த நம்ம காலங்கள் வந்து இனிதான் கடத்துறதுக்கு இது ஒரு வழிமா
0: இருக்கு.
1: நம்ம நேரங்கள் வந்து ஒரு இனிமையா நம்ம கடத்தி சொல்லணும் நம்மள.
0: ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க உண்மையா இனிமையா? இந்த இந்த இந்த ரூமுக்குள்ள இருந்து இப்ப முந்தையெல்லாம் ஏசி வேலை செய்யுச்சு. இங்க இந்த இந்த வருஷம் இந்த ஏசி பழதாகினதுல ஏசி இல்ல, ஃபேன் தான் போடுகிறோம். இந்த வெப்பம் இன்றைக்கு சரியான வெப்பம், இந்த வெப்பத்துக்கு இருந்து செய்யறாங்க. ஆனா அப்பா செய்யும் போது என்ன நடக்குமெண்டா, எல்லா எல்லா இந்த டோர் எல்லாம் திறந்து விடுவோம். இத நான் சத்தம் போட மாட்டேன், நான் மெதுவா தான் இருப்பேன். எதுக்கும் இப்ப அப்பா சில நேரம் போன்ல பேசுவாரு, அங்க ஏதாவது எடுப்பாரு, டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் வரும். அப்ப எப்படியும் டோர் மூடினா தான் எனக்கு அறிவிப்பு வரும். அப்பா எல்லாம் திறந்து விட்டுட்டு செய்வார், நான் அதனால மெதுவா தான் நான் எல்லாம் பார்த்து செய்வேன். எனக்கு தெரியும் சத்தங்கள் கேட்குமாட்டேன். ஆனா அப்பா வந்து சின்ன பிள்ளை மாதிரி, அப்பா டக்கு டக்குண்டு ஏதாவது அங்க போன் எடுத்தா டக்குண்டு வழியில இருந்து பேசிடுவாரு, வேற போன் அப்படி. அப்ப அதனால மூடிக்கொண்டு இந்த புப்பத்துக்கு இருக்கு ஏதோ செய்து. ஆனா உங்களோட பேசுறதால எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு அன்றொரு நாள் எல்லாம் அப்படியே நனைந்து உடையெல்லாம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நான் போய் நல்லா குளித்தேன். உண்மையிலேயே ஏலாமல் உழவு நனை தொப்பையா நனைஞ்சிருச்சு. போய் அப்படியே நேரம் அப்படியே ஷவர் எடுத்துட்டு தான் நான் வெளியில வந்தேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச அப்படம் அதமாய்த்தான் இன்றைக்கும் வெப்பம் இருக்கிறது. அதுக்காக நீங்க சொல்லப்படாது, இப்படி வியத்தா தனம்மா நீங்க குளிப்பீங்க.
1: வானொலி நிலையத்துக்கு காரைக்கால் சென்னை எல்லாம் வந்து பாத்திருக்கேன். அது ரொம்ப அந்த ரெண்டு கதவு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கதவு இருக்கும், அதை சாத்திட்டு அதன் பிறகு இன்னொரு கதவுக்குள்ள போகும். அந்த ஏசி காத்து வெளியில வராம இருக்கிறதுக்காக.
0: மற்றது இங்க அந்த டிவைஸ் எல்லாம் வேலை செய்யுது இல்ல, எத்தனை கம்ப்யூட்டர் வேலை செய்யுது எல்லாம். அப்ப இந்த வெப்பமே இந்த ரூமுக்கு நீங்க ஒரு கொஞ்ச நேரம் தூங்க மாட்டீங்க இந்த இதுக்குள்ள. ஏன்னா அவ்வளவு வெப்பம், கூட்டிக்கொண்டு தூங்க முடியாது.
1: வெகு நேரம் இருக்கணுங்கிறனால அந்த ஏசி இருந்தாதான் அது சரியா இருக்கும்.
0: ஆனா எங்கட குளிர் நாட்கள்னா இது நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எங்களுடைய ஸ்னோ போட்ற நாட்கள்ல ஒன்றுமே தேவையில்லை எங்களுக்கு. நல்லா இருக்கும் இதுக்குள்ள இருந்து, நல்ல ஜாலியா எத்தனை மணித்தியாலும் இருக்கலாம். இப்ப எங்களுக்கு போன வருடம் எல்லாம் ஏசி வேலை செய்துச்சு, அப்ப நாங்க அது கஷ்டம் இல்லாம செய்தோம். இந்த வருஷம் இப்ப இப்ப எனக்கு இதுல வந்து இருந்து இப்ப நீங்க யாரும் பேச வரையிலன்னு நான் எழுப்பி போக முடியாது. இந்த ஊருக்கு இருக்கிறவனை போட்டு அப்பா பொறுமையா செய்தார். அப்பா செய்யற அந்த காலை நேரம் கொஞ்சம் குளிர்மையா இருக்கும். அப்ப நேரம் இந்த கதம்ப நேரம் சரியான இருக்கும்.
1: காலை நேரம் கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்கும், அது கடக்க கடக்க கொஞ்சம் கூடுதல் பார்ப்போம். மாலை நேரத்துல அப்படியே கொஞ்சம் நமக்கு
0: உங்களுடைய பகல் நேரம் எங்களுக்கு நல்லா இருக்கு. இரவு நேரம் இதுக்குள்ள இருந்து செய்யலாம், எவ்வளவு நேரம் நாங்க இருந்து பேசலாம், அது குளிர்மையா இருக்கும். மற்ற சத்தம் கேட்காது, நாங்க கொஞ்சம் எண்ணல் திறந்து விடலாம். இந்த வெளியில எந்த சத்தங்களும் கேட்காது எண்ணல் திறந்தாலும். இப்ப இந்த பகல் நேரம் சத்தங்கள் கேட்கும், பிள்ளைகள் விளையாடுவார்கள், ஓடி திரிவார்கள், மற்ற அடுத்த விட்டு அவர்கள் பேசுவார்கள், அதெல்லாம் கேட்கும் எங்களுக்கு.
1: சில நேரத்தில்
0: அப்ப நீங்க நல்லா உச்சு கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா, பக்கத்து வீட்டு
1: பிள்ளைங்களா.
0: அப்பா அப்பா வந்து அந்த எண்ணெய் திறந்து விட்டுட்டு இருக்கிற, நான் இருக்க மாட்டேன். நான் எண்ணெய் எல்லாம் வந்த உடனே எல்லாம் அடைச்சு பூட்டிடுறேன். ஏன்னா எனக்கு எனக்கு தேவை பெர்ஃபெக்டா நேர்களுடைய பேச்சு நல்லா கேட்கணும், மற்றது பெர்ஃபெக்டா இருக்கணும். அதாவது எந்த சத்தமும் இருக்க கூடாது நான் பேசும் போது. அடைச்சு மூடிடுவேன். அப்பா வந்து இனி பாவம் தானே, அவர் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க
1: இந்த இலங்கை வானொலி கூட உங்களை எல்லாம் விசாரிச்சதா சொல்லி சொன்னாங்க. மேரா அம்மாவையும் உங்களை எல்லாம் விசாரிச்சதா சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது.
0: அது முத்தைய ஜெகன் மோகன். அவர் அவர் அவர் என்னோடு பேசியிருந்தார். அவர் நிகழ்ச்சி எடுத்து வருவதற்கு கூட கேட்டிருந்தார். ஒரு நிகழ்ச்சி அவருக்கு அந்த எப்படி எங்கட வானொலியில எப்படி நிகழ்ச்சி எடுத்து வருவது என்பதை சொல்லி மற்றது இன்னும் ஒன்று சில விடயங்கள் இருக்கிறது. இப்ப இப்ப இப்ப எல்லாம் இப்ப இன்னொரு இடத்துல அவர் வந்து தமிழகத்துல எந்த வானொலியிலையும் அவர் நிகழ்ச்சி கொடுக்கவில்லை. இன்னும் அவர் ஒரு வாட்ஸ்அப் தளத்துல ஒரு ப்ரோக்ராம் தன்னுடைய ஒரு பாடல் ஒரு அதற்குரிய விளக்கம் கொடுக்கிறார் ஒரு வாட்ஸ்அப் தளத்துல. வாட்ஸ்அப் வானொலி இல்ல வாட்ஸ்அப் தளத்துல அது வாட்ஸ்அப் வானொலி என்று
1: வச்சிருக்கிறாங்க. வானொலி இல்ல வாட்ஸ்அப் தளத்துல சொன்னீங்க.
0: ஆமா அது பதிவை போட்டா நீங்க அதை பிளே பண்ணி கேட்கலாம். இப்படி வானொலி இல்ல தெரியாமல் தான் மக்கள் இவற்றை வந்து சொல்ற. இப்ப கலைவாணன் வந்து சொல்லி இருந்தால் அது பிழை. அவருடைய அந்த கூட்டு சொல்லும் போது சரியா சொல்ல வேணும். மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அது தெரிய வேணும்
1: என்னன்ட்டு.
0: அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு வானொலியில நிகழ்ச்சி கொடுக்கிறார் என்று சொன்னா அது தமிழ்நாட்டில எந்த வானொலியில இத்தனை வானொலி இருக்கிறது அத்தனை வானொலி எந்த வானொலியில கொடுக்கிற அது வாட்ஸ்அப் வானொலி தளம் என்று வைத்திருக்காதங்களே ஒழிய அது வந்து பதிவு செய்து இப்ப நீங்க போய் இப்ப ஒரு பதிவை அதுக்குள்ள வச்சா ஒரு பாட்டையும் போட்டு இப்ப ஒரு குறிப்பை கொடுக்கலாம். இப்ப கொடுத்துட்டு அந்த பதிவையும் வச்சு ஒரு பாட்டையும் கொடுத்தா அதை நாங்கள் கிளிக் பண்ணி கேட்கணும். அது அது வாட்ஸ்அப் தளம் அது
1: கிளிக் பண்ணி கேட்கணும்
0: கேட்கணும். அது வாட்ஸ்அப் தளம் அது வானொலி அல்ல. நீங்க இப்படி நேரடியா சும்மா இப்ப வானொலி தட்டி கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி வானொலி அல்ல அது. அப்ப அதுல வந்து நான் ஒரு வானொலியில கொடுக்கறேன் ஒரு நாளும் முத்தையா ஜெகன் மோகன் அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். அவருக்கு வானொலி இல்லைன்னா என்னண்டு தெரியுமல்ல உண்மையிலேயே.
1: நானும் பெரிய
0: வானொலி மட்டுமே நான் அவரோட பேசி இருக்கிறேன்ல அவரோட பேசி அவரோட நிகழ்ச்சி எடுத்துடலாம். சரி நீங்க எப்படி கொடுக்க போறீங்கன்னு நாங்க நல்லா பேசி இருக்கிறோம். இன்னொரு விடயம் அந்த அவருக்கு அந்த வாட்ஸ்அப் வானொலியில அவர் கொடுக்கிறாரல்ல நிகழ்ச்சி அவர்களும் நாங்க டிஸ்டர்ப் பண்ண கொடுப்போம். அவராக வந்து பேசி இருந்தார். அப்ப நாங்கள் எடுத்து எங்களுக்கு அவரோட மரியாதைக்கு நாங்கள் அவரோட பேசியிருந்தோம். அவரை ஒரு ஒரு ஒரு சந்திப்புக்காண்டி பேசியிருந்தேன். அப்ப தான் ஒரு நிகழ்ச்சி தருகிறேன் என்று சொல்லி இருந்தார். அதை சற்று நான் எங்களுக்கு விருப்பம் எனக்கு விருப்பம் அவர் தருவது அதை நான் விரும்பே இல்லை கொஞ்சம் ஏனென்றால் அவர் அந்த கொடுக்கிற தளத்துல இப்ப கொடுத்து கொண்டிருக்கிறார்ல அவர்களுடைய அனுமதி தேவை. எல்லாரும் ஒரு மாதிரி இல்லையல்ல இல்லையல்ல அவர் சொல்லக்கூடாதுல்ல எந்த தளத்துல கொடுத்தவரை நீங்க கொண்டு போய் நீங்க வலு கட்டாயமா கொண்டு போய் நிகழ்ச்சி எடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாது. நான் இவற்றை எல்லாம் அவதானிப்பேன் ஆனந்தன். எனக்கு இதெல்லாம் முக்கியம். இன்னொருதரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இன்னொருதருடைய மனதை நோகடிக்க கூடாது. அது கோபால் அவர்கள் வச்சிருக்கிற அந்த தளம் அவருக்கு அவர் இந்த வானொலியில விரும்பி இந்த வானொலியை பெட்டி எங்களுடைய சந்திரபாஜி மாமாக்கு எல்லாம் கோபால் தான் சொல்லி இருக்கிறார் அறிமுகப்படுத்தினது. இப்ப அவர்கள் வந்து பேசி இப்ப சொல்லக்கூடாது நீங்க வந்து எங்கட குரூப்புக்குள்ள செய்யறவங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அப்படி ஒரு பேச்சு வந்தது ஒரு தடவை. அது எனக்கு சரிப்பட்டு வராது. ஏனென்றா மற்றவர்களை நாங்கள் நோகடிக்க கூடாது. அங்க செய்யறவரை இங்க கொண்டு நான் எடுத்து வச்சு செய்யக்கூடாது. அதுன்னு பார்க்க புதியவர்களை பழக்கி எடுக்கலாம். வாஞ்சியோடு செய்வார்கள். நான் அவர்கிட்ட பேச்சு வாங்கதில்லை. அவரும் ஒரு நல்ல நண்பர் கோபால் கே எஸ் கோபால் அவர்கள் அவரோட தளம் வச்சிருக்கிறார். அந்த தளத்துல எல்லாரும் கூடுதலாக என் மஜித் அவர்கள் அங்க இருந்தார்கள். எங்கள்ட்ட நீங்க நிகழ்ச்சிகள் பேருந்து இங்க இந்த வானொலியில செய்யுங்க அங்க கொடுக்கறது அங்க அவர் அப்படி லைனா போட்டுக்கொண்டு போவார். அதை கேட்கலாம் நாங்கள் தட்டி தட்டி தட்டி தட்டி கேட்கலாம். ஆனா இது வானொலி நிகழ்ச்சி இல்லையா போகுது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது
1: வானொலி
0: அல்ல அது வாட்ஸ்அப் தளம் வாட்ஸ்அப் வானொலி என்ற வச்சிருக்கிறார், ஆசைக்கு வைத்திருக்கிறார். அத வானொலி ஆக்கலாம், இப்பதான் எல்லாரும் தடக்கி விழுகிற மாதிரி வானொலிகளோ சேர்க்கிறார். அவர் அப்படியேதான் அந்த காலத்திலேருந்து வச்சிருக்கிறார். கே எஸ் கோபால் அவர் ஒரு நல்லவர். அவர் தான் எங்களுக்கு சந்தனராஜ் மாமாவை காட்டி கொடுத்தது, இன்னும் ரெண்டு எல்லாரையும் காட்டி கொடுத்தது. எங்களுடைய வானொலியை ரெண்டு எல்லா அநேகமானவர்களுக்கு அவர் அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார். இருந்தாலும் அவருக்கு சில நேரம் அங்க வேலை செய்ய, என்னுடைய இங்கே இருந்தவர்களை எல்லாம் நீங்கள் கொண்டு போய் அறிவிப்பாளராக, என்னட்டே இருந்தவர்களானே அறிவிப்பாளர், அவர்கிட்ட இருந்தவர்களை நான் யாரையும் அறிவிப்பாளர் எடுக்கவில்லை, மஜித் அவர்கள் மட்டும் வந்திருந்தார்கள். அதை நான் கேட்டு அவர் தானாக செய்திருந்தார் மஜித் அண்ணா. அது நாங்கள் கேட்டதில்லை. அப்ப அந்த இதுகள் வரக்கூடாதுன்றதுக்காண்டி நாங்கள் தவிர்த்தோம். அதுகளை தவிர்க்கிறேன் நான். என்னோட மற்றவர்கள் மனதை மற்றது இன்னொரு வானொலியின் அறிவிப்பாளராக இருக்கிறவர்களை அந்த வானொலியின் உரிமையாளர் அதை சரி நீங்க கொடுக்கலாம் என்று சொன்னாதான் நாங்க எடுக்கணும். கண்டபடி எடுக்கக்கூடாது, அது என்னுடைய கொள்கை. கண்டபடி நான் எடுத்து அங்க இருக்கிறவங்க அவர்களை என் குழப்பி அப்படியெல்லாம் செய்யறது சரியில்லை. அது இன்னொரு வானொலிக்கு நாங்கள் செய்யற துரோகம். அவர்களுடைய அறிவிப்பாளர்களை நாங்கள் இங்க கூப்பிடுவது அவர்களுடைய சம்மதத்தோடு வரணும். இதுதான் அப்ப அது விளக்கமாக எங்களுடைய கலைவாணம் சொல்லவில்லை. அதாவது அப்பாவுக்கு இப்ப எங்களுக்கு முத்தையா ஜெயன் மோனையில் அவர்களை எல்லாரையும் தெரியும், கூடுதலாக
1: தெரியும்,
0: எல்லாரையும் தெரியும், எல்லாரோடையும் பேசி இருக்கிறோம் நாங்கள், எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுல வந்து சொல்ல கலைவாணன் அதை சரியாக சொல்லி இருக்க வேண்டும். அப்பா நினைச்சா சரி,
1: வானொலி வானொலியே நினைச்சுக்கிட்டாங்க, வேற ஒண்ணு இல்ல.
0: இல்ல சரியா
1: வானொலியே
0: சரி பேசுங்க, அவரையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கலாம் இல்ல ஒப்புவிக்கிறதுக்கு. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறதுக்கு இன்னொரு மக்களை எனக்கு உண்மையாக என்ன தேவை என்றால், வள்ளலோடு ஆனந்தன் கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை நாங்கள் ஏமாற்றக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து.
1: நம்பகம் வேணும், நம்பகம் வேணும்.
0: பொய்யாக எந்த ஒரு பிரச்சாரமும் நாங்கள் செய்யக்கூடாது. காட்டலை இருக்கு என்பதை
1: உண்மை பொருள் நகைச்சுவை, உண்மை பொருள் நகைச்சுவை, இது மூன்று இருக்கணும் இல்லீங்களா ஒரு இடத்துல
0: இருக்கணும்.
1: இருந்தாதான்
0: இது ஒரு பொய்யாக சொல்லி போட்டு என்னையும் கேட்ட முத்தியா ஜெகன்மோகன் அவர்களுக்கு நான் பேசின இது கூட இன்னும் ஞாபகம் இருக்கமோ தெரியாது. அவன் கொஞ்சம் வயசாகி விட்டது, அவருக்கு ஞாபகம் இருக்கிறதோ தெரியவில்லை. ஆனா பேசியிருந்தாரு, ரெண்டு மூன்று தரம் பேசியிருந்தோம். நிகழ்ச்சி நீங்கள் தாருங்கள், அந்த அனுமதியோடு தாருங்கள் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கே எஸ் கோபால் அவர்கள்ட்ட அனுமதி கேட்ட பின்புதான் தாருங்கள் என்று. அதுவும் தருகிறதுக்கு நீ நாங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். என்றால் அவர்கள் நேரடியாக வந்து காட்டிலையில் செய்வது வேற தரம். அவர்களுக்கு அதையெல்லாம் நாங்கள் எப்படி கொடுப்பது? இப்ப எங்களுடைய அறிவிப்பாளர் டக் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறார்கள், நாங்கள் சொல்லிக் கொடுக்க எடுத்து வருகிறார். அப்ப எங்களுடைய கலைவாணன் வந்து டக்குன்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பாவும் கேட்டுட்டாரு. அப்பா வந்து எனக்கு சொல்லும் போது நான் அந்த என்னண்டா ஒரு உறவு ஒரு விடயத்தை இந்த வானொலியில் பேசுகிறார் என்று சொன்னா உண்மையிலேயே ஆழமாக சிந்திச்சு இது சரியா
1: சிந்திச்சு.
0: மற்றது நான் 5-6 தளங்கள்ல இருக்கிறேன் ஆனந்தமான ஆனந்தன், சரியா? பெரிய பெரிய தளங்கள், சும்மா இல்ல, 300, 400, 500, 600 பேர் இருக்கிற தளங்கள். அந்த அந்த ஒவ்வொரு தளத்திலையும் என்னுடைய வானொலியை பெற்றி நான் என்னுடைய கையால ஒரு விளம்பரம் நான் போட்டிருந்தால் யார்கிட்டயாவது கேளுங்க. போடவே இல்லை, போடுறதில்லை. எம்டிஆர் எம்டிஆர் வந்து தானா எல்லாரும் கேட்டுக்கொண்டு வருவார்கள். அந்த தளத்துல எல்லா வானொலி உறவுகளும் இருக்கிறார்கள். நாங்கள் அப்படி போடக்கூடாது. முதலாவது அந்த தளத்தை உருவாக்கினவர் போட்டால் அது என்னுடைய பொறுப்பு இல்லை. எங்களுடைய வானொலியை அறிஞ்சு அவர் போட்டுக் கொண்டு வந்தா அது எங்களுக்கு பரவாயில்லை. அது அவர் தந்த சம்மதத்தோட போடுகிறார். அதுல நாங்கள் விளம்பரம் செய்யவும் இல்லை. நேர்களை அதுக்குள்ள இந்த வானொலிக்கு வாங்க, வானொலிக்கு வாங்க யாருக்கும் விருப்பப்பட்டு வருவதுதான். விருப்பப்பட்டு வரப்போறோம், பேச போறோம் சொன்னா நாங்கள் இணைப்போம். அந்த எல்லாம் நான் 4 பேரை இணைத்திருந்தேன். அவர்கள் எல்லாம் ஒரு தளத்திருப்பார்கள். எங்களுடைய வானொலியை பற்றி தனிப்பட்ட முறையாக பேசி இருக்கிறார்கள். அதனால அவர்களை இணைச்சு இங்க பேசினேன். அந்த அந்த குரூப்புக்குள்ள நான் அவர்களோடு இந்த வானொலியை பற்றி எதுவுமே பேசினதில்லை. ஒரு சகோதரியாக ஒரு சாதாரண ஆளாகத்தான் அங்க பேசியிருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
1: சாதாரண மனிதராக
0: அங்க பேசியிருக்கிறோம். அது யார்கிட்டையும் நீங்க கேட்கலாம். உண்மையிலேயே எந்த குரூப்லயும் நீங்க கேட்கலாம், எங்கேயும் கேட்கலாம். இப்படி யார்கிட்டயாவது நீங்க அட் பண்ணுங்க, நீங்க எங்கேயாவது பாக்குறீங்களா வேற பேஸ்புக் வழிய அனுப்புறது, வேற யார்கிட்டயாவது தனிப்பட்ட முறையா என்னுடைய எங்களுடைய வானொலி இவ்வளவு பேர் இந்த பேஸ்புக்ல 3 பேஸ்புக் இருக்கிறது, அவ்வளவு பேஸ்புக்லயும் நாங்கள் அனுப்பலாம். யார்கிட்டயாவது தனிப்பட்ட முறையா இந்த வானொலியை பற்றி நாங்க விளம்பரம் கொடுத்ததில்லை. நீங்க வாங்கோ கேளுங்கோ கேளுங்கோ வர்ற அன்பு உறவுகள் விரும்பி வந்தால் பேசலாம். அவர்களுக்கு தானாகவே தெரியும், கூகுள்ல சும்மா அடிச்சாலே வரும் NTR FM. எப்போ பிளே பண்ணும் அது பிளே பண்ணும். அதுதான் எங்களுடைய என்னுடைய கருத்து. யாரையும் இடைஞ்சல் செய்யக்கூடாது, விரும்பினவர்கள் வரலாம். முதலாவது வானொலி நிகழ்ச்சியில ஒரு ஆர்வம் அன்பு கேட்கிற தன்மை இருக்க வேணும், உண்மையாக இருக்க வேணும், பங்குபடுற தன்மை இருக்க வேணும். உண்மையிலேயே அது ஒரு அறிவிப்பாளராக இருக்கலாம், நேரா இருக்கலாம், இருந்தால்தான் அவர்களுக்கு அந்த வானொலியை பற்றி தெரியும். உண்மையாக
1: பலரும் கேட்டுட்டு இருப்பாங்களே, நம்ம பேசுறோம், நம்ம பேசுறது என்ன பேசுறோம்னு
0: எங்களுடைய சில உறவுகள் சொல்ல மாட்டார்கள். என்ன விரும்பிய ஒரு 3 or 4 நிகழ்ச்சி அவர்கள் முழுமையாக்க, ஆனா இந்த வானொலியில வர்ற என் அன்பு உறவுகள் எல்லோரும் நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கிறார்கள். ஒரு சிலரை தவிர எல்லாரும் கேட்கிறார்கள், இந்த வானொலியை உற்று நோக்குகிறார்கள், என்ன நடக்கிறது என்று கேட்கிறார்கள். அது கலைவாணன் அண்ணா வந்து ஒரு அறிவிப்பாளர், அப்படி வந்து பேசிருக்க கூடாது. அப்படி அப்பாட்ட வந்து பேசுறார் சொல்றாரு சொன்னா முத்தையா ஜெயமோகன் அண்ணாவோ அவரை கூட்டிக் கொண்டு வந்து பேசியிருக்கவன், அவரை வளைத்துக் கொண்டு நேர வாட்ஸ்அப்ல அழைத்தவருக்கு இதுக்குள்ள நினைச்சிருக்கலாம், அவரோட வந்திருக்கிறாரு, ஒரு வார்த்தை என்ன சொல்லிருக்கலாம் நினைச்சிக்கலாம். அவரை ஒரு நேர்காணல் செய்யலாம் தான் நான் பேசி இருந்தேன், இருந்தாலும் எனக்கு எங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்த வடிவா அவரை நேர்காணல் செய்ய முடியாம போய்விட்டது. எனக்கு பார்க்கலாம், ஆனால் வானொலியில் வேலை செய்கிறார், எங்களை கேட்டார். பொய் பிரச்சாரம் எனக்கு விருப்பம் இல்லை, என்னுடைய வானொலியை பற்றியோ எதை பற்றியோ பொய்
1: பிரச்சாரம்
0: சொல்ல வேண்டும், கொடுக்க வேண்டும், வேண்டாம் எங்களுக்கு அப்படியான பேச்சுகள் எல்லாம். என்னை கேட்டது, அப்பாவை கேட்டது, ரெண்டெல்லாம் முத்தையா ஜெகன்மோகன் அவர்கள் எங்களுடைய வானொலியை ஒரு நிகழ்ச்சி முழுமையாக கேட்டிருக்கிறாரா என்பதை நாளைக்கு நான் அவரை இன்டர்வியூ பண்றேன். நான் அவரோட நேரை கேட்டுட்டு நான் கூட்டிக் கொண்டு வருகிறேன். எனக்கு இது நம்பகத்தக்கதா இருக்கணும். எனக்கு அப்பா சொல்லி முடிஞ்சோடனே எனக்கு இப்படியான பொய்கள் வேண்டாம். அது யாரா இருந்தாலும் சரி, அது என்னுடைய தந்தையாக இருந்தாலும் அதுதான், பொய் பிரச்சாரம் வேண்டாம். சரி, நான் சொன்னது என்னடா, நான் கேட்டுக்கொண்டிருந்ததுனால எனக்கு என்றால் எங்களோட வானொலியை பற்றி யாரும் தவறாங்க நினைக்க கூடாது, இப்படி சொல்லுகிறார்கள் தச்சினா முத்தையா ஜெகன்மோகன் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சரியா, என்னடா நான் பேசவே இல்லை, இவர் போய் சொல்லுகிறார் என்ன நினைப்பார்கள். அதை அவர் என்னுடைய எங்களுடைய அறிவிப்பாளர் இல்ல, எங்களுடைய கலைவாணன், அப்ப நாங்க சொல்லி வச்சு சொல்றோமா இல்லையா இருக்கும். உண்மைதானே ஐயா, அப்படியான இது செய்யக்கூடாது. சரி, நாங்கள் அந்த சொல்லுக்கு போகலாம். நாங்கள் என்னை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், தயவு செய்து நீங்களா நேர்களாக விரும்பி உங்களுடைய நண்பர்களிடம் சொல்லுவது அது எனக்கு வரவேற்கத்தக்கது. நீங்கள் தளங்கள் இந்த வானொலியை பற்றி வேற தளங்கள்ல போட முதல் அந்த உரிமையாளர்களிடம் நீங்க அனுமதி கேட்டுக் கொள்ளுங்கள். இப்படி போடலாமா, நாங்கள் இதுல போடலாமா, சில தளங்கள்ல நான் பாக்குறேன், அது அந்த வானொலி உரிமையாளர்கள் தெரியாமலே தங்களுடைய வானொலிகளை இத போட்டு கொண்டு போறாரு. அதெல்லாம் அது அநாகரிகமான செயல். அது உண்மையிலே எல்லாரையும் குழப்புவது போல இருக்கும். அதுல வந்து ஒரு தளத்தை அமைப்பது வந்து நட்பு உறவுக்காக எல்லோரும் சந்தோஷமாக ஒரு உறவாக இருக்கிறது தான், அதுக்குள்ள நாங்கள் பகை கொள்றதுக்கு அல்ல. அதனால அந்த எந்த இடத்துல நாங்க எப்படி எது என்னத்துக்கு போயிருக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா.
1: கண்டிப்பா
0: நாங்க முடிவெட்டுற கடையில போய் எனக்கு ஒரு கிலோ மீன் கொடுங்கோன்னு கேட்க முடியாது. அந்த இடத்துல அதுக்குதான் யாரும் என்ன கோவிச்சு கொள்ளாதீங்க என்ற நான் இது உண்மையைத்தான் சொல்லுகிறேன். உண்மை என்றால் இப்ப இப்படியான சில இதுகள் சொல்லும் போது எங்களோட வானொலியை யாரும் தரக்குறைவா சொல்லக்கூடாது. யாரும் என்ன இவங்க சொல்லிவிட்டு தான் சொல்றாங்களான்னு சொல்லக்கூடாது. எனக்கு அது வேண்டாம். நேர அது நேர ஒப்புவித்து உண்மையிலேயே நட அது அப்படியான விடயங்கள் எந்த ஒரு யாராக இருந்தாலும் முறப்படிதான் நாங்கள் செய்ய வேண்டும். மற்றவர் மனதை நோகடிக்காமல் செய்ய வேண்டும். அவ்வளவுதான். நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தீங்க ஆனந்தன். எனக்கு கொஞ்சம்
1: பேசுறது சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள ஒரு விஷயங்கள் தானே இதெல்லாம். இன்னும் ஒரு நம்பகமா ஒரு விஷயங்களை சொல்லணும். கேட்டதை கேட்டு தெளிவுபடுத்தி அதன் பிறகு கேட்டதை அப்படியே சொல்லாம கேட்டதை காதல் வாங்கி அது சரியான ஆய்வு செய்து அதன் பிறகு அதை ஒரு விஷயத்த நம்ம சொல்லணுங்கிறதுக்கு இன்னைக்கு அது ஒரு விஷயமா நீங்க சொல்லிட்டீங்க.
0: அவரது வளர்ந்த ஒரு அறிவிப்பாளர் எங்களுடைய இலங்கை வானொலி அறிவிப்பாளர்கள் எல்லோரையும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அவர்களோடு பழகி இருக்கிறோம், பேசி இருக்கிறோம், எல்லாம் தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது நீ எல்லாரையும் நாங்க கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. சரி, இப்ப நான் ரெண்டு எழுத்து சொல்ல சொன்னேன். இது இல்லாமலும் வாழலாம்
1: சொன்னேன்.
0: பார்க்கலாம், யார் சொல்றீங்கன்னு பாப்பலாம். கெட்டித்தனமா நீங்க சொல்லிட்டீங்கடா. இப்படி சொன்ன இப்ப பரிசுன்ற மட்டும் எல்லாரும் எல்லாத்தையும் கொண்டு வர போறீங்க. தவறு தவறு தவறு மீண்டு வணங்க. சரி ஆனந்த்,
1: நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் சரியாக 12:46 புதிய

செல்வகுமார் பேர் நான் சொல்லல என்று சொல்ல போற. நகைக்கடை ஓனர் வந்திருக்காங்க. வணக்கம் செல்வகுமார், நீங்க ஒரு வணக்கம் போட்டிருக்கீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்கீங்க, சந்தோஷம் நீங்களும் ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க. ஆண்டாளம்மா வணக்கம், கண்டுபிடிச்சோன்னு வாங்கோ. இது மனிதனுடைய ஒரு உறுப்பு, எங்கே ரெண்டு எழுத்து கெட்டுத்தனமா, இது இல்லாமலும் வாழலாம், ஆனா இது இல்லை என்றால் மனிதன் வாழ்க்கை அழகு இருக்காது, உண்மையிலேயே ஒரு ரசனை இருக்காது. பார்க்கலாம் அங்கே.

எழுதி கொண்டிருக்காமல் காட்டலுக்கு வாங்கோ, வந்து சொல்லிட்டு போங்க, நீங்க சொல்லாட்டியும் பரவாயில்லை, பிள்ளையா சொன்னாலும் பரவாயில்லை, எழுதி கொண்டிருக்க வேண்டாம், காட்டணியில நீங்க ஓடி வந்து சொல்லுங்க. மூன்று பேர் இணைஞ்சிருக்கிறீங்க, இதுதான் கணக்கு. அதாவது ஸ்கூலுக்கு வந்து வாங்கல இருக்கிறவங்க வந்து அத ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்கன்ற கணக்கு. காட்டலுக்கு வந்திருக்கிற வந்து மூன்றே மூன்று பேர் தான். இங்க பாக்கலாம், அழைப்புக்கு வாங்க. சொல் கொடுக்கிறேன், இதுவும் மனிதனுடைய ஒரு உறுப்பு. மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், இது அழகை கொடுக்கும். இதுவும் மனிதனுக்கு தேவையானதுதான், அழகை கொடுக்கும். இது இல்லை என்றால் அழகு இருக்காது.

டக்குன்னு இணங்கி உங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாத்தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும், யோசிச்சு கொண்டே இருக்க வேணா. ரெண்டாவது சொல்லும் கொடுத்துட்டேன், இது மூன்று எழுத்து சொல், மனிதனுக்கு இது இருந்தால் அழகா இருக்கும், அழகா இருக்கும். எங்கே பார்க்கலாம், ஓடி வர வேண்டாம்.

0: மாதிரி இணைந்திருக்கும் எங்களுடைய ஃபாரூக் மற்றது நாகப்பன், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ரெண்டு பேரும் ஹாய் சொல்லிருங்க, வணக்கம் சொல்லிருங்க.
1: வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கு?
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கு?
1: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கு? நாகப்பன் பதிலுக்கு நான் பாரு சரியா முதல்ல.
1: இல்ல நாம இல்ல நாம இல்ல
0: இல்ல இல்ல இல்ல இல்ல
1: சரியா சொல்லு
0: சொல்லுங்க. இல்ல இல்ல தவறு தவறு தவறு தவறு தவறு. இது அழகானது இது அழகானது இது அழகானது. ஒன்ற சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. சரியா, இது ஒரு பழத்துக்கு ஒப்பிடுவர். இது ஒரு பழத்துக்கு ஒப்பிடுவர்.
1: உதடு
0: இல்ல
1: அதுவும் அல்ல.
0: இல்ல
1: அப்ப ரெண்டு ரெண்டு வாய்ப்பு முடிஞ்சது. அது கஷ்டம் தான் கஷ்டம் தான். போயிட்டு அப்புறம்
0: ரெண்டு
1: செல்லு செல்லாமா
0: ரெண்டு
1: செல்லு பல் பல் பல் பல் ரெண்டு
0: பல் பல் பல் பல் பல் பல் பல் இல்லாம பல் இல்லாம
1: மூன்றாவது செல் வந்து மூக்கு
0: மூக்கு மூக்கு பழத்துக்கு ஒப்பிடுவார்களா?
1: கவி கவிக்கு போய் மரத்துக்கு நாங்களும் ஒப்பிட்டோம்.
0: இந்த மூக்கு மூக்கு சொல்ற பழத்தை சொல்லுங்க. மூக்குக்கு சொல்ற பழத்தை
1: இது இது இது என்ன சொல்றது? குடமிளகாய் குடமிளகாய்
0: குடமிளகாயா? இந்த மூக்குக்கா? வணக்கம் நாகட முதலாளி வந்திருக்கிறார்.
1: மரியாதையா
0: முதலாளி ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, அவர் கதை கேக்கே பாருங்க. அந்த முதலாளி அந்த சமயத்துலாம் கதைக்கிறார். வணக்கம் கொஞ்சம் பாருங்க, ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வாருங்க சொல்லிக்கே நீங்க கேட்கணும். சரியா
1: சரியா?
0: நான் நல்ல நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சார். ஐயா நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி
2: இருக்கிறீங்க?
0: வியாபாரம் இல்ல எப்படி இருக்கு?
2: ஏதோ பரவாயில்ல போய்.
0: நான் இப்படி சொல்லிக்கொண்டு வரேன். இத நெடுங்க பாருங்க, ஒரு நாளைக்கு நீங்க ஒரு முதலாளியா நாகக்கடை ஓனராக உரிமையாளராக இருப்பீங்க. நான் எங்க இருந்து சொல்றேன்னு பாருங்க.
2: நாராயணா நாராயணா நிச்சயமா நடக்கட்டும். உங்க வாய் உயர்த்தத்துக்கு நடந்து தீரும், அது இறைவனுடைய சித்தம்.
0: எல்லாருக்கும் நானே சொன்னாலும் பயப்படுறாங்க, அதுதான் எனக்கு தெரியல. அம்மா போடாம
2: நாங்க உங்ககிட்ட நாங்க திட்டு வாங்கினாலும் திட்டு வாங்க கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்த்து வாங்குறதா ரொம்ப ஆசைப்படுறோம் அப்பா கிட்டையும் உங்கள்கிட்டையும்.
0: சரி அடுத்த பாருங்க.
2: உண்மையிலே
0: தர்மபுரி ராஜா வந்திருக்கோம், அவர்கிட்ட கேட்கலாம் கொஞ்சம் பாருங்க. வாங்க ராஜா.
3: ராஜ்குமாரா வணக்கம்.
0: ரேடியோ அணைச்சு கொண்டு வந்தீங்களா? அணைச்சு கொண்டு வந்தீங்களா? அணைச்சிட்டு
3: அதாவது ரேடியாவும் மனைவியும் ஒண்ணு. எப்படி சொல்லுங்க?
0: எப்படி
3: எப்படி
0: சொல்லுங்க?
3: மனைவி ஒண்ணு எப்படி பார் தொணத்தவன் பேசிட்டே இருப்பாங்க.
0: அணைச்சு
3: வச்சுட்டு
0: சரி. எங்க செல்வகுமார் நீங்க சொல்லுங்க. விட ரெண்டு எழுத்து சொல். இது ஒரு உறுப்பு, மனிதனின் உறுப்பு. இது இல்லாமலும் வாழலாம், ஆனா இது இல்லாட்டி கொஞ்சம் சிறப்பு இருக்காத மனிதனுடைய வாழ்க்கை. மூன்றெழுத்து சொல். மூன்றெழுத்து சொல். இதுவும் மனிதனுடைய உறுப்பு. இது ஒரு பழத்துக்கு ஒப்பிடுவார்.
2: படத்துக்கா?
0: பழம் பழம் பழம். ஒரு பழத்துக்கு ஒப்பிடுவார்.
4: அப்படியாமா?
1: மூன்றெழுத்து சொல். இது அழகு, அழகு குறிக்குதாமா?
0: இது இந்த உறுப்புகள் எல்லாம் இருந்தா அழகு தானே. என்ன நீங்க என்ன பால் சொல்றேன்? குடமுழங்காயா? மூக்க ஜெல்லி போட்டு பழத்தை கூட சொல்லல. மிளகாய், மிளகாய் பழம் இல்ல,
1: மிளகாய் பழம்,
0: மிளகாய் பழம்,
1: பச்சை மிளகா இருக்குல்ல,
0: பச்சை மிளகா மாதிரி அவங்களுக்கு மூக்கு. பாஞ்சுமா கண்ணம்மா, கண்ணம், கண்ணம் இல்ல,
1: மூன்றெழுத்து,
0: மூன்றெழுத்து என்ன பணம் சொல்லு பாப்போம். இதழுக்குரிய பணம் என்ன
1: பணம்?
2: கோவை பழம்,
0: கோவை பழம், கோவை பழம். ராஜ்குமார் நீங்க
2: கண்ணம்,
0: நீங்க ரெண்டெழுத்து, ரெண்டெழுத்து, ரெண்டெழுத்து. அது என்ன? ஒரு உறுப்பு, மனிதனின்
1: ஒரு
0: உறுப்பு, ரெண்டெழுத்து.
1: அது இல்லாம இது, அது அது இல்லாமல் வாழலாமா?
0: வாழலாம், வாழலாம்.
1: கல்யாணம் ஆனவங்களெல்லாம் காது போனாலும் சந்தோஷமா வாழலாம். காது காதுலாம் பிரச்சனை கல்யாணம்
0: ஆனவங்களுக்கு.
2: ராஜகுமார் ஐயா ரொம்ப அடி வாங்கிட்டாரு போல, எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்றாரு, ரொம்ப திறமத்துல இருக்காரு.
0: இன்னொரு சொல்லு குடுக்கறேன், சொல்லி குடுத்துட்டு எல்லாரையும் நான் விடுவிக்கு போய் வரலாம். நான்கெழுத்து சொல், இதுவும் ஒரு உறுப்பு. நான்கெழுத்து சொல், இதுவும் ஒரு உறுப்பு. இதுவும் சரியா? இது மனிதனுக்கு இதெல்லாம் மனிதனு தெரியக்கூடிய உறுப்பு, சரியா? இதுவும் அழகாக இருக்கும். இது இல்லை என்றால் மனிதன் பிறந்திருக்கவே மாட்டான். இது இல்லை என்றால் மனிதன் பிறந்திருக்கவே மாட்டான். நான்கெழுத்து சொல், சரியா?
1: நான்கெழுத்து.
0: யோசிச்சு கொண்டு வாங்க எல்லாரும். எல்லாரும் நலம், நலமா இருக்கிறீங்க தானே ராஜ்குமார்? நீங்க எல்லாம் செல்வகுமார் நீங்களும் யோசிச்சுட்டு வாங்க. எங்க வணக்கம் தாமோதரம் அண்ணா, அண்ணா
1: வணக்கம்.
0: அண்ணா வணக்கம்.
1: ரெண்டு எழுத்து சொல்லு, செவி அல்லது காது?
0: செவி அல்லது காது.
1: சகோதரி,
0: செவி அல்லது காது. பிள்ளை, பிள்ளை அண்ணா, பிள்ளை, பிள்ளை, பிள்ளை, பிள்ளை, பிள்ளை. யோசிச்சு கொண்டு ஓடியாங்க. நாலெழுத்து சொல்லு, இது நாலெழுத்து சொல்லு. இது இல்லாவிட்டால் மனிதன் பிறந்திருக்க மாட்டான். நாலெழுத்து சொல்லு. இது இதுவும் எல்லாத்த கண் பார்வைக்கும் தெரிஞ்ச ஒரு உறுப்பு, சரியா? நன்றி. எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க. கெட்டிக்காரர் யார் யாருன்னு பாப்போம்.

0: வணக்கம் வணக்கம். நாலு வரைக்கும் சொல்லி வந்து கழுத்து பயிரே ஓகே. அப்ப இரண்டு எழுத்து சொல் வந்து கண்ணு. சரி ஓகே அம்மா.
1: சரி.

நிச்சயமா உங்களுடைய உங்களுடைய குழுலதான் இருக்கேன் பாரு. அந்த அந்த சரி சார், அது

0: இது ஐந்து எழுத்து சொல், இது ஐந்து எழுத்து சொல், இது அடுத்த சொல்லு. இப்ப இப்ப நான் எங்களுக்கு ரெண்டு எழுத்து சொல்லு தான் இருக்கிறது. ரெண்டு சொற்கள் சொல்லிவிட்டார்கள், ஒன்று இதழ், மற்றது தொப்புள். தொப்புள் அது தாமோதரமன் சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், மனிதன் இது இல்லாவிட்டால் பிறந்திருக்க மாட்டான்னு சொல்லியிருந்தேன். அதுல கண்டுபிடிச்சு விட்டார் அவர். சரி, அடுத்த சொல்லுக்குள்ள போகலாம். ஐந்து எழுத்து சொல் இது, இது ஐந்து எழுத்து சொல் இது. சரி, ஒரு தரவு கொடுக்கிற, இது இடுப்புக்கு கீழே இருக்கும், மேலே இல்ல, உடல் அமைப்பிலே இடுப்புக்கு கீழே இருக்கும், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரியா, ஐந்து எழுத்து சொல் பாப்போம், கட்டிக்காரர் யாருன்னு பாப்போம்.
1: ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சங்கர் பேசுறேன். யார் ஆதியா?
2: யாரா இன்ஸ்பெக்டர் சங்கர்? பல்பு.
3: Patients that come in with sensitivity and bleeding gum, it's a red flag. I'll definitely...
0: நேரம் செய்யா 10:30, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியோடு இணைஞ்சி இருக்கிறீங்க. எங்கே என் நண்புறவுகள் ஓடோடி வர வேண்டும். கண்டிப்பா 1:01.

இடத்து சொல், ரெண்டு இடத்து சொல் இடுப்புக்கு மேலே கண்டுபிடிங்க. இடுப்புக்கு மேலே இந்த ஐந்து எழுத்து சொல் இடுப்புக்கு கீழே, சரியா?

0: ஃபாரூக் வாங்க ஃபாரூக்.
1: அம்மா வணக்கம்மா. நீங்க சொன்னது உங்க குரல் ஒலி வரவில்லைம்மா.
0: உயர்த்திட்டேன். அஞ்சலுக்கு இடுப்புக்கு கீழே இருக்கிறது இந்த உறுப்பு. இந்த உறுப்பு இடுப்புக்கு கீழே. ரெண்டு எழுத்து சொல்ல இடுப்புக்கு மேல சொல்லி இருக்கிறேன். சரியா? அப்ப இது வந்து மனிதருக்கு எல்லாருக்கும் தேவை. இது இது இல்லாமல் ஒரு மனிதனை இந்த உறுப்பினூடாக ஒரு ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். வாய்ந்த எழுத்து செயல் இழக்க பண்ணலாம். இந்த உறுப்பினூடே செயல் இழக்க பண்ணலாம். ஐந்தெழுத்து சொல். இது தேவை. இது இல்லாமலும் இருக்கிறார்கள். அது கூடுதலாக எனக்கு அது சரியா தெரியவில்லை. இதுல இது இந்த உறுப்புல ஏதாவது பெரிய அடிபாடுகள் வந்தால் மனிதனுடைய இயக்கங்கள் கொஞ்சம் செயல் இழக்கப்படும் என்றது கொஞ்சம் தெரியும் எனக்கு. கொஞ்சம் இல்ல, நிறைய தெரியும். பாருங்க, ஐந்து எழுத்து. இந்த ரெண்டு எழுத்து மேல, இடுப்புக்கு மேல.
1: முகத்துல அம்மா, முகத்துல அம்மா.
0: இடுப்புக்கு மேல சொல்லி இருக்கிறேன். இனி நீங்க கேப்பீங்க, கையிலயா கையிலயா தெரியா?
1: முதல் சொல்லியுமே
0: இம்மை கட்டிக்காரன் இல்லை. நீங்க வணக்கம்
2: வணக்கம்மா. வணக்கம்மா. ஐந்தெழுத்து சொல் முழங்கால்.
0: முழங்கால். முழங்கால்ல நாங்கள் ஒரு செயல் இழக்க பண்ணலாம் மனிதனுடைய இயக்கத்தை.
2: ஓ, இப்ப புதுசா ஒரு தரவு கொடுத்துருக்கீங்களா?
0: மனிதனுடைய இயக்கத்தை இதனுடைய செயல் இழக்க பண்ணலாம். அவனுடைய அவனுடைய உற்சாகத்தை உற்சாகத்தை மற்றது அவனுடைய அந்த கம்பீரம் எல்லாத்தையும் இந்த உறுப்பு. அப்ப கட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம்.
1: பெருவிரல் அம்மா. பெருவிரல்
0: இல்லை. காவல்துறையினருக்கு இது தெரிஞ்ச ஒன்று. தூக்கு தூக்கு தூக்கு தண்டனை நடக்கும் போது இந்த உறுப்பையும் சில வேளைகளில் ஒரு உடையம் செய்வார்கள். அது அந்த காலத்தில் நினைக்கிறேன். பார்க்கலாம். சரியா? இடுப்புக்கு கீழே மாறி மாறி கேட்க கூடாது. இடுப்புக்கு மேலையா கீழையா? கழுத்துக்கு கீழையா மேலையா? என்ன நாங்க இவர் கேக்குற காலையெல்லாம் சரி
2: சரி சொல்லியாச்சு.
0: இந்த உறுப்பு இந்த உறுப்பு இந்த ஐந்தெழுத்து உறுப்பு சீராக இல்லை என்றால் மனிதன் கம்பீரமாக நடக்க முடியாது. சீராக இல்லை என்றால் கம்பீரமாக நடக்க முடியாது, கம்பீரமாக வாழ முடியாது. சரி, நடக்க முடியாட்டியும் பரவாயில்ல, நல்ல கம்பீரமாக வாழ முடியாது. அவனுடைய
1: உள்ளங்கால். உள்ளங்கால்.
0: உள்ளங்கால். இவ்வளவு எதுக்கு இவ்வளவு பிள்ளையா சொல்லி சொல்லி கெட்டிக்காரம் இல்லாம போறீங்க. யோசிச்சு கொண்டு வாங்க, யோசிச்சு வாங்க. என்னொன்று கொடுக்கணுமா நாகப்பன்? இதுவும் மனித உறுப்பு. மூன்று எழுத்து சொல். இதுவும் மனித உறுப்பு. மூன்று சொல். சரியா? இது வழியில தெரியும். அத பாப்பது என்றால் கஷ்டப்பட்டு பார்க்கணும், கஷ்டப்பட்டு பார்க்கணும். இது வழியில் தெரியும். பார்ப்பதாயிருந்தால் கஷ்டப்பட்டு பார்க்கணும். ஆனா இந்த உறுப்பு வழியில தெரியும். மூன்று எழுத்து சொல்.
1: நான்
0: இல்லை இல்லை இல்லை இல்லை
2: அதை
0: கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாமே, அம்மாவே பாக்கலாமே. தொப்புள் வந்துட்டுல. இது மூன்று எழுத்து. தொப்புள் தொப்புள் மூன்று எழுத்தா? பாருங்க, கொஞ்சம் விலகி வாங்க. நன்றி நன்றி பாருங்க. நன்றி நன்றி ராஜ்குமார். நீங்க மீண்டும் அலையுங்க, மீண்டும் அலையுங்க ராஜ்குமார்.
2: நன்றி.
0: நாகப்பன் யோசிச்சு கொண்டு வாங்க. ஓகே. நான் தரவுகள் நிறைய கொடுக்கறேன். ராஜ்குமார் கண்டுபிடிச்சிருப்பார். வாங்க ராஜ்குமார், வணக்கம்.
3: அம்மா வணக்கம். வணக்கம். கால் நரம்பு.
0: கால் நரம்பு எங்க இருக்குது அத சொல்லுங்க எனக்கு.
3: அந்த நரம்பு கட் பண்ணிட்டாக்க அந்த காலத்துல தண்டனை அப்படித்தான் கொடுப்பாங்க. திறன்னாக்க ஏதாச்சும் கொலை குற்றம் பண்ணாக்க அவனை முடக்கிடுவாங்க. செயல செய்ய
0: முடியாது.
3: நேரம் தம்ப கட்டி பேசணும். சரி, கை இரண்டு எழுத்து. கை
0: இரண்டு எழுத்து. கை விரலில் பேரந்த உங்களுக்கு நீங்க சொன்னது பிள்ளைங்க அங்க பின்னுக்கே பேசுறாங்க பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பாக்கணும் இத. இந்த உறுப்பை நீங்க கஷ்டப்பட்டு பாக்கணும். மூன்று எழுத்து சொல்லு. சரியா?
3: அழைப்புக்கு
0: வாங்க. எல்லாருக்கும் எப்படி எல்லாம் ஓட போகுது பாருங்க. சிந்தனை எதை சொல்லலாம்?

0: வணக்கம் நிரஞ்சனி. நிரஞ்சனி அம்மா
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: முதுகு
0: முதுகு கட்டிக்காரி கஷ்டப்பட்டு பாக்கணும். முதுகு நிரஞ்சனி கொன்று ஒரு புள்ளி நிரஞ்சனி மூன்று சொற்கள் ஒரு சொல்லு கண்டுபிடிச்சிருக்க. முதுகு மிக கஷ்டப்பட்டு பாக்கணும், கண்ணறையில பாக்கணும். ஆனா பாக்கலாம், ஆனா பாக்கலாம்.
1: நீங்க இரண்டு எழுத்து வந்து இரண்டு எழுத்து கேட்டீங்கன்னு தலை
0: தலை தலை உங்க நீங்க நீங்க இவர நினைச்சிட்டீங்க போல. என்ன அஜித்த அதான் தலைய கொண்டு வந்துட்டீங்க. அஜித் அஜித்குமார் நினைச்சிட்டீங்களா, தலைய கொண்டு ஓடி வந்துட்டீங்க. நிரஞ்சனி தலைப்பிளை தலைப்பிளை சரியா. சரி எங்கே இணைப்புக்கு வாங்கோ எல்லாரும். என்ன செல்வகுமார் செல்வகுமார் வந்து இங்க ஒரு ஆண்டு கேட்டுட்டு ஓடிட்டீங்க தூங்கிட்டீங்களா தெரியாது.

0: சொல்லுன்னு ஒரு சொல்லு உங்களுக்கு நிரஞ்சனி சொல்லிட்டு போயிட்டா, மற்றது தாமோதரம் அண்ணா ஒன்று சொல்லிருக்கேன், ஃபாரூக் ஒன்று சொல்லியிருக்கிறீங்க. இப்போ என் நிக்கிறது வந்து இரண்டு சொற்கள் சொல்லாம இருக்கிறது. ஒன்று வந்து இரண்டு எழுத்து சொல்லு, மற்றது ஐந்து எழுத்து சொல்லு. இரண்டு எழுத்து சொல்லு, இது இல்லாமல் வாழலாம், இது இல்லை என்றால் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு முழுமை பெறாது. ஐந்து எழுத்து சொல்லு, இது ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். இந்த பகுதி, இந்த உறுப்பு இங்கே ஐந்து எழுத்து சொல்லு. சரி, அடுத்து முதுகு சொல்லிவிட்டார் எங்களுடைய நிரஞ்சனி. அடுத்தது இரண்டெழுத்து, இதுவும் எல்லோருக்கும் அழகை கொடுக்கும் ஒரு உறுப்பு. அதாவது எல்லோருக்கும் அழகை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு இரண்டெழுத்து. இரண்டெழுத்து எங்கே செல்வகுமார் வர்றார். வாங்க செல்வகுமார். செல்வம்
1: வணக்கம். பார்க்க முடியாது, கால் கட்ட வரலமா, வயிறு ரொம்ப தொந்தியா இருக்கவங்க குனிஞ்சு தன்னுடைய கால் கட்ட விரல பாக்க
0: முடியாது. மூன்று இடத்துல வந்தது கட்ட விரல்,
1: விரல்
0: என்ன எல்லா விரலையும் இல்ல சார். நீங்க என்ன, நீங்க எது தமாசுக்கு கொண்டு வந்திருக்கீங்க?
1: நான் கால்ல இருக்கிற எல்லா விரலுமே பார்க்க முடியாது.
0: உங்களுக்கு வயிறு இல்ல
1: அப்படின்னா

0: எடுத்து சொல்லு. இது வந்து ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். இத கம்பீரமாக ஒரு மனிதனுடைய கம்பீரமான செயல்பாடுகள் இருக்காது. இது இது இல்லாம
1: ஐந்தெழுத்து.
0: அடுத்தது இன்னும் கொடுத்திருந்தேன், இதுவும் மனிதனுடைய ஒரு உறுப்பு. இது இருந்தால் அழகாயிருக்கும். இது இல்லாமலும் இருக்கலாம், இது இல்லை என்றாலும் செயற்கையாக எடுத்து வரலாம். இருந்தாலும் இது இல்லை என்றால் அழகு இருக்காது. தென்றெழுத்து சொல்லு. அழைப்புக்கு வாருங்க பாக்கலாம். தாமோதரன் அண்ணா நீங்க வர்றீங்க ஓடியாங்க.

0: அண்ணா. அண்ணா வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி. ஐந்து ஐந்து எழுத்து சொல் முழங்கால் சரிங்களா?
0: இல்லையா?
1: முழங்கால்
0: இல்லையா அண்ணா? தவறு தவறு தவறு
1: தவறு
0: தவறு. முழங்கால பிரச்சனை என்றா உடல்ல எல்லா இடமும் செயல் இழக்காது இல்ல அவ்வளவு தூரம்.
1: உண்மைதான்
0: சார். யோசிச்சு
1: பெருவிரல் பெரு

0: அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா
1: வணக்கம். பெருவிரல்
0: இல்லையா? தவறு. நன்றி நன்றி.
2: காவக்காரன் தூங்கையில கையெழுத்தி மாம்பழத்தை அறியாம பறிச்சாத்தா இனிக்க அடியானிற்குள்ள கடிச்சா.
0: செல்வகுமார் சொல்லுமா? செல்வகுமார்
1: அம்மா, இரண்டு எழுத்து சொல்ல அழகா இருக்காதுன்னு சொன்னீங்களே, அந்த சொல் வந்து முடியுமா?
0: முடி முடி இது இல்லாமலும் இருக்கலாம், செயற்கையா அமைச்சிருப்பாங்க. முடி கொண்டு வந்துட்டீங்களாக்க?
1: தவறு.
0: உங்களுக்கு இருக்கா முடி? போயிட்ட கேட்டோன்னே.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் அன்போரா, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அம்மா ராஜராஜன்மா, நல்லா இருக்கீங்களா?
0: யார் பேசுறீங்க?
1: ராஜராஜன்மா.
0: ராஜராஜன், எங்கிருந்து பேசுறீங்க ராஜராஜன்? என்னோட பேசிருக்கீங்களா ராஜராஜன்?
1: அம்மா, இதுக்கு முன்னாடி வந்து ஐயா கிட்ட பேசிருக்கேன். நான் புது கலர் தான்.
0: ஓ, நீங்க புதிய? சரி சரி, நான் உங்களை அட் பண்ணி வச்சுக்கிறேன். ராஜராஜன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ராஜராஜன்?
1: தர்மபுரி, தமிழ்நாடுமா.
0: ஓ, அப்ப தர்மபுரியில ரெண்டு ராஜாக்கள் வந்துட்டீங்க என்ன?
1: நீங்க
0: மூணு நாள் ஆட்சி புரியலாம், அவர் நாலு நாள் ஆட்சி புரியலாம். இல்ல, அவருக்கு வேலை பண்ண நீங்க நாலு நாள் எடுங்க, அவர் கொடுங்க ஆட்சி புரியறதுல.
1: கண்டிப்பாமா, கண்டிப்பாமா.
0: சரி, நல்ல நல்ல. தர்மபுரியில எந்த பகுதியில் அழகான பெண்கள் இருக்கிறாங்க ராஜராஜன்?
1: தர்மபுரி எல்லாருமே அழகுதாமா? ஊரை விட்டு கொடுக்க முடியாதுமா.
0: நான் கேட்டது அழகான பெண்கள் அண்டு, நீங்க நான் உங்களை எல்லாம் கேட்க.
1: இல்ல இல்ல, பெண்களை தான் நானும் சொல்றேன். நான் என்ன வந்து நான் கணக்கில விட்டுட்டேன். நானும் எங்க மாமா எல்லாமே இல்ல.
0: ஐயோ,
1: நீங்க கேட்டது பெண்கள்.
0: ஐயோ, உங்களோட மாமான
1: பெண்கள் எல்லாருமே அழகுதா?
0: உங்களோட மாமான அழகு கிட்ட கிட்ட வரையில்லாது. ஏனண்டா, உங்களோட மாமா வந்து எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அவர் தான் தலைவர். அழகு இல்லாம எப்படி அதுல சங்கத்துல தலைவர்? நீங்க ஒரு பக்கத்தால உங்களே சங்கத்துல சேர்க்கல மாமா, சேர்த்தாரா? இல்ல தானே?
1: இல்லம்மா, இல்லம்மா.
0: ஏன்னா
1: ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் நான் ஐயா கிட்ட பேசினேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கு இரவு நேரத்துல.
0: அவர் உங்களை சேர்க்க மாட்டார் ராஜராஜன். ஏன்னா அவரோட கலவன் தான் பிடிக்கும்.

0: பக்கத்து வீட்டுல பின் வீடு முன் வீடு எல்லாரும் நலமா இருக்கிறாங்க, எட்டி பாத்துட்டு தான் இருக்கிறோம். மூன்று சொற்கள் ஒன்று இரண்டு எழுத்து சொல்லு கொடுத்திருந்தான். இது
1: சொல்லுங்க, ஒரு இது கொடுங்கம்மா.
0: அதான் இரண்டு எழுத்து சொல்லு. இது வந்து மனிதன் இல்லாமலும் வாழலாம், இல்லை என்றால் வாழ்க்கை அழகு இருக்காது. சரியா, இது ஒரு உறுப்பு மனிதன். சரியா,
1: மனிதனோட உறுப்பு இரண்டு எழுத்து சொல்லு. நாம இருந்தாதான் இருக்க முடியும்.
0: இல்ல இல்ல, இது இல்லாமலும் வாழலாம், ஆனா இது இல்லை என்றால் வாழ்க்கை அழகாக இருக்காது உங்களுக்கு.
1: அம்மா கண்ணுமா,
0: கண்ணு கண்ணு பட போகுதம்மா ராஜ ராஜனி பிள்ளையா சொல்லிட்டீங்க
1: ஐயா.
0: அது தவறு தவறு தவறு. அடுத்த சொல்லு தர்றேன், ஐந்தெழுத்து சொல்லு. ஐந்தெழுத்து சொல்லு. இது இடுப்புக்கு கீழே இருக்கும் இந்த உறுப்பு. இது இதனுடைய இந்த உறுப்பாலேயே மனிதனை செயல் இழக்க பண்ணலாம், செயல் இழக்க பண்ணலாம் மனிதனை. ஒரு நிமிஷம் தாங்க செல்வகுமார், ஒரு நிமிஷம். செயல் இழக்க பண்ணலாம் ஐந்தெழுத்து சொல்லு. இன்னும் ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், ரெண்டு எழுத்து சொல்லு. மனிதனை அழகுபடுத்தும் இந்த உறுப்பு, இது இல்லாமலும் வாழலாம், இது செயற்கையாகவும் நாங்கள் செய்து கொள்ளலாம். சரியா,
1: ரெண்டு எழுத்து சொல்லு. மூளை.
0: இது
1: ரெண்டு எழுத்து சொல்லுமா? மூளை இல்லாம நம்ம வந்து ஆர்டிபிஷியலா வந்து வச்சுக்கலாமா?
0: ஆர்டிபிஷியலா வச்சிருக்கலாம், இல்லாமலும் வாழலாமா கேக்குறேன். என்ன ராஜராஜன் நீங்க, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, மூளைய கொண்டு வந்துட்டீங்க, வாழ முடியாது. என்ன
1: இரண்டு எழுத்து சொல்லவுடனே கண்ணு மூளை வாய்
0: வாய்
1: காது
0: காது
1: இந்த மாதிரி சொல்லிட்டு போலாமா?
0: சரி, நீங்க யோசிச்சு கொண்டு வாங்க. இந்த மூண்டையும் யோசிச்சு கொண்டு வாங்க.
1: பல்லுமா?
0: பல்லு.
1: கடைசிய பல்லுமா?
0: பல்லு. ஆனா நீங்க யோசிச்சு கொண்டு வரலாம், போய் தூங்க கூடாது. பிள்ளை, இதுவும் பிள்ளை. சரியா,
1: பல்லு கரெக்டாமா?
0: இல்ல இல்ல, பிள்ளை பிள்ளை. நீங்க கெட்டிக்காரன் இல்ல, நீங்க சரியா சொன்னாதான் நான் கெட்டிக்காரன் சொல்லுவேன் உங்களை.
1: கண்டிப்பா சொல்றேன், கண்டிப்பா
0: சொல்றேன். யோசிச்சு கொண்டு வாங்க. நன்றி. எங்கே செல்வகுமார்? செல்வம்
2: அம்மா, நான் பல்லுதான் சொல்லலான்ட்டு வந்து அவர் சொல்லு.
0: நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பல்லுதான் ஒரு நோக்கமா இருக்கிறீங்க எல்லாரும்.
2: நானும் தப்பிட்டேன்.
0: கண்ணும் இல்லை பல்லும் இல்லை.
2: சரி,
0: ஜோச்சிட்டு வாங்க. எங்க கட்டிக்காரன் ஜோச்சிட்டு வாங்க. எங்க எல்லாரும் ஓடி வாங்க. மூன்று சொல்லு இப்ப நிலுவையில நிக்குது. மூன்று சொல்லு நிலுவையில நிக்குது. சரி, நானாவது சொல்லு. இது நான்கு எழுத்து சொல்லு. நான்கு எழுத்து சொல்லு. இதை ரெண்டு எழுத்திலும் சொல்லலாம், நான்கு எழுத்துன்ற விவரமாக சொல்லலாம். ரெண்டு எழுத்திலையும் சொல்லலாம், நான்கு எழுத்துன்ற விவரமாக சொல்லலாம். இதுவும் மனிதனுடைய ஒரு உறுப்பு என்று சொல்லலாம். உறுப்பு மனிதனிடம் இருக்கிற ஒன்று. இது பிறக்கும் போதே இருக்கும், பார்க்கலாம். இது இல்லாமலும் வாழலாம், செயற்கையாகவும் செய்யலாம். நான்கு எழுத்து கண்டுபிடிச்சோடியாங்க. எங்கே

0: சொல்லு ரெண்டு இடத்துல கொடுத்திருக்கிறேன், ரெண்டு சொற்கள் ரெண்டு இடத்துல கொடுத்திருக்கிறேன். மற்றது ரெண்டு எழுத்துல ரெண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன். ஒரு நாலு எழுத்து சொல்லு, ஒரு ஐந்து எழுத்து சொல்லு கொடுத்திருக்கிறேன். எங்க வணக்கம், வடலூர் ஆனந்தன். வடலூர் ஆனந்தன்,
1: வணக்கம். அந்த நான்கு எழுத்து சொல் வந்து பல் பற்கள் ரெண்டும் சொல்லுவோம் அதுங்களா?
0: பல் பற்கள், பல் பற்கள், பல் பற்கள். நான்கு எழுத்து சொல்லுக்கு என்ன தரவு கொடுத்தேன்? இது இது பிறக்கும் போதே இருக்கும் என்று சொன்னேன் இல்ல, அதுக்கு தானே நீங்க பல்ல கொண்டு
1: வந்துருக்கீங்க.
0: நான் சில நேரம் அதை குடுக்கறோம், அதுதான் கவனம் விட்டு கேளுங்க. பிறக்கும் போதே இருக்கும். நாகப்பன் கட்டிக்காரன், நாகப்பன் நீங்க கட்டிக்காரனுங்க. நாகப்பன் தான் முந்தி கடை என்று சொல்லுவாரு, இப்ப என்ன யோசிச்சு கொண்டிருக்கீங்க? நாகப்பன் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, போட்டு ஓடியாங்க. நாகப்பன், நாகப்பன் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஓடி வாங்க, எங்க பாக்கலாம், உடனே ஓடி வாங்க, அடுத்த அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ராஜராஜன், வாங்க. ராஜராஜன் வந்துட்டு ஓடிட்டீங்க, ராஜராஜன் ஓடியாங்க, உடனே ஓடியாங்க. நாகப்பன் நீங்க கண்டுபிடிக்கலாம், ஓடியாங்க. ராஜராஜன், ராஜராஜன் ஓடியாங்க. என்ன இதை கண்டுபிடிச்சிட்டீங்க? பார்வைக்கு தெரியும் முதலாவது, வெளியில் தோற்றத்தை தான் சொல்றேன், வெளியில தெரியும். இதயம் தெரியுமா?
1: அப்படிங்களா? அம்மா பேசுறாங்கம்மா,
0: கொடுங்க அம்மாட்ட, கொடுங்க அம்மாட்ட, கொடுங்க கொடுங்க.
2: வணக்கம் அம்மா.
0: வணக்கம,
2: வணக்கம, வணக்கம,
0: வணக்கம். உங்களோட பேரு சொல்லுங்க.
2: உமையால்.
0: உமையால், அப்பா சொல்லுங்க.
2: உமையால், நான் ராஜ்குமாரோட அக்கா.
0: அக்கா
2: ராஜ்குமார் வேற இல்ல,
0: தர்மபுரி ராஜ்குமார் அவங்களோட சகோதரி. நீங்க நீங்க மூத்த சகோதரியா இல்லையா சகோதரியா?
2: ஒரே ஒரு சகோதரி தான்மா, எனக்கு நாலு அண்ணன் தம்பிங்க, ஒரு அண்ணா கூட பிறந்தவங்க. இதுல கடைசி தம்பி தான் ராஜ்குமார்.
0: கடைசி தம்பி இவர்.
2: ஹலோ,
0: கடைசி
2: தம்பி, தம்பி,
0: தம்பி, தம்பி, தம்பி தான். சரி சரி சரி.
2: ஒரே சிஸ்டர் தான்.
0: ஒரே சிஸ்டர்.
2: என்னம்மா கேள்வி?
0: கேள்வி வந்து தெண்டெழுத்து சொல், இது மனித ஒரு உறுப்பு, இது இல்லாமல் வாழலாம், இது இல்லாமல் வாழலாம், சரியா? இது பிறக்கும் போதே இருக்கும், பிறக்கும் போதே இருக்கும். இது இல்லாமலும் வாழலாம், இது இல்லாமலும் இருக்கிறார்கள். இது ஆர்டிபிஷியலா செய்யலாம். இது செண்டெடுத்து
2: சொல்லு
0: இல்ல, அதல்ல, அது பிறக்கும் போது இருக்காமா? பிறக்கும் போது இல்ல, இல்ல, அது அந்த
2: வேறது இல்ல.
0: சரி, நாலெழுத்து சொல்லு, அடுத்த சொல்லு, நாலெழுத்து சொல்லு. இது பிறக்கும் போது இருக்கும், இது இது இல்லாமலும் இருக்கும், இது இல்லாமலும் இருக்கும், இல்லாமலும் வாழலாம், நல்லா வாழலாம், செலவு மிச்சம், சரியா? இல்லாமல் வாழலாம்,
2: செலவு மிச்சம்,
0: மற்றது இல்லாமலும் இருக்கும். நாலெழுத்து சொல்லு. இன்னும் ஒரு சொல்லு கொடுத்திருந்தேன், செண்டெழுத்து சொல்லு. இது இல்லாமல் வாழலாம், இல்லாவிட்டால் கொஞ்சம் வாழ்க்கை வந்து சுவை இருக்காது. செண்டெழுத்து சொல்லு. எல்லாம் எல்லாம் வெளியில தெரியக்கூடிய உறுப்புகள் அங்கே நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. எங்க உமையால், நல்ல பேர் உங்களுக்கு உமையால். நன்றி, நன்றி
2: உமையால்,
0: நன்றி, நன்றி, நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. தூங்கிறாங்க. நன்றி. எங்கே செல்வகுமார், வாங்க செல்வகுமார். ஒரு கட்டிக்கா, ஒருக்கா நீங்க நாக பண்ணுங்க, நீங்க ஒருக்கா நீங்க சொல்லு. சரியா சொன்ன வடிவம் அவரோட தான் இருந்து நாங்க கொண்டாடணும். நீங்க சரியா சொன்ன வடிவம் எங்க நாகப்பனை இணைச்சு கொண்டாடலாம். இல்ல நீங்க சரியா புத்திசாலித்தனமா சொன்ன வடிவா எங்க நாகப்பன் அடிச்சு
1: கொண்டே
0: இணைச்சாப்புறம் சொல்றேன். நீங்க கூட கெட்டித்தனத்தை ரெண்டு மூணு பேரோட வச்சு பேசினாதான் அந்த கெட்டித்தனம் தெரியும். வாங்க நாகப்பன்.
3: வணக்கம்,
0: வணக்கம். நீங்க என்ன சொன்னீங்க செல்வகுமார்? எந்த எந்த சொல்ல சொன்னீங்க? மீசை,
3: மீசை, மீசை.
0: அந்த ரெண்டு இடத்து சொல்லல, ஒன்றை சொல்லி இருக்கீங்க, ஒன்றை சொல்லி இருக்கிறீங்க, அப்படித்தானே? அது மீசை பிறக்கும் போது இருக்கா? பிறக்கும் போது
3: இல்ல அது இல்ல முதல் சொன்னீங்கல்ல
0: முதல்
3: இருக்கும் அது
0: முதல் சொன்னதும் பிறக்கும் போது இருக்கும் பிறக்கும் போதும் இருக்கும்
3: அப்படியா
0: இருக்கும்
2: அம்மா நான் சொல்லலாம் மாமா
0: எங்க நீங்க சொல்லுங்க கட்டிக்காரன் எங்க
2: இமைமா
0: இமை கட்டிக்காரன் ஒரு சொல்லி இமை அது பிறக்கும் போது இருக்கும் அழக கொடுக்கும் ஆர்டிபிஷியல் அயன் செய்யலாம் அது கட்டிக்கார நாகப்பன் கொண்டு நாகப்பன் அடுத்த ரெண்டு எடுத்து சொல்லு என்ன உண்டு
3: கொஞ்சம் மேல சொல்லி விட்டாரு நான் கீழே என்ன கொஞ்சம் மேல சொல்லி
0: இல்ல நீங்க கொஞ்சமா மேல சொல்லி மேல கீழே சொல்லி இருக்கிறீங்க எத்தனை பாருங்க இமைக்கு பிறகு இருக்குது மூக்கு இருக்குது கண்ணம் இருக்குது
3: இடையில ஒரே ஒரு மூக்கு இருக்கு மூக்குக்கு கீழே மீத்த மூக்கு மேல இமை அவ்வளவுதான்
0: பாருங்க அடுத்த ரெண்டு சொல்ல ரெண்டு எடுத்த கண்டுபிடிங்க அதுவும் ஒரு உறுப்பு எங்க அதுவும் பிறக்கும் போது இருக்கும் எங்க
2: ரெண்டு ஆனா எல்லாமே வெளிப்படையா தெரியக்கூடிய
0: தெரியக்கூடியதான் நான் எடுத்துட்டு வாரேன் ஆனா இது இல்லாவிட்டால் அழகு இருக்கு அதாவது வாழ்க்கை ரசனை இருக்காது இந்த எழுத்து இந்த ரெண்டு எழுத்து வணக்கம் தாமோதரம் எல்லாருக்கும் இருக்கு இருக்கு இருக்கு தாமோதரம் அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா முடி முடி முடி முடி முடி இருக்கு முடி இல்ல தவறு அண்ணா தவறு அண்ணா தவறு அண்ணா அண்ணாக்கு தவறு கட்டிக்காரன் இல்ல எங்க நீங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் சொல்லுங்க அடுத்த அடுத்த ரெண்டு எழுத்து சொல்லு
2: அடுத்த ரெண்டு எழுத்து சொல்லு வந்து
0: ஒன்று சொல்லிட்டீங்க இமை
2: ஆமா
0: ஒன்று சொல்லியாச்சு நான் இப்ப மூன்று மூன்று சொல்லி இருக்கு நாலு எடுத்து சொல்லு அஞ்சு எடுத்து சொல்லு ரெண்டு எடுத்து சொல்லு என்னோட ரெண்டு எழுத்து
3: சொல்லு சொல்லிட்டாரு இன்னொரு இமை நான் சொல்லிட்டேன் ரெண்டு இமை இருக்குல்ல இவர் ஒரு
0: இது பிறக்கும் போது இருக்கும் இருக்காமலும் இருக்கும் சில
2: நாலு எழுத்து சொல் வந்து கண்ணம் வருமாமா
0: நாலு எழுத்து சொல்லு நானே தேர்றேன் பொருங்க உங்களுக்கு கொடுத்தத இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை தவறு தவறு தவறு தவறு
2: தவறு
0: தவறு எங்க ராஜராஜனா உண்மையாளன் இருக்கிறீங்க
2: ராஜராஜன் ராஜராஜன்
0: சொல்லுங்க ராஜராஜன் எங்க
2: அம்மா முடியுமா முழுவதும் இருக்கும் அது இருந்தாலும் வந்து
0: ரெண்டு எழுத்தா
2: அழகில்லாம இருக்கும் ஆர்டிபிஷியல் வச்சுக்கலாம் அம்மா ரெண்டு எழுத்துமா
0: ரெண்டு அது இல்லாட்டி வாழ்க்கை அழகு இருக்காதா வாழ்க்கை அழகு இருக்காதா
2: அதாவது சொட்டன்னு சொல்லுவாங்கம்மா மூணு எழுத்துல
0: இல்ல சொன்னாலும் உங்களோட வாழ்க்கையில நீங்க இனிமையா வாழலாம் இல்ல எப்படிங்க
2: வாழ்க்கை
0: உங்களுக்கு இன்பமா இருக்காது அது பழகிட்டா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க சில பேருக்கு இருக்காம இடையிட்டு இல்லாம போகும் பிரகிக்கும் சின்னம் இல்லாம இருக்கிறார்கள் அது அந்த வாழ்க்கை வந்து எங்களுக்கு சிறப்பாக இருக்காது இல்லையா அதைத்தான் சொல்லியிருந்தேன் சரி நான் எடுத்து சொல்லுவோம் மூன்று பேர் மூன்று முழுமையாக இருக்கிற அழகான ஆண்கள் நிக்கிறீங்க ஒன்று ராஜராஜன் ஒன்று
3: செய்வா
0: முழுமையா இருக்கிற அழகான ஆண்கள் இருக்கீங்க ஒன்று ராஜராஜன் ஒன்று செல்வகுமார் ஒன்று நாகப்பன் இந்த மூணு பேரு சொல்லல ஒரு சொல்லு நான்கெழுத்து சொல்லு நான்கெழுத்து சொல்லுமா நான்கெழுத்து சொல்லு தரவு இது பிறக்கும் போதே இருக்கும் சரியா இல்லாமல் வாழலாம் இது சரியா இருந்தால் அழகாக இருக்கும் இல்லாமலும் வாழலாம் செலவு மிச்சம் இல்லாட்டி
2: இல்லாட்டி
0: என்னது
4: நான் கண்ணாடி போட்டுருப்பேன்.
0: கண்ணாடி உறுப்பா?
4: உறுப்பு இல்ல, உறுப்பு கலந்து வைக்கிறது தானம்மா.
0: இல்ல இல்ல, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு,
4: உறுப்பு ரைட்டு.
0: இது உங்களோட வரும்போதே பிறக்கும் போதே இருக்குது இல்ல, இது இருக்கும் மனிதனிடம். ராஜன்,
1: ராஜா ரெண்டு தவம் சொல்லலாம், நாலு தவம் சொல்லலாம்,
0: தவம் சொல்லலாம். எதுங்கிறீங்க பாப்போம். ராஜராஜன் நந்தி ஐயா யோசிச்சு கொண்டு வாங்க. எங்க தாமோதரம் அண்ணா, அண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா. அண்ணாக்கு நெட் சரியில்லை அண்ணா. கொஞ்சம் நீங்க எழும்பி கொஞ்சம் ரூம்ல இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க, கொஞ்சம் ரோட்டுக்கு வாங்க. ரோட்டுக்கு வந்தீங்கன்னா சரிதான் கேட்க. எங்க அண்ணா தாமோதரமன், தாமோதரமன் வாங்க அண்ணா.
1: அம்மா நாலு எடுத்து சொல்ல சொல்லுவாங்க,
0: சொல்லுங்க சொல்லுங்க. நாலு எடுத்த எங்க
1: இடுப்புமா?
0: இடுப்பு இல்லாமல்
1: இடை, இடுப்பு
0: இல்லாமல் இருந்தாமா இடை?
1: நீங்க ரெண்டு எடுத்தாலும் சொல்ல நாலு எடுத்தாலும் சொல்லீங்களா? இடுப்பு
0: இடுப்பு இடை இல்ல இல்ல, இது இல்லாமல் போகும். இல்லாமல் இருக்கு, இல்லாமல் இருந்தாலும் வாழலாம். இது
1: வாழலாம்
0: நீங்க என்ன நீங்க சரி விடைபெற்று வாங்க ரெண்டு பேரும். நன்றி நன்றி. எங்க தாமோதரம் அண்ணா? அண்ணா உங்களுக்கு சரியில்லையே அண்ணா, இணைப்பு சரியில்லைங்க, என்ன செய்யலாம்? எங்கே அண்ணா பாவம் அண்ணா, கொஞ்சம் விலகி எழும்பி அடுத்த ரூமுக்கு வாங்க அண்ணா, அடுத்த ரூமுக்கு வாங்க அண்ணா. சொல்லுங்க
4: இரண்டு சொல்லி இமை இருக்கலாமா?
0: இமை இமை சொல்லிட்டாங்க, இமை சொல்லிட்டாங்க,
4: சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க.
0: விழி சொல்லிட்டாங்க, ரெண்டு எழுத்து விழியும் சொல்லிட்டாங்க. விழி இப்ப இருக்கிறது ரெண்டு ரெண்டு சொற்கள் இருக்கிறது அண்ணா. ஒன்று வந்து ஐந்து எழுத்து, ஒன்று வந்து நாலு எழுத்து. ஐந்து எழுத்து தான் நான் சொன்னேன், ஒரு உறுப்பு உடுப்புக்கு கீழே இருக்கும். இது வந்து ஒரு மனிதனை செயல் இழக்க பண்ணும், இந்த இந்த உறுப்பால செயல் இழக்க பண்ணலாம் என்று சொல்லியிருந்தேன். மற்றது வந்து நான்கு எழுத்து, இது வந்து பிறக்கேக்கே இருக்கு, இது இல்லாமலும் வாழலாம். இது இல்லாட்டி செலவு மிச்சம் என்று சொல்லி இருக்கிறேன். எங்க கண்டுபிடிங்க, ரெண்டு எழுத்துலயும் வரும், நாலு எழுத்துலயும் வரும். இது இப்ப நாலு எழுத்துல வச்சிருக்கிறேன், கண்டுபிடிச்சோன்னு வாங்கண்ணா. சரியண்ணா?
4: சரி சரி
0: சரி சரி சரி. எங்க ஓடி வாங்க, நான் இவ்வளவு தரவு சரியா இலகுவா கொடுக்கறேன். ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. ரெண்டு ரெண்டு சொற்கள் இருக்கிறது. இப்ப அந்த ரெண்டு சொல்லையும் நீங்க இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. இன்னும் ஒரு ரெண்டு எழுத்து சொல். மனிதனில் இந்த பாகம், மனிதனில் இந்த பாகம் பெண்களுக்கு அழகாயிருக்கும். பெண்களுக்கு இருக்கிறது தான் அழகண்டு ரசிப்பார்கள். ஆண்களே ரசிச்சது நான் இன்னும் காணேல இந்த பாகத்தை. பெண்களின் இந்த பாகம், மனிதனில் பெண்களில் இந்த பாகம் அழகண்டு ரசிப்பார்கள், பார்த்து ரசிப்பார்கள் எல்லோரும். அது பெண்களும் ரசிப்பார்கள், ஆண்களும் ரசிப்பார்கள். டெண்ட் எழுத்து சொல், டெண்ட் எழுத்து சொல். எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க பாப்போம். கெட்டிக்காரன் இது ஃபாரூக், இதை சொல்லுவார் ஃபாரூக், நீங்க சொல்லுவீங்க.

0: நலமா இருக்கிறங்க, நலமா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்க நிலையத்துல எப்படி இருக்கிறீங்க? நிச்சயமா நிச்சயமா, கலகலப்பா பேசிட்டு இருங்க. கேட்டு நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்குமா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நாலு எழுத்து வந்து தொப்புள்மா, தொப்புள் குடி.
1: Think Proline short on same game.
0: Kundal, Kundal, Kundal. இல்லைங்களா? சரிங்களா, ரொம்ப நன்றிங்களா. நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்காங்களா? அம்மா யாருமா?
3: ஓ, நான் உயர்த்தாம பேசிட்டேன். அந்த அவருடைய அவனுடைய பேரை மறந்துட்டேன். அந்த பாட்டுல வர்றவோட பேரை பெண்களை பார்த்து அழகு கண்டு பார்க்க கூடிய
2: கேள்விக்கு
3: சொல்லிட்டு ராமன் இடைக்கு தான் வந்தாரோ. ராமன் எந்த சொல்லுக்கு ராமன் வந்தீங்க நீங்க?
2: அம்மா அது இதே சரியான பதிலுமா? அது யோசிச்சிட்டமா?
3: சொல்லிட்டாங்க
2: சொல்லிட்டாங்க. அதுக்கு நான்கு எழுத்துமா?
3: நான்கு
2: சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க அதுதான்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் எல்லோரும் நலமாக இருப்பார்கள் என்று நம்பி அன்னை தந்தை ஆசான் இவர்களை நான் அறிந்த தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் என்று எண்ணுகின்றோம். ஆண்டவன் என்று எண்ணும் நாங்கள் அத்தனை பேரும் வழமை போல இன்று நான் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து எல்லாம் வல்ல இறைவனை வணங்கும் இந்த வேளையிலே இவர்கள் அனைவரையும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் பாதம் வணங்கி உலகளாக இருக்கின்ற என் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளை உங்களையும் அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய கதம்பத்திற்கு.

நான் வருவதற்கு முன்பே இன்றைய நிகழ்ச்சியை இன்று என்ன நிகழ்ச்சி என்று அழகான படம் வரைந்து எல்லோரையும் இணைந்திடுவோம் என்று கூறி காற்றலையில் கேட்டுக்கொண்டிருக்கும் நீண்டகால உறவு அன்பு ஜெகபர் சாதிக் அவர்களுக்கும், வந்துவிட்டார் என்றவுடன் குதூகலத்துடன் ஓடி வந்து வரவேற்ற அன்பு மகள் சியாமலா, உங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற செய்தி உங்களுக்கு கிடைத்திருக்கும். உங்கள் செய்தியை நான் பதிவு மூலம் பார்க்கிறேன். நலமாக இருக்கின்றீர்கள் என்று உலகளாவே இருப்பவர்கள் அனைவரும் நலமாக இருக்கும் இந்த வேளையிலே எங்களுக்கு 2026 எட்டாவது மாதத்தின் 28வது நாள் அல்லவா? எங்களுக்கு இப்பொழுது முற்பகல் 11:35 வெள்ளிக்கிழமையாகவும், இலங்கை இந்திய நாடுகள் இரவு 9:05 வெள்ளிக்கிழமையாகவும், ஏனைய நாடுகளில் மாலை இரவு நேரத்தை தொட்டுவிட்ட நேரமாகவும் காட்டிக்கொண்டிருக்கின்றது இந்த கிழமையிலே. பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பம் தருவது

0: பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம் என்று இருகரம் கூப்பி நாங்கள் கூறிக்கொள்ளும் இந்த ஒரு புனிதமான நாள். இந்த நாளிலே எங்களுக்கு இந்த 2 மணி நேரத்தை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி, இணைந்து சிறப்பிக்க இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, நாங்கள் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், இறைவன் இருக்கின்றான், அவன் எங்கு இருக்கின்றான், எப்படி இருக்கின்றான் என்பதையும், அவன் என்ன செய்கின்றான் என்பதையும் இந்து மத, கிறிஸ்தவ மத, இஸ்லாமிய மத உறவினர்கள் அழகாக கூறுகின்றார்கள். அந்த வழிபாட்டு முறைகளையும், இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு அவரை அடையும் வழியையும் காட்டுவதற்கு ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் எல்லாம் எவ்வளவு ஆன்மீக துறவிலே ஆழமாக பதித்து தங்களை அதுக்குள்ளே புகுத்தி வழிகாட்டி இருக்கின்றார்கள். அந்த வழிகாட்டுதலை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி கொண்டு வருகின்றோம். எப்படி எந்த வழியில் நாங்கள் வணங்கினாலும் நம்பினாலும் நம்பாத விட்டாலும் இறைவன் ஒருவனே என்பதை உறுதியாக கொண்டு இப்பொழுது முதல் நேயராக வரும் அன்பு உறவை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் மகளே. யோகாராஜி முதல் நேயராக வருகின்றீர்கள், வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.
1: வந்துவிட்டேன் வந்துவிட்டேன் வந்துவிட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றோம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் அதேதான்.
0: அதேதான், அப்படியே இருக்கின்றீர்கள். சரி, நாங்கள் இங்கே 18 பாகை வெப்பநிலை, ஆனால் அது வெப்பமாக தெரியவில்லை, கொஞ்சம் குளிர் போன்று தான் தெரிகின்றது. 20 பாகை வரை சென்றாலும் மீண்டும் 9 பாகைக்கு வரும். இப்படியே இதற்குள்ளேயே குளிர் தான் அடங்கி கொண்டிருக்க இருக்கின்றது. இது குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: இங்கே வெயில் கொளுத்தி எடுக்குது.
0: கொளுத்தி எடுக்குதா? வெளியே போக முடியாதா? வீட்டினுள்ளே குளிரூட்டியிலே
1: சுத்த வேலை தானே?
0: அப்படின்னு சுத்தம். ஏனென்றால்
1: ஆமா,
0: அந்த வெயில், அந்த இந்த பருவகால வெயில்கள் வரும்பொழுது அந்த அந்தந்த பருவத்திலே அந்த வெயிலை நாங்கள் எங்கள் மேனியிலே பட வைக்க வேண்டும் மகளே. ஏனென்றால் உயிர் சத்து சி, ஜீவசத்து சி, அதிலே தான் உண்மையானது இருக்கின்றது. உணவுகளால் எடுக்க முடியாது டி இருக்கின்றது, பார்த்தீங்களா? மாறி கூறிவிட்டேன். வயது சென்ற நேரத்திலும் மகள் வந்து எனக்கு அதை திருத்தி கொடுக்குறா. டி, விட்டமின் டி அதிலே தான் இருக்கு. அதனால தான் என்னவோ எங்களுக்கு எல்லாம் குழந்தைகள் பிறந்தவுடன் குழந்தை பிள்ளைகளை வெளியிலே எண்ணெய் பூசி இள வெயிலே விடுவார்கள். எங்களுக்கு பெரிய வெயில் வந்தாலும் எங்களோட மேனி அப்படியாக இருக்கும். அந்த மேனி அதை தாங்கி அந்த விட்டமின் டியை எடுத்து எலும்புக்கெல்லாம் தேவையான, உடம்புக்கு தேவையான சத்தை கொடுக்கும். அதனால் முழு நேரமும் வெயிலே போகத்தில கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம் தானே, இல்லையா? வெளியே சென்று வந்தீர்களா?
1: மழை பெஞ்சுது.
0: ஓ,
1: சாயங்காலம் மழை பெஞ்சது.
0: சாயங்காலம் மழையும் பெய்தது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கட்டிக்கிறப்போ வெயிலும் வெயிலும் மழையும் உங்களுக்கு சமமாக கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள். இதெல்லாம் இறைவனுடைய கண்ணை, இதெல்லாம் அவர் கையிலே தான் இருக்கின்ற. இயற்கையின் அசைவுகள் அத்தனையும் இறைவனின் கண் அசைவை இல்லாமல் அசையாது. அதனால் தான் அவர் மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே அழகாக கூறிவிட்டு அவன் அன்றி அனுபவம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இந்த நாளையில உங்களுடைய பக்தி வேளையில நீங்கள் உங்கள் பக்தியை பற்றி உங்களுடைய அனுபவத்தை எப்படி பகிர போகின்றீர்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நிச்சயமா, இந்த வாரம் போன வாரத்துல இந்த நான் பட்ட வேதனைக்கு எனக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. நல்ல தீர்ப்பா முருகன் கொடுத்துட்டாரு. அந்த முருகனை பத்தி சொல்லியே ஆகணும்.
0: கூறுங்கள்.
1: ரொம்ப நாளாவே எனக்கு ரொம்ப நாளாவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, பயங்கர கஷ்டம். நான் சாப்பாட்டு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டேன் ஒரு 2-3 மாசம் முன்னாடி. அவ்வளவு சிவியரான கஷ்டம். யாரும் ஹெல்ப் பண்றதுக்கோ வைக்கிறதுக்கோ சொந்தம் பந்தம் அடுத்தவங்க அப்படி யாருமே கிடையாது. 2 ஃப்ரெண்டு அவங்களும் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ல இருக்காங்க, அதனால அவங்களையும் கேட்க முடியல. சோ நான் கஷ்டப்பட்டிருந்தேன். அப்ப முருகனை தான் முதல்ல முருகனை நினைச்சேன். அப்புறம் சே வேணாம் போ, ரொம்ப சோதிக்கிறாரு. அப்புறம் திருப்பி முருகனையே நினைச்சேன். ரொம்ப நாளா ஒரு பரிகாரம் பண்ணணும்னு எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அம்மா உயிரோட இருக்கும் போதே 25 வருஷ கனவு. எங்க அண்ணங்கிட்ட நீ தயவு செய்து எனக்காக அவர்கிட்ட கேட்டு என்ன பரிகாரம்னு மட்டும் சொல்றேன். நான் கடனை வாங்கியா நான் எங்கேயான செஞ்சுக்கிறேன், எப்படியான்னு நான் செஞ்சுக்கிறேன். நான் கொஞ்சம் இனிமே இருக்கிற கொஞ்ச காலத்துக்கானா நான் நல்லா இருந்துட்டு போறேன் அப்படின்னு கேட்டேன். நிஜமாவே முருகன் கிட்ட நான் சொன்ன வேலையா அண்ணத்துல எங்க அண்ணா அதை கேட்டு அங்காரகன் சரியில்லை, அதை சரி பண்ணணும், அதுக்கு ஜபம் ஏதோ பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா அது பண்றதுக்கு பைசா வேணுமே. நான் என்ன பண்ணுவேன் முருகா, என்னுடைய லோனே வாங்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு 40,000 கட்டணும். ஆனா யாரும் கொடுத்து ஹெல்ப் பண்றவங்க இல்ல. அது அப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன், எப்படி எனக்கு கிடைக்க போகுது? அப்ப ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஆஸ்பத்திரில இருந்து வீட்டுக்கு வந்தாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க. வீட்டுக்காருக்கு வந்து கொஞ்சம் மூச்சு பயிற்சி சொல்லி கொடு, சரின்னு போய் பிராணாயாமம் சொல்லி கொடுத்துட்டு இன்னும் ரெண்டு மூணு மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்தேன். அப்ப என்னை பத்தி டீட்டெயில் கேட்டாங்க. ஏதோ டங்கு ஸ்லிப் ஆகி அவங்க கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, இந்த விஷயத்த சொல்லிட்டேன். நான் தரேன் கண்ணா 40,000, நீ உடனே போய் பேங்க்ல கொடுத்து நீ உனக்கு எவ்வளவு லோன் தரானோ அதை வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் போய் அந்த லோன் அது வாங்க பேங்க்ல இருந்து வாங்கினோடனே அந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுத்துட்டு மிச்சம் காசு எடுத்து நீ போய் உனக்கு எவ்வளவு வருமோ அதை எடுத்துன்னு போய் நீ முதல்ல நீ பரிகாரம் பண்ணுன்னு எனக்கு கொடுத்தாங்க. என்னால அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியை இனி இப்ப நிமிஷம் வரைக்கும் என்னால அதை நினைச்சு பார்க்க கூட முடியல. என்ன முருகன் இப்படி கூட செய்வாரா அப்படின்னு, எங்க பார்த்தாலும் முருகன் முருகன் முருகன் முருகன்றாங்க எல்லாருமே. முருகா முருகானா நிச்சயமா முருகன் ஒரு நாள் செய்வாரு. அது என் வாழ்க்கையில இன்னைக்கு நடந்தது. இப்ப கிரெடிட் ஆகி எனக்கு லோன் வந்திருக்கு. லோன் தான் கடன் தான், நம்ம தான் திருப்பி கொடுக்கணும். ஆனா நிச்சயமா நான் அந்த பரிகாரம் முடிச்சுட்டா அவருக்கு எனக்கு நல்ல வழி காமிச்சு என் வேலை இன்னும் சிறப்பா போகுங்கிற நம்பிக்கையோட இருக்கேன் இப்போ வரைக்கும்.
0: சிறப்பு
1: ஒரு பாட்டு கேட்டேன்,
0: சிறப்பான
1: பாட்டு கேட்டேன்.
0: ஆமா, சிறப்பான அனுபவத்தை கூறுங்க. என்ன பாட்டு?
1: அந்த பாட்டை அந்த பாட்டு வந்து எனக்கு கேட்கல, ஆல்ரெடி என் மனசுல வந்தது ஒரு நாலு நாள் முன்னால. தினம் நைட்டு காலம்புற நைட்டு காலம்புற அந்த அடியை பாடும்போது அதை ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பாடி கூட பாடிட்டேன். அப்படியே உருகுறியே நீயே, ஐயோயோ இந்த பாட கேட்டா யார்தான் உருக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளோ அருமையான சினிமா பாட்டு தான், ஆனா அதுல பக்தி. அது வந்து எனக்கு ஏத்த மாதிரி அந்த வரி இருந்ததுனால எனக்கு அந்த பாட்டை சொன்னதுக்கும் நிஜமாவே இன்னைக்கு எனக்கு லோன் சாங்ஷன் ஆனதுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு எனக்கும் முருகனுக்கும் ஒரு சந்தோஷம். அந்த பாட்டு ஒரு நாலடி மட்டும் நான் சொல்றேன். நீ இன்றி யாரும் இல்லை வெளி காட்டுக வேண்டுகிறேன் பழி காட்டு, நீ இன்றி யாரும் இல்லை வெளி காட்டு முருகா நெஞ்சுருக வேண்டுகிறேன் வழிகாட்டு, நம்பிக்கை கொண்டு வந்தே அருள் கேட்டு

0: சிறப்பு. இறைவனிடம் நாங்கள் முழு மனதோடு இறங்கி கேட்கும் பொழுது மனமிறங்கி வந்து எங்களுக்கு அவர் அருள் புரிவார். நிச்சயமாக ஏகன் அநேகன் ஒருவன், ஏகன் அநேகன் என்று கூறும்பொழுது இறைவன் ஒருவன் தான், அவர் ஏகன் என்று நாங்கள் நினைக்கின்றோம், அவர் அநேகனாக இருக்கின்றார். எத்தனை அவதாரங்களை எடுத்து அவருள்ள வழியாக வந்து எங்களுக்கு வழிகாட்டினார். நீங்கள் முருகனை எண்ணி முருக உருவத்தை வழிபாடு செய்து முருகா முருகா முருகா என்று உருகி உருகி கேட்டவளை முருகன் இறங்கி வந்து உங்களுக்கு கருணை புரிந்திருக்கார். அதுக்காகத்தான் கடவுள் என்பது, இறைவன் என்பவர் தான் படைத்த ஆன்மாக்களை துன்பப்பட விடமாட்டார். அந்த ஆன்மா எப்பொழுது தன் மனதை வருத்தி இறந்து இறங்கி வந்து நெருங்கி போகின்றதோ அப்பொழுது கை கொடுப்பார். கும்பிட போகிற தெய்வம் குறுக்க வருவதென்றும் ஒரு பழமொழி இருக்கின்றது. அதுபோன்று உங்களுக்கு எங்கோ எப்படி நடக்க வேண்டும் என்ற நியதியை பார்த்து வைத்திருந்து நன்றாக நினைந்துருக வைத்துவிட்டு உடனே அவர் அதற்கு வழியை காட்டியிருக்கின்றார். எல்லோருக்கும் கடவுள் கொண்டு வந்து கையிலே கொடுப்பதென்றல்ல, அதற்குரிய வழியை காட்டு. நல்லதொரு உதாரணத்தை அழகாக உங்களுடைய வேண்டுதல், நீங்கள் தினமும் உருகி மனமுருகி மெய் மறந்து உங்களை மறந்து உங்களை உருகி அவரிடம் நீங்கள் நெருங்கி விட்டீர்கள். அதனால்தான் அவர் இறங்கி உங்களுக்கு இறங்கி இந்த வாழ்க்கையை வழியை காட்டியிருக்கின்றார். சிறப்பான ஒரு அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து நல்ல பாடலையும் பாடி காட்டினர். வாழ்த்துக்கள். இதுதான் பக்தி என்றது. பக்தி மார்க்கத்திலே எந்த விதமான பிள்ளைகளும் உண்மையான பக்தியிலே மற்றவர்களுக்காக அடுத்தவர்களுக்காக பெருமைக்காக பேச்சுக்காக பணத்துக்காக கொண்டாந்த எல்லாம் அப்படி வெளிப்படையாக செய்கிறதை விட உள்ளார்ந்த ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஆத்மாத்தமாக நீங்கள் தொழும் பொழுது வணங்கும் பொழுது எந்த உருவத்தில் இருக்கின்றாரோ அந்த உருவத்தில்
1: உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சரவண பாபா, அதை இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த நாளாடி, அதை நான் இப்ப விடாம சொல்லிட்டு இருக்கேன்.
0: சொல்லுங்கள்.
1: சரவண பாபா ரகன பவச நபவ சரவ வசர வனப பவச ரவண வசர வனப ஓம் சரவண பவ,
0: அது ஒரு
1: விடாம சொல்லிட்டு
0: ஒருபோதும் வீணா. அதனால்தான் நம் ஆன்மீகத்திலே 108 தடவை 1008 தடவை உருவேற்றுகின்றார். ஒரு நாமத்தை ஒரு ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு போவது உருவேறும். அது ஆங்கிலத்திலே பவர் ஆஃப் த நேம் என்று கூறப்படுகின்றது. அந்த அந்த ஒரு ஒரு சொல்லை நாங்கள் மீண்டும் மீண்டும் இறைவனை பற்றி அவருடைய சொல்லை பதத்தை அந்த மந்திரத்தை நாங்கள் உச்சரிக்க உச்சரிக்க உச்சரிக்க அது உருவேறி அது எங்களுக்கு பலன் கொடுக்கும். உண்மை விசுவாசத்தோடு செய்யும் பொழுது பாருங்கள், இப்போ ஏனைய மதங்களில் கூட அந்த சிவ மாலை என்று ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த மாலையிலே எண்ணுக்கணக்கு இருக்கின்றது. அதை தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு அந்த மந்திரத்தை எண்ணிக்கொண்டே போவார்கள். 108 தடவை 1008 தடவை 51 தடவை என்றெல்லாம் இருக்கின்றது. நீங்களும் அந்த நாமார்ச்சனையை நீங்கள் அந்த சரவண பவையை அடிக்கடி உச்சரித்து கொண்டிருப்பதாலே அதனால்தான் எங்கள் வீட்டிலே பாருங்கள், எங்கள் மதத்தை எடுத்துக்கொண்டால் எங்கள் மதத்தில் உள்ளவர்கள் முன்பு பெயர் சூட்டும் போது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு ஒரு தெய்வத்தை குறிக்கும் பெயர் தான் வைப்பார்கள். அம்பாள் என்ற குறிப்பீடாக இருக்கும், அல்லது விஷ்ணுன்ற குறிப்பீடாக இருக்கும், அல்ல ஏதோ ஒரு தெய்வத்தின் பெயரிலே தான் அந்த உச்சரிப்பில் தான் அந்த பெயர் இருக்கும். அந்த பெயரை வைத்து நாங்கள் அழைக்கும் பொழுது அது உச்சாரணம் பெற்று அது உருவேறி எங்களுக்கு அது பயன் கொடுக்கும். பாக்கியலட்சுமி என்ற பெயரை மகளுக்கு வைத்துவிட்டு பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி என்று அழைத்து கொண்டு வரும்போது எத்தனையோ தடவை அழைத்த பின்பு அது உருப்பெற்று எங்களுக்கு நிறைவு கொடுக்கும். பாக்கியலட்சுமி வைத்துட்டு பாக்கியான்னு கூடுவோம், லட்சுமி என்று கூப்பிடுவோம். அப்படி சுருக்கி பெட்டி குறித்து நாங்கள் செல்வத்துக்காக அழகுக்காக சுலபத்துக்காக வைப்போம். மகாலட்சுமி என்று பெயரை வைப்போம். ஆனால் நாங்கள் அழைப்பதில்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்று பெயரை வைப்போம். ஆனால் ஸ்ரீ ராமா கிருஷ்ணா அப்படி குறைத்து தான் கூறுவோம். ஆனால் முழுமையாக கூற வேணும். அதை இன்னொரு இடத்துல கூறப்படுகின்றது. அனுமார் எத்தனையோ அந்த மந்தி இனத்திலே பிறந்த அனுமார் வந்து ராமரை பார்க்க வேண்டும் என்று அவருடைய நாமத்தை தன்னை அறியாமல் கூறியிருக்க தன்னுடைய மொழியில் மரா மரா மரா மரா என்று கூறும்போது அது ராம ராம ராம ராம என்று வந்து அது வந்து உச்சாடனம் பெற்று அவர் ராமருடைய இதயத்திலேயே இருந்தார். ராமரை பூசிக்கும் பொழுது அனுமார் அங்கே இருக்கின்றார். இது இந்த இதை பவர் ஆஃப் த நேம் என்று சொல்ல அதனுடைய பவர் சக்தி ஒரு நாளும் மிக வீண் போகாது. ஒருத்தரை பார்த்து அதை நீங்கள் கூடாமல் திட்டி பாருங்கள், வயது பாருங்கள், அந்த பிள்ளை அப்படியே தான் நீ நாசமாக போவேன் நாசமாக போவேன் நாசமாக போன கோபத்திலே சிலர் கூறுகின்றார்கள். அது உண்மையிலே அப்படி போய்விடும். அதனால தான் அந்த அப்படியான வார்த்தைகளை நாங்கள் உபயோகிக்கக்கூடாது. எங்களுடைய ஆன்மீகம் கூறுவோம், எல்லா ஆன்மீகமும் அதை தான் கூறுகின்றது. ஆக இந்த ஏனைய மதத்தை பாருங்கள், அவர்களுடைய சிறப்புகளை அவர்கள் அந்த புனிதத்துவமான பெயர்களைத்தான் பிள்ளைகளுக்கு சூட்டுவார்கள். நாங்கள் தான் இடை நாகரிகங்களை பொறுத்து அந்த பேர் இந்த பேர் வாய்க்க நுழையாத பேர் கருத்து அர்த்தம் இல்லாத பேரை எல்லாம் சூடி விடுவோம். அவர்கள் அப்படி இல்லை. நன்றி யோகாராஜ் அவர்களே. உங்களுக்கு என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும், எங்களுடைய பக்தி வேலையை உங்களுக்கு என்ன பாடல் விருப்பம் கேட்பதற்கு? முருகன் பாடலா?
1: வருவான் வடிவேலன்
0: என்ற பாடலா?
1: அந்த பாடல்
0: வருவான் வடிவேலன்.
1: வருவான் வடிவேலன் தனிகை வல்லவன் அழகு மன்னனவன் நினைத்தால் வருவான் வடிவேலன். அது
0: சிறப்பு. வாழ்த்துக்கள். முதல் நேயராக வந்து அற்புதமாக உங்களுடைய பக்தி வழியிலே கிடைத்த அனுபவத்தை எங்களோடு அழகாக அமைதியாக உணர்வு பூர்வமாக பகிர்ந்து நல்ல பாடல் அந்த வரிகளையும் வழிகாட்டி இந்த அதனுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து கூறுங்கள். இதுதான் பக்தி வேலை. நன்றி அம்மா, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: பாடுவோர் பாடல எல்லாம் நலமாக அமையும். எல்லாம் அவன் செயல் வேலெடுத்து வீசிய வினைகளை எல்லாம் வேர் அறுத்து விடுவான் முருகன், கவலைப்படாதீர். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். ஓம் சரவண. ஓம் சரவண பாபா. அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு. எங்கே கூறுங்கள், வாருங்கள்.
2: ஓம் நமசிவாயா, நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
0: ஆர் தேவா வந்தால் ஓம் நமசிவாய உடனே எங்களுக்கும் வாயிலே வந்து விடும். அவரை கேட்டவுடன் நாங்களும் ஓம் நமசிவாய.
2: நல்ல மந்திரம் ஐயா இப்ப சொன்னாங்கல்ல.
0: ஆமா
2: ஆமா, சரவண பாபான்னு.
0: ஆமா,
2: சொன்னா நமக்குதான் நல்லது.
0: அவருக்கு பெருமை சொல்லணும், அவருக்கு பெருமை இல்லை, எங்களுக்கு தான்
2: நன்மை.
0: ஓம் நம. அவர் முருகனுக்கு பெருமை இல்லை, எங்களுக்கு தான் நன்மை உண்டு. அதனாலே
2: நமக்குதான் நல்லது, அது சொல்லாம இருந்தா நமக்குதான் கெடுதல்.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா. பாருங்க எந்த எந்த துன்பம்
2: ராமான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அது
0: காமிச்சிடும். இன்று உங்களுடைய காலநிலை நாச்சியார் கோவில் அப்படி இருக்கின்றது,
2: கொஞ்சம் வெப்பம்
0: வெப்பமாக இருக்கின்றது, அதை நீ தாடிந்து விடும். போக போக வெப்பமும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இயற்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூலோகத்தில் என்னென்ன அமைந்திருக்கிறோம் அந்த அமைப்புல நாங்கள் அனுபவிக்க வேண்டும். எந்த நாளும் நீங்கள் ஓம் நமசிவாய என்று கூறும் பொழுது அந்த ஓம் நமசிவாய ஒரு நாளும் பிழை போகாது, எங்களுக்கு பலன் அளிக்கும். ஓம் நமசிவாய சிவாய நம ஓம் என்று
2: நமக்கு தான் நல்லது. அது முருகனுக்கோ நமச்சிவாயத்துக்கோ இல்ல, நமக்கு தான் நல்லது.
0: நமக்கு தான் நல்லது.
2: நம்ம மூச்சு, அது ஒரு மூச்சு பயிற்சியா, அது வந்து உள்ளுக்குள்ளே இயங்கும் சொல்லு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உள்ளத்திலே அவர் பயிர் உள்ளத்திலே இருக்காரு.
0: அதற்காக
2: போய் தேட வேண்டியது.
0: அந்த வலிமை உள்ள சக்தி உள்ள எழுத்துக்களை பொருத்தி அந்த பதங்களை ஆக்கி நம் முன்னோர்கள் இது நாங்கள் கொண்டு வந்ததில்ல, எங்கட அப்பா கொண்டு வந்தது, அப்பாவின் அப்பா கொண்டு வரலாம். அதுக்கு முந்தைய எத்தனையோ தலைமுறைக்கு முந்தைய எத்தனையோ அதுக்கு ஈடாக எதுவும் இல்லை. சிறப்பு. இன்று என்ன பாடலை கேட்கலாம் என்று நீங்கள் அறிவீர்கள்?
2: ஐயா அந்த மேரியின் மாதா கருணை கிடைக்காதோ அப்படின்னு சொல்லுங்களே, அந்த பாட்டு போடுங்க. எஸ் நவர் பாட்டு.
0: என்ன பாட? மேரியின் மாதா
2: கருணை. கருணையின் கடலை அப்படின்னு வரும்.
0: ஓ, கருணையின் கடலை அந்த பாடலா?
2: ஏ ஆமா, அந்த பாடல்.
0: அன்புள்ள ரஜினிகாந்திலேயாக்குமா?
2: இல்லையா, தனி தனி
0: கருணையின் கடலே என்ற தனி பாடல். மேரி கருணையின் கடலே.
2: மேரியின் மாதா கருணை கிடைக்காதோ அப்படின்னு வரும்.
0: மேரி மாதா கருணை கடலை அப்படி ஒரு பாடலோ. சரி, அந்த பாடலை தேடி உங்களுக்கு அவரே வரும். அங்கே உங்களுடைய நடைமுறைகளை தான் அப்படி இப்பொழுது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது. வீட்டில் நீங்களும் அவன் தான் நம்பி ஒருத்தர் பார்ப்பீர்கள்.
2: பழகி பழகிப்போம், பழகி
0: பழகி பாருங்கள். ஆனால்
2: இறைவன் கொள்ள வேண்டியதுதான்.
0: இறைவன் துணை
2: பெரிய வீடு, ஒண்டியம்மா நான் ஒன்றை படுத்துருக்கேன், அம்மா வேற தம்பி வீட்டுக்கு போயிட்டா, இந்த வந்து பாத்துக்கிட்டு தம்பி வீட்டுல அங்கே தங்கிக்கிறான்ட்டு அங்க தங்கி செட்
0: ஆயிட்டான். அமைவதைய நாங்கள் அமைத்தது, எங்களுக்கு முன்பு எங்கள் தாய் தந்தையர் செய்த புண்ணிய காரியங்கள் இதெல்லாம் வந்து எங்களோட கைகூடி நாங்கள் நினைத்தது நடைபெற்று எங்களுக்கும் நல்ல நல்ல சம்பவங்களை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கார். துன்பங்களை செலவாகவும் அங்க மகிழ்ச்சியை பெரிதாகவும் கொடுப்பார். பட்ட துன்பங்கள் எல்லாம் அந்த ஒரு நாளிலே நீங்கள் உங்கள் மகளுக்கு திருமணம் பூர்த்தி ஆகின உடனே எத்தனையோ துன்பங்களை பட்டிருப்பீர்கள், அத்தனையும் அந்த ஒரு நிமிடத்திலே மறைந்து விட்டது இல்லையா?
2: மறைஞ்சு போய் ஆமாயா, தாலி கட்டும் போது கண்ணீர் எனக்கு ஆனந்த,
0: ஆமா ஆனந்த கண்ணீர், அந்த ஆனந்த கண்ணீரை மெய்யுருக தருகிறார்.
2: இனிப்பாவும் இருந்தது, நீங்க சொன்னீங்களா துன்பத்துல வர்றப்ப உப்பா இருக்கும், இன்பத்துல வர்றப்ப அப்படியே இனிப்பா இருக்கும்.
0: நீங்க அப்படி சொன்னப்ப உண்மை ஐயாது, நானே அனுபவித்து பார்த்துருக்கேன், அது உண்மையில
2: அது மாதிரி நல்லாவும் டேஸ்டாவும் இருந்தது.
0: அது எங்கள் உடலிலே நல்ல எண்ணங்களும் தெய்வ சிந்தனையும் இருக்கும் பொழுது அந்த ஆனந்தம் உண்மையான ஆனந்தமா இருக்கு. அந்த அந்த ஒரு சொட்டு கண்ணீரிலே கடந்த துன்பம் எவ்வளவு நீங்கள் துன்பப்பட்டிருப்பீர்கள்.
2: ஒரு இழுப்பு இழுத்தான் பாருங்க, எப்படிதான் வந்துச்சுன்னே தெரியல, இயல்பாதான் இருந்தான். அது என்னமோ எல்லாரும் ஆச்சரியப்படுறப்ப என்னை அறியாமையிலே ஒரு சந்தோஷத்துல தானாவே அது ஒரு
0: அங்க தாய் உள்ளத்தை அந்த நேரம் பார்க்க வேண்டும். ஐயா நெஞ்சிலே கையை வச்சு நிம்மதியோடு இருக்கிறது. ஏனென்றால் நானும் ஒரு தந்தை, நாங்கள் அந்த இந்த காரியத்தை காண்பதற்கு இவ்வளவு பாடுபடுவோம், அது உள்ளுக்கே இருக்கும், வெளியே சொல்லாமல் அமைக்கிக் கொண்டிருக்கும் பொழுது இறைவன் அந்த நேரத்தில் இறைவனை தான் நம்பிக்கொள்வோம். இறைவா இறைவா இறுதி வரை இறுதி வரை அந்த படபடன் இருக்கும் நெஞ்சு, இறுதியிலே நிறைவு வரும் பொழுது அந்த துன்பம் எல்லாம் பறந்து ஆனந்த கண்ணீர் வெறுமையா.
2: அதைத்தானே அழைச்சிட்டு போறாங்க ஊட்டிக்கு போறான், ஊட்டிக்கு போயிட்டு அப்படியே மெட்ராஸ் அப்படின்ட்டு போனாங்க. அப்ப என் பொண்ணு
0: அழுதுட்டான். கருத்திலே உங்கள் இருவரின் கருத்துக்குள்ளே தான் அவ இருந்தவர், கரத்தை விட்டு வெளியே போகும்போது இயற்கை ஐயா இயற்கை ஐயா, இது வேண்டும், இதை அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்கத்தான் ஆண்டவர் எங்களை ஆயுளை தந்து வைத்திருக்கின்றான். சிறப்பு உங்களுடைய பாடலை நான் தேடி தருகின்றேன்.
2: அடுத்த நேருக்கு வழிவிடுவோம், நிறைய நேர் வருவாங்க.
0: சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி நன்றி.
2: மீராமாவுக்கு நன்றியா.
0: மீராமா கேட்டுக்கொண்டிருப்பார், மீராமா சிரித்து கொண்டிருப்பார் நீங்கள் பேசும் பொழுது. நன்றி.
2: ஏன்னா தங்க தாமரை இல்லவாங்க.
0: ஆமா
2: தங்க தாமரை இல்லவாங்க.
0: உங்கள் தங்க தாமரை வருவார், விரைவில் வருவார். நன்றி நன்றி நன்றி சேவா, வாழ்த்துக்கள். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அழகாக வந்து பக்தி என்றால் என்ன, பக்தி வாழ்க்கை முறையிலே பக்தி எப்படி எங்களோடு கலந்திருக்கின்றது, ஊடரத்திருக்கின்றது, எங்களோட பக்தி இல்லாமல் யாரும் எதையும் நிறைவேற்ற முடியாது. இப்பொழுது லண்டனில் இருந்து இங்கிலாந்திலிருந்து அன்பு மகள் கஸ்தூரி வருகின்றார். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் மகளே.
3: காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: எங்களுக்கு கரடா, உங்களுக்கு மாலை வணக்கம், எங்களுக்கு முற்பகல் வணக்கம், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அப்படி இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் நாங்கள் நண்பகலை தொட்டு விடுவோம். வாழ்த்துக்கள், சிறப்புகள் சிறப்புகள், வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
3: எனக்கு ஒரு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எல்லாரும் மலை மலைன்னு சொல்றீங்களா?
0: உங்களுக்கு வந்துட்டோம்.
3: சரியான மழையா?
0: அப்ப அது சரிதான், மகள் ஒரு பிள்ளையும் இல்ல தானே, சரியான மழை தான். சரியானதுக்கும் சரியானதுதான், சரியான மழை.
3: காலையில இன்னைக்கு மழை இருந்தது, அப்புறம் மத்தியானம் இப்ப கொஞ்ச நேரம் நல்லா அடிச்சு ஊத்திச்சு இப்ப
0: விட்டுருக்கு.
3: ரொம்ப அடுத்தது மூடி மூடி கிடக்கு ஃபுல்லா.
0: எங்களுக்கு இன்னும் மழை பொழியவில்லை, இந்த வாரம் மழை இருக்காது என்று எண்ணுகிறேன். ஆனா மழை
3: 22 பாக காலநிலை, ஆனா மழையோட கூடின காலநிலை தானே.
0: ஓ, எங்களுக்கு 18 பாகை, இது 20 வரைதான் செல்லும், மீண்டும் இது 9 பாகைக்கு இறங்கிவிடும். இனி அதிகம் மாட்டோம்.
3: எங்களுக்கு கொஞ்சம் குறையந்தான் காலநிலையா, மழையும் அதுவும் நைட்டு நைட் எல்லாம் சரியான இடிமுழக்கமும் மின்னல் வட்டி இடிமுழக்கம், அப்பா பயந்தே போயிட்டோம் நாங்க.
0: அந்த மழைக்காலம் அங்க எங்களுக்கு மேல நாடுகள்லயே, இந்த குளிர் நாடுகள்லயே மழைக்காலம் வருகிறது என்றால் அதை தொடர்ந்து குளிர்காலம் ஆரம்பிக்க போவது என்றுதான் அர்த்தம். இந்த மழை சொட்டு சொட்டா குளிர்ந்து குளிர்ந்து பின்பு
3: இருக்கிற ஊர்ல ஒரு சிவன் கோயில் கொடியேற்றம், அப்ப மழை வந்துருச்சு.
0: ஓ, இன்று கொடியேற்றமா? சிறப்பா பா, கொடியேற்றம் பார்த்து விட்டு வந்து விட்டீர்களா?
3: இல்லையா, நான் போக முடியாது, என்னோட 2 மந்தியால பயணம் அது லண்டன்ல.
0: ஓ, அது எந்த ஊர்ல இருக்கு அந்த சிவன் ஆலயம்? அங்கராட்படம் கும்பாபிஷேகத்துக்கு சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா வந்து பாடிய பாடல்கள் இருக்கின்றது, பாடியிருக்கின்றார் என்று சிவன் கோயிலாலே. அப்பாவும் அப்பாவும் மகனுமா? இல்ல, இந்த வருடம் இல்ல, ஆரம்ப காலத்துல, நீண்ட காலம் அவர் உயிரோடு
3: 2011 முதல் கும்பாபிஷேகம் பண்ணினு சொல்லிக்கணும். ஆரம்பத்துல எனக்கு தெரியாது,
0: இருக்கலாம், இன்னும் தெரியவில்லை. லண்டன் சிவன் ஆலயத்தை பற்றி அவரும் மகனும் இணைந்து அந்த கச்சேரி செய்ததாக ஒரு கேள்வி. சரியான தகவல் எனக்கு கிடைக்கவில்லை. அங்கே அப்போ உங்களோட காலையில் இப்படி இருக்கு, உங்களுடைய இன்றைய அப்போ இன்றைய நாள் எப்படி போகிறது உங்களுக்கு? வெளியே சென்றீர்களா?
3: அப்பா இன்னைக்கு போகலையா?
0: இன்னைக்கு
3: மழையோடையே கொஞ்சம் வீட்டு வேலையா கொஞ்சம் இருக்குது. என்னடா, ரெண்டு நாள்ல அக்கா வர மாதிரி இருக்கா, லண்டன்ல இருந்து அக்கா வரேன்னாங்க. அப்ப அதனால கொஞ்சம் வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி ஏதாவது பலாரம் ஏதாவது செய்யணும்.
0: அப்படியா? அப்ப எங்களுக்கும் செய்து செய்து அனுப்புங்களேன். என் மகளே, வாழ்த்துக்கள் அம்மாவா. அந்த மனம், மனம் உண்டையில் இடம் உண்டு, மனம் தான் காரணம் அதற்கு. சரி, அப்ப
3: காயத்ரி
0: ஜபம் செய்யற நாள், அதை பற்றி கூறுங்கள். காயத்ரி மந்திரம் அதை பற்றி கூறுங்கள்.
3: காயத்ரி மந்திரம் வந்து முதல் முதலா உருவாக்கப்பட்டது கௌசிகன்ங்கிற ஒரு அரசன். அந்த விஸ்வாமித்ர இந்த வசிஷ்டர்கிட்ட இருந்து அந்த பசுவை இது பண்ண கேட்க அவர் தரமாட்டார்னு சொன்னா, அப்ப நீங்க முனிவர்கள் மட்டும்தான் அதை வச்சிருக்கலாம் மூண்டு தவம் செய்து அந்த சிவன்கிட்ட கடைசியா தன்னோட உடம்பையே காயமாக்கி விளக்கேத்தி, அந்த விளக்குக்கு வந்து அம்பாள் சொல்லி கொடுப்பா, அஞ்சு முகம் விளக்கு இருக்கு, அதை நீ உன்னால முடிஞ்சா நீ ஏத்திக்கோ அப்படின்னு. அப்ப தன்னால முடிஞ்சா ஏத்திக்கோன்னு அந்த தன்னோட உடம்பையே காயமாக்கி திரியாக்கி, காயமண்டா உடம்பு உடல்லையே திரியாக்கி ஏத்தின விளக்குக்கு மந்திரம் சொன்னபடியா அது காயத்ரி.
0: நான் இது முன்பு இங்க விளக்கம் கொடுத்துருக்கேன், நீங்களும் கொடுங்கள், கேட்போம்.
3: அப்ப இது காயத்ரி மந்திரம். அதுல இருந்து எல்லா அந்தணர்களும் வந்து ஓதோணும், அந்த நாள் ஓதோணும்னு சொல்லி ஒரு வரலாறு. அதுல இருந்தா அவர் விஸ்வாமித்திரர், உலகங்களுக்கு எல்லாம் மித்திர நண்பனாக விளங்குறவர். விஸ்வமண்டா உலகம், மித்திரனண்டா நண்பன், உலகத்துக்கு நண்பனா இருக்கிறவர் விஸ்வாமித்திரர். ரெண்டு பேர் கொடுத்து சிவன் அம்பாள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க.
0: அழகாக ராஜரிஷி திரைப்படத்தில் அழகான காட்சி நாகராஜன் அவர்கள் அன்று வந்த திரைப்படங்கள், புராண படங்கள் என்றால் நாங்கள் கையெடுத்து கும்பிடக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் அந்த திரைப்படங்கள், காட்சிகள், சம்பவங்கள் எல்லாம் அந்த காயத்தையே திரியாக்கி அவர் உச்சரித்து கொண்டு வந்ததுக்கு தான் அன்னை அவருக்கு உபயோகித்து அவர் ராஜரிஷி பட்டம் பெற்றவர். அதன் பின்பு தான் ரிஷி ராஜ ரிஷியாக வந்தார் என்று நாங்கள் புராணத்திலே உள்ள புராணங்கள் கூறுகின்றோம். அந்த மந்திரத்தை நாங்கள் அடிக்கடி சொல்லிக் கொடு, எல்லோரும் சொல்லலாம் என்று ஒரு விதி இருக்கின்றது. உண்மைதானா? எல்லோரும் அந்த மந்திரத்தை எந்த நேரமும் கூறலாம் என்று.
3: ஓ, அதாவது உங்களுக்கு எப்பெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அந்த நேரம் அத்தனையும் சொல்லலாம், தப்பும் கிடையாது.
0: ஏனென்றால் என்னிடம் ஒரு சிலர் கேட்டிருந்தார்கள், நான் படித்ததிலே பார்த்தால் காயத்ரி மந்திரம் எந்த நேரம் யாரும் எப்பொழுதும் கூறிக்கொள்ளலாம் என்றதால் அதுக்கு சில சில மந்திரங்கள் சில சில நேரங்களில் சில சிலர் உபயோகிக்க முடியாது, உச்சரிக்க முடியாது. ஆனா இந்த மந்திரத்தை,
3: காயத்ரி மந்திரம் தப்பு கிடையாது,
0: எல்லோரும் எந்த இடத்திலும் அதை உச்சரிக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதனால் அன்பு உறவுகளை, இது காயத்ரி மந்திரம், காயத்ரி என்று கூறும் பொழுது சொல்லுவார்கள் சில மருந்துகளுக்கு காயத்ரி மருந்தப்பா என்று கூறுவார். ஏனென்றால் அது வந்து சர்வ ரோகங்களுக்கும் சிறப்பான மருந்தான். அதே போன்று சர்வ விக்கினங்களுக்கும் மனதுக்கு ஆன்மீகமாக வைத்தியம் செய்யக்கூடிய கஸ்தூரி மந்திரம், அந்த கஸ்தூரி, அதாவது கஸ்தூரி தான் பேர் வருது, காயத்ரி, காயத்ரி, காயத்ரி வருது, கஸ்தூரி என்னும் வாயிலே மாறி வருது, காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம் மிகவும் எவ்வளோ பெரிய பாரதூரமான வர்த்தமான நேரத்திலே நீங்கள் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருந்து பாருங்கள், அது சுலபமாக இருக்கும் உங்களுக்கு, அதில் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதேமாதிரி குழந்தைகளுக்கு ஒரு தீங்கு இழைத்து விட்டால் கூட காயத்ரி மந்திரத்தை ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தையை நீங்கள் பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது போல அதன் தலையிலே தொட்டு நீங்கள் மனதுக்குள்ளே காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து அனுப்பி வையுங்கள், அந்த பிள்ளைக்கு எந்த தீங்கும் நடைபெறாது. அநேகமாக எங்கள் தாய் தந்தையர்கள் குழந்தைகள் வெளியே சென்று விட்டால் குழந்தைகளுக்காக காயத்ரி மந்திரம் கூறிக்கொண்டிருப்பார்கள் மனதுக்குள்ளே. கணவன் வெளியே ஒரு கஷ்டமான ஒரு கடினமான தொழிலோ என்னவோ செய்ய போனாலும் அது சுலபமாக இருக்க வேண்டும் என்று மனைவி வேண்டிக் கொள்வார். அந்த நேரத்தில் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பார்கள். ஒருவர் கடினமான பணிபுரியும் பொழுது கூட குடும்பங்கள் குழந்தைகளை நினைத்து விட்டு ஒரு தடவை காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து விட்டார் என்றால் அது சுலபமாக வரும். என் வாழ்க்கையில் நான் கண்ட அனுபவம் அது. காயத்ரி மந்திரத்துக்கு ஈடாக வரும் மந்திரங்கள் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். எல்லோரும் எல்லா இடத்திலும் எந்த வேளையிலும் கூறக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம். அந்த நாள் இன்று அந்த அதுக்கு உரிய நாளும் அம்மா
3: காயத்ரி மந்திரம் உச்சரிக்கிறதுக்கு சிறந்த நாள் அது.
0: வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்பான ஒரு கருத்தை பக்தி வேளையிலே வந்துக்கணும். இந்த வேளையிலே பக்தி பாடல்ல உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல்?
3: மயிலாக நான் மாற வேண்டும்.
0: ஓ, அந்த பாடல் முருகன் பற்றிய பாடல்.
3: நல்லூர் முருகன் திருவிழா நடக்கிறதுனால எனக்கு இந்த பாடல் ரொம்ப மனசுல ஒரு ஆசை. என்னன்னா, மயிலாக நான் மாற வேண்டும் வள்ளி மணவாளன் திருக்கோயில். அது ஒரு வடம்பு அப்படி ஒரு வார்த்தை, நான் மறந்து போனேன் பாடல் வரி.
0: ஆனா
3: அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த பாடல் வரி.

0: நான் அப்பொழுது எங்களுடைய மன்றத்தில் தலைமை தாங்கிய போது அவரோட நெருங்கி பழகும் சந்தர்ப்பம் கிடைத்து, அவர் ஒரு வைத்தியர், அவரோட அவரோட பேசும் பொழுதே எங்களுக்கு நோய் தீர்ந்த மாதிரி தான் இருக்கும்.
1: அந்த திருமண தென்குமரி திரைப்படத்திலேயா அந்த அவர் இது படிச்சிருப்பாங்க, அபிராமி அந்தாதியும் திருவம்மை பதிகம் என்று சொல்லி அந்த கலியாத கல்வி பாடல் படிச்சிருப்பாங்க. நான் அவர் படிக்கிற மட்டும்தான் நான் படிக்கிறேன், நான் அதே மட்டுக்கு தான் நான் பாடப்படுகளை பழகினேன். அது அருமையா இருக்கும்.

0: மகனே பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. இது முதல்
1: சிறப்பம்மா,
0: பாடினா மட்டும் சீர்காழி
1: சிறப்பு
0: ஐயா.
1: சிறப்பு அம்மா. அந்த பாடல் மிக மிக, அந்த பாடல்களை நாங்கள் உற்று கேட்கும்பொழுது அதை இப்பொழுது வேடிக்கைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். குத்து பாடல்களை கொண்டு வந்து இறைவனை புகுத்தி பக்தியை அங்கே எப்படி உண்டாக்கப் போகிறார்களோ எனக்கு தெரியவில்லை. அதுக்கென்று ஒரு இலக்கணம் இருக்கின்றது, இலக்கணம் இருக்கின்ற மும்மூர்த்திகள் அன்று இசையை படைத்து சங்கீதத்தை மூலம் இசையை கொண்டு வந்து கொடுக்கும்போது இசை முக்கியமாக பக்தியைத்தான் ஊட்டியது எங்களுக்கு. பாருங்கள், எந்த பெரிய பெரிய அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், கல்வியிலே சிறந்து விழுந்த கல்விமான்கள் கூட அந்த எங்களுடைய கர்நாடகத்துக்குள்ளே ஒரு ஒரு விடயத்தை கற்றிருப்பார். ஒன்று வீணை அல்லது மிருதங்கம் அல்லது வயலின் அல்லது பாடல் பன்னிசை என்று ஏதோ ஒன்று அவர்களுக்கு தெரிந்திருக்கின்றன. ஏன்னா அந்த அந்த அந்த இசை, அந்த கர்நாடக இசை வந்து எங்களை ஒரு பண்படுத்தி கொண்டு போகும். இப்பொழுது வளர்கிற குழந்தைகளுக்கு கூட தீட்சை கொடுத்து மூன்று குறியும் விட்டு பக்தி பாடலே பாடிச்சா உண்மையிலே அவர்கள் பக்தியிலே பாடிக்கொண்டு அவர்கள் மாறிவிடுவார்கள். அவர்கள் பண்பாளர்களாக இருப்பார்கள். பேசும்போது, நடக்கும்போது, பெரியோர்களை கண்டால் கொடுக்கின்ற மரியாதை, கூறும்போது, நிற்கும் போதெல்லாம் அந்த அந்த பண்பு தன்னே அறியாமல் வளர்ந்து கொண்டு வரும். இது என்ன செய்வோம், எல்லாம் இறைவன் செயல் என்று எண்ணிக்கொள்ளுகின்றோம். சிறப்பாக இருந்தது உங்கள் குரலிலே வந்து அழகாக இந்த பாடலையும் பாடிக்காட்டி கஸ்தூரி, அதாவது காயத்ரி மந்திரத்தின் சிறப்பையும் உறவாடி கொண்டு சென்ற வழியிலே மக்கள் அதை உணர்ந்திருப்பார்கள். இந்த பக்தி வேளையிலே, பக்தி வேளையிலே அது பிரயோசனமாக இருக்கும், பயன்பட்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சிறப்போடு இருக்க வேண்டும்.
0: இன்னைக்கு ஐயா நான் ஒரு இதோண்டு படித்தேன், நான் அந்த பெருமாள் இந்த திருப்பள்ளி எழுச்சி இருக்குத்தானே.
1: ஆமாம்,
0: அது எங்களை சிவனுக்கு படிக்கிறது ஆதியும் அந்தமும் இல்ல, அது படிப்பினான் சிவன்ட.
1: ஆமாம்,
0: அதே மாதிரி பெருமாளுக்கு அரங்கர் பள்ளி எழுச்சி வந்து கதிரவன் குணதிசை பாடல் பாடுவாங்க.
1: ஆமாம், காலை
0: அதுல ஆனா எங்கட இதுல ரெண்டு ராகம் பெறாது, அவற்ற இதுல ரெண்டு ராகம் பாடல், அந்த இது வந்து ரெண்டு ராகத்துலதான் படிப்பாங்க.

0: ரெண்டு ராகத்துல வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு.
1: சிறப்பு பூபால ராகந்தானே மகளே,
0: பூபாலமும் கௌளியும்.
1: கௌளியும் கலந்து சிறப்பு சிறப்பாக நீங்கள் எங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சியை தந்து செல்கின்றீர்கள். இது பக்தி வேளையில் மிகவும் பிரயோஜனமானது. இந்த பக்தி வேளையிலே நாங்கள் செலவழிக்கும் இந்த நேரம் உண்மையிலே பக்தி உள்ள நேரமாக இருந்து இறைவன் பால் எங்களுக்கு ஒரு கண்ணிறுக்கம். உங்கள் எல்லோருக்கும் இறைவன் ஆசி கிடைக்கும். வாழ்த்துக்கள் மகளே.
0: எனக்கு ரோகராஜியோட பேசினா எனக்கு ரொம்ப முருகன் இதுகள் இன்னைக்கு அவ பேசியிருந்தா உண்மையிலே

0: நல்லா இருந்தது. அது அதுக்கும் அந்த இவங்க ரேவதி அம்மா ஒரு திருப்புகழ் ஒரு அழகா படுவாங்க பாடுவாங்களா,
1: ஆமாம்
0: எனக்கு
1: வருவார்.
0: அதுதான் அதுதான் எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. அதுல நான் மனசுல எப்பவுமே அந்த முத்தைத்தரு எல்லாராலும் எனக்கு இந்த வாத்தியார்கிட்டயே நான் நல்ல பேர் வாங்கினது முத்தைத்தரு திருப்புகள் பன்னிச வகுப்புல. அதோட நான் மனசுக்கு சங்கடமான நேரத்துல நான் படிக்கிறது காரணமாகதாக வந்து என்று சொல்லி ஒரு திருப்புகள் இருக்கு, முருகன் திருப்புகள். அதாவது எப்பவுமே காலன் வந்து எனக்கு கிட்ட அணுகக்கூடாம நீ காப்பாத்தணுங்கிற மாதிரி ஒரு பொருள் கொண்ட திருப்புகள்.
1: காலன் என்னை அணுகாமல் உனது அறிவால் புரிவாயே என்று பாதி மதி நதி போது மணி சடை என்ற
0: இல்ல இது வந்து
1: திருப்புகள்
0: இது வந்து

0: ஓம் சரவணபவ.
1: இது இந்த பொருள் உள்வினையின் காரணமாக வந்து இந்த பூமியில் பிறந்து காலனெண்ணை நெருங்காதபடிக்கு நீ மனம் பொருந்தி நான் நற்கதியை அடைய திருமாலும் பிரம்மாவும் முன்பு கண்டறியாத ஞான நடனத்தை ஆடி வருவாயாக. நிறைந்த அமுது போல் இனிய தேவயானியின் மணவாளனே, ஆறு திருமுகங்களையும் பன்னிரண்டு கண்களையும் உடையவனே, சூரர் கூட்டங்கள் இறக்கும்படியாக வெற்றி கொண்ட ஒளிமிக்க வேலவனே, பழமுதி சோலையில் சோலைமலையில் மேவி விளங்கும் பெருமாளே.
0: சிறப்பு, அற்புதமான திருப்புகளையும் பாடி அதற்குரிய பொருளையும் கூறி இன்றைய பக்தி வேளையை வளர்த்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். நான் கூறிய திருப்புகளும் பாதி மதி நதி போது மணி சடை என்ற திருப்புகளையும் இறையிலிருந்து காலன் இணை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. காலன் என்பது எங்களுடைய எம் தர்மராஜர், அவர் வந்து எங்களை அணுகாமல் இருக்க வேண்டும், அந்த அணுகிற வேளையிலே உன் அருள் எனக்கு வேண்டும் என்று பாடப்பட்ட பாடல்கள். சிறப்பான பாடலை அழகாக பொருளோட தந்து
1: வாழ்த்து.
0: சிறப்புக்கள் மகளே, சிறப்புக்கள்.
1: நன்றி, நன்றி ஐயா.
0: அன்னையின் சக்தி, அன்னை கலைவாணி அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். திருமதி கஸ்தூரி சயந்தன் அவர்களே, பக்தி வணக்கத்தை கூறி மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி பலை இவ்வளவு சிறப்பாக எங்களுக்கு அமையும் என்று இந்த எடுத்த உடனே வந்து விட்டார் எங்களுடைய ரேவதி. வணக்கம், வணக்கம் ரேவதி, வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா? நாங்கள் நலம். அது பக்தி வேலை அல்லவா, இறைவன் கொண்டு வந்து விடுவார். இப்பொழுதுதான் கஸ்தூரி உங்களை பற்றியும் பேசிவிட்டு போனார். திருப்புகள் பாடுவாவா? திருப்புகள் பாடுவது எனக்கு விரும்பணும் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். வாழ்த்துக்கள். பக்தி வேலை இப்படி வளர வேண்டும் என்று அவருடைய கிருபை இருக்கும் பொழுது நாங்கள் ஒன்று எவ்வளவு அழகாக போகின்றது பக்தி வேலை, பார்த்தீர்களா? பக்தி என்றால் என்ன?
2: அருமையாக இருக்கிறது.
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. அது செவிக்கு இன்பம் மட்டுமில்ல, மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கின்றது அம்மா. உண்மையிலே ஒரு முழுமையான ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பூரணம் கிடைக்கின்றது இல்லையா? பக்தியோடு நாங்கள் வந்து பாடல்கள் இத்தனையை கேட்டுக்கொண்டு போகின்றோம். பாடல்கள், பக்தி பாடல்களே, அந்த பாடல், இந்த பாடல், ராகம் நல்லா இருக்கும், தாளம் நல்லா இருக்கும், சுரம் நல்லா இருக்கும் எல்லாம் கூறுகிறோம். அதை உணரும்படி வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கூறும் பொழுது தான் அதை உணர்ந்த எங்களுடைய யோகாராஜ் தன்னுடைய அனுபவத்தை வந்து கூறினார். இதில் வீண் போகாதம்மா ஒன்றும். ஆண்டவனை நாங்கள் வேண்டிக் கொள்வது இறை நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது இல்லையா? சரி, அந்த வந்து அழகாக அந்த அந்த இறைவனை நம்பி சிவாய நம ஒன்று என்றும் கூறுவார் எங்களுடைய தேவா. அவர் அந்த இந்த இவ்வளவு காலம் பட்ட துன்பங்கள் ஒரு நேரத்தில் ஆனந்தமாக வந்த ரொம்ப அந்த நிலையை எங்களுக்கு கூறியிருந்தார் அல்லவா? அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அந்த வரம், இவ்வளவு காலமும் நாங்கள் பூ போட்டு சாமி கும்பிட்டு எத்தனையோ நேர்த்திகள் நிவர்த்திகளை செய்து எத்தனை ஆழங்கள் படியேறி இறங்கி வந்தபோது கிடைக்கின்ற பலன் இப்படியான நேரத்தில் தான் தெரியும். யோகாராஜ் அவர்கள் கூறியது போன்று அவர் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டு முழுமனதோடு அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அந்த வேண்டுதல் எப்படி நிறைவேறியது என்ற ஒரு காரணத்தை கொண்டு வந்து காட்டி கூறினார். பார்க்க உண்மையிலே மெய்சிலிருக்கக்கூடிய எப்படி எங்களை எல்லாம். அதனால் பக்தி என்பது வாழ்க்கைக்கு மிக முக்கியம். அதனால் தான் அன்று கூறியிருக்கின்றார் திருவருட்பயனிலே, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை என்று. அருள் வேண்டும், அருள் வேண்டும். அருள் இல்லாமல் நாங்கள் வாழ, அந்த அருள் எப்படி வரும்? அந்த பக்தி மார்க்கத்தை, அதை எந்த வழியில் எந்த மதம் எப்படி கூறுகின்றதோ அந்த மதத்தின் வழிபாடுகளை பின்பற்ற வேண்டும். அதில் உள்ள எதிர்மறை கருத்துக்களை வைத்து நாங்கள் சலனப்படக்கூடாது. நேர்மறையாக இருக்கின்றதை எடுத்துக்கொள்ள, நேர்மறை என்று ஒன்று இருப்பதால் தான் எதிர்மறை வருகின்றது இல்லையா? இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்றபடியால் தான் அவர்கள் எங்கே காட்டுங்கள் பார்ப்ப வேண்டியது, இல்லாததை காட்டுங்கள்னு கேட்க மாட்டார் தானே. அது அவர்களுக்கு லாஜிக். சரி, இப்பொழுது நீங்கள் இணைந்து விட்டீர்கள். உங்கள் நேரத்தை நான் வழங்கிக்கவில்லை, உங்கள் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பாருங்கள், உங்கள் திருப்புகளை கொண்டு பாருங்கள்.
2: ஆமாப்பா, இப்பொழுது நான் சோமேஸ்வரம் சோமநாதன் மடம் அதில் பாடிய ஒரு திருப்புகள் அப்பா. இது வந்து ராகம் வந்து தென்சுருட்டி, இதனோட அர்த்தம் கருத்து சொல்றேன்ப்பா.
0: சிறப்பு,
2: ஒரு வழி படாது திருச்சிற்றம்பலம். ஒரு வழிபடாது என தொடங்கும் இத்திருப்புகள் மனித மனத்தின் பலவீனங்களையும் அதை காக்கும் முருகனின் பெரும் கருணையும் எடுத்துரைக்கிறது. நிலையற்ற உலக இன்பங்களிலும் மாயைகளும் சிக்கி தவிக்கும் தனது கல் போன்ற மனம் உருக வேண்டும் என்றும் மரண பயத்தை நீக்கும் மௌன உபதேசம் என்னும் ஞான வாளை தந்து அருள் புரிய வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டுகிறார். திருவண்ணாமலை நாதரை வழிபடும் அடியார்களின் சிறப்பையும் புகழ் வாய்ந்த சோமநாதர் மடத்தின் வீட்டிற்கும் முருகனின் அருளையும் போற்றுகின்றார். அசுரர்களையும் பிரவுஞ்ச மலையையும் கடலையும் வற்ற செய்த வீரத்தை உடைய முருகப்பெருமான் தன்னை நாடி வரும் அடியார்கள் கோடி தவறுகள் செய்தாலும் அவர்கள் மீது சிறிதும் கோபம் கொள்ளாமல் மன்னித்தருளும் பெருக்கருணை கொண்டவர் என்பதை இப்பாடல் மிக ஆழமாகவும் அழகாகவும் விளக்குகின்றது. பாடல்
3: இப்போ
2: ஒரு வழிபடாது மாயை இருவினை விடாது நாளும் உழலும் மனுராத மோகன்.

உறவுமாறே அடியே இரவு பதை போனோகீரம் என மொழியும் வீட்டு பாக தன போக என படை

எனது பகை தீரணியும் அறிவாயே, அறிவை ஒரு பாகமான அருணகிரிநாதை அடைவு தவறாது பேணும் அறிவாய். அமணர் குல காலனாவும் அரியை தவராஜராஜன் அவ

0: எனது பகை தீர நீயும் அருள்வாயே. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம். சிறப்பு ரேவதி அவர்களே, நீங்கள் முதலில் வந்து ஒரு திருப்புகளை கொண்டு வரும் பொழுது அதுக்கு பொழிப்புரையை முதலில் கூறுங்கள் என்று நான் கூறியிருந்தேன் அல்லவா? அதை பின்பற்றி நீங்கள் அதை முதல் குறிப்பிட அந்த பொழிப்புரையை தரும் பொழுது எங்களுக்கு புரிந்து கொண்டு செல்லும். அது புரிந்த பின்பு நீங்கள் திருப்புகளை கூறும் பொழுது பாடல் வரிகளும் எங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள். அது பொழிப்புரை தெரியாமல் பாடல் வரிக்கு சென்றால் கொஞ்சம் கடினமாக இருக்கும் கேட்பவர்கள். அடுத்தது நீங்கள் கஸ்தூரி, ஷியாமலா போன்றோர் வரும் பொழுது இந்த ராகங்களின் பெயர்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? எல்லோருக்கும் எல்லா எங்களை எல்லோருக்கும் எல்லா ராகங்களும் தெரியும் என்றால், ஆனால் ராகங்களின் பெயர்களையாவது நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து பாடலை தரும் பொழுது அந்த ராகம் அப்பொழுது புரிகிறது. பக்திக்கு எந்த ராகம் வருது, கேளிக்கைக்கு எந்த ராகம் வருது என்றே நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஷியாமலாவும் அப்படித்தான் சில ராகங்களை கூறிக்கொள்வார். காயத்ரி நிச்சயமாக கூறிக்கொண்டு பாடியும் காட்ட நீங்களும் வந்து ராகங்களை கூறி பண் இசையை திறகின்றீர்கள். அந்த பண் இசை என்பது இசையை பண்படுத்துவது மட்டுமில்லை, எங்கள் இதயத்தையும் பண்படுத்தி கொண்டு போகின்றது பண் இசை. இந்த பண் இசையை இந்த திருப்புளை பாடின அருணகிரிநாதரை கூறுகிறார். அருணகிரிநாதர் இருந்த வாழ்க்கையின் முற்பக்கம் முருகனிடம் வந்த பின்பு உள்ள பிற்பக்கத்தையும் பார்க்கும் பொழுது பக்தியினுடைய ஆட்சி எப்படி இருக்கின்றது, அதனுடைய சக்தி எப்படி இருக்கின்றது நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இப்பொழுது நாங்கள் இதில் பக்தி கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடும் பொழுது வந்து பாடியதுக்கு அந்த சரித்திரம் பட்டினத்தார் அடிகளுடைய சரித்திரம், பட்டினத்தாருடைய முன் வாழ்க்கை பின் வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது அது எவ்வளவு தூரம் கை கொடுத்து இன்று வரைக்கும் நிலைக்கின்றார். அருணகிரிநாதர் அந்த துர்ப்பாக்கிய வழியில் சென்றிருந்தால் அது அப்படியே முடிந்திருக்கும். பட்டினத்தார் பணக்காரனா வியாபாரியாக இருந்தால் அதோடு முடிந்திருக்கும். ஆனால் ஆன்மீகத்துக்கு வந்த வழியால்தான் இன்றும் பேசப்படுகின்றார்கள், ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். எவ்வளவு உண்மை கருத்துக்களை வாழ்க்கை தத்துவங்களை உள்ளே அடக்கி தாங்க அதை பேசி நாங்கள் கலந்து கொள்ள இந்த பக்தி வேளை தான் சரி. இதிலே ஒரு குறிப்பு, அன்பு உறவுகள் இந்த பக்தி வேளை என்பதை எழுத்திலே எழுதும் பொழுது கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இது பக்தி வேலை அல்ல, வேளை நேரம், பக்தி நேரம் என்பதை குறிக்கின்ற வேளை. நல்ல வேளை என்று கூறுகின்றோம் அல்லவா? அந்த வேளை என்பது இந்த நிகழ்ச்சியின் பேர் பக்தி வேளை. இங்கே ஒரு சில அன்பு உறவுகள் பக்தி வேலை வேலை என்று எழுதுகிறார்கள், அதை கொஞ்சம் தவறு திருத்திக் கொள்ள வேண்டும் என்று. பக்தி வேலை தான், எங்களோட வேலைகள் பக்தியாக தான் செய்கிறோம், ஆனால் இது பக்தி வேலை, இது நேரம். இந்த நேரம் பக்தியோடு நாங்கள் பேசி மகிழ்ந்து கலந்து உறவாடி பக்தியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற நேரம், அதைத்தான் பக்தி வேலை என்ற பெயரில் இந்த தலைப்பை நான் கொண்டு வந்தேன். அதில் அதையும் கவனித்து
0: சொல்ல வேண்டும்.
1: ஆமாம், அன்னை தமிழை நாங்கள் மறக்க முடியாது. பக்தி வேலை, அது உச்சரிப்பிலே வேலை என்று வந்தாலும் கூட எழுத்திலே வேலை இரண்டு, அந்த லை கிளி போக்கு வர லீ அந்த இருக்கிற கிளை அதுக்கு வர லை தான் வரும். பக்தி வேலை, நான் முன்பு ஒரு தடவை எழுத்து மூலம் எழுதி ஒருதர் போட்ட பதிலுக்கு பக்தி இது வேலை அல்ல வேலை என்று குறிப்பிட்டு காட்டினேன், அவருக்கு அது புரியவில்லை, மீண்டும் அது வேலை என்று தான் எழுதி கொண்டிருக்கின்றார். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பக்தி வேலை எங்களுக்கு மிக மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. அதிலும் அந்த பக்தியை கூறக்கூடிய வகையில் கருத்துக்களை கொண்டு வந்து பரிமாறும் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும்? நான் கைமாறு செய்ய போவதில்லை, இறைவன் அதற்கு கருணையோடு உங்களுக்கு கடாட்சம் புரிவார்.
0: என்னுடைய
1: கடமை அம்மா, நான் உங்களை விட மூத்தவர், ஒரு ஆசிரியராக இருந்தேன், இங்கே வானொலியில் 2 மணி நேரத்தை எனக்கு கொடுத்து உங்கள் நேரங்கள் 2 மணியை நான் உங்களிடம் இருந்து கவர்ந்து கொண்டால் அதை பயனுள்ளதாக கொண்டு வர வேண்டும், உங்களுக்கும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். அதுதான் இந்த மொன்றியல் தமிழ் வானொலி நோக்கம். உங்களை ஒரு தடவை பாடுவோர் பாடலாம் வந்த இடத்துல ஒரு திருப்புகள் கேட்டேன், திருப்புகள் ஒன்று பாடுங்கள் என்று கேட்டுவிட உடனே பாடினீர்கள். அன்று தொட்டு இன்று வரை தொடர்ந்து நீங்கள் வரும் வேளையில் அந்த திருப்புகளை தந்து எங்களுடைய சமய தொண்டை ஆற்றுகின்ற இது ஒரு நாளும் வீண் போகாதம்மா, நிச்சயமாக பலனளிக்கும். அந்த பலனளிக்கும் என்பதை நாங்கள் இப்போ யோகராஜி எங்களுக்கு கூடிய விடயத்திலிருந்து தெரிந்து கொண்டோம் இல்லையா? ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு உதாரணமாக அவர் வந்ததை சொல்லி அதை நாங்கள் மனதிலே எண்ணுவதை உறுதிப்படுத்திக் கொண்டோம். இறைவனை நம்பின கடவுளை நம்பினார் கைவிடப்பட மாட்டார். சிறப்பு. என்ன பாடல் பக்தி பாடலாக இன்று நீங்கள் நிகழ்ச்சியில கேட்க போகின்றீர்கள்?
0: எனக்கும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை பாடல், மலை அப்ப நான்
1: வாழ்க்கை என்றால் என்ன? உண்மையிலே ஆன்மீகத்தோடு செல்பவருக்கு தான் அந்த பண்பாடு முறைகள் தெரியும். ஒரு ஒரு வைபவத்தை நடத்தும் பொழுது தேவா அவர்கள் தன்னுடைய மகளுக்கு திருமணம், இது முதலாவது அந்த அவருக்கு இந்த முதல் அவர் வீட்டிலே இல்லத்திலே நடக்கிற முதல் திருமண நாள். அதற்காக நாங்கள் மற்ற பக்கத்தை பார்க்கிறோம், அவர் எவ்வளவு பிரயத்தனப்பட்டிருப்பார் இதை நிறைவேற்றுவதற்கு. அந்த குழந்தை வளர்ந்த பிறந்த காலத்திலிருந்து வளரும் மட்டும் ஒரு எண்ணம் மனதில், என் பெண் குழந்தைக்கு நல்ல இடத்திலே வரன் கிடைக்க வேண்டும், நல்லபடி வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தங்களுடைய இன்ப துன்பங்களை மறந்து அதற்கு என்ன செய்யணும், நான் பக்திமயமாக இருக்கணும், பக்தி பண்பாடோடு வாழ வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பேர் பெற வேண்டும், பண்பாடு வரும். பண்பாடு எங்கேருந்து வருது? பக்தி மார்க்கத்துக்குள்ளே தான் வருது. தினமும் காலையிலே கோயிலுக்கு போகின்றார், பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகின்றார், வருகின்றார், கும்பிடுகின்றார், எங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ள நீங்களெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். அப்போ அந்த குழந்தையினுடைய அந்த அவர் எதிர்பார்த்த இந்த ஒன்றைத்தானே நான் இன்னைக்கு நானும் ஒரு தந்தை என்ற ஸ்தானத்திலிருந்து பார்த்தால் அதற்காகத்தானே வாழ்கிறோம். அந்த குழந்தையின் அந்த அது நிறைவேறணும், அது பெரிய ஒரு சுமை இறங்கியது போன்று இறைவன் கரம் கொடுத்து விட்டார். இதெல்லாம் உடனே என்ன சொல்லணும், நாங்கள் பட்ட பாடன்னு சொல்ல முடியும், எல்லாம் இறைவன் செயல், அவன் திருவருள் என்றுதானே நாங்கள் கூறுகிறோம். ஆதலால் அவர்களும் நாங்கள் செய்ததை ஒரு படிப்பினவாக ஏற்றுக்கொண்டு அவர்களும் அந்த வழியிலே செல்வார்கள். ஆக பக்தி வழியிலே செல்பவர்கள் ஒருபோதும் பிழைவிட மாட்டார்கள், பிழைவிட இறைவன் விட மாட்டார். அப்படி விட்டால் விட்டவர்கள் தன்னுடைய பெயரை சொல்லி நாடகம் ஆடியவர்கள் வேஷம் போட்டவர்கள் எல்லாம் காட்டி கொடுத்து விடுவார் உடனடியாக, அவர்கள் சரியான தண்டனையை கொடுத்து விடுவார் அவர். அது எங்கள் கண்கூடாக நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா அம்மா? அதனால் உண்மையான பக்தி எப்பொழுதும் கை கொடுக்கும் என்றதுதான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் நோக்கமும். அதுதான் மக்கள் மனதிலே பக்தியை வளர்க்க வேண்டும். நாங்கள் கடைபிடித்தால்தான் எம் பின்னவர்கள் இளைய சந்ததிகள் கடைபிடிப்பார்கள். சிறப்பு மகளே, உங்கள் பாடலை எழுதுங்கள், நாங்கள்
0: கேட்டு
1: விட்டதா ஞாபகத்துக்கு கொண்டு வாருங்கள்.
0: திசை மாறிய பறவைகள்லேருந்து உள்ளம் உருகாதான்,
1: இப்பவே பாடல் வரியே கேட்கவே உள்ள முருகுது ஐயா எங்களுக்கு உள்ளம் சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி அம்மா, நன்றி,
0: நன்றி,
1: நன்றி. அடுத்து வரும் உறவு எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மல்லிகத்திலிருந்து வருகின்றார். மகாலிங்கம் அவர்களே, அழைக்க வேண்டும், உங்களை இணைக்கின்றேன் நான், ஓடி வாருங்கள். இப்பொழுது யார் வருகின்றனர்? அவர்தான் வருகின்றார். வணக்கம், வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, வாருங்கள்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? சென்னையில் தான் இருக்கின்றீர்களா? இங்கே மல்லிகத்துக்கு வந்து விட்டீர்களா?
2: இல்லையா, நலமா இருக்கேன், சென்னையில தான் இருக்கேன். வர்ற மாதிரி இருக்கும்.
1: ஓ, நல்லது, நல்லது. ஆரோக்கியமாக மகிழ்வாக இருங்கள். எல்லா காரியங்களும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்க, கர்மங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா? உடல் நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், அதிகமாக உடலுக்கு இது கொடுக்க கூடாது. கூறுங்கள், உணர்ச்சி வசப்பட்டு
2: இல்லையா? நன்றி. இந்த வீடு மாறி வந்ததுனால அந்த உள்ள ஜாமான்கள்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கு
1: என்
2: மகளும் மருமகனும் ரொம்ப சிரத்தையோட அவங்க கொஞ்சம் அத கவனிச்சுட்டு இருக்காங்க, நானும் அப்படி அணில் மாதிரி உதவி இருக்கேன். அதனாலயே
1: மேற்பார்வை உங்களுடைய மேற்பார்வையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு கர்மம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இங்கே அந்த நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதற்கு முன்பு உங்கள் மனதிலே என்ன தோன்றுவது? இறை நம்பிக்கை தான், இறைவனுடைய வணக்கம், இறைவனிடம் தான் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். நான் உங்களால் முடிந்த வேலையெல்லாம் செய்கிறேன், இனி உன் பாரமப்பா என்று கூறுவீர்கள். என்ன அவற்ற கடமை?
2: நான் வந்து கோயிலுக்கு போய் அதை கொடு இதை கொடுன்னா கேட்கறது இல்லையா. கோயிலுக்கு போனோம்னா அந்த சிவ மந்திரத்தை சொல்றது, அதேமாரி வள்ளலாருக்கு போனோம்னா அருள்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்படிங்கிற மட்டும்தான் சொல்றது. அருளை மட்டும் ஏன்னு கேட்டுக்கிறது, அருளை கொடுத்தாலே எல்லாமே வந்துடும்ங்கிறது.
1: நாங்கள் எத்தனை கேட்டாலும் எங்களுக்கு எது வேண்டுமோ அதைத்தான் அவர் தருவார். கேட்பதெல்லாம் கேட்கலாம், தருவது அவருக்கு தான் தெரியும். இருக்கு எது கொடுத்தால் சரியானது, எதை கொடுக்க வேண்டும் என்றும் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்றும் அவருக்கு தெரியும் இல்லையா. ஆன்மீகம் என்பது வாழ்வை பணத்தை மட்டும் அல்லது செல்வத்தை மட்டும் குறிக்கோளானது அல்ல. நல்ல மனத்தை, நல்ல சமுதாயத்தை, நல்ல பந்தத்தை கொடுப்பதற்கு நாங்கள் இறை பக்தியை நாடுகிறோம். அவர் கொடுப்பார்.
2: அதே மாதிரி இருவேளையும் வந்து உச்சரித்து கடவுள் பெயரை உச்சரித்து நலமுடன் இருக்கிறதுக்கு நீ உங்களுடைய அருளை கொடுங்க ஐயா அப்படின்னு மட்டும்தான் நான் கேட்பேன். எனக்கு அதை கொடு இதை கொடு பணம் காசு கொடு உடல் ஆரோக்கியத்தை கொடுன்னு கூட வரைக்கும் கூட கேட்கறது இல்லையா. அருளை மட்டும் கொடுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் தானாவே மற்றபடி எல்லாமே வந்துடும்ங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே சும்மா இருக்கும் சுகம்னு சொல்லி வள்ளலார் சொல்லுவாரு. அதே மாதிரி இது சும்மாவே அந்த சும்மா இருக்கும்போது கூட அந்த சிவனை பற்றி நினைக்கிறதுனாலே அது ஒரு சுகமாவே இருக்குங்கிறதுனால அந்த சிவசிந்தனையோடையும் இருக்கிறது வந்து அந்த அருள் வந்து பெறலாங்கிற ஒரு நம்பிக்கையா.
1: சிவ சிவ என்பதுதான் அந்த சிந்தனை. நித்தமும் நாங்கள் எது எடுத்தாலும் சிவ சிவ அல்லது அவருடைய நாமத்தை சொல்வதால் இந்த பிழையும் இல்லை. சிவ சிந்தனை அந்த நாமத்தை சொல்வதனால் அவருடைய சிந்தனை மனதிலே இருக்கின்றது. அதனால் ஒரே வார்த்தையில் குறிப்பிட்டாலே அவனன்றி அணவும் அசையாது. அந்த உலகத்தில் நாங்கள் போடுகிற மூச்சு முதல் கொண்டு நடக்கின்ற கால் நாங்கள் செய்கின்ற செயல் எது செய்ய வேண்டும் என்றாலும் அவனுடைய நியதி தான். அதனால் அவரை நாங்கள் நினைக்க வேண்டும். நினைத்தால் நடக்க வேண்டியதை கொஞ்சம் சுலபமாக, தலையோடு வருவதை தலை பாகையோடு கலைந்து விடுவார். அதுக்கு உதாரணமாக பாரதத்திலே அர்ஜுனனை நோக்கி வந்த நாக அஸ்திரத்தை கிருஷ்ணனுடைய அன்பு ஆதரவு அனுசரணை இருந்தபடியே அவர் அந்த தேரை சற்று பதைத்து விட தலை பாகையோடு கொண்டு போச்சு தான், இல்லைன்றா தலையில் கொண்டு போயிருக்கும். அப்போ அதுக்கு என்ன உதவியும் தெய்வ அந்த இறைவன் அருள் தலையோடு வருவது தலை பாகையோடு போய் வருங்கள் துன்பங்கள் வரும், கொஞ்சம் சுலபமாக வரும், கொஞ்சம் சுலபமாக. ஆனா வர வேண்டும் என்பது எங்களோட நியதி. அந்த நியதியை சற்று சுலபமாக்கி விடுவது சிவமந்திரம் தான். எங்களை பொறுத்தவரையில் திருமந்திரம் சிவமந்திரம் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். ஒவ்வொருவரும் வழிகாட்டிகளும் ஒவ்வொரு மதத்தையும் வழி மார்க்கங்களை காட்டினாலும் எல்லாம் இறைவனைத்தான் குறிப்பிட்டு வருகின்றது. இறை நம்பிக்கை பாருங்கள், எங்களுடைய நண்பர்களோடு பேசும்பொழுது இஸ்லாமிய நண்பர்களோடு இப்படி நடந்து போயிட்டு துன்பம் வரும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று எழுதுவார்கள். பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை? இறை பிரார்த்தனை. நாங்கள் சென்று நபிகள் முகமது நபி சொன்னது கொண்டு அல்லது இஸ்லாமிய கடவுள் அல்ல, இறைவன் எல்லோருக்கும் பொதுவாக இறைவன் தானே இருக்கு, இறைவன் ஒருவன் தானே இருக்கின்ற. ஆகவே நாங்கள் இந்த வழியிலே வணங்குகிறோம், அவர்கள் அந்த வழியிலே வணங்குகிறார். ஒவ்வொரு வழியில போனாலும் இறுதியிலே முடிவு ஒன்று தான். சிறப்பு என்ன பாடலை மகாலிங்கம் கேட்போம் என்று
2: அதான் காயத்ரி இது மந்திரம் ஓத வேண்டிய நாளுங்கிறதுனால அம்பாள் பாடலே ஒன்று கேட்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணையா. அதில் அந்த இளையராஜாவுக்கு மிக மிக சிறப்பான கிரீடமாக வீற்று அணிகலமாக இருந்த ஜனனி ஜனனி ஜனனி அந்த பாடல் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஜனனி ஜனனி ஜகம் நீ அப்படி வரும்.
1: பாராயணம் செய்ய வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும். ஏனைய பாடல், தண்ணி அடிக்கிற பாடல், கிழுகிழப்பு பாடல்கள், பட்டார் என்று பாடுவீர்கள் கெட்டிக்காரன். இந்த பாடல்களையும் மனனம் செய்ய வேண்டும். வாழ்த்துக. ஜனனி ஜனனி ஜகம் நீ ஜகத்காரணி நீ என்றெல்லாம் பெறும் அந்த பாடல். வாழ்த்துக்கள். உங்கள் நேரத்தை கவனமாக கவனித்துக் கொள்ள உடல்நலத்தை பணிங்கள். சிவன் அருளால் எல்லாம் சிறப்பாக நடக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகாலிங்கம், வாழ்த்துக்கள்.
2: நன்றியா?
1: நன்றி.
2: பக்தி வேலை அமைஞ்சு இணைப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: பக்தி வேலை, நல்ல நேரம், பக்தி நேரம் இது, பக்தி வேலை.
2: வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுனால அது வேலையை சின்ன லையண்ணா வந்துருச்சு.
1: அது என்னன்னா, நீங்கள் வாய்ஸ்ல எழுதுங்கள், எழுதி போட்டு அதை பார்த்து விட்டு அதை ஷுவர் பண்ணுங்க, திரும்பி படித்து விட்டு நீங்கள் அதை அனுப்புங்கள். அப்ப படிக்க முந்தி ஒரு பிழை இருந்தேன்னா அதை நீங்க எடிட் பண்ணலாம், சரியா? அதுக்காகத்தான் கூறினேன். நன்றி.
2: மீராம்மா சொல்லுவாங்க அடிப்படி, மகாலிங்க நீங்க எழுத படிக்க வாய்ஸ்ல எழுதுறீங்க, அதை கொஞ்சம் சரி பார்த்துட்டு போடுங்க ஐயா.
1: எதை நாங்கள் எழுதினாலும் திருப்பி ஒருக்கா படிக்கத்தானே ஐயா வேணும். அது ஒரு ஒரு விசிறி ஒரு ஒரு கால் மாறினால் ஒரு கருத்துக்களை கொண்டு வந்து விடும் ஐயா. சரியா?
2: ஆமாயா.
1: சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. ஜனனி ஜனனி ஜகம் நீ கேட்டு மகிழ்வோம் இறை பக்தியோடு அன்னை என்னுடைய பாடல்.
2: நன்றி
1: நன்றி நன்றி மகாலிங்கம். உடல் நலத்தை பேணிக் கொள்ளுங்கள். முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பக்தி வேளையில் இணைந்திருக்கின்றோம். பக்தி வேளையில் இணைந்து பலரும் வந்து இந்த பவசாகரத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழுகிறோம், வாழுவதற்கு என்ன வேண்டும் என்ற கருத்துக்களை முன்னோர்கள் காட்டிய வழியை ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் அடியார்கள் அடியவர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காட்டி சென்ற பாதையை காட்டி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த ஒரு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். அவர் நீண்ட நேரம் அழைத்து விட்டு இப்பொழுதுதான் அவருக்கு அழைப்பு கிடைத்திருக்கின்றது. எங்கள் கிருஷ்ணன் அவர்கள், வணக்கம். கணக்கம் கிருஷ்ணா, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா
1: ஐயா? நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக மகிழ்வாக இருக்கிறோம்.
1: கிருஷ்ணகிரி எப்படி இருக்கின்றது? திருப்புவனமா கிருஷ்ணகிரியா? குளிர்மை கூட
3: இல்ல. கிருஷ்ணகிரி ஒரு 10 நிமிடம் மழை பொழிந்தது ஐயா.
1: நான் கேட்டது குளிர் எது அதிகம், தஞ்சா உங்களோட திருபுவனமா கிருஷ்ணகிரி?
3: கிருஷ்ணகிரி
1: இயற்கையாகவே குளிரான இடம் இல்லையா? மலைநாடு, நதிகள் ஓடுவது,
3: வெயில் இருக்கும் ஐயா. இங்கேயும் வெயில் இருக்கு, இப்ப குளிமையா இருக்கு.
1: அதைத்தான் நான் கேட்டேன், இப்பொழுதும் அப்படி இருக்கின்றது. சரி, அங்கே உங்களுடைய கால நேரங்கள் அப்படி போகின்றது. இந்த வேளையிலே நீங்கள் அப்படி அங்கே அமைதியாக கொஞ்சம் ஓய்வு எடுத்தது போன்று இருக்கின்றதா? வீட்டுல என்ன பணி
3: இல்லையா?
1: சும்மா இருக்கும் வேலையிலே என்ன செய்து கொண்டு சும்மா இருக்கும்? சும்மா இருக்குன்றது என்ன? சும்மாண்டா சும்மா சும்மாண்ட பதம் ஒரு நாள் ஒரு மத்தியாலமா பேசுவோம். நான் நாகப்பன், நான் நீங்கள் சந்தன்ராஜ் எல்லோரும் இணைந்து வந்த உறவுகள் ஒவ்வொருவரும் சும்மா சும்மா சும்மா சும்மா பேசிக்கொண்டே இருந்தோம். அந்த சும்மா சும்மா நேரத்தை சும்மா போக்கி விட்டோம் வாழ்த்துக்கு. சரி, அங்கே அருகிலே ஆலயங்கள் சென்றீர்களா இன்று வெள்ளிக்கிழமை?
3: போக முடியவில்லை.
1: கேட்டீர்களா காயத்ரி மந்திரத்தை பற்றி? காயத்ரி மந்திரம் இன்றைக்கு அதற்குரிய நாள், அதை ஓத வேண்டும் என்று எல்லோரும் ஓதலாம் என்று.
3: கஸ்தூரி நல்லா அழகா சொன்னாங்க, கேட்டோம். அதுக்கப்புறம் ரேவதி அம்மா சொன்னாங்க.
1: இந்த பக்தி வேளை என்பது மிகவும் முக்கியம். உங்களுடைய அனுபவத்தை கூறுங்கள். பக்தியோட நீங்கள் இருந்து பெற்ற அனுகூலமான சம்பவங்கள் எதுவும் இருக்கின்றதா?
3: அனுகூலமான சம்பவங்கள் சபரிமலையில் நடந்திருக்கு.
1: கூறுங்கள், அதை கூறுங்களேன். உங்களுக்குள்ளே வச்சிருக்க கூடாது, மற்றவர்கள் கூற வேண்டும். எப்படி நடந்தது, என்ன நடந்தது?
3: வரும் வாரங்களில் சொல்றேன் ஐயா. இப்ப பேச்சு அருகில இருக்கேன், சும்மா இருக்க மாட்டேங்கிறா, வேற ஒண்ணு இல்லை.
1: அப்ப பேச முடியும் இல்லையோ? சரி, இப்ப பாடலை கூறுங்க. என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்?
3: என்ன கவி பாடினாலும் மனம் இறங்கவில்லை.
1: என்ன
3: கவி பாடினாலும்
1: என்ன கவி
3: மனம் இறங்கவில்லை?
1: ஓ, என்ன கவி பாடினாலும். யாருடைய பாடல்?
3: மதுரை சோமு.
1: ஓ, சோமு ஐயா.
3: திருக்குறளை பத்தி பாடுறாங்க. அதெல்லாம் நானும் அதே மாதிரி ஒரு
1: ஒன்றே கேட்கிறீங்க. வாழ்த்துக்கள். என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லையோ என்ற அந்த பாடல் மிகவும் உருக்கமான ஒரு பாருங்கள், இந்த பெரிய எல்லையிலே இருக்கின்றார்கள் இவர்களும். பக்தியின் எல்லையிலே இருப்பவர்கள் கூட இன்னும் கேட்கின்றார், உளவெல்லாம் கேட்டும் இறங்கவில்லையோ என்றுதான். ஏனென்றால் இறைவன் சாதாரணமாக கேட்டவுடனே கொடுக்க போறவர் அல்ல. நாங்கள் எங்களை வருத்தி எங்களை மறந்து அவரை முழுமையாக நாங்கள் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு நேரம் நினைத்தால் போதாது. எங்களுக்கு ஒரு தேவை வருதுன்னா ஓடி போய் ஆலயத்துக்கு முன்னாலே இருகரத்தை கூப்பி கொண்டு 10 தரம் 50 தரம் சொல்லி கத்தினாலும் நடைபெறுவதில்லை. எப்பொழுது வர வேண்டும் என்று அவருக்கு தன்றாக தெரியும். எப்பொழுது எங்களை நினைக்கின்றார்கள். ஆன்மீக வழியிலே இவர் ஒருதன் பின்பற்றுகிறாரோ அவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் வருவதும் இல்லை, தொல்லை வருவதில்லை, வருகின்ற தொல்லையின் துன்பமும் சுகமாகத்தான் வரும் அவர்களுக்கு. சரியா? சரி, என்ன கவி பாடினாலும் நீங்கள் எப்படி எத்தனை கவி பாடியிருப்பீர்கள் இறைவன் நினைத்து?
3: வாழ்த்துக்கள்.
1: நன்றி கிருஷ்ணன் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சந்திப்போம்.
3: நன்றி
1: கிருஷ்ணா. நன்றி கிருஷ்ணா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த வரமாக வருகின்றார் எங்களுடைய வழக்கறிஞர் ராஜராஜன் தர்மபுரியில் இருந்து. வணக்கம் ராஜராஜன்.
4: ஐயா வணக்கம். வணக்கம். நலம் நலம் அறிய ஆவல் ஐயா.
1: நலமோடு இருக்கின்றோம், உங்கள் நலம் அறிந்தோம். நன்றி. அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது தர்மபுரியிலே?
4: ஐயா வெயில் தாங்க அதிகம்.
1: அது அதிகம் என்றில்லை, அந்த இந்த காலகட்டத்தில் வெயில் வரத்தானே வழக்கறிஞரே, வர வேண்டும். உங்களோடு நாங்கள் நியாயம் பேச முடியாது, தர்க்கிக்க முடியாது. அந்த காலம் இந்த
4: காலம் மழை தாங்க வரணும்.
1: இல்லை, இந்த காலத்திலே அவருக்கு தான் தெரியும், இறைவனுக்கு தெரியும் எந்த காலத்தில் எந்த சூழல் அமைக்க வேண்டும். ஆனால் அதை மாற்றி அமைக்க நம்ம அவர்கள் முயற்சி இருக்கிறார். முன்பு இந்த காலத்தில் மழை என்ற அந்த காலத்தில் மழை பொழியும் காரணம் இயற்கை, அப்படியே அழிக்கப்படாமல் இருந்தது. மழைக்கு காரணம் இயற்கை.
4: ஐபிசில மழை வரும்
1: என்றெல்லாம் இருந்தது.
4: பழமொழியே இருக்கு.
1: ஆமாம். ஆனால் அன்று பழமொழி சொன்ன அந்த பழமொழி சொன்ன காலத்தில் இருந்தது மாதிரி இயற்கை சூழல் இன்று இல்லை. அதை நாங்கள் மாற்றி விட்டோம். நாங்கள் மாற்றி விட்டோம் மக்களாகிய நாங்கள் மாற்றி விட்டோம். இறைவன் அதை செய்யத்தான், இயற்கை தன்னுடைய கடமையை சரியாக செய்யும். அதற்கேற்ற நீங்கள் உங்களுடைய கடமையை சரியாக செய்வதற்கு சூழல் சந்தர்ப்பம் சரியாக இருந்தால் தானே செய்வீர்கள். அதே போன்று இயற்கையும் சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியாக இருந்தால் மழையை மழையாக தரும், வெயிலை வெயிலாக தரும், அதிகமாக தரும், குறைத்து தருவதற்கு இயற்கை தான் காரணம்.
4: கண்டிப்பாங்க.
1: அந்த இயற்கை யார் என்றால் நாங்கள் எல்லோரும் இயற்கை தான் கடவுள் என்று சொல்லுகிறோம். நீங்கள் என்ன
4: நினைக்கிறீர்கள்?
1: அன்று நீங்கள் அந்த முத்தைத்தர் பத்தி திருநகை இன்று மங்கள் மனதில் இருக்கின்ற எவ்வளவு அழகாக தமிழை உச்சரித்து அதை அதை அந்த அந்த பதிகத்தை தந்து ஆன்மீகத்தை அழகாக புகுத்தினீர்கள். இன்று என்ன ஆன்மீகத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிருங்கள். சின்ன பையன் நீங்கள், உங்களுடைய அனுபவத்தை கூறுங்கள் ஆன்மீகத்தில்.
4: ஐயா முதல்ல ஒரு இரண்டு கோயில்கள் இருக்கு ஐயா அருகில. சேலம் மாவட்டம் மங்களூர்ல மேச்சேரியில பத்திரகாளி அம்மன் கோயில்னு சொல்லி ஒண்ணு இருக்குங்க ஐயா, மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். அடுத்து போன வாரம் வந்து திருச்செங்கோடு கோர்ட்டு வேலையா போனாங்க ஐயா. அப்ப வந்து அர்த்தநாரீஸ்வர பெருமாள் செங்கோட்டு வேலை இருவரையும் அருமையாக தரிசித்து விட்டு காலையில கோர்ட்டுக்குள்ள போகும்போதே போயாச்சு. திருப்பி கோர்ட்டு ரெண்டு மணிக்கு முடிஞ்ச பிறகு செகண்ட் வாட்டி போயிட்டு திருப்பி அப்படியே வீட்டுக்கு வந்தோம். போனா வந்து வெளில வரத்துக்கே மனம் வராது, அவ்வளவு அழகா இருப்பார் செங்கோட்டு வேலவன். ஒரு கையில வேலு, இன்னொரு கையில சேவல்.
1: சிறப்பு
4: அழகா இருப்பாருங்க. அதை தாண்டி போனாதான் அம்மையப்பர். பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றின்ற மாதிரி அந்த இடத்துலதான் அவங்க இருப்பாங்க.
1: இது ஒரு இந்த இடத்துல ஒரு வினா ஒன்று வழக்கறிஞரு, நீங்கள் வழக்காடு மன்றத்தில் வழக்காடி வெற்றி பெறுகின்ற நேரம் இருக்கிற திருப்திக்கும் இந்த இறை சன்னிதானத்துக்கு சென்று திரும்பும் போது இருக்கிற திருப்திக்கும் வித்தியாசம் இருக்கின்றதா?
4: கண்டிப்பாங்க. இறை சன்னிதானத்தில் போனா நம்மளுக்கு அங்க வெற்றி மட்டும்தான் கிடைக்கும், இங்க நம்மளுக்கு நிம்மதி கிடைக்கும்.
1: உங்களுக்கு வழக்காடு மன்றத்திலே இந்த பணியிலே நீங்கள் இருக்கிற வெற்றி மட்டும்தான் கிடைக்கும், இதுல நிம்மதியும் கிடைக்கும், சிறப்பு
4: கிடைக்கும்.
1: இந்த வயதுல நீங்கள் இதை இந்த அனுபவத்தை பெற்றதைட்டு நாங்கள் மெச்சுகிறோம். அதனால் எந்த வழி அதை எப்படித்தான் நாங்கள் என்னதான் செய்ய வேண்டுமானாலும் இந்த இறை பக்தி என்பது வேணும். நீங்கள் போகும்போது நினைத்து போயிருக்க மாட்டீர்கள், வரும்போது அதை முடிந்தவுடனும் உங்களை அறியாமல் உங்களோட கால எழுத்துக்கு நாங்கள் அந்த வெற்றியை அந்த திருப்தியை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு கால இறைசன் நதிக்கு போனவுடன் முழு நிம்மதியும் கிடைத்த மாதிரி இருக்கும் இல்லையா ஐயா?
4: திருப்திங்கிறது ஐயா சொன்ன வார்த்தை தான் அருமையான வார்த்தை. அந்த திருப்திங்கிறது வந்து வெற்றியில கிடைக்காது, ஆனா கோயிலுக்கு போனா அந்த திருப்தி மன நிறைவு
1: நிம்மதி
4: அருமையா கிடைக்கும்,
1: ஒரு நிம்மதி. அதுக்குத்தான் மனமே நினை என்றும் சிவன் தாள் என்று கூறியிருக்கின்றார்கள். சிவன் ஏகன் அநேகனாக இருக்கின்றான். எந்த உருவங்களில் இருந்தாலும் சிவனுடைய
4: அவரோட கோயிலுக்கு போக முடியாது.
1: ஆமாம், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி
4: வணங்கி.
1: சிறப்பு சிறப்பு. கூறுங்கள் உங்களோட கேட்க அவர்படும் எல்லோரும் விரும்புகிறார்கள். நான் இங்கே கூறியும் இருக்கின்றேன். எது வேண்டுமானாலும் எங்களுக்கு ஆன்மீகம் இருக்கின்றது. ஆன்மீகத்திலே நாங்கள் இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கும் போது கண்முன்னாலே எங்களுக்கு நியாயங்களை சரிவர நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஒருவர் இருக்கின்றார், அவரை நாடுவோம் என்று கூறிக்கொண்டேன். நான் சிறப்பாக இருக்கணும். சரி, என்று என்ன பக்தி பாடலை நீங்கள் கேட்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்?
4: ஏ திருச்செந்தூரின் கடலோரத்தில்.
1: ஆஹா, திருச்செந்தூர்
4: பாத்தீங்கன்னா இஎம்எஸ் இருப்பாரு, வெங்கல குரலோன்.
1: ஆமா,
4: இவர் இருப்பாரு, இவரு சீர்காழி
1: கோவிந்தராஜன்.
4: ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினது முருகனை கண்ணு முன்னாடி காட்டுவாரு திருச்செந்தூர். திருச்செந்தூருங்க ஐயா, ஆறு படை வீடு இருக்கிற இல்லைங்க. ஆறு படை வீட்டுல எல்லா இடத்துலயுமே குமரன் வந்து குன்றுலதான் இருப்பாரு. ஆனா திருச்செந்தூர்ல மட்டும்தான் வந்து கடலுக்கு அருகிலே இருப்பாரு. மீதி எல்லா கோயிலுமே நாம மேலே ஏறி போய் சாமி பார்த்துட்டு கீழே இறங்கணும். திருச்செந்தூர் பொறுத்தவரையும் நாம கீழே இறங்கி போயிட்டு திருப்பி சாமி பார்த்துட்டு மேலே ஏறி வருவோம்.
1: அந்த பாடல் வருகிறதுல கடலின் அருகில் கூடியிருக்க தலையா கடல் அலையா என்று ஒரு வரி வரும் அந்த பாடல்ல. அவ்வளவு பெருந்தொகையான பக்தர்கள் கூடி கொண்டாடி கொண்டு வருவார் அவருடைய விழாவை. நீங்கள் கூறியது போல ஆறு படைகளிலும் கடலோரம் இருக்கின்ற ஒரு வீடு திருச்செந்தூர், ஆறு படைகளிலே ஒன்று.
4: சிறப்பு
1: வாழ்த்துக்கள்.
4: கோவிலின் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையா, பெரியவர் குழந்தைகள் அனைவரும் இழுக்கும் குமரன் அவனின் கலையா.
1: பெரியவர் இளையவர் எல்லோரும் எல்லோரும் எல்லோரும் வாழ்த்துக்கள். சிறப்பான வரிகளை அதுக்களை புகுத்தி அழகாக அவர்கள் இருவரும் குரலும் மாறி மாறி தரும்பொழுது அந்த திருப்புகள் அந்த பாடலை கேட்க மெய் சிலிருக்கும். உண்மையாக நாங்கள் உள்வாங்கினால் மெய் சிலிருக்கும். அந்த பாடலை நாங்கள் சரியாக அப்படியாக வேறு சன்னிதானத்திலோ இல்லை வீட்டில் நின்று உச்சரித்து பாடும் பொழுதும் அவன் அருள் எங்களுக்கு பாலிக்கும் ஐயா. சிறப்பு,
4: இரண்டு பேரும் சேர்ந்து பாடுற வரிகள் அருமையாக இருக்கும்.
1: சிறப்பான ஒரு பாடல், சிறப்பான ஒரு பாடல். சிறப்பு ராஜராஜன், நீங்கள் இணைந்து மகிழ்கின்றோம். வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைக்கும் நேரங்களில் உங்கள் வாழ்க்கை சிறக்க வேண்டும். இந்த உண்மையிலே பக்தி சிரத்தையோடு அது உங்களுடைய அன்னை, உங்களுடைய அம்மம்மா, உங்களுடைய மாமா எல்லோரும் அந்த பக்தியிலே போகிறபடியே நீங்களும் அந்த வழியை நாடுகிறீர்கள். அதே போல நாங்கள் நாடினாத்தான் நமது பின்சந்தியினரும் நாடுவார்கள் என்றது ஒரு உதாரணம். உங்களை நீங்களாக வளர்ந்து உங்கள் அண்ணன் உங்கள் அம்மம்மா அம்மம்மாவிலிருந்து வருகின்றது இந்த பக்தி. அந்த மூதாதையர்கள் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றனர். அவர்கள் வழிகாட்டியது பிழையான வழியே அல்ல. அவர்களெல்லாம் பெரிய சமய வகுப்புகள், சங்கீத வகுப்புகள் அல்லது பெரிய பெரிய பல்கலைக்கழகத்தில் சமயத்தை படிக்கவில்லை. வழிவழி வந்தது தான் எங்களுடைய சமய வழிபாட்டு முறைகள் எல்லாம் வழிவழி வந்து வாழ்க்கைக்கு கூறுங்கள்.
4: நம்மளோட வருங்கால சந்ததியருக்கும் நாம தான் வந்து புகுத்தணும்.
1: இப்ப
4: இருக்கிற ஜென்ஜத் காலத்துல வந்து சின்ன வயசுல இருந்தே கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, கோயில்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, சுவாமினா என்ன, இயற்கை, ஐயா சொன்ன மாதிரி இயற்கை தான் முதல்ல வந்து ஆதி மனிதன் வணங்கினான். அதற்கப்புறமா ஆதி மனிதன் உணர்ந்து இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி உள்ளது, அந்த சக்தி தான் இயற்கையவே ஆக்கி வைக்கின்றது. அந்த சக்தி எது? அந்த சக்தி ஒருவருக்கு அல்லாவாகவும் மறுவருக்கு இயேசுவாகவும் நம்மளுக்கு சிவனாகவும் முருகனாகவும் தெரிகிறார் சொல்லி அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை தினமும் வணங்குங்கள், மன நிம்மதி கிடைக்கும், வெற்றிகள் தானாக உன்னை தேடி வரும். நாம வெற்றி தேடி போக தேவையில்ல, இயற்கை நம்மளுக்கு சாதகமா
1: தெரியும். உண்மை, நல்ல கருத்து. அன்று அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது உண்டு என்றார்கள். இன்று மதத்தானே தேடுற எங்க யாரும் கண்டுபிடிக்கவில்லையே இன்னும். இன்றும் இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சிகள் வந்து அஞ்ஞானம் போய் விஞ்ஞானம் போய் மெய்ஞானம் வந்து விட்டு கூறுகிறார்கள். மெய்ஞானம் வந்தாலும் அந்த இயற்கையாக நடைபெறுவது ஒன்றை இவர்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றார்களே.
4: உண்மை, காலத்தை கணிக்க முடியாதுங்க ஐயா.
1: செயற்கையாக தான் எல்லாம் செய்கின்றார்கள். அதெல்லாம் இதெல்லாம் முன்பே என்று கூறுகிறார்கள். இந்த ஏஐ என்று கூறுவதை கூட, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று இப்போ கூறு, அது கூட முன்பு இருந்த புராண காலத்துல என்ன கூற, எத்தனை பேர் உருமாற்றம் பெற்று அப்படி வந்தான் இப்படி வந்தான், இங்கிருந்து அங்கு அடித்தான், அங்கிருந்து இங்கு அடித்தான், கூடு விட்டு கூடு, இதெல்லாம் வந்து விட்டது ஐயா. எங்கள் அந்த நாளில இருந்திருக்கின்றது. இவர்கள் ஒண்ணும் புதுமையா கண்டுபிடிக்கவில்லை. ஆனால்
4: நம்ம இலங்கையில் வந்து ஒரு நூலகத்தை அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க, திருகோணமலை கிட்ட இருக்கிற நூலகமா இல்ல யாழ்ப்பாணம்?
1: யாழ்ப்பாணத்தில், யாழ்ப்பாணத்தில்
4: அனைத்து வகையான சித்த மருத்துவத்திலிருந்து அனைத்து வகையான மருந்துகளும் இந்த கடவுளோட குறிப்புகள் எல்லாமே வந்து அந்த லைப்ரரியில வச்சிருந்தாங்க.
1: ஆமா, ஆசிய நாடுகளுக்குள்ளே தலை சிறந்த வாசிக நூலகம் அந்த நூல், ஆசிய நாட்டுக்குள்ளே
4: யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் தானுங்க?
1: ஆமாம், இலங்கையின் இலங்கையின் யாழ்ப்பாணம், வடமாகாணம் யாழ்ப்பாண பட்டணத்துக்குள்ளே, யாழ்ப்பாண நகரத்துக்குள்ளே இருந்த பெரிய அது ஒரு தெய்வீக இடம், அத்தனையும் அழித்தவர்கள். ஆனால் அந்த பழி நிச்சயமாக தெய்வம் நின்றிருக்கும் ஐயா, தெய்வம் நின்று அறுக்கும், அரசன் அன்றறுப்பான், தெய்வம் நின்று அறுக்கும். நல்லது ராஜராஜன், சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, எங்களுடைய பக்தி வேளையிலே வந்து இந்த பக்தி வேளையை நலம் பெற செய்து கொண்டிருந்தீர்கள், வாழ்த்துக்கள். உங்கள் போன்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் எங்கள் சமய வழியை நாடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்களோடு இணைந்து மற்றவர்களும் பின்பற்றுவார்கள் என்றதுக்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. எப்படித்தான் நாங்கள் முதியவர்கள் மூத்தவர்கள் கத்தினாலும் இளையவர்கள் தலையெடுக்க வேண்டும். அது இறைவன் முழு அருளையும் உங்களுக்கு கொடுப்பார்.
4: கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
1: நன்றி ராஜராஜன், மீண்டும் சந்திப்போம்.
4: நன்றிங்க, நன்றி,
1: நன்றிங்க,
4: நன்றி,
1: நன்றி. அடுத்த உறவு வந்துவிட்டார் என்னுடைய அன்பு மகள் ஷியாமலா. வணக்கம், வணக்கம், வணக்கம்,
5: வணக்கம் பா.
1: எப்படி மகளே, உங்கள் ஊர் நலமாக
5: இருக்கிறதா?
1: எங்க ஓசூர்ல இருந்து வந்து விட்டீர்களா? இஞ்சிக்குடியிலேதான் மழையை காணவில்லை என்றால் அவர்கள் ஓசூருக்கு சென்றவுடன் மழை வந்து விட்டது. அங்கே நீங்கள் வந்து
5: விட்டீர்கள்.
1: ஆனந்த மழை, அது ஆனந்த மழை. ஏனால் மகள் ஷியாமலா வந்து விட்டாள் என்று அங்கே அது குளிப்பு களிப்படை குழந்தை செல்வங்களும் அன்பு மழை பொழியும் பொழுது வான் மழையும் உங்களை தேடி ஓடி வந்து பொழிகின்றது. குளிர் அப்படி நேற்று சொன்னீர்கள், அவர்கள் குளிர் குளிர்ந்துதா? நல்லா குளிர்ந்துதா?
5: சாரா குடுத்துட்டு போயிருந்தா, கம்பளி குடுத்துட்டு போயிருந்தான்.
1: சாந்தியும் சொன்னார் கொஞ்சம் குளிர் உள்ள விட வேண்டுதான் கூறினார்.
5: உங்களுக்கு
1: இங்கே சமாளிப்பது போல அங்கேயும் உங்களால நடமாட முடிகிறதா மகளே? இல்ல, குளிர்ச்சட்டைகள் வேண்டும் இல்லையா?
5: கொஞ்சம் அப்படி அவ்வளோ எல்லாம் இல்ல, ஆனா அங்க வந்து நார்மலா போட்டிருக்கிற எப்போதும் போட்டிருக்கு ட்ரெஸ் போட்டிருக்கிறதுக்கு ஐயோடு தோணும், அப்படி ஒரு வேறு இருக்கும்.
1: ஓ, இங்க அப்படி இல்லை, அது குளிரோட்டியில இருந்தது ஒன்று இருக்கு. எல்லோரும்
5: குளிர்றாங்க
1: அங்கே. அண்மையில் அந்த உங்கள் நீங்கள் இருக்கும் அந்த பகுதியிலே இந்த ஆலயம், சைவ ஆலயங்கள் இருக்கின்றது
5: இல்லப்பா? அது தெரியலப்பா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்திருக்கேன்.
1: பிள்ளைகளுக்கு தெரியாதோ?
5: இல்ல, அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவான், மகனும் வேலைக்கு போயிடுவான், மருமகளும் வேலைக்கு போயிடுவான்.
1: எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், இஞ்சிக்குடிய விட ஓசூர்ல உங்களுக்கு வலைத்தளம் சிறப்பாக வேலை செய்யறது இல்லையா? சிறப்பு
5: செஞ்சு கூட எந்த
1: கொள்ளாரும் பண்ணல. நல்ல நல்ல இடம் தான். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எல்லோரும் வந்து எங்களோட பக்தி வேலையில் கலந்து பக்தி பாடல்களையும் திருப்புகளையும் பாடிக்கொண்டு செல்கிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன தர என்ன அனுபவத்தை தரப்போன்றீர்கள்?
5: நான் ஒன்றும் அனுபவம் இல்லைப்பா, இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, நான் பேசினா எழுந்துருவாங்கப்பா.
1: அப்படியா?
5: அதனால பாட்டு மட்டும் சொல்லிட்டு ஓடிடு.
1: என்ன பாட்டம்மா கூறுங்க?
5: சுதாரகுமாரன் பாடிய ஜெக ஜனனி
1: ஜனனி
5: சுகவாணி கல்யாணி.
1: ஓ, சுகவாணி கல்யாணி, அந்த பாடலை நான் உங்களுக்கு ஒலி விரும்புகிறேன், கேட்டு மகிழ்வோம். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளையை நல்ல வேளையாக எங்கு சென்றாலும் மறவாமல் ஓடி வந்தபடியே, எங்கிருந்தாலும் சிவன் தாழ் நினை என்று கூறுவதற்கு அமைய எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டு எம்ஜிஆரையே கேட்டுக்கொண்டு எம்ஜிஆரோடு இணைந்திருந்து இந்த வளர்ச்சிக்கு ஆளாக இருக்கின்ற வாழ்த்துக்கள் மகளே. நலமாக உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், சிறப்பாக வாங்க. உறவினர்கள் என்றும் உண்டு. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பக்தி கொண்டாடுவோம் என்று ஒளி தந்து கொண்டிருக்கும் பக்தி வேளையை அலங்கரித்து நீங்கள் வந்து மகிழ்ந்து உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து உங்களுக்கு தெரிந்தவற்றை கூறி அந்த பக்தி ஞானமுள்ள பாடல்களை எல்லாம் பக்தி ஊட்டக்கூடிய பாடல்களையும் கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை நல்லதோர் பக்தி வேலையாக மாற்றி கொண்டிருக்கும் வேளையிலே இப்பொழுது வந்த உறவுகளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவர்கள் நாட்டமுள்ளவர்கள் வந்து இணங்கி அழகாக மகிழ்ந்து பகிர்ந்து கொண்ட வேளையிலே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு ஆக்கி கொடுத்த இட்டு நாங்கள் பெருமைப்பட வேண்டும். இந்த இந்த இரண்டு மணி நேரத்தை நான் நீண்ட நாட்கள் பிரயத்தனப்பட்டு இதை முன்பு வேறு விதமாக இருந்தது நான் அதை பக்தி வழியாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் சூட்டி கொண்டு வந்து இதை செய்வதற்கு கொஞ்சம் தயாரிப்பதற்கு எண்ணிக்கொண்டிருந்த வழி நேரம் இல்லாத ஒரு குறை இருந்தது. இந்த நேரம் மீண்டும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அநேகமாக வெள்ளிக்கிழமைகளில் இந்த வேளையில் குழந்தை உள்ளங்களோடு நாங்கள் சிறுவர் பூங்கா என்று உலாவிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதன் பின்பு அந்த நிகழ்ச்சிக்கு வருகைகள் குறைந்ததும் நினைக்க வேண்டும். குழந்தைகள் வந்து இணைந்து போவதற்கு சந்தர்ப்பங்கள் சரியாக கைகூடவில்லை. ஆதலால் அந்த நேரத்தை நான் கப்பிக்கொண்டேன். அதை இப்படி இந்த மயமாக்குவதற்கு நீங்கள் எல்லோரும் இணைந்து அதை அழகாக அந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இணைந்து பக்தி மார்க்கத்திலே அனுபவங்களையும் செய்திகளையும் எங்களுக்கு பகிர்ந்து கொண்டதிட்டு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இப்பொழுது நாங்கள் ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். அன்பு மகள் யோகா ராஜி முதல் நேயராக வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய திருப்தியை நிம்மதியை இறைவன் பெரும்பாலும் என்னை கவனித்து விட்டார், கண் திறந்து விட்டார், எனக்கு கருணை புரிந்து விட்டார் என குதூகலத்தோடு வந்து கூறியிருந்தார். துன்பங்கள் நிறைந்தாலும் அந்த துன்பத்தை போக்குவதற்கு இறை நம்பிக்கை மிகவும் முக்கியம். இறை நம்பிக்கை இறைவனை கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்றதுக்கு அமைய அவருக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து ஒரு பாடலையும் பாடி காட்டி தனக்கு ஒரு பாடலை கேட்டிருந்தார் அல்லவா, அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. வருவான் வடிவேலன் என்று யோகாராஜி நீங்கள் நித்ரா தேவியுடன் இணைந்து விட்டீர்களா இல்லை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா தெரியவில்லை. நீங்கள் தந்த பாடலை நாங்கள் எல்லோரும் கேட்கின்றோம்.

இந்த பாடல் வருவான் வடிவேலன் திரைப்படத்திலும் பாடியிருந்த பாடல் தன்னுடைய உள்ள கிடக்கை வெளிப்படுத்தும் வகையிலும் இறைவனை வேண்டுவோருக்கு என்னென்ன கிடைக்கும், எப்படி வேண்ட வேண்டும், எப்படியெல்லாம் தீர்ப்பார், இந்த சந்தர்ப்பத்திலிருந்து நாங்கள் எதிர்பாராமலே எங்கள் குறை தீரும் என்பதையும் எடுத்துக்காட்டும் விதமாக நல்லதோர் பாடல் யுவராஜை நீங்கள் கேட்டுத்தான் தூங்கியிருப்பீர்கள் என்ற எண்ணிக்கையோடு என்னோடு இறையர்களோடு அடுத்த பாடலுக்கு செல்ல இருக்கின்றேன். அடுத்த பாடலை தந்திருந்தார் கருணை என்றும் மேரி மாதாவை இணைத்து ஒரு பாடலை அன்பு தேவா வேண்டுதல் வணக்கம், அதாவது வந்து வணங்குதல் என்றால் இறைவனை எந்த உருவத்தில் வைத்து நாங்கள் வணங்கினாலும் இறைவன் தன் உருவத்தை அங்கே பிரவாகித்து எங்களுக்கு அருளை புரிவார். ஏகன் என்பதுதான் இறைவன், இறைவனுக்கு வேறு ஈடு இணை இல்லை. ஆனால் அவன் அநேகனாக அநேக வழிகளிலே எங்களுக்கு காட்சி கொடுக்கின்றார், கருணை புரிகின்றார், குறைகளை நீக்குகின்றார். அந்த வகையில் இந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது கிருஷ்ண மத பாடலாக இருந்தாலும் அவர்களால் பாடப்பட்டதாக இருந்தாலும் இறைவனைத்தான் குறைக்கின்றது. கேட்போமா?

0: சிறப்பான அந்த பாடலின் கருத்துக்களை பார்க்கும் பொழுது நாங்கள் எத்தனை மக்கள் வேண்டுதல்களை வைக்கின்றோம் இறை சன்னிதானங்களிலே. அது முருகன் ஆலயமாக இருக்கலாம், விநாயகர் ஆலயமாக இருக்கலாம், சிவன் ஆலயம், சக்தியின் ஆலயம், எந்த அம்மன் ஆலயம், அருகிலே இருக்கின்ற ஒரு குலதெய்வமாக இருக்கலாம். தெய்வத்தில் நாங்கள் போவது போன்று மேரி மாதாவையும் ஒரு தெய்வ கடாட்சம் உள்ளவர்கள் என்று வணங்குகிறார்கள். அவர்களின் வேண்டுதல் கூட பல நிறைவுகளையும் இருக்கின்றது. இன்று கூட அன்னை வேளாங்கண்ணி போன்ற பிரபல்யம் வாய்ந்த பிராண உண்மைகள் பொருந்திய கருத்துக்களை கூறி சென்று வருகின்றார்கள். அது நம்பிக்கை என்பதுதான். நாங்கள் ஒரு நம்பிக்கையை வைத்துவிட்டால் அது எல்லாம் பலன் அளிக்கும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை வீண் போகாது என்பதுதான் கருத்து. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எந்த உருவத்தை வைத்து நீங்கள் வணங்குகிறீர்களோ அங்கே இறைவனுடைய பாலனும் அங்கே கிடைக்கும். அவர் மூலமாக எங்களுக்கு அருள் பாலிப்பார். அது நோக்கம் என்னவென்றால் கடவுளின் பெயர் அல்ல, அந்த நம்பிக்கை விசுவாசம், உண்மையான அன்பு விசுவாசம் வைத்துத்தான் நாங்கள் அதை செய்ய வேண்டும். அந்த அதைத்தான் அங்கே கூறப்படுகின்றது. வாழ்த்துக்கள். இந்த பாடலை கேட்ட பொழுதே சாந்தி வந்து விட்டார். வணக்கம் சாந்தி, வாருங்கள். சாந்தி உங்களை இணைத்து விட்டேன். ஓ சாந்தி வணக்கம். மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் அடுத்த பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடலை அன்புடனே வந்து காயத்ரி மந்திரம், அதனுடைய பெருமை, அதனுடைய சிறப்பு, அதை எப்பொழுது எங்கே யார் கூற வேண்டும் என்ற அந்த அவசியத்தையும், அதை கூறுவதால் வர நன்மைகளும் திருப்புகளின் பெருமைகளும் திருப்புகளையும் பாடி பக்தி பாடல்களை எங்களோடு பகிர்ந்து அநேகமான விடயங்களை சமய ரீதியாக எங்களுக்கு புகுத்தி சென்ற காயத்ரி அவர்கள் இந்த பாடல் வர இருக்கின்றது. அதுக்கு வந்து சாந்தி வந்து விட்டார். இணைத்து விட்டேன். வணக்கம் சாந்தி. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமோடு இருக்கிறேன். சென்று வந்தேன். இப்போதுதான்
0: எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்? எந்த ஆலயம்?
1: ஆலயம் செல்லவில்லை, கடைக்கு
0: சென்றீர்கள். கொள்வனவு செய்ய வாழ்த்துக்கள். அப்ப அழகி ராசாவுக்கும் கொள்வனவு செய்தீர்களா? உங்களுக்கு மட்டும்தானா?
1: எல்லோரும்
0: தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தார்கள். ஆண்டவன் சன்னிதானம் என்றால் என்ன, ஆண்டவன் ஏன் நாங்கள் வணங்க வேணும், எப்படி வணங்க வேண்டும், வணங்குவதால் உள்ள நன்மைகள் என்ன என்பதையும் யோகாராஜி முதல் கொண்டு தங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்திருந்தார்கள். இறைவனை கும்பிடுவதால் எங்களுக்கு ஏற்படுற துன்பங்கள் எப்படி நீங்குகின்றது என்ற ஒரு வேண்டுதல் வைத்திருந்தார். நின்ற நாள் நினைவு, அது நிறைவேற முருகப்பெருமான் அருள் புரிந்து விட்டார் என்ற அனுபவத்தையும் கூறி எங்களுக்கு மேலும் பக்தியை வளர்த்து விட்டு சென்றார்கள். பாடல்களையும் விரும்பின பாடலை கேட்டார்கள். நீங்களும் உங்களுக்கு விரும்பின பாடலை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு முடிந்தால் சில அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம்.
1: ஆமாங்க ஐயா, நானும் முருகனதான் வேண்டினேன். கார்த்திகை மாத விரதம் இருந்தேன். எனக்கும் சில காரியங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது, நிறைவேற்று. ஆமா, உடனே நிறைவேறாது எதுவுமே, கொஞ்சம் காலம் அவகாசம் பொறுமையுடன் இருந்தால்தான். ஆமாங்க ஐயா,
0: தர்மபுரியில் ராஜராஜன் அவர்களும் வந்து தன்னுடைய அனுபவங்களை, இளமையா இருந்தாலும் இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த ஆன்மீகத்தை பின்பற்ற வேண்டும் என்று பல உதாரணங்களை எல்லாம் கூறி சென்றார். அவர் ஒரு பதில் கூறியிருந்த தனக்கு வழக்காடு மன்றத்தில் சென்று நீதிமன்றத்தில் ஒரு விஷயத்தை வெற்றி பெற்று கொண்டு வருவதை விட

0: ஆலயத்துக்கு சென்று திரும்பும் பொழுதுதான் நிம்மதி, மனதிலே திருப்தி இருக்கின்றதெல்லாம் கூறியிருந்தார். அதை அவர் அழகாக கூறினார் எங்களுக்கு. நீங்கள் கூறுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள்.
1: அவரோட குரல் ராஜ்குமார் குரல் மாதிரியே தான் இருக்கு.
0: ஆமாம், இருக்கும் இருக்கும் இருக்கும். குலம்
1: இல்லவா? எங்க வீட்டுல இருந்து ரெண்டு பேரும் தள்ளிதான் இருக்காங்க.
0: அப்படியா? ஆனா இன்னும் பார்க்கவில்லை நீங்கள், அப்படிதானே?
1: இல்ல, இவரு
0: தம்பி
1: ராஜராஜன் வந்து, ராஜ்குமார் வந்து தூரமா இருக்காரு. எங்க அண்ணனுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவங்கதான் இவங்க அப்பா, எல்லாரும் தெரிஞ்சவங்கதான். ஆனா பாத்துக்கல நான் இவரை ஒண்ணும். அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க ஐயா.
0: என்று என்ன பாடலை நீங்கள் கேட்டு மகளை போகின்றீர்கள்? பக்தி பாடலை.
1: பக்தி பாடல் ஆடு மயிலே விளை, அந்த பாடுங்க.
0: ஆடு மயிலே,
1: ஆடு
0: மயிலே விளையாடு, அந்த
1: ரமணி அம்மா பாடியதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க ஐயா,
0: அந்த பாடலை உங்களோட நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். பக்தி வேளையிலே வந்து இணைந்து சிறப்பித்தவங்க ஓடி வந்த உங்களுக்கும் அந்த கொடுப்பனம் இருந்து விட்டது. பக்தி வேளையிலே இறைவன் அருள் உங்களையும் இழுத்து கொண்டு வந்து எங்களோட இணைத்து விட்டார். சரியா? நீங்கள் கேட்ட பாடலை சியாமலா தான் கேட்டதாகவும் இப்போ கூறியிருந்தார். நன்றி நன்றி நன்றி.
1: போட்டிருந்தாங்க பதிவு.
0: வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, மீண்டும்
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். தானாக வந்த சுந்தரம் நாகப்பன் அவர்களே, வணக்கம். வணக்கம் நாகப்பன், இணைத்து விட்டேன் உங்களை, இணைத்து விட்டேன் நாகப்பன், வாருங்கள், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் நாகப்பன் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேர வணக்கத்தை நீங்கள் தந்த வேளை நாங்களும் உங்களுக்கு நல்ல இரவு நேர வணக்கத்தை தருகின்றேன். கோவை மாநகரம் சிறப்பாக இருக்கும், நீங்களும் நலமாக வளமாக வல்லவனாக நல்லவனாக வல்லவனாக வல்லவனாக இருப்பீர்கள் எனக்கு தெரியும். உங்களுடைய பக்தி வேளையில் குறுங்கள்.
2: எல்லாவற்றையும் நீங்களே சொல்லிவிட்டா நான் என்ன சொல்றேன்?
0: உங்களுக்கு சுகப்பா சுகப்பா, நாங்கள் இறைவனம் வேண்டுவதுதானே, எதையும் சுகமாக்கி விடுங்கள் என்று நாங்கள் கேட்டு நீங்கள் கூறி அதை திரும்பி ஆமாண்டு நான் கூறுவதை விட நானே கூறிவிட்டால் சுருக்கமாக முடிந்து விடும் அல்லவா? நேரத்தையும் கணக்கு நேரத்தையும் பார்த்து உற்சாக குறைபலியே ஆள் நலமாக இருக்கின்றார்.
2: கேட்டுக்கொண்டிருப்பார்கள்.
0: ஆமா ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா கேட்டுக்கொண்டு மட்டுமல்ல, இங்கே நிர்வாகம் அவடுதான். இந்த தொழில்நுட்பங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுல அவதான் ஓடியோடி செய்வார். உங்களுடைய எவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா?
2: இல்லையா, நான் அதாவது இந்த 31 இந்த 2-3 தானே இருக்கு.
0: பக்தி வேளையிலே நாங்கள் இருக்கின்றோம், நேரமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பக்தி வேளையிலே நீங்கள் என்ன பாடலை விரும்பி கேட்க போகின்றீர்கள்?
2: எனக்கு வந்து அந்த பெங்களூர் ரமணி அம்மா பாடின பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு, நல்ல பாட்டு போடுங்கய்யா.
0: நான் தேடி இருக்கேன், நீங்களே கூறுங்கள் என்ன பாட நினைவில் இருக்கின்றது.
2: குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்.
0: சிறப்பையா, சிறப்பான ஒரு பாடல். நான் தேடினாலும் இப்படி பாடல் எடுக்க மாட்டேன். இந்த பாடல் நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் கூட இந்த பாட்டு எடுத்திருக்க மாட்டேன். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். நிச்சயமாக இந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்பு. நான் ஆரம்பித்து விட்டேன் பாடலை தருவதற்கு, நிகழ்ச்சி நேரம் காணாது, ஆனால் அவரிடம் அனுமதி பெற்றுவிட்டேன். முழு பாடலையும் தந்துவிட்டு செல்கின்றேன். பொறுமையாக இருந்து கேட்டு மகளுங்க இணைந்த மையன் வாழ்த்துக்களும் நன்றிகள் ஐயா. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: மீண்டும் இணைவோம். அன்பு மகள் காயத்ரி பாடலை தந்துவிட்டு பார்த்து கொண்டிருப்பார். அவரோடு இணைந்து நாங்களும் கேட்க ஆயத்தமாக இருக்கின்றோம். மயிலாக நான் மாற வேண்டும். அற்புதமான பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களின் பாடலை இந்த பக்தி வேளையிலே இப்படி கேட்டிருக்கின்றார். எங்கே அந்த பாடலை காயத்ரி கஸ்தூரி, காயத்ரி மந்திரத்தை எப்பொழுதும் கூறலாம், யாரும் கூறலாம், எங்கேயும் கூறலாம், எல்லா நேரமும் கூறலாம் என்று கூறியவிட அந்த பெயர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. இதோ உங்களுடைய பாடல்.

0: பாடல் இடையிலே ஒரு அன்பு உறவு வந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை இணைந்து கொண்டு வணக்கம் வணக்கம் காற்றலையில் இருப்பவர்
1: சொல்லுங்க ஐயா.
0: வணக்கம் உமையால், நீங்கள் ராஜராஜனுடைய அம்மா அப்படித்தானே? வாழ்த்துக்கள் ராஜ்குமாருடைய சகோதரி. நலமா, நீண்ட நாட்கள் பேசவில்லை, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நன்றாக இருக்கிறோம் ஐயா.
0: சிறப்பு சிறப்பு. நாங்களும் நலமாக இருக்கின்றோம், மீரா அவர்களும் நலமாக இருக்கின்றார். கொஞ்சம் தைரிய குறைவாக இருக்கின்றார், வருவார் காற்றலைக்கு பேசிக்கொள்ள. கூறுங்கள், உங்களுடைய ஆன்மீக துறையில் மகன் வந்து சிறப்பாக இயங்கி கொண்டு பேசிக்கொண்டிருந்தார். நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி உங்களிடம் கேட்கலாம், நீங்கள் எல்லாம் மதுரை ஊறுகிறவர்கள். கூறுங்கள் கூறுங்கள்.
1: ஆமாங்க ஆமாங்க ஐயா. 2025 மத்திய அரசு மூலம் உலக காசி தமிழ் சங்கம் ஒன்று ஒரு ப்ரோக்ராம் நடத்தினார்கள். அதுல வந்து ஒரு சிலபஸ் கொடுத்துட்டு 10 கேள்வி ஹாஃப் அன் அவர்ல சொல்லணும், குஸ் இது மாதிரி 4 ஆன்சர் நாலு ஆன்சர் எல்லாம் இல்ல, அவங்க அந்த சிலபஸ்ல கேள்வி கேட்பாங்க, அதுல நாங்க ஆன்சர் பண்ணணும் நம்ம இமெயில் ஐடி மூலம். அதுல 50,000 பேர் கலந்து கொண்டார்கள். நாங்களும் நானும் எங்க வீட்டுல எங்க தம்பி ராஜ்குமார் அவங்க ஒய்ஃப் எங்க பையன் எல்லாம் கலந்துகிட்டோம். ஆனா நானும் எங்க தம்பியும் தான் செலக்ட் ஆனோம். அது குழுக்கள் முறையில் கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் கும்பமேளால. ராஜ்குமார் ஒரு பேட்ச்லயும் அடுத்த விமன் பேட்ச்ல நானும் கலந்து கொண்டேன். 25வது வருஷத்துல கும்பமேளா நடக்கும் போது காசி அயோத்தியா திரிவேணி சங்கமம் எல்லாம் போய் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்திருந்தோம். அதே வருஷத்துல எங்க பையன் ராஜராஜனும் அந்த காசி தமிழ் சங்கத்து மூல அவனும் எங்க தங்கச்சியும் எங்க சித்தப்பா பொண்ணும் கலந்து கொண்டு அதான் தேர்ந்தெடுத்து அவங்களும் காசி வரைக்கும் போயிட்டு வந்தார்கள். எல்லாம் கடவுளோட அனுகிரகம் தான், ஆசீர்வாதம்
0: தான்,
1: ஆசீர்வாதம் தான்.
0: அதைத்தான் நான் இருந்தேன், நீங்கள் கூறிவிட்டீர்கள். நீங்கள் இதெல்லாம் சென்று வந்தது என்ன எதனால் என்ற ஒரு கேள்வியை கேட்க இருந்தேன், அதற்கிடையே நீங்களே கூறிவிட்டீர்கள். இதெல்லாம் அவன் செயல், அவன் அன்றி அனுபவம் அசையாது. சிறப்பு.
1: அது எல்லாம் அவங்களோட செலவே சார், மத்திய அரசோட செலவே.
0: அவன் வந்து ராஜ்குமார் இதை கூறி ராஜ்குமார் இதை பற்றி கூறியிருந்தார் எங்களுக்கு. அந்த யாத்திரையை பற்றி. ஆமா ஆமா, சென்று வந்த அந்த பலன்
1: யாத்திரை நன்றாக இருந்தது.
0: சிறப்பு சிறப்பு.
1: எனக்கு பிடித்த பாடல் வந்து ஜனனி ஜனனி.
0: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா? அதை இங்கே கேட்டிருக்கேன். அந்த பாடல் உங்களோடு இணைத்து விடுகிறேன். இணைந்து சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி. உங்களை போன்றோர்கள் வளர்த்த ஆன்மீகம் தான் உங்கள் சந்ததியிலே தொடர்ந்து கொண்டு வருகின்றது. அது தொடர்ந்து பெற வேண்டும். நாங்கள் அறிந்ததை தெரிந்ததை இறைவனிடம் பெற்று அந்த அனுபவத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கூறுவதால் மேலும் எங்களுக்கு இறையருள் பெருகுமே தவிர குறையாது. அந்த வகையில் நீங்களும் சிறப்பாக உங்களுடைய கடமைகளை செய்திருக்கின்றீர்கள். நல்ல நல்ல குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல பாதையிலே வந்து கொண்டிருக்கின்றதை எண்ணும் பொழுது, அது மட்டுமல்ல இந்த ஆன்மீகத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் கடைபிடிக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். மேலும் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு இருப்பதால் இறையருள் என்றும் உங்களுக்கு உண்டாகட்டும், கிடைக்கட்டும். அந்த நீங்கள் சென்று வந்த அந்த விழா எல்லோராலும் செல்ல முடியாது மகளே, அது வந்து இறைவன் அருளை
1: நாள்தான். அதுக்கு இதுல 100,000 பேர் அப்ளை பண்ணிருந்தாங்க. இது பேப்பர் இது எல்லாத்திலுமே இது அனௌன்ஸ் பண்ணதுனால பயங்கர காம்படிஷன்.
0: அந்த குழுக்களுக்குமா பண்றது, குழுக்களுக்கு சரியான தமிழ் சொல்லு ஆன்மீகத்திலே தான் இருக்கிறது. அதை சொல்லுவது திருவுளை சீட்டு என்று கூறுவார்கள்.
1: ஆமா, திருவுளை சீட்டு.
0: ஆமா, அந்த திருவனுடைய
1: திருவுளை சீட்டு,
0: திருவுளை சீட்டு. அந்த திருவுளை சீட்டிலே தான் உங்களுக்கு திருவுளம் என்பது மேன்மதங்கிய கடவுளுடைய அருள் தான் அங்கே இருந்திருக்கின்றது. திருவுளம், திருவுளச்சீட்டு மூலம் அதை எங்களுக்கும் அந்த அனுபவத்தை பகிர்ந்தீர்கள். வாழ்த்துக்கள். என்றென்றும் இறையருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். தினமும் எங்களிடம் நிகழ்ச்சிகள் வேறு வேறு தலைப்பிலே வந்து கொண்டிருக்கும், நீங்கள் இணைந்து கொள்ளலாம் முன்பு போல.
1: சரிங்க ஐயா, சரிங்க.
0: நலமாக இருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பாடல் ஒளிபரப்பப்படும் பொறுமையோடு. இன்று நான் அங்கே அனுமதி பெற்று வந்துவிட்டு எல்லோருடைய பாடலும் தந்துதான் நான் செல்வேன். இது முக்கியமான நிகழ்வு, பக்தி வேளை. இந்த வேளையிலே வந்து இணைந்து கொள்ளவர்களுக்கு பக்தி கிடைக்க வேண்டும். பக்தி ஞாபகம் சிந்தனை இருந்தும் எதிர்கால சந்ததியினரும் இதை பின்பற்ற வேண்டும். பக்தி வேளையிலே பாடலை தந்துவிட்டு அந்த பக்தி பாடலை கேட்கும் வரை மனதுக்கு ஒரு எண்ணம் தோன்றி கொண்டு எப்பொழுது வரும் என்னுடைய பாடலுன்னு அந்த பாடலை கேட்டவுடன் ஒரு மன திருப்தி ஏற்படும். அந்த திருப்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நன்றி அம்மா, நன்றி மகளே, வந்து இணைந்ததுக்கு நன்றி. உமையால் உங்களுக்கு பலமுறை என்னுடைய நன்றிகள்.
1: கேட்டதா சொல்லுங்க,
0: நிச்சயமாக குரு அவர்,
1: வீரமாவை கேட்டதா சொல்லுங்க.
0: அவர் வானொலியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார். நீங்கள் வந்தவுடன் அவருக்கு மகிழ்ச்சியாக. நேற்றைய தினம் மகன் ராஜராஜன் வந்து இணையும் போது உங்களை பற்றி பேசிக்கொண்டோம் நாங்கள், பார்த்தீர்களா? இதெல்லாம் நிறைய அருள், நிறைய அருள் தான், நிறைய அருள் தான். நன்றி அம்மா, நன்றி மகளே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இணைந்து கொண்டு ஒவ்வொரு தரம் தரும் பாடல்களை கேட்கும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் உள்ளம் உருகாதா ஊனும் உருகாதா என்ற ஒரு நல்லதோர் பாடல். அந்த பாடலை என் அன்பு ரேவதி நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அல்லவா, அந்த பாடலை இப்பொழுது தருவதற்கு நான் முயற்சிக்கின்றேன். அந்த பாடல் வர இருக்கின்றது, கேட்டு மகிழ்வோம். உள்ளம் உருகாதா ஊனும் உருகாதா என்ற பாடல் தானே நீங்கள் கேட்ட பாடல். இதோ அந்த பாடல் வருகின்றது, உள்ளம் உருகாதா ஊனும் உருகாதா. அந்த பாடல் இப்படி வருகின்றது, கேட்போம் அந்த பாடலை. இதோ அந்த பாடல் கேட்போம். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேரத்திலே பாடல்களை ஓடி வந்து எடுத்து உடனே தருவோம் என்றால் அங்கே இடையிலே வந்து புகுந்துவிடும். இன்றைய விளம்பர சேவைகள், விளம்பர சேவைகள் இலவசமாகத்தான், ஆனால் அது எங்கள் ஒலிபரப்புக்கு இடையூறு வருகின்றது.

சிறப்பான ஒரு தெரிவு ரேவதி. உள்ளம் முருகாதா, ஒரு முருகாதா என்று ஒரு தேவ கன்னியை, கிறிஸ்தவ தேவ கன்னியை முருகனை நினைத்து பாடுவதாக இந்த திரைப்படம் திசை மாறிய பறவைகளிலே காட்சி அமைக்கப்பட்டிருந்தது. இறைவன் ஒருவன் ஏகன் என்று கூறப்படுபவர் அநேகனாக வருகின்றார் என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே கூறியிருக்கின்றார். ஆம், அவர் ஆன்மீகம் சைவ சித்தாந்தம் அதைத்தான் கூறுவது, ஏகன் அநேகன். ஏனைய மதங்களில் இறைவன் ஒருவன் தான் என்று கூறப்படுது, நாங்களும் இந்த மதமும் ஒருவன் தான். ஆனால் எந்த உருவத்தில் நீங்கள் வழிபடுகின்றீர்களோ அந்த உருவத்தில் அவன் பாலித்து தன்னுடைய கருணையை தருவன். அன்னையை நினைத்து நாங்கள் உருவைத்து அன்னையை கடவுள் என்று வணங்கினால் கூட அன்னையின் உருவத்திலே வந்து இறைவன் தான் எங்களுக்கு கருணை புரிகின்றார் என்று கூறுகின்றார்கள். அது உண்மை, மிட்டும் உண்மை. அது எங்கள் அனுபவத்திலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலே கூட ஒரு பாடல், மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகின்றார் என்று பாடலை பாடியிருக்கின்றார்கள். அடுத்து விளை ரோஜா திரைப்படத்தில் தேவன் கோயில் என்று சொல்லி பாடல்கள் எல்லாம் இருக்கு. எந்த நீங்கள் உருவத்திலிருந்து இறைவனை நினைத்து நீங்கள் பாடும்பொழுது அதை எந்த உருவத்தில் வைத்து பாடலாம், அந்த உருவத்தில் அவர் இறங்கி வந்து எங்களுக்கு அருள் புரிவார் என்பது திண்ணம். வழிகள் பல இருக்குது. ஒரு நதி மலையிலிருந்து ஊற்றெடுத்து பல வழிகளாலும் ஓடிச்சென்று இறுதியிலே சமுத்திரத்தை தான் அடைகின்றது. அதேபோன்று நாங்கள் எந்த வழியால் ஆன்மீகத்தை தொட்டு கொண்டு போனாலும் இறைவனையே சேரத்தான் எல்லாரும் முயற்சிக்கின்றார்கள். சரி, அடுத்த பாடலை பார்ப்போம். அடுத்த பாடலை கேட்கும் பொழுது இன்றைய ஆன்மீகத்திலே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று மகள் உமையாள் வந்து இணைவார் என்று. உமையாள் வந்து நாங்கள் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இறுதி நேரத்தில் ஓடி வந்தாலும் நான் விடாமல் அவரை இணைத்து பேசும் பொழுது எங்கெல்லாம் சென்று வந்தோம் என்ற யாத்திரைகளை பற்றி கூறினா அது எப்படி கிடைத்தது? திருவுளைச்சீட்டு மூலம் கிடைத்ததாம். பணம் கட்டி அங்கே பங்குதாரர்களாக இருந்து எத்தனை பேர் எவ்வளவு கேள்வி பதில் போட்டிகளில் வந்தாலும் திருவுளம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த திருவுளத்தினாலே கிடைக்கப்பட்டு இவர்களுக்கு அந்த பக்தி மார்க்கத்திலே இருந்தபடியால் அங்கு சென்று வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருக்கின்ற பக்தி மார்க்கத்தை நான் அதை ருசுப்படுத்துவதாக வருகின்றது. இங்கே ஐந்தாவது நேயராக வந்த அன்பு மகாலிங்கம் அவர்கள் பக்தியை பற்றி பேசிவிட்டு ஒரு பாடலை கேட்டிருந்தார் அல்லவா, அந்த பாடல் ஜனனி ஜனனி ஜகம் நீ என்ற பாடல். இறுதியாக வந்த உமையவள் இந்த பாடலை கேட்க நேரம் போய்விடுமோ என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவவும் இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். பாருங்கள் அருள் பாலிப்பை, அவருக்கு இப்பொழுதும் அந்த பாடலை கேட்கும் பாக்கியம் கிடைத்திருந்தது. அவர் இறுதி வரை காத்திருக்க வேண்டியதில்லை. இதெல்லாம் தெய்வாதீனமாக நடைபெறுவது. இதெல்லாம் அவனுடைய அருள் என்றுதான் நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். எது எது எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படியே நடக்கும். மகன் வந்து பாடலை கேட்டுவிட்டு சென்றால் அதுக்கு பின்பு வந்த தாய்க்கு இப்பொழுது முன்பு கிடைக்கின்றது. எங்கே யாரை வைக்க வேண்டும் என்பதும் என்பது இறைவனுக்கு தெரியும். அந்த வகையில் மிகைப்படுத்தி நான் இதை கூறவில்லை. இப்பொழுது மகாலிங்கம் நீங்கள் இந்த அற்புதமான அந்த தேவி தரிசன பாடல் ஒலிக்க இருக்கின்றது. ஜனனி ஜனனி ஜகம் நீ என்று.

0: ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான பாடல்களை இசை ஞானி இசை அமைத்தாலும் இந்த ஒரு பாடல் அவருக்கு புகழ் சேர்த்து பெருமை சேர்த்து என்றும் பேசக்கூடிய வகையில் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான் பேசுவது சத்தம் உங்களுக்கு வரவில்லை போல் தெரிகின்றது, இல்லை இல்லை சாரம் வரியா வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பாடலை அவர் அமைப்பதற்கு எவ்வளவு கடினப்பட்டிருந்தாலும் இறைவனுடைய அருளால் இலகுவாக அமைத்து உலகிலே பெயர் பெற்று வரக்கூடிய வகையிலே விளங்கியிருக்கிறது இந்த பாடல் என்றால் மிகையாகாது அன்பு உறவுகளை. அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுதும் எங்களை அறியாமல் ஒரு உணர்வு வந்து எங்களை தாக்குவது போன்ற எண்ணம் ஏற்படுது. தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலே தான் இந்த பாடலை அவர் தந்திருந்தார். இந்த பாடலை இன்று அன்பு மகாலிங்கம் அத்துடன் நின்று நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்து இணைந்த தருமபுரி உமையாள் அவர்களும் கேட்கும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. உமையாள் அவர்களுக்கு சிறந்த பாக்கியமாக இந்த பாடல் இப்பொழுது உடனே கிடைத்திருக்கின்றது என்றால் மிகையாகாது. அடுத்து வரும் பாடல் அன்பு கிருஷ்ணா நீங்கள் தந்த பாடல், என்ன கவி பாடினாலும் என்ற ஒரு பாடல் நீங்கள் தந்திருந்தீர்கள். அது மதுரை சோமு என்று கேட்டிருந்தீர்கள் அல்லவா? அந்த பாடல் மதுரை சோமுவை தேடுகிறேன் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை இப்பொழுது தரையிருக்கின்றேன். அந்த பாடல் அவர் மதுரை சோமு அவர்கள் தருகின்றார், கேட்டுத்தான் பார்ப்போமே. இதோ அந்த பாடல் கிருஷ்ணா உங்களுக்காக.
1: கொஞ்சம் கடினமாக

சிறப்பான இந்த பாடல் மதுரை சோமு ஐயா அவர்கள் இறை பக்தியால் ஏற்பட்ட சங்கீத ஞானம் என்று கூறுவார்கள். சங்கீதத்தை முற்றுற கற்றறந்து அவர் கற்றறிந்து இப்படியெல்லாம் எவ்வளவு அழகாக இரண்டு மூன்று பதங்களை அங்கே அழுத்தி கூறியிருந்தார். அப்பா அம்மா உன்னுடைய மாமன் மாமி யாரிடம் கூறினாலும் ஒரு தரம் எனக்கு இறங்கவில்லையே என்று குறைபட்டு கூறினாலும் நிறைவாக தருபவன் முருகன் என்றதை அழகாக அந்த பாடலுக்குள்ளே அமைத்து மதுரை சோமு ஐயாவின் குரலே கிருஷ்ணன் அவர்கள் கேட்க வைத்தார் சிறப்பான பாடல். அந்த வழியிலே தான் அடுத்து வரும் பாடல். நான் நிகழ்ச்சியை இன்று நீட்டிச் செல்வதற்காக அனுமதி பெற்றுவிட்டேன். அதனால் முழுமையான பாடல்கள் எல்லோரும் உடைய பாடலை நான் ஒளிபரப்பித்தான். இன்றைய பக்தி வேளை நிறைவேறும். அது இறைவன் அனுகூலம் செய்திருக்கின்றார் என்று தான் கூற வேண்டும். இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கும் பாடல் அன்புடன் வந்த எங்கள் இளைய தலைமுறையில் ஒருவர் எங்களுடைய வழக்கறிஞர் தர்மபுரி ராஜராஜன் அவர்கள் கேட்ட பாடல். திருச்செந்தூரை பற்றி கூறிவிட்டு திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்ற பாடலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து கேட்டார். இதோ அந்த பாடல்.

அடியவர்கள் நம்பி வந்தால் அருளை தரக்கூடிய அந்த முருகனை பற்றி இசை மாமணியம் இசை அரசரம் இணைந்து பாட வேண்டும் என்று இசையிலே வல்லவரான குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இசை அமைக்க காவிய கவிஞர் கண்ணதாசன் ஐயா வரிகோத்து கொடுத்து ஆன்மீகத்தை வளர்த்த ஒரு காலம் தென்னகத்து திரைப்பட துறையில் வேறு நடை போட்டது. ஆனால் இதே நிலை இனிமேலும் வருமா என்பது இப்பொழுது வினா குறியாக இருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் மனம் வைத்தால், நாங்கள் மனம் வைப்பது என்பது என்ன? இறைவன்பால் அன்பு மனம் வைத்து அந்த இறை கருணையை நாங்கள் நாடி நாங்கள் கடைபிடிக்கும் வழிமுறைகளை இளையவர்களும் பின்பற்ற வேண்டும் என்று எண்ணினோமானால் நிச்சயமாக அது நிறைவேறும். இறைவனுக்கு தெரியும் எப்படி அருள் பாலிக்க வேண்டும், எப்படி அவர்தானே ஆறு தொழிலையும் புரிபவர். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், அழித்தல். முடியாத நேரத்தில் அழித்துவிட்டு புதுயுகத்தை அவரால் ஆக்க முடியும். அங்கே ஆறுமுகம் இருக்கின்றது. அந்த ஆறுமுகமும் எதற்காக அந்த ஆறுமுகங்களை அவர் எடுத்தார், அவதாரத்தை எடுத்தார் என்பதற்கு கூட அற்புதமான கருத்தை ராஜராஜன் தந்த பாடலிருந்து கேட்டு மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள், பக்தியோடு உங்களை வாழ்த்தி கொண்டு அடுத்து வரும் பாடலையும் கேட்டு மகள ஆரம்பம் ஆயத்தமாகவும் அவர் இஞ்சிக்குடியிலிருந்து ஓசூர் சென்ற இந்த வேளையிலும் எந்த இடத்துக்கு சென்றாலும் ஒன்றியல் தமிழ் வானொலியை மறவாது இணைந்து எங்களோடு கலந்து பங்களித்து சிறப்பித்துக் கொள்ளும் என்பது மகள் ஷியாமலா. நீங்கள் ஒரு பாடலை பல பேர் பாடியிருந்தாலும் சுதா ரகுநாதன் அம்மா அவர்களின் குரலே வேண்டும் என்று கேட்டீர்கள் அல்லவா? அந்த பக்தி பாடலை ஜெகத் ஜனனி என்ற வரி கொண்டு பாட இருக்கின்றார். அந்த பாடலையும் கேட்போம். இன்றைய பக்தி வேளையிலே ஷியாமலா உங்கள் பாடல்.

சிறப்பான ஒரு பாடல், பக்தி குலைந்த பாடலாக சுதா ரகுநாதன் அம்மா அவர்கள் பாடி தருவதற்காக வழி கொடுத்திருந்தார் எங்களுடைய ஷியாமலா இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலே. மொன்றியல் தமிழ் வானொலியில் முன்பு இந்த ராகங்கள் தாளங்கள் பாடல்கள் போன்ற ஒரு நிகழ்விலே நான் சுதா ரகுநாதன் அவர்களுடைய ஒரு மணி நேர கச்சேரியை உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருந்தேன். நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறீர்கள். அப்படி ஒவ்வொரு பாடகர்களுடைய பாடல்களையும் நான் தொகுத்து வழங்கி இருக்கின்றோம் உங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியிலே. இன்று அதை நாங்கள் ஒலிபரப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததை விட்டு இறையருளை வணங்கிக் கொள்வோம். அடுத்து வரும் பாடல் எங்கோ சென்றவர் நிகழ்ச்சியை கேட்காது விட்டாலும் ஓடி வந்து இணைந்து விட்டேன் என்று வந்த அன்பு மகள் சாந்தி தர்மபுரி, நீங்கள் அங்கிருந்து வந்த ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். பெங்களூர் ரமணியம்பால் அவர்களின் குரல் என்று கூறினீர்கள். அந்த பாடல் வேற இருக்கின்றது. அந்த பாடல் இப்பொழுது சாந்தி நீங்கள் முழித்திருந்து கேட்பீர்கள் எல்லோரும் என்று எண்ணுகிறேன். இது பக்தி வேளை, வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பம். இதோ அந்த பாடல் ஆடு மயிலே என்று ஆரம்பித்து பாட இருக்கின்றது.

0: அற்புதமான அந்த பாடல் பெங்களூர் ரமணி அம்மாள் அவர்களுக்கென்றே உள்ள குரலிலே அழகாக முருகனை அழைத்து முருகனுக்கு கூற வேண்டியதை முருகனை பற்றி கூறு என்று மயிலை பார்த்து பாடி எங்களையெல்லாம் ஆட வைத்தது என்றுதான் கூற வேண்டும். உண்மையிலே பக்திமயமாக இருப்பவர்கள் அந்த பாடலை பாடும்பொழுது தன்னை அறியாமல் ஆடுவார்கள். அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் ஆடுவார்கள். என்றால் அருள், அந்த முருகனுடைய அருள் பாலித்து வரும்பொழுது முருகனை நினைத்து அவர்கள் தங்களை மறந்து விடுவார்கள். நான் கண்ணாலே கண்ட விடயம் இந்த விடயம். அதிலும் கதிர்காம கந்தன் என்று நாங்கள் சென்று வழிபட்ட இலங்கை நாட்டிலே மேற்கு தெற்கு பகுதியில் இருக்கிற கதிர்காமம் நான் நினைக்கின்றேன். ரேவதி சுற்றுப்பயணம் செய்தபோது ஆன்மீக பயணத்திலே அங்கு சென்று வந்திருக்க வேண்டும். ஆம், சென்று வந்தவர் என்றுதான் நினைக்கிறேன். அந்த கதிர்காம கந்தனை இந்தியாவில் இருந்தே கற்பனையால் பாடுகின்றார்களா, இல்லை அவர்கள் மனதிலே நினைத்து கண்ணை கண்ணுடைய பார்த்தார்களா என்று எங்களால் கூற முடியும். அவ்வளவு பக்தி, அந்த பக்தி மயம் இல்லை என்றால் இவ்வளவு சுரபரிசைகளோடு எங்களுக்கு தந்து எங்களை ஆட்கொள்ள மாட்டார்கள். இந்த கீதத்தினாலே எப்படி ஆட்கொள்ளுகின்றார்? இறைவனுடைய சக்தி அங்கே இருக்கின்றபடியால் தான் அவன்பால் இழுத்து எங்களை அணைக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்று வந்து இணைந்த உறவுகளுள் இறுதியாக ஒரு உறவுகள் வருவதற்கு முன்பு அன்பு நாகப்பன் அவர்கள் இணைந்து தன்னுடைய பங்கினை யாருனார் கிடைக்கிற நேரத்தில் ஓடி வந்து இணைந்து விடுவார். அவர் எவ்வளவு கேளிக்கையாக எவ்வளவு ஜாலியாக எல்லாம் பாடலை கேட்க வேண்டும் என்று எண்ணும் வேளையில் கூட பக்தியை மனதிலே கொண்டு பக்தியான பாடலை தருகின்றார். மீண்டும் பெங்களூர் ரமணியம்மாள் என்ற குரலை நாங்கள் கேட்கும் முகமாக குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்ற பாடலை தெய்வம் திரைப்படத்தில் பாடியிருந்தார். அந்த பாடலை அவருடைய பாணியிலே கேட்போமா? நாகப்பன், உங்கள் பாடல்.
1: குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா, பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா,

கேட்ட எவ்வளவு பக்தியை ஓட்டியிருக்கார், எத்தனை பாடல்களை பாடியிருந்தார். இவர்களுக்கெல்லாம் தெய்வீகத்தினுடைய கடாட்சம் கிடைத்தபடியால் தான் இந்த அருளை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் இந்த குரலாளர்கள் இசையாளர்கள் குரலிலே புகுந்து உள்ளத்திலே புகுந்து அருள் பாலித்து தன்னை வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த பாடல்கள் வந்ததுன்னு நான் எண்ணுகிறேன். அவர்களுடைய பாடல் வழியாக நாங்கள் வணங்குவதை விட அவர்களுடைய பாடல் வழியாக பல அறிவுகளை நாங்கள் பெற்றிருக்கணும். ஒவ்வொரு வரிகளையும் உற்று கேட்கும் பொழுது அப்படியே உள்ளம் பூரிக்கின்றது. இப்படிப்பட்ட இறைவனைத்தான் நாங்கள் வாழ்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த உறவுகளை நாங்கள் வந்து இன்று இணைந்து சிறப்பித்த உறவுகள் அத்தனை பேரும் வந்து பாடிய பாடல்களை இருந்து பார்த்தோம். முருகனை பற்றியும் சக்தியை பற்றியும் அழகாக எடுத்து பாடியவர்கள் கிறிஸ்தவ மதத்திலே உள்ள பாடல்கள் மாதாவை பற்றியும் பாடினார். அவன் அந்த பாடலும் இறைவனைத்தான் வேண்டிக் கொண்டு இறைவன் தான் குறைந்திருக்க வேண்டும் என்று அந்த உருவத்தை போய் வழங்கியிருக்கு. அதே போன்று தான் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அருள் ஞானம் பெற்றவர் என்று கூறக்கூடிய ஈஎம் ஹனீஃபா ஐயா அவர்களும் இறைவனை பற்றி வேறு விதமாக ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதாவது வந்து வேறு விதமாக இறைவன் எதை செய்வான், எப்படி செய்வான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் எனது சார்பில் அந்த பாடலை கேட்டுக்கொள்கின்றேன். உங்களோடு இணைந்து இதோ அந்த பாடல் ஒலிக்கின்றது இறுதி பாடலாக.

அற்புதமான இந்த பாடலில் கூட என்ன கூறப்படுகின்றது? இறைவன் என்றுதான் கூறப்படுகின்றது. இறைவன் அலைக்கும் மலைக்கும் இடையிலே என்ற அலை என்றால் அடியாளத்தில் இருக்கின்றார், மலை என்றால் உலகத்தின் உச்சியில் இருப்பது, அத்தனைக்கும் இறைவன் தான். அவர் நாங்கள் சிவன் என்கின்றோம், முருகன் என்கின்றோம், சக்தி என்கிறோம், அதே போன்று மாதா என்கின்றார்கள், இயேசு என்கின்றார்கள், முகமது நபி அவர்கள் கூறியது போன்று அல்லாஹ் என்று கூறச் சொல்வார். அல்லாஹ் என்பது இஸ்லாமிய மொழியிலே கடவுள் என்பதுதான். கடவுள் இறைவன் தான் கூறுகிறார். இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான். அதனால் தான் சுருக்கமாக சைவத்தில் எங்கள் சித்தாந்தத்தில் கூறப்படுகிறது, இறைவன் ஒருவன், ஏகன் அவன் அநேகனாக இருக்கின்றார், உலகமெல்லாம் பிறந்திருக்கின்றார், எல்லா

உருவங்களிலும் இருக்கின்றார். அதனால் தான் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்ற புராணங்களிலே பார்த்திருக்கின்றோம். எங்கும் நிறைந்திருப்பவர் இறைவன், எல்லாம் வல்லவர் இறைவர், எல்லாம் கொடுப்பவர் இறைவன், எங்கள் எல்லோரையும் காப்பவர் இறைவன் என்ற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருந்து, இந்த ஆன்மீக துறையிலே வளர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், பெரியவர்கள், ஞானிகள், யோகிகள் முதற்கொண்டு கூறியது இறைவன் ஒருவன். ஆனால் என்ன கவி பாடினாலும் உன்மனம் இறங்கவில்லையோ என்று ஒரு பாடல் வருகின்றது. அங்கே உள்ளம் உருகுது, ஊனும் உருகுது, எல்லாம் உருகி போனாலும் இறைவனை நாங்கள் காண்பது அரிது, ஆனால் அவர் எங்கள் எல்லோரையும் காண்கின்றார், எங்கள் எல்லோரையும் பரிகரிக்கின்றார். நாங்கள் எது வேண்டுமானாலும் எந்த வேளையில் எது வேண்டுமோ அதை சரியான வேளையில் எங்களை தருகின்றார், எங்களை காக்கின்றார். நாங்கள் சரியான வழியிலே நடந்தால் ஆன்மீகம் மெய்யானது, அந்த மெய்யான யானை ஆன்மீகத்தை நாங்கள் கடைப்பிடிப்பதால் எங்கள் வாழ்வு சிறக்கும், எங்கள் சந்ததி சிறக்கும், உலகம் சிறக்கும், சுபிட்சமாக இருக்கும் என்பதை என்னால் கூற முடிகின்றது. அன்பு உறவுகளை இன்று முன்னியல் தமிழ் வானொலியை வந்து சிறப்பித்தீர்கள். அன்பு யோகராஜி, தேவா, கஸ்தூரி, ரேவதி, மகாலிங்கம், கிருஷ்ணன், ராஜராஜன், சியாமலா, சாந்தி, நாகப்பன், உமையவள், இவர்கள் அனைவரும் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் நம்பும் வேளையிலே, அன்பு ரமணி ராஜேஷ் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து அவர் நேரொலிக்கு வர முடியாத சந்தர்ப்பம் இருப்பினும் நிகழ்ச்சியை கேட்டு மெய்மை சிலிருக்கிறது ஐயா என்று எழுதியிருக்கின்றார். அதுபோல ஏனைய தளங்களிலே எல்லாரும் எனக்கு எழுதுபவர் எல்லோரும் அற்புதமாக எழுதுகிறார். சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இன்று, வித்தியாசமாக சிறப்பாக எல்லோரும் வந்து இணைந்து எங்கள் இறைவனை போற்றி இறைவனுடைய புகழை கூறி இறைவன் அருள் எங்களுக்கு வேண்டும் என்பதை நிலைகுறித்து சென்றிருக்கின்றார்கள் என்றும், அவர் ஒரு எழுதினால் நாங்கள் இறைவன் அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று குறிப்பாக எழுதியிருக்கின்றார்கள். அதனால் ஆன்மீகம் மிக முக்கியமானது. ஆன்மீகத்தில் உள்ள தத்துவங்கள் அத்தனையும் உண்மை. ஆன்மீகத்தை ஒரு பொருளாக்கி அதை வியாபாரமாக்கி அதை நாடகமாக்கி நடித்து கொண்டு செல்பவர்கள்லாம் சுபிட்சம் அடைய மாட்டார்கள். அவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள், இறைவன் அதை களைந்து எடுத்து விடுவார். எங்கள் கண்முன்னே அப்படி நிகழ்ந்திருக்கின்றதை நாங்கள் அறிவோம். அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பொறுமையோடு இருந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்து மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு நம் அரை மணி நேரம் கேட்டதுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்தை கூடுதலாக எங்களுக்கு வழங்கி இடம் தந்ததும் தெய்வீக அருள்தான், தெய்வீக கடாட்சம்தான். அந்த நிர்வாக குழுவுக்கும் இறையருள் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு நன்றியை கூறி உங்கள் அனைவருக்கும் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி அவன்தாள் வணங்கி அவன் அருளாலே எல்லோரும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூறி இன்றைய நாள் 2028 ஆண்டின் மன்னிக்க வேண்டும் நாள் வெள்ளிக்கிழமை கிடைத்த இந்த அரிய சந்தர்ப்பம் தெய்வ சிந்தனைக்குரிய நிகழ்வாக இருக்கின்றது. அறம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம். உங்களுக்கு அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவனுடன் கேட்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற தமிழ் தந்தை எல்லாம் தந்த இறைவனுக்கு மீண்டும் நன்றி கூறி வணக்கம் கூறி உங்களுக்கும் வணக்கம் கூறி உங்களோடு இணைந்து நானும் இந்த மகிழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தேன் என்று இறையருளை வேண்டி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது இன்றைய கதம்பம் பக்தி வேளை.

0: மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.
1: பவசாகரத்திலே கிடந்து சரியா விதத்திலே உடந்து பக்தி கொண்டாடுவோம். பவசாகரத்திலே கிடந்து சரியா விதத்திலே உடந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டு

0: இது ஒரு உறுப்பு. இது இந்த உறுப்பினூடே மனிதனை செயல் இழக்க பண்ணலாம். இது அநேகமாக காவல்துறைகளுக்கு தெரியாது. மற்றது தூக்கு போடும்போது அந்த காலத்துல இந்த உறுப்பை ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்துவார்கள். எதுக்கும் யோசிச்சு சொல்லுங்க. ஐந்தெழுத்து சொல். இன்னொரு சொல் இன்னொரு சொல் கொடுக்கறேன் சரியா. இதுவும் ஐந்தெழுத்து சொல் சரியா. இது இடுப்புக்கு மேலையும் இருக்கு, இடுப்புக்கு கீழையும் இருக்கு. ஐந்தெழுத்து சொல்.
1: அம்மா விரல்கள்மா விரல்கள்மா
0: விரல்கள் விரல்கள் விரல்கள் தவறு. என்ன என்ன ஆழமா யோசிங்க. இது
1: எத்தனை எழுத்துமா? அது
0: ஐந்தெழுத்து. விரல்கள் விரல்கள் அவர் சொல்லி இருக்கிறார். இன்னும் ஆழமா யோசிங்க. நான் வச்சிருக்க சொல்ல
2: நகங்கள் நகங்கள்
0: நகங்கள் இல்ல இல்ல. இது உறுப்பு, இது உறுப்பு. அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கு, இடுப்புக்கு மேலையும் இருக்கு. எங்க நாகப்பன் நல்லா யோசிங்க. நாகப்பன் நல்லா யோசிங்க.
2: அதான் அஞ்செழுத்து சொல்றீங்கல்ல
0: அஞ்செழுத்து. இது ஒன்றை குறிக்கும், ஒன்றை குறிக்கும். நீங்க விரல்கள் வந்து பலதை குறிக்குது அல்ல, விரல்கள் இல்ல ஒன்றை குறிக்கும, ஒன்றை குறிக்கும். இது மேலையும் இருக்கு, இடுப்புக்கு மேலையும் இருக்கு, இடுப்புக்கு கீழையும் இருக்குது. ஐந்தெழுத்து சொல். எங்க கட்டிக்காரங்க யாருன்னு பாப்பா. கமா எங்க விடுபட்டு யோசிச்சு ஓடியான் சரியா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ராமன் ராமன் இப்பதான் ராமன் நீங்க விடுபட்ட உடனே அந்த பொண்ணு பெயர் ஞாபகம் வந்தது. அதைத்தான் கேட்டேன், அவரோட பெயரை மறந்துட்டேன். பொண்ணுறங்க சரி. எங்க ஓடிவாங்க.

0: ராஜராஜன். ராஜராஜன் வணக்கம். ராஜராஜன்
1: ஹலோ.
0: எங்களுடைய உமையால்
1: உமையால் பேசுறமா?
0: உமையால் சொல்லுங்க.
1: வணக்கம் வணக்கம்மா
0: சொல்லுங்க.
1: முழங்கால்
0: முழங்கால் இல்ல இப்ப வந்து இப்ப நான் ரெண்டு ரெண்டு சொல்லுதான் சொல்லாம இருக்கிறது. உமையால் ஒன்று வந்து இடுப்புக்கு கீழையும் இருக்கு, இடுப்புக்கு மேலையும் இருக்குது. சரியா? ஐந்து எழுத்து சொல். ஐந்து எழுத்து சொல். முழங்கால் இடுப்புமே
1: மூக்கு பொறுப்பு இடுப்புக்கு கீழே முழங்கால். ஹலோ
0: சொல்லுங்க.
1: முழங்கால் தானம்மா கட்டுவாங்க தூக்கு போடும்போது.
0: நீங்க அந்த ஐந்து எழுத்து சொல்லு அதை சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் சொன்னேன் அந்த அந்த உறுப்பான ஒரு மனிதனை செயலிழக்க பண்ணலாம். இப்ப உங்களுடைய கம்பீரத்தை எல்லாம் செயலிழக்க பண்ணலாம். கம்பீரத்தை நீங்க கம்பீரமா நட போடுறீங்கல்ல, அதெல்லாம் செயலிழக்க
1: பண்ணலாம்.
0: யோசிச்சு கொண்டு வாங்க.
1: நரம்பு
0: யோசிச்சு இல்ல நரம்பு இல்ல நரம்பு யோசிச்சு. எங்கே தாமோதரம் அண்ணா வணக்கம். தாமோதரம் அண்ணா
2: வணக்கம். நகக்கண் ஐந்து எழுத்து தெரியுங்களா? நகக்கண்
0: நகக்கண். நீங்க கையில இருக்க உடைய மேலையும் கீழையும் சொல்றீங்க. அது இல்ல அது இல்ல அது இல்லையா அண்ணா? அது இல்ல.
2: சரி
0: ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. எங்க கட்டிக்காதங்க, எங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. எங்க எங்க பாக்கலாம். இடுப்புக்கு கீழே இடுப்புக்கு மேல இந்த உறுப்பு முக்கியமாக தேவை, முக்கியமாக மனிதனுக்கு தேவை. இது இல்லாவிட்டால் கொஞ்சம் எத்தனையோ உடையங்கள் கடினம். இடுப்புக்கு கீழே இருக்கிறதும் தேவை, இடுப்புக்கு மேலே இருக்கிறதும் தேவை. இடுப்புக்கு மேலே இருக்கிறது முக்கியமா தேவை. அது இல்லாவிட்டால் ரொம்ப கடினம் மனிதனுக்கு. ஆனால் அது இல்லாமலும் வாழலாம். எங்கே பார்க்கலாம். அது பிறக்கும் போதே இருக்கிறது. இது பிறக்கும் போதே இருக்கிறது. எங்கே நீங்கள் அழைப்புக்கு வாருங்கள். எங்கே பார்க்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:14 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக 1:45.

0: கொண்டு வாங்க பாமன்.
1: அம்மா அம்மா ஐந்து இடத்துக்கு சொன்னீங்களம்மா கீழே சொல்லிட்டு
0: கீழே மேலையும்
1: கீழே
0: கீழே மேலையும் இருக்கு, அதாவது கீழே மட்டும் இருக்கிறது அப்படியே.
1: அப்படி சொன்னீங்களா கால் பாதம் அம்மா?
0: கால் பாதம் இல்லை, தவறு தவறு தவறு தவறு. மீண்டும் வாங்கோ மீண்டும் வாங்கோ மீண்டும் மீண்டும் மீண்டும். அன்பு உறவுகள், நீங்கள் இணைப்புக்கு ஓடி வர வேண்டும். அங்க பாப்போம் யார் செல்ல குட்டிகளுக்கு யாருக்கு இது தெரிகிறது பாப்போம். எத்தனையோ பேர் எத்தனையோ பேருக்கு எங்க பாப்போம் கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். நானும் கொஞ்சம் உற்சாகமான பாட்டை எல்லாம் போடுறோம் உங்களுக்கு எல்லாம் உற்சாகமா நீங்க அதையோ கேட்டுக்கொண்டு ஓடி வருவீங்கன்னு இங்க பாப்போம். நேரம் சரியாக 11:16 புதிய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக 1:47.

சொற்கள் ரெண்டு இருக்கிறது, என்ன சுனக்கம்? இது கண்டுபிடிக்கலாமே. அதாவது இடுப்புக்கு கீழையும் மேலையும் இருக்கிறது. இது இது பன்மையிலே அல்ல, ஒருமையில் இருக்கிறது. இடுப்புக்கு கீழையும் மேலையும் இருக்கும் இந்த உறுப்பு. எங்க கட்டிக்காரனுங்க கண்டுபிடிங்க. இது இல்லாமல் வாழ்றது கொஞ்சம் கஷ்டம். இது எங்கே? சரி, அடுத்து இரண்டு எழுத்து சொல். இரண்டு எழுத்து சொல், இரண்டு எழுத்து சொல் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை கணிக்கலாம். இது உடலில் ஒரு பாகம், அதுல இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை கணிக்கலாம், உடலில் ஒரு பாகம், வாழ்க்கையை கணிக்கக்கூடிய உடலில் ஒரு பாகத்தில் இருக்கிறது. எங்கே? ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல்.

0: ஆயிட்டீங்க, உங்களோட வாழ்க்கையை கணிக்கலாம். இது உடலில் ஒரு பாகத்தில் இருக்கிறது, வாழ்க்கையை கணிக்கலாம், வாழ்க்கையை கணிக்கலாம். ரெண்டு எழுத்து சொல் இதை கண்டுபிடிக்கலாம் இருக்கிறீங்க. சரி, அஞ்சு எழுத்து ரெண்டையும் விடுவோம், யோசிச்சு சொல்லலாம். இந்த ரெண்டு எழுத்து சொல் வாழ்க்கையை கணிக்கலாம். எங்கே ஓடி வாங்க பாக்கலாம், வாழ்க்கையை கணிக்கலாம். வணக்கம் ராஜராஜன், வணக்கம் அல்லது உமையான்.
1: வணக்கம் வணக்கம்,
0: சொல்லுங்க ராஜராஜன்.
1: வாழ்க்கையை கணிக்கிறது ரேகை, ரேகை
0: ரேகை கட்டிக்காரன் கட்டி, இது மட்டும் தெரியுது நல்லா.
1: பாடுவீங்களா நீங்க? இல்லமா இல்லமா,
0: இந்த போய்
1: சொல்லக்கூடாது.
0: மாமா பாட தெரியாதுன்னு சொல்லி இப்ப அவர் ஒரு நல்ல ஒரு பாட்டுக்காரன், அது தெரியுமா உங்களுக்கு? நல்லா பாடுவார். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ராஜராஜனுக்கு, உங்களுக்கு நீங்க எப்பவும் மனசுல முணுமுணுக்கிற ஒரு பாட்டு?
1: பாரதியார் பாட்டு தான். ஒண்ணு
0: என்ன பாட்டு?
1: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே,
0: அது பாட்டா இருக்கு.
1: தொழில்கதை முக்கியம்.
0: ஓ, அது உண்மை, பாட்டா இருக்கு. பாட்டா எந்த சினிமா படத்துல இருக்குது?
1: கண்டிப்பா அடுத்த அடுத்த பாட்டு சொல்றேன். சினிமா பாட்டு என்னமாமா?
0: சினிமா பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு பாப்போம்? நீங்க அடிக்கடி மனசுல முணுமுணுக்கிற சினிமா பாட்டு
1: கேட்டது மறந்துருச்சுமா?
0: நீங்க இவ்வளவு பாட்டு கேக்குறீங்க, பார்த்தா மாமா பார்த்தா எல்லாம் யங்ஸ்டர் பாட்டு தான் கேக்குறாரு.
1: சொல்றமா சொல்றமா
0: பாருங்க, மாமா எல்லாம் வந்து என்ன மாதிரி பாட்டு கேக்குறாரு?
1: கவன் படத்துல ஒரு பாட்டு வரும்மா.
0: என்ன படத்துல?
1: கவன் சொல்லி கவன் கவன்
0: கவன். அதுல என்ன பாட்டு?
1: பாரதியார் பாட்டு வருமா?
0: பாரதியார் என்ன பாரதியார் பாட்டு தான் நீங்க பாருவீங்களா?
1: கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா அந்த பாட்டுமா?
0: அடகு பூஞ்சுலை
1: அது வந்து ரெக்கப்படும். வந்து கவன்ல வர ஒரு கண்ணம்மா.
0: ஓ கண்ணம்மா, கண்ணம்மா பிடிக்கும் இல்ல உங்களுக்கு?
1: கண்டிப்பாமா, பாரதியார ரொம்ப பிடிக்கும்.
0: பாரதியா பிடிக்கும்,
1: கண்ணம்மா ரொம்ப பிடிக்கும்.
0: கண்ணம்மா உங்களோட தர்மபுரி யாராவது கண்ணம்மா இருக்கிறாங்களா?
1: இல்லம்மா, யாரும் இல்லம்மா.
0: யாரும் இல்லையா? அதுக்கு எங்க சோகமா சொல்றீங்க நீங்க? இவ்வளவு சோகப்படலாமா? இனி இனி யாராவது
1: கண்ணம்மாங்கிறது வந்து ஓல்டு ஃபேஷன் ஆயிடுச்சு.
0: என்னடா அது நல்ல பேர் என்ன? அந்த பேரை கூப்பிடும் ஒரு அதை சொல்லும் போதே ஒரு இன்பமா இருக்கு. பாருங்க பாடல்கள் கூட எப்படி இருக்கு அந்த கண்ணம்மா. கண்ணம்மா கண்ணம்மால உங்களோட மாமா கேக்குற பாட்டுல ஒன்று இருக்குது. கண்ணம்மா காதலின் கவிதை சொல்லடி, அந்த பாட்டு
1: குரல் அருமையா இருக்குமா?
0: அச்சோ,
1: நீங்கதான் பாடணும், நாங்கதான் கேட்கணும்.
0: நீங்க நீங்க
1: சொல்லு பாடுங்கம்மா.
0: நான் சரியான வெப்பத்துல இருக்கிறேன், கொஞ்ச நாள் ஐஸ் நீங்க வெப்பீங்கன்னு தான் பாடி காட்டுன்னு வச்சிட்டீங்க. சூப்பர்,
1: அருமையா இருக்குமா? நான் பொய் சொல்லல.
0: சரி சரி, நீங்க கண்டுபிடிச்சு வரணும். சரியா, மனிதனின் ஒரு உறுப்பில் உறுப்பை பார்த்து இப்படி சொல்லுவார். ஒரு காலகட்டத்தில் சொல்லுவார், பிறகேக சொல்ல மாட்டார்கள், வளரேக்க சொல்ல மாட்டார்கள். வளரேக்க வளர்ந்து கொண்டிருக்கீங்க, சில காலகட்டத்தில் சொல்லுவார்கள், கொஞ்ச நாள் சொல்லுவார்கள், பேர்ந்து விட்டுடுவார்கள். சில நேரத்தில் பேர்ந்து கொஞ்சம் பெரியவர் ஆன அப்புறவு ஒரு மனிதனுக்கு இப்படியே சொல்ல தொடங்கி விடுவார்கள். இது எத்தனை எழுத்து என்று சொன்னால் மூன்று எழுத்து. பிறக்கேக்க சொல்ல முடியாது, குழந்தைய பார்த்து பிறந்து ஒரு மூன்று மாதத்துல ரெண்டு மாதத்துல சில நேரம் சொல்லலாம், சொல்லி அது பேர்ந்து அது அழிந்து விடும். பேர்ந்து ஒரு கொஞ்ச காலத்துல கொஞ்சம் வளர்ந்து கொண்டிருக்கேக்கு இப்படி ஆகும். ஆகணும்னு அப்ப சொல்லுவார்கள். பேருந்து அது மறைந்துவிடும். பெரியவர் ஆனால் இது நிலையா நிக்கும், வந்தாச்சு நேரம் போகாது. ஒரு மனிதனை பார்த்து ஒரு உறுப்பை பார்த்து இப்படி சொல்லுவார், மூன்று எழுத்து சொல் கட்டிக்காரன் கண்டுபிடிச்சோடியாங்க. இது தெரியாது, யாரும் இருக்க முடியாது.

வகையாக சொல்வா, அதுவும் மூன்று மூன்று எழுத்து தான். இந்த முன் எழுத்து மாறி வரும், ஆனால் ரெண்டு வகையாக சொல்லுவார்கள். முன் எழுத்து மாறும்,

சொல்ல சொல்லுகிறேன், ரெண்டு எழுத்து சொல். இது எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது, இது எல்லாருக்கும் இருக்கிறது. ரெண்டு எழுத்து சொல், ரெண்டு எழுத்து சொல். இது இருந்தால் சொகுசாக தூங்கலாம், இது இருந்தால் சொகுசாக தூங்கலாம். ரெண்டு எழுத்து சொல் கட்டிக்கார் எங்க வாங்க.

இருக்கீங்க பாருங்க, இது சொகுசா தூங்கலாம் பாரு. இது இருந்தா இது எல்லாருக்கும் இருக்கு, ஆண் பெண் இருவாளருக்கும் இருக்கு. இது இருந்தா சொகுசா தூங்கலாம், இது இருந்தால் சொகுசா தூங்கலாம். எங்க ஓடி வாங்க பாக்கலாம், ரெண்டு எடுத்து சொல். மூன்று எழுத்து சொல்லு, அதுல ஒரு எழுத்தை மாத்தினா ரெண்டு விதமா சொல்லலாம். நான் ஒரு விதத்தை வச்சிருக்கிறேன், நீங்களும் ஒரு விதமா சொல்லுவீர்கள். அந்த முதல் எழுத்தை மாத்தினா அப்படி சொல்லலாம். இது புறக்கேக்க இருக்காது, பிறந்த ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துல வரம் பேர்ந்து அது இல்லாமல் போகும். பேர்ந்து ஒரு நாலஞ்சு ஒரு சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கேக்க அடிக்கடி வரும் உண்டு பண்ணுவார்கள், பேர்ந்து போயிடும். பேருந்து நல்ல வயசான பிறகு, அல்லாட்டி ஒரு வயசு நல்ல வயசுன்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு இப்ப சின்ன சின்ன வயதுல எல்லாம் இப்படி ஆகிறது, இப்படி ஆகி விடுகிறார்கள். அப்ப இப்படி சொல்லுவோம். இந்த மூன்றெடுத்து சொல்லு, எங்க கட்டிக்காரு சொல்லுங்க பாப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது புதையான புதையல்ல, நீங்கள் எழுந்து ஓடி வாங்குவங்க கண்டுபிடிக்கலாம். நான் இப்ப இவ்வளவு இலகுவாக சொல்லிக் கொண்டு போறேன், எங்கே கெட்டிக்காரர் எங்க ஓடி வாங்க பார்க்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:28, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:59. இணைந்து கொள்ளுங்கள் புதிய நிகழ்ச்சியில, நீங்க கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிங்க, கிட்ட வந்து கேள்விகள் கிட்ட தானே உங்களுக்கு தெரியும், அப்பதானே நாங்க சொல்லிக் கொடுக்கலாம். அங்க சாமி.

0: சாமி சுதி எரிஞ்சிட்டு
1: சாமிக்கு அருள் வரணும்.
0: அருள் வரணும்னா
1: மேல அடிக்கணும்.
0: அடிக்கணும் மேலத்தை.

தனியா இருக்கிறீங்களா, நீங்க தூங்கி போக போறீங்க. இப்ப நீங்க சொல்லாமல் இருக்கிறது ஐந்து எழுத்து ரெண்டு சொற்கள், ஒரு மூன்று எழுத்து சொல்லு. நீங்க சொல்லாமல் இருக்கிறது எத்தனையோ சொற்களை எழுதி கொண்டு வந்தேன், எல்லாம் மனிதனிடம் இருக்கிறது ஒன்றுதான். நீங்க அண்ணன் சொல்லாம விட்டுட்டீங்க, அழுகே அழுகே வருது. எங்க ஓடி வாங்க பாக்கலாம், வந்து சொல்லுங்க பாப்பலாம். உங்களுக்கு கொஞ்சம் சுலபப்படுத்தல, அந்த மூன்று எழுத்து சொல்லு தெரியாம இருக்கே உங்களுக்கு. ஐயோ, இந்த மூன்றத்து சொல்லுக்கு யார உதாரணம் சொல்லலாம்? ஒரு ஆளை சொன்னா டக்குண்டு பிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் அந்த ஆளை சொல்லல, சொல்லியிருந்தா டக்குண்டு பிடிச்சிருவீங்க. பாக்கலாம், எங்கே ஓடி வாங்க பாக்க. நான் சொல்லிட்டேன், அது ரெண்டு விதமா சொல்லலாம். முன்னெழுத்த மாத்தினா ஒரு விதமா நீங்க சொல்லுவீங்க, எழுத்து மாத்தி சொன்னா இன்னொரு விதமா நான் வச்சிருக்கிறேன். எங்க ஓடி வந்து சொல்லுங்க.

போட்டோ அனுப்புங்க, யார் யாருக்கு இந்த மூன்று எழுத்து சொல்லி இருக்கணும்னு நான் பாத்து சொல்றேன். இதுல இருந்தாலும் கண்டுபிடிக்கிறீங்க பாப்போம். உங்களுடைய இப்பத்தைய போட்டோ அனுப்புறீங்கன்னு சொன்னா யார் யாருக்கு இது தெரியக்கூடியதா இருக்குன்னு நான் சொல்றேன். எங்க அனுப்புங்க பாக்கலாம்.

இங்கேயும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு, திருப்பதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. எங்கே மூன்று எழுத்துச்சொல் இதுக்கு மேல உங்களுக்கு தரவு கொடுத்தா பேருந்தேன், நானே சொல்ல சொல்லலாம்.

0: ஆனந்தனை காணையில, என்ன ஓடி வந்த ஃபாரூக்க காணையில, ராமனை காணையில, என்ன செய்வீங்க? நான் அப்பயும் இவ்வளவு உணவு தரவை இலவுப்படுத்தி இருக்கிறேன், திருப்பதியோட சம்பந்தப்பட்டிருக்கும். வணக்கம் நாகப்ப, நீங்களாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா பாப்பா? உங்களுக்கு சொல்ல முடியாத பாப்பா.
1: வணக்கம்,
0: உங்களோட மொட்டை இவ்வளவு நேரம் தான் முடிச்சிருக்கு. உங்களுக்கு மொட்டை மொட்டையா கண்டுபிடிக்கிறேன்.
1: நீங்க பழனி திருப்பதின்னு சொன்னா தானே சொல்ல முடியும்.
0: பழனி திருப்பதின்னு சொன்னா முடிக்க. ஆனா இந்த சொட்டை என்று நீங்க சொல்றது வந்து அது முடி கொட்டுறதுக்கு அப்புறம் தானா அது கொட்டின அப்புறம் தான் அது சொட்டை என்று சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த போய் அதாவது அங்க போய் அடிச்சால், அதாவது நீங்க அதை வெட்டி விட்டால், நீங்க வலிச்சு விட்டால் அது அது மொட்டை இல்லையா?
1: ஆமா ஆமா, அதுவா உளுந்து
0: உளுந்தா அது சொட்டை, அது சொட்டை.
1: இல்லன்னா வலுக்க.
0: நான் ஒரு ஆள் பேர் சொல்லுவோம்னு சொல்லிட்டேன், அவரு கோவம் வந்துடுவோம்னு சொல்லல. ஏன் பழைய உண்டு பண்ணுவான் என்று சொல்லலதான் கேட்டிக்காரன். இப்ப நீங்க இன்னும் ரெண்டு சொல்லு, அந்த ரெண்டு சொல்லு, அதாவது இடுப்புக்கு மேலையும் கீழையும்
1: ஐந்தருக்கு சொல்லு
0: சொல்லு. அது
1: முக்கியமா
0: உள்ளங்கை, எதை நீங்க எதை சொல்றீங்க? உள்ளங்கை என்றா அது மேலையும் கீழையும் இருக்கா இல்ல தானே? அது
1: ஆமா, உள்ளங்கை உள்ளங்கால்
0: இல்லை இல்லை இல்லை. ஒருமையோட சொல்லுங்க, அத மனையா இல்ல அப்படி வராது.
1: ரெண்டும்
0: இல்ல, உள்ளம் கையும் காலும் டிஃபரண்ட். அது இது ஒன்று, இது ஒரே. அந்த அந்த அந்த சொல்ல சொன்னா அந்த மேலையும் கீழையும் இருக்குது. இது மேலையும் கீழையும்
1: இருக்கு. நானும் யோசிச்சுட்டே இருக்கிறேன், வர மாட்டேங்குது. சரி, என்ன யோசிக்கிறேன்?
0: சரி, கொஞ்சம் விளவுபடுத்தவா? என்ன
1: சொல்லுங்க.
0: மேல இருக்கிறது படிக்காதவங்களுக்கு உதவும் கொஞ்சம், அதாவது அப்படி சொல்லக்கூடாது, முக்கியமா உதவும். மற்றது இன்னும் உண்டு, ரெண்டும் முக்கியமானது. கீழே இருக்கிறதும் தேவை, மேல இருக்கிறதும் தேவை. இன்னொரு சொல்லு கொடுக்கலாம், இன்னொரு சொல்லு கொடுக்க போகிறேன், இன்னொரு சொல்லு கொடுக்க போகிறேன். இது நான்கெழுத்து சொல்லு, இது நான்கெழுத்து சொல்லு, ஒரு உறுப்பு. இது நான்கெழுத்து சொல்லு, ஆண் பெண் இருவருக்கும் இருக்கிறது. பெண்ணுடைய உறுப்பை கவிஞர்கள் பல மாதிரி வர்ணித்து எழுதியிருப்பார்கள், வர்ணனை செய்து எழுதியிருப்பார்கள். நான்கெழுத்து சொல்லு பல மாதிரி வர்ணனை செய்து எழுதியிருப்பார்கள், வர்ணனை செய்து எழுதியிருப்பார்கள். எங்கே எங்கே பெண்ணுடைய அந்த உறுப்பை வர்ணனை செய்து எழுதியிருப்பார். ஆண்களுக்கும் அது அழகாக இருக்கும், ஆனா கூடுதலா பெண்களுடைய அந்த உறுப்பை வர்ணனை செய்து கவிஞர்கள் எழுதியிருப்பார்கள். நான்கெழுத்து சொல்லு. இது ராமன் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்ப, எங்களுடைய ஃபாருக்கும் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், தேங்க்யூ. பாட்டு கேட்கலாம்.

0: வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. பெண்ணுடைய இது வந்து வர்ணனை செய்யக்கூடியது வந்து கூந்தல் ஆமா?
0: கூந்தல் இல்லை இல்லை இல்லை. பாப்போம். வடலூர் ஆனந்தன் வணக்கம் சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: இடுப்பு
0: இடுப்பு இல்லை இல்லை. அதாவது நான் எத்தனை எழுத்து சொல்லியிருந்தேன்?
2: இன்னொன்னு சொல்லுங்க.
0: நான் கழுத்து. நான் இது நான் கழுத்து
2: சொல்லியிருந்தேன். இது இன்னொன்னு வந்து ரேகையா இருக்குமா? ரேகை
0: ரேகை சொல்லிட்டாங்க. ரேகை சொல்லிட்டாங்க. ராஜராஜன் சொல்லிட்டார்.
2: அம்மா நான் கழுத்து சொல்லுமா? சரியான விடை உருவம்.
0: புருவம் இல்லை. தவறு வாமன் வருகிறார் பாப்போம். வாமன் கட்டிக்காரன் ஆண்டு பாப்போம். இங்க வாங்க ராமன்.
3: வணக்கம்.
0: பொண்ணு வாங்கிட்டே இருக்கு. அழகானது
3: ரெண்டு பதில் இருக்கு. எந்த ரெண்டுக்குள்ளதான்
0: சரி சொல்லுங்க பாக்கலாம். எங்க
3: அம்மா கூந்தல் அம்மா
0: இல்லை.
3: அப்பனா இடுப்பு
0: இல்லை. என்ன பெண்கள்ட ஆணும் இடுப்பையும் கூந்தலையும் மட்டும்தான் நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க. அதே அப்பா கவிஞர
3: கண் விழியுமா? கண்
0: இல்லை இல்லை இல்லை.
3: என்ன
0: பொண்ணு வாங்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். ஆஹா ஒண்ணுறாங்க. அந்த பொண்ணு பொண்ணு பொண்ணு அந்த பாட்டு படிச்சாதான்
3: மறக்கவே இல்லையா?
0: மறக்க மறக்கவே முடியாது. உண்மையில ஆசை வச்சு உத்தமையில
3: குண்ட ஆசைமா? உண்மையில குண்ட ஆசை.
0: உண்மையில கொண்ட ஆசை உத்தமைய பெத்தினமே
3: நித்தம் உண்டு.
0: உத்தமைய நித்தம் உண்டு.
3: சத்தியமா துண்டு ரெண்டி தங்க இருக்கு.
0: நித்தம் உண்டா மெத்த உண்டா? மெத்த மெத்த நிறைய
3: உண்டா?
0: மெத்த கவனிக்கல. எனக்கு தெரியல. சரி ஏற்கனவே வாங்க ஃபாரூக் வார மீண்டும் நினைச்சுக்கணுங்க. வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் சொல்லுங்க.
2: அம்மா கண்ணம் கண்ணம்
0: கண்ணம் என்று ஐயோ இந்த ராசா சரியா சொல்லி போட்டா நான் பிள்ளையா போச்சு. கெட்டிக்காரன் இல்ல ராஜ்குமார்ட போறேன். எங்க ராஜ்குமார் வாங்க. மாமா வாங்க. மாமா மாமா வாங்க. நல்ல மருமகன்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: மாமா விட கட்டி
4: ரேடியோ நினைச்சிட்டு வரேன்.
0: அணைச்சிட்டு வாங்க அணைச்சிட்டு வாங்க அணைச்சிட்டு வாங்க.
4: சொல்லுங்க
0: சொல்லுங்க. பெண்கள்ல
4: பெண்கள்ல நான்கு எழுத்து கண்ணம்.
0: கண்ணம் அதான் ராஜ்குமாருக்கு உங்களுக்கு ஒரே ஒரே அலவரிசை போகுது. அப்படியே கண்ணம் உண்டு.
4: யார இருக்குமா? இருக்கு
0: பாருக்கும் உங்களுக்கு ஒரே அலவரிசை.
4: பாரு நானும் நானும் தலைவர் ஒரே பிளைட்ல நின்றுக்கிறோம் இல்ல
0: சொன்னா இடைய சொல்றீங்க முடிய சொல்றீங்க மற்றது கண்ணத்தை சொல்றீங்க இதல சொல்றீங்க. என்ன எத்தனை இருக்குது?
4: நான்கு எழுத்து அதான் வருதுங்க. வேற என்ன இருக்குது? நான்கு எழுத்து புருவம் சொல்லிட்டாரா சார் சொல்லிட்டாரு புருவம் சொல்லிட்டாரு. கண்கள் கண்கள் இரண்டும் கண்கள்
0: இல்ல. இது ரெண்டு கையாலையும் ரெண்டு கையாலையும் பிடிச்சு பாக்கலாம்.
4: ரெண்டு கையாலும் பிடிச்சு பாக்கலாம். நான்கு எழுத்து சொல்றீங்க.
0: நான்கு எழுத்து சொல்றீங்க. கவிஞர்கள் இத உண்மையிலேயே இத வச்சு நிறைய ஒப்பிட்டு எழுதுவார்கள். பெண்களுடைய வர்ணிச்சு
4: கூந்தல் சொன்னாவே அதுவும் ஒத்துக்கல. நீங்க கூந்தலும் வேணாண்டீங்க. பாக்கிறது கண்ணமும் இல்லாண்டிங்க. வேற என்ன இருக்குது? ஐயா பாருக்கு ஏதாச்சும் எடுத்து கொடுங்க. பாயிண்ட்
0: ராஜ்குமார்
4: அனுப்புற
0: ராஜ்குமார் ஒரு புள்ளியும் எடுக்கலன்னா சரி. அந்த இதுக்கு சொல்லியிருந்தேன் ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த இடுப்புக்கு கீழையும் மேலையும் நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் அந்த படிக்காதவர்களுக்கு இது உதவும். இந்த உறுப்பு மேலே இருக்கிற உறுப்புன்னு சொன்னேன், கீழையும் இருக்கிறது மேலையும் இருக்கிறது. இது ஒருமையை குறிக்கும், ஒருமையை குறிக்கும். இது பன்மையில சொல்ல முடியாது. இது கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு. இடுப்புக்கு கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு.
4: கொஞ்சம் போயிருச்சு. நீங்க
0: பாப்போம் எப்படி போய் தூங்க போறாரு, அதான் நடக்க போது பாக்கலாம்.

0: விரலன்னு சொல்லுங்க. வடல் விரல்
1: கட்டை, கட்டை விரல்.
0: சரியா சொல்லுங்க.
1: கட்டை விரல்.
0: இன்னொரு விதமா சொல்லலாம், சொல்லுங்க.
1: பெருவிரல்.
0: பெருவிரல் கேட்டிக்காரங்க. பெருவிரல் கால ரெண்டு விரல் கீழே இருக்குல்ல, கையிலையும் இருக்குல்ல, ஆனந்தனுக்கு உண்டு. அப்ப நான் சொன்ன படிக்காத இருக்கு, அது உதவும் என்று சொன்னல. அது கை நாட்டி
1: ஒரு புள்ளியை பெற்று, இப்படியே ஒரு புள்ளியை பெற்றுப்பட்டு ஒருவர் வேற ஒன்றில்
0: எப்படியாவது பெற்றுட்டீங்க, அவ்வளவுதானே. அதுக்கு பூத்திசாலித்தனம் தேவையல்ல, கட்டித்தனம் இல்லைங்கல்ல, கட்டிக்காரன் இல்ல நீங்க. ஒன்று
1: எடுத்து
0: கட்டிக்காரன். இது இது இலகுவா கண்டுபிடிக்க கூடிய ரெண்டு கீழையும் இருக்கு மேலையும் இருக்கு. அது பெருவிரல் என்பது சரியான சொல்லு. இன்னொரு அஞ்சு எழுத்து சொல் இருக்கு உங்களுக்கு. மற்ற நாலு எழுத்து சொல்லு. பெண்களை வர்ணிப்பார்கள் இந்த இந்த உறுப்பை மூடிக்கொண்டு போறாங்களோ நல்லா தெரியுமே வழியில. சரி, நன்றி. யோசிங்க.

0: நேரம் சரியாக 11:46, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:14. என் அன்பு உறவுகள், இன்னொரு 5 எழுத்து சொல்லு, இன்னொரு 4 எழுத்து சொல்லு இருக்கிறது, நீங்க சொல்லல எங்க பாக்கலாம், இன்னொரு சொல்லு கொடுப்போமான்னு பாப்போம். நான் ஒரு 2 எழுத்து சொல்லி சொல்லியிருந்தேன், 2 எழுத்து சொல்லு சொல்லியிருந்தேன், அது சுகமாக தூங்கலாம். இது எல்லார்டையும் இருக்கு, ஆண் பெண் இருவர்டையும் இருக்கு. சுகமாக தூங்கலாம், சுகமாக தூங்கலாம். இது இருந்தா எங்க பாக்கலாம், 2 எழுத்து சொல். இது ஒரு உறுப்பு, இதுவும் ஒரு உறுப்பு. எங்க எடுத்து வாங்க.
1: மீனுக்கு விலங்கு, மீனுக்கு கல்யாணம், அந்த கண்ணா குனி கூட்டம் எல்லாம்.
0: பாருக் சொல்லுங்க, பாருக் சொல்லுங்க.
2: ஆமா, கழுத்து கழுத்து
0: கழுத்து கட்டிக்காரன் பாருக். நீங்க பாருக் கட்டிக்காரன், கழுத்து கழுத்து சங்கு கழுத்து ரெண்டுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாரு. சங்கு கழுத்து கழுத்து நீங்க பாத்து ரசிக்கிறீங்களா? நீங்க ரசிக்கலையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, முக்கியமான முக்கியமான இடம்.
0: இடம் பாத்து ரசிக்க
2: அப்படியே காலத்தை பிடிச்சு நெரிச்சிடலாம்.
0: ரெண்டு கையாலையும் பிடிக்கலாம். என்ன சொல்லுறாரு பாப்போம். பாப்போம் எங்க ராமன் வந்தோன்னு கேக்கல, அவர்தான் அந்த ரெண்டு கையாலேயே சொன்ன, அது சொல்லாமலே போயிட்டேன். எங்க ராமன் வந்தான்? உண்மையிலேயே ரெண்டு கையாலையும் பிடிக்கலாம். அத வணக்கம் ராமன், ராமன் வணக்கம். ராமன் எதுக்கு
3: பெண்களுக்கு வர்ணிக்கிற உறுப்பு
0: சொல்லுங்க, உறுப்ப சொல்லுங்க சொல்லுங்க ராமன் உறுப்ப.
3: ஆமா
0: சொல்லுங்க, உறுப்ப சொல்லுங்க.
3: 11 அம்மா கழுத்தாமா?
0: கழுத்து சரி. அப்ப நான் ரெண்டு கையாலே பிடிக்கலாம்னு சொல்ல எதுக்கு ஓடுனீங்க? நீங்க சொல்லிருக்கலாம்.
3: ரெண்டு கையாலும்
0: பிடிக்கலாம், சரியான விட. அது ஃபாரூக் சொல்லிட்டார் ராமன்
3: இருக்கமா.
0: அது நீங்க நீங்க நீங்க வானொலிய கேக்குறீங்கல்ல, வானொலிய கேட்டுக்கொண்டு வரீங்க இல்ல?
3: இல்ல வானொலிய கட் பண்ணிட்டமா, கட் பண்ணிட்டமா.
0: அதான் ஃபாரூக் வந்து சொல்லிட்டார், வந்து
3: சொல்லிட்டார்.
0: அதான் கழுத்து கழுத்து ரெண்டு கையாலே பிடிக்கலாம்னு சொன்னேன் உங்களுக்கு நான்.
3: சரிமா சரிமா சொல்லுங்க, சரிமா சரிமா.
0: பாருங்க இல்ல, நான் அதான் எனக்கு சந்தேகம் வந்துட்டு, நீங்க அந்த கழுத்து பார்த்தது இல்லையா அங்க?
3: இல்ல இல்ல, கழுத்து கழுத்தை வர்ணிச்சுட்டாங்க. ஐயா சொல்லிட்டாங்களா? அப்புறம் எங்க சொல்லிட்டாங்க?
0: அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? எத்தனை கழுத்து பாத்தீங்க? அத முதல்ல சொல்லுங்க ரெண்டு பேரும்.
3: படத்துல கூட இந்த என்ன படம் அது இது அதை யோசிச்சு நானு. நடிச்ச படம் வடிவில் நடிச்ச படம் படம், அந்த படத்துல கூட பம்பாயா ஒரு படம், அந்த படத்துல வைரமுத்து எழுதின வரையில வருது. கழுத்தை பத்தி எழுதிட்டாங்க,
0: கழுத்தை பத்தி சங்கு கழுத்தால்.
3: ஆமா, அந்த பாட்டுல வரும் அது.
0: கழுத்து இருந்தா தான் அழகு பெண்களுக்கு, கழுத்து இருந்தா தான்.
3: ஆமா ஆமா
0: உண்மையா. சில பெண்களுக்கு கழுத்து கட்டியா இருக்கும், அப்ப கொஞ்சம் கட்டிகள் நிறைய போடையில, கழுத்து நீட்டா இருந்தா நிறைய நகை போட்டு அழகா இருக்கும் பெண்களுக்கு. கணக்கு இல்லையா, எண்ணிக்கை இல்ல, முதலே முதலே சொல்லி இருந்தா கணக்கிட்டு கொண்டு வந்துருப்பாரு. 1, 2, 3, 4 ஒரு பேப்பர் வச்சு எழுதி விட்டுட்டீங்க. என்ன
2: வாரம் என்ன
0: ராஜ்குமார் பாருங்க, கழுத்து பாக்காத மாதிரியே விட்டுட்டு போயிட்டாரு. அதுதான் எனக்கு கவலை. சரி இப்ப சொல்லாம
2: இருக்க 5 எழுத்து சொல்லுமா?
0: கொதிக்கால் கெட்டிக்காரன் யார சொல்லி கொடுத்துட்டாங்க?
2: சரியா
0: சொல்லுங்கயா. சரி சரி ஃபாரோ, நீங்க தான் அதாவது காலை
2: நரம்ப
0: வட்டி விட்டுருவாங்க, மற்றது இந்த காவல்துறை குதிக்கால வச்சு அடிப்பாங்க. அப்ப இந்த செயல் அவர் இந்த கொஞ்சம் மூர்க்கமா இருக்கிறவர்கள் சரியான செயல் இழந்து இருப்பார்கள், கொஞ்சம் சரியான சோர்வா முடியாது. உயிர் வந்து அங்கதான் இருக்கிற சொல்லுவாங்க, குதிக்கால் அடிச்சால் உருக்கி மற்ற தூக்கு போடும் போதும் குதிக்கால் நரம்புதான் வெட்டுப்படுகிறது. குதிக்கால் சாகாம இருந்தால் அத குதிக்கால் நரம்பை வெட்டுவார்கள். குதிக்கால் என்பது நீங்க கட்டிக்காரன் ஐயா, நீங்க கட்டிக்காரன். இப்ப எல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் அவண்டு இருக்கிறது ரெண்டு எடுத்து சொல். சுகமாக தூங்கலாம், ஆண் பெண் இருவருக்கும் இருக்கு, சுகமாக தூங்கலாம். ரெண்டு எழுத்து கண்டுபிடிச்சோடையா சரியா?
2: முதல்ல உள்ள ரெண்டு எழுத்து வந்துருச்சாமா? முதல்ல ரெண்டு ரெண்டு சொல்லிருந்தீங்க, ரெண்டு எழுத்து சொல்லு. யாரும் சொல்லல, கண்ணு பல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க.
0: கண்ணு பல்ல அது விழி சொல்லிட்டார் அவர். விழி
2: விழி விழியா? நானும் அதை நினைச்சேன். இன்னொன்று ரெண்டு எழுத்து இருந்துதானே,
0: இமை சொல்லிட்டார். அது
2: இமை சொல்லிட்டு
0: இடை சொல்லிட்டாங்க. இடை இதுவும் ஒரு ரெண்டு எழுத்து. இது கட்டவுளு இது இல்லாட்டி பேருந்து என்ன உங்களுக்கே பிடிக்காது, உங்களுக்கே பிடிக்காது. சவால் விடையே இது தேவை இல்ல இல்ல கேட்டுக்கொண்டு ஓடியா ஓடியா எங்கே பாக்கலாம்.

11:53 அங்கே என் அன்பு உறவுகளை, இது சுலபமான ஒரு சொல்லு, சுகமாக தூங்கலாம் என்று சொல்லி இருக்கிறான். எங்க ஓடி வாங்கோ. சரி, இன்னும் ஒரு சொல்லு கொடுக்கிறேன். மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம் இது. மூன்றெழுத்து சொல்லு மனிதனிடம் இருக்கும் ஒரு பாகம். சண்டை பிடிக்கும் போது இதுல அடிக்க சொல்லி சொல்லுவார்கள். இதுல ஒரு அடி போட சொல்லி சண்டை பிடிக்கும் போது அதுல இந்த இடத்துல அடிக்க அடியடா என்று சொல்லுவார்கள். மற்றது சில நேரம் சிலரை கோபம் வந்தால் இந்த இடத்தில் பிடித்து வைத்து பேசுவார்கள். எங்கே மூன்றெழுத்து சொல்லும்?

0: பாடலையும் நான் போட்டேனண்டா. இந்த ரெண்டு ஒரு ரெண்டு எழுத்து சொல்லு சொன்னல, இந்த நடிகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. வணக்கம் நாகப்பன். நாகப்பன்
1: வணக்கம். அம்மா வணக்கம். மூன்று எழுத்து சொல்.
0: மூன்று எழுத்து சொல் சொல்லுங்க.
1: சண்டை வந்தா அடிக்க சொல்
0: சொல்லுங்க. பிடாரி கட்டிக்கார கட்டிக்காரன் அப்படி இருந்து வணக்கம். உமையாள் உமையாள் வணக்கம்.
2: ஆமாங்கம்மா வணக்கம். வணக்கம்மா. செவில் செவில் மேல அப்படின்னு வாங்கல காது மேல
0: இல்ல இல்ல
2: செவிலி
0: அந்த சொல்லி இல்ல சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்ட பிடரி
2: சொல்லி
0: பிடரி
2: பிடரி சாரி பிடரி பிடரி
0: பிடரி அவர் சொல்லிவிட்டார். இப்ப நான் ஒரு இன்னொரு சொல்லி சொன்னேன் இன்னொரு சொல்லி சொன்னேன் இத கேளுங்க. ஐயோ அவங்க வச்சுட்டாங்க. சரி பிடாரி அவங்க ஒரு சொல்லி சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் அதை காதடியில சொல்ல காதடியில அடிக்க சொல்லியும் ஏதோ ஒரு சொல்லுன்னு சொல்லி இருந்தாங்க. நீங்க கட்டிக்காரன் நாகப்பன் பிடாரி
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: உங்களுக்கு நான் போட்டனா ஒன்று போடல இல்ல
1: ஒன்னா
0: இல்ல இல்ல உங்களுக்கு நீங்க தான் கூட எடுத்துருக்கீங்க.
1: இது அஞ்சு
0: அஞ்சு இது அஞ்சாவது அது ஓட்டே அப்பா ஓட்டே அப்பா. சரி
1: என்ன தூங்குறத சொன்னீங்க அதை மட்டும்
0: யோசிச்சு
1: கையை வச்சா தூங்கலாம். அதாவது கையை வச்சா தூங்கலாம். கையுங்கிறது
0: சுகமாக தூங்கலாம். இப்ப நான் ஒரு பாட்டு போடுறேன் பாருங்க. இப்ப ஒரு பாட்டு நான் போடுறேன். இப்ப போற பாட்டு அந்த நடிகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. நீங்க பாட்டை கேட்டுட்டு யோசிங்க சரியா.
1: நன்றி நன்றி.
0: இந்த நான் போடுற பாட்டுல இந்த படத்துல நடிச்ச நடிகனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது.

0: அஞ்சி கொண்டு.
1: இந்த படத்துல நடிச்ச நடிகனுக்கும் இந்த ரெண்டெழுத்து சொல்லுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது, ஒரு சம்பந்தம் இருக்கிறது. எங்க சோசா தூங்கலாம், ஆண் பெண் இருவருக்கும் இருக்கிறது. எங்கே பாக்கலாம் கெட்டிக்காரர் யாருன்னு பாப்போம். இந்த படம் வந்து எட்டுப்பட்டி ராஜா, எட்டுப்பட்டி ராசா படம், சரியா? எங்க பாப்போம். இதுல நடிச்ச நடிகனுக்கும் இந்த நான் சொல்ற சொல்லுக்கும் சம்பந்தம் இருக்கிறது.

0: நாகப்பன்
1: வணக்கம். அம்மா வணக்கம். அம்மா முதல்ல முதல்ல இது வந்து ஒரு உறுப்பு அல்ல.
0: எதே
1: இப்ப சொல்லக்கூடிய இரண்டு எழுத்து சொல்லு
0: உறுப்பு இல்லையா? சொல்லுங்க பாப்பம். உறுப்பு இல்லையன்றீங்க?
1: மது
0: இல்ல இல்ல இல்ல. இந்த நடிகருக்கும் இது ஒரு
1: உறுப்பத்தான்.
0: இல்ல இல்ல, இந்த நடிகருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த உறுப்புக்கும் இந்த உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ரெண்டெழுத்து யோசிச்சு கொண்டு ஓடியாங்க. இந்த பாட்டையும் வடிவா கேளுங்க, பாட்டையும் வடிவா கேளுங்க, வடிவா கேளுங்க பாட்டை எங்க.

கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்குது நாகப்பன். நாகப்பன், நாகப்பன் வந்தீங்க? நாகப்பன் இருக்கிறீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. இல்ல இல்ல, அப்படியே இருந்து இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்க, இதுல கண்டுபிடிக்கலாம்.

0: பாப்பேன்.
1: இருக்கு இவருக்கும் இந்த இந்த உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்கு, இந்த பாடலையும் சம்பந்தம் இருக்கு. எங்க புள்ளவும் இல்லாம படுத்தி இருக்கிறேன்.
0: ஒரு தொடர்பெருகே ஏசி கட்டின்னு பாட்டு பாரு.
1: ரெண்டெழுத்து உறுப்பு எங்க சுகமா தூங்கலாம். நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க, ஆழமா யோசிச்சு பாருங்க. கிட்ட நெருங்கிட்டீங்க நீங்க, ஆனா நீங்க அத யோசிச்சு பாக்க என்ன நீங்க அது இல்லாமல் எப்படி பாப்போம். இவர் சொல்லிடுவார் போல இருக்கு. பாரும் எங்க பாப்போம், வாங்க பாரு
2: பாரு.
1: நீங்களே சொன்னீங்க தொடை, ஆனா அவர் அக்செப்ட் பண்ணல. அதாவது தாய் மடி, தொடை இருந்தா தானே மடி வரும் ஐயா. தூங்க வைக்கிறதுக்கு தொடை இல்லாம எப்படி ஐயா அதுல சுகம் வரும்? அந்த நல்ல கொளுத்த தொடை இருந்தா தானே அந்த
2: மாதிரி. சரியா
0: தொட தெரியும் சொல்லிட்டேன்.

0: இல்ல தொடை என்று சொல்லிட்டார், ஆனா எப்படி தூங்குறன்னு கேக்குறார் அவர். இவர்
1: சரியான சொல்லலாம்.
0: இல்ல இல்ல, பெரியவங்களும் தலை வச்சு படுப்பாங்க, நல்லா இருக்குது. நீங்க எதுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க? நீங்க தூங்கினாண்டி மத்திய சொல்லுவீங்களா? நாங்க போய் அம்மான மடியில, அந்த மடியில நாங்க வச்சு போறோம். நீங்க எத்தனை தொடையில தூங்கிட்டீங்க சொல்லுங்க?
2: ரெண்டு நாள்.
0: எத்தனை தொடையில? நாலு அஞ்சு நின்றாரு பாருங்க. பாட்டு கொடுக்கலாம், ஆனா உண்மையிலேயே ஏனண்டா இவர் இவர் புடிச்சிட்டார். இவர் தொடதேறி மடிச்சு கட்டி, ஆனா இவர் நெப்போனியன் போம் அப்படித்தான் இந்த வேட்டி கட்டுவார்.
1: ராஜகர்ம சொல்லிருக்கலாம்.
0: இல்ல நெப்போலியன் உண்மையிலேயே கூடுதலா நெப்போலியன் அவர் உண்மையிலேயே அப்படி கட்டுறாருங்க. ராஜ்கிரணையும் சொல்லணும்னா அவருக்கு பாட்டு கிடைக்கல, இதுதானே கிடைக்குது என்ன கைக்கு உண்மையிலேயே உண்மையிலேயே. ஆனா பேர் சொல்றேன், தொடரையன்று வருதம்மா. இங்க ராமன் சொல்லுங்க. ராமன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராமன் நீங்க
3: அம்மா தொடை சொல்லிட்டாங்கம்மா,
0: தொடை சொல்லிட்டாங்க. ஆனா நாகப்பன் கேள்வி கேக்குற, தொடர்ந்து வருது எப்படி போறதுண்டு
3: அம்மா? இது பாட்டு போறது முன்னாடியே நான் கண்டுபிடிச்சம்மா.
0: அப்ப நீங்க
3: சந்தைக்கு வந்துடல?
0: இல்ல என்ன தூக்குறாங்க நீங்க யோசிங்களா? நீங்க எங்க எப்படி எப்படி தூக்குறாங்க யோசிச்சீங்களா நீங்க?
3: சரியான பதிலுமா நீங்க எடுத்த வினாவுக்கான விட சரியான விடமா, அதுல குறையெல்லாம் இல்ல.
0: குறை இல்ல,
3: அது மடிங்கிறது பொதுவான
0: தொடை
3: மடி எல்லாம் ஒண்ணுதான்.
0: தொடை இல்லாம மடி வராதே முதலாவது.
3: ஆமா ஆமா, அதுல வர்றது அது சரியான பதில்
0: தான். தொடை இல்லாம எப்படி மடி வரும்? தாய் மடி என்ன மடியில யார் சொன்னா குழந்தைதான் தூங்குமா? எங்க குழந்தை தூங்குது இப்ப? என்ன பெரியவங்க தான் தூங்குவாங்க. அதுவும் வாழ்க்கை என்று மடி எத்தனை மடியில தூங்கினாங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று நாலு
2: அஞ்சு ரெண்டு கூட இருக்குல்லம்மா. அதுவே என்ன
1: பாருங்க.
0: இப்ப ஃபாருக்கு நான் போட்டேனா? ஃபாரூக் நான் போடல உங்களுக்கு. சரி ஃபாருக்கு கொண்டு, ஆனா நான் இவருக்கு கொண்டு போடுறேன் நாகப்பலுக்கு. சரியில்லை அவர் சொல்லிட்டேன், தொட தெரிய
3: தொடர்ந்து
0: சொல்லிட்டாங்க. நிச்சயம் நிச்சயம் சொல்லிட்டாங்க. அப்ப தொடையும் போயிருச்சு. போங்க, நான் இதெல்லாம் காலம் எடுக்கே வந்து ஜாலியா ஏதாவது ஒரு இதா பேசிக்கொண்டு வருவாங்க பார்த்தா. நான் உண்மையிலேயே இவ்வளவு தூரம் யோசிச்சு இருக்கிறீங்க நீங்க, இவ்வளவு தூரம் எல்லாரும் திங்க் பண்ணி
1: இருக்கிறீங்க. அந்த பாட்டை போட்டிருந்தீங்கன்னா
0: உடனே நீங்க சொல்லி இருப்பீங்க. தொட ஞாபகம் வராது உங்களுக்கு? தொட ஞாபகம் வருமா?
1: தொட ஞாபகம்
0: வராது. நான் வேற இது என்ன பாட்டுகள் கொடுக்கலான் இருக்கிறேன், அதனால மற்ற சொற்கள் கொடுக்கவில்லை. இன்னும் சொற்கள் இருக்கு. எல்லாம் மனித உறுப்போடையே சம்பந்தப்பட்டு எழுதி கொண்டு வந்தேன் எல்லாம்.
1: ஆமா ஆமா,
0: எங்கள்ட்ட இருந்து நாங்க கண்டுபிடிக்கல, அதுதான் கவலை எனக்கு.
1: நிச்சயம் சொல்லுங்க.
0: ராஜ்குமாரோட மருமகன் வந்து கேட்டிருந்தார் கவன், கவன் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு
1: பாடல்.
0: கவன்ல கவன்ல என்ன தீராத விளையாட்டு பிள்ளை, அதான் அந்த பாட்டு, அதான்
1: ஒரு பாட்டு பாருங்க.
0: இல்ல அவர் கண்ணம்மா என்ற ஒரு பாட்டு, கண்ணம்மா கண்ணம்மா வரும். சரி சரி, அப்ப அவருடைய பாட்டு நான் முதல்ல எடுத்து வரேன், நீங்க எல்லாம் பாட்டு திங்க் பண்ணுங்க என்னென்ன பாட்டு. சரியா ராஜராஜன், உங்களுக்குரிய பாடல் இப்பொழுது காட்டிலைக்கு வருவது, நீங்க கேட்கலாம் ராஜராஜன் உங்களுடைய விருப்ப பாடல். நேரம் சரியாக 12:11 ராஜராஜன் உங்களுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது.

0: பாடல் நான் இன்றைக்கு தான் இந்த பாடலை கேட்கிறேன் உண்மையிலேயே. நீங்க முந்தி கேட்டிருக்கிறீங்களா உண்மையா நாகப்பனும் ஃபாரூக்கும் கேட்டிருக்கீங்களா?
1: இது ஒரு வகையில் கண்ணன் பாட்டு தான்,
0: கண்ணன் பாட்டு தான் இந்த கண்ணம்மா பாரதியார் பாட்டும் கண்ணம்மாவையும் வச்சு தீராத விளையாட்டு பிள்ளை. அது எங்கடா தீராத விளையாட்டு பிள்ளை, அது வேற விதம். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களை கோயாத தொல்லை, அது இல்லையா? அப்படி
1: மாத்தி
0: அது நாள் போக போக என்ன அப்படிய இதாத்தான் போகுது. கண்ணன் கண்ணன் ராமன் வாங்க மற்றது அன்பு
1: போகணும்.
0: நீங்களும் உங்களோட பாட்டை நீங்க தயார் பண்ணுங்க. என்ன பாட்டுன்னு இந்த இணைந்து கொண்ட தாமோதரன் அண்ணா ஃபாரூக் இருக்கிறாங்க, ஆனந்தன் வடலூர் ஆனந்தன், நீங்களும் பாட்டு கேட்கலாம். நாகப்பன் நாகப்பன் தான் கூடிய புள்ளி எடுத்துருவீங்க. ரெண்டு நாள் ரெண்டு வாரம் என்ன கண்ணே தெரியுதுல்ல. ரெண்டு நாள் ஆறு புள்ளிகள், ஃபாரூக் நாலு புள்ளி, தாமோதரன் அண்ணா உண்டு, நிரஞ்சனி உண்டு, ராஜராஜன் உண்டு, ராமன் உண்டு எடுத்திருக்கிறீங்க. மற்ற இணைஞ்சு கொண்டவங்க ஏரிக்காட்டு பூப்பள்ளி.
1: எனக்கு ஒரு கேள்விமா?
0: ஆ கேளுங்க.
1: ஒரு கேள்வி கேட்டீங்க.
0: மொத்தம் நீங்க கூட்டி பார்த்தா தெரியும் இல்ல, ஆறு நாலு பத்து பன்னெண்டு பதினாலு மூணு பதினைஞ்சு பதினைந்து உங்களுக்கு ஆறு, உங்களுக்கு ஆறு புள்ளி, அவருக்கு நாலு புள்ளி, தாமோதரம் அது என்னன்னா ஒன்று உங்களுக்கும் பாருக்கும் சேர்த்து போட்டேன், அதனால நீங்க பதினாலு. சரி நீங்க சொன்னது சரி, பதினாலு என்னடா ரெண்டு பேருக்கும் போட்டேன், ரெண்டு பேரும் சொன்னதால போட்டேன். ஃபாரூக் உங்களுக்கு ராஜ்குமார் நினைக்க தெரியுமா? ஃபாரூக் உங்களுக்கு நீங்க அணைச்சிருங்க, ராஜ்குமார் அணைச்சிருங்க. மற்ற பாட்டு கேட்கறவங்க ஓடி வாங்க. உண்மையிலேயே ராமன் நீங்க உங்களோட பாட்டு என்னண்டு சூஸ் பண்ணி வச்சிருங்க.
2: என்ன
0: பாட்டு? என்ன பாட்டு?
2: பெண்கள் உறங்கும் போது திங்கள் அந்த பாட்டுமா, கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கு அந்த பாட்டு.
0: பழைய பாட்டா?
2: ஆமா ஆமா.
0: அது எப்படி வரும்?
2: போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கி இல்லை காதல் கண்கு உறங்குதான்.
0: யாருப்பா பாடினது? சின்னதா பாடுங்க. கவிஞரே கவிஞரே என்னதான் பாடுங்க கவிஞரே. பெற்ற மகனை விட்டான தென்றல் உறங்கிய போது
1: இல்லையா?
0: அதேதான் அதேதான். சரி வடலூர் ஆனந்தனை யாருக்கு எனக்கு தெரியும்? யாருக்கு எனக்கு தெரியும்? ஆனந்தமான
1: ஆனந்தம் நம்பர் எங்கிட்ட
0: இல்ல நான் நினைக்கிறேன். ராஜ்குமார் வாங்க. ராஜ்குமார் வணக்கம். உமையால்
3: வணக்கம். வணக்கம்.
0: உமையால் நீங்க இணைஞ்சு கொள்ளலாம், உங்களோட தம்பி இணைஞ்சிட்டார் அதனால நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். ராஜராஜனுக்கு பாட்டு கொடுத்தாச்சு. கண்ணம்மா கண்ணம்மா ரெண்டு பாட்டு, நல்ல பாட்டு, அது சூப்பர் பாட்டு, அருமை. நிரஞ்சனி வரலாம், மற்ற செல்வகுமார் வரலாம், ஏரிக்காட்டு பூபதி வரலாம், வேறு யார சொல்லல. சரி யாராவது விழிச்சிருந்தா வாங்க. உங்களுக்கு வந்தவர்கள் பங்கு பற்றினவர்கள் மட்டும்தான் பாட்டு கேட்கலாம் இல்ல, விழிச்சிருந்தவங்க வாங்க, அப்பதான் பிடிக்கலாம். இப்ப தூண்டில்
3: போடுறோம் கூட இருந்தவங்களுக்கு பாட்டு உண்டு
0: இல்ல இல்ல உண்மையா இருக்கு. இப்ப இப்படி சொன்னோம்னு ஊர் பெறுவாங்க இல்ல, யாராவது வாங்க உடனே பிடிச்சிடலாம். இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? எப்படி எந்த மூளை புடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி கேட்கலாம் இல்ல, அதுக்குத்தான் நீங்க பயப்படலாம். பாட்டு குடுக்கலாம், கேள்வி கேட்கலாம்.
3: அவனுக்கு தெரியாம சொல்லுங்கம்மா, அவனுக்கு தெரியாம சொல்லு.
0: அழைங்கப்பா, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், உங்களை எல்லாம் ஏச மாட்டேன். நீங்க வாங்க, உங்களை எல்லாம் ஒன்றுமே துன்புறுத்த மாட்டேன். ஓடி வாங்க ஓடி வாங்க. ஓடி வாங்க. ராஜ்குமார் உமையால இருக்காங்க நீங்க, என்ன நான் பதிவு செய்து வச்சிருந்தேன், கூப்பிடுங்க கூப்பிடுங்க, அவங்க அழைக்கிறாங்க, அவங்கள கூப்பிடுங்க. நான் பதிவு செய்யல, இனி பதிவு செய்யறேன் நான். சரியா? சரி. இப்ப நாங்க இவர் ஒரு சூப்பர் பாட்டு ஒன்று கேட்டிருக்காரு, வாரம் பாருங்க, நல்ல ஒரு பாட்டு இது, கழுத்தோடு சம்பந்தப்பட்ட பாட்டு. பரவாயில்ல, பாடி காட்டுங்க. அதுல ஏதாவது மாட்டம் செய்திருக்கிறீங்களோ தெரியாதா இருக்க பாப்போம்.
1: எனக்கு
0: பாட்டுக்கு பதில் பாட்டு பங்கு புறைய இல்லாம இருக்கு இந்த ஃபாரூக் ஆல.
4: உமையால் வணக்கம் உமையால் நீங்க இணைஞ்சிருக்கீங்க உமையால் வாங்க கேக்குது நீங்க பேசுங்கம்மா
0: ஹலோ. கேக்குது, வானொலி அணி பாட்டுங்க, வானொலி உமையால். உமையால் ஹலோ. கேக்குதா?
4: ஹலோ.
0: கேக்கலையா? வானொலி அணி பாட்டுங்கம்மா, நீங்க வானொலிய ஆஃப் பண்ணுங்க.
3: மீட்டு போட்டாங்க நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல
4: தங்க
0: கம்பி பேசுற பேசுங்க தம்பியோட.
5: எல்லாம் லைன்ல தான் இருக்கிறோம்மா, எல்லாம் லைன்ல தான் இருக்கிறோம். குரு குரு கால் இது
0: அப்பதான் காதுல வச்சிட்டு பேசணும் நீங்க. சரியா?
4: ஹலோ அம்மா.
5: அதுக்கு மேல
0: என்ன
5: தனிப்பட்டவாத்துல
4: வந்து உண்மை அறிந்தால்,
0: உண்மை அறிந்தால் ஒரு காதல் பாட்டு கேளுங்க உமையால். வேட்டைக்காரன்ல இருக்கட்ட இந்த பாட்டு, ஒரு காதல் பாட்டு ஒண்ணு கேளுங்க. அந்த காலத்து உமையால் என்ன சிரி, இவன் வானொலி கேக்குறான், இவன் வானொலிய கேக்குறான், அது மட்டும் தெரியுது எனக்கு. அம்மா உமையால் நீங்க வானொலி ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. ஒரு காதல் பாட்டு கேளுங்க, ஒரு காதல்
4: பாட்டு.
0: நீங்க ஒரு பாட்டு பாடி காட்டுங்க.
4: ஆயிரம் பாட்டு. அம்மா ஜீன்ஸ் படத்துல ஆயிரம்
0: இது வந்து ராஜராஜன் டேஸ்ட், நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். ராஜராஜன் அந்த அம்மாவை அம்மாவை வெரைட்டி கேக்குறேன், அம்மா வெரைட்டி கேக்குறேன். அடி ராஜராஜன்
4: இல்ல மாதிரி இல்ல இது பண்ணல.
0: ஹைரா ஹைரா ஹைராப்பா அந்த பாட்ட ஜீன்ஸ்ல
4: பழைய
0: காதல் பாட்டு சொல்லுங்க பாக்கலாம், உங்களை கொண்டு பாட வைக்கலாம். ஓடி போயிட்டான் ராஜ்குமார். கேட்டது அவட வாய்ஸ் அப்போது என்ன ராஜ்குமார் பாக்கலாம் பாக்கலாம். ராஜ்குமார் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க, மன்னிச்சு கொள்ளுங்க.
1: அம்மா நானும் அங்கால போகணுமா?
0: இல்ல இங்க யாராவது உங்க ஆட்கள் இருந்தா நினைச்சிருங்க அவங்கள.
1: அப்ப நாங்க இதுல கட்டாயிக்கிறேன், கட்டாயிட்டா அந்த பக்கம் மாறி
0: கட்டாயிட்டு வாங்க வாங்க வாங்க. சரி நீங்க
1: எதுல எதுல மாறணுமா? ஜியோலயா
0: இல்ல இங்க இதுல நான் நினைக்கிறேன் உங்கள இதுல எங்க.
1: சரிங்க
0: மாட்டதுல மாட்டாங்க ராஜ்குமார், நீங்க நீங்களாவே வரலாம் அதுக்குல்ல. இருந்தாலும் நான் உங்களை அழைச்சிருக்கிறேன் ராஜ்குமார், உங்களை அழைச்சிருக்கிறேன். இங்க நாகப்பனையும் கூப்பிட்டுலாம், அப்ப நாகப்பன் அவரை நினைப்பார். சரி நாகப்பனே இப்ப
5: நினைச்சாங்க,
0: இப்ப இணைங்க, இப்ப இணைங்க, இப்ப நல்ல கிளியரா இப்ப நினைச்சு பாருங்க. சரி இப்ப ராமன் என்ன சொன்னீங்க? தென்றல் உறங்கிய போதும். சரியா ராமன் ராமன் எத்தனை ராமன் அடி. இப்ப வாங்க உமையால் உமையால் வாங்க, இப்ப கேக்குதல்ல, இப்ப நல்லா கேக்குதல்ல பாத்தீங்களா? அந்த பக்கத்துல உங்களுக்கு உமையால் எனக்கு ஒரு பழைய பாடல், பழைய பாடல் உண்டு, நீங்க பாடி காட்டுங்க, நீங்க பாடி காட்டுங்க. நான் ஒரு கேக்க
6: பழைய பாடல்களா
0: ஒன்று பாடி
6: மன்னாதி மன்னன்ல, மன்னாதி மன்னன்ல வந்து ஒரு பாட்டு மாகி என்ன பாட்டுனா, அதாவது மரபு தினம் மன்னாதிபன்னன் அத்தனை ஞாபகத்தில் என்றும் மேடம் நான் தூங்கிட்டு இருக்கேன், வாய்ஸ் நல்லாவே இருக்காது, தூக்க கழகத்துல இருக்கேன். உங்க வாய்ஸ் மெலோடியஸ் வாய்ஸ், என் வாய்ஸ் வந்து உங்களுக்கு ரத்தம் வந்துரு காதுல.
0: அப்படி வராது, வந்தா நாங்க
6: அதை உங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்.
0: இல்ல இல்ல இப்ப இருக்கிற அத்தனை பேருக்கும் வரணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு பத்து பேர் இருக்காங்க, நீங்க அப்படி ஜெயிக்காங்க.
6: இல்லம்மா சூப்பரா இருக்கு உங்க வாய்ஸ். நான் தூக்க கலக்கத்துல இருக்கிறேன்னா பாட்டு பாடினா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, ஐயோ எங்க அம்மாவை ஏன் பேச வச்சாங்க
0: அப்படி நினைக்க மாட்டாங்க. அம்மா நீங்க பாடுங்க அங்க அந்த கண்கள் இரண்டம் எங்க
6: என்றும் தலைமினை மேல் நம்மை ஒன்றால் கொண்டு பச்சை கிளியானால் பரந்தேனும் தேடவே பாடி வரும் தென்றலில் மேல் ஓடுவேன் சென்ற இடம் காணேன் சிந்தை பாடலானேன் செய்தி சொல்ல யாரும்
0: அதாலே சொல்றாங்களே தம்பியோட பேரை காப்பாத்திட்டீங்கன்னு தம்பி போல்ற மற்ற இது உண்மையா நல்லா
6: இல்ல இல்ல தூக்க தலக்கத்துல இருக்கிற வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியா இருக்கும்.
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கு உண்மைய. தூக்க கலக்கத்திலேயே நீங்க எப்படி பாடுனா, தூக்க கலக்கம் இல்லாம எழுந்து இருந்து பாடுனா எப்படி இருக்கு அப்பா? அதுவும் தேர்ந்தெடுத்த பாட்டு உங்களுக்கு நான் உன்னை அறிந்தால், அந்த பாட்டு உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால்,
6: உன்னை அறிந்தால் மாபெரும் சபையினில் நீ நடந்தால், அந்த வார்த்தைக்காக தான்
0: சபையினில் நீ நடந்தால் மாலைகள் விட வேண்டும்.
6: ஆமா ஆமாங்கம்மா, அது ஒவ்வொருத்தரும் இந்த பாட்டு மனசுல நினைச்சோம்னா நல்ல பெரிய இடத்துக்கு போலாம். ரைட்டுங்கம்மா, நன்றிங்கம்மா,
0: நன்றி, நன்றி. உங்களோட பாட்டு வர முடிச்சு கேட்டுட்டு தான் தூங்கணும் சரியா? நான் எனக்கு தெரியும், நீங்க தூங்குனா எனக்கு தெரியும், இங்க காட்டும், இங்க ரெட் லைட் தெரியும், நான் பாட்டு போட
6: மாட்டேன்.
0: இப்ப நீங்க கேட்டுட்டு நீங்க பாட்டு கேட்டுட்டு போறீங்கல்ல, நீங்க போயிட்டு அவங்க சில பேர் போய் செய்யலாம், கேட்டுட்டு போய் தங்கள பாட்டை தூங்குவாங்க, இல்லாட்டி வெளியில போயிருவாங்க, பாட்டை கேட்காம போவாங்கல்ல, அதுக்காண்டி நாங்க ஒரு கேஜெட் பொருத்தி வச்சிருக்கோம். யாரும் கேட்க இல்லையா உங்களுக்கு தெரியும், ரெட் லைட் தெரியும், அப்ப நாங்க பாட்டு போட மாட்டோம்.
5: நாளைக்கு ரெண்டு வாட்டி அந்த பாட்டு பாடணும்.
2: நாங்க என்ன செய்வோம் தெரியுமா, ரேடியோ போட்டு விட்டு தூங்கிடுவோம்.
0: நீங்க தூங்கினால ரெட் லைட் அடிக்க மாட்டேன், நாகப்பன் தூங்கிட்டாரு, இனி பாட்டு போட தேவையில்லை என்றுட்டு நாங்க விட்டுறோம். இப்ப ஃபாரூக் நல்ல ஒரு பாட்டு கேட்டுக்கா, அவருக்கு பாட்டை கேட்கலாம், அடுத்து நாங்கள் எங்களுடைய ராமன் அடுத்த உமையாளுட, அல்லது உமையாளுட நான் இதை கொடுத்துட்டு ராமன் உங்களுடைய எடுத்து வர பாவம் அவங்க கொடுக்கலாம் சரியா? இப்ப குடுக்கவா? அப்ப கொஞ்சம் பொறுங்க, அவட்ட அவட்ட கொஞ்சம் பேசுங்க, எங்க தம்பி பேசுங்க, அவட்ட என்ன சாப்பிடணும் கேளுங்க, தம்பி தம்பி தம்பி கேளுங்க, அக்காட்ட கேளுங்க என்ன சாப்பிட்டு,
5: என்ன என்ன உறவு, என்ன உணவு அருந்தினீர்கள் இரவு பொழுது தூக்கம் வைப்பீங்க?
6: என்ன
5: சாப்பிட்டீங்க, என்ன
6: சாப்பிட்டீங்க? தூக்கம் வராமையா இருக்கு மேடம், நீங்களும் பகல் நேரமா இருக்கும், இரவு நேரம்
0: இங்க இங்க வந்து 3 மணி மட்டும் இவங்க இருப்பாங்க, என்னையும் தூங்க விட மாட்டாங்கல்ல, நீங்க ஒரு பக்கத்தான நீங்க இவங்க என்னையே தூங்க விடுறது இல்ல இவங்க.
6: அப்படிங்களா? ஒரு நீங்க ஒரு 7 மணிக்கே ஆரம்பிக்கலாம், 6-7 மணிக்கு இல்ல இந்த ப்ரோக்ராம்
5: ஆரம்பிச்சிடறாங்க, ஆரம்பிச்சிடறாங்க, 6 மணிக்கு
0: ஆரம்பிக்கிறோம்.
2: முடியல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க.
0: என்னன்னு தெரியாத அப்பா கொஞ்சம் சொல்லி இருந்தார் உடனே. இப்ப அம்மா உங்களுடைய பாட்டு, உமையால் அம்மா உங்களுடைய பாட்டு வருது, அதெல்லாம் அவட உங்களுக்கு தான் முதல். அம்மா
6: ஃபர்ஸ்ட், அம்மா
0: ஃபர்ஸ்ட்,
5: நீ விடுபட்டு போய் கேளுங்க, விடுபட்டு போய்
0: உங்களுடைய பாட்டு ஃபர்ஸ்ட், உங்களோட மகன் பாட்டு ஃபர்ஸ்ட், செகண்ட் நீங்க, உங்களோட பாட்டு வருது கேட்கலாம். நேரம் சரியாக 12:34 இப்பொழுது எங்களுடைய உமையால் அம்மாவுடைய பாடலை காட்டிலைக்கு எடுத்து வரப்போகிறேன். அவருடைய பாடல் உன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் என்ற பாடல் காட்டிலைக்கு வருகிறது, கேட்போம்.

0: பாடலை விரும்பி கேட்டவர் தர்மபுரியில் இருந்து உமையால் அவர்கள் கேட்ட பாடல், அவருக்காக வழங்கப்பட்டது. அடுத்தது யாருடைய பாடல்? எங்க எல்லாரும் தூங்கிட்டீங்களா இருக்கிறீங்களா? எங்க
1: இருக்கமா?
0: யாரும் ஒரு நாள் போன மாதிரி இருக்கே, யார் அது?
1: ராஜ்குமார்.
0: ராஜ்குமார் பாட்டு சொல்லாம போயிட்டாரு.
1: ராஜ்குமாரா?
0: எதுக்கு பாட்டு சொல்லாம போயிட்டாரு? ராஜ்குமாரு, ராஜ்குமாரு எங்க அலைங்க, இந்த பாட்டை வந்து சொல்லுங்க. திருப்பதியில ஓடி வந்து பாட்டை சொல்லிட்டு போங்க ராஜ்குமார். சரி, அடுத்தது ஆனந்த், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
2: காவல்காரன் படத்துல இருந்து மெல்லப்போ மெல்லப்போ அந்த பாட்டு கொடுத்து.
0: மெல்லப்போ நாங்க இடையெல்லாம் கொண்டு வந்த முடியுமா? அவர் மெல்லப்போ எல்லாரும் அதாவது சம்பந்தப்பட்டு கேக்குறீங்க. இவர் முழுமையாக கேட்டுட்டார் சொற்கனுக்கு வாய்த்த சுந்தரி என்று. இவர் மாறுபட்டார், இவர் ஃபுல்லா வசிக்கிறார். அவர் இவர் தென்றல் போதும் திங்கள் உறங்கிய போதும் இப்ப ஃபாரூக் இவரோட தென்றல் வாங்கிய போதும் குடுக்கலாமா? பாவமா இருக்கு, பாவம்
1: வேணும்.
0: உங்களுக்கு
1: நான்
0: பண்ண
1: ராஜ்குமார்
0: நீங்க இந்த மற்ற இலக்கத்துக்கு வாங்க. ராஜ்குமார் நீங்க ஓடி வாங்க அடுத்த இலக்கத்துக்கு. வந்துட்டாரு இந்த நபருக்கு துவர தெரியுது பாத்தீங்களா? போயிட்டு போயிட்டு. வணக்கம் ராஜ்குமார். ராஜ்குமார்
3: வணக்கம். வணக்கம்மா, பாருங்க என் குடும்பம் தனியா பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அங்க தனியா பேசுறாங்க.
0: என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? உங்களை பத்தி எதை பேசுறாங்கன்னா?
3: இல்ல கட் ஆயிட்டாங்களாமா? இல்ல
0: இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நீங்க வந்துட்டீங்க?
3: இல்ல இல்ல, நான் பாட்டு கேட்க வெளியில வந்தேன். சரி, அதான் கேட்டேன். எனக்கு 70 ரெயின்போ காலம் கனா காலம் காலங்கள் இந்த பாட்டு.
0: என்ன பாட்டு அது?
3: கனா காலம் காலங்கள்.
0: என்ன என்ன படம்?
3: கரைந்தோடும் நேரங்கள்.
0: கனா காலம்
3: 70 ரெயின்போ காலம்.
0: 70 ரெயின்போ காலம் கனா காலம் காலங்கள்.
3: ஆமாம்,
0: காணும் காலங்கள் எல்லாம் கனவுலதான் போகுது. என்ன
3: இப்ப வாய்ப்பு முதல் முடிஞ்சு அடுத்து கனவு நடந்துட்டு இருக்கு. இப்ப நடுவில் பாட்டு கேட்டு
0: தண்டல் உறங்கிய இவரோட பாட்டு வருதான்னு பாப்போம். சரி, மந்திரி ஜோரமா தண்டல் உறங்கிய இவர் ராமன் பாட்டு. அடுத்தது ராஜ்குமார் பாட்டு. ராமன் உங்களுடைய பாட்டு வடிவ பாட்டை உன்னிப்பா கேளுங்க எல்லாரும். அல்லாட்டி அதுல கேள்வி பதில் இருக்குது. பாட்டு காட்டிலைக்கு வருது, உன்னிப்பா கேளுங்க. எல்லாரும் நிக்கிற எல்லாட்டையும் ஒரு கேள்வி. இதுல கேள்வி வராது. இது ஏன்னா இது மற்ற பாஷையில போற வடிவா பாட்டுல மட்டும்தான் வரும். எங்க எல்லாரும் உன்னிப்பா கேளுங்க.

0: அருமையான பாடல். இப்ப கேள்வி என்னன்னு தான் இப்ப எல்லாரும் ஜோதிச்சு கொண்டிருக்கீங்க. வணக்கம், இருக்கிறீங்களா? கேள்வி என்னன்னு எத்தனை பேர் போனீங்க? காதல் கண்கள் உறங்கிட மாடு கேக்குறாங்க. காதலுக்கு கண் இருக்கா?
1: அது
0: காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்ன காதல் கண்கள் உறங்கிடுமா? அப்படி வந்தது பிள்ளையாளி கிட்ட பாருங்க. ராஜ்குமார பாடல கொடுப்போம். அடுத்தது இது ராஜ்குமார் உங்களுடைய பாடல்.
2: இந்த பிரச்சனை எல்லாம்

0: பாடலை விரும்பி கேட்டவர் என்னுடைய தர்மபுரியில் இருந்த ராஜ்குமார். அடுத்த பாடல் பாடு கூட பாடல் நாங்க போய் உங்களுக்கு என்ன பாட்டு ஓ வடலூர் ஆனந்த நீங்க சொல்ல
1: என்ன
0: பாட்டு உடைய பற்றி சொல்லிட்டு எழுத மறந்துட்டேன். இப்ப என்ன அவட்ட பாட்டு தான் குடுக்கறதா?
1: மெல்ல இல்லாம இருக்குல்ல,
0: மெல்ல போக குடுக்கவா?
1: இடம் வந்து தெரியாதும். ஆமாமா, இடம் தெரியாதானே, அதனால வாங்கிட்டீங்க.
0: இடம் யாருக்கு தெரியாத?
2: ஐயோ
0: மெல்ல போட்டு இடைய அடிக்கிறேன். மெல்ல போ அடிக்கிறதுக்கு இடை இடை போ அடிக்கிறோம் பாருங்க. எப்படி
1: நல்லா கேக்குறாங்க
0: ஆனா
2: விடை விட்டு சொல்ல மாட்டாங்க.
0: அடேப்பா மெல்ல போ மெல்லப்போ
2: மெல்லப்போ மெல்லப்போ ரெண்டு முறை மெல்லப்போ மெல்லப்போ
0: மெல்லப்போ
2: மெல்லப்போ
0: மெல்லிடையாளு
2: மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ சொல்லிப்போ சொல்லிப்போ சொல்வதை கண்ணால் சொல்லிப்போ மல்லிகையே மெல்லப்போ.
0: மெல்லப்போ கதை மறக்குது என்னட்ட மெல்லப்போ மெல்லப்போக்கு மல்லிப்போ எல்லாம்
2: காவல்காரன்
0: காவல்காரன் இப்ப இருக்கிற காவல்காரன் வருவான் இப்ப இப்ப
1: மன்னூர் காவல்காரன்
0: வருவா புதுசு இருக்கல்ல
2: எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் படம்
0: இது பழசு
2: பழசு எம்ஜிஆர் படம்
0: காவல்காரன் காவல்காரன் பாடல பாப்போம் என்னண்டு ஆஹா காவல்காரன் சரி உங்களோட மெல்ல போ வருது மெல்ல போற பொண்களை பாத்துருக்கீங்களா நீங்க எத்தனை பேர் நிக்கிறீங்க 1 2 3 4 நாலு பேர் அமைதியா நிக்கிறீங்க பாருங்க இப்ப இந்த காலத்து பெண்கள் மெல்ல போறாங்களா உண்மையா எங்கேயாவது பாத்துருக்கீங்களா என்ன எல்லாரும் இந்த காலத்து பெண்கள் மெல்ல போறாங்களா அப்படியே மெல்ல குனிஞ்சு கொண்டு மெல்ல மெல்ல போறாங்களா மெல்ல
2: போனிஞ்சுகிட்டே போறாங்க மொத்தமா போறாங்களான்னு தெரியாது
0: குனிஞ்சுகிட்டு போறாங்க ஏன்னா போன்ல பாத்து கொண்டு போறாங்க அதனால எல்லாரும் போன் கையில இருக்கு மெல்ல பாக்குறாங்களா தெரியாது அது ஆமையா ஆனா இந்த காலத்துல மெல்ல போக மாட்டாங்க கொரோனாக்கு பயம் எப்படா கடகம் போயிட்டு
1: போறாங்க
0: சரி மெல்ல போ நல்ல ஒரு பாடல கேட்டிருக்கீங்க
1: ஆண்களுக்கு மெல்ல போகிறது
0: எதுக்கு எதுக்கு எதுக்கு
1: அவங்க வேணா போறாங்க அவங்க வேணா போறாங்க பின்னால ரெண்டு பாத்துக்கிட்டே போறாங்க
0: அவங்கள பாக்குறதுக்கு நீங்க மெல்லவா போறீங்க அப்படித்தானே
1: பாட்டு அவள் குறிப்பிலிருந்து நீக்கிருங்க.
0: சரி, இப்பொழுது நாங்க ஆனந்தனுடைய மெல்ல போ கேட்கலாம்.

0: இனிமையான பாடலை ஆனந்தன் நீங்க கேட்டீங்க. அடுத்த பாடல் யாருடைய பாடல்? இனிமையான பாடல், நல்ல ஒரு பாடல். எங்க சொக்கனுக்கு வாஞ்சதை பாப்போம். இவருட உங்களோட மெல்ல பூவும் அப்படித்தான் ஒரு பாடலா இருந்தது. இவருட இந்த காலத்து மெல்ல பூவை பாருங்க எப்படி என்ற எடுத்து வரலாமா ஃபாரூக்? உங்களோட நாகப்பன், நாகப்பன் உங்களுடைய பாடல் என்ன? நாகப்பன் உங்களுடைய பாடல்
1: அம்மா எனக்கு வந்து

0: காலை போல கருத்து இருக்குது.
1: குழலு உந்தல்.
0: குழலு கால குழலு கரிகாலன் கால போல குரத்து இருக்குது. சரி, இது சொக்கனுக்கு பாப்போம். இப்ப கேப்போம் பாடக்கூடிய பாடல். உங்களுடைய பாடல் பழுது வர இருக்கிறது. டங்கடங் பாறுக்கோட்டை இனிமையான பாடல் சுக்கனுக்கு வாய்த்த சுந்தரி. நல்ல ஒரு பாடலுக்கு இப்பதான் இந்த பாட்டுக்கு நீங்க வாரீங்கல்ல, நாங்க அப்பவே எல்லாம் கேட்டு முடிச்சிட்டோம் இந்த சொக்கனை. நாங்க நல்லா உண்மையிலேயே வச்சு நல்ல பச்சடி அரைச்சு முடிஞ்சு இந்த காட்டிலேயே. நல்ல ஒரு பாடல், எல்லாரும் மனதையும் விரும்பிய பாடல்.

ஏதோ சத்தம் குறைந்த மாதிரி இருக்கிறது. பாருங்க சொக்கனை கொஞ்சம் சத்தமா எடுப்போம். சொக்கனுக்கு என்ன போயிட்டு பாக்கலாம். சொக்கனுக்கு வாய்த்த சுந்தரி பாப்போம். என்ன கொஞ்சம் சத்தமா வந்தா தான் அந்த பாடல இனிமை இருக்கிறது.

0: நேரம் சரியாக 1:07 என்ன இவருக்கு 2 ஊசி போட்டும் என்ன திறந்த என்ன இல்லையா பாரு நீங்க ஒரு புது நடிகன் அந்த இன்னொரு பழைய நடிகன் தான் அநேகமான படங்கள்ல வராத ஒரு நடிகன் காவல் கீதம் படம் படம் வந்து காவல் கீதம் நல்ல கதை நல்ல கதை நல்ல கதை நல்ல கதை காவல் கீதம் ஒரு ஒரு மலையாள நடிகனோ தெலுங்கு நடிகன் தான் இந்த நடிகர் அவர்
1: செந்தில் பாலாஜி மாதிரி இருப்பாப்ல செந்தில் பாலாஜி
0: அழகான செந்தில் பாலாஜி யாரு எனக்கு தெரியாது
1: அப்ப இப்ப ஒரு மினிஸ்டர்
0: ஆனா இவர் வந்து
1: அழகான
0: ஒரு நடிகன் அது உண்மையிலேயே ரெண்டு பேரோட நடிப்பும் நல்ல நடிப்பு அது நல்ல ஒரு கதை அம்சம் கொண்ட ஒரு படம் காவல் கீதம் அந்த படம் அது நான் அது
1: தச்சேனா
0: நீங்க அதுல டைப் பண்ண உடனே வரும் இது வருது யூடியூப்ல டைப் பண்ண இந்த படம் காவல் கீதம்
1: பேரு வித்தியாசமா இருக்கு காவல்
0: காவல் கீதம்
1: காவல் தொடர்பு இல்லாம காவல் கீதம் பிரபு நடிச்ச விட மாட்டேன்
0: இல்ல காவல்
1: இருக்கா பிரபு இருக்கான் பிரபு இருக்கா நினைக்கிறார்
0: பிரபு இதுல இருக்கிற மாதிரி தெரியலையே
1: காவல் கீதம் பிரபு படம் தான்
0: காவல் கீதத்துல
1: ஆமா ஆமா அவரு பிரபு இருக்காப்ல இந்த நடிகர் இருக்கணும் அப்படி இருக்கும்
0: காவல் கீதத்துல பிரபு இருக்கிறாரு நீங்க சொல்லுங்க நான் பாத்தேன் எனக்கு ஞாபகம் இல்லையா அவர் அதுல வந்த மாதிரி
1: காவல் கீதம் பிரபு படம் இருக்கு
0: அப்படியா பாப்போம் நாங்க இன்னொருக்கா நான் ஒரு எடுத்து பாத்துட்டு சொல்றேன் நல்ல ஒரு படம் அதை எடுத்து பாருங்க நான் பார்த்தேன் தற்செயலாக இந்த படத்தை பார்த்து கொண்டு போய்கிறேன் இந்த படத்திலயா இந்த பாட்டு நான் யோசிச்சேன் உண்மைய இந்த படத்துல இந்த படம் அதுல வந்து இவவும் நடிக்கிறா யாரு என்ன பேர் அந்த நடிகையோட பேர் நல்ல ஒரு பேர் ஃபுல் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகை இதுல வந்து இல்ல இல்ல அவனோட பேர் வருது இல்ல நல்ல ஒரு பேர் நான் எல்லாம் ஃபுல் டீட்டெயில் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கறேன் கொடுக்காட்டி நீங்க எனக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் சரியா யார் என்னண்டு இப்ப நான் உங்களுடைய பாட்டு எடுத்து வரேன் சரியா இது நாகப்பன் கேட்ட பாட்டு இதானே பாட்டு சரி நானே என்னடா நீங்க கேட்ட ஒரு மாய கிடக்குது இப்படி இடுப்பு சூப்பர் சூப்பர் கேட்க

0: அருமையான பாடல், உண்மையா நல்ல ஒரு பாடல். நான் இந்த பாட்டை கேட்டுக்கான உள்வாங்கவில்லை. இன்றைக்கு நீங்க கேட்டபடியா அது அந்த பாடலை உன்னி கேட்ட உன்னிப்பாக கேட்டு அதை அறிஞ்சு கொண்டோம். அதுல அந்த நடிகனின் பெயர் நீங்க கேட்ட அந்த காவல் கீதத்துல விக்ரம் சித்தாராவும் நடிச்சிருக்கிறார்கள். இவர் இந்த அந்த பாட்டில் வர்றவர் வந்து சாய்குமார் என்ற நடிகன். அந்த பொண்ணோட பெயர் என்னன்னு தெரியவில்லை. இது சரியாக 1992 இந்த படம் வெளி வந்திருக்கிறது. 1992 இந்த சரியாக பிப்ரவரி மாதம் 14 இது ரிலீஸ் ஆகியிருக்கிறது. பாட்டும் நல்லா, அந்த படமும் நல்ல, நான் பார்த்தேன் அந்த கதை, நல்ல ஒரு கதை, நல்லா இருக்கிறது, நல்ல ஒரு கதை, அருமையான பாடலும் கதை, அந்த பாட்டோ பாட்டுக்கேத்த கதை அது. அது கொஞ்சம் ஒரு அதாவது இன்டர்வலுக்கு பிறகுதான் அந்த இந்த பாட்டுடைய அந்த கதையே வருகிறது அவர்களை பற்றி. அதுக்கு முதல் விக்ரம் சித்தாரா நடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் நடிச்சிருக்கிறாங்க. நீங்க காதல் கீதத்தை காவல் கீதம் சொல்லிட்டு அதனால நீங்க உண்டிகளுக்கு ஃபைன் 50-50 ரூபாய் போட்டுட்டு போங்க ரெண்டு பேரும் போல.
1: இந்த பாட்டு சிறப்பா இருக்கு.
0: இல்ல கடைசியா நான் இப்படி சொல்லி சொல்லி யாருமே காட்டலிக்கு வராம விட போறாங்க உண்மையன்னு. அச்சோ இங்க போன பிள்ளையா கதைச்சான 50 ரூபா உங்களுக்கு தெரியுமா? அதாவது இங்கிலீஷ் மீடியத்துல எங்கட அம்மா அவங்களுடைய காலத்துல அம்மா அப்பாவுடைய காலங்கள்ல இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பு. ஆனா அந்த ஸ்கூலுக்கு போனா நீங்க அங்க போய் என்ன பண்ணணும்னே நீங்க தமிழ் பேசக்கூடாது. யாராவது ஒரு தமிழ் சொல்லி பேசிட்டா அங்க ஃபைன் கட்டணும். அந்த ஒரு
1: சொல்லு
0: பாருங்க, மொழியே அப்படியே வெரிட்டி படிப்பிச்சிருக்கிறாங்க எப்படி அண்டு என்னவோ அன்று. அது அப்ப அவங்க சொல்லி எங்க அம்மா அப்பா சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். நான் ஒரு எனக்கு பயமா இருக்கு. நான் சும்மா தாமசுக்கு பேச பேச அம்மா போன 50 ரூபாக்கு 5 ரூபாக்கு 10 ரூபா போட சொல்லுவா, உண்டியலுக்கு போட சொல்றா, எங்க போடுறான் முதலாம பணத்தோட வந்தா எங்க போன எங்க போடுறேன் தெரியாம சில பேர் வராம இருக்கிறாங்க. விடவே தெரியாத அம்மா போடு போடன்ற எங்க
1: போடுறேன். நாங்கள என்ன சொல்லணும்மா, நீங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தோம்
0: கணக்குல உங்களுக்கு எல்லாம் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கொப்பி எழுதி கொண்டுதான் வாரம் நாங்க கொண்டு. எங்க நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த கடைசியில வரும் அந்த நோட்டீஸ்
1: அன்னைக்கு நீங்க எடுத்த கேள்வி பதிலாம் அந்த நாபனை அவருடைய பாட்டுல இருந்து எடுத்துப்பீங்க. உங்களுக்கு
0: நாபன் எல்லாம் இருக்குது, சங்கு கழுத்து இருக்குது, இடை இருக்குது முடி இருக்குது, கண்ணம் இருக்குது. பாப்போம் இப்ப நான் ஒரு இதாண்டு கொண்டு வரேன், ஒளியின் ஓசை என்ற படத்துல இருந்து பாப்போம். இதுல என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த பாட்டு இருக்கா கேட்கலாம், கேட்டுட்டு நாங்க கூட பெறலாம். ஒரு நிமிஷம் பாருங்க, நேரம் சரியாக இப்பொழுது 1:18 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இது என் விருப்பமாக வரும் இந்த பாடலே ஒருக்கா கேட்கலாம். நான் வடலூரானது நாங்கள் பேச பேச நல்லா இருக்கு.

நான் ஒரு சிற்பி, நடன கலை தெரிய தேவையில்லை. இருப்பினும் உனக்கதை விளக்கிட சொல்வேன். முதுநாரை முதுகுருகு இசை நுணுக்கம் களறி யாவிர யாழ் நூல் பஞ்ச மரபு இவை இசை கூறும். செயிற்றியம் கூத்த நூல் நடனக்கலை வகை கூறும். பல தொன்னூல்கள் கூறும் தோற்கருவி முழவு முரசு உடுக்கை மிருதங்க தாள மேளமாகும். துளைக்கருவி புல்லாங்குழலோடு மரக்கிளை ஒடித்து அமைத்து சீவாழி பொருந்தும் முகவீணை திமிரி நாயனம் நாதஸ்வரமாகும். நரம்பு கருவி மகரையாள் சகோடையாள் செங்கோட்டியாள் ஆயிரம் நரம்புகள் கொண்ட பேரியாள் சாரங்கியோடு என்றும் நிறைவீணையாகும். மிடத்து கருவி குரலாகும் பண்பட்டு பண்பாடும் குரல் வகையாகும். இத்தனையும் ஒருங்கிணைந்து குரல் துத்தம் கை கிளை உழை இழி விளறிதாரமென ஏழிசை எழும்பத்தாளம் தவறாமல் இசைந்தாடும் நடன

0: அருமையான பாட்டு. இது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால எடுத்துக்கொண்டு வந்தேன். உண்மையிலேயே வினித் அவர்கள் நடித்த படம் ஒளியின் ஓசை என்ற படத்தில இருந்து. நீங்க ரெண்டு பேரும் மூன்று பேரும் உங்களுக்கு நன்றியை சொல்லணும். நான் என்ன பாட்டு எடுத்து வந்தாலும் பரவாயில்ல, ரசிக்கிறேன் இருக்கிறீங்க. நீங்க கேட்ட பாட்டுகளோட இது வித்தியாசம்
1: இல்லம்மா. அதுல ஒரு கலரின்னு ஒண்ணு வந்துச்சு, அது என்ன கலரின் படம் ஒண்ணு கேரளால இருக்கக்கூடிய ஒரு வகை கலை.
0: கலை கலை அம்மா அவங்க செய்தா கிளறி கிளறி
1: உப்புமா
0: உப்புமாவை கிளறி உப்புமாவை கிளறி வையடி அது கிளறி இது கலறி.
1: அந்த ரீ வந்து பெரிய ரீதான்,
0: இந்த ரீ சின்ன ரீ.
1: கிளறி போறது வெட்டரி, இது வந்து
0: கலறி.
1: ஆமா கலறி. அதை இது மேட்ச் ஆகாது.
0: இந்த தியேட்டர்ல முன்னுக்கு இருக்கிற வாங்க கேலரி என்று சொல்லுவாங்கல்ல,
1: அது கேலரி கேலரி கேலரி இங்கிலீஷ்
0: ஒண்ணுக்கு
1: கேலரி.
0: எல்லாரையும் நல்ல நல்ல கண்ணன் இல்ல அல்லாட்டி எல்லாரையும் ஒன்று சொல்லி இருப்பார் அவரு.
1: நாங்கப்பா
0: உங்களுடைய தொடுமானம் போனது கேட்டீங்களா அன்னைக்கு
1: திரும்ப
0: வந்துதான்
1: இதுக்கு முன்னால கேக்கல வேற இல்ல இல்ல அதுதான் இப்ப கேட்டேன்.
0: அப்ப
1: இந்த மாதிரி புதுசா வந்தவங்க கேக்குறதுக்காக திரும்ப மறுவல்
0: ஏற்பட்ட. இனி நீ மற்றவங்களையும் பாருக்கு எல்லாரையும் எடுக்கத்தான் இருக்கு. பாருக்கு முக்கியமா எடுக்கணும். அப்பா எடுக்கல நான் எடுக்க
1: தொடங்க.
0: முக்கியமா பாருக்கு எடுக்கணும். பாருக்கு நிறைய இருக்குது, நிறைய பொக்கிசம் இருக்குது. நாளைக்கும் பாருக்கு ஒன்றரை மத்தியானம் போதாதுங்க. அவருக்கு நாளைக்கு ஒரு இருபத்தி நாலு மத்தியானம் தேவை இவற்ற கதையை எழுதுறதுக்கு. பாருக்கூட தொடுவானம் முதல்ல, அதாவது அஞ்சு வயலும் தொடங்கலாம். அவரை அஞ்சுல இருந்து எட்டு வரையும் உண்டு. இப்ப இந்த எட்டுல இருந்து அங்கால பதினாலு வந்து, இப்ப இந்த பதினாலுல இருந்து அங்கால இருபத்தி ரெண்டு அப்படியேதான் எடுக்கணும் இல்லையா பாருக்கு?
1: என்ன
0: மூணு இல்ல நாலு ஆறு வர ஒவ்வொரு வருஷம் எடுக்கணும். இவருக்கு ஒவ்வொரு வருஷத்துல என்னவே இருக்கு வடலூரால்
1: மறுபடியும் எடுக்கலாம். என்ன
0: சொல்லுவாங்க நிச்சயமா வடலூர் ஆனந்தன் என்னும் விருப்ப பாடல் அந்த நிகழ்ச்சியும் எடுத்து வரணும். அதுகளும் நாங்கள் நான் எடுத்து வரணும். எனக்கு அந்த இன்னும் அந்த உற்சாகம் வரையில. அது என்ன, நாங்க விழித்திருந்த எடுப்போம் இல்ல உங்களுடைய நேரம் அந்த நேரம் தான் செய்வோம். அந்த அது அந்த உற்சாகமும் அந்த உடல்ல அந்த தெம்பு இன்னும் வரல. பாக்கலாம் வரட்டும். இந்த பல்லு போகுதா பல்லு போகுதான் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. அது ஒரு முறையும் காட்டத்தான் முடியுது எவ்வளிய அது கொண்டு போய் செய்யறாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அனுப்பிடுவேன்.
1: ஆமா நீங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அது உண்மையா இல்ல இல்ல இல்ல அதுக்கு ஒரு தொகை அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க. இல்ல இங்க $2,500 உங்களுக்கு $175,000 இங்க அத போட்கனல் செய்யறதுக்கு அத அத புல அத அத வெளியில எடுக்கிறதுக்கு $500 அத 35,000 அப்படி
2: கண்டக்டர் வந்தாரா? கண்டக்டர் வந்து கண்டக்டர் வந்து பல் டாக்டர் கிட்ட போயிருக்கிறாரு. எங்கெங்க எங்கெங்க பல் டாக்டர் காணாருன்னு கேட்டதும் அவர் வந்து கண்டக்டர் கிட்ட போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல் டாக்டர் வந்து கண்டக்டர்
0: கண்டறியல
2: இவரு வந்து கண்டாக்டர் கிட்ட வந்திருக்காரு, அவரு பல் டாக்டர் கிட்ட போயிட்டாரு, ரெண்டு பேரும் இடம் மாறிட்டாங்க. அதனால ரெண்டு இடத்துல யாரும் இல்ல, ரெண்டு இடத்துல இடம் மாறிட்டாங்க.
0: அவருக்கு கண் பழுது, இவருக்கு பல்லு பழுது. என்ன
1: அது மொத்தமா பழுதானா
0: இந்த வீடியோல அந்த யூடியூப்ல நான் கீழ்பாக்கம் எனக்கு தற்செயலாக வந்தது. நான் இப்ப இப்படி சோழர்கள கீழ்பாக்கம் கீழ்பாக்கம் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு யூனிட் யூனிட்டா வைத்திருக்கிறார்கள், அதை மெல்ல மெல்ல ஒவ்வொன்று ஒன்றாக போடுகிறார்கள். அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கிறது. என்றாலும் ஒரு வகையில அவர்கள் புண்ணியம், அவர்கள் வச்சிருந்து நடத்துறவர்கள் நல்ல அருமையாக ஒரு சில நேரத்துல சில இடத்துல அவர்களுக்கு உண்மையா தூங்குறதுக்கு அவர்கண்டு ஒரு இடமா இல்ல, ஒரு ஹால் மாதிரி விடுறது, பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிறார்கள். சிலர் வந்து கைத்தொழிலாகவே அங்க செய்கிறார்கள், வேலைகள் செய்கிறார்கள். சிலர் வந்து தோட்டம் செய்துதான் பழக்கம், அதனால அவர்களுக்கு கொஞ்சம் மூளை தடமாட்டம் வந்த உடனே தோட்டத்தை செய்ய சொல்லி அதை இடத்தை கொடுத்தோம்னா அவர்கள் நல்ல பயிர் பிரிச்சு பார்த்தா சோளம் மாதிரி செய்து விட்டுருக்கிறார்கள். ஒருவருக்கு மட்டும் அவரை பற்றி மட்டும் முக்கியமா சொல்லியிருந்தார்கள், அவருக்கு எல்லா மரத்துக்கும் தண்ணியை தான் அடிப்பார். அவர் தண்ணியை மட்டும் அந்த பைப்பால் அடிச்சு கொண்டே இருப்பார். அதை நீங்க பறிச்சு வேற வேலை கொடுத்தா செய்ய மாட்டாராம், கோபம் வரும் அவருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் தண்ணி அடிச்சு கொண்டே நிக்கிறார் அவர். அவர் எல்லா மரத்துக்கும் காலையில இருந்து பின்னேற மட்டும் செய்வாராம். அவர் தனக்கு முடிஞ்ச அளவு தண்ணீர் பாய்ச்சுவார். அப்படி அந்த ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி செய்திருந்தார்கள். அது ஒரு வகையில நாங்க அதை பார்க்கும் போதுதான் இந்த மனித வாழ்க்கை என்ன இது பாருங்க, இப்படி எல்லாம் இருக்கிறது. நல்லா வாழ்ந்தவர்கள், பெரிய ஒரு லட்சியமா இருந்த ஒரு ஒரு பொண்ணு தனக்கு பிள்ளைகள காணே இல்ல, பிள்ளைகள கொண்டு தாராங்களே இல்ல. நான் படிச்சேன் இங்கிலீஷ வலுத்து கட்டுறான் அவன், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் காணையில தர்றாங்க இல்ல, இன்னைக்கு வந்து அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்றான். அப்ப தந்தையார் வந்து பார்க்க வந்திருக்கிற, தந்தையார் மெதுவா சொல்லிட்டு போறாரு அவருக்கு சரியில்லை என்று சொல்லிட்டு போற. அவரோட நோக்கம் எல்லாம் தனக்கு புள்ளிகள் வேணும், கொண்டு கொடுங்க படிப்பிக்கிறது கண்டு
2: அவங்க வழியிலே போறோம். மனநிலை பாதிச்சவங்க வந்து அவங்க வழியிலே நாம போயிதான் அவங்களை நம்ம எப்பயுமே நம்ம சரி பண்ண, நம்ம வழிக்கு அவங்க வரமாட்டாங்க. அவங்க அவங்க எப்படி போறாங்களோ அவங்க போற வழியிலே போய் அவங்கள சரி பண்ணணும் மனநிலை.
1: அதுக்குதான் இந்த பாட்டியராஜ் ஒரு படம் எடுத்திருக்காரு,
0: அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் உண்மையா சரியான அன்போடுதான் அவங்கள கையாளுறாங்க. நல்லா இருக்குது பாக்க, அவங்களுக்கு எல்லாம் புண்ணியம். அப்படி சும்மா சொந்த பிள்ளைகள தாய் தந்தையரை கூட இப்ப எல்லாம் இவ்வளவு நடக்குது பார்க்க மாட்டாங்க. அவங்க சரியான கவனமா நல்லா அன்பா தான் பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது.
1: அந்த அந்த சேது படத்துல வர்ற மாதிரி கையில கால விலங்குலாம் போட்டுக்காங்களா?
0: அது சில பேருக்கு, அது சில பேர் அது வந்து அவங்க சொல்றாங்க என்னன்னா தாங்கள் போனாலே தங்களுக்கு டேஞ்சரா இருக்குமா, வந்து கட்டி பிடிப்பாங்களா, கடிப்பாங்களா, அடிப்பாங்களா, அவங்கள என்ன ஒரு செப்பரேட்டா வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று குற்றங்கள் செய்தவர்கள், கொலை குற்றம், அந்த குற்றம் ஜெயிலுக்கு இருந்தவர்களுக்கு மூளை தடுமாறிவிடும். அவர்கள பெரும்பாலான இதுல வச்சு ஒவ்வொரு செல்ல வச்சு இருக்கிறாங்க அவங்களையும். அங்க ஜெயில வச்சிருக்கலாதானே மூளை தடுமாறி விட்டா, இங்க கொண்டு அது கண்டு ஒரு சுனிட்டு வச்சு அந்த பாகத்துல. எனக்கு நான் இதுல உங்களோட இப்படி பேசி பேசி பேசி அன்றைக்கு எனக்கு ஒருக்கா தட்டுனோம், அதை கண்டினியூவா அப்படி ஒன்றொண்டா தட்டி பார்த்து கொண்டே போனேன். அப்பாவே ஆச்சரியமா பாத்தாரு, என்னமா இதை பாக்கணும், நான் தமாஷாதான் இதெல்லாம் பேசியிருந்தேனப்பா, இப்பதான் பாக்க பாக்க ஒன்றருடைய அர்த்தங்கள் புரிகிறது, மனிதனுடைய வாழ்க்கை புரிகிறது. பெரிய பெரிய செல்காந்தியா
1: நாங்க இங்க என்ன செய்யணும்னா சாதாரணமா பேசும்போது ஏதாவது மாத்தி பேசினாங்கன்னா போறியாண்டா.
0: அப்படித்தான் நாங்க பாகடியா சொல்றது. நல்லா படிச்சவங்க சொத்து உள்ளவங்க பாருங்க, பணம் இருந்தும் ஒன்றுமே உபயோகம் இல்லாத முடியாமல் வந்து அதுக்குள்ள எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் விளக்கப்படுத்தி சொல்றாங்க, இவரெல்லாம் இப்படி இருக்க வேண்டியவர்.
2: மனநிலை பாதிச்சவங்களை வந்து அன்பா அரவணைக்கணுமா
0: அவங்களை? சிலருக்கு அது தெரியும் இல்லையா, சிலருக்கு அன்பா பாதிச்சாலும் தெரியாது. ஒவ்வொரு ஆக்களுடைய மனநிலை அதுல ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா தான் நடந்துக்கிறாங்க. தண்ணி ஒருத்தர் சொல்றாரு என்னத்துக்கு வந்தனீங்கன்னு கேட்டோம்னா, அவர் சொல்றாரு என்னைய வெளியில போட்டுட்டாங்க, என்னைய வெளியில வீட்டை விட்டு வெளியில போட்டாங்க, எந்த நேரம் வெளியில விட்டு கதவை பூட்டிடுவாங்க, அதனால நான் இங்க வந்துட்டேன், என்ன அங்க போக மாட்டேன் என்று சொல்றேன். அவர் அவருக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சு. ஆனா கைவேலைகள் எல்லாம் செய்யறாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. ஒவ்வொரு கைவேலை மற்றது பேக்கரி வச்சிருக்கிறாங்க, அப்படியானவங்க பேக்கரி நடக்குது உள்ளுக்குள்ள, பான் செய்யறது, பிரெட் செய்யறாங்க, அதெல்லாம் எல்லாம் செய்யறாங்க. அப்ப சாதாரணமா அவங்க அதுக்குள்ளேயே பழகிட்டாங்க, தொழில் எல்லாம் அதெல்லாம் டீசெண்டா செய்யறாங்க அவங்க, அப்படியே கொண்டு வராங்க அவங்க. நடத்துனர்களுக்கு பாதுகாக்கிறவங்க, அதோட ஒன்றி போறவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், ஹட்ஸ் ஆஃப், உண்மையாக சிரம் தாழ்த்தி. நிச்சயமா எவ்வளவுதான் சம்பளம் வாங்கினாலும், எவ்வளவுதான் சம்பளம் கொடுத்தாலும், இப்படியான ஒரு இடத்துல வேலை எவ்வளவு பொறுமை தேவை என்றது நாங்க பார்த்து கொண்டிருக்கும் போது தெரிகிறது. உண்மையிலே இப்பவே பாருங்க, எனக்கு
2: சீர்திருத்த
0: பணி இப்பவே எனக்கு ஃபார்வ பண்ணாலும் சரி, எனக்கு கோபம் வருது பாருங்க. அப்ப நான் அங்க வேலைக்கு போனா என்ன நடக்கிறது, எந்த நேரம் ஃபார்வ பேசணும்
1: எல்லாருமே ஒரு வகையில வந்து பைத்தியம் தான். நம்ம தனிமையா இருக்கும் போது நம்மள யாரும் பாக்க மாட்டாங்க, ஆனா நம்ம கண்ணாடிய பாத்து நம்மளே அப்படி பல்ல அப்படி பாப்போம், கண்ண அப்படி பாப்போம், இன்னைக்கு நாம பாத்துக்கிறோம். எல்லாருக்குமே அளவு இருக்கும், எல்லாருமே எஞ்சிருப்போம். அது நமக்கு அந்த பைக்கு முத்திர கூடாது, லிமிட்டா இருக்கும், 1.5 1.6 ஆனாலும் டீல் பார்த்துக்கும்.
0: இல்ல மற்றது பைத்தியம் நல்லா முத்தி எப்ப கண்ணாடிக்கு முன்னால நிப்பாங்கன்னா, அந்த காதல் அரும்பேக்க கூடுதலா கண்ணாடிக்கு முன்னால நிப்பாங்க, அந்த நேரம் தான் பைத்தியம் கூட உங்களுக்கு.
1: காதல் பைத்தியம்
0: நெலிஞ்சு பாக்குறது, கண்ணாடியை பாக்குறது, சிரிக்கிறது, கதைச்சு பாக்குறது, அப்படி எல்லாம் செய்யறது கூட அதான் பைத்தியம்.
1: எல்லாரும் செஞ்சிருக்கீங்க தானே,
0: நீங்க செய்திருப்பீங்க, நாங்க
1: ஆனந்தம்
0: செய்திருப்பீங்க, செய்வீங்களா நீங்க? நாளைக்கு கேட்கலாம், இத எத்தனை பேர் கண்ணாடிக்கு முன்னாடி பாத்துனீங்க ரெண்டு கேட்ட பாக்கலாம்.
1: தலைதான்
0: செய்திருக்கிறோம் நாங்க, தலை செய்திருக்கோம்.
1: அப்ப திருச்சி பாத்துருப்பீங்க,
0: சீவேக திருப்பம் நல்லா இருக்குது, தலை சீவேக. அப்ப அதான் பைத்தியமா,
1: எல்லாருக்கும் நார்மல், அதிகமானதான் பைத்தியம், எல்லாருமே பைத்தியம் தான். அதை முத்திர கூடாது, போனுச்சுன்னா முடிஞ்சு அவுட்டா பாடுறது. அவங்களுக்கு வந்து கேள்வி கணக்கு இல்ல, பைத்தியங்களுக்கு கேள்வி கணக்கு இல்ல. அவங்க செய்யற தவறுகளுக்கு வந்து தவறா ஏற்றுக்கொள்ளப்படாது, நம்ம செய்யற தவறும்
0: ஏற்றுக்கொள்ளப்படும்.
1: அது சீனம் இல்லாம தான் செய்யறாங்க, சீனம் இல்லாம
0: செய்யறாங்க. நல்லது
1: செஞ்சாலும் அது தவறு சொல்ல
0: முடியாது, சொல்ல
1: முடியாது.
0: அவ நாளையில இருந்து நான் பைத்தியம் வர்ற எல்லாரையும் பேச போறேன். இதுல இருந்து என்ன பாருங்க, நீங்க அப்படி என்ன நீங்க அப்பா வந்து சொல்லுவாரு, அவருக்கு கொஞ்சம் இந்தியில இருந்து கொஞ்சம் மூளை கொஞ்சம் சரியில்லை, அவர் அப்படித்தான் இருக்கிறான். நீங்க எதுக்கு சமாளிச்சு போங்கன்னா, நீங்க வந்து பேசிட்டு போகணும், சரியா? வாய் விட்டு திரிக்கிறாரு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு. அதுல அடுத்த என்னன்னா, அம்மாவுக்கு பைத்தியம் வந்தா எப்படி இருப்பா என்றதுதான் அவரு உன்னிப்பா
1: யோசிச்சிருக்காரு.
0: நாங்க டீசெண்டா தான் பேசுவோம், என்ன யாரும் தானே.
1: பேசிட்டு பைத்தியம்
0: இன்னைக்கு
1: நல்லா இருக்கும்,
0: நிச்சயமா.
1: இரவு வணக்கம்,
0: இரவு வணக்கம். வடலூர் ஆனந்தன் நீங்க விட பாருங்க ஐயா.
2: நன்றிப்பா, நன்றி அனைவருக்கும், நன்றி சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி,
0: நன்றி. எங்க ஃபாரூக் நீங்க விட பாருங்க.
1: மந்திரி தமிழ் வாங்கி இதுவரை தாங்கள் கேட்டு முடிந்தது பொதுவியல் நிகழ்ச்சி இதில் கலந்து சிறப்பித்த அனைத்து அன்பர்களுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி தந்த மீரா அம்மா அவர்களுக்கும் காதுகொடுத்து கேட்டுக்கொண்டு வசித்துக் கொண்டிருக்கும் அப்பா சிந்தனை செல்வம் அவர்களுக்கும் அன்பு நோய் நிதிகளுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். மீண்டும் விடுகிறது பாரக் சகோதரத்தில் இருந்து நன்றி வணக்கம்.
0: பாரக் எப்படி பாரக் அது காதை கொடுத்துட்டு போய் கேட்கறது எப்படி இது எப்படி எனக்கு இதற்கு அணுகத்தாங்க அப்பாவை சொல்றீங்க காதை காதையா இருக்கு
1: அப்பாவே கேட்டு
0: கொண்டு கேட்டு கொண்டிருக்க சிந்தனை செல்வன் அப்பாக்குன்னு சொல்றீங்க காதை எங்க கொடுத்தாரு அப்பா எனக்கே தெரியாம
1: கொடுத்துட்டாரு
0: சரிங்க நாகப்பன் விட பாருங்க.
3: இன்றைய தினம் கதம்பம் நிகழ்ச்சியில் புதையல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொடுத்த மீராமா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த சின்னச்சிவன் ஐயா அவர்களுக்கும் இறுதி வரை இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரில் இருந்து ஏ ஆர் நாகர். நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. நல்லது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டு எல்லா பதில்களையும் சொல்லி சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் அன்பை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னமொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி நாகப்பன். இதில் நின்ற ஃபாரூக், மற்றது வடலூர் ஆனந்தன், ராமன், எல்லோருக்கும் அன்பை நன்றியை தெரிவித்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் ஐயா. நன்றி நன்றி வணக்கம். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்து நீங்கள் மறு ஒளிபரப்பாக நேரம் இவ்

0: திரைப்படத்திலிருந்து
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன்.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்து கதம்போத்தில் இணைந்து கொள்ள விரும்புகின்றேன் அன்பு உறவுகளே. 6478847465 மீண்டும் கூறுகின்றேன், 6478746415 இலக்கு என்று இலக்கத்தோடு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது கனடாவில் நேரம் 12:25 மதிய நேரம், உங்களுக்கு 9:55 இரவு நேரம். பாரத நாடு மட்டுமல்ல, ஈழ நாட்டிலும் அதே நேரம் தான் காட்டுகின்றது. வடகுடா நாட்டிலே இப்பொழுது 7:25 காட்டும் வேளையிலே உங்களோடு கதம்பத்தில் இணைய வருவதற்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த அன்பு உறவு பொன்சேகர் அவரிடம் அனுமதி பெற்று அவருடைய நிகழ்வை நிறுத்தி கதம்பத்தை தொடர்ந்து மீண்டும் கதம்பத்தின் பின் அவருடைய நிகழ்ச்சி தொடரும் என்று கூறிக்கொண்டு காற்றலையில் வந்திருக்கின்றேன். உறவுகளை வாருங்கள், கதம்பத்தில் வந்து சிறப்பிக்கும் முதல் உறவுக்கு முதலாவது ஒரு பாடல் வழங்கப்படும் என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் யார் அழைக்கின்றார்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். இது கதம்பம். கதம்பத்தில் எது செய்வோம் என்று நாங்கள் ஒரு கண்ணாடி விளையாடல் தான், அதாவது வந்து கண்டுபிடித்தல், விடை கூறுதல், சொச்சேர்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து உங்களுக்கு சுவாரஸ்யமான நிகழ்வாக வரும் அந்த நிகழ்வை நிகழ்த்தலாம் என்று வந்திருக்கின்றேன். இன்று வழமை போல் நான் வர வேண்டியதை மாறி ஒரு நிகழ்ச்சி அமைத்துவிட்டு இயக்குநர் அவர்கள் இன்று வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன். அவருக்கு எதிர்பாரா விதமாக வர முடியாத நிலை. காரணம், இந்த நாட்டிலே அப்படித்தான், நன்றாக இருப்பார்கள், சிறப்பாக இருப்பார்கள், இருந்துவிட்டு சில காரணிகளால் தடைகள் ஏற்படுவது. அந்த இங்கே இந்த நாட்டின் காலநிலையும் வேலைத்தலமும் அப்படித்தான் இருக்கின்றது. அதே போல்தான் மக்கள் இந்த நிலமும் நலமாக இருப்பார்கள், வளமாக இருப்பார்கள், திடீரென முகம் கறுத்துவிடும், மேனி நடுங்கிவிடும், நரம்பு தளர்ச்சியாக வரும், இப்படியாக எல்லாம் வந்து கொண்டிருக்கும். அவ கொஞ்சம் உங்களுக்கு தெரிந்தானே ஒவ்வாமை இருக்கின்றது. காற்றலையிலே வந்து அவர் ஒலி வாங்கி, அதாவது வந்து ஒலி வாங்கியே காதிலே போட்டு ஒலி பெருக்கி முன்னால் இருப்பதற்கு சற்று கடினமாக இருக்கின்றார்.

0: பாரதூர மாணவராக அல்ல, அவர் அசௌகரியமாக இருக்கின்றார். அதனால்தான் மீண்டும் நான் உங்களோடு சந்திக்க வந்திருக்கிறேன். இங்கே ஒரு பாடலை தருகின்றேன். வணக்கம் தேவா வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் தேவா, நலமா இருக்கின்றீர்களா? தேவா நலமா இருக்கீங்களா? தேவா பேசுவது கேட்கின்றதா தெளிவாக இல்லையா?
1: தெளிவா கேட்குது.
0: நல்லது நல்லது. அங்க எப்படி காலநிலை இருக்கின்றது தேவா? நல்ல இருள் சூழ்ந்து இருக்கின்றதா? திருவிழாக்கள் முடிந்து
1: விட்டது,
0: இருள் சூழ்ந்திருக்கா? நல்லது. காத்தலையில் வந்து இணைந்து கொண்ட உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். இந்த வேளையில
1: ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிக்கிறேன்.
0: கூறுங்க கூறுங்க.
1: கோவலூர் கார்த்திக், அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள், மனமார நன்றியும் வாழ்த்துகள். நீண்டோடி வாழ, ஐயா ஆசீர்வாதமும், அம்மா ஆசீர்வாதமும், உறவுகள் ஆசீர்வாதம், முக்கியமா உறவுகள் ஆசீர்வாதமும், அவர்களை சேர்ந்து சேரணும். வாழ்த்துக்களே.
0: நன்றி நன்றி. அவர்கள் கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த செல்வத்துக்கு நாங்களும் வாழ்த்து கூறியிருந்தேன். வானொலி வாழ்த்திக் கொண்டிருக்கின்றது. உங்கள் வாழ்த்தும் அவரோடு சந்திச்சிருந்தேன். வாழ்த்துக்கள் நன்றிகள் தேவா. என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
1: வருஷம் எல்லாம் வசந்தம் படத்துல இருந்து எங்கே அந்த வெண்ணிலா, அந்த பாடல்.
0: அந்த பாடல் உங்களுக்கு இன்று வேண்டும் அப்படித்தானே?
1: ஆமையா.
0: அப்ப நாளைக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: நாளைக்கு வந்து இது இந்த பழைய படத்துல ஒரு பாட்டியா.
0: என்ன பழைய படம்?
1: கவிதா பரம்பரியா.
0: அதுல
1: உள்ளே இருக்கும் பொன்னம்மா வெளியே வந்தா சொல்லம்மா அப்படின்னு.
0: உள்ளே இருக்க பொன்னம்மாவை அப்படியே உட்கார விடலாம் தான், வெளியே வந்து கொரோனா வல்ல அப்படித்து விடும் அளவுக்கு
1: சொல்லுவா. அது ரொம்ப கஷ்டத்துல வெளியே கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. அந்த பாடல் படம் கவிதா படம் ஃபுல்லா பாத்துக்கையா. அந்த படத்துல அந்த பெண்ணுடைய உரிமை ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க.
0: அவ உள்ளே இருப்பாவா?
1: அதான் வெளியே வாங்கி சொல்லி எல்லாரும் போராடுவாங்க.
0: அதே போன்று நீங்கள் இப்ப உள்ளே இருக்கிற பொன்னம்மா வெளியே கொண்டு வர கூறுவீர்கள். உள்ளே இருக்கும் பொன்ன, எப்படி அந்த பாடல் வரும்? எப்படி உள்ளே
1: உள்ளே இருக்கும் பொன்னம்மா,
0: இல்ல பாடி காட்டுங்கள்.
1: அது பாருங்க, உள்ளே இருக்கும் பொன்னம்மா வெளியே வந்து சொல்லம்மான்னு எல்லாம் எல்லா வந்து சொல்லம்மான்னு சொல்லி.
0: சரி, இந்த பூனை பால் குடிக்கும் போது ஏன் கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றது தேவா, தெரியுமா ஏனென்று?
1: வீசை அதிகமா, வீசை அதிகமா இருக்கு அதுக்கு.
0: ஆமா, அதுக்கே கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கணும். மீசை குடிக்கிறது
1: அதுதான் இது பண்ணி குடிக்கும். சூடா வச்சோம்னா ஓடிப்படும்.
0: இல்ல இல்ல, நான் இது சுடுபாலக சாதாரண பாலை குடிக்கும் பொழுது ஏன் கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றது?
1: எல்லாரும்
0: சுவைத்துதானே குடிப்போம். பூனை
1: நல்ல சுவை.
0: இப்பொழுது உங்களுக்கு பூனை இருக்கின்றதா? இனிமேல் நீங்கள் பூனையை கண்டா கொஞ்சம் பால் வச்சு பாருங்கள். கூர்ந்து கவனிங்கள். கண்ணை மூடி குடிக்கின்றதா? கண்ணை மூடி மூடி. அப்ப பாட்டு இருக்கு நீங்கள் மீசையில பாட்டு.
1: வயசானவங்களுக்கும், வயசானவங்களுக்கும் சாப்பாடு வச்சுருங்க.
0: உங்கள் பாடல் காற்றலைக்கு கிடைக்கும். இப்ப இன்றைய பாடல், நாளைய பாடல் கதம்ப விருப்பத்தில் கிடைக்கும். நண்பர்கள் அடுத்த உறவுடன்
1: வாழ்த்துக்கள்.
0: வணக்கம் வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் மகனே. ஓ ஓ ஓ, தொலைபேசி தொலைபேசி உங்களுக்கு கூறுங்கள். வணக்கம் வணக்கம்
2: நண்பர்கள். வணக்கம்
0: நல்ல நண்பர்கள். வணக்கத்தை
1: உற்சாகமாகவும் இருக்கிறேன்.
0: உற்சாகமா இருக்கிறேன் நண்பர்கள் வணக்கத்தோடு உங்களுக்கு நல்ல நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். உற்சாகமா இருப்பதற்கு மகிழ்ந்து என்று நேர நேரத்திலே வந்து நீண்ட நேரம் பேச முடியாதென்று உங்களுக்கு காரணம் புரியும். சரி, இப்பொழுது கூறுங்கள், என்ன
1: தெரியுமா? தெரியுமா, என்ன
0: தகவலோடு வந்தீர்கள்? காலையிலே தகவல் கூட கேட்கவில்லை உங்களிடம் தான்.
1: தகவல் என்ன, கார்த்திகேயன் புதல்வன் சாயாதேசியர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்குதான் வந்த நான்.
0: உலகளாக இந்த வாழ்த்து கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். சரி, உங்கள் வாழ்த்துக்களையும் கொண்டு வாருங்கள்.
1: இந்த சாயாதேஷ் பிறந்த நாளுக்கான மகன் சாயாதேசிய நலம் பெற்று நீடோழி வாழ வேண்டும் என்று, எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், நீ நல்ல தமிழ் மகனாக வளர வேண்டும் என்று எனது சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் அன்பு உறவு சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறேன்.
0: வாழ்த்துக்கள். அங்கே சென்றடையும் தமிழ் மகனாக அவர் வருவார். இவர் இனிமேல் எங்களுடைய சிறுவர் பூங்காவிலே கலந்து கொள்ளும் வயது வந்து விட்டது. 7 வயதாக அவர் முன்பு ஒரு தடவை வந்திருந்தார். தாத்தா என்று அழைத்து பாடலும் கேட்டு பாடியும் காட்டியிருந்தார். அவர் இனிமேல் வருவார் சார் பூங்காவுக்கு. அதுக்கு அவருடைய அப்பாவுக்கு தொலைபேசி இல்லாத உங்களுதவியோடு வந்தார். தொலைபேசி சொல்லி
1: காட்டியிருக்கார்.
0: சிறப்பு ஞானசேர, இதுதான் சரியான வேலை. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பே எழுதி பாடல்களையும் தந்து இந்த பாடல் தாருங்கள் எல்லாம் கேட்டு எழுதி.
1: ஒரு முறை என் பிறந்த நாளுக்கு தாங்கள் கூடியிருந்தீர்கள், அது மாதிரி நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு திடீர்னு வந்து கலந்துகிட்டதுனால என் பிறந்த நாளைக்கு அன்னைக்கு சொன்னீங்க நீங்க. இது மாதிரி முன்னாடி நீங்க அனுப்பிட்டாரு, நாளைக்கு அனுப்பிட்டா அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும், எங்களுக்கும் இலகுவாக இருக்கும். நீங்க அதை ஞாபகம் வச்சுட்டா எனக்கு தம்பிக்கையும் நான் செய்திருந்தேன். அடுத்தாப்புல இப்ப கார்த்தி பையனுக்கு செய்திருந்தேன்.
0: நன்றாக சார், நீங்கள் அப்படி செய்வது வாழ்த்துக்குரிய விடயங்கள். அந்த நேரம் கூறுவார்கள், எங்களுக்கு பிறந்த நாள், எந்த பிள்ளைக்கு பிறந்த நாள், இந்த மச்சானுக்கு பிறந்த நாள், அதெல்லாம் பிள்ளை. அப்ப உடனே காற்றில் போயிடும். எல்லோரும் கேட்டு பதிவுகளில் போட்டு வாழ்த்தி நாங்களும் வானலில் வாழ்த்தி, அதுதான் வாழ்த்து. இந்த இந்த
1: அன்பர்கள் கேட்கும்போது மனது அவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளதப்பா.
0: அந்த வாழ்த்தினை மீண்டும் மீண்டும் அவரும் தந்தை தாய் எல்லோரும் கேட்கும் போதும் மகிழ்வார்கள். அந்த பிள்ளைக்கு உண்மையான வாழ்த்து கிடைக்கும். எங்களுக்கும் சுலபமா இதுண்டா, நாங்கள் கலையகத்திலே வந்து வானொலியிலே வந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்தால் என்ன, நேரொலியில் வந்தால் என்ன, எல்லாம் வினாடி கணக்கில் தான் நடத்த முடியும். நிமிடங்கள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. இன்று காலையில் நான் விரைவாக வந்து 1 மணி நேரத்துக்கு அந்த பாடல்களை தந்து உடனே நான் நிறுத்தி சிறுவர் பூங்காவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செல்லும் நாள். அதனால் இந்த நிகழ்வை பற்றி நாங்கள் மீண்டும் ஒரு தடவை நான் இயக்குநரோடு கதைத்து அந்த அது மிகவும் குறுகிய நேரம். 9 உறவுகள் வந்தார்கள். 12 உறவுகள் அழைத்து 9 உறவுகள் இந்த பாடல் கொடுக்கத்தான் எனக்கு நேரம் சரியாக இருந்தது. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் அன்று நீண்ட நேரம் பேச முடியாது, கதைக்க முடியாது, விளக்கங்கள் கூற முடியாது என்று. இது கடம்பத்திலே நாங்கள் பேசிக்கொள்ளலாம். நீங்கள் முன்னேற்பாடாக அறிவித்து அந்த அவருடைய திறமை தகவல்களை அனுப்பியதற்கு என்னுடைய நன்றிகள் மகனே. உங்களுக்கு இலகுவாக இருந்த நான் அமைதியான நேரத்தில் ஆறுதலாக அழகாக அதை
1: தொடங்க
0: நல்லது. இன்று என்ன பாடலை கேட்கப் போகின்றீர்கள்?
1: பிராப்தம் படத்தில் இருந்துப்பா பொன்னென்றும் போ வேண்டும் அந்த பாடல் உண்டுப்பா.
0: அது பிராப்தத்திலையா?
1: பிராப்தம் தான் நினைக்கிறேன். பொன்னென்றும் பூ என்றும் அந்த பாட்டு வேணும்பா.
0: பொன்னென்றும் பூவென்றும் அந்த பாடல்
1: பொன்னென்றும்
0: பூவென்றும்
1: சொல்லுப்பா.
0: நல்லது, அந்த பாடலும் கிடைக்கும். கேள்வி ஒன்று வந்தது, என்னவென்றால் பூனை பால் குடிக்கும் பொழுது ஏன் கண்ணை மூடுகிறது?
1: அதற்கு மிகவும் அதாவது ஈர்ப்பான ஒரு எப்படி சொல்றது, திரவம் சொல்லலாம், அது ஈர்ப்பான பானம்னு சொல்லலாம். அதனால் அது சுவைத்து குடிக்கும் போது கண்ணை மூடிக்கொள்கிறது.
0: சுவைப்பதற்கு கண்ணை மூட வேண்டுமா?
1: அதற்கு மிகவும் பிடித்த ஒரு பானம் அப்பா அது பூனைக்கு. இந்த பூனையும் பால் குடிக்குமா என்று கூட ஒரு பழமொழி சொல்வார்கள்.
0: ஆமா ஆமா, பூனைக்கு பால் ஊட்டி வளர்க்கும், பால் தான் கொடுப்பது வளர்க்கும். இந்த பூனையும் பால் குடிக்குமா? ஆனா கண்ணு முடிக்கணும்
1: குடிக்குமான்னு எனக்கு அதான் பிடிச்ச பாடங்கிறதால ருசித்து குடிக்கிறதா கண்ணை முடிக்கொண்டு குடிக்கிறதா நான் நினைக்கிறேன்.
0: உங்களுடைய பதிலையும் ஆனா கோவா வந்து கூறுங்கள், அதுக்கு மீசை இருக்கிறதா?
1: அவர் பாணியே தனிதான்,
0: அவர் பாணி ஒரு தனியான பாணியா.
1: நண்பர் நண்பர் உங்கள்ட்ட கலந்துக்கணும் ஆசைப்பட்டு சாய்ந்திலிருந்து ஒத்த கால நிக்கிறாரு. நேரத்துல பேச முடியல, அப்பாவுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன். நான் கிளம்பத்துல வந்து பேசுறேன், வீட்டுக்கு போகாம அடம் விட்டு இங்கே நிக்கிறாரு. எங்க வீட்டுல ஆச்சாரங்கள
0: நான் குறிந்திருந்தானே கதம்பத்தில வந்து பேசுவது என்று அம்மா வர வேண்டிய நேரம், ஆனால் நான் தான் வர வேண்டியதா போய்விட்டது. அவர் கொஞ்சம் அசௌகரியமா இருக்கின்றபடியா நான் வந்தேன். என்னுடைய பொன்சேகருடைய நிகழ்ச்சியில் அவர் அதை நிறுத்தி வந்திருக்கேன். அவருடைய நிகழ்ச்சி தொடர்ந்து வேறும் நல்லது. எங்கே அடுத்து வர யார்? எங்கே கார்த்தி ஓடுவாங்க? கார்த்தி
2: வணக்கம். பா வணக்கம். அப்பாவுக்கு எங்களுடைய இரவு வணக்கத்தையும் உங்களுடைய பகல் வணக்கத்தையும் தெரிவித்துக்
0: கொள்கிறேன். உங்களுக்கு இரண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையில நீண்ட நேரம் பேச முடியவில்லை எங்களுக்கு. இப்பொழுது மதிய நேரம் நன்றாக கலம்பத்திலே பேசலாம். பேசுங்கள், கூறுங்கள்.
2: நன்றி அப்பா. நன்றிங்கப்பா. எனக்கு வந்து நான் நினைச்சு கூட பாக்கலப்பா இந்த அளவுக்கு எனக்கு வந்து வாழ்த்து வந்து சேரும். என் மொபைல் இருந்தா கூட நான் வந்து அவங்களுக்கு உடனே பதில் அளிச்சிருப்பேன். எனக்கு வந்து பதில தெளிவிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் மனமாக இருந்தாலும் வானொலி மூலியமாக எனக்கு என்னுடைய பையனுக்கு வாழ்த்துக்குரிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள் பா.
0: நீங்கள் மாலையிலே நேர நேரத்தில் பாடல் கேட்க வந்தபோது அந்த நன்றிகளை கூறியிருந்தீர்கள். ஞானசேகரனுக்கு நன்றி
2: கூறியிருந்தேன்.
0: அதை விட நீண்டு கொண்டு போக முடியாது எனக்கு, வினாடி கணக்கு தான். அதனாலே நான் உங்களை அந்த நன்றியை கூறவிட்டேன். அந்த நன்றி எல்லாரிடம் சொல்லிருக்கின்றது. மகனே கவலைப்பட வேண்டாம், இது உங்கள் வாழ்வு. இதில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகள். அந்த உறவுகள் எழுத்து மூலமும் ஒலி மூலமும் தொலைபேசி மூலமும் தொடர்பு கொள்வதற்கும் உங்களுக்கு தொலைபேசி இல்லை, இருப்பினும் எழுத்து மூலம் தங்களுடைய உள்ள அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சில குழந்தை எங்கள் குழந்தைதானே. அதிலும் அவர் சிறுவர் பூங்காவில் முன்பு ஒரு தடவை பேசியிருந்தார் என்னோடு. அவர் இனிமேல் அவருக்கு வயது வந்துவிட்டது வரலாம். ஆனால் நீங்கள் கூறினீர்கள் உங்கள் வீட்டில் அவர் இல்லை, அவருடைய பேரன் வீட்டில் இருக்கின்றபடியால் அவர்கள் அவருக்கு அழைப்பை எடுத்து கொடுக்கலாம். கொடுத்தால் அவர் பேசலாம். மாமன் மாமியார் வந்து பாடல் கேட்பவர்கள் தானே
2: எல்லாரும். ஆமாப்பா, மாமா வந்து கேரளால இருக்காப்ல. கேரளால வானொலி கேட்டுட்டு எங்களுக்கு போன் பண்ணாப்ல. அப்ப நாங்க போன் பண்ணி சொல்லிருந்தோம்
0: முன்னாடியே.
2: மாமாவை ஒரு மாமா ஒய்ஃப் ஒரு வட்டியை பேசிருக்காங்க. ரெண்டு மூணு
0: மாமா கேரளாவில் இருக்கிறார், அத்தை இங்கே வந்து
2: வானொலி எல்லாருமே கேட்டாங்கப்பா.
0: சரி,
2: அப்ப அவர் அங்க இருக்காங்க.
0: இப்பொழுது சாயாதேஸ் யாரோடு இருக்கின்றார்? கேரளாவில தமிழ்நாட்டில
2: இல்ல இல்ல, எங்களுடைய தமிழ்நாட்டுலதான். எங்க கூட வந்துட்டாப்லப்பா. இங்க கூட அவங்க தாத்தா வந்து விட்டுட்டு இன்னைக்குதான் கொண்டாடிட்டு இன்னைக்குதான்ப்பா ஊருக்கு போயிட்டாங்க.
0: இனி உங்களோட தான் இருப்பாரா அல்லது அங்க போயிருவாரா? ஓ, அங்கிருந்து அவர் பேச முடியாதா என்னோட தாத்தாவோடு? அவர்கள் செய்வார்கள். நன்றி மகளே, நீங்கள் வந்து வாழ்த்துக்குரிய உங்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டு வாழ்த்து தந்தவர்களுக்கு நன்றி கூறியமைக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் உங்களுக்கு. மேலும் மேலும் பல ஆண்டுகள்.
2: நன்றி.
0: சரி, அப்ப என்ன பாடலை கேட்போம்?
2: எனக்கு வந்து மறுமலர்ச்சியில வந்து நன்றி சொல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. அது வந்து அங்கே இருக்க அனைவருக்கும் நன்றி சொல்ற விதமாக அந்த பாடலை கேட்கிறேன்.
0: நல்லது நல்லது நல்லது. அந்த பாடல் கேட்கறதுக்கு நன்றி சொல்ல உனக்கு என்ற பாடல் மறுமலர்ச்சி. சரி, இப்ப இந்த கேள்விக்கு உங்களுக்கு என்ன பதில் கூற முடியும்? இந்த பூனை பார்த்திருக்கீங்களா? பூனை பால் குடிங்குவது கண்ணை மூடுவது
2: பார்த்திருக்கேன். என்னுடைய வந்து நான் என்ன வச்சீங்க அப்படின்னா, அது வந்து வலது கை கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு பழமொழி வைக்கீங்கப்பா. அந்த மாதிரிதான் நான் நினைக்கிறேன். நம்ம குடிக்கிறது யாரும் பாக்க வேணாம் அப்படின்னு கண்ண மூடிட்டு
0: பூனை கண்ணம்
2: போயிருக்கலாம்னு.
0: ஓ, தான் பால் குடிக்கும் போது மற்றவர்கள்
2: நான் பாக்குறத நம்ம பாக்கணும்.
0: தான் பால் குடிக்கும் போது மற்றவர்கள் பார்க்க கூடாது என்று எண்ணி தன்னுடைய கண்ணையும் மூடிக்கொள்ளுங்க. எல்லோரும் பார்க்கின்றோம் நாங்கள். அப்ப அறியாம
2: அவங்க பார்த்தாலும் நம்ம பார்க்க வேணாம் அப்படிங்கிற ஒரு என்னுடைய கருத்து.
0: சரி, நல்ல கருத்து. பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கருத்தை கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். ஒரு பாடல் ஒன்று வர இருக்கிறது. அந்த பாடல் முடிவிலே எங்களுடைய கதம்பத்தின் போட்டி நிகழ்ச்சியை துவங்குவோம். சரிதானே? இருவருக்கும் நன்றி, வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் வரலாம், மீண்டும் பாருங்கள் பாருங்கள். நன்றி. இப்பொழுது பலர் வந்து பதிலை கூறி செல்கின்றார்கள். அந்த வகையில் பவனம்மாளும் ஒரு பதிலை கொண்டு வருகின்றார். வணக்கம் பவனம்மாள்.
3: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கும் ஐயா. நலமா இருக்கீங்களா?
0: நான் நலமாக இருக்கின்றேன். இந்த நேர நேரத்தில் கடுகதி வண்டியாக ஓடி சென்றது இந்த நிகழ்ச்சி. கடுகதி வண்டியிலே வந்து நீங்களும் அமர்ந்து பாடலை கேட்டதுக்கு வாழ்த்துக்கள். நமக்கு நீண்ட நேரம் பேச முடியும் இல்லையா? நல்லது. இருப்பினும் இங்கு கலம்பத்தில் என்ன பாடலை உங்களுக்கு வழங்க வேண்டும் நாங்கள்?
3: எனக்கு வந்து விவசாயி படத்துல எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்குத்தான் தொல்லை அப்படின்னு பி சுசிலா அம்மா
0: பாட்டு. முதல்வரிய பாடங்கள் கேட்போம்.
3: எவரிடத்தும் தவறும் இல்லை எனக்குத்தான் தொல்லை என்னதுதான் செய்வதென்று புரியவில்லை அம்மா
0: எவரிடத்தின் தவறும் இல்லை எனக்குத்தான் தொல்லை. இந்த உலகத்திலே எல்லோருக்கும் கிடைத்திருக்கு இந்த ஒரு பரம், இறைவனால் கொடுக்கப்பட்ட பரம். அந்த தொல்லை கிடைக்காது விட்டால் உங்களுக்கு மனித வாழ்வினுடைய புனிதம் தெரியாது, எங்களுக்கு தெரியாது. தனிய அன்பும் கருணையும் சாந்தமும் என்றெல்லாம் கூறிக்கொள்வோம். இன்பம் என்று ஒன்று, மகிழ்ச்சி என்று ஒன்றைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். அது பல வழிகளாலேயும் கிடைக்க இருக்கின்றது. ஆனால் அது கிடைக்கும் வேளைகளே பல தொல்லைகளும் இருக்கின்றது. யாரிடத்தில் தவறும் இல்லாது விட்டாலும் தொல்லைகளங்களை வந்து சேர்வதற்கு பல வழி இருக்கின்றது. அதனால் இது மனித வாழ்க்கையின் இயல்பு நிலைகளில் ஒன்று என்று நாங்கள் எண்ணிக்கொள்ள போனோம். மிகுதி பாடலே அந்த கருத்துக்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் பாருங்கள், நீங்கள் பெண்ணாக பிறந்த நீங்கள் யாரும் என்னத்தை கூறுகிறார், அம்மா என்றுதான் அழைக்கின்றார்கள். இந்த தொல்லை தீர்வுக்கு அந்த புனிதமான பதவியை பெற்ற உங்களுக்கு எந்த கவலையும் வரக்கூடாது, எந்த கவலையும் வர வேண்டிய அவசியம் இல்லை பவுனம்மாள். ஏனென்றால் யாரும் தவறு செய்யவில்லை, நாங்கள் தவறு இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் தவறு செய்யாமல் வாழ முடியாது. அந்த பாடலையும் போட்டு பார்ப்போம். உங்களுடைய இந்த பூனை எதற்காக கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கிறது பவுனம்மாள்?
3: ஆமாங்க ஐயா, நீங்க கேள்வி கேட்குறீங்க நேயர்கள்ட்ட, எனக்கும் தெரியலீங்களா ஐயா இந்த கேள்விக்கு
0: ஏதாவது ஒரு பதில் நீங்கள் நினைத்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள், மற்ற கூறியிருப்பார்கள். உங்களுடைய வயதுக்கு இது ஒரு அனுபவத்தில் வரக்கூடிய கருத்தாக இருக்கலாம். பூனை ஏன் பாலை குடிக்கும் பொழுது தன் கண்களை மூடிக்கொள்கின்றது? நீங்கள் நினைத்து பார்த்து கூறலாம். அதற்கு தெரியாது என்று கூறுவதற்கு இடம் இல்லை. இங்கே ஏதாவது ஒரு காரணம் நீங்கள் அறிந்தே இருப்பேன் பூனை கண்ணு முடிக்கின்றது என்று.
3: சுவையான ஒரு பால் ஒரு இது அப்படின்றதுனால அது வந்து கண்ண மூடி கண்ணை மறந்து சுவைச்சு
0: சுவையிலே மயங்கி விட்டது. வாழ்த்துக்கா. அப்ப சுவையிலே மயங்கி விட்டால் எவரிடத்தும் தவறாமல் எனக்குத்தான் தொல்லை என்று பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள், நன்றி. நல்ல பதில். வேறு யாரோட பதிலுக்கும் செல்வோம். பாடலை கேட்டுவிட்டு ஒரு இப்பொழுது இன்னொரு உறவு வருகின்றார், அவருடன் செல்வம். உங்களோட பாடல் வரும், போட்டி நிகழ்வு இருக்கின்றது, முடித்திருங்கள். நன்றி. எங்கே வணக்கம் வணக்கம் வணக்கம். யாரோ காத்தலையில்.
4: ஐயா வணக்கம் ஐயா. மனவையில இருந்து நான் சுபா பேசுறேங்களையா?
0: மனவை சுபா, இரண்டு மூன்று வார நாட்கள் பேச முடியவில்லை, இருந்து இன்று வந்து இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். உங்கள் நலமா இருக்கின்றீர்களா மகளே சுபா?
4: நலமா இருக்கும் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா? அம்மா எப்படி இருக்காங்க?
0: அம்மாவின் நலம் நானும் நலம். அம்மா இன்று காட்டலைக்கு வர வேண்டும், அவருக்கு வரக்கூடிய நிலையில் இல்லை, அதனால் நான் ஓடி வந்தேன். நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். காலநிலை தான் நேற்று கடினமாக இருக்கின்றது. குளிர் மாறிக்கொண்டு வெயிலேறி வந்தது, மழை பொழிகின்றது. மழையோடு சேர்ந்து இருளும் சூழ்ந்திருக்கின்றது, குளிரும் சூழ்ந்திருக்கின்றது. அங்கே எப்படி இருக்கின்றது?
4: இங்கே வெயில் தான் ஐயா, மழையே இல்ல.
0: மழை இல்லையா? மழை வரும் வரும். கோடை மாறி இருந்தால் அதுல கோடையும் மாறியும் மாறி மாறி வருவது இயற்கையின் சுபாவம். நல்லது. சரி, அப்ப உங்களுக்கு தெரியுமா அந்த பதில், ஏன் பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது?
4: என்னங்க?
0: பூனை பால் குடிக்கும் பொழுது ஏன் கண்களை மூடிக்கொண்டு குடிக்கணும்? பார்த்திருக்கின்றீர்களா?
4: வீட்டில் இருக்கவங்க பாத்திர கூடாதுன்னா
0: அப்படியே இருக்கலாம், சரி பார்க்க கூடாது, நான் மட்டும் குடிக்கணும். ஆனா அவ கண்ணை மூடினா பூனை மற்றவர்கள் பார்ப்பது பூனைக்கு தெரியாது இல்லையா? சரி, உங்க வீட்டிலே பூனை இருக்கின்றதா?
4: எங்க வீட்டுல பூனை நிறைய இருக்குதுங்கயா.
0: உங்க வீட்டுல வளர்க்கிறீர்களா பூனை? அதே பூனையை போய் இருக்கிறாரு, கண்ணை முடிக்கணும் பால்
4: குடிக்கிறார்.
0: இனிமேல் நீங்கள் பார்க்கும் பொழுது பூனை பால் குடிக்கும் பொழுது முற்றாக கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கிறது, இடையிலே முடிச்சு பார்த்து பார்த்து குடிக்கிறதான கவனித்துக் கொள்ளுங்கள். சரியா? பெரிய ஒரு தத்துவம் அம்மா, பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது? இப்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் வந்து கூறுகிறாரு, நீங்களும் ஒரு பதிலை கூறியிருக்கிறீர்கள். சரி, நாளைய தினம் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? கதம்பத்தில் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? படம் தெரியவில்லை, பாடல் ஞாபகத்தில் இருந்தா கூறுங்கள். கடந்த வாரம் சிறுவர் பூங்காவும் உங்கள் பகுதி மனவையிலிருந்து இரண்டு மூன்று சிறுவர்கள் வந்தார்கள். ஆனால்
4: இன்று
0: பிராமகள் சஞ்சனா சிறியனுடைய பேத்தியாக வந்திருந்தார், மற்றவர்களை காணவில்லை. சுவாரஸ்யமா வந்து அந்த புவனேஸ்வரி என்பது உங்களுடைய சில குரல் தந்திருக்கலாம். சரி, அடுத்த வாரம் பார்க்கலாம். அவர்கள் எந்த நிகழ்வு மாற்றப்பட்டாலும் தன் சில குழந்தைகளுடைய சிறுவர் பூங்கா மாற்றப்படவும் மாட்டாது, நேரமும் விலக்கப்படாது. அந்த நேரம் அந்த மாதிரி என்ன, வெள்ளிக்கிழமை என்ற பாடசாலை தொடங்கினாலும் சனிக்கிழமை அவர்களுக்கு லீவு நாள், அதனாலே வெள்ளிக்கிழமையிலே அவர்கள் வந்து இணைந்துள்ளது நல்லது. அப்ப இப்பொழுது பாடல் எதுவாக இருக்கும்? கேட்க இருக்கும் பாடல் என்ன பாடலாக இருக்கும்? தத்துவ பாடலா, சுவாமி பாடலா, ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு? தத்துவ பாடல்
4: பாடுங்க.
0: ஒரு பாடல் வெறிய ஏதாவது மனதில் இருக்கின்றதா பாடி காட்டுறதுக்கு?
4: ஒரே ஒரு பாட்டு பாடுறேன்,
0: கட்டிக்காரு பாடங்கள் கேட்போம்.
4: நிலவே நிலவே, விலை தாண்டி வருவாயா? விலை

வினை தாண்டி வருவாயா, வினையான ஜோடி தேவை. எட்டாத உயரத்தின் நிலவை வைத்தவன் யாரோ, கையோடு சிக்காமல் காற்றை வைத்தவன் யாரோ. இதை எண்ணி எண்ணி இயற்கையில் இருக்கிறேன். எட்டாத உயரத்தின்

0: வேண்டும், அனுலகை ரசிக்க வேண்டும் என்றாலும் போன்ற பெண்ணோடு வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா இணையான ஜோடி தேவே.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடலை பாட தெரிந்து வைத்துக் கொண்டு தெரியாத நின்று விட்டீர்களே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை பாடி காட்டியிருக்கின்றீர்கள். நன்றாக பாடுகிறீர்கள். நல்ல குரல். மீண்டும் நாளைய ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம். வந்து பாடுங்க. நீங்கள் கதம்பத்திலே வந்து பாடி காட்டலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். அந்த பூனையே கவனித்துக் கொள்ளுங்கள். எப்படி பால் குடிக்கிறது? கண்ணை மூடித்தான் குடிக்கின்றதை விட இதை திறந்து பார்த்து விட்டு குடிக்கிறது. ஒற்றை கண்ணை மூடுகின்றதா? ரெண்டு
0: கண்ணை திறந்து திறந்து கொண்டுதான் பாலை குடிக்கும். நான் பாத்திருக்கேன், பூனை வந்து ஒரு கண்ணை முடி ஒரு சின்ன பூனை வந்து கண்ணை
1: முடித்து திறக்கும். கண்டுபிடிப்புக்கு நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். மீண்டும் அலங்கரிப்போம். நன்றி அம்மா, நன்றி. வேற ஏதாவது கூட இருக்கின்றீர்களா? கவிதைகள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? கவிதைகள்
0: கவிதைகள்
1: அறிஞ்சிருக்கீங்க. பூனைக்கு பூனைக்கு தெரியும். நான்கு
0: காலையில
1: வேற கதை அநேகமான பூனைகள் இருக்கு என்று கூறினீர்களே.
0: நிறைய இருக்குது.
1: சரி, நல்லதா? நல்லதம்மா. எலி முடிக்கும் பொழுது, எலியை சாப்பிடும் பொழுது கூட பூனை கண்ணை மூடணும். பாலை குடிக்க மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு மயக்கத்திலே குடிக்கின்றது போல் தெரிகின்றது. ஆனால் நீங்கள் பார்த்த பூனை ஒரு கண்ணை திறந்து பார்க்கிறது. சில பூனை கண்ணை நீங்க தேர்ந்து கொண்டு குடித்திருக்கீங்க, பல பார்த்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு வாழ்த்துக்களம்மா. நன்றி, நன்றிகளா. நன்றி. இது முன்னர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில கலம்பத்திலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். செல்வங்களே, இங்கு பாடல் கேட்பதற்கு வந்து சென்றிருந்தார்கள். அவர்கள் மீண்டும் பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இன்று முன்னாள் தமிழ் வானொலியிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு அனுபவத்தை கூறி செல்கின்றார்கள். அந்த வயது வகையிலே தேவா வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். வருஷமெல்லாம் வசந்தம் என்ற பாடல் முதல் பாடலாக கேட்டிருந்தால் அவர் பாடலை தருகின்றேன். கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சி அடுத்த

0: பாடல் ஆரம்பிக்கும் போது சவுதி நாட்டில் இருந்து எங்கள் ஃபாரூக் வருகின்றார். வணக்கம், வணக்கம் ஃபாரூக். நலம் அறிந்தோம், நலமோடு இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்றைய மாலை நேரத்திலே உங்களுக்கான பாடல் தரவில்லை, இன்று தருகின்றேன். இந்த நிகழ்ச்சி தரப்படும் அந்த பாடல். நீங்கள் கூறியது சரி, முன்பு கூறினீர்கள் தான், வெள்ளிக்கிழமையிலே சிறுவர் பூங்கா இருக்குமாப்பா, என்னுடைய பாடல் வர சந்தர்ப்பம் இல்லை என்று இருப்பதை நான் முயற்சி பண்ணுவேன். அந்த பாடல் அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியிலே கிடைக்கும் உங்களுக்கு. சரி, இப்பொழுது வாக்கடைக்கு வந்துவிட்டீர்கள், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறுகிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது 7 மணி 8 மணிக்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றது என்று எண்ணுகின்றீர்கள். உங்களுக்கு இரவு உணவு விடும் இடைவேளையா அல்லது பணியில இருக்கின்றீர்கள்? நல்லது. இந்த பூனை பால் குடிக்கும் பொழுது ஏன் கண்ணை மூடுகின்றது என்பதற்கு உங்களுக்கு என்ன பதில் தெரிகின்றது? பால் குடிக்கும் போது மட்டும்தான் அப்படி செய்யுமா அல்லது எல்லா நேரத்திலுமா?
1: பால் குடிக்கும் போது செய்யும், மற்ற நேரம் வந்து சில நேரத்தில்
0: ஏன் அப்படி நினைக்கிறது? அது நான் கண்ணைக்கு திறந்து கொண்டுதான் சாப்பிடுவேன், பால் குடிப்பேன். நல்ல, நீங்களும் ஒரு கருத்தை தந்திருக்கீங்க, மற்றவர்களும் தந்து செல்வீர்கள். சுவாரஸ்யமான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது பூனையை பற்றி. இங்கே ஒரு ஒரு குழந்தை வந்தா அவள் பேசிவிட்டு அவளுக்கு ஐயோ நான் பூனை பற்றியே பேச வர இல்லையப்பா பல தகவலை தந்து விட்டார் அவர். சரியா? இப்பொழுதான் நாங்களும் சிந்திக்கின்றோம், பூனை ஏன் கண்ணை முடிக்கிறது? கண்டோமா காணவில்லையா தெரியவில்லை. நல்லது. சரி, அப்ப நாளைய தினம் உங்களுக்கு கிளம்பத்தில் என்ன பாடல் பாடுமானே?
1: என்ன
0: பாடு?
1: பக்தி பாடல். அல்லாஹூ அல்லாஹ் ஆற்றல் மீது அல்லாஹ்.
0: மீண்டும் அந்த பாரு, அவருக்கு பாடி காட்டுங்கள். அல்லா
1: அல்லாஹூ அல்லாஹ் ஆற்றல் மீது அல்லாஹ் என்ற பத்து.
0: அது திரைப்படத்தில் வந்ததா? பாடல் வந்து வர இருக்கிறது, பாடல் முடியில் போட்டி ஆரம்பிக்கும் உங்களுக்கு கண்டுபிடி அல்லது வேறு நிகழ்ச்சி ஒரு விகடமாக வந்து கொண்டிருக்கும் கேட்டு மகிழ்வோம். சரிதானே? இணைந்தமைக்கு
1: நன்றி
0: பாரு, நன்றி பாரு. உங்களுடைய பாடலும் கிடைக்கும் இந்த இந்த நிகழ்ச்சியிலே. இப்ப ஒரு தடவை தருவேன் பாடலை தொடர்ந்து கேட்போம். தேவா, நீங்கள் கேட்ட பாடல் இதுக்கு ஒரு அழைப்பு ஆரம்பத்தில் வந்தபடியால் எடுத்தேன். பாடல் ஓடி முடியும் என்றும் இனி எடுக்கவில்லை.

0: இனிமையான அந்த பாடல் தேவாவின் விருப்பமாக வந்ததை பொறுமையோடு எல்லோரும் கேட்டு மகிழ்ந்தோம். டெங்கே அந்த வெண்ணிலா என்ற அந்த பாடல் வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் ஒலித்தது. அன்பு உறவுகளே, அடுத்து பாடலை கேட்டுக்கொண்டிருந்த எங்களுக்கு ஒரு போட்டியை ஆரம்பிக்க இருக்கின்றேன். எழுத்துக்களை கண்டுபிடிப்பது, சொற்களை கண்டுபிடிப்பது, கருத்துக்கமைய சொற்களை கொண்டு வந்து தருவது, பலம் மாறி எல்லாம் இடம் மாறி நிற்கும் சொற்களை கண்டுபிடிப்பது போன்ற விடயங்களில் இப்பொழுது நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதனால் ஒரு பதில் வருகின்றது. இப்பொழுது ஒரு ஒரு ஒரு பதத்தை தர இருக்கின்றேன். ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம், அந்த பதம் எல்லா இடங்களிலும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எல்லா இடத்திலும் அது இருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் மனதில் கூட அது இருக்கின்றது. அந்த பதத்துக்குரிய விடயம், அந்த பொருள், அது ஒரு பொருள் எங்கள் மனதிலேயும் இருக்கின்றது. எதை செய்தாலும், நாங்கள் எதை தீர்த்தாலும், எதை தீர்மானம் எடுப்பதென்றாலும், ஒன்றை நடவடிக்கை செய்த பின்பு அதை சரியா பிள்ளையா என்று ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் கூட இந்த பொருளை நாங்கள் இந்த விடயத்தை பாவித்துக் கொள்கிறோம். அது எதுவாக இருக்கலாம் என்று உங்கள் சிந்தனையில் தோன்றுகின்றது. ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், எல்லா இடத்திலும் அதை காணலாம். ஜோர்ஜ் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம் ஜோர்ஜ், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம, வணக்கம். பணி முடிந்து விட்டதா?
1: பணி முடிஞ்சது.
0: நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறேன், நலமாவும் நலமாவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
0: அதே போல அதே போல அதே போல எந்த மாற்றம் இல்லை. நலமாக, வளமாக, சிறப்பாக, குதூகலமாக, சந்தோஷமாக என்று எதை கூறவோ அவ்வளவோ என்னிடம் இருக்கின்றது. உங்களோடு இணைந்து முன்பு அதை விடமையதாக இருக்கின்றது.
1: நன்றி, நன்றி ஐயா.
0: நல்லது. அங்கே நீங்கள் பணியாற்றும் இடங்களில் என்ன செல்ல பிராணிகளை வளர்க்கின்றார்கள்?
1: இங்க நிறைய இருக்குது ஐயா, பூனை தெருக்கு தெரு நிறைய இருக்கு. இப்ப செல்ல பிராணிகள் யாரும் வளர்க்கறது இல்ல,
0: வளர்க்கறது இல்ல. அப்ப வீட்டுல, ஆனா நாட்டில், எங்கள் நாட்டிலே நீங்கள் கண்டிருக்கீர்கள், வீட்டிலே செல்ல பிராணிகளாக முக்கியமாக நாய், பூனை, கோழி இவ்வளவும் இருக்கும். அதை விட பிரதீகமான பறவைகளையும் மிருகங்களையும் பிராணிகளையும் வளர்க்கின்றார்கள். அந்த பூனை கண்டிருக்கின்றீர்களா? பூனையை கூறுங்கள். பூனை பால் குடிக்கும் பொழுது ஏன் கண்ணை மூடுகின்றது? கண்ணை மூடுக்கணும் குடிக்கிறது. மறுமடி உணவு அருந்தும் போது கண்ணை மூடுவதில்லை, பால் குடிக்கும் போது மட்டும் கண்ணை மூடுகின்றது. இருக்காக
1: அது அவ்வளவு ரசிச்சு ருசிச்சு குடிக்குது, அதாலதான் கண்ணை மூடிக்குது.
0: அதையும் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் சாப்பிடும் போது நல்ல சுவையா கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கிறீங்க?
1: அப்படி இல்ல, நாம் இப்ப நாம வேற பூனை வேற ஐயா, ஒன்னா இட முடியுமா?
0: ஐயோ, அது வேற. அப்ப ஆக்களை பார்த்து சரியான கடல பூனையடா நீ என்று கூறுவார்களே.
1: அது சிலர் சொல்லுவாங்க, இல்ல பூனை கண்ணு மூடினு சோழங்க இருந்துச்சு நினைப்பாங்க.
0: அப்படி என்ன சொல்லுகிறாரு? அதான்
1: அது அந்த மாதிரியும் சொல்லுவாங்க.
0: நான் சரி, நான் நினைத்தேன் அது வெள்ளை ஆயிருக்கு, கண் கூசும் போல இருக்கு, அதனால கண்ணை மூடுதுன்னு நான் நினைத்து விட்டேன். சரி, கடி பகுடி எல்லாம் நிகழ்ச்சிகள் வருகின்றது. என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் நாளைய தினம்?
1: நாளைய தினம் கருமேடு கருவாயின் படத்துல இருந்து ஐயா. காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டேன் அந்த பாடல் ஐயா.
0: காட்டுக்குள்ள போய் கண்டுட்டீங்களா காதல் கிளியை? நாட்டிலே காண முடியவில்லையா அந்த கிளியை?
1: நாட்டுல காண முடியல, காட்டுல போயிடுச்சு.
0: காட்டுக்கு போய் தேட வேண்டியா இருக்கு. என்ன கருமேடு கருவாயன் அப்படித்தான் திரைப்படத்தின் பேர்? அப்படி என்றால் என்ன கருத்து ஐயா? கருமேடு கருவாயன் அது என்னது
1: தெரியல.
0: அது தெரியல. பாட்டு மட்டும் காதல் கிளி மட்டும் அங்கே வந்து விடு. கருமேடு இடத்துல வாழுகிற
1: கருவாயன்.
0: சரி, கருமேடு கருவாயன். அப்போ வெள்ளை மேடு வந்தால் வெள்ளவாயன் வருவார் இல்லையா? சரி, பூனை பால் குடிப்பதற்கு நீங்கள் கூறிய பதிலை கேட்ட பொழுது விஜயராகவன் ஓடி வந்தார். தானும் ஒரு பதிலை தருவதற்கு இங்கே அவர் வந்து தரலாம் என்று நன்றி. இப்பொழுது பதங்கள் தருகின்றேன், கேட்டு விட்டு வாருங்க. அந்த பதம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், மிகவும் அது அந்த பதம், அந்த பதத்திலே வருகின்ற பொருள் காட்டுவதைத்தான் எல்லோரும் நம்புவார்கள். அது எங்கள் மனத்தில் கூட இருக்கின்றது. அது எதுவாக இருக்கும் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து அந்த அந்த பொருளின், இந்த பொருளின் பெயரிலே ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கின்றது. சரியா இந்த தகவல்களோடு அந்த ஐந்தெழுத்து பதம் எதுவாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு ஓடி வாருங்கள். தங்கள் மனதிலும் இருக்கின்றது அந்த அந்த பொருள், எங்கே கொண்டு ஓடி வாருங்கள் அன்புறவுடைய விஜயராகவன். நீங்கள் வாருங்கள் காற்றலைக்கு, பாடல்களை தாருங்கள், கேட்டு மகிழ்ந்துருவோம். ஓடி வாருங்கள் விஜயராகவன். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் இணைந்து கொண்டு பாடல்களை தந்து கொண்டு கதம்பத்தில் கலந்த வேளையில இப்ப இப்பொழுது போட்டிக்கு வந்து விட்டோம். வாருங்கள் வாருங்கள் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
1: வணக்கம்.
0: தூக்கத்தால் எழுந்து பேசுவது, தூக்கத்தால் எழுந்து பேசுவது போல, தூக்கத்தால் எழுந்து பேசுவது. நான் தூக்கத்தை கலைத்து விட்டதா முன்னில் தமிழ் வானொலி? சரி, உறங்க நிலையிலே இருந்தீர்கள், கேட்டுக்கொண்டு உறங்கினீர்கள், வந்து விட்டீர்கள். உங்கள் வரவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள் நன்றி கூறினீர்கள். வணக்கத்தை தந்ததுக்கு நன்றி. நானும் உங்களுக்கு இரவு வணக்கத்தை பணிவோடு தருகின்றேன் என்றால் தூக்கத்துக்கு செல்லும் வேலை. நாளை கடமை இருக்கின்றதா? நாளை சனிக்கிழமை கடமை? கடமைக்கு நீங்கள் காலையிலே செல்ல வேண்டும், நல்லது. இந்த பூனை பால் குடிக்கும் பொழுது ஏன் கண்ணை மூடி கண்களை மூடிக்கொண்டு குடிக்கின்றது?
1: பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகமே இறந்துவிடும்
0: என்று. அப்படியா? யாரோ ஒரு மாதிரி கூறினார்கள். சரி, நல்லது விஜயராகவன்.
1: கடிகாரம்.
0: கடிகாரமா? நீங்கள் கடிகாரம் என்று கூறியிருக்கீர்கள், பார்ப்போம். மற்றவர்களும் கொண்டு வருவார்கள் சரியான பதில் எது. கடிகாரம் உங்கள் மனதுக்குள்ளேயும் இருக்கின்றதா?
1: இருக்கியா?
0: சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று கூறுவீர்கள். சரி, கடிகாரம் என்ற பதிலை கொண்டு வந்திருக்கிறீர்கள் நீங்கள். மற்றவர்களும் கொண்டு வருவார்கள் தானே, கேட்டு பார்ப்போம். சரி என்றால் இதை எடுத்துக்கொள்ளலாம். கடிகாரம் ஐந்து எழுத்து கொண்ட பதிலை கொண்டு வந்து கூறினீர்கள், நல்லது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நாளைய தினம் என்ன பாடல் வேண்டும்? நாளைய தினம் பாடல்,
1: நாளை பாடல் புட்டு வச்சு தங்க கோலம் பூமிக்கு நீ மகுடம்.
0: ஓ, பொட்டு வச்சு தங்க குடம் என்ற பாடலை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், பாடியும் காட்டியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது தூங்க செல்ல போகின்றீர்களா, இல்ல பாடலை கேட்டுக்க நிகழ்ச்சியை கேட்க போகின்றீர்களா? அப்படியே தங்கிறீர்களா? அங்கே எப்படி இருக்கு? சரி, நல்லது. நீங்கள் உங்களோட தூக்கத்திலிருந்து எழுந்து வந்த இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் உங்களுக்கு. பூனை பால் குடித்ததுக்கு நல்லது, ஒரு தத்துவத்தையும் கூறி செல்கின்றீர்கள். பார்ப்போம், பதில் தந்ததுக்கு நன்றி. மற்றவர்களும் தருவார்கள், அதை கேட்டுக்கொள்வோம். இது கதம்பம் நிகழ்ச்சி. நன்றி விஜயராகவன் அவர்களே. அடுத்த ஒரு அன்பு, நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் அழைத்திருக்கின்றார்? அவர் வர வேண்டும் காற்றலைக்கென்று கூறிக்கொண்டு இப்பொழுது இவர் வந்து கடிகாரம் என்ற பதிலை தந்திருக்கின்றார். எங்கே மற்றவர்கள் உங்கள் பதிலை கொண்டு வாருங்கள், ஓடி வந்து தாருங்கள். இன்று காலை மாலையிலே நிகழ்ச்சிக்கு வர முடியாதவர்களுக்கு இது நல்ல சந்தர்ப்பம், வந்து இணைந்து கொண்டு பேசி பாடல்களை கேட்டு மகிழலாம், வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர்வதற்காக இன்னும் ஒரு பாடலை தர வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அது ஃபாரூக் அவர்களுடைய பாடல். ஃபாரூக் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய காலை நேரத்து பாடலை இப்பொழுது கொடுக்கலாம் என்று எண்ணுகின்றேன் உங்களுடைய அனுமதியோடு. அவர் வந்து புதுசா படிக்கிறேன் என்ற திரைப்படத்திலிருந்து பாசத்தில பாட்டு என்று ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடலை முயற்சி செய்கின்றேன் கொடுப்பதற்காக. நேரம் இருந்தால் அவருக்கு இந்த நிகழ்ச்சியிலே அந்த பாடலை கொடுத்து மகிழலாம் என்று எண்ணுகிறேன். காலையிலே அவருக்கு வர முடியவில்லை, ஆனால் அவர் ஒவ்வொரு தடவையும் தந்து விடுவார் முன்னேற்பாடாக. அவற்றை பாடலை கேட்டுவிடுவோம். இப்பொழுது இந்த நான்கு ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம் ஒரு பதில் வந்திருக்கிறது. தேவா அவர், தேவா வணக்கம். தேவா, என்ன பதில் கொண்டு பாருங்கள்?
2: ஐயா, எங்க மணிக்கு ஐயா, சத்தியம்.
0: சத்தியம், சத்தியம் என்ற பதிலை கொண்டு வாருங்கள். சத்தியம், கேட்டுக்கொண்டிருங்கள். சத்தியம் மாலிங்கம் இருக்கு. வணக்கம் மாலிங்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் மாலிங்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். என்ன பதில்? வணக்கம் வணக்கம். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
2: நான் இப்பதான் நிகழ்ச்சியே வந்தேன். என்ன நீங்க சொன்னீங்கன்னா சொல்றேன்.
0: என்னன்னா ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், இது எல்லா இடங்களிலும் இருக்கும், உங்கள் மனதிலும் இருக்கிறது அந்த பதம். அது எதுவாக இருக்கும், எதை செய்தாலும் அந்த பதம் தான் எங்களுக்கு முக்கியமான பதமாக அமைந்திருக்கின்றது. அது ஐந்து எழுத்துக்களிலே கொண்ட ஒரு பதம். அந்த பதத்திலே ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது அந்த பெயரிலே, நல்லது. அடுத்தது என்ன வந்தால் கேள்வி என்று பூனைக பூனை
1: மகிழ்ச்சியா?
0: மகிழ்ச்சி என்று கூறுகிறீர்கள். எல்லா இடத்திலையும் காணக்கூடியதா, எப்பொழுதும் காணக்கூடியதா இருக்கும் மகிழ்ச்சி என்று கூறுகிறீர்கள். மூன்றாவது பதில், இன்றைய கேள்வி என்று இருக்கின்றது காட்டலையிலே ஒரு விகடமாக என்றாலும் அவர்கள் தத்துவங்களும் அடங்கி இருக்கின்றது. பூனை, ஒரு பூனை பால் குடிக்கும் பொழுது எதற்காக பால் குடிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டு குடிக்கின்றது மகாலிங்கம்?
2: அது வந்து தான் குடிக்கும் பால் வந்து ருசி மட்டும் இல்லாம குடிக்கும் குடிக்கிறது வந்து பாலா இருந்தாலும் அமுதம் போன்ற ஒரு இனிமையான ஒரு சுவையை அது உணர்றதுனால தன்னை மீறி அது வந்து கண்கள் மூடி கொடுக்கிறது இயல்பாக. இன்னொன்றியா அதாவது தாம் குடிக்கும் இடத்த கண்ணு பட்டு விடக்கூடாது, அடுத்த நாள் இருக்காதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு உண்டு. ஏன் மனித இனத்து கூட குழந்தைங்கள் கூட தன்னை மீறி வந்து அப்படியே பால் குடிக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு தாயா குடிக்கும். அது இயல்பாக அது வந்து கண்ணு பட்டு சொல்லுவாங்க, தாய் கூட சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு நானே என் கண்ணு
0: வச்சுட்டேன் அப்படின்னு. விரும்புகிறோம் என்னவென்றால், பூனை ஆராய்ச்சியாளர்கள் என்று இவ்வளவு உயரத்துக்கு ஒரு பூனையோடு பூனையாக வாழ்ந்திருந்து வாழ்த்துக்கள் மாறிங்க. உங்களுக்கு ஒரு பூனையை பற்றிய ஆராய்ச்சியே செய்து கொண்டு வந்து விட்டீங்க. பூனை ஆய்வாளர் மகாலிங்கம் அவர்களே, உங்க வீட்டுல பூனை இருக்கின்றதா?
2: பூனை மட்டும் இல்லையா, குழந்தைய கூட கண்ண மூடிதையா அதை ருசிப்பு மட்டும் இல்லையா?
0: இன்றைய கேள்வி என்னவென்றால், இன்றைய கேள்வி வந்து பூனைகள் ஏன் கண்ணை மூடி கண்களை மூடிக்கணும் பால் குடிக்கிறது? நல்ல தகவலை தந்து விடுகிறேன். அவற்ற தகவலையும் கேட்டுக்கொள்ளும் மற்ற நீங்கள் மகிழ்ச்சி என்று பதிலையும் தந்திருக்கீங்க. மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. பாடல் கூறப்பட்டீர்களா? இல்லை, பாடல் கூறவில்லை. நீங்கள் பெற வேண்டும். மீண்டும் நீண்ட வீட்டை அளந்து விட்டோம். மீண்டும் ஒரு தடவை வந்து பாடலை தருங்கள். வணக்கம் ஞானசேகரன், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
1: நம்பிக்கை.
0: நம்பிக்கை என்ற பொருள் என்று நீ, அது ஒரு பொருளா? சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
0: இன்னும் ஒரு தகவல் தந்தால் உடனே கண்டுபிடித்து விட நான் தரமாட்டேனே. தரமாட்டேன் மாலிங்க, நீங்கள் பாடல் கூற வேண்டும் ஐயா. வர வர வேண்டும். இன்னும் ஒரு பதிலை கொண்டு வாருங்கள். சரியான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. நான்கு பதில் வந்தது, சரியான பதில் கிடைக்கவில்லை. நீங்கள் அது கிடைக்கும் கடுமையாக சிந்திக்க வேண்டாம். எங்கள் மனதிலும் அது இருக்கின்றது, ஆனால் எங்கும் பார்க்கலாம், எல்லோரிடமும் இருக்கின்றது. அது உபயோகப்படுத்தப்படுகின்றது, வெளியிடத்திலே உபயோகப்படுத்தப்படுகின்றது அந்த பொருளை. அந்த பொருளின் பெயரில், அந்த பொருளின் பெயரில் ஒரு திரைப்படமும் வந்திருக்கின்றது. எங்கே கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், பார்ப்போம். மிகவும் சிறப்பான திரைப்படம், அந்த திரைப்படம் நீண்ட காலத்துக்கு முன்பு வந்தது. இன்னொரு பதில் தரலாம், இன்னொரு தரவு தரலாம். அதை தந்தால் உடனே கண்டுபிடித்து விடுவீர்கள். தரமாட்டேன், தரமாட்டேனே, தரமாட்டேனே. ஓடி பாருங்கள். இம்முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடல்களை கேட்காமல் பதில்களை கொண்டு வந்து கொண்டிருக்கு. அற்புதமா மூளை சிந்திய சிந்தனை ஓடி, சிந்தனை தொழில்கள் தொழில் விட்டுக் கொண்டிருக்கின்றது என்று நன்றாக தெரிகின்றது எனக்கு. கடினமான சொல்லை தந்து விட்டேனா? இல்லை, மிகவும் சுலபமான சொல்லு, மிகவும் சுலபமான பதில், எல்லோருக்கும் தெரிந்த பதம். எங்கே கேட்போம், எங்கே கேட்போம், ஓடி பாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ. கொண்டு வருகிறீர்களா? யார் வர போகிறீர்கள்? இது முன்னியல் தமிழ் வானொலி. அந்த வானொலியில் பாடல்களை இங்கு பதிந்துவிட்டு செல்கின்றீர்கள் நாளைய தினத்துக்காக. இப்பொழுது முன்னியல் தமிழ் வானொலியில் யார் சொல்வதோ என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் யாரும் சொல்லாமல் செல்வது அவ்வளவு அழகாக இல்லை. வந்து சொல்ல வேண்டும். மிகவும் சுலபமான காரியம், விடயம் எங்கள் மனதிலும் இருக்கின்றது. அந்த விடயத்தை, அந்த விடயம், அந்த பொருள் செய்யும் வேலையை எங்கள் மனம் செய்கின்றது. சில வேலை எப்பொழுதும் செய்ய வேண்டும். அந்த பொருள் என்னவாக இருக்கும்? எங்கே கொண்டு வர வேண்டும், எங்கே கொண்டு வர வேண்டும்? யார் சொல்லப் போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். சரி, உங்களுக்கு சுலபமாக்குகின்றேன். இந்த பொருள் நீதியோடு சம்பந்தப்பட்டது, நீதி என்பதோடு சம்பந்தப்பட்டது. எங்க தேவா கொண்டு தேவா என்ன பதில்?
2: ஐயா
0: கூறலாம் திரிசூலம். திரிசூலம் உன் மனதிலே இருக்கின்றதா? இருக்கு. பார்ப்போம் பார்ப்போம், சரியான பார்ப்போம், மற்றவர்களோட பதிலையோட ஒப்பிட்டு பார்ப்போம். இன்னும் சரியான பதில் வரவில்லை, கொண்டு வாருங்கள். யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு புள்ளி வழங்கப்படுகின்றது.

0: மீண்டும் ஃபாரூக் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அழைத்து விடுங்க ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் மனசாட்சி என்று கூறுவீர்கள், அது வெளியே இருக்கின்றதா அந்த பொருளாக?
1: பொருளாக
0: மனசாட்சிங்கள். அதனால் சரியான பதில் இன்னும் வரவில்லை. ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இது முன்னூர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே இடையே வந்து பாடலை பதிலை தந்து வருகின்றார் எங்கள் நாகூர் ஜெகபர் சாதி நாகூர் ராஃபிக் அவர்கள். வணக்கம் ராபி.
2: வணக்கம் ஐயா. வணக்கம். இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் தந்த ராபிக் அவர்களே, உங்களுடைய இரவு வணக்கத்தோடு எங்கள் பகல் வணக்கத்தை நாங்கள் தருகின்றேன். காரைக்கால் இருந்து வீடு வந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள், நன்றிகள். எங்கு சென்றாலும் ஒன்றிய தமிழ் வானொலியில் இணைய வேண்டும் என்ற அக்கறையோடு சென்று பாடலை கேட்ட உங்களுக்கும் நன்றி. சரி, இந்த என்ன பதிலை கண்டுபிடித்தீர்கள்? என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? பதில்
2: பதில் பதில் வந்து திரிசூலமையா.
0: நீங்களும் திரிசூலம் என்று கூறுவீர்கள். சரி,
2: அங்கே
0: பூனை ஏன் கண்களை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது ராஃபிக்?
2: அது வந்து பால் வந்து ருசிக்கும் பூனைக்கு, அதான் கண் மூடிக்கிட்டு பால் குடிக்கும்.
0: அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது ருசிச்சது என்று?
2: வீட்டில் பூனை இருக்கு, பூனை குடிக்க கண் மூடிதான் குடிக்கும்.
0: ஒருபோதும் கண்ணை திறந்து கொண்டு குடிப்பது இல்லையா? நன்றாக பாத்துருக்கேன்.
2: அது கிடையாது, நல்லா பாத்துருக்கேன். நான் சாப்பிடும் போது கண்ண மூடாது. இந்த பால் ருசியில வந்து கண் முடிக்கும்.
0: அப்ப சாப்பாடு எல்லாம் அதுக்கு ருசி இல்லை, பால் தான் ருசியா இருக்கு.
2: அப்படித்தான். ஆமா ஆமா.
0: நல்ல பால்.
2: அது பூனைக்கு, அது பூனைக்கு வந்து இந்த மீன் இறைச்சி எல்லாம் வாசம் தூக்கும், அது வந்துடும் வீட்டுக்கு.
0: ஓ, வாசத்துல நல்ல பதில்களையும் நல்ல தகவல்களையும் தந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்ன பாடலை கேட்டு நாளைய தினம்?
2: நாளைக்கு வந்து படம் வந்து உயர்ந்த உள்ளம். பாடல் வந்து எங்கே என் ஜீவனே உன்னை கண்டேனே அந்த பாடலையா?
0: எங்கே என் ஜீவனே என்ற பாடல், உயர்ந்த உள்ளம் திரைப்படம்.
2: உன்னை கண்டனே.
0: ஓமையா ஜீவனே. நன்றி கூறிக்கொண்டு அடுத்த வாழ்த்துக்கள் ராபிக், நலமாக இருங்கள். வணக்கம். வணக்கம் மகனே செல்வகுமார். நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? மாலை நேர நிகழ்ச்சியில இடம் கொடுத்து மற்றவர்களை கேட்க வைத்தவருக்கு நன்றி. உங்களுக்கு புரியும் வெள்ளிக்கிழமை என்று. நன்றி மகனே. நான்
3: அது ரேடியோவில் கேட்டுக்கிட்டே, அதுக்கு பணி இடையெல்லாம் கிடையாது. காதுல மாட்டிக்கிட்டே நீங்க கூட எங்களுக்கு தெரிஞ்சிடும்.
0: கேட்க வராமல் இருந்ததற்கு கூறுகின்றேன்.

0: ஐந்து எழுத்து. ஆமா இல்ல, நியாயத்துல நிக்கும் அப்படின்னு சொன்னீங்களா, படம் படம் அப்படி ஒரு படம் வரல
1: வரல
0: அப்படின்னா துலா. அப்ப இல்லாடி இந்த இது துலாபாரமா, துலாபாரம் ஒரு பழைய படம்.
1: அப்படியா, துலாபாரம் துலாபாரம் கூறுவீர்களா? பார்ப்போம், கேட்டு பார்ப்போம், கேட்போம். பல பல பல வருகின்றது.
0: நாய தேவதையில நிக்கும்.
1: அடுத்தது ஒரு கேள்வி.
0: நாளைய பாடல், நாளைய பாடல், நாளைய பாடல் எனக்கு வந்துப்பா. இது உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே.
1: அந்த அந்த திரைப்படத்திலே
0: அந்த பாடல் வந்து
1: உழைக்கும் கைகளே, உழைக்கும் கைகளே என்று வருகின்றதா? உழைக்கும் கைகளே,
0: உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே. விவசாயி நினைக்கிறேன், விவசாய தொழிலாளி, தொழிலாளி.
1: சரி, நல்லது. அந்த பாடல் கிடைக்கும். இந்த கேள்விக்கு இங்கே என்று ஒரு கேள்வி ஒன்று லாபுகின்றது. இந்த நிகழ்ச்சியில பூனைகள் பால் குடிக்கும் போது ஏன் கண்களை ஏன் கண்ணை மூடுகின்றது?
0: அது வந்து கிண்ணத்துல வச்சு குடிச்சாலும் குடிக்குது, பால் கண் முடுதாப்பா? இல்ல குட்டியோட இதுல குடிக்கும் போதும் கண் முடுதான்னு தெரியல. எப்ப பால் குடிச்சாலும் கண் முடுதுங்களா?
1: நீங்க எப்படி கவனிச்சீர்கள்?
0: இல்ல நான் வந்து அதை கவனிச்சதே இல்ல.
1: யார் புட்டியிலே பால் கொடுப்பது?
0: இல்லப்பா, அந்த ஒரு கிண்ணத்துல ஊத்தி குடுத்துறாங்களே.
1: ஆமா, அந்த
0: கிண்ணத்துல அது பாட்டு குடிக்குது.
1: அது குடிக்கும்
0: ஒரு இடங்கள்ல,
1: அதை குடிக்கும் போது கண்களை மூடிக்கொண்டு குடிக்கிறது ஏன்
0: குடிக்குது?
1: கவனிக்கவில்லையா?
0: அது சின்ன சின்ன கண்ணா இருக்கனால கண்ணு குடிக்குதுன்னு
1: நினைக்கிறேன்.
0: குடிக்குதுன்னு
1: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பலரும் பதில் பதில் பல பதில தருகிறார்கள். இங்கே கேட்டு பார்ப்போம் யார் சரியான பதில் அல்லது நல்ல பதில் கொடுங்க. நல்லது செல்வகுமார், வாழ்த்துக்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி. இப்பொழுது மகாலிங்கம் அழைத்திருந்தீர்கள், பவுனம்மாள் நீங்களும் அழைத்திருந்தீர்கள். மகாலிங்கம் உங்கள் பாடல் தர வேண்டும். இப்பொழுது வந்திருக்கின்ற பதில்கள் கடிகாரம், மற்றது சத்தியம், மகிழ்ச்சி, நம்பிக்கை, திரிசூலம் என்று இருவர் கூறியிருந்தார்கள். மற்றது மனசாட்சி என்று கூறியிருந்தார்கள். தராசு என்று கூறி துலாபாரம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் பதில்கள் வர இருக்கின்றது போல் தெரிகின்றது. இங்கே ஓடி வாருங்கள். இப்பொழுது வந்த மகாலிங்கம், பவுனம்மாள் நீங்கள் பதில் கொண்டு வந்தீர்கள், கொண்டு வாருங்கள். பவுனம்மாள் கொண்டு வந்திருக்க, கொண்டு வாருங்கள் பவுனம்மாள். துலாபாரம் உங்களுடைய பதிலும் வந்திருக்கிறது. மற்றவர்களை பதிலையும் எதிர்பார்க்கின்றேன். மகாலிங்கம் அழைத்திருந்த அவர் கூறிவிட்டார். நல்லது பவுனம்மாள், அனைத்துக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், பாருங்கள் அடுத்த பதில். இப்பொழுது வந்த பதில்களை கூறியிருந்தேன். இரண்டு பேர் திரிசூலம் கூறியிருக்கின்றார்கள், இரண்டு பேர் துலாபாரம் கூறியிருக்கின்றார்கள். இதே கடிகாரம் வெளியிலே தெரியும் அந்த பொருள், எங்கும் பார்க்கலாம், ஆனா மனதுக்குள்ளே பார்க்கலாம் என்றதுக்கு விஜயராகவன் டிக் டிக் டிக் மனதுக்குள்ளே சத்தம் போடுமாம், அப்பொழுது பார்க்கலாம் என்று கூறியிருந்தார். மற்றது சத்தியம் என்று ஒரு வார்த்தை வந்தது எங்களுடைய தேவா கூறியிருந்தார். சத்தியம் என்பது வெளியே அந்த பொருளை பார்க்க முடியுமா? மனதுக்குள்ளே சத்தியம் இருந்தாலும் வெளியிலே அந்த பொருளை பார்க்க, அது ஒரு பொருளாக பார்க்க முடியுமா? கேள்வியாக இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது மனதுக்குள்ளே இருக்கின்றதா? நான் வெளியிலே மகிழ்ச்சி எப்படி பார்ப்பது? பொருளாக பார்க்கலாம் என்றுதான் கூறியிருந்தேன். அதேபோல நம்பிக்கையும் அப்படித்தான், அதற்கென்ற ஒரு பொருளை நாங்கள் பார்க்க முடியாது, அது ஒரு குணம்தான். திரிசூலம் வெளியே பொருளாக அதை பார்க்கலாம், ஆனால் உள்ளே பார்க்கலாமா மனதுக்குள்ளே? அங்கேயும் கேள்வி அடையாளமா இருக்கின்றது. மனசாட்சி என்று ஒன்று கூறப்பட்டிருந்தது. மனசாட்சி மனதிலே இருக்கும், வெளியே காண முடியுமா? முடியாது. இங்க தராசு என்று ஒரு வார்த்தை வந்திருக்கிறது, அது மனதிலே இருக்குமா வெளியே இருக்கும்? மகாலிங்கம் கொண்டு வரும் பாடலுக்கு வணக்கம். மகாலிங்கம், மாலிங்கம் பாருங்கள்.
2: வணக்கம், வணக்கம்.
1: பாருங்கள்,
2: வாக்குவாதம்,
1: வாக்குவாதம். அது வந்து ஆறலுக்காக வந்துவிட்டது, அதை எடுத்து பார்ப்போம். வாக்குவாதம், வாக்குவாதத்தை வெளியிலே பார்க்க முடியுமா? பொருளாக பார்க்க முடியுமா?
2: பொருளாக
1: நாளைய தினம் பாடலை தாருங்கள்.
2: நடையா இது நடையா, நாடகம் ஒன்றும் நடக்குது, இடையா இது இடையா.
1: அட்டைங்கப்பா, இவ்வளவு ரசனையோட பார்க்க வீட்டுலயே அவங்க இல்லையா?
2: இருக்காங்க ஐயா, அது அவங்கதான்
1: நன்றி. இணைந்தமைக்கு நன்றி. சரி, அப்ப தராசு

என்று ஒரு பதில் வந்தது. வெளியே பார்க்கலாம், மனதுக்குள்ளேயும் பார்க்கலாம் தான். ஏன், எப்படி பார்க்கலாம் என்று கூறுவேன். அடுத்தது வந்து துலாபாரம் என்று ஒரு பதில் வந்தது. அந்த தராசு துலாபாரம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துலாபாரம் ஐம்பெழுத்திலே வந்திருக்கின்றது. ஆதலால் அந்த துலாபாரம் தான் சரியான பதில். பவுனம்மாளும் வந்து கூறியிருந்தார். செல்வகுமார் முதலில் கூறி புள்ளியை பெற்றுக் கொண்டார். அந்த துலாபாரம் என்றது எங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற, நாங்கள் எதை செய்தாலும் நீதியோடு தான் செய்கின்றோம். நீதியை பொருள் தான் அது, நன்றே நீதியை குறிப்பிடுவது என்று. துலாபாரம் வெளியிலே எங்கும் பார்க்கலாம், நீதிமன்றத்திலே பார்க்கலாம், சிலருடைய அலுவலகங்களே, நீதி வகிக்கவருடைய அலுவலகங்கள், சட்டத்துறையாளர்கள் அலுவலகங்களிலே அந்த துலாபாரத்தை பார்க்கலாம், கடை வீதிகளிலே பார்க்கலாம், எங்கள் வீடுகளிலேயும் அந்த அடுக்களிலே சில உணவுகளை நாங்கள் தயாரிக்கும் பொழுது அளவீடுகளின்படி தயாரிக்கும் பொழுது சிலர் அந்த துலாபாரத்தை வைத்திருக்கின்றார்கள். அந்த துலாபாரம் ஐந்து எழுத்துக்கள் கொண்டது. துலாபாரம் என்று ஒரு திரைப்படம் வந்தது. அதிலேதான் பட்டம் விருது பெற்றவர்கள் எங்களுடைய மலையாள நடிகை ஊர்வசி பட்டம் பெற்றவர். அந்த துலாபாரம் என்ற திரைப்படத்திலே தான் காகித கூடம் கடலலை மேலே என்ற பாடலும் அந்த திரைப்படுத்து. துலாபாரம் என்பது தராசுவினுடைய இன்னொரு சொல், அதுதான் தமிழ் சொல் துலாபாரம். அது பெரிய பெரிய பிராண காலத்திலிருந்தே உபயோகிக்கப்பட்டுக் கொண்டு வந்து இருக்கின்றது. துலாபாரத்தை சொல்ல போனால் பல விடயங்கள் கூறலாம், இப்பொழுது நேரம் காணாது தானே அதில் கூறும்பொழுது. ஆகவே துலாபாரம் என்பது சரியான பதிலை கண்டுபிடித்த செல்வகுமார் உங்களுக்கும் பவனம்மாளும் வாழ்த்து பெறுகின்றீர்கள். செல்வகுமார் புள்ளியை பெறுகின்றார், பவனம்மாள் வாழ்த்தை பெற்றுக் கொண்டார். மற்றவர்களுக்கும் உற்சாகமாக வந்து உரையாடியதற்கு வாழ்த்துக்களை பெறுகின்றீர்கள். அடுத்த பதம் ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இறுதியிலே வருகிற மூன்று எழுத்துக்களும் பிள்ளை என்று வருகின்றது. குழந்தை பருவத்தை குறிக்கின்ற ஒரு பதம். அதற்கு முன்பு நான்கு சொற்கள் இருக்கின்றது. அது எதுவாக இருக்கும் என்று கண்டுபிடித்துக் கொண்டு வர இலகுவாக தந்திருக்கிறது அந்த பதத்தை. பிள்ளை என்ற பதத்தில் அந்த சொல், அந்த பதம் பிள்ளை என்றதோடு முடிகின்றது. அது என்னவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம் என்று வந்து கூற வேண்டும். ஆசிய நாடுகளிலே அநேகமாக எல்லா இடத்திலையும் காணக்கூடியதாக இருக்கும். எங்கள் கனடாவிலே நாங்கள் அதை காண்பது அரிது. எங்கு கொண்டு வரு வாருங்கள், யார் கொண்டு வர போகின்றீர்கள், கொண்டு வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. இந்த பாடலையும் ஸ்டக் ஆகி போயிருக்கிறது.

0: வணக்கம் ஞானசேகரன், கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் அப்பா. வணக்கம்,
0: கூறுங்கள்.
1: தென்னம்பிள்ளை,
0: வாழ்த்துக்கள். உடனே கண்டுபிடித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன், வாழ்த்துக்கள் ஞானசேகரன். ஒரு தென்னம்பிள்ளை என்பது சரியானது. நான் ஆசிய நாடுகளில் தான் இருக்க வேண்டவுடன் கண்டுபிடித்து விட்டார். ரொம்ப கண்டு பிள்ளை, கீரிப்பிள்ளை, கிளிப்பிள்ளை என்றெல்லாம் இருக்கின்றது. தென்னம்பிள்ளை என்பது வேறு எழுத்துக்கள் சரியான. எங்கள் பவுனம்மாளும் வந்திருக்கிறது, அவரிடம் கேட்போம். வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம்.
2: ஐயோ வணக்கம். தென்னம்பிள்ளை,
0: வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் எங்களுடைய ஞானசேகரன் வந்து கூற விட்டு சொல்கின்றார். நல்ல பதில், நல்ல பதில். வாழ்த்துக்கள் கண்டுபிடிப்புக்கு. அடுத்து செல்வகுமார் வருங்க. செல்வகுமார் கூறுங்கள்.
3: அப்பா வணக்கம். வணக்கம் பா.
0: வணக்கம்.
3: வணக்கம் பா.
0: கூறுங்கள். வானொலி அற்புதமான பதிலை கண்டுபிடித்தவர்கள் உடனே கண்டுபிடித்து கொண்டு வந்து விட்டார்கள். சரி, அது உடனே வந்தபடியால் இன்னும் ஒரு பதத்தை நான் தர இருக்கின்றேன். அந்த படம் வந்து, அந்த பதம் வந்து, இந்த பதத்தை வார அந்த சொல் தேவா, தேவா கொண்டு வாருங்கள். என்ன பதில்?
1: தென்னம் மரம்
0: இல்ல, பிள்ளை என்றுதான் முடிய வேண்டும். தென்னம்பிள்ளை. தென்னம்பிள்ளை சரியான பதில்.
1: தென்னம்பிள்ளையா?
0: வந்து கூறிவிட்டார்கள், மூவர் கூறிவிட்டார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓடி வந்து நல்லது. இப்பொழுது வரப்போகின்ற ஒரு பதம், உலகத்திலே இதை தேடுகின்றோம். முன்பு 100 வீதம் இருந்தது, இப்பொழுது 50 வீதம் கூட இல்லை என்றதான் என் கணக்கிலே இருக்கின்றது. அது ஒரு குணாதிசயத்தை கொண்டு வருகின்றது. மக்களிடையே தான் நாங்கள் அதை எதிர்பார்க்கின்றோம். 6 எழுத்துக்களை கொண்ட பதம். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். 6 எழுத்துக்களை கொண்டு ராபிக் வந்துவிட்டார். அவர் கொண்டு வணக்கம் ராபிக்.
1: தென்னம்பிள்ளை
0: சரியான பதிலை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள். முன்பு கூறிவிட்டார்கள், சென்று வாருங்கள். மீண்டும் வாருங்கள் ஐயா. நன்றி. எங்கே அலி, முகமது அலி வந்து விட்டார் ஐயா. முகமது அலி நலமாக இருக்கின்றீர்களா
4: ஐயா? ஐயா வணக்கம் ஐயா. முகமது அலி பேசுறேன்.
0: வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நல்ல இளைய நிலாவை கேட்கிற ஆளல்ல நீங்கள். இளைய நிலாவை பார்த்த ஆளல்ல.
4: நல்ல ஒரு அருமையான பாடலை போட்டு நேரத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்தீர்கள்.
0: நன்றி ஐயா. இப்பொழுது நீங்கள் என்ன பதிலை கொண்டு வந்தீர்கள்
4: ஐயா? சொல்லுங்க ஐயா. தென்னம்பிள்ளை.
0: தென்னம்பிள்ளை சரியான பதில். அது நால்வர் கூறிவிட்டார்கள், நீங்கள் 5வதாக கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பூனை பால் குடிக்கும் போது எதற்காக கண்களை மூடிக்கொண்டு குடிக்கின்றது?
4: அதாவது பூனை பால் குடிக்கும் போது கண்ணை மூடிக்கொண்டு கொடுக்கிறது என்றால் அதனுடைய தன்னுடைய உடம்பில் உள்ள ரத்தத்தை முடித்துத்தான் பாலாக கொடுக்கின்றது. அந்த பாலை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது
0: இல்லை அலி, நீங்க கேள்வியே மாற்றி விட்டீங்க. பூனைகள் தாங்கள் பால் குடிக்கும் போது என் கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றன. பூனை தனக்கு பாலை கொடுத்து விட்டா அந்த பாலை குடிக்கும் பொழுது என் கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றது. பால் குடிக்கும் போது தான் பாலை அருந்தும் போது, பருகும் போது ஏன் அது கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கிறது? நாளைக்கு என்ன பாடல்? என்ன பாடல் வேண்டும் நாளைக்கு?
4: படம் கருவு, கரிமேறு கருவாயன்.
0: ஆமா, அதுல என்ன பாடல்?
4: அந்த அந்த படத்துலயா? காட்டுக்குள்ளே காதல் கிளியை கண்டேன். அந்த பாடல் ஐயா
0: நீங்களும் கண்டுட்டீங்களா? அங்கே சரி, காட்டுக்குள்ளே நாட்டுக்குள்ளே இல்லையா ஐயா? காதல் குழி
4: இல்ல, பாடல் வரியா
0: தான்.
4: நன்றி. நன்றி.
0: பாடல் கிடைக்கும் ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பவுனம்மாள் வருகிற வணக்கம். பவுனம்மாள், பவுனம்மாள் வணக்கம்
2: ஐயா. மனித நேயம்.
0: மனித நேயம் என்று கூறுகிறீர்களா? சரி பார்ப்போம். மற்றவர்களும் கொண்டு வருவார்கள். மனித தேயத்தை எழுதி வைக்கிறேன், பார்ப்போம். வேறு யாரும் கொண்டு வருவார்கள், வேறு சொற்கள் வருகின்றதா என்று கேட்டு பார்ப்போம். பவுனம்மா நன்றியோடு இணைந்து
2: நன்றிங்க.
0: நன்றிகளம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: நன்றி. அடுத்து ஞானசேகரன் கொண்டு வருகிறார். ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன், ஞானசேகரன் மகனே, ஞானசேகரன் என்ன ஐயா உங்களோட இணைப்பு வருது இல்லை? ஞானசேகரன், ஞானசேகரன் கனெக்டிங்லே இருக்கின்றீர்கள், எனக்கு ஒளி வருகின்றது இல்லை அழைத்தாலும். ஞானசேகரன் வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ராமன், நலமாக இருக்கின்றீர்களா மனபை ராமன் அவர்களே? நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன், சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றோம் காற்றலையிலே. சரி, என்ன பதத்தை கொண்டிருக்கிறீர்கள்
2: ஐயா? மனசாட்சி.
0: மனசாட்சி என்று கொண்டு வருகிறது. அங்கே கேட்போம், மற்றவர்களும் தருவார்கள் தானே. இங்கே ஒரு கேள்வி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது, ஒரு கேள்வி ஒன்று. ராமன், பூனைகள் தாங்கள் பால் குடிக்கும் பொழுது எதற்காக கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கின்றன? பார்த்திருக்கின்றீங்களா? பார்த்திருக்கீங்களா கண்ணை?
2: கண்ணை
0: எதற்காக அப்படி செய்கின்றன?
2: பூனைக்கு சுவைக்கக்கூடிய, அதாவது அந்த சுவைப்பு தன்மை என்பது இல்லையா?
0: சுவை உணர்வு இல்லை என்று கூறுகிறீர்கள். நல்லது. சரி, மற்றவர்களும் கேட்டு பார்ப்போம் மற்றவர்களோட பதில்களையும். இப்பொழுது நாளைய தினம் என்ன பாடலை கலந்து விட போகின்றீர்கள்?
2: நான் சொல்றேன்.
0: நல்லது, நல்லது. முன்னாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் ஞானசேகரன், கூறுங்கள்.
1: மணிநேயம்.
0: மனித நேயம் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். என்ன நடந்தது? முதல்ல உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, வரவில்லை எனக்கு, கிடைக்கவில்லை அழைப்பு. நல்லது, நல்லது. மனித நேயம், மனச்சாட்சி எல்லாம் வருகின்றது, கேட்டு பார்ப்போம். அங்கே அடுத்த உறவு யார்? பாரூக். பாரூக் வந்தீர்கள், என்ன பதிலை கொண்டு வந்தீர்கள் பாரூக்? பாரூக்கும் வர வேண்டும். இது பாடல்களை தந்து கொண்டு இல்லாமல் கேள்வி பதிலே போய் கொண்டிருக்கின்றது. அற்புதமான ஒரு பதத்தை தந்திருக்கின்றேன். வாருங்கள் பாரூக், என்ன பதம், என்ன பதமா இருக்கும் அது?
4: ஆரோக்கியம்.
0: ஆரோக்கியம், நல்லது. ஆரோக்கியம் என்று கூறியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம், மற்றவர்களும் பதில் தந்திருக்கின்றார்கள், இன்னும் தர இருக்கின்றார்கள், கேட்போம். ஓடி வந்து பதில்களை தாருங்கள் அன்பு உறவுகளே. நாங்கள் பாடல்களை, பதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஓடி வந்து

0: வணக்கம் செல்வகுமார்.
1: செல்வகுமார் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் செல்வகுமார்? உங்களுடைய தொலைபேசி தானே இப்படி செய்கிறேன். பிள்ளைகள் வந்து அழகாக பேசுகிறார்கள். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் மகனே? செல்வகுமார் புரியவில்லை.
2: பரஸ்பரம்.
0: சாரி, பரஸ்பரம். பார்ப்போம் பார்ப்போம். அடுத்து முகமது ராபிக் வந்திருக்கார். ராபி கொண்டு வாருங்களேன்.
3: ஆரோக்கியம்
0: ஆரோக்கியம் நல்லது. அடுத்தவரிடம் செல்கிறேன். மகாலிங்கம், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்?
4: ஐந்து எழுத்து சொல்லுதானே? ஆறு எழுத்து. ஆறு எழுத்து சொல்லுதானே?
0: ஆறா? அப்படியா சொல்லியிருந்தேன்.
4: ஆறா? எத்தனை எழுத்துயா?
0: எத்தனை எழுத்துன்னு சொன்ன நீங்க எத்தனை எழுத்துன்னு தெரியாமல் எப்படி பதில் கொண்டு வருவீங்க?
4: ஆறு எழுத்து. ஆறு எழுத்து தான்.
0: அப்படியா? நீங்கள் அப்படியா? சரி, என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்? நல்லொரு பதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஈகை செய்தல் நல்லது. பார்ப்போம் மற்றவர்களுடைய கருத்தையும். ஆரளத்திலே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பதிலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? தேவா அழைத்திருந்தீர்கள். என்ன என்ன பதத்தை கொண்டு

0: இருவர் சரியான பதிலை தந்திருக்கின்றார்கள். அறுவர் வந்து பதிலை தந்தவர்களே, மனித நேயம் என்பது சரியான பதில். அது பவுனம்மாள் முதலில் கூறியிருந்து புள்ளியை பெற்றார் ஞானசேகரன். நீங்கள் மற்ற மனித நேயமார் கூறியிருந்தார், அவர் வாழ்த்தை பெறுகின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்போ தேவா வந்து, தேவா கூறுங்கள் என்ன பதில். தேவா
1: ஐயா, ஐயா ஆரோக்கியம்,
0: ஆரோக்கியம் எல்லாரும் சொல்லி நீங்க சொன்னீர்கள். ஆனால் மனித நேயம் தான் சரியான பதில். இருவர் வந்து கூறுகின்றார்களே, முதலில் பவுனம்மாள் உடனே வந்து கூறிவிட்டார், மனித நேயம் என்பது சரியா. இது முன்பு 100
1: வீதம் பவுனம்மாள் 2 புள்ளி வாங்கிட்டு.
0: அப்படியா? எப்படி 2 புள்ளியா? ஓகே, வேற என்னதுன்னா, சரி, வாழ்த்துக்கள் தேவா, உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். 1 புள்ளி தான் பெற்றிருக்கின்றார்கள் இப்பொழுது. வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் புள்ளிகளை, எல்லோரும் ஒவ்வொரு புள்ளியில் தான் நிற்கின்றீர்கள். சரி, அடுத்த பதவி என்னவாக இருக்கும் என்று நான் எண்ணி பார்த்து கொண்டு நான் பார்க்கும்போது என்ன பதம் தரலாம் என்று எண்ணுகின்றேன். சரி, இது 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல், 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். ஆனால் சந்தர்ப்ப வசத்தால் முதல் பதத்தை, முதல் எழுத்தை காணவில்லை, முதல் பதத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து வீணா, விற்பனை வியாபாரி என்பதற்கு வர வீணா. மூன்றாவது எழுத்து லை, இலை என்பதற்கு வர லை என்ன. ஆனால் முதலாவது எழுத்தை காணவில்லை, முதலாவது எழுத்தை காணவில்லை. இது ஒரு பொருள். 3 எழுத்துக்களை கொண்டது. இரண்டாவது எழுத்து வீணா, வியாபாரி என்பதற்கு வர வீணா. இரண்டாவது எழுத்து லை என்ன, இலை, கலை, குலை என்பதற்கு வர லை என்ன. ஆனா முதல் எழுத்தை போட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள். இது 3 எழுத்து பதம். எங்கே கொண்டு வாருங்கள். முன்னாள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே பாடல்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் ஓடி வரலாம் என்று கூறுகின்றேன்.

0: தங்கி ஜோஜ் கொண்டு வந்து விட்டார். ஜோஜ் கொண்டு வாருங்கள்.
1: கவலை கவலை
0: கவலை என்று கொண்டு வந்திருக்கு. வி அல்ல வந்திருக்கு, வி வி வி குரல் கவலை வா அல்லவா. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். இது மனித தமிழ் வானொலி 24. அங்கே குறுங்கள், யார் கூற போகிறீர்கள்? எங்களுடைய ராமன் அவர்கள் கொண்டு வாருங்கள்.
2: ஐயா மாவிலை,
0: நீங்கள் மாவிலை என்று கொண்டு வந்திருக்கீர்களா? எங்கே பார்ப்போம். சரியா என்று கொண்டு வர இருக்கின்றார்கள், எங்கே பார்ப்போம். நீங்கள் மாவிலை கூறியிருக்கீர்கள், அவர் கவலை கொண்டு வந்தார் ஒருவர், அது பிழையா என்று கூறிவிட்டேன். மாவிலை எங்கே பார்ப்போம், ஓடி வாருங்கள். மற்றவர்கள் யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். பவுனம்மாள்
3: மாவிலை,
0: மாவிலை என்பதை கொண்டு வந்திருக்கிறேன். மூன்று எழுத்து நல்ல பதிலாக இருக்கிறது தந்திருக்கின்றார்கள். எங்கே வாருங்கள், நாகூர் ராபிக் வாருங்கள். என்ன பதம்?
4: மாவிலை.
0: நீங்களும் மாவிலை என்று தான் கூறுகிறீர்கள். சரி, எங்கே அடுத்தவர்கள் பார்ப்போம். பார்வைக்கு என்ன கொண்டு வருகின்றீர்கள்? பாரூக் எங்க? பாரூக் சென்று விட்டார் உடனே. ராபிக், ராபிக் வந்து சென்ற பின்பு பாரூக் வந்தார், அவருடைய இணைப்பு கிடைக்கவில்லை எனக்கு. எங்கே அடுத்தவர்கள் யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? வர வேண்டும் காற்றலைக்கு கொண்டு வாருங்கள். என்ன பதிலாக இருக்கும்? காணவில்லை. வர வேண்டும், வர வேண்டும் கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் பாரூக். பூவிலை என்று பூவிலை நல்லது, பூவிலை பூவிலை நல்லது நல்லது நல்லது. அடுத்தது யார், அடுத்தவர் யார்? தேவா அவர்கள், தேவா கொண்டு வாருங்கள். என்ன பதில்?
1: ஐயா மாவிலை தான்,
0: மாவிலை மாவிலை தான் நீங்கள் கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே பார்ப்பது செல்வகுமார் கொண்டு வாருங்கள். என்ன பதில்?
2: வணக்கம்
0: வணக்கம்.
1: மாவிலை
0: சென்று வாருங்கள், மீண்டும் வாருங்கள். மாவிலை, மாவிலை என்று 1, 2, 3, 4, 5, 6, 5 பேர் கூறுவீர்கள். 4, 5 பேர் மாவிலை என்று கூறுகிறார். ஒருவர் பூவிலை கூறியிருக்கின்றார். ஆதலால் 5 பேர் கூறியது போல் மகாலிங்கம் இருக்கின்றார். கேட்போம், மகாலிங்கம் கூறுங்கள். என்ன என்ன இலை? மாவிலை என்று கூறுவீர்களா? மூன்றெழுத்து. எங்கே பார்ப்போம், அடுத்தவர்களையும் கேட்போம். இப்பொழுது மாவிலை என்று அதிகமான பதில் வந்திருக்கிறது. அதை முதலில் கொண்டு வந்தவர் யாராக இருக்கும்? மணவை ராமன் அவர்கள் கொண்டு வந்தார். இரண்டாவது பவுனம்மாள், அவரை தொடர்ந்து மற்றவர்கள் கொண்டு வந்தீர்கள். மாவிலை என்பது சரியான பதில்களை பெற்று ராமன் அவர்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டு மற்றவர்கள் வாழ்த்தினை பெறுகின்றார்கள். மாவிலை என்பது சரியான பதிலாக வந்திருக்கின்றது. சரி, அடுத்ததொரு பதம் வருகின்றது. அந்த பதத்திலேயும் 3 எழுத்துக்களை கொண்ட பதம். அதிலேயும் முதல் எழுத்தை காணவில்லை, எடுத்து விட்டார்கள். இரண்டாவது எழுத்து தானா, குரில் த, தம்பிக்கு வரத்தா. மூன்றாவது இப்பொழுது வந்தது போல லை, த லை. இது லை என்ன? இலைக்கு வர லை. முதலாவது எழுத்தை காணவில்லை. 3 எழுத்துக்களை கொண்டது. கொண்டு வாருங்கள், கேட்போம். ஓடி வாருங்கள், மீண்டும் மீண்டும் ஓடி வர வேண்டும். எங்கே யார் சொல்வதோ, யார் சொல்வதோ?

0: வணக்கம் ஞானசேகரன்.
1: வணக்கம் அப்பா.
0: கூறுங்கள்.
1: முதலை.
0: முதலை என்று கூறுகிறீர்களா? சரி, நீங்கள் முதலையில வந்து முதலை என்று கூறுகிறீர்கள். எங்கே? அடுத்து நாகூர் ராபிக் பேசுகிறார். வணக்கம் ராபிக். வணக்கம் ராபிக்.
1: முதலை.
0: நீங்களும் முதலை என்று கூறுகிறீர்களா? இங்கே இவர் வந்து முதலில் கூறுகிறா, நீங்களும் முதலை கூறுகிறீர்கள். அடுத்து பாரக் வருகின்ற, பாரக் கூறுங்கள். முதலையா? முதலை என்றுதான் உங்களுக்கு படுகின்ற, வேறு சொற்கள் தெரியவில்லையா? சரி, அடுத்தவர் யார் வருகின்ற? பவுனம்மாள் வாருங்கள். என்ன பதவி கொண்டிருந்தீர்கள் பவுனம்மாள்? நீங்கள் தொட்டவுடன் விலகி விட்டீர்களே. எங்கே உங்கள் தொடுகை தொட்டவுடன் அழைப்புக்கு சென்று விட்டது. வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் கொண்டு
2: வாருங்கள்.
0: நீங்களும் முதலை என்று கூறுகிறீர்களா? சரி, கேட்போம் கேட்போம், மற்றவர்களோட பதவியும் கேட்போம். ஓடி வாருங்கள். இது முன்றைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கும் பதங்களை கண்டுபிடிக்கும் விடயத்திலே நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள். அடுத்த பதம் எதுவா என்று சொல்லிவிட்டேன். இப்பொழுது 4 பேர் வந்து ஒரே பதிலை தந்துவிட்டு செல்கின்றார்கள். குழப்பமாக இருக்கின்றது. இங்கே கொண்டு வாருங்கள் பதில்களை. பதிமூன்று உறவுகள் விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள். அதிலே இப்பொழுது 4 தானே பதிலை தந்தார்கள். தேவா கொண்டு. வணக்கம் தேவா, என்ன பதில்?
1: ஐயா முதலை.
0: நீங்களும் முதலையா? அடேங்க அப்பா, முதலில் தான் செல்வாக்கு கூட இருக்கின்ற. வாழ்த்துக்கள். எங்கே கொண்டு ஓடுவாருங்கள். 13 உறவுகளை ஐவர் தானே பங்கு பற்றியிருக்கீர்கள், பதில் தந்திருக்கிறீர்கள். எங்கே மிகுதியாட்கள் தூங்கிவிட்டீர்களா? என்ன நடந்தது? ஓடி வாருங்கள், பதிலை கொண்டு வாருங்கள். முது யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே இருக்கின்றோம். பூனை பால் குடிப்பது ஏன் என்ற கேள்விக்கு பலரும் பலவிதமான பதில்களை தந்தீர்கள். நானும் ஒரு பதிலை தந்தேன், அதனால் அதையும் எடுபட்ட பாடில்லை. நான் சொல்கிறேன்னா, பால் வெள்ளையாக இருக்கு, அது கண் கொசும், அதனால் கண்ணை மூடிக்கொண்டு குடிக்கிறது நான் நினைத்தேன். ஆனால் சுவையான பாலை குடிக்கின்றது கண்ணை மூடிக்கொண்டு பலர் கூறியபடியால், அதை விட எங்களுடைய பூனை ஆராய்ச்சியாளர் என்ற ஒருவர் வந்து பூனையை பற்றிய ஒரு வரைவிட கணத்தை ஒரு கட்டுரையை வாசித்து விட்டு சென்றார் மகாலிங்கம் அவர்கள். இங்கே எது சரியானது? இப்பொழுது ஐவர் சரியான பதிலை கொண்டு வந்திருக்கு, 4 தான் கொண்டு ஐவர் கொண்டு வந்திருக்கேன் ஒரே பதிலை. ஆதலால் முதலை என்பது சரியான பதில். முதலை என்ப சரியான பதிலை தந்தது ஞானசேகரன் தான். முதலில் தந்தார் முதலை என்ற பதிலை. அதனால் முதல் தலையாக அவருக்கு புள்ளியை கொடுத்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை தர இருக்கின்றேன். அடுத்த பதத்துக்கு செல்வோமா? இது ஒரு புல் வகையைச் சேர்ந்தது, புனிதமாக உள்ளது, 4 எழுத்தை கொண்டது. இது ஒரு விதமான புல்லை சேர்ந்தது. இது வந்து ஆகம விதிப்படி ஒரு பிராமணர் வந்து ஒரு விடயத்தை செய்ய வந்தால் இந்த புல் பயன்படுத்தப்படுகின்றது, நன்மையிலும் தீமையிலும். நன்மை காரியங்களுக்கும் இந்த புல் பயன்படுத்தப்படுகின்றது. அது மங்களமானதிலும் அமங்கலமான காரியங்களிலேயும் இந்த புல் பாவிக்கப்படுகின்றது. அது என்ன புல்லாக இருக்கலாம்? அதற்கு 4 எழுத்துக்களே அந்த புல்லின் பெயர் அமைந்திருக்கின்றது. இந்த புல்லை வைத்து அரிச்சந்திர மயான காண்டத்திலே ஒரு காட்சியிலே இந்த புல் வருகின்றது. இலகுவாக்கி இருக்கின்றது உங்களுக்கு. 4 எழுத்திலே வருது. யார் சொல்வது? ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். முதலில் வருவதற்கு புள்ளி கிடைக்கும். கொண்டு ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. எங்கே கொண்டு வாருங்கள் பார்ப்போம். இப்பொழுது சிறப்பான பதில்களை தந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் கொண்டு வந்து தர வேண்டும் இதற்கான பதிலை. ஜோர்ஜ் கொண்டு வந்து விட்டார் முதலில். கொண்டு வாருங்கள் ஜோர்ஜ். என்ன பொருள்?
1: அருகம்புல்
0: எத்தனை எழுத்து? அதே 4 கழுத்திலே சொல்ல வேண்டும். இங்கே கொண்டு வாருங்கள் 4 கழுத்திலே அந்த புல்லை கொண்டு வாருங்கள். உங்கள் சொல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் கொண்டு வர வேண்டும். யார் சொல்ல போகின்ற? ஓடுவாருங்கள்.

0: கொண்டு வாருங்கள் இலகுவான பதம் கொண்டு வாருங்கள். ஃபாரூக் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஃபாரூக்.
1: கொடிப்பு
0: என்ன? கொடிப்புல்ல கொடி புல் நான்கு எழுத்து. வாழ்த்துக்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள், பார்ப்போம் சரியா என்று சொல்லி. அடுத்தவர் யாரோ ஒருவர் வருகின்றார், அவரை அழைக்கட்டுமா? நன்றி ஃபாரூக். தேவா வந்து விட்டார், தேவா கொண்டு வாருங்கள்.
2: நானல்
0: எத்தனை எழுத்து மகனே? நானல் நாலு எழுத்தா?
2: நாலு
0: மூன்று எழுத்து தானே? சரி இருக்கலாம், அது ஒரு புல் தான். பாருங்கள் பவுனம்மாள் வந்து விட்டார், பவுனம்மாள் கொண்டு வாருங்கள். பவுனம்மாள் வணக்கம். பவுனம்மாள்
3: அருகம் புல்,
0: அருகம் புல் எத்தனை எழுத்துக்கள் அம்மா? அது
3: அருகம், ஒரு புல் பத்தி சொன்னீங்க,
0: அருகம் புல் என்றால் நாலு எழுத்துக்களா? நீங்கள் இந்த பதம் சொல்லும் போதும் சரிபார்த்து சொல்லுங்கள், எழுதும் போதும் சரிபார்த்து எழுதுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. மீண்டும் வாருங்கள் அம்மா, மீண்டும் கொண்டு வாருங்கள். எங்கே ராமன் வந்து விட்டார், வாருங்கள் ராமன். வணக்கம் கூறுங்கள்.
4: ஐயா தெற்பைய,
0: தெற்பையன்னு கூறுவீங்களா? தெற்பை என்று கூறுகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் எழுத்துக்களை கொண்டு வந்து கூறுவது தெற்பை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? பாடல் சரி வந்து விட்டதா?
4: எடுத்து
0: வாருங்கள். அடுத்த என்ப உறவு முகமது ராபிக், நீங்கள் கொண்டு வாருங்கள். கொடிப்புல் நான்கு எழுத்து, கொடிப்புல் நீங்களும் கூறுகிறீர்கள். கொடிப்புல் எங்கே? அடுத்தவரை கேட்போம். வாருங்கள் ராபிக் கொண்டு வந்து குறிப்பிட்டு செல்கின்றார். அடுத்தது யார் வரப்போகின்ற? ரோடு வர வேண்டும். எத்தனை புல்லுகளை கொண்டு வருகிறீர்கள் கேட்போம்.
5: கொடி போலே உள்ளம் வைத்தால் பயம் இல்லை, பாரம் இல்லை.
0: பாடலே தெரிகின்றது. இந்த மாநிலம் கொண்டு வாருங்கள். என்ன என்ன பொருள்?
2: தர்பை புல், தர்பை
0: தர்பை என்று நீங்களும் கூறுகிறீர்களா? தர்பை இருவர் கூறுகிறீர்கள் தர்பை என்று. சிலர் வந்து தாங்களாகவே பதத்தை கண்டுபிடித்து விட்டு கொண்டு எண்ணு கணக்கு இல்லாமல் திருப்பி அதை சரிபார்த்து கொண்டு வந்து காற்றலையில் கூற வேண்டும். கூறும் பொழுது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் அடுத்தவர்கள் பிள்ளை. அங்கே ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். கொடிப்புல் என்று கூறியிருக்கின்றார்கள், அருகம்புல் கூறியிருக்கின்றார்கள், நாணல் கூறியிருக்கின்றார்கள், தர்ப்பை என்று கூறியிருக்கின்றார்கள். எங்கே பார்ப்போம் எது சரியானது என்று அறிந்து

சரி, பதில் சொல்லிவிட்டார்கள். அது என்ன பதிலாக இருக்கும்? இங்கே வந்து கூறியிருந்தார்கள் கொடிப்புல் என்று நாலு எழுத்தில். ஜோர்ஜ், பவனம்மாள், நீங்கள் இருவரும் அருகம்புல் என்றும் கூறியிருந்தீர்கள். அருகம்புல்லும் புல் தான், அது நன்மை தீமைகளுக்கு எடுப்பது தான். ஆனால் அது ஆறு எழுத்தில் வருகின்றது. ஆரூக உம் பூ இல் ஏழு எழுத்தில் வருகின்றது அல்லவா? நான் கூறியது எத்தனை எழுத்து? நான்கு எழுத்து என்று கூறினேன் அம்மா. அப்ப நீங்கள் அதை யோசித்து பார்க்க வேண்டும். சொல்லுகிற தகவல்களை சரியாக கேட்டு வர வேண்டும். நீங்கள் அருகம்புல் புல் என்று வருகின்ற கூறினபடியே நீங்கள் அருகம்புல்லை கொண்டு வந்து புல் என்று இல்லாமல் நாணல் புல்லும் அதுவும் ஒரு புல் தான், தர்ப்பை புல்லும் அதுவும் ஒரு புல். ஆகவே நன்மைக்கும் தீமைக்கும் பெற்றுக் கொள்ளுகிற புல் இதற்கிலே பதில் இருக்கின்றது. தர்ப்பை என்பது சரியான பதம். தர்ப்பை, தர்ப்பை என்றால் அது புல் தான். அருகம் என்றால் அது புல் இல்லை, அருகம் புல் என்றால் தான் அது புல். கொடி புல் என்றால் அது கொடி என்று வந்தால் தனியே வராது, கொடி புல் என்று வந்தால் தான் அது சரியான பதம். ஆனால் அருகம்புல்லும் கொடிப்புல்லும் வந்து இரண்டு நிகழ்ச்சி கொடுங்க. ஆனால் இது புனிதமானது. தர்ப்பை என்பது அரிச்சந்திர புராணத்தில் வருகின்ற கூறுவேன். அரிச்சந்திர நாடகத்தை பார்த்திருப்பீர்கள், திரைப்படத்தை பார்த்திருப்பீர்கள். அதிலே எப்படித்தானே சந்திரமதியினுடைய மகன் லோகிதாசன் சென்று தர்ப்பை கொய்ய போன இடத்தில் தானே சர்ப்பம் தீண்டி மறைந்தான். தர்ப்பை என்பது சரியான பதத்தை தந்தவர்கள். அதை முதலில் தந்தவர் யார்? ஞானசேகரன். அப்படித்தானே தர்ப்பை என்று கூறியிருந்தார். இரண்டாவது இல்லை, முதலில் ராமன் அவர்கள் கூறியிருந்தார்கள். ராமன், நீங்கள் தான் தர்ப்பையை கொண்டு வந்தீர்கள் முதல், அதன் பின்புதான் மகாலிங்கம் கொண்டு வந்தார் தர்ப்பையை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது ராமன். வாழ்த்துக்கள். மீண்டும் இணைந்து சிறப்பு. தர்ப்பை என்பது சரியான சொல், அது ஒரு நல்ல தமிழ் சொல், வேதிய சொல், சமய சொல், எல்லோருக்கும் புரியும். தர்ப்பை போடுவது என்று, தர்ப்பை புல் போடுவது என்று கூற மாட்டார். ஆனா அது புல் இனத்தை சேர்ந்தது. தர்ப்பை போடுவது ஆலயத்துக்கு சென்றால் போடுவோம், திருமணத்திலே செய்வோம், இறந்து விட்டாலும் அதற்கு காரியங்கள் செய்யும் பொழுது தர்ப்பை வைத்து செய்வார்கள். தர்ப்பையால் தான் அந்த ஐயர் வந்து எல்லாம் செய்வார்கள். தொட்டு தண்ணி தெளிக்கிறதெல்லாம் தர்ப்பையினால் தான். அந்த தர்ப்பை புல் மிகவும் ஒரு முக்கியமானது, அது ஒரு மூலிகையும் கூட. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது என்ன பொருளாக இருக்கும் என்று பார்ப்போம். தர்ப்பை குறிப்பிட்டீர்கள். அடுத்தது ஐந்து எழுத்தை கொண்ட ஒரு பதம், ஐந்து எழுத்துக்களை கொண்டது. அந்த ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதத்திலே முதலாவது எழுத்து சானாவாகவும் ஐந்தாவது எழுத்து பையன்னாவாகவும் இருக்கிறது. சானா வந்து சட்டி, சட்டை, சனி, சளி என்பதற்கு வர குரில் ச. அங்கே மற்ற எழுத்துக்களை காணவில்லை. அங்கே எத்தனை எழுத்துக்களா இருக்கலாம்? ஐந்து எழுத்துக்கள். அப்ப நடுவில் உள்ள மூன்று எழுத்துக்களையும் காணவில்லை. ஆனா கடைசி எழுத்து, இறுதி எழுத்து பையன்னா, பை, இந்த பை நாங்கள் பொருட்கள் வைத்துக் கொண்டு போற பை, அதற்கு வர பையன்னா. எங்கே பையன் என்பதற்கு வர பையன்னா. இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வருவதற்கு புள்ளி வழங்கப்படும். முதலில் வருவதற்கு முதலில் புள்ளி, மீண்டும் வருபவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கும். ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள், கொண்டு ஓடி வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் ஓடி வந்து சொல்லப் போகின்றீர்கள். ஃபாரூக் வந்து விட்டார். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். நீங்களா இப்ப தேர்தல் காலம் என்றபடியால் அதிலே நிற்கிறீர்களோ, பார்ப்போம் மற்றவர்கள் என்ன கொண்டு வருகின்றார்கள் பார்ப்போம். சட்டசபை என்று நீங்கள் கூறியிருக்கிறோம், ஐந்து எழுத்துகள் வருகின்ற, பார்ப்போம் மற்றவர்கள் என்ன பதில் கொண்டு வருகிறார்கள் என்று. எங்கே எங்கே ஓடி வாருங்கள், ஓடி வர வேண்டும். ஜோஜ் எங்கே தாமதம், ஓடி வர வேண்டும். பாடல்களை புள்ளி குவிக்க வேண்டும் நீங்கள்.

0: முகமது ராஃபிக் வந்துவிட்டார். அன்பு மகனே கூறுங்கள், என்ன பதில்?
1: சட்டசபை.
0: நீங்களும் சட்டசபையில இருக்கிறீர்களா? சரி, சட்டசபை தேர்தல் வருகிறபடியால் அப்படி கூறுவீங்க. அடுத்தவர் நன்றி நன்றி நன்றி. பவுனம்மாள் கூறுங்களம்மா, பவுனம்மாள் கொண்டு வாருங்கள் சரியான பதிலை.
2: சட்டசபை
0: தேர்தல் வருகிறது, சட்டசபை ஞாபகத்துக்கு வந்துவிட்டது, அப்படித்தானே? கட்டிக்காரை நீங்கள் கூறியிருக்கீர்கள், உங்களை போல மற்றவர்களும் கூறியிருக்க, மூவர் கூறிவிட்டார், உங்களோடு மூவர் கூறியிருக்கின்றார்கள் சட்டசபை. பார்ப்போம் வேறு பதில் வருகின்றதா என்று. வாழ்த்துக்களம்மா இந்த சிறப்பித்தமைக்கு. இந்த வேளையில் ஒரு அரவித்தல் நிகழ்ச்சியில் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. 12 மணியிலிருந்து மீண்டும் ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் உங்கள் கூட தரப்படும் போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருங்கள்.

0: எங்களே ஜோர்ஜ் வந்து விட்டார், வாருங்கள் ஜோர்ஜ்.
1: சட்டசபையில
0: எல்லாரும் சட்டசபையில நிக்கிறீங்களப்பா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மற்றவர்களும் கூறுகிறார்கள் என்று கேட்போம்.

0: சரி, எல்லோரும் சட்டசபை என்று கூறியபடியால் நான் மறப்பில்லாமல் வரவேண்டிய தேர்தலில் சட்டசபை தேர்தல் நிதானமாக நடக்கட்டும் என்று கூறி சட்டசபை என்பது சரியான பதில். ஆனால் சட்டசபையை முதலிலே முன்னிலை தமிழ் வானொலிக்கு கொண்டு வந்தவர் யார்? ஃபாரூக், நீங்களா? ஆம், உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. ஃபாரூக், ராமன் வந்திருக்கீங்க, ராமன் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா, சட்டை பை.
0: நீங்கள் சட்டை பை என்று கூறுவீர்கள், இவங்க சட்டசபை என்று கூறிவிட்டார்கள். ஐயா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. சட்டசபை சட்டையில்தான் பை இருக்கு, ஒரு இடத்துல பை இருக்கின்றது தானே. சட்டசபை சரியான பதிலாக. நன்றி, நன்றி ராமன் அவர்களே. பாடல் வந்து விட்டதா ஞாபகத்துக்கு இல்லையா? ஏனென்றால் நாங்கள் காலம் தாழ்த்தி ஆரம்பித்தோம், அதனால் உங்களுக்கு நீட்டி தருகின்ற ஒரு நேரத்தை விளையாடி கொண்டிருங்கள், உற்சாகமாக உணர்வு. ஆனால் 11 உறவுகள் வந்தீர்கள், ஒரு சிலர் தான் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். தேவா, உங்கள் பதில் வரவில்லை, நீங்களும் சட்டசபை என்றா கூறப்போகின்றீர்கள்? சரி, அடுத்த பாடல் அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். அந்த பதம் வந்து மிகவும் ஒரு அற்புதமான பதம். அதுவும் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது வந்து உலகளாவ எல்லோரும் உபயோகிக்கும் ஒரு பொருள் தான். ஆனால் இதை தனியையும் வணக்க மாளிகம்
2: சட்டசபை
0: சட்டசபைக்கு போறீங்களா நீங்கள்? எல்லோரும் சட்டசபையை ஒருவர் மட்டும் சட்டை பை என்று கூறியிருந்தார். அதனால் சட்டசபை சரியான பதிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு புள்ளிகள் வழங்கப்பட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தருகின்றோம். வாழ்த்துக்கள். அடுத்த பதம் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது அநேகமாக இதை உபயோகித்தால் கூறுவார்கள் லட்சுமிகரமாக இருக்கின்றது என்று. ஆனால் சிலர் கூறுவார்கள் இது வருத்த நோய்களை கொண்டு வரும் என்று. ஆனால் இதை பலர் வைத்தியத்திலே உபயோகித்து இருக்கின்றார்கள். இது ஒரு அற்புதமான பொருள். வீதிகளிலே, கடை வீதிகளிலே காணலாம், விவசாய நிலங்களிலே காணலாம். இதையே விவசாயமாக செய்பவர்களும் இருக்கின்றார்கள். அது எதுவாக இருக்கும் என்று கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். இதில் எல்லோரும் உபயோகிக்க மாட்டார்கள். இதை எல்லோரும் உபயோகிக்கவும் மாட்டார்கள். ஆனால் அது உபயோகிப்பதால், அதை மட்டும் உபயோகித்தால் தீங்கில்லை, அதோடு சேர்த்து உபப்பொருள்களையும் சேர்த்து நாங்கள் உபயோகித்தால் நோய்கள் வரும் என்று கூறுவார்கள். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள், என்ன பதிலாக இருக்கும் கொண்டு வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி அல்லவா, எங்கே ஓடி வாருங்கள்.

சிந்தனைக்கு உகந்த பதம், ஆனால் தீவிரமாக சிந்திக்க தேவையில்லை. உங்கள் அயலிலே, உங்கள் பக்கத்திலே எல்லோரும் அதை உபயோகிப்பார்கள், ஆனால் எல்லோரும் அதை உபயோகிக்க மாட்டார்கள். அப்ப சிலர் உபயோகிப்பார்கள், சிலர் உபயோகிக்க மாட்டார்கள். இதை தனித்து உபயோகித்தால் மருத்துவ குணம் உள்ளது. அதை சேர்த்து, அதோட உப பொருட்களையும் சேர்த்து உபயோகித்தால் வருத்தத்தை கொண்டு வர நோய் வரும் என்றும் கூறுவார்கள். ஆதி காலம் தொட்டு இந்த காலம் வரை அது உபயோகிக்கப்படுகின்றது, உபயோகத்தில் இருக்கின்றது. பல தகவல்களை தந்துவிட்டேன், கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் ஞானதேவரன்.
1: வணக்கம். மஞ்சள்
0: மஞ்சள் மஞ்சள் என்று கூறுகின்றீர்கள் என்று பார்ப்போம். மற்றவர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் அதையும் பார்க்கத்தானே வேண்டும் நாங்கள், இல்லையா? சரி, பார்ப்போம். மஞ்சள் கொண்டு வாருங்கள், மீண்டும் வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி தமிழ் சபை. இங்கே முகமது ராபிக் நீங்கள் வந்து விட்டீர்கள். ஒழித்துக் கொண்டிருக்கின்றது உங்களுடைய அழைப்பு எங்கோ சென்று விட்டது. ஓ, கொண்டு வாருங்கள் உங்களுடைய பதிலை. ராபிக் கொண்டு வாருங்கள் உங்களுடைய பதிலை. வணக்கம் வணக்கம் செல்வகுமார். அன்பு உறவுகளை உங்கள் பதில்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். கொண்டு வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கண்டா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் பதில் சுவை நிகழ்வான கதம்பம்.

0: தந்தை
1: மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்
2: நீங்களும் மஞ்சள் வந்து கூறுவீர்கள். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்த பதிலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? யார் சொல்வதோ என்று பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஓடி வாருங்கள், ஓடி ஓடி வர வேண்டும் காத்தலைக்கென்று கூறிக்கொள்கின்றேன். போட்டி பலமாக இருக்கின்றது, எல்லோரும் புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஓடி வாருங்கள், கொண்டு

0: வரவேண்டும் ராமன் கூறுங்கள் ஐயா.
1: ஐயா கரும்பு
0: ஐயா
1: கரும்பு
0: கரும்பு என்று கூறுவீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகிறது. இருந்தால் வேறு பதில்களும் இங்கே வந்திருக்கின்றது. மஞ்சள் என்று வந்திருக்கிறது, வெற்றிலை என்று வந்து கேட்டிருப்பீர்கள். வெற்றிலை என்று வந்திருக்கிறது. இப்பொழுது கரும்பு சரி கரும்பு நல்லது. உங்களுக்கு பாடல் வந்து விட்டதா? பாடலை தெரிவு செய்து விட்டீர்களா? விட்டுட்டு ஓடி விட்டாரே பாடலை தராமன். வணக்கம் பவுனம்மாள்.
2: ஐயா களிமண்.
0: களிமண் ஓ நல்லது. களிமண்ணை உபயோகிப்பார்கள் இல்லையா? ஆனால் களிமண்ணை உபயோகிப்பதனால் நோய் உண்டாவதுண்டா? நான் தந்த தகவல்கள் என்னவென்றால் அம்மா, இது எல்லா இடமும் இருக்கின்றது. சில பேர் உபயோகிப்பார்கள், சில பேர் உபயோகிக்க மாட்டார்கள். இதனோடு சேர்த்து இதனுடைய உப பொருள்களை உபயோகித்தால் நோய் ஏற்படும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இதை மட்டும் உபயோகித்தால் இது மருந்துக்கு மருந்து போன்றது. நல்ல பொருள் இந்த பொருள். இது விவசாயத்திலிருந்தது களிமண் நல்லபடி நீங்கள் நான்கு எழுத்து தான். ஆனால் அதை உபயோகிப்பதால் நோய் வருமா? எல்லா தகவல்களையும் உற்று கவனித்து கொண்டு வர வேணும். களிமண் என்று கூறுவீர்கள், ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஆனால் பதில் சரியான பதில் எதுவென்று நான் தெரியவில்லை. இங்கு பல பதில்கள் வந்திருக்கின்றது, கேட்போம். வாழ்த்துக்கள். சரி நன்றி நானியம்மா. யோசித்துக் கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் ஃபாரூக், கொண்டு வாருங்கள் உங்கள் பதிலை. ஒன்றும் புரியவில்லை நீங்கள் பேசுவது.
1: மஞ்சள்
0: நானும் மஞ்சள் தான் தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.

0: இனிமையான பாடல் ஓடிக்கொண்டிருந்தவளே, யார் சொல்வதோ யார் சொல்வதோ அந்த பாடல் கேட்டுக்கொண்டு சென்றவே இங்கே யார் சொல்வதோ என்ற நிகழ்விலே வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். 1, 2, 3, 4, 5 அறுவர் பதில் கூறியிருக்கின்றீர்கள். 13 உறவுகள் இணைந்து சிறப்பித்த நிகழ்ச்சியிலே 6 பேர்கள் தான் நீங்கள் இறுதி வரை இருப்பீர்கள் போல் தெரிகின்றது. சரியான பதில் வந்திருக்கின்றது. ஒருவர் கூறியிருக்கின்றார், அவர் யார் என்றால் செல்வகுமார் கூறியிருக்கிறார், வெற்றிலை என்று கூறியிருக்கின்றார். அந்த வெற்றிலைக்கு நான் தந்த தகவல் தரவுகள் எல்லா இடமும் இருக்கின்றது. இதிலே அநேகர் பாவிக்கின்றார்கள், அநேகர் பாவிப்பதில்லை, எல்லோரும் வெற்றிலை சாப்பிடுவதில்லை. அடுத்து இது ஒரு மூலிகை வகையானது, அது மருத்துவ குணம் இருக்கின்றது. தனியே இந்த வெற்றிலையை சாப்பிடுவதால் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காது, அதனுடைய உபபொருட்களை சேர்த்து உண்டால் நோய் வரும் என்று கூறுகின்றார்கள். அதுவும் பாரதூரமான நோய், புற்றுநோய் வருவதற்கு காரணமாக இருந்தது. வெற்றிலையோடு பாக்கு, புகையிலை, சுண்ணாம்பு அந்த உபபொருட்களை சேர்த்து உண்டால் நிச்சயமாக மரணத்தை தரும் நோய், அந்த உயிர்கொல்லி நோயான புற்றுநோய்க்கும் அது காரணியாக இருக்கின்றது. ரொம்பவர்களில் சிலர் பாவிக்கின்றார்கள், சிலர் பாவிப்பதில்லை. அந்த வெற்றிலையை போட்டு மிண்டு கொண்டிருந்தால் மங்களகரமாக லட்சுமிகரமாக முகம் இருக்கும் என்று கூறுவார்கள். தங்கள் பக்கத்தில் உள்ளவர்களும் பாவிப்பார்கள். கலைவீதிகளிலே எல்லா இடத்திலும் காணலாம். விவசாயத்துறையிலே இது வளர்க்கப்படுகின்றது. எவ்வளவு தகவல்களை தந்தேன். மஞ்சள் உண்பதனால் மஞ்சளை உபயோகத்தில் என்ன வருத்தம் ஐயா வரப்போன்? ஒரு வருத்தமும் வராது. அது நோயை கண்டிக்கும், அதை நோயை கண்டிக்கும் நோயை. இப்பொழுது கூட நுண்கிருமி காலத்தில் அதை மருந்தாக அதை எடுக்கணும். அதுக்கு போறது என்ன உப பொருள்கள் நாங்கள் சேர்க்கப் போகணும்? மஞ்சள் மஞ்சள் தானே மங்களகரமாக இருக்கும் அது. சரி, ஆனால் வெற்றிலை தான் சரியானது. நான் அங்கே கூறவில்லை நன்மை தீமைகளை பூசை திரவியமாக எடுக்கப்படுகின்றது என்று ஒன்று கூறியிருந்தால் மஞ்சளும் எடுக்கப்படுகின்றது தானே. ஆனால் வெற்றிலை என்பது சரியான பதிலை தந்து செல்வகுமார் புள்ளிகளையும் மற்றவர்கள் வாழ்த்துக்களையும் பெறுகின்றார்கள். சரி, அடுத்த ஒரு பதத்துக்கு செல்வம் என்பவர்களை நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள் சுவாரஸ்யமான பதில்களை தந்து கொண்டிருக்கிறேன். இதை கண்டுபிடிங்கள். இது வந்து 4 எழுத்துக்களை சேர்ந்த எழுத்து, 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இது ஒரு உயிரினம், பண்டை காலம் தொட்டு புராண காலத்திலிருந்து வருகின்றது. ஆனால் இப்பொழுது இல்லை என்று முடிவெடுத்து விட்டார்கள். இந்த உயிரினம், இந்த உயிரினம் இப்பொழுது இல்லை என்று கூறிவிட்டார்கள். இதற்கு முந்தைய பண்டைய புராண காலங்களிலே இந்த பிராணி இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு புராணத்திலே அதிகமாக இது பேசப்பட்டிருக்கின்றது. இந்த பிராணி இது நடக்கும், பறக்கும், காலுண்டு, ரெக்கை உண்டு என்று கூறுகிறார்கள். இதிலே இப்பொழுதும் இதனுடைய குணத்தை வைத்து இப்பொழுது மக்களிடையே பலர் வாழ்கின்றார்கள் என்று கூறுவார்கள். அவர் அதை போன்றவன் என்று கூறுவார்கள். அவன் ஒரு இப்படியானவன் என்று ஒரு பதில் இருக்கின்றது கூறுவார்கள். 4 எழுத்துக்களை கொண்டது, புராண இதிகாச காலங்களில் இருந்தது என்று அறியப்படுகின்றது. இந்த இப்பொழுது அது இல்லை, நாங்கள் காணவில்லை, படங்களிலேயே பார்த்திருக்கின்றோம். இது ஒரு புராணத்திலே மிக மிகையாக கூறப்படுகிறது, ஒரு மிகையாக கூறப்படுகிறது. ஒரு அரசனோடு சம்பந்தப்பட்ட உயிர் இனம் எங்கே இது? இந்த இறுதி தகவலை தந்த நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அநேகமான வாசகர்கள், அநேகமான புராணங்களை கேட்டவர்கள், அநேகமான பழைய கதைகளை எல்லாம் கேட்டவர்களுக்கு நன்றாக தெரியும். எங்கள் மத்தியில் உலாவப்படுகின்ற பதம், இப்பொழுதும் பதம் உலாவப்பாது, இந்த பெயர் உலாவப்படுகின்றது. கொண்டு ஓடி வாருங்கள். 4 எழுத்தை கொண்டது ராமன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ராமன்.
1: ஐயா, அன்னம்.
0: அன்னம் என்று கூறுங்க. இப்பொழுது இல்லையா அன்னம்?
1: இல்லையா? இல்லையா,
0: இப்பொழுது இல்லை, அன்னம் இல்லை. இப்பொழுது இல்லை, நல்லது. அது நடக்கும், பறக்கும். சரி, நீங்கள் கூறுவதை ஒப்பிட்டு பார்ப்போம். ராமன், பாட்டு கூறுங்க. அடேங்க அப்பா, நல்ல பதில் கொண்டு பாருங்க. என்ன பாடல்?
1: ஆடாத மனமும் ஆடுதே, ஆனந்த கீதம் பாடுதே.
0: இதை கண்டுபிடிக்க இவ்வளவு நேரம் ஐயா, ஆடாத மனமும் ஆடுதே. ஆடி ஆடித்தான் தேடி தள்ளி, ஆடாத மனமும் ஆடுதே என்று ஆடி ஆடி தேடி கண்டுபிடிச்சு. என்ன திரைப்படத்திலே?
1: சரி, பாடல் தெரியலையா?
0: அது திரைப்படத்திலே தான் அந்த பாடல். திரைப்படத்திலே
1: அதே படம் ஐயா?
0: திரைப்படத்திலே தான்.
1: சரி சரி சரி,
0: தமிழ் திரைப்படத்திலே தான் அந்த பாடல். பாடல் தரும்பொழுது கூறுகின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி பதில் தந்தமைக்கு. வாழ்த்துக்கள், மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் கூறியது என்ன பதில் கூறுனீர்களோ அன்னம் என்று கூறுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. நன்றி. எங்கே முகமது ராபிக்கு வந்து விட்டார். அடே அப்பா, பிராந்து இப்பொழுது இல்லையா?
2: பிராந்தி
0: அது இல்லை,
2: இருக்கல. அரசு காத்துல இருக்கல.
0: சரி, அது பருந்து என்றுதான் அதனுடைய சரியான பதம். பிராந்து என்று நாங்கள் பேச்சு வழக்கிலே கூறுவோம். சரியான பதம் அதுக்கு பருந்து. சரி, எங்கே
2: பார்த்து
0: கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். செல்வகுமார் கொண்டு
3: வாங்க.
0: நீங்களும் அன்னத்தை அழைக்கின்றீர்கள். அன்னமே சொர்ணமே. அன்னம் இப்பொழுது இல்லையா? சுவேனன் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு அன்னம். மீண்டும் பாருங்கள். அங்கே ஞானசேகரன் கொண்டு வாருங்கள்.
2: காமதேனு,
0: காமதேனு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பார்ப்போம் மற்றவர்களின் பதவியும் பார்ப்போம். காமதேனு. சரி, எங்கே பார்ப்போம். அடுத்து ஜோஜ் கொண்டு வந்திருக்காரு, கேட்போம். ஜோஜ் ஓடி வாருங்கள்.
2: அண்ணன்
0: நீங்களும் அண்ணம் என்று கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு அண்ணம். அங்கே சரி, இன்னும் அடுத்தாரு. அங்கே பாரூக் கொண்டு வாருங்கள். பாரூக், பாரூக் இன்னும் ஒரு தரவை தருகின்றேன். அது அபாயகரமானது என்றும் கூறியிருக்கப்படுகின்றது. எங்க இனியும் சரியான பதில் கிடைக்கவில்லை. அபாயகரமானது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அந்த புராணத்திலே. ஆனால் அது கையிலே பிடிப்பது கடினம். எங்கே பாரூக் கொண்டு வாருங்கள். நீங்களும் காமதேனுவத்தை அழைக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பார்ப்போம் என்ன பதில் வருகின்றது என்று. காமதேனு. எங்கே கொண்டு வாருங்கள் பதில். எங்கே பவனம் மாலோடு வாருங்கள். உங்கள் பதிலை கொண்டு வாருங்கள். நினைத்து நன்றாக சிந்தித்துக் கொண்டு சன்னன் ராஜ்

0: மறந்துவிட்டு அடுத்த முறை வரும்பொழுது கேட்கலாம். நாங்கள் பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது என்ற கேள்விக்கு இன்னும் சரியான பதிலை பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே என்று கேட்போம், எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்த பதிலை யார் கொண்டு வர வேண்டும்? இங்கே செல்வகுமாரை காணவில்லை, ஃபாரூக் வந்துவிட்டார், பவனம்மாள் வர வேண்டும், ஞானசேகரன். இப்பொழுது வந்த பதில்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7 பதில் வந்திருக்கின்றது. இன்னும் சரியான பதில் கிடைக்கவில்லையே, நான் என்ன செய்யலாம்? 14 பேர்ல 7 பேர் தான் தந்திருக்கின்றீர்கள், எங்கே கொண்டு பாருங்கள், சரியான பதிலை கொண்டு வர வேண்டும். இது அந்த ஒரு புராணத்திலே கூட இருக்கின்றது, இந்த பிராணியினுடைய பெயர், இந்த உயிரினத்தின் பெயர். ஆனால் நிச்சயமாக இந்த உயிரினம் இன்று இல்லை, அன்னம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அங்கே செல்வகுமார் கொண்டு வாருங்கள்.
1: அப்பா வணக்கம்ப்பா.
0: வணக்கம்
1: அப்பா. வேதாளம்ப்பா, வேதாளமா?
0: வேதாளமா? யார் சொன்னது உங்களுக்கு வேதாளம்? எப்படி அறிந்தீங்க?
1: வேதாளம் ஒரு பறவை, பழைய பறக்கும், நடப்பும்.
0: அது என்ன பிராணத்தில் வருகின்றது?
1: பட்டி விக்ரமாதித்தன், அம்பி மாமா, இந்த மாதிரி இதுகளை எல்லாம் படத்துல நாடகத்துல எல்லாம்.
0: அப்படியா?
1: வேதாளம்.
0: இது நல்ல வேதாள உலகத்துல வேதாள உலகம் என்ற ஒரு படமும். நீங்கள் அந்த வேதாள விளையாட்டு விடுகிறீர்கள் போல் இருக்கின்றது. எங்கே பார்ப்போம், மற்றவர்கள் பதிலும் வந்திருக்கின்றனர், ராமதேனும் வந்திருக்கின்றது, எங்கே கேட்போம். கொண்டு வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. சந்தன் ராஜ்யம் வந்து அன்னம் என்று கூறுகிறோம், மீண்டும் வந்து கூறலாம். ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள். இது காத்தலையில் இணைந்து கொண்டிருக்கும்.

இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. யார் சொல்வதோ சரி, இப்பொழுது பதில்கள் வந்திருக்கின்றன. பவுனம்மாளின் பதிலை எதிர்பார்த்தேன், அந்த பதில் வரவில்லை. பவுனம்மாளிடமிருந்து பதில் வரவில்லை. இருப்பினும் சரியான பதில் ஒன்று கிடைத்திருக்கின்றது. சரியான பதில் செல்வகுமார் வந்து கூறிய வேதாளம். வேதாளம் என்பது சரியான பதில். விக்ரமாதித்தன் கதையிலே வருகின்றது, அம்புலி மாமா புத்தகத்திலே வருகின்றது. நான் அம்புலி மாமாவை கூறியிருந்தால் உடனே கூறியிருப்பீர்கள். சரியா, இன்று அந்த பிராணி நிச்சயமாக அந்த உயிரினம் இன்று இல்லை, ஆனால் அன்னம் இருக்கின்றது என்று அறிகின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த சொல்லுக்கு செல்வோமா? அடுத்த சொல் வந்து எங்கள் வீடுகளிலே இருக்கின்றது. எங்கள் வீடுகளிலே அநேகமாக அநேகமான கிராமப்புற வீடுகளிலே இருக்கின்றது. நகர்ப்புறத்திலேயும் இது இருக்கின்றது. தினசரி உபயோகிக்கப்படுகின்ற ஒரு பொருள். அது தனித்து அந்த பொருளை உபயோகிக்க முடியாது. இரண்டு பொருள் சேர்ந்தாத்தான் அதை உபயோகிக்க முடியும். மூன்று எழுத்துக்களால் ஆனது. அதோடு மற்ற மூன்று எழுத்துக்களும் சேர்ந்தால் ஆறு எழுத்துக்கள் வரும். அது இரண்டும் சேர்ந்தாத்தால் இயக்கத்துக்கு சரியாக இருக்கும், இயங்கும். அதாவது அது தானே தனியாக இயங்கும், தனித்தனியாக இயங்கும். ஆனால் நாங்கள் உபயோகிக்கும் பொழுது இரண்டையும் சேர்த்து தான் உபயோகிப்போம். வீடுகளிலே இருக்கின்ற அநேகமாக 100க்கு 100 வீதம் கிராமப்புறங்கள் நாட்டுப்புறங்கள் எல்லா இடம் இருக்கின்றது. நகர்ப்புறங்களிலே அது இப்போ உருமாறி வந்திருக்கின்றது. நகர்ப்புறங்களிலே அது உருமாறி வந்திருக்கின்றது. அந்த காலத்திலே எங்களுடைய உணவு விடுதிகளிலே எல்லாம் இது முக்கியமாக பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் அது வேறு உருவத்திலே பயன்படுத்துகின்றார்கள். வேறு உருவத்திலே அது எதுவாக இருக்கும் என்று கூற வேண்டும். ஆறு எழுத்துக்களை கண்டது. மூன்று மூன்று சொற்களை சேர்த்து ஆறு சொற்களை கொண்டு அதில் இரண்டு பொருள் இருக்கின்றது. இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். எங்கே கண்டுபிடித்து கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். சாக்ரடீஸ் கேட்கின்றேன், எங்கே கொண்டு வருவீர்களா? யார் கொண்டு வரப் போகிறீர்கள்? யார் சொல்வது? சிந்திக்கிறார்கள், கடுமையாக சிந்திக்கின்றார்கள்.

0: இன்றைக்கு நீங்களும் உபயோகிக்கின்றீர்கள், ஆனால் வேறு உருவத்திலே, வேறு உருவத்திலே உபயோகிக்கின்றீர்கள். நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் வேறு உருவத்திலே வடிவத்திலே அதை கொண்டு கண்டுபிடித்து கொண்டு வந்து செய்கின்றார்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வணக்கம். அம்மி குழவி என்றீர்களா? சரி, அம்மி குழவி என்று கூறுகிறீர்கள். மற்றவர்களோட பதிலையும் பார்ப்போம். என்ன பாடலை கொண்டு வந்த பாடல்?
1: ஒவ்வொருவரும்
0: கருத்து தருகின்றார்கள். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம்.
1: இன்னொரு விஷயம் அதுல வந்து ருசிக்காகவும் அப்படி செய்துங்கறதும் ஒரு கருத்து.
0: அப்படியும் பூனை குளம் தெரிஞ்சிருக்கிறார்கள்.
1: அதனுடைய
0: அப்படி
1: பாத்திரத்துல ஊத்தி வைக்க
0: மாட்டாங்க. கள்ளப்பூனி என்று கூறுவது அதனால்தான் கண்ணு முடிக்கணும் கொடுக்கணும். பார்ப்போம், பார்ப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். யார் ஒருவர் வந்து சென்றார் அன்பு உறவு? இங்கே ஓடி வாருங்கள், மீண்டும் பதிலை கொண்டு வாருங்கள். இன்னும் பதிலர் வந்து சேரவில்லை, கொண்டு வாருங்கள். ஒரு பதில் எங்கே கேட்போம், கொண்டு வாருங்கள். ஒரு பதில் வந்தது, மற்றவர்கள் தரவில்லையே பதில். கொண்டு வாருங்கள். மன்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே இணைந்து கொண்டிருக்கின்றோம். கதம்பத்திலே பன் பல்சுகை நிகழ்விலே இருக்கின்றோம். இங்கே கொண்டு வாருங்கள். யார் சொல்லுவது என்று கேட்போம். பாரூக் வந்திருக்கார் சவுதி அரேபியா. வணக்கம் பாரூக்.
2: என்ன
0: பாடல்? என்ன என்ன என்ன பொருள்?
2: ஆட்டுக்கல்.
0: ஆட்டுக்கல், ஆட்டுக்கல். மாட்டுக்கல் இல்லையா? சரி, ஆட்டுக்கல். அவர் அம்மி குழவி என்றார். பாப்பம் பேரு என்ன குழவி? அம்மி குழவி என்றார். சரி, ஆட்டு ஒரு சொல்லு, கல் இன்னொரு சொல்லு. அட, எங்க அப்பா இரண்டு பொருள் சொல்லு. ஆட்டுக்கல், நல்லது நல்லது. எங்கே அடுத்த பதில யார் கொண்டு வர போகின்றார்கள்? சிலர் விலகி விட்டார்களா? வர வேண்டும், காற்றலைக்கு வர வேண்டும் அனைவரும். இறுதி வரை வந்தால் உங்கள் அனைவருக்கும் பாடல் கிடைக்கும்.

0: தங்க ரோஜாவை காணவில்லை, அவர் வந்து பதில் கொண்டு வர அவரை இன்று காணவில்லை என்று தெரியவில்லை, தூங்குகிறாராகும். டிராபிக் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் ஐயா?
1: அம்மிக்குழவி.
0: அம்மிக்குழவி என்று நீங்கள் கூறுகின்றீர்கள், அவரும் ஒருவர் கூறி சென்றீர்கள், எது சரி என்று புரியல. ஆட்டுக்கல் என்னும் வந்திருக்கின்றது. இங்கே அடுத்த பதிலையும் எதிர்பார்க்கணும். நன்றி நன்றி நன்றி நன்றி. நாகூர் ஜவர், நாகூர் முகமது ராபிக் அவர்களே நன்றி. எங்கே ரோஜாவை காணவில்லை, ரோஜா வந்து உற்சாகம் கொடுப்பாரு, அவரும் பதில்களை

இன்னும் ஒரு கேள்வியை தருகின்றேன், அதையும் சிந்தித்துக் கொண்டு வாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த நாய் வந்து தூங்க செல்லும் பொழுது ஓடி சென்று உடனே விழுந்து தூங்காமல் தான் படுக்கிற இடத்தை மூன்று தரமோ ரெண்டு தரமோ அப்படி சுத்தி வரும், சுத்தி வந்து விட்டு தூங்குகிறது. ஏன் நேரடியாக போய் விழுந்து படுத்து நித்திர கொள்ளாது? படுத்த தூங்குவதற்கு முன்பு உறக்கும் உறங்குற இடத்துக்கு போனால், படுக்கைக்கு போனால், அந்த படுக்கை ஒரு தடவை சுத்தி பார்த்து விட்டு தான் படுக்கின்றது. எதற்காக எங்கே அதற்கான பதிலையும் கொண்டு வரலாம். நீங்கள் சுவாரஸ்யமான பதில்களை எதிர்பார்க்கின்றேன்.

0: வணக்கம் ராமன், கொண்டு வாருங்கள் ராமன்.
1: ஐயா, திருகு பலகை.
0: திருகு பலகை, நல்ல ஒரு பதிலை கொண்டு வந்திருக்கீர்கள். திருகு பலகை என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். அது திருகி பலகையா திருகு பலகையா? திருகு பலகை. ஒரு கேள்வி ஒன்று தந்தேன். நாய் சென்று தூங்குவதற்கு முன்பு தன்னுடைய படுக்கும் இடத்தை ஒரு தடவை சுற்றி விட்டு தூங்கு படுக்கின்றது, என்ன காரணம் பார்த்திருக்கிறீர்களா? நாய் ஓடி வரும், படுக்கிற இடம் கிட்ட வந்தவுடன் அந்த இடத்தை நின்று ஒரு தடவை சுற்றி விட்டு தான் தூங்குகிறது, என்ன காரணம்? மற்றவர்களுடைய பதிலையும் எதிர்பார்க்கின்றேன். பாட்டுக்கள் அம்மிக்கல் அம்மிக்கல் திருகு பலகை வந்துவிட்டது, வேறு என்ன வருகின்றது என்று எதிர்பார்ப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.

0: நேரத்தை நான் நீடிக்கவில்லை. வந்த பதிலை ஒப்பிட்டு பார்ப்போம். நான்கு பதில்கள் வந்திருக்கின்றது. ஆட்டுக்கள் அம்மி குளவி, அம்மி குளவி திருகு பலகை என்று வந்திருக்கின்றது. நல்லது. ஆட்டுக்கல் எப்படி இருக்கும்? ஆட்டுக்கல் வந்து இருந்த இடத்துல இருக்கும், குளவிதான் ஆடிக்கொண்டிருக்கும். அதுக்கு அந்த ஆட்டுக்கல் என்பதற்கு குளவிக்கு தான் பெயர். அங்கே குளவி அதை பிடித்து ஆட்டுவதால் தான் அது கல்லால் அமைந்தது ஆட்டுக்கல். அதற்கு உள்ளே அந்த குழி இருக்கும், அதற்குள்ளே உளுந்து அதை போட்டு இந்த கல் இந்த ஆளை பிடித்து ஆட்டுவார்கள். ஆகவே நான் சொன்னது இரண்டு பொருள்களின் பெயர் அங்கே இருக்கின்றது என்று கூறியிருந்தேன். அடுத்து திருகு பலகை என்று கூறுவதும் இரண்டு பொருள். ஒன்று வந்து இருக்கிறதுக்காக இருக்க பலகை, அதுக்கு மேலே திருகுறதுக்கான துருவி இருக்கும். ஆனால் அது திருகு பலகை என்றும் கூறுவார்கள், தேங்காய் துருவி என்றும் கூறுவார்கள். அதுவும் அங்கே பொருத்தப்படவில்லை. அம்மி குளவி இரண்டு பொருட்களும் அங்கே புறம்பாக இருக்கும், தனித்தும் இயங்கும் சேர்ந்தும் இயங்கும் என்று கூறுகின்றேன். அம்மி குளவி என்பது குளவி குத்துவதற்கு அரைப்பதற்கும் பிறகு அதை அரைப்பதை தாங்கிக் கொண்டிருக்கிறது அம்மி பிறகு. அந்த அம்மியில சென்று நாங்கள் மஞ்சளை இப்படி உரைத்து வலித்தும் எடுப்போம். சில காரப்பொருட்கள் அதில் மெதுவாக கையை வைத்து அதில் உரசி விட்டு தண்ணி ஊற்றி எடுத்து ஒரு சின்ன இதுக்குள்ளே கொண்டு கிணத்துக்குள்ளே. அதனால் அம்மி குளவி சரியான பதிலை தந்தவர் எங்கள் வண்டிகேத்திருவை சொந்தன்ராஜ் அவர்கள் முதலில் கொடுத்தபடியால் அவருக்கு புள்ளியும் அடுத்தவர்களுக்கு வாழ்த்தும் செல்கின்றது. நாய் சென்று ஒரு சுற்று சுற்றி விட்டுத்தான் தூங்குகிறது என்று ஒரு பதிலை கூறியிருந்தேன், ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். சரி, அதற்கான பதிலையும் வந்து சுவாரஸ்யமான பதிலை கொண்டு வந்து தாருங்கள். இந்த வேளையில் இன்னும் ஒரு பதம் வருகின்றது என்னிடத்தில் இருக்கின்றது. அந்த பதம் வந்து அதற்கு இரண்டு கருத்துக்கள் இருக்கின்றது, நான்கு எழுத்துக்களை கொண்டது, எங்கள் மத்தியிலே அது இருக்கின்றது, எல்லோருடனும் இருக்கின்றது, எல்லோருடனும் இல்லை. எல்லோருடனும் இருக்கின்றது, எல்லோருடனும் இல்லை. அது எதுவாக இருக்கலாம்? அது ஒரு குணம். அதே நேரத்தில் அந்த குணத்தின் ஒரு குணம் என்பதற்கு ஒரு எழுத்தை மாற்றினால் வேறு பொருளையும் தரும். அங்கே ஓடிவாருங்கள், கொண்டு வாருங்கள். செல்வகுமார் ஓடிவாருங்கள். என்ன பதில்? செல்வகுமார், ஆட்டுக்குளவி என்று ஒரு சொல்லு இல்லையா? ஆட்டுக்குளவி ஆட்டு என்பது எது, குளவி என்பது எது?
1: ஆட்டுக்குளவி அதாவது அந்த குழியா இருக்கும் ஆடுறது.
0: அதே தான்
1: அந்த இது, இந்த அம்மி அம்மி அம்மிய விட பெருசா இருக்கும்.
0: ஆமா, அது தெரியல. அது ஆட்டுக்குளவி என்று அதை கூறுவதும் ஆட்டுக்கல் என்று கூறுவார்கள். இப்பொழுது ஒரு மாதிரி ஒரு கிரைண்டர் வந்து
1: சேர்த்து சொல்றதுல மேல அதுக்கும் சேர்த்து ஆட்டுக்குழவின்னு சொல்லுவாங்க.
0: அது அதைத்தான் ஒரு ஆட்டுக்குழவு கையால பிடித்து ஆட்டுகிற குழவி ஆட்டுக்குழவி என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்லது கல் என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது என்ன, எதுக்குள்ளே போட்டு ஆட்டுகிறோம்?
1: ஆட்டுக்கல்.
0: ஆட்டுக்கல் எதுக்கு பேர்?
1: ஆட்டுக்கல்.
0: ஆட்டுக்கல் எதற்கு பேர்?
1: ஆட்டுறதுதான்.
0: அது எதுக்கு? அது ரெண்டு பொருள் எல்லாம் இருக்குள்ளது. அந்த குழியுள்ள அம்மி அந்த அது இருக்கிறது கல்லிலாலே செய்து கையால பிடிச்சி ஆட்டுற குழவியும் இருக்கு, ரெண்டு இருக்கு இல்லவா? அப்ப மற்றதுக்கு என்ன பேர்? எதுக்கு ஆட்டு குழவி? ஆட்டு குழவி என்று எதை கூறலாம் மகனே? நான் கூறிய தகவல் இரண்டு சரி, இப்ப நான் கூறிய தகவல் இரண்டு பொருட்களை சேர்ந்தது மகன். ஒன்று வந்து இரண்டுக்கும் ரெண்டு சொல் இருக்கின்றது, அதில் ரெண்டு சொல்லும் சேர்ந்து வரும், தனித்தும் உபயோகிக்கலாம், ரெண்டையும் சேர்த்தும் உபயோகிக்கப்படுகின்றது. எல்லா இடங்களிலும் இருக்கின்றது, சில இடங்களிலும் அம்மி குளவி. யோசனை பண்ண தேவையில்லை மகனே, அம்மி குளவி என்ற சரியான பதில் இங்கே வந்துவிட்டது. ஆட்டுக்கல் வந்து அந்த அம்மி குளவி, இந்த ஆட்டுக்கல்ல இருக்கா நாங்கள் விவரித்து போறோம். ஆட்டுக்கல் அந்த குழி உள்ளது இருந்த இடத்திலே இருக்கும், அதுக்கு என்ன பெயர்?
1: அதுக்கு
0: பேரு
1: ஆட்டுக்கல்.
0: குழந்தை பிள்ளையாக இருக்கு. வாழ்த்துக்கள் மீன், வாழ்த்துக்கள். அம்மி குழவி என்பது சரியான பதம். இப்ப என்னிடத்தில் இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் என்று கூறியிருந்தேன். இந்த பதம் இரண்டு பொருளை குறிக்கும், இரண்டு பொருளை குறிக்கும். ஆனா எல்லா இடத்திலும் இருக்கின்றது, சிலரிடத்தில் இருக்கின்றது, சில இடத்திலே இல்லை. அந்த பொருள் அதில் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் இரண்டு பொருள் ஒரு பொருளிலே ஒரு எழுத்தை மாற்றிவிட்டால் வேறு பொருளை கொண்டு வந்து தரும். இது ஒரே சொல்லிலே இருக்கின்றது, இரண்டு கருத்து உள்ள கருத்து. அதுல இந்த இரண்டு கருத்தையும் பிரித்து பார்த்துவிட்டு ஒரு கருத்துக்கு இது இது இது ஒரு குணம், அதைத்தான் இங்கே குறிக்கின்றது, என்னிடத்தில் இருக்கின்றது அந்த குணம் என்று கூறுகின்றேன். இந்த கருத்துக்களே ஒரு கருத்து, ஒரு பதத்துக்கு முதல் எழுத்தை மாற்றிவிட்டால் வேறு கருத்தை கொண்டு வந்துவிடும். நன்றாக சிந்திக்க வேண்டும். அற்புதமான ஒரு பதம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பதம் இது. எல்லோரிடமும் இல்லை, ஆனால் எல்லோரிடமும் இருக்கின்றது. இது எல்லோரிடம் இருக்கின்றது, ஆனால் எல்லோரிடமும் இது இல்லை. எங்கே இரண்டு வாரங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த உலகம் இயங்கும் பொழுது மனிதனாக வாழ்வதற்கு இது தேவை. இது ரெண்டு கருத்தும் தேவை, இதில் உள்ள இரண்டு கருத்தும் தேவையானது. பாடலை தரவில்லையோ, நான் பாடலை கேட்டுக்கொண்டிருப்போம்.

0: சரி, ஒரு தகவலை நீங்கள் தருகிறது. இந்த நாலாவது எழுத்தை கூறினால் நீங்கள் பிடிக்கலாம் என்று எண்ணுகின்றேன். நாலாவது எழுத்து வந்து இம்மன்னா, அம்மா என்பதற்கு வர இம்மன்னா வரும், சரியா? அம்மா என்பதற்கு வர இம்மன்னா என்ற எழுத்தில் முடிகின்றது. நான்கு எழுத்திலே நான்காவது எழுத்து இம்மன்னாவில் முடிகின்றது. எங்கே கொண்டு பாருங்கள் இப்பொழுது பார்ப்போம். மிகவும் இலகுவான பதம். உங்கள் மனச்சாட்சியை நீங்கள் கேட்டு பார்த்தால் இது உங்களிடம் இருக்கின்றதா இல்லையா என்று உண்மையை கூறும். கொண்டு பாருங்கள். சிலரை பார்த்து நாங்கள் அப்படிப்பட்ட இவர் இப்படிப்பட்டவர் என்று உறக்கொழுகணும். அங்கே ஃபாரூக் கொண்டு வந்து விட்டார். கொண்டு பாருங்கள் ஃபாரூக்.
1: கூட்டம்
0: கூட்டமா? தூக்கம், தூக்கம். அதுக்கு வேற என்ன பதில் சொல்ல? இரண்டு கருத்து வரும் அதுக்கு. இல்ல இல்ல, துக்கம் தூக்கம் ரெண்டும் வித்தியாசம் தானே. தூக்கம் என்ற சொல்லுக்கு ரெண்டு பதில் ரெண்டு கருத்து இருக்கின்றது. என்னென்ன கருத்தா இருக்கும்? நீங்கள் தூக்கம் என்றால் அதுக்கு இரண்டு கருத்து வரும். சரி, மீண்டும் பாருங்கள். எங்கே கொண்டு வர வேண்டும் அன்பு உறவுகள் பாடல்கள் கேட்டுக்கொண்டே பதிலை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு போதிய அளவு நேரம் இருக்கின்றது. புத்திஜீவிகள் சிந்தித்து கூறுவார்கள், உங்களிடம் இருக்கின்றதா இல்லையா? சிலரிடம் இருக்கின்றது, சிலரிடம் இல்லை, சரியா? எல்லோரிடமும் இருக்கத்தான் தண்டிக்கின்றது, சிலரிடம் இருக்கின்றது, சில இடம் இல்லை.

ஓடி வர வேண்டும், அங்கே சிந்திக்க வேண்டும். நீங்கள் எங்களிடம் என்னென்ன குணம் இருக்கின்றது, இப்படி ஒரு குணம் உள்ளவரை எப்படி கூறுவோம், மற்றவர்களோடு நாங்கள் உறவாடும் வேளையிலே இதெல்லாம் இருக்குல்ல, இந்த குணம் வேண்டும் எங்களுக்கு. எம்மன்னாவில் முடிகின்றது. தம்பி பாரக் அவர்கள் அன்பு மகன் வந்து கூட தூக்கம் எம்மன்னாவில் முடிகின்றது. ஆனால் தூக்கம் எல்லோரிடமும் இருக்கின்றது தானே, சிறிதளவு நேரமா. தங்கே ராபிக் பெறுகின்றார். வணக்கம் ராபிக், குறுங்கள். தும்மல் அது எம்மன்னாவில் முடியுதா? தும்மல், சரி. தும்மலுக்கு ரெண்டு இருக்கின்றதா? சரி, எங்க மீண்டும் பாருங்க, மீண்டும் பாருங்க, குறுங்கள். இது வந்துவிட்டது, தூக்கம் தும்மல் என்றெல்லாம் வந்திருக்கின்றது. தும்மல் காரணம்னு யாரையும் கூறுவார்களா? தூக்க காரணம்னு யாரையும் கூறுவார்களா? இல்லை தானே, ஒரே ஒருவர் தான் உலகில் இருந்தார் தூக்கத்துக்கு இலக்கணம் வகுத்த கும்பகர்ணன். அப்படி இல்லை, அவ்வளவு தூரத்துக்கு இது எங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது கூட நாங்கள் கவனித்துக் கொள்வது கண்டிருக்கின்றது. அங்கே கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள், எனக்கு புள்ளி சேர்த்து விடுவேன் நான், நீங்கள் கூறாது விட்டால். முயற்சியுங்கள், முயற்சியுங்கள்,

0: தங்கை ஞானசேகரன் உங்கள் பதிலை காணவர், உங்களால் கூற முடியும் இதற்கு பதில். ராமன் வந்துவிட்டார், வாருங்கள் ராமன்.
1: துயரம்,
0: துயரம், துயரத்துக்கு வேறு என்ன கருத்து இருக்கு? வேறு என்ன, இன்னொரு கருத்து இருக்கு, அதே என்னதான் இருக்கலாம்? துயரம்,
1: துக்கம்,
0: துக்கம், ரெண்டு மூன்று தானே, வேறுபட்ட கருத்துக்கள் வேறு, வேறுபட்ட கருத்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. ஜோஜ் வருகின்றார், கொண்டு வாருங்கள் ஜோஜ். கொண்டு வந்து விட்டார் ஜோஜ். சுவாசம் எல்லோருடன் இருக்கின்றது, சிலரிடம் இல்லை என்றால் எப்படி வாழ்வது? சுவாசம் எல்லோருடன் இருக்கின்றது, சுவாசத்துக்கு, அந்த சுவாசம் என்ற பதத்துக்கு வேறு என்ன கருத்து இருக்கின்றது? இந்த பதத்துக்கு இன்னொரு கருத்து, இன்னொரு கருத்து இருக்கு, சுவாசம். சரி, உங்களோட பதத்தை எடுத்துக் கொடுங்க. விசுவாசமா? சரி பாப்போம். தூக்கம், தும்மல், துயரம், சுவாசம் வந்துவிட்டா எனக்கும் சுவாசம். அடுத்த பதிலை கொண்டு வாருங்கள். நீங்க நாய் ஏன் காலை சுத்தி படுக்கின்றது கூறவில்லை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே கொண்டு வாருங்கள், அடுத்த பதிலை கொண்டு வாருங்கள். யாரோ அழைத்தார்கள், யார் என்று தெரியவில்லை. அவர் மீண்டும் வர வேண்டும் காற்றலைக்கு. கொண்டு வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இரவு 12:20 நிமிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நேரம் நீட்டி தந்திருக்கின்றது. இருப்பினும் வருகை குறைவாக இருக்கின்றது. தூக்கத்துக்கும் செல்லவே நித்ராதேவி அழைக்கின்றார் போல் இருக்கின்றது. ஒரு சிலரை சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாளைக்கு பணிக்கு செல்பவரும் இருக்கின்றீர்கள். ஆனால் நாளைக்கு எந்த விதமான கவலை இல்லாத மனிதன் எங்கள் ஃபாரூக் ஒருவர் தான். அவர் இன்று இரவு முழுக்க தூக்கம் பழித்துவிட்டு நாளைக்கு நன்றாக தூங்குவார் தானே. எங்கே கொண்டு வாருங்களே. இந்த பதில் சரியான பதிலை தருகிறீர்கள் இல்லையே அண்ணன், அப்படி சிந்தனைக்கு எட்டவில்லையா? இந்த பதில் கடுமையான பதில், நல்ல இலகுவான ஒரு பதில் ஐயா இது. அந்த இந்த நீங்கள் இந்த பதத்தை கண்டுபிடித்தால் இதற்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கின்ற, இன்னும் ஒரு கருத்து இருக்கின்ற சொல் அதே சொல்லிலே இருக்கின்றது. அதே பதத்திலே நீங்கள் இரண்டு விடயத்தை அறிந்து கொள்ளலாம். அந்த இரண்டும் வாழ்க்கைக்கு முக்கியமானவை, மனித வாழ்க்கைக்கு முக்கியமானவை. இம்மன் அவள் முடிகின்றது என்று கூறினேன். நால்வர் தான் அந்த பதில் வந்திருக்கார். இங்கே சந்தன்ராஜ், ஞானசேகரன் கூட பதிலை காணவில்லை. இன்னும் செல்வகுமார் வரவில்லை. என்ன நடந்தது செல்வகுமார்? துள்ளி துள்ளி வந்தீர்கள் பதில் கொண்டு. ஆட்டுக்கல்லோட வந்து ஆட்டு குழவியை கொண்டு வந்தீர்களே. கொண்டு பாருங்கள். வேதாளத்தை கண்டுபிடித்த நீங்கள் இதை கண்டுபிடித்த மாட்டீர்களா? ஓடி வர வேண்டும். இது முந்தைய தமிழ் வானொலி. இதுக்குத்தான் நாகப்பன் வேண்டும் என்று. நாகப்பன் உடனே உடனே கொண்டு வருவாரு. அவர் எங்களை மறந்து விட்டாரோ அல்லது அவருக்கு என்ன தடையோ தெரியவில்லை.

0: சன்னந்தாஜ் வரவண்ணம் இது உங்களிடம் இருக்கின்றது.
1: உங்களிடம் இருக்கின்றதா? ரோஜா வந்து விட்டாரா? எங்கே ரோஜா கொண்டு வாருங்கள். ரோஜா வாருங்கள். ரோஜா
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். தூக்கம் முடிஞ்சு விட்டதா?
2: நலமாக
0: இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள். நலம் என்று கேட்டவுடன் மகிழ்வாக இருக்கின்றது. இந்த நாய் வந்து தூங்க போகும் போது சுத்தி பார்த்து விட்டு தூங்குகிறது.
2: கண்ணை தாக்குறதுக்கு ஏதாவது இருக்கா? அல்லது படுக்கையுடன் நல்ல சேஃப்டியா இருக்கான்னு பாத்துட்டு படுக்க.
0: அப்ப நம்பிக்கை வீதத்திலேதான் அப்படி. அப்ப பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கின்றது?
2: கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கிறது அது நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிடுறது தானே? அப்பா
0: இல்ல, நாங்கள் பூனை ஏன் கண்ணை மூடிக்கொண்டு சாப்பிடு தூங்குறோம். அடுத்த பதில் வந்து விட்டது. உங்கள் பதில் என்ன?
2: நாணயம். நாணயம்
1: நீங்க நாணயம் என்று ஒன்றை கொண்டு வருகிறீர்களா? பார்ப்போம். நாணயம் நாணயம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறீர்கள். பார்ப்போம். நன்றி நன்றி. வணக்கம் சந்தன் ராஜ்.
3: வணக்கம்.
1: எது
3: ஆர்வம்?
1: ஆர்வம் என்று கூறுகிறீர்களா? சரி, உங்களுக்கு வரப்போம். என்ன பாடலை கொண்டு வரப்போகின்றீர்கள்?
3: மண்ணுக்குள் வேறும் அப்படிங்கிற திருப்பிலிருந்து இதழோடு இதழ் சேரும் நேரம்.
1: ஓ, இதழோடு இதழ் சேரும். அங்கதானே அது சேர வேண்டும். சரியான இடத்துலதான் சேருகின்றது பொருள். ஆனா எப்ப எப்படி என்றதான் இதழோடு இதழ் சேரும். சார், மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்தில் மண்ணுக்குள்ளதானே
3: நாய் நாய் வந்து
1: இப்பொழுது பதில்கள் வந்து இருக்கின்றன தான். ஆனா சரியான பதிலை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கின்றேன். வேறு யார் தரப்போகின்றீர்கள் பதில்? 1, 2, 3, 4, 5, 6 பதில் தான் வந்திருக்கின்றது. ரோஜாவோட 15 பேர் பங்கு பெற்று விட்டீர்கள். பங்கு பெற்றபடியா ஆக குறைந்தது 8 பதிலாவது வர வேண்டும் தானே? அப்பொழுது வெற்றி பார்க்க தோல்வி பார்க்க முடியும். இருப்பினும் நீண்ட நேரம் சந்தன் ராஜ்யம் கொண்டு வந்து பதிலை கொடுத்து விட்டார். ஆர்வம் என்று நான் கூறியிருந்தேன். உங்களிடம் இது இருக்கின்றது. ஆர்வம் இருக்கின்றது தான் நான் கூறிய அந்த சுவாசம் துயரம் தும்மல் அன்பு அதற்கு இரட்டை பதில் இல்லை. வேறு கருத்து இல்லை. ஆர்வம் என்பதற்கும் சந்தனராஜ் வேறு என்ன கருத்து இருக்கின்றது? ஆர்வத்துக்கு வேறு கருத்து இல்லை போல் தெரிகின்றது. ரோஜா, நீங்கள் கூறிய நாணயம் என்பதற்கு அடுத்த நாணயம் என்று கூறியிருந்தார். 4 எழுத்தை கொண்டது. இம்மன்னாவிலே முடிந்திருக்கின்றது. நாணயத்துக்கு அந்த நாணயத்துக்கு வேறு என்ன கருத்தோடு வருகின்றது? அது விளக்கம் கூற முடியுமா இல்லை நான் கூறவா? நாணயம் என்பது எங்கள் எல்லோருடனும் இருக்க வேண்டிய ஒரு குணம். நாணயமாக நாங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை நாணயம் என்று கூறுவார். நாணயமாக இருக்க வேண்டும். அது நயமாகவும் இருக்க வேண்டும். நாவிலிருந்து நயமாக அது வந்து வர உதிர்க்கக்கூடியதா இருக்க வேண்டும். நாணயம் அதுல இன்னும் ஒரு கருத்து. நாணயத்தை பணத்துக்கு கூறுவார்கள். அந்த குணம் ஒரு எழுத்து மாறி ப என்று வந்தால் பணம் என்று வருகின்றது. நாணயத்தை பணம் என்றும் கூறுவார்கள். இது எல்லோரிடமும் இருக்கின்றது. சிலரிடம் இருக்கின்றது, சிலரிடம் இல்லை. நாணயமற்றவர்கள் இருக்கின்றார்கள். நாணயத்தோடு இருப்பவர்கள் அவர்களை இவர் நல்ல நாணயமானவர் என்று கூறுவார்கள். நான் சொன்ன தகவல்கள் பல, அதிலே நாணயம் சரியான பதில். அதை கொண்டு வந்த அந்த ரோஜாவுக்கு ஒரு புள்ளியும் மற்றவர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு வாழ்த்துக்களும் கிடைக்கின்றது அன்பு உறவுகளே. சரி, இன்னும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். மிக மிக மிக விலை உயர்ந்த விலை என்று அதுக்கு போக தேவையில்லை, நீங்கள் அதை கூற மாட்டீர்கள் தான். இது வந்து ஒரு 3 எழுத்து சொல், 3 எழுத்து பதம். அதில் முதலாவது எழுத்து கானா, 2வது எழுத்து மறைந்து விட்டது, 3வது எழுத்து இன்னா, கண் என்பதற்கு வர இன்னா. இது எப்படியா இருக்கும் இந்த பதம் என்று கண்டுபிடிக்க முடியுமா உங்களால்? 3 எழுத்துக்களால் கொண்ட பதம். இப்பொழுதும் அது உலாவுகின்றது. எங்கள் சிறுவர்கள் கைகளிலேயும் அது உலாவும், பெரியவர்கள் கையிலேயும் அது இருக்கின்றது.
0: ஆனால் புராண காலத்திலே இது மிகமாக கிடைத்தது. இந்த பதம் விவசாயத்துறையிலே அன்று இருந்தது, இன்றும் இருக்கின்றது. அது எதுவாக இருக்கலாம்? மூன்று எழுத்தை கொண்ட பதம். முதல் எழுத்து காணா, இறுதி எழுத்து இன்னா, கண் என்பதற்கு வர தண்ணீர் என்பதற்கு இன், அந்த இடையெழுத்தை காணவில்லை.
1: அது எதுவாக இருக்கும்? தங்கை ஓடி வந்து கூறுங்கள், பாடலை கேட்டுக்கொண்டே வாருங்கள்.

வணக்கம் கவன். கவன் சரியாப்பா.

கற்கவில்லையா? நான் பேசுவது பாரக் கொண்டார் ஞானசேகரன் என்று கூறிவிட்டு போறார், கவன் என்று கூறிவிட்டு போறார். புரிகிறதா அவர் சொன்னது உங்களுக்கு? கவன் என்றால் என்ன என்று அங்கே ஒரு வாருங்கள், பாரக் வந்து சொல்லுங்கள் பார்ப்போம். நான் உங்களுக்கு இலகுவாகத்தான் நீ தரவுகளை தந்தேன். ஓடி வாருங்கள். கவன் என்று கூறியிருக்கின்றார் ஞானசேகரன். ஃபாரூக் வந்து சென்று விட்டீர்கள், எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பதத்தை.

0: எங்களே ஃபாரூக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
1: அப்போ வணக்கம்.
0: வணக்கம் நானு
1: பவன் பாப்பா.
0: எதையா?
1: பவன் பாப்பா. பவன்
0: பார்ப்போம். ஒரு பதங்களும் பெறலாம் தானே, காணாமும் இன்னும் தானே தெரியுது. நடுப்பதத்துக்கு ஒரு ஏதாவது வரலாம் தானே. சரி பாருங்கள்.

வேறு பழங்கள் வருவதற்கு சான்றளி போல் இருக்கிறது. கவன் என்பது சரியான பதம், அதை ஞானசேகரன் அவர்கள் தந்தார்கள். அந்த வேளையிலே பாரூக்கும் வந்தார்கள். ஞானசேகரன் இணைப்பு அதை தடைபட்டபடியால் அவர் வந்து மீண்டும் திரும்பி வந்தார்கள். அவரும் அந்த பதத்தை தான் கொண்டு வந்திருக்கின்றார். அதனால் அவருக்கு நான் ஒரு ஒரு புள்ளி கொடுக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரே நேரத்தில் தான் அவர் வந்து இணைந்து இவருடைய இணைப்பால் அது சுணங்கி விட்டது. ஆனால் ஒரே பதவித்தான் கொண்டு வந்திருக்கிறார். கவன் என்பது நல்ல பதம். அந்த காலத்திலும் இந்த காலத்திலும்